எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு.

0: SMOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூனா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசிலாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வந்துச்சு டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போனீங்களா? ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: நாங்க இதுமேலந்து போகும்போது ஸ்லிப்பர் போடுங்க போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எதிராக கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்துக்குள்ள போய் பொழுது வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது வந்து அங்க நிறைய பேர் நின்னுக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
5: சோ நேர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்த, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
2: சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா, இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங் குடிங்க சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான்
0: தான் அப்பவே வேண்டாம் சொன்னா, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி. நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம். என்ன எடுத்துட்டு போறேன்னு
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water. Mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் ஃபார் பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி நானும் அவங்க கருத்து பெற்றேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.

வணக்கம். வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் 6வது குறளை காண்போம். பெண்களுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே வருகின்ற வள்ளுவர் இங்கே அவள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்கின்றார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். இப்ப பேணி பேணுதல் என்று சொன்னா பாதுகாத்து, அதை ஒழுக்கப்படுத்தி சிறப்பாக வாழக்கூடியது. தற்காத்து தற்கொண்டார் பேணி, அதாவது தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் முறையாக சரியாக பாதுகாத்து வாழக்கூட வேண்டும், வாழ்க்கை நடத்த வேண்டும். அதற்கு அடுத்த நிலையில தற்கொண்டான், தன்னை ஏற்றுக்கொண்டவன், தன்னை மணந்து கொண்ட தன் கணவனுடைய நலன்களை பேணி பாதுகாத்து ஒழுக வேண்டும். அவன் சரியானபடி வாழ்க்கை நடத்துவதற்கு இவள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் உங்ககிட்ட முன்னால கூட சொன்னேன், ஒரு பெண் சரியாக இருந்தாதான் அந்த குடும்பம் சரியாக இருக்கும். ஒரு ஆணனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிறாள் என்று நான் சொன்னேன். அப்போ இங்க இந்த பெண் என்று சொல்லக்கூடியவள், அவள் முதல்ல சரியாக இருக்க வேண்டும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு அவ ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதுக்கு அடுத்த நிலையில தன் கணவனுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை செய்ய வேண்டும். அதனால்தான் ஒரு பெண் வந்து ஒரு மனைவி வந்து எப்படி இருக்கிறாள் என்று சொல்லும் போது சாதாரணமாக சொல்லுவார்கள், அவள் வந்து அந்த கணவனுக்கு இன்பம் அளிக்கும் போது ஒரு பரத்தையுடைய நிலையில இருக்கின்றாள், அவனுடைய வயிற்றுக்கெல்லாம் உணவு கொடுக்கும் போது ஒரு தாய் மாதிரி இருக்கின்றாள், அவனுக்கு சரியான பாதையை காட்டும் போது ஒரு ஆசிரியை போல இருக்கின்றாள், அவனை நல்ல பாதையிலே செலுத்தி வெற்றியை அடைந்து அவன் முடிவு சிறப்பாக அடைவதற்கு காரணமாக இருக்கும் போது அவள் அங்கு தெய்வமாக இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். அப்போ ஒரு மனைவி என்று சொல்லக்கூடியவளுக்கு பல ரோல்ஸ் இருக்கு. வெறும் மனைவி என்று சொல்லக்கூடியவள் வெறும் கணவனுக்கு உடல் இன்பத்தை மட்டும் தரக்கூடியவள் அல்ல, அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய மனதுக்கும் அவள் தான் பாதுகாப்பாக இருக்கிறாள், செக்யூரிட்டியாக இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த நிலையில இங்க சொல்லுகின்றார். ஏன்னா நான் உங்ககிட்ட முன்னால கூட சொன்னேன், பலமுறை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றேன், ஆணை விட பெண் தான் உறுதி மிக்கவள், மன கட்டுப்பாடு மிக்கவள். செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடியது ஆணை விட பெண்ணுக்கு தான் சிறப்பாக இருக்கின்றது. அதனாலதான் இங்க நம்ம சொல்லுகின்றோம், எந்த பெண் வீட்டுல சரியா இருந்தாதான் அந்த குடும்பம் சரியாக இருக்கும், ஆணை விட பெண்ணுக்கு தான் அந்த கடமை உணர்வு அதிகமாக இருக்கிறது, அவளுடைய பொறுப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் இங்க சொல்லுகின்றார், தற்காத்து தற்கொண்டான், தன்னை காத்து கொள்ள வேண்டும் முதல்ல. ஏன்னா நாம ஒழுங்கா இருந்தாதான் இன்னொருத்தருக்கு போய் அட்வைஸ் பண்ண முடியும். அதனால அந்த மனைவி அந்த பெண் முதல்ல அவள் சரியாக மனதளவிலும் உடல் அளவிலும் சரியாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஹெல்த்தி மைண்ட் தான் ஒரு ஹெல்த்தி பாடியில இருக்க முடியும். மனம் முழுக்க அழுக்கு இருந்ததுன்னா நமக்கு உடல் நிச்சயமா சரியா இருக்காது. அப்ப அதனால தற்காத்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு, தற்கொண்டான் தன்னை ஏற்றுக்கொண்டவன், தன்னை மணந்து கொண்டவன், தன்னுடைய தலைவன், தன்னுடைய கணவன், அவனை பேணி அவனை எவ்வாறெல்லாம் பேண வேண்டும், மனைவியாக பேணலாம், தாய் போல உணவு சரியாக கொடுத்து பேணலாம், அவனுக்கு மனக்குழப்பம் இல்லாது ஒரு நல்ல தோழியாக அவனுடைய மனத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை பங்கு பெற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தரக்கூடிய அந்த தோழியாக இருக்கலாம், வழிகாட்டக்கூடிய ஆசானாக இருக்கலாம், மனதுக்கும் உடலுக்கும் ஒத்தரம் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவச்சியாக இருக்கலாம், அவனுக்கு போய் சேர வேண்டிய நிலையை சரியாக காட்டும் போது அங்கே ஒரு தெய்வ பெண்ணாக இருக்கலாம். இப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது அவளுடைய கடமை. அதற்கு மேல சொற்காத்து, அதாவது வாயில இருந்து வரக்கூடிய சொற்களை சரியானபடி சரியான சொற்களை சொல்ல வேண்டும். அப்படி சொற்காத்து சோர்விலால், சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடியவள் தான் பெண். நாம இன்றைக்கு கூட பார்க்கின்றோம், நம்ம அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் வருகிறது, அப்பா வேலையிலேருந்து ஓய்வு பெற்று வீட்டில் ஆயா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு எப்போ வேணுமோ தூங்கிட்டு கரெக்டாக சாப்பாடு நேரத்தில் சாப்பிட்டுட்டு
ஜாலியாக இருக்காரு. ஆனால் வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவுக்கு எப்போவாவது ரிட்டையர்மெண்ட் கிடச்சிருக்கா? நம்ம பார்க்குறோம் அம்மாவாக இருக்காங்க, நமக்கு குழந்தைகள் பிறக்கும்போது பாட்டியாக இருந்து அந்த குழந்தைகளை பேணி வளர்க்குறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்கும்போது கூட அந்த பெண் என்று சொல்லக்கூடியவளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, சாகும் வரை ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அந்த அடுப்படியில் வேலை செய்வதிலிருந்து அவளுக்கு ஒரு நாள் கூட விடுப்பு, ஒரு சண்டே ஹாலிடே அவளுக்கு கிடைப்பதில்லை என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் அந்த மனைவியை, அந்த அம்மாவை, அந்த வீட்டு பெண்மணி தான் நம்ம கேட்கின்றோம். அப்போது கணவன் ரிட்டையர் ஆகி வந்தால் கூட கணவனுக்கு தேவையானது எல்லாம் அந்த மனைவி பார்த்து பார்த்து செய்கின்றார். மகனுக்கு என்ன தேவை என்று பார்த்து செய்கின்றார். அந்த பேரப்பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து செய்கின்றார். இப்படி அவளுக்கு வாழ்க்கையில் ஓய்வு என்பதே இல்லை, அவள் தனக்காக வாழ்வதும் இல்லை என்று பார்க்கின்றோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த தன்னலமற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த பெண் தன்னை பாதுகாத்து, தன் கணவனை பாதுகாத்து, தன் குடும்பத்தாரை பாதுகாத்து, சரியான சொற்களை இன்முகம் காட்டி வார்த்தைகளை விட்டு விடாமல், ஏனென்று சொன்னால் யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவர் சொன்னதை நம்ம படிக்கப் போகின்றோம். வாயில இருந்து வெளியே வருவது ரொம்ப முக்கியமானது. எதை சொல்கிறோம் என்று யோசித்து ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து தான் செயல்பட வேண்டும். இப்படி எல்லோரோடும் கோஆர்டினேட் பண்ணி போக வேண்டிய அந்த பெண் ஒரு நல்ல மேனேஜரா இருக்க வேண்டிய பெண். அவளுக்கு மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். யார் யாரோட எப்படி உறவு கொள்ள வேண்டும், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி வேலை வாங்கணும், எப்படி சொன்னா எல்லாம் சரியா இருக்கும், சண்டை வராமல் இருக்கும். ஏன்னா வீடு வந்து போர்க்களமா இருந்தா அப்புறம் வீட்டுக்கு வருவதற்கு யாருக்கும் பிடிக்காது. அப்ப வீட்டை சொர்க்கமாக்குவதும் அந்த பெண்ணுடைய கையில தான் இருக்கின்றது. அப்போ இவ்வளவு கடமைகளும் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அவள் தான் பெண், மற்றவர்கள்லாம் பெண் இல்லை. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று பெண்ணினுடைய கடமைகளை இந்த குரல்ல வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். நன்றி, வணக்கம்.

0: இந்தாங்க எங்க வீட்டு குப்பை.
1: நன்றிடா குட்டி. ஆ
0: அச்சோ, ரெண்டே என்னாச்சு?
1: ஒண்ணும் இல்லம்மா, உங்க குப்பை பையில கண்ணாடி இருந்துச்சு போல, அது என் கையை கிழிச்சு விட்டுடுச்சு.
0: அச்சோ சாரி ஆண்டி, வேற கவர்ல வேணா போட்டு தரட்டா?
1: இல்லம்மா, இந்த மாதிரி கிளாஸ் பீசஸ்லாம் நல்லா பேப்பர்ல கவர் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி பிரிச்சு போட்டாதான் யாருக்கும் எந்த அடியும் படாது.
0: ஓ அப்படியா ஆண்டி, சரி நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், இனிமே இந்த மாதிரி பிரிச்சு போடணும்னு சொல்லிட்டு. ஹே என்ன ஸ்வேதா, ரெண்டு பேக் எடுத்துட்டு வந்திருக்க? போச்சு, இப்ப ஆண்டிக்கு ரெண்டு வேலை, இது ரெண்டுத்தையும் வர சேர்த்து போடணும்.
1: இல்லம்மா இதுதான் கரெக்ட், எனக்கும் இதுதான் ஈஸியா இருக்கும்.
0: என்ன ஆண்டி சொல்றீங்க, அது எப்படி ரெண்டு பேக போட்டா உங்களுக்கு எப்படி ஈஸி ஆகும்?
1: ஆமா குட்டி, இது மாதிரி மக்கிய குப்பை மகாத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு போட்டாதான் எனக்கும் வேலை ஈஸியா இருக்கும், ஈஸியா டிஸ்போஸும் பண்ண முடியும்.
0: புரியுது ஆண்டி, நானும் இனிமே டெய்லி ரெண்டு பேகா கொண்டு வரேன், அதாவது ஒரு பேக் மக்கிய குப்பை, இன்னொரு பேக் மக்காத குப்பை, சரியா?
1: இனி மக்கும் குப்பை மகாத குப்பைன்னு பிரிச்சு பிரிச்சு போடுவோம், சுற்றுச்சூழலை காப்போம். பொது நலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது.
2: சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க, உங்களுக்காக மட்டும் இல்ல உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: Current trends, entertainment, social awareness and divine music all in one radio channel. You're listening to MOPCRS 107.8 Our Community.
2: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டிட்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே த்ரிஷா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்.
3: உலகத்துல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை ரொம்பவே நேசிக்கிற ஒரு பர்சன் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க எல்லாருமே யோசிக்கலாம், யாரு நான் சொல்ல போறேன்? சில பேர் அம்மாவா, அப்பாவா, நம்ம பாய் ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா, அக்காவா, தம்பியா, இல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி பாஸ், அவங்க யாருமே கிடையாது. யாருன்னு சொல்லவா? போய் கண்ணாடிய பாருங்க. அதிக அதிகமா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மள ஹர்ட் பண்ணாம லவ் பண்ற அந்த ஒரு பர்சன் நீங்களா மட்டும்தாங்க இருக்க முடியும். ஆனா 99% ஆஃப் த டைம் நம்ம நம்மளே நேசிக்க மறந்துட்டு நமக்கு நாமளே ஒரு பெரிய எனிமியா டிஸ்கரேஜ் பண்ணிட்டு ஒரு பெரிய வில்லனாவே இருப்போம். தெரியுமா, இப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் பாருங்க. நம்ம புதுசா ஒரு டிசிஷன் எடுக்கலாம்னு நினைச்சிருப்போம், ஆனா எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது அப்படி சொல்லிடுவாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு அந்த டிசிஷனை எடுக்காமலே விட்டுருப்போம். நீங்க கேட்கலாம், அப்போ இந்த இடத்துல அவங்க தானே எதிரி, நான் எப்படி எதிரியாகும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இங்கதான் பாஸ் ட்விஸ்டே. 1000 பேர் 1000 விஷயத்த சொல்லுவாங்க, ஆனா அதை எதிர்த்து போறதும் எதிர்க்காம உட்காரதும் உங்க டிசிஷன் தானே. மத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு அழுகிறது, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு உடஞ்சு போறது, ஒரு கனவுக்காக முன்னாடி போகாம போறது, இந்த சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் டிசைட் பண்ண போறது நம்ம தான். நம்ம பயம், நம்ம இன்செக்யூரிட்டிஸ், என்னால பண்ண முடியாதோன்னு நம்ம நினைச்ச விஷயங்கள் நாங்க நமக்கு எப்போதுமே எதிரியா நிக்கிறது. சோ யாரு என்ன சொன்னா என்ன, எடுக்கிற டிசிஷன் தாங்க முக்கியம். நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம தாங்க. சோ நம்ம பயம், நம்ம இன்செக்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீயா விடு. உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டு உங்களையே தேத்திக்கிட்டீங்கனாலே நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனா மாற முடியும்.
4: லவ்லே பெஸ்ட் லவ் செல்ஃப் லவ் தாங்க. ஆனா இந்த லவ்வை நம்ம எப்படி அட்டைன் பண்றது அப்படின்ற உங்க கேள்விக்கான பதில் இப்ப நான் சொல்ல போறேன். நிறைய விஷயம் இருக்குங்க, ஒன்னு ரெண்டுன்னா இல்ல, ஆல்மோஸ்ட் நூத்துக்கணக்கான விஷயங்கள் இருக்குங்க உங்களே லவ் பண்றதுக்கான விஷயங்கள். பட் நான் உங்களுக்கு வெறும் 5 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், நோ யுவர் செல்ஃப். நம்ம யாரு, நம்ம என்ன அப்படின்றது நமக்கே தெரியலனா எப்படி நம்ம நம்மளால பண்ண முடியும் கரெக்டா? ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்க எதுல ரொம்ப பிலீவ் பண்ணீங்க, எதை ரொம்ப வேல்யூ பண்றீங்க, என்னென்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படின்ற விஷயத்துலலாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சூப்பர், இதெல்லாம் நமக்கு பிடிக்குமா, சூப்பர், இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும் பழையமேல் பண்ணுறதுக்கு அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். நம்ம அப்படின்றது செல்ஃபிஷ் இல்லைங்க, அதுதான் செல்ஃப் லவ். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, செட்டிங் பவுண்ட்ரிஸ், அதாவது நமக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்ற ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது நம்மளோட செல்ஃப் கேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு நோ சொல்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது இல்லைங்க, நம்ம நம்மளை கொஞ்சம் அதிகமாக செல்ஃப் கேர் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்றது மட்டும்தாங்க அர்த்தம். ஒன்று பண்ண முடியாமலே நம்ம வந்து முடியவும் முடியவும் எல்லாத்துக்கும் எஸ் சொன்னோம் அப்படின்னா கடைசியில் நம்ம மென்டல் ஹெல்த் ஒரு டாஸ்க் போயிடும். அந்த டாஸை தடுக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய நோ சொன்னோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற டிசிஷன்ஸை, கரெக்டான டிசிஷன்ஸ், வேண்டிய டிசிஷன்ஸை மட்டுமே எடுப்போம். ஸோ சே எஸ் லெஸ் அண்ட் நோ மோர். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். மற்றவங்க நம்மளை விட ரொம்ப குறைவும் இல்லை, நம்மளை விட அவங்க பெட்டரும் இல்லை, அவங்க நம்மளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதாங்க மேட்டர். ஓகேவா? நம்ம நம்மளே அக்செப்ட் பண்ணாமல் நம்ம நம்மளே ஒரு வேல்யூ பண்ணிக்கல அப்படின்னா நம்ம எப்படி நம்மளை லவ் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஹீ அவ சமப்பா சூப்பர் அப்படின்னு சொன்னதோடு நிறுத்திக்கோங்க. நம்ம அவளை மாதிரி இல்லையோ அப்படின்ற அந்த செகண்ட் லைன் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க மேட்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ட்ரூலி இன் தி ப்ரெசன்ட். இன்று நேற்று நாளை அப்படின்னு பார்க்காம இன்றில் மட்டுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம லைஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ங்க, ஒரு 1008 விஷயம் இருக்குது. அதுவும் இந்த கரண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம், நம்ம நிறைய சோஷியல் மீடியாவை கன்சியூம் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அந்த நிலமையில் அவ்வளோ யோசிக்காமல் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, இன்றைக்கு நம்ம நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிட்டோமா, நமக்கு பிடிச்சதை பண்ணோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலே நெகட்டிவிட்டியில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஐயோ நான் இதில் சரியில்லை, ஐயோ நான் அதில் சரியில்லை, எனக்கு குக்கிங் தெரியாது, எனக்கு ஓட தெரியாது, நான் குண்டாக இருக்கேன் இப்படின்ற நிறைய நெகட்டிவான விஷயத்தில் நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தங்களை யோசிச்சா எப்படி இருக்கும், கரெக்டாக? சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க இல்லையா? எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் குக்கிங் ட்ரை பண்ணி பார்க்குறேன், மேபி அது ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் எப்படி, இந்த மாதிரி நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் டிஸ்கவர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம லைஃப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நம்ம நமக்கான டைமை நம்ம தான் தேட முடியும். ஓகேவா? இப்போ டப்புன்னு அந்த 5 பாயிண்ட் டு லவ் யுவர் செல்ஃப் என்னன்னு நம்ம பார்த்து வந்துடுவோம். நம்பர் 1, நோ யுவர் செல்ஃப். நம்பர் 2, சே நோ மோர் அண்ட் எஸ் லெஸ். 3, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நம்பர் 4, பி ட்ரூலி இன் த ப்ரெசன்ட். நம்பர் 5, நோ யுவர் ஸ்ட்ரென்த். இந்த 5 விஷயத்தை இந்த லாக்டவுன் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்களையே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ லவ்லே பெஸ்ட் லவ் இஸ் செல்ஃப் லவ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி.
5: ஆலியா ஆலியா, ரெட்யூஸ் த வால்யூம் ரைட் நவ், இட்ஸ் டூ லவ். மை இயர்ஸ் ஹர்ட்ஸ், ஆவுச். மை இயர்ஸ் ஹர்ட்ஸ், இட் ஹர்ட்ஸ், ப்ளீஸ் ஸ்டாப்.
6: ஓகே ஓகே ஓகே ஆரண்யா, ஐ அம் ரெட்யூசிங் இட், ஸ்டாப் ஷவுட்டிங். இட் வாஸ் நாட் ஈவன் தட் லவ்.
5: த சவுண்ட் வாஸ் வே டூ லவுட். யூ டிஸ்டர்ப்ட் அவர் நெய்பர்ஸ் டூ. திஸ் இஸ் நாய்ஸ் பொல்யூஷன்.
6: வாட் noise pollution? What? Don't make me laugh.
7: Ayyo, what was that noise? I could hear it from our street corner. Remember, there are even elders here. What are you people doing?
5: Alu here was playing music, that's what. And she isn't accepting the fact that it is creating noise pollution.
6: Again, the music was not that loud. It's still not noise pollution. Besides, there is sound everywhere.
7: Alia, sound is everywhere, we know that. But what you are doing right now is noise. Noise is something that is disturbing. Any noise that is harmful is considered as noise pollution. These are all man-made noises. Noises from machine, transportation are all included in this. Just because one doesn't see it, doesn't mean it's harmless.
5: Not only does noise pollution cause hearing problems and loss, studies show that it leads to increase in stress and even cardiovascular problems.
7: Yes, you are right, Aranya. We should be thankful to our senses and not cause any damage to them. Lower the volume of your music. It is enough for you to hear it alone. The volume must not be dangerous to anyone. So promise us, Alia, that you will not blast music like this again and will be mindful of noise pollution.
6: Yes, Mom. I'm sorry. I promise I won't do it again.

எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தாங்க உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு அக்கறையான விஷயத்த சொல்றதா நினைச்சிட்டு இருக்கேன். பிடிக்காமலும் இருக்கும், பட் சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்லணும்ன்றது தோன்றது, அதை நான் சொல்ற விருப்பறேன். அதாவது என்னன்னா, இந்த எச்சில் துப்புறது வந்து கண்டபடி ரோடு மேடிக்கல எங்கேயாவது ஒரு இடத்துல துப்பிட்டு, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருப்போம், அபார்ட்மெண்ட் வாசல் படியில போகும்பொழுது நிறைய இடத்துல பார்க்கும்போது வீடாவை போட்டு துப்பி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து பாக்குறது அசிங்கமா இருக்கிறது ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும், அது விட்டுடுங்களேன். பட் அதனால நமக்கு நோய்கள் பரவதில்லை. அதனுடைய பாக்டீரியாஸ், அதனுடைய கெட்ட நோய்கள் வந்து அந்த குடும்பத்து, அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் போய் பரவுது. ஸோ இதை நம்ம தடுக்கணும். இது ஒரு முக்கிய ஒரு ஒரு குறிக்கோளாவே வச்சுட்டு எல்லாருமே இதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க தேவையில்லை. நம்ம துப்பும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு துப்பணும். அது எங்க துப்புறது, இந்த இடத்த துப்பலாமா துப்பக்கூடாதா என்ற ஒரு இடத்த யோசிச்சு நம்ம அந்த ஸ்பிட்டிங் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு வெல்த்தான இந்தியாவா இருக்கும், ஒரு வியாதிகள் இல்லாத, அதாவது டிசீஸ் இல்லாத ஒரு ஊரா இருக்கும் நினைக்கிறேன். இந்த சென்னை சிட்டிய நம்ம எவ்வளவு நம்மளால என்னென்ன முடியுமோ, எந்தெந்த அளவுக்கு இந்த ஒரு சீரமைப்பு, அதாவது கிளீனா வச்சிருக்க முடியுமோ, அப்படி வச்சிருந்தா இந்த சென்னை சிட்டி ஒரு அழகான நகரமா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி.

ஹாய், ஹலோ, வணக்கம் என் வந்தன மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப காமனா பிடிச்ச ஒரு விஷயம் தான், அதாங்க சினிமா. சரி, இப்போ சினிமான்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணுது? எனக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸ், சத்யம் தியேட்டர், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, பாப்கார்ன், இப்படி பல விஷயம் தோணுது. ஆனால் ஆக்சுவலி இந்த சினிமானா என்ன? ஃப்ரெஞ்ச் டிரெக்டர் ஜான் லுக் கோடார்ட் சினிமா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ராட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். நிறைய பேருக்கு சினிமான்றது அவங்க தினசரி வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன எஸ்கேப். ஒவ்வொரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு பிரச்சனை. அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும், தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், வாங்கின கடன் எல்லாம் அடைக்கணும், இந்த மாதிரி பல பிரச்சனை. ஆனால் இது எல்லாத்தையும் மறந்து வெள்ளிக்கிழமை நமக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி தியேட்டரில் தொண்டை கிழிய கத்தி விசில் அடிக்கிற சந்தோஷம் இருக்கே, அது வேற லெவலுங்க. சினிமா மேக்ஸ் யூ பிலீவ் தி அன்பிலீவபிள். டைனோசர் திரும்பி வர்றதா இருக்கட்டும், மார்ஸில் உருளைக்கிழங்கு வளர்க்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஈ பழி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஏலியனோ சின்ன பையனோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்பவே முடியாத விஷயங்களை நம்ப வைக்கிறது தான் சினிமா. இதெல்லாம் விடுங்க, கடவுளையே கண்ணில் காமிச்சது சினிமா தானே. ஜெர்மன் டிரெக்டர் ஃப்ரிட்ஸ் லாங்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார் மீ சினிமா இஸ் அ வைஸ், அதாவது ஒரு அடிக்ஷன். இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, எனக்கு நல்லாவே பொருந்துங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நம்ம பிரச்சனையெல்லாம் மறக்க வச்சு நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சினிமானால் மட்டும்தான் முடியும். என்ன கேட்டால், சினிமா இஸ் மை பெஸ்ட் கம்பேனியன்னு சொல்லுவேன். சில நேரங்களில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும், பல நேரங்களில் ஒரு நல்ல டீச்சராகவும் எனக்கு சினிமா இருந்திருக்கு. இந்த மாதிரி என்னோட வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கோபம், பிரச்சனை, தனிமை, ஏமாற்றம், பயம், இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து சினிமா. சினிமா இஸ் ட்ரூத், 24 frames per second. இன்னைக்கு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களை சுற்றி நடக்கிற ரியல் இன்சிடென்ட்ஸ், ரியல் ப்ராப்ளம்ஸ், ரியல் கேரக்டர்ஸ் வச்சு படம் பண்ணி சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வர பார்க்குறாங்க. இதனால சினிமா சமூகத்தின் ஒரு கண்ணாடின்னு கூட நம்ம சொல்லலாம். கர்ணன், மெட்ராஸ், மேற்கு தொடர்ச்சி மலை, பரியேறும் பெருமாள், விசாரணை, சாய்ராட், ஆர்டிகல் 15, மசான், அசுரன், பாரசைட், ஜஸ்ட் மர்சி, 12 Years a Slave, இந்த மாதிரி நிறைய படங்கள் மக்களோட மனசில் ஆழமான தாக்கத்தையும் கோபத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி சிந்திக்கவும் வச்சிருக்கு. சினிமா பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர். இத்தாங்க சினிமாவோட பெஸ்ட் விஷயமே. வெளி உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஆனால் சினிமா பார்க்குற அந்த 2.5 மணி நேரம் தியேட்டருக்குள்ள அந்த இருட்டில் நமக்குள்ளே இருக்கிற வேறுபாடெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும், நம்ம முன்னாடி இருக்கிற 70 mm ஸ்க்ரீன் வழியாக நம்மளை சிரிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, அழ வச்சு நம்ம வாழ்க்கையவே மாற்ற போகிற அந்த கதை. சினிமா இஸ் யூனிவர்சல், பியாண்ட் ஃப்ளாக்ஸ் அண்ட் பார்டர்ஸ் அண்ட் பாஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஆஸ்கர் வின்னிங் மெக்சிகன் டிரெக்டர் அலஹாண்ட்ரோ கொன்சாலஸ் சொல்லியிருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார், ஹுலு இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் உலக சினிமாவை நம்ம உள்ளங்கைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு மதுரையில் இருக்க மாரியப்பன் மலையாள படம் பார்க்கலாம், கோயம்பேட்டில் இருக்க கனகா கொரியன் படம் பார்க்கலாம். இந்த மாதிரி மொழி, மதம், தேசியம், இன்னும்னு வேறுபாடு பார்க்காம மக்களை ஒன்றா சேர்க்கறதுக்கு சினிமா மாதிரி ஒரு சக்தினால் மட்டும்தான் முடியும். ஒரு படத்தோட சக்ஸஸ் பின்னாடி நிறைய டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸோட எஃபர்ட்ஸும், ஒரு நல்ல டிரெக்டரோட விஷனும் தேவைப்படுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தோட வெற்றி ஒரே ஒரு தற்கையில் தான் இருக்குது, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தான், ஆடியன்ஸ். ஒரு படம் சக்சஸ் ஆகணும்னா ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பிடிக்கணும். ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பிடிக்கணும்னா அந்த படத்தோட ஆடியன்ஸ் முதல்ல கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ஷன் படத்தோட கதையாக இருக்கலாம், ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசில் டிவியில் மன்மதராசா பாட்டு ஓடலைனா நான் சாப்பிடவே மாட்டேன். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோட மணாலி ட்ரிப் போன மெமரிஸ்னால எனக்கு ஏஜவாணி ஹேதுவாணி பிடிக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் போலீஸ் வேஷம் போட்டதுனால எனக்கு காக்க காக்க பிடிக்கும். என் அண்ணன்
இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் 2 வருஷமாக வேலை தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை இல்லப்பட்டதாரி பிடிக்கும். ஹாஸ்டலில் படித்து வளர்ந்தவங்க எல்லாருக்கும் சிச்சோரி பிடிக்கும். ஹைஸ்கூலில் லவ் பண்ணியிருந்த எல்லாருக்கும் 96 பிடிக்கும். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு மயக்கம் என்ன பிடிக்கும், ஜேர்னலிஸ்ட்க்கு கோ பிடிக்கும், மிலிட்ரியில் இருந்தவங்களுக்கு துப்பாக்கி பிடிக்கும், டீச்சர்ஸ்க்கு சூப்பர் 30 பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 இடியட்ஸ் பிடிக்கும், அம்மாவை பிடிச்ச பசங்களுக்கு ராம் பிடிக்கும், அப்பாவை பிடிச்ச பொண்ணுங்களுக்கு தங்க மீன்கள் பிடிக்கும். இப்படி ஒரு படத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் மெமரி, ரீசன் இல்லை எமோஷன் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஆடியன்ஸ்க்கு எமோஷன் இல்லைன்னா சினிமாவே இல்லை. சினிமான்றது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, மிசான் சீன், எடிட்டிங், சவுண்ட் டிசைன் மாதிரி வெறும் டெக்னிக்காலிட்டிஸ் மட்டும் இல்லைங்க. சினிமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். என் வாழ்க்கையில் நான் பார்த்த படங்களில் என்னால் மறக்க முடியாத, என்னை பாதித்த, என் வாழ்க்கையை மாற்றின ஒரு அனுபவம் அன்பே சிவம். ஆல்ட்ரிசம், ஏத்திசம், கம்யூனிசம்னு பல ஐடியாலஜிகள் அந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு பிடிச்ச ஐடியாலஜி ஹியூமனிசம், மனிதம். முக்கியமாக முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு கண்ணீர் விடுற அந்த மனசு தான் கடவுள்னு சொல்கிற அந்த 3 நிமிஷம் சீன் என்னால் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி சினிமாவுக்கு பல குணங்கள், பல முகங்கள். சினிமா நம்ம மெமரிஸை ரெஃப்ரெஷ் பண்ணும், நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும், நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க வைக்கும், நம்ம சமூகத்தை பற்றி சிந்திக்க வைக்கும், நம்மளை சுற்றி நடக்கிற அநியாயத்தை காமிச்சு கோவப்பட வைக்கும், சோகமாக இருக்கும்போது சிரிக்க வைக்கும், தனியாக இருக்கும்போது துணை கொடுக்கும், துயரத்தில் இருக்கும்போது ஏற்றி விடும், உயரத்தில் இருக்கும்போது இறக்கிவிடும். சினிமா அண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஷுட் பி அ மோமெண்ட் ஃபார் பீப்புள் டு கம் டுகெதர் அண்ட் செலிப்ரேட் ஆர்ட் அண்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு கியானு ரீவ்ஸ் சொல்லியிருக்காரு. And I agree. On that note, this is RJ Mega signing off. You're listening to MOPCRS 107.8. Namad samudayam, namad perumai.

வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இப்போ உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே தியாக, ஆர்ஜே தீக்ஷா. எல்லாரும் பிரிஸ்கா நான் பேசுறத கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு நம்பி நம்ம அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியை நான் இப்போ தொடங்குறேன். இப்போ எல்லாரும் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதை நம்ம காலகாலமா கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கலைன்னு சொல்லலாங்க. நம்ம உடலையும் உள்ளத்தையும் பாத்துக்கிற ஒரு விஷயமா சொல்லலாம். இல்ல அது ஒரு வாழ்க்கை அறிவியல்னு கூட போற்றலாங்க. லைஃப்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இந்த கலையை கண்டிப்பா கத்திருப்போம்னு நம்புறேன். உங்களுக்கு எப்படியோ தெரிலங்க, ஆனா நான் சில மாதங்களா யோகா அச்சோ ஆன்சர் சொல்லிட்டேனோ. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம யோகா பத்தி தான் மிக திறமையான ஆற்றல் மிக்க ஒரு பயிற்சியாளர்கிட்ட பேச போறோம். அவங்க பேரு மிஸ் லாவண்யா பாலு. இவங்க பல வருடங்களா பல பேருக்கு யோகா சொல்லி கொடுத்துட்டு வராங்க. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் சொல்லித்தராங்க. இப்ப ஜென்ரலாவே நம்ம எல்லாத்துக்கும் மேலோட்டமா யோகா பத்தி தெரியும். ஆனா அது ஏன் நல்லது, அதை சுத்தி மக்கள் மத்தியில இருக்கிற சில சந்தேகங்கள், தவறாக புரிஞ்சிக்கப்படுற விஷயங்கள், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை பத்தி கூட இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேங்க. ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள உடனே போயிடலாம். ஹலோ மேம்.
1: ஹாய்,
0: சொல்லுங்க மேம், யோகா பண்ண உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, அது உங்களோட பேஷனா எப்படி மாறுச்சு?
1: எனக்கு எப்போ யோகாவில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதாச்சும் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் 2 இயர்ஸ். அப்போ வந்து கிளியர் பண்ணணுன்ற ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ்லையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு யோகா மேலே ரியல் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கேன், நம்ம யோகா பண்ணால் அந்த டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் யோகா எப்படி பண்ணலாம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்போ தான் நான் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், நான் யோகா நல்லா சொல்லியும் தரேன், ப்ராக்டிஸ் பண்ணவும் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த டைம் சொல்லலாம் என்னோட பேஷனாக யோகா அப்போ தான் மாறுச்சுன்னு சொல்லலாம்.
0: ஸோ யோகா வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருக்கு, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களோட முதல் ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். நல்ல விஷயம் மேம். இப்போ வந்து நீங்கள் உங்களோட யோகா ட்ரைனிங்கை வந்து எங்கெல்லாம் பண்ணீங்க, எங்கெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, உங்களோட ட்ரெயினர்ஸ் பற்றியும் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க மேம்.
1: ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட மாஸ்டர் பேர் வந்து சிவராஜேந்திரன் யோகா மாஸ்டர். அவர் வந்து காஞ்சிபுரம்ல இருக்காரு, என்னோட நேட்டிவ் காஞ்சிபுரம். ஸோ அவர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அப்புறம் வந்து ஆசனா ஆண்டியப்பனில் ஹத்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹத்த யோகா கற்றுக்கிட்ட பிறகு அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு அஷ்டாங்க யோகா ஃபார்ம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ மைசூரில் 200 hours ஆஃப் அஷ்டாங்க யோகா பண்ணேன். அண்ட் இவங்கெல்லாம் வந்து என்னோட பெரிய குரு, இவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அண்ட் இவங்க மட்டும்தான் என்னோட குருன்னு சொல்ல முடியாது, அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் குருன்னு சொல்லலாம். நான் படித்ததோட அவங்களுக்கு டீச் பண்ண பண்ண தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க என்னோட அவங்களாம் என்னோட குருன்னு சொல்லலாம்.
0: ரொம்ப சரியாக சொன்னீங்க. நம்ம ரொம்ப நல்லா கற்றுக்கிறத விட வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் வந்து நம்ம நிறைய புது புது விஷயங்கள் அவங்கக்கிட்ட வந்து கற்றுப்போம். ஸோ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து குருன்னு சொல்கிறது வந்து தப்பே கிடையாது. ஓகே மேம், இப்போ யோகாவோட மதிப்பு அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யோகா, நம்ம ஏன் வாழ்க்கையில் யோகா பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, அது சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். இப்போதைக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணும், அண்ட் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து யோகா பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். கிட்ஸ் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருப்பாங்க, அண்ட் மைண்ட்ஃபுல்லாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம வந்து அது ஒரு ஒரு முழு ஈடுபாடோடு பண்ணலாம், ஒரு மென்டல் கிளாரிட்டி வரும், காம்னஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட மைண்ட், பாடி அண்ட் சோல் மூணுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டா தோணிருக்கும்னு நினைக்கிறேன். யோகா டெய்லி செய்யணுமா மேம்? சில பேர் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ்னு பண்ணுவாங்க, ஆனா ஆக்சுவலா எவ்வளோ நேரம் பண்ணா யோகா வந்து பலன் அளிக்கும் மேம்?
1: டெய்லி யோகா பண்ணுன்ற நெசசிட்டி, ஓகே, அப்படி யோசிக்காம யோகாவை வந்து ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணுன்றது தான் என்னோட கோல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி ப்ரஷ் பண்றோம், குளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யோகாவும் அந்த டேவோட ஒரு ஆக்டிவிட்டியா மாறிடணும். இப்படி சொல்லலாம், ரெண்டு நாள் மூணு நாள் குளிக்காம இருக்கும், நாலாவது நாள் வந்து நம்மளுக்கு குளிக்கலன்னா அந்த கன்வீனியன்டா இருக்காது இல்ல, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்ல, ஸோ நாலாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வச்சா நீ குளிச்சிடணும்பா அப்படின்னு குளிக்கிறோம்ல, அதே மாதிரி யோகாவும் மாறணும்னு நான் சொல்ல வரேன். யோகா மூணு நாள் பண்ணல, யோகா பிஸியா ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க்ல இருக்கீங்க, ஸோ ஃபோர்த் டே வந்து இன்னைக்கு யோகா பண்ணணும்பா, யோகா பண்ணாதான் அந்த டேவே நல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ண வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு ஹேபிட்டா யோகாவை மாத்தணும்னு சொல்ல வரேன். ஸோ எல்லாருக்குமே, எனக்கே வந்து யோகாவை வந்து ஒரு ஹேபிட்டா மாத்த ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஹேபிட்டா அது மாறிடுச்சு, அதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். யோகா ஷுட் பி அ குட் அடிக்ஷன் நான் சொல்ல வருவேன். சரி, ஓகே, பொதுவாக வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஜென்ரலா இந்த க்வெஸ்சன் வரும், ஒரு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளைக்கு பண்றது, எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு பண்றது, மினிமம் 3 days a week பண்ணணும், பண்ணா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கலாம் அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. அண்ட் ஒரு நாளைக்கு மினிமம் 20 minutes ஆகுது ஒரு ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகணும். ஓகே, ஸோ யோகான்றது வந்து நம்ம எக்ஸசைஸ் மாதிரி இல்லாமல் நம்ம ப்ரீதிங்கோட பண்ணுறதுனால, மெடிடேஷனோட பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes ப்ரீதிங்க்கும் மெடிடேஷனுக்கும் வச்சுக்கிட்டா மினிமம் ஒரு 25 minutes ஒரு நாளைக்கு யோகா பண்ணால் ரொம்ப நல்லது.
0: ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம். இதை குறித்து மக்களிடையே கண்டிப்பா டவுட்ஸ் இருந்திருக்கும், அது வந்து இப்போ கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி யோகா ஷுட் பி அ குட் அடிக்ஷன், அது ரொம்ப நல்ல விஷயம் மேம். ஆனா வந்து இப்போ யோகாவை தவிர்த்து ஜிம் போறது, ஏரோபிக்ஸ், ஜூம்பான்னு நிறைய பாடி ஃபிட்னஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இதனால வந்து மக்கள் பாரம்பரியமான யோகாவை மறக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க மேம்.
1: இல்லை, முன்னையோட இப்போதான் மக்கள் வந்து யோகாவை பற்றி அவேராக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜும்பா ட்ரெயினர்ஸ் அண்ட் ஜிம் ட்ரெயினர்ஸே வந்து அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் முடிச்சுட்டு அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து ஆசனாஸ், பிராணாயமா அண்ட் மெடிடேஷன் அவங்களோட ப்ராக்டிஸில் இன்கல்கேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த யோகாவோட எசன்ஸ் தெரியவே தான் தே ஆர் இன்கல்கேட்டிங் யோகா இன் தேர் ப்ராக்டிஸ் இல்லையா. இனிமேல் யோகாவோட அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுமே தவிர மறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே மேம், நீங்கள் வந்து இப்போ கொரோனா காலகட்டத்தினால ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கீங்க ஃபார் கிட்ஸ், டீனேஜர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அடல்ட்ஸுக்கு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியான பேக்கேஜஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை எல்லாத்துக்குமே சேர்த்து ஜென்ரலைஸ்ட் யோகாவா மேம்?
1: ஜென்ரலைஸ்டாக யோகா எடுக்கலாம், ஆனால் ஜென்ரலைஸ்டாக எடுத்தால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் யோகா டீச் பண்ணும் போது கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு ஒரே கிளாஸாக தான் வச்சு நான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஃபீல் பண்ணனா, கிட்ஸ் வந்து அடல்ட்ஸோட பண்ணும் போது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக கிட்ஸ் வந்து யோகா பண்ணலன்னு நான் ஃபீல் பண்ணேன். தனியாக ஒரு கிட்ஸ் பேட்ச் செட் பண்ணி அவங்களுக்கு ப்ளேவே மெத்தடில் டீச் பண்ணும் போது தே ஆர் இன்வால்விங் மோர் இன் டு யோகா, அண்ட் எனக்கும் கிட்ஸ் பேட்சோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் ஃபீல் பண்ணேன், ஸோ ஒரு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி டீச் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த யோகாவோட எசன்ஸ் ஃபீல் பண்ண முடியும்னு அப்போ தான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டார்கெட் ஆடியன்ஸே நான் 4 types செட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்ஸ், டீன்ஸ், அடல்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். ஸோ கிட்ஸ்க்கு ஒரு மாதிரி, டீனேஜர்ஸ்க்கு கிட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு செப்பரேட் ப்ரோக்ராம், அண்ட் அடல்ட்ஸ்க்கு அண்ட் எல்டர்ஸ்க்கு வந்து, எல்டர்ஸ் 60+ வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகா சொல்லித்தரேன், சேர் யோகா அண்ட் சீட்டட் போஸ்டர்லே யோகா. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டார்கெட் குரூப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக எடுத்தால் தான் ரீச் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: எஸ் மேம், நீங்கள் சொன்னது உண்மைதான். டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்றபடி தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து யோகா வந்து வெறும் ஃபிசிக்கல் வெல்னஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் வந்து மென்டல் வெல்னஸ்க்கும் உதவும் இல்லையா? ஸோ அதை பற்றி வந்து மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
1: ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் தான் மென்டலாக ஃபிட்டாக இருக்கும். பதஞ்சலி, ஹூ இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் யோகா, கிளாசிஃபைட் யோகா இன்டூ 7 limbs. அது அந்த 7 limbs நான் என்னென்னு சொல்கிறேன். இயமா, நியமா, ஆசனா, பிராணாயமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. ஓகே, இதில் 3rd limb தான் ஆசனா. ஸோ ஆசனா தான் வந்து ஃபிசிக்கல் வெல்னஸ்க்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன பண்ணுறோம், அந்த ஆசனாலே ஸ்டாப் ஆயிடுறோம், போஸ்டர்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு ஸ்டாப் ஆயிடுறோம். பட் அது மட்டும் இல்லாம அதை தாண்டி யோகால கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. தட் இஸ் ட்ரூ. சோ இப்ப நிறைய பேர் வந்து பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா தட் இஸ் நாட் ட்ரூ. வி ஹாவ் டு மேக் அவர் மென்டல் ஃபிட்னஸ் ஆல்சோ த ப்ரியாரிட்டி.
0: யூஆர் அப்சல்யூட்லி ரைட் மேம். மக்களே, இப்போ சொன்ன விஷயங்கள் நீங்கள் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டராக எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து மேம், இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தும் அண்ட் நம்ம ஊரில் இருந்தும் கூடயே நிறைய தெரப்பீஸ், ட்ரீட்மெண்ட்ஸ், மெடிசின்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ இருந்தும் கூட யோகா பண்ணுறது நீங்கள் நெசசரின்னு நினைக்கிறீங்களா மேம்? அது வந்து புதுசாக வந்த ப்ராக்டிசஸை விட வந்து எஃபெக்டிவாக அமையுமா மேம்?
1: எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அண்ட் எவ்வளோ தெரப்பீஸ் வந்தாலுமே யோகா வந்து ஒரு நெசசரியான விஷயமா தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட வர 70% ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு டயபெட்டிக் இருக்கு, பிசிஓடி இருக்கு, அண்ட் தைராய்டு இருக்கு. டாக்டர் வந்து என்னை யோகா பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. டாக்டர்ஸே வந்து யோகாவோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால தான் யோகாவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. யோகா வந்து நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த டிசீஸுமே வராது. சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ப்ராப்ளம் ஆர் எயில்மெண்ட் இருந்தாலும் தேர் இஸ் அ க்யூர் ஃபார் ஷியோர்னு சொல்லுவேன்.
0: ஓகே மேம், மூவிங் ஆன். இப்போ வந்து மக்கள் இடையில யோகாவை ஒரு குறிப்பிட்ட ரிலீஜன் மட்டும்தான் பண்ண முடியும்னு ஒரு தவறான புரிதல் இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன மேம்?
1: யோகாவை ரிலீஜியஸாக பார்க்குறத பற்றி கேட்டிங்கன்னா, அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், ஆனால் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதில்லைன்னு சொல்லலாம். ஆனால் யோகாவை ரிலீஜியஸாக பார்க்குறவங்களோட மைண்ட் செட் சீக்கிரமாகவே மாறும்னு மட்டும் நம்புகிறேன்.
2: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மாறும். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். நிறைய பேர் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் புக்ஸ் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்து யோகா பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறது எந்த அளவுக்கு அட்வைசபிள்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இது ஒரு நல்ல க்வெஸ்சன். ஓகே, யூடியூப்பில் பார்த்து யோகா பண்ணுறது அண்ட் புக்ஸை படித்து யோகா பண்ணுறதுலாம் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அட்லீஸ்ட் 1 month ஆகுது ஒரு நல்ல யோகா குருக்கிட்ட நீங்கள் யோகா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லேயோ இல்லை புக்லேயோ யோகா புக்லேயோ பார்த்து நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா அதில் இருக்க புரிதலே வேறுன்னு நான் சொல்ல வரேன்.

0: ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தைராய்டு ப்ராப்ளம்காக நம்ம யூடியூப்ல வீடியோஸ் யோகா வீடியோஸ் சர்ச் பண்றோம், யோகா ஃபார் தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நிறைய வீடியோஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 50, 100, more than 100 நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் அவ்வளோ வீடியோஸ்ல எந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டான வீடியோ, எந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாத வீடியோன்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த், ஓகே, அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த் ஒரு நல்ல ஒரு யோகா டீச்சர் கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லேருந்து எது உங்களுக்கு கரெக்டான வீடியோஸ்னு செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த நாலேஜ் வரும்னு சொல்ல வரேன். ஓகே, புரியுதுல்ல?
1: ஆமாம் மேம், ப்ராப்பராக கைடன்ஸ் எடுத்து செஞ்சால் நல்லது, அப்போ நமக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே மேம், இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். ஜென்ரலாகவே நம்மளுடைய லங்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ஆனால் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இன்னும் பத்திரமாக பார்த்துக்கணும். பிராணாயாமம் இஸ் அ பார்ட் ஆஃப் யோகா, ஸோ அதை பண்ணி நம்ம லங்ஸை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
0: கோவிட் சுச்சுவேஷனால தான் பிராணாயமா நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. முன்னாடிலாம் பிராணாயமான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, ப்ரீதிங் எக்ஸசைஸ்னு இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியும். இப்போ வந்து பிராணாயமாவோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சொன்ன மாதிரி பிராணாயமா லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அது ஒரு மேஜர் பெனிஃபிட். பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் பிராணாயமா பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், பவுல் மூமெண்ட் சரியாக இருக்கும், அண்ட் த ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன்னால் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் மட்டும் நம்ம பேசப்படுது. பட் அது பின்னாடி வந்து பிராணாயமோட பலன் வந்து பண்ணி பார்த்தா தான், அட்லீஸ்ட் ஒரு 1 month அது பண்ணாலே வந்து பீப்புள் வில் ஃபீல் த பெனிஃபிட்.
1: தேங்க்யூ மேம், எங்களுக்கு பிராணாயமம்னால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அடுத்த கேள்வி போயிடலாம். சில பேர் யோகா பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சவங்க ஈட்டிங் ஹேபிட்ஸை பார்த்துக்க மறக்கிறாங்க. ஆனால் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இட் டு பேலன்ஸ் போத்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள்.
0: Yeah, that's a good question. Yes, balanced diet is as equally important as practicing yoga. என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து வந்தாங்கன்னா நான் வந்து 2 things ஃபோக்கஸ் பண்ண சொல்வேன். ஒன்று வந்து ஸ்லீப் அண்ட் இன்னொன்று வந்து ஃபுட். ஓகே, இந்த யோகா, ஃபுட் அண்ட் ஸ்லீப் மூணுமே சரியாக இருந்தால் தான் நம்மளோட ஹெல்த் கரெக்டாக இருக்கும். யோகா மட்டும் பண்ணிவிட்டு நல்ல தூக்கம் இல்லாமல், நல்ல சாப்பாடு சாப்பிடாமல், ஆரோக்கியமான உணவு சாப்பிடாமல் இருந்தால் யோகா பண்ணுறதுக்கான பலனே இல்லை இல்லையா? ஸோ 3 things நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னா மூணுமே சேர்ந்து பண்ணோன்னா சீக்கிரமாக ரிசல்ட் இருக்கும். அதாச்சும் நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, யோகா. ஓகே, இது மூணுமே பண்ணால் தேர் கம்ஸ் த கிரேட் ரிசல்ட்.
1: கண்டிப்பாக மேம், ஸ்லீப் அண்ட் ஃபுட் ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் யோகா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மேம், இப்போது ஜென்ரலாக மக்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் தான், எப்போ யோகா பண்ணால் நல்லது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இல்லை அப்புறமா, குளிக்கிறதுக்கு முன்னாடியா இல்லை அப்புறமா, மார்னிங் செய்யலாமா இல்லை ஈவினிங் செய்யலாமா, இதை பற்றி மக்களுக்கு தெளிவாக உங்கள் கருத்துக்களை சொல்லணும்.
0: எப்போ யோகா பண்ணுறது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் மேக் ஷுர் யர் ஸ்டொமக் இஸ் எம்டி, அதாச்சும் சாப்பிட்டு 2 hours கழித்து தான் பண்ணணும். டைஜஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ 2 hours கழித்து தான் யோகா பண்ணணும். அண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் பண்ணலாம். அண்ட் மார்னிங்காக ஈவினிங்கான்னு கேட்டிங்கன்னா 4:30 to 6 o'clock, மார்னிங் 4:30 to 6 o'clock பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி முடியலன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போது பண்ணலாம். ஓகே, அண்ட் யோகா குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாமா இல்லை குளித்ததுக்கு அப்புறம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, குளித்ததுக்கு அப்புறம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா பிராணாயமா பண்ணும்போதோ இல்லை சில ஆசனாஸ் பண்ணும்போதோ அந்த ஸ்லீப்பினஸ் இல்லாமல், அந்த சோர்வு இல்லாமல் இருக்கும். குளிச்சுட்டு நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது குளிக்காமல் நீங்கள் யோகா பண்ணுறீங்கன்னா டேக் டைம், ஓகே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிங்க. ஏன்னா நீங்கள் யோகா பண்ணி முடித்த உடனே உங்கள் பாடியில் எனர்ஜி சர்க்குலேஷன் வந்து ஒரு லெவலில் இருக்கும். நீங்கள் உடனே போய் குளிச்சிங்கன்னா உங்கள் எனர்ஜி சர்க்குலேஷன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான் ஜென்ரலாக யோகா பண்ணி முடித்த உடனே போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே,
1: தேங்க்யூ மேம், இப்போது கிளியராக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மேம், பெண்கள் பீரியட்ஸ் வரப்போ யோகா பண்ணுறது நல்லதா, சில ஆசனாஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா?
0: தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஷின். ஏன்னா வந்து நிறைய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து பீரியட்ஸ் அப்போ யோகா பண்ணக்கூடாதுன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. பட் பீரியட்ஸ் அப்போ தாராளமாக யோகா பண்ணலாம், அண்ட் எந்த ஆசனா வேணால் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணும் போது எங்கேயாச்சும் ஸ்ட்ரெயின் இருந்தாலோ இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைனாலோ அங்கே அந்த ஆசனாவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பீரியட்ஸ் அப்போ ஜென்ரலாக லோவர் பேக் பெயின், கிராம்ஸ், இல்லை கால் இழுத்து பிடிக்கும் சில பேருக்கு, மூட் ஸ்விங்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம். ஸோ மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா அந்த டேவே வந்து ரிலாக்ஸ்டாக கொண்டு போகும், அந்த பீரியட் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இது தப்பாக நினச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் க்வெஷ்சன். யூ கேன் டூ யோகா டியூரிங் யுவர் பீரியட்ஸ்.
1: நான் கூட பீரியட்ஸ் இப்போது செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன். தேங்க்யூ மேம் இப்போ கிளியராக சொன்னதுக்கு. அடுத்த கேள்வி மேம், இப்போ அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் எவ்வளோ மந்த்ஸ் வர யோகா பண்ணலாம், ஒருத்தர் ஒருத்தருக்கு மாறுபடுமா, அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் யோகா எதுவும் இருக்கா?
0: எஸ், ப்ரெக்னென்சி டைமில் யோகா பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தையும் கருவில் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும், அம்மாவும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக பிராணாயமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. அண்ட் யார்கிட்ட ப்ரெக்னென்ட் லேடிஸ் யோகா கற்றுக்கணுன்னா, ட்ரெய்னர்ஸ், யோகா ட்ரெய்னர்ஸ் வந்து நேட்டல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்னா இருக்குது. ஸோ அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்களான்னு பார்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட யோகா கற்றுக்கலாம்.
1: ரொம்ப நன்றி மேம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. அடுத்த கேள்வி போயிடலாம். இப்போ நிறைய டீனேஜர்ஸ் பிசிஓடி பிசிஓஸ்னால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, யோகா பண்ணுறது எந்த அளவுக்கு அதுக்கு தீர்வாக அமையும்னு நினைக்கிறீங்க?
0: பிசிஓடியிலருந்து மட்டும் இல்லைங்க, எந்த டிசீஸ் எடுத்தாலும், டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், இல்லைனா தைராய்டு இருக்கலாம், இந்த மாதிரி எந்த டிசீஸ் இருந்தாலும் நல்ல லைஃப் ஸ்டைல், அதாச்சும் நான் முன்னே சொன்ன மாதிரி மூணு விஷயம் சொன்னேன், நல்ல உணவு, நல்ல உறக்கம், யோகா, இந்த மூணு விஷயத்தையுமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த நோயில் இருந்தும் நம்ம வெளிவந்துடலான்னு சொல்ல வரேன்.
1: ஆமாம் மேம் கண்டிப்பாக, நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தாலே போதும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்ஸ் கம்மியாகும். இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம் மேம், உங்களுடைய இத்தனை வருஷ யோகா ஜர்னியில் எதை நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
0: இத்தனை வருஷ யோகா வாழ்க்கையில் என்ன அச்சீவ்மெண்ட்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக், அதாவது அவங்களுக்கு நான் கொடுக்குற ரிசல்ட் தான் சொல்வேன். சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு யோகா வருவாங்க, இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது மேடம் யோகா பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ சுகர் லெவல் நார்மலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீட்பேக்ஸ், இந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக மேம் நமக்கும் மன நிறைவாக இருக்கும். உங்களுக்கான கடைசி கேள்வி மேம், இந்த கோவிட் காலத்தில் யோகா எப்படி அண்ட் எந்த விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறீங்க, மக்கள் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள்.
0: கோவிட் சுச்சுவேஷனுக்கு டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்காம ஜென்ரலாக நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண டிப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்னென்ன பண்ணணும்னா, உங்களால் ஒரு 1 hour யோகா பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனா 15 to 20 minutes ஆகுது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் ஃபாலோட் பை பிராணாயமா அண்ட் மெடிடேஷன். அட்லீஸ்ட் 20 minutes a day ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி நல்லா தூங்குங்க. அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி உங்கள் ஃபோனெல்லாம் தள்ளி வச்சுடுங்க. டோன்ட் யூஸ் எனி கேட்ஜெட்ஸ் பிஃபோர் யூ ஸ்லீப். அண்ட் தேர்ட் வந்து நல்ல உணவு. ஓகே, முன்னாடி சொல்லாமல் நல்ல ஃபுட்டை எடுத்துக்கோங்க டு இன்க்ரீஸ் யுவர் இம்யூனிட்டி பவர் அண்ட் லீட் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ரெகுலராக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுங்க. இட் மே பி வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், கிரிக்கெட், ஷட்டில், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. என்ன சொல்ல வரேன்னா, லெட் யுவர் பாடி டு மூவ். உங்கள் பாடிக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க. சிம்பிளாக நம்ம என்ஜாய் பண்ணி லைஃபை லீட் பண்ணாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்.
1: ரொம்ப நன்றி மேம். எங்கள் நேயர்களுக்காக யோகா பற்றி அண்ட் அதோடைய அட்வான்டேஜஸ் பற்றி ரொம்பவே அழகாக தெரிவிச்சிங்க. ஸோ கண்டிப்பாக இதை கேட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எவ்வளோ முக்கியம் யோகா ஒருத்தரோட வாழ்க்கையிலேருந்து. யோகா பண்ணுறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் எவ்வளோ அவசியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ரொம்பவே அழகாக அண்ட் பொறுமையாக அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் கிவிங் அஸ் ஸோ மச் ஆஃப் இன்சைட்ஸ்.
0: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ டு த ஷோ.
1: இட்ஸ் ஆர் ப்ளஷர் மேம். ஸோ நேயர்களே, இப்போ உங்களுக்கு யோகா ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே தீக்ஷா மற்றும் ஆர்ஜே தியாகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த இன்டர்வியூவை கேட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா crsmop@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். டேக் கேர், ஸ்டே சேஃப்.

நம்ம வேணாம்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணாம்னு நினைச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்லி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட், உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: வருடம் 2045.
1: தண்ணி தண்ணி தண்ணி தாகம் எடுக்குது, யாராச்சும் தண்ணி கொடுங்களேன்.
0: அச்சோ என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா, எப்பா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்கப்பா.
2: அண்ணா அண்ணா, ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்களேன்.
3: 2000 ரூபாமா?
2: தேங்க்ஸ்ண்ணா. ஒரு பாட்டில் தண்ணி 2000 ரூபா கொடுத்து வாங்குறோம். நான் சின்ன வயசுல இருந்தப்பெல்லாம் 20 பாட்டிலும் 25 கேனும் வாங்கிட்டு இருந்தேன். இந்தாங்கண்ணா.
0: தேங்க்ஸ்மா. இந்தாங்கம்மா, முதல்ல தண்ணிய குடிங்க. ஏமா, ஒரு தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கலாம்ல, அடிக்கிற வெயிலுக்கு பாருங்க. இங்க நாங்க இருக்கோம் பரவாயில்ல, இதே இல்லன்னா என்ன பண்ணிருப்பீங்க? பாக்க வேற இவ்வளவு வயசானவங்களா இருக்கீங்க.
1: தண்ணி வாங்கலான்னு போனேன்பா, 2000 ரூபா சொல்றான். எங்க ஊர்ல எல்லாம் திரும்பின பக்கம்லாம் ஆறு நதி அருவின்னு இருக்கும். வீட்டுக்குள்ள டேப்ப திறந்து அப்படியே அருவி மாறி கொட்டும். காசுக்கெல்லாம் இல்லப்பா, எங்க வீட்டு கிணறுல எங்க வீட்டு தண்ணின்னு அன்னைக்கெல்லாம் அதோட அருமை தெரியல. இன்னைக்கு என்னன்னா, குடிக்க குளிக்கன்னு மாசத்துக்கு தண்ணிக்கு மட்டுமே லட்சக்கணக்குல செலவு பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ்பா.
0: பாத்து போயிருவீங்களா? நான் வேணா வரட்டுமா?
1: இல்லப்பா, பக்கத்துலதான் வீடு, நான் அப்படியே நடந்து போய்க்கிறேன். மெதுவா. நன்றிப்பா.
2: சிறு துளி பெரு வெள்ளம்ங்கிறது மாறி போய் சிறு துளி தண்ணிக்கு பெரும் தொகை கொடுக்கிற நிலைமைக்கு நம்ம நம்மள அறியாமலே தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே போனா தண்ணிய காசுக்கு விற்பாங்க அப்படின்னு சொன்னப்ப சிரிச்ச உலகம் தாங்க இன்னைக்கு பாட்டில்லையும் வாட்டர் கேனையும் நம்பி காலத்தை ஓட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு வேணா இதை பார்க்க சிரிப்பா இருக்கலாம், ஆனா போகிற நிலைமையில இதுதான் நிதர்சனமா இருக்கும். இப்பவே வருஷத்துக்கு 8 மாசம் சிட்டி பக்கத்துல எல்லாம் மழை இல்லாம காசு கொடுத்து லாரி தண்ணி தான் வாங்குறோம். இது இப்படியே போனா தண்ணியும் தங்கமாய் மாறிவிடும். அது இப்பவே தங்கமா பார்த்தா தங்கம் விலைக்கு வாங்குறதையாச்சு தவிர்க்கலாம் இல்ல? அரை வினாடி சிந்தித்து தண்ணீரை சேமித்தால் 1000 அடி தோண்டி போர் எடுக்கும் அவசியம் ஏற்பட்டிருக்காது. தண்ணீரை சேமிப்போம்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: பொழுதனைக்கும் காலையில விடிஞ்சதுலேருந்து இரவு வர எல்லா இடங்களிலும் கருத்து பரிமாற்றமானது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதே கருத்தை எழுத்தால் சொல்லும் போது ஏற்படும் தாக்கமானது பெருசு. அப்படி தன்னோட கருத்தால தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் எழுத்தாளர் திரு பரிசு கிருஷ்ணா அவர்களை இந்நேர்காணலுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போவது நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா மற்றும் ஆர்ஜே நிவேதா. வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களோட கரியரோட ஆரம்ப காலம்னு எதை பின் பாயிண்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எழுத்தின் மீது கொண்ட ஆர்வமானது ஒருத்தருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றதுக்கு நீங்களே மிகப்பெரிய உதாரணம் தான். அப்படி உங்களோட கரியரோட ஆரம்ப புள்ளியா எதை சொல்றீங்க சார்?
2: என்னோட கரியர் எதுங்கிறத டிஃபைன் பண்றதுலயே எனக்கு ஒரு 20-30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. பட் இன்னுமே டிஃபைன் பண்ணலன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ இருக்கிறது ஒரு ஜேர்னலிஸ்டாங்கிற முறையில் எழுத்து என் கரியர்னு எடுத்துட்டா அது ஒரு 8-9 வயசுலேயே ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன். படிக்கிற பழக்கம் அல்லது வாசிக்கிற பழக்கம் அந்த மாதிரி. என்னோட முதல் படைப்பு வந்து

0: 16 வயசில் வாரமடல் ஒரு கவிதை தான் வந்தது முதல் முதல்ல. அதுவும் வந்து ஒரு பெண்கள் சம்பந்தமான ஒரு கவிதைக்கு எதிர்கவிதை மாதிரி ஏதோ ஒன்று எழுதி தான் வந்தது. அதுக்கப்புறம் 17 வயசுலேயே சிறுகதை வெளிவந்தது. அந்த சிறுகதை வெளிவந்த நாள் தான் வந்து என்னோடய கரியரோட இப்போ இருக்கிற கரியரோட முதல் ஒரு ஆரம்ப புள்ளியாக சொல்லணும்னா அந்த சிறுகதை வெளிவந்த ஒரு நாளை சொல்லலாம். சுஜாதா ஒரு கதையில் குறிப்பிட்டிருப்பார், அந்த கதை வெளிவந்த நாளில் வானமெல்லாம் அலம்பி விட்ட மாதிரி இருந்தது, ரோடெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்தது, எதிர்படுற மக்கள் எல்லாம் அவ்வளோ அன்பாக இருந்தாங்க, உலகமே அவ்வளோ சாந்தமாக இருந்ததுன்ட்டு கிட்டத்தட்ட அந்த ஃபீல் என்ன. என்னால் இன்றைக்குமே உடவன்பட்ட பஸ் ஸ்டாண்டில் சாரதா புக் ஸ்டாலில் அந்த புக்கை வாங்கிட்டு ரோட்டில் நடந்து போன காட்சி இன்றைக்குமே என்னோடய லைஃப்பில் டாப் 10 மூமெண்ட்ஸ்னு எடுத்துகிட்டு ஒரு மூமெண்ட்டாக வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபீல் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்தது. அதுதான் வந்து எனக்கு நிம்மதியை தர அல்லது என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்கிற ஒரு விஷயமா எழுத்து இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உணர்ந்த ஒரு தருணமாக அதை சொல்லலாம். அதனால் அந்த விஷயத்த சொல்லலாம். ஆனால் அதுதான் ஸ்டார்டிங்கான அதுக்கான பேஸ் ஆனது எப்போவோ ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது, அது எந்த புள்ளிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒரு நாளைக்கு நான் என்னோடய சின்ன வயசில் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு அறை இருந்தது. அந்த அறைக்குள்ளே வந்து அந்த ரிலேட்டிவ் ஒரு அங்கிள் மட்டும் போயிட்டு வருவார். அந்த அறை வந்து ஒரு மாயாஜால அறையாக எனக்கு பட்டது. இந்த அறையில் என்ன இருக்குது, இவர் மட்டும் போயிட்டு வர்றாரு அப்படின்னு நினைப்பேன். நாங்கள் பாட்டு விளையாடிட்டு இருப்போம். ஒரு 8 வயசு 7 வயசு புத்தகங்களெல்லாம் பார்க்குறது அந்த மாதிரி பெருசாக படிக்கிற ஆர்வம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ட உடனே அந்த ரூமுக்குள்ளே போவார். ஒரு 4-5 மணிக்கு வெளியே வருவார், தூங்க போகிறாருன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் போவார், காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டார். இந்த அறை வந்து ஒரு கருவறை. இந்த அறை தான் வந்து பயங்கரன்ட்டு அந்த அறையை கடக்கும் போதும் வரும்போதும் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். பட் போக மாட்டோம், சொந்தக்காரங்க வீட்டில் ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே டக்குன்னு நம்ம போக முடியாது. இது அப்போ ஒரு நாள் அவர் டே வாடா உள்ளே வாடா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போனார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏதோ ஒரு வண்டர்லேண்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபீலிங்கோடு உள்ளே போனால் ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, கல்கண்டு உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான புத்தகங்களை பல வருஷங்களுக்கு அவர் கட்டி கட்டி வச்சுருந்தார். அவர் புத்தகம் படிக்கிற அறையாக அது இருந்திருக்குது. எனக்கு என்னால் இன்னுமே அந்த காட்சியும் அந்த அறையும் என்னோடய மனசுலேருந்து போகாது. ஆனால் என்னென்னா ஒரு இது நான் 8 வயசுலன்னா இப்போ ஒரு 35 வருஷம் கழித்து நான் போகும்போது அந்த அறை இல்லை, அது ஒரு திண்ணையாகவும் ஒரு இதாகவும் தான் இருந்தது. அந்த இடத்துல புத்தகம் எதுவுமே இல்லை. நான் அந்த அறையாகவே என் கற்பனை பண்ணி பார்த்துருக்கனால அது அந்த வீட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும். திண்ணையாக அப்போ இருந்தது, அவர் அறையாக மாற்றிருந்தார். இப்போ திரும்பவும் அது திண்ணையாக இருக்குது. நான் அந்த இடத்த அப்படியே டக்குன்னு கடந்து உள்ளே போயிட்டேன். வீட்டை விட்டு வெளியில் வர வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல போய் நிற்கணுங்கிற தாட் கூட வரல. ஏன்னா எனக்கு என்னுடைய அந்த பழைய நினைவில் இருக்கிற அந்த அறை தான் இருக்கணும், இப்போ இருக்கிற அந்த இடம் இல்லை அப்படின்னு என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் அவர் கூட இப்போ உட்காந்து அங்கே இருக்கிற புத்தகங்களை எடுத்து அப்படி அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு தொடர் கதை அதில் இருக்கும், ஒரு கதை இருக்கும், அந்த மாதிரியான இதுதான் எனக்கு நினைவு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம்.
1: அதாவது ஆரம்ப புள்ளி அப்படின்ட்டு வந்து எதையும் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியாது. அதுக்கான ஆசை ஒரு 8-9 வயசுலேயே வந்துருச்சுன்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார்.
2: இன்னைக்கு இன்டர்நெட் எல்லார் கையிலும் வந்துருச்சு. ஸோ இன்டர்நெட்ல மக்கள் நிறைய படிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு எழுதுறது ஒரு யுக்தியா மாறிடுச்சு. இன்டர்நெட் பலர் கையில வராததுக்கு முன்னாடியும், அதாவது 2008லயே நீங்க பிளாக் ஸ்டார்ட் பண்ணி அதை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கீங்க, அதுக்கான ஆர்வமும் சிந்தனையும் எப்படி வந்துச்சு சார்?
0: இன்டர்நெட் நெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால இல்ல, நான் சொன்ன மாதிரியே 93-94 எழுதிட்டேன். எழுத ஆரம்பிச்சுட்டு ரொம்ப வேகமாக எழுதினேன். இன்டர்நெட் ஆரம்பித்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தேன், எழுத ஆரம்பித்த காலத்துலையும் அப்படி தான் இருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கதை ரெண்டு கதை அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிட்டே இருப்பேன். கையெழுத்தில் எழுதி பத்திரிகைகள் அனுப்புறது. ஆனந்தவிடன், சாவி, தாய், குங்குமம், இதயம், குமுதம் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் அப்போ வந்துருந்தது. கல்கி, அதில் சில புத்தகங்கள் தான் இப்போ வந்திருக்குது. தாய் இப்போ வர்றதில்லை, சாவி இப்போ இல்லை, நிறைய புத்தகங்களுக்கு இல்லை. அந்த இந்த எல்லா புத்தகங்களுக்கும் எழுதி அனுப்பிச்சிட்டு இருப்பேன். கதைகள் எழுதி அனுப்பிச்சிட்டே இருப்பேன். பின்னாபின்னான்னு எழுதி அனுப்புவேன். என்ன தோணுதோ அது 4 பக்கம் 5 பக்கம் 2 பக்கம் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிட்டே இருப்பேன். நிறைய கதைகள் திரும்பி வந்திருக்குது. பிரசுரமான கதைகளை விட திரும்பி வந்த கதைகள் தான் அதிகம். அப்போ அது ஒரு பெரிய இதாக இருக்கும். திரும்பி வந்த கதைகளும் நம்மளை இது பண்ணுறதான், திரும்பி வந்துன்னு வருத்தப்படாதீங்கன்னா அது ஒரு பெரிய பேச்சாப்பு இருக்கும். இப்போது அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாகவும் நம்மளுடைய வயசு, நம்ம கரியர் இது பண்ணுறது, சம்பாதிக்க ஓடுறது, இது நிமித்தமாகவும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் எழுதுறத நிறுத்திட்டேன். டோட்டலாகவே 1997 ஒரு 2005-2006 வரைக்கும் பெருசாக எழுதலை. எழுதலைன்னா எழுதுவேன், என்னோடய நோட்டில் எழுதுவேன், பேப்பரில் எழுதுவேன், எழுதி அனுப்புறதில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் நிறைய வாசித்தேன். எழுதுறதை நிறுத்தினே தவிர வாசிக்கிறது நிறுத்தவே இல்லை. அது அந்த அரிசி என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. எழுதுறதுக்குண்டான நேரமும் சூழலும் வாய்க்கலன்னு எல்லாரும் போய் சொல்கிற மாதிரி நானும் போய் சொல்லிட்டு எழுதாமல் இருந்தேன். அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று கூகுளில் எதுலேயும் ஒன்று தேடும்போது இந்த மாதிரி தமிழில் எழுத்து. அப்போ தமிழில் வந்து பார்க்குறது சுஜாதாவோட நிறைய விகடன் நகர கட்டுரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பலம்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. தமிழில் எழுதலான்னு சொல்லிட்டு அம்பலம் டாட் காம்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன், அம்பலம் டாட் காம் கருத்து டாட் காமும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவார். அப்போ அதை போய் தேடுறது, அதில் தமிழ் எழுத்தை இணையத்தில் படிக்கிறது ரொம்ப ஒரு வெளிநாட்டில் போய் நம்ம ஒரு சொந்தக்காரனை பார்த்தா எப்படி இருக்கும், வெளிநாட்டில் போய் நம்ம ஊருக்காரன் ஒருத்தனை பார்த்தா இன்றைக்கி தமிழா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி அந்த அந்த எழுத்துக்கள் தந்தது. அப்படி பார்க்கும்போது ஒரு இரண்டு மூணு இணையதளங்கள் இருந்து அதில் தமிழ் எழுதியிருந்தாங்க. அப்புறம் எப்பவுமே எதில் எது பார்த்தாலும் அதனோட பேஸ் என்னன்னு பார்க்குற ஆர்வம் எனக்கு நார்மலாகவே இருந்ததுனால அதில் அவங்க பேர் எழுதி blogspot.com அப்படின்னு இருக்கும். இப்போ இதை பார்த்தப்போ நானும் அப்படின்னு போட்டு நானும் blogspot.com ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னு ஏதோ போட்டு கண்டுபிடிச்சோன்னா உங்களோட மெயில் ஐடி வச்சு கண்டுபிடிக்கலான்னு வந்தது. அப்புறம் மெயில் ஐடி விட்டு போட்டு இப்போ தமிழ் தங்கிலீஷில் எழுதுகிற நிறைய நான் வந்து குறை சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய முதல் பிளாகு முதல்ல நான் தங்கிலீஷில் தான் எழுதினேன். குருவி விமர்சனம் அப்படின்னு போட்டு குருவி படத்துக்கு விமர்சனத்தை எழுதினேன். ஃபுல்லாக தங்கிலீஷில் தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக தமிழ் இதுதான். அதில் கூகுளில் தமிழில் எழுதுறது அப்படிங்கிறது அப்போ பெருசாக எப்படின்னு தெரியாது, எப்படின்னு வரல. இன்றைக்குமே நிறைய பேருக்கு அது தெரியல, நிறைய பேரோட தமிழ் இன்ஸ்டாலே பண்ணுறதில்லை. அப்போ வந்து அது எப்படின்னு தெரியாதுங்கிறனால அதில் எழுதலை. அதுதான் என்னோடய முதல்ல இணையத்தில் ஆரம்பிச்சிது. நீங்கள் கேட்கும்போது இப்போ நிறைய பேர் இணையத்தில் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எழுத வந்தீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். ஆனால் எழுத ஆரம்பிச்சிக்கப்புறம் தான் தெரிஞ்சு இணையத்தில் நிறைய பேர் எழுதுறாங்க அப்படின்னு. இப்போ நிறைய பேர் எழுதுறதுக்கு தான் வராங்க, படிக்கிறதுக்கு வரவங்களை விட இணையத்தில் அவங்க எழுதணும், அவங்க எழுதுறதை மற்றவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மற்றவங்கள்லாம் நான் எழுதுறது மற்றவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மற்றவங்க நான் எழுதுறது மற்றவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே இப்போ எழுத்தாளர் ஆகிட்டாங்க, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதனால் நமக்கு நிறைய பேர் வந்து எழுத வந்துட்டாங்க. நாங்கள் எழுதின காலகட்டத்தில் அந்த 2008 கிட்டத்தட்ட ரொம்ப பழைய சங்ககால புலவர் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அது ஒன்று 10 வருஷம் தான் ஆகுது. அந்த டயத்தில் படிக்கிறவங்க நிறைய இருந்தாங்க, பின்னூட்டங்கள் நிறைய போடுவாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டால் இப்போ வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வெளிநாட்டில் இருக்கவங்க இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு உடன்பேட்டையிலேருந்து எழுதுகிறேன் இல்லை திருப்பூர்லேருந்து எழுதுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி திருப்பூரில் இப்படி நடந்துச்சுங்க போது அந்த ஊர்க்காரங்களுக்கு இந்த சூழலை நேரில் பார்த்து ஒரு ஃபீல் தருது. ஒரு படம் ஏன் ஜெயிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதே மாதிரி ஜெயிக்கணும்னு நினச்சேன் வாழ்க்கையில், நான் ஜெயிக்கிறத ஒரு ஹீரோ ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறது தான். இல்லை நான் இதே மாதிரி தருணத்தில் சோகப்பட்டிருக்கேன், நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலும் அந்த ஒத்து போகிறது தான் இது. எழுத்து அந்த உணர்வை நிறைய பேர் அந்த எழுதுறத வந்து நான் நினச்சேன் எழுதியிருக்கப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுனால தான் அவனை இது பண்ண முடியுது. அப்படி ஒரு எழுத்து வாய்க்கு பெற்றதாலோ என்னமோ சொல்லுவாங்க. நான் இது நினச்சேங்க, நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கேன்பாங்க, இல்லைன்னா நீங்கள் எழுதும்போது அந்த இடத்துல நாங்கள் இருந்த ஃபீல் இருக்குது அப்படிம்பாங்க. அது இருக்கிறதுனால நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க.
2: இணையத்தில் நீங்கள் எழுத ஆரம்பித்தது உங்களுக்கு கொடுத்த இன்பத்தை வந்து ரொம்ப இனிமையாக சொன்னீங்க சார்.
1: அடுத்த கேள்வி வந்து உங்களோட பரிசல்காரன் அப்படின்றது உங்களோட பெண் நேம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன சார்?
0: அது எழுத இந்த ஓகே, அது ஒரு இது இணையத்தில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி இது. உங்கள் பெயர் காரணம்னு சொல்லிட்டு உங்கள் பெயர் காரணம் அப்படின்னு போட்டாலே நிறைய பேர் அப்போ எழுதிட்டு இருந்தாங்க. தொடர் பதிவு மாதிரி என்ன எழுதுவாங்கன்னா ஒருத்தர் அவரோட பெயரோட காரணத்தை சொல்லிடுவாரு, அதுக்கப்புறம் இந்த பெயர் நீங்கள் உங்கள் பெயர் காரணத்தை சொல்லுங்கன்னு ஒரு 5 பேருக்கு அனுப்புவார். யார் ஒருத்தர் எழுதிப்பாரப்போ அவங்களோட பெயருக்கெல்லாம் டேக் பண்ணி நீங்கள் எழுதுங்க உங்கள் காரணத்தை, அவங்க எழுதாங்கிட்டு போவாங்க. ஆக்சுவலாக இந்த இணையத்தில் எழுத வர்றதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒரு என்ஜிஓக்காக வந்து ஒரு 3 ஸ்கூலை வந்து அடாப்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்படி ஒரு 3 ஸ்கூலை டேக் பண்ண அந்த 3 ஸ்கூலை தேர்ந்தெடுத்ததுக்காக ஒருத்தர் வந்தார். அவர் வந்து சென்ட்ரல் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பிலேருந்து வந்தார். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவருக்கான சம்பளத்தை எல்லாத்தையும் கொடுக்குது. அதை எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு எழுதி போட்டிங்கன்னா அவங்க அது கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு நேர்மையாக கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய ஃபண்டெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. கடைசியில் நீங்கள் 25 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்குன்னா நீங்கள் கடைசியாக 10 லட்சம் கொடுத்தா போதும் அந்த வேலை முடியும்ருக்கும். அந்த மாதிரி 3 ஸ்கூலை தேர்ந்தெடுப்போம், அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன வேணும்னு அவங்க எழுதி கொடுப்பாங்க. அவங்க எழுதி கொடுக்கறதுல எனக்கு 4 ஃபேன் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் ரூல் படி அங்கே 4 ஃபேன் இருக்கணும், ஆனால் அங்கே இருக்காது. உடனே அவர் கலெக்டருக்கு லெட்டர் போடுவார், இது பண்ணுவார், பண்ணி 2 ஃபேன் இப்போதைக்கு கொடுக்குறோம்பாங்க. அப்போது நாங்கள் 1 ஃபேன் கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கோம். இந்த மாதிரியான வேலைக்காக அவர் வந்தார். வரும்போது அப்போ நான் இணையத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போது இணையத்தில் எழுத ஆரம்பிச்சுட்டு நான் என்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். குமாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் வெட்டிங் டேக்கு, ஆகஸ்ட் 22, 2008 நினைக்கிறேன். அப்போது அந்த கடிதம் வந்து பயங்கர வைரலாகி விகடன் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த கடிதத்தை நாங்கள் பிரசுரிக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக பிரசுரிங்க, ஏன்னா அப்போ இருந்த ஒரு அந்த இந்த இதழில் இதழாசிரியர் இந்த எடிட்டராக இருந்த ஒருத்தருக்கு அடுத்த நாள் வெட்டிங் டே. இதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு, நான் லீவு போடுறேன், என் ஒய்ஃப் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படிச்சுட்டு அது ஜூனியர் உடனே வந்திருந்தது. இது நான் அந்த அந்த வாரம் ஜூனியரில் வந்திருக்கேன். நானும் இவரும் இந்த ராம்ஜிங்கிறவங்க இங்கே திருப்பூரில் காரில் போயிட்டு இப்படி எல்லா இதுக்கும் போயிட்டு இருக்கும்போது அவர் இந்த பிளாக் ஓப்பன் பண்ணும்போது பிளாகா அப்படின்னு கேட்டேன் லேப்டாப்பில் பார்த்துட்டு. ஆமாம், பிளாக்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட கேட்டார். நான் எதுவும் சொல்லலை. அவர் இங்கிலீஷில் இருந்தார். இது என்னன்னு கேட்டால், எனக்கு வந்து எல்லா வெளியூருக்கு போகிற பழக்கம் இருக்குது, எல்லா வெளியூரில் தான் எனக்கு ஒர்க்கு, நான் என் பையனுக்கு எதுவுமே பேச முடியாது, என் பையனுக்கு 11 வயசு ஆகுது, அவன் டீன் டு அடல்ட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகிறதுக்குள்ளே அவனுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால் அவனுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை என் பிளாகில் எழுதுவேன். அது டீன் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே பொருந்தும், யார் வேணால் படிச்சுக்கலாம். வேறு என்னோட பையனும் படிச்சுட்டு எனக்கு மெயில் அனுப்பி என்கிட்ட கேட்பான், நான் சொல்லுவேன். இது எனக்கு அவனுக்குமான ஒன் வீக்காக ஆரம்பித்தேன், பட் இப்படி இருக்குது அப்படின்னப்போ நல்லா இருக்கு சார் பிளாக்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வாரத்தை என்ன சொன்னார்னா, தமிழ்லேயும் நிறைய பிளாக் வந்துருச்சு, இந்த வாரம் ஜூனியர் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கும், அது வந்து பரிசல்காரன் எழுதினது, அவரோட பிளாக் இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சிட்டேன் சார், அது நான் தான் அப்படின்னா, நீங்கள் நல்லா தமாஷ் பண்ணுவீங்க, நான் அடிக்கடி இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுனால அவர் சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் தான் சார் அது அப்படின்னா விளையாடாதீங்க என்னார். நான் சொன்னேன், எங்கள் இத்தனை பக்கம் வந்திருக்கேன், நான் தாங்க அது, என் ஒய்ஃப் பேர் உமாங்கன்னு அவர் நம்பலை. ஏன்னா நான் இந்த மாதிரி சும்மா காமெடியாக நிறைய பண்ணுறதுனால இதையும் நான் ஃபன் பண்ணுறேன்னு நினச்சிட்டார். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என்னோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி நான் பிளாக் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் நான் பிளாகர்னு காமிச்சோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு என்னோட எம்டி கூட்டிட்டு போய், எங்கே உங்கள் பக்கத்துலேயே ஒரு ரைட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாது நான் எழுதுறது, அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அது எப்படின்னு கேட்டால், இந்த பிளாக் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண போனோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் நான் போய் பார்க்கும்போது அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே செருப்பு போடலை, ஒரு 8 பேர் 10 பேர் தான் செருப்பு போட்டிருப்பாங்க, ஒரு 300 ஸ்டூடெண்ட் 400 ஸ்டூடெண்ட் தான், யாரு கையிலுமே செருப்பு போடல. அப்போ நான் வந்து அந்த ப்ராஜெக்டை எழுதி என்னோட எம்டி கொடுக்கும்போது நான் செப்பல் வந்து 300 ஸ்டூடெண்ட்டுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணும்னு எழுதி கொடுத்தேன். அவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் அதை அடிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார், நான் லாங் விஷனில் பண்ணுறேன் கிருஷ்ணா, இது வந்து யாரோ ஒருத்தர் அங்கே பண்ண வேண்டியது, நான் அந்த இதுக்கு பில்டிங் கட்டலான்னு பார்க்குறேன், ஒரு லேபரேட்டரி வச்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன், ஒரு டாய்லெட் 10 கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன், இது சின்ன விஷயம், இதெல்லாம் இதில் கொண்டு வரக்கூடாதுன்னு அவர் சொன்னார். ஆனால் எனக்கு இது ஏன் இவர் பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு. நான் வேறு அவங்ககிட்ட ஸ்கூலில் கேட்டேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் செப்பல்லாம் ஏன் மேடம் யாரும் போட முடியும், அப்போ கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக செப்பல் கொடுத்தேன், அந்த செப்பலோட சைஸ் பார்த்தலேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை அப்பா அம்மா கொடுத்துருவாங்க சார், அதனால் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க. நான் அவர்கிட்ட வேறு சொல்லிட்டு வந்துட்டேன், இவங்களுக்கு செப்பல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், இவர் வேறு சொல்லிட்டாருன்னு வந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 கேட்டுட்டு, நாங்கள் இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டால், அஞ்சு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம், செந்தில், கனலி, சுந்தர், சவுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தர் வீட்டில் சந்தித்து விடிய விடிய கதைகளை பற்றி பேசுவோம், இதுதான் பிளான். அப்படி பேசிகிட்டு இருக்கோம். அந்த கேங்கு அந்த வாரம் என் வீட்டுக்கு வந்தாங்க அந்த மாதம். அப்போ இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு, கேட்டாங்க என்ன 300 செருப்புக்கு எவ்வளோ போகிற, 5000 ரூபா வரும் அப்படின்னப்ப ஆளுக்கு 1000 ரூபா போட்டு பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். பண்ணினப்போ இந்த அமைப்புக்கு ஒரு பேர் வைக்கலாம், நம்ம இந்த மாதிரி சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு பேர் வைக்கலான்னு பேர் வச்சோம். அப்போ நிறைய பேர்களில் பரிசல்ங்கிற பேர் செலக்ட் ஆச்சு. பரிசல்னு போட்டு கஷ்டப்படுறவங்கள கரையேற்றோன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் போட்டிருக்கக்கூடாது, அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் நம்ம அப்போ பண்ணது, யார் கஷ்டப்படுறாங்க நீ யார் கரையேற்றுறதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் அப்போ சும்மா ஒரு டேக்லைனாக போடுவோம் இல்லையா, மரம், இறை, இயற்கை அப்படின்னு நிறைய பேரில் பரிசல்ங்கிற பேர் எல்லாருக்கும் பிடிச்சின்னு பரிசல்னு வச்சுருந்தேன். இந்த பேர் ஃபிக்ஸ் ஆன அடுத்த நாள் தான் பிளாகுங்கிற விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், அடுத்த நாள் தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கும் போது அது புனை பேர்னு கேட்ட உடனே பரிசல்னு வந்து பரிசல் காரன் அப்படி நானும் அடிச்சிட்டேன். மற்றபடி அது ஒரு எதேச்சியாக பண்ணது தான், அது ஒரு ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு அதுவும் காரணம். ஆனால் அந்த பரிசல்னு பேர் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு இபி பில்லுக்காக ஹெல்ப் பண்ணோம். இந்த 2 உதவிக்கு அப்புறம் எந்த வேலையும் அந்த பரிசல் செய்யவே இல்லை, அது அப்படியே மாறி இங்கே வந்துருச்சு.
1: அந்த பரிசல் இன்னைக்கும் நிறைய பேருக்கு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சார்.
2: எனக்கு எழுதணும்னு ஆசை இருக்கு, அதனால எழுத முடியல அப்படின்னு சொல்ற பலரை நம்ம தினம் தினம் பாக்குறோம். சோ ஒரு 6 வயசு பையனுக்கும் எழுத்து மேல ஈர்ப்பு வரலாம், ஒரு 60 வயசு முதியவருக்கும் எழுத்து மேல ஈர்ப்பு வரலாம். அப்ப எழுத்து மேல வர ஈர்ப்புக்கு வயது வரம்பு இருக்கா சார்?
0: இல்ல, வயது வரம்புங்கிறது எதுக்குமே இல்லை அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன். நிறைய விஷயங்களுக்கு நம்ம வயதை ஒரு காரணமா சொல்றோம். மேபி வயதை ஏன் காரணமா சொல்றோம்னா, அந்த வயது அந்த வயதோட சமயத்துல உங்க மனசு எப்படி இருக்குங்கிறது தான் அங்க வயது அங்க கனெக்ட் ஆகுது. இப்போ 62 வயசில் வந்து ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து கேஎஃப்சின்னு சொல்லிட்டு அது உலக புகழ் பெற்ற மாதிரி ஒருத்தனால பண்ண முடியுதுன்னா, அந்த 62 வயசுல நான் எனக்கு 18 வயசான நான் இந்த தொழில் எப்படி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறத அவரோட தாட் ப்ராசஸும் அவரோட மைண்டும் தான் அதில் முக்கியம். அதே மாதிரி 60 வயசோ 70 வயசோ 50 வயசோ 6 வயசோ, 6 வயசு பையனுக்கு 18 வயசு மெச்சூரிட்டியும் தான் எழுதலாம். 60 வயசு ஆளுக்கு 18 வயசு மெச்சூரிட்டியும் 6 வயசு குழந்தைக்கு இருக்கிற உற்சாகம் இருந்தால் எழுதலாம். அவ்வளோதான். அந்த இடத்துல ஏஜுங்கிறது உடலை வச்சு தீர்மானிக்கப்படுறதில்லன்னு நம்புறேன். அதனால எழுதுறதுக்கு எந்த வயசுமே தடை இல்லை, ஆர்வமும் படிப்பும் திறமையும் இருந்தா போதும்.
2: வாழ்க்கையில ஒருத்தருக்கு மொழி மேல வர ஈர்ப்புக்கு வயது வரம்பு கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார், நன்றி.
1: முதல் புத்தகம் அப்படின்றது நமக்கு நினைவு தெரிஞ்சு படிக்கக்கூடிய அந்த முதல் புத்தகமானது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிச்ச புத்தகங்கள்ல உங்க மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம்னு எதை சொல்லுவீங்க சார்?
0: இது நான் ஃபேஸ் பண்ண ஒரு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. ஏன்னா எனக்கு அப்படி டக்குன்னு எதுவுமே சொல்ல தெரியாது, யோசிச்சு சொல்லுங்கன்னா கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நான் முதல்லே சொன்ன மாதிரி அந்த கலவையான புத்தகங்கள் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் எல்லா புத்தகங்களையும் பைன் பண்ணி வச்சிருந்தாருன்ட்டு. அவரே அவர் வந்து அவரோட பழைய புக்கெல்லாம் அவர் இப்போ தியாகபூமி பொன்னியின் செல்வன் மாதிரியானதெல்லாம் அவர் பைண்டிங்காக வச்சிருந்தாரு. அதாவது புத்தகங்களை அப்படியே பைன் பண்ணி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு வாரமும் வர ஆனந்த விடனா அப்படி ஒட்டுக்கா பைன் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஆனந்தங்கள் ஒரு தொடர் இருக்கும் இல்லையா, அந்த தொடரோட பேஜ் மட்டும் கிழிச்சு ஒரு பைண்டிங்காக வச்சிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய தொடர்கள் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதனால எனக்கு ஒரு ஒரு கலவியாத ஒரு ஒரு குறிப்பிட்ட புத்தகம்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் எப்பவுமே எனக்கு சிறுகதைகள் மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு. அப்படி நான் படித்த ஒரு சிறுகதை வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நான் படித்து எந்த வயசுலன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கதை எழுதப்பட்டது 1964. இந்த கால இந்த டைம் இந்த 64ங்கிறதையும் ரொம்ப ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி தான் இந்த வருஷத்தில் எழுதப்பட்ட கதைன்னு பார்த்தேன். அந்த கதையோட பேர் வந்து சசி காத்திருக்கிறாள்னு ஒரு கதை, சுஜாதா எழுதினது. ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு இந்த 64ங்கிற காலகட்டத்தை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. கணவன் வந்து காத்திருந்து நம்மளை சினிமா கூட்டிகிட்டு போவான்னு ஒரு வைஃப் காத்திருக்கிற ஒரு ஒரு கதை தான். ஆனால் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாமான்னு கேட்பாங்க, சினிமா கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அப்போ வந்து ஒரு கணவனை சினிமா புருஷன் கணவன் வந்து மனைவியை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். முந்தானை முடிச்சுங்கிற படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் வந்து ஊர்வசி என் வீட்டுக்காரர் கூட சினிமாவுக்கு போகிறேன் வீட்டுக்காரரோட சினிமா போகிறேன்னு எல்லா ஊரெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. முந்தானை முடிச்ச இப்போ 80ஸில் என்னமோ தான் வந்தது, பட் இது 64 எழுதப்பட்டது. அப்போது இன்றைக்கி வந்து என் வீட்டுக்காரன் சினிமா கூட்டி போகிறேன்னு அவள் அவ்வளோ சந்தோஷமாக எண்ணுவான். எங்கே அவன் இந்த சைடு நடக்கிறதும் அவன் சைடு நடக்கிறதும் மாறி மாறி கதாசிரியர் சொல்லியிருப்பாரு. இவன் வந்து இங்கே ரெடியாக இருப்பான், இன்றைக்கி என்ன புடவை கட்டிக்கலாம், இந்த புடவை அவருக்கு பிடிக்குன்னு புடவை எடுத்து வச்சுருப்பான். அங்கே போய் அவன் போய் மேனேஜர்கிட்ட, சார் இன்னைக்கு நான் ஒரு 5 மணிக்கு கிளம்ப வேண்டியாக இருக்கும், 6:30 ஈவினிங் ஷோ போகிறேன் வைஃப் கூடன்னு. என்னப்பா கல்யாணமே 1.5 மாதம் ஆனாலும் இன்னும் புதுமண தம்பதிகள் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மேனேஜர் கேட்பாரு. இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் இங்கே வந்து இதுக்கு என்ன மேட்சிங் ப்ளவுஸ் போடலான்னு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, என்ன இது போடலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே ரொம்ப பெர்மிஷன்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு ஸ்கூட்டர் எடுப்பான். எந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஃபோன் எல்லாம் இல்லாத காலகட்டம் தானே. அப்புறம் இந்த தேட்டரில் இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரை இது பண்ணுவான். பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இந்த பக்கம் இவங்க இந்த ட்ரெஸ் எடுக்கலான்னு இவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, மேக்கப் பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. 6 மணி ஆகிடும். இவன் ஐயோ 6 ஆச்சு, இப்போ போய் டிக்கெட் வாங்கிட்டு, ஆன்லைன்லாம் கிடையாது அப்போது, டிக்கெட் வாங்கிட்டு முதல்ல க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் வைஃபை கூட்டிகிட்டு வந்து படத்துக்கு பார்க்கணும். அதனால் அவ்வளோ டிராஃபிக்கில் ரொம்ப நெரிசலாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து கிராஸ் ஆகும், இதோட நின்றும். இங்கே வந்து இவன் பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து கிளம்பிடுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவாங்க. 6:55 இப்போ அவர் வந்தால் தான் கரெக்டாக கூட்டிகிட்டு போவாங்கும்போது இங்கே கரெக்டாக டிக்கெட் வாங்கிடுவான். அவன் டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது தான் நடக்கும். அப்போது வெளியில் வரும்போது வாங்கிட்டு வரும்போது ஆப்போசிட் ஒரு கிராஸ் ஆகும், அதோட அந்த சீன் கட் ஆகிருக்கும். இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருந்த உட்காந்து திருப்பி இங்கே சீன் வந்துச்சுன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். என்னப்பாச்சு என்னப்பாச்சுன்னா பயங்கர வேகமாக தேட்டருக்குள்ளே போனால் அப்போவே நினச்சேன் ஏதாவது ஆக்சிடென்ட்டு, போகும்போது அவ்வளோ வெறித்தனமாக ஓட்டினேன், இந்த இதில் ஸ்கூட்டர் அவ்வளோ வேகமாக ஓட்டினதுக்காகுதுன்னு யாருன்னு பாருங்க அப்படின்னு கேட்பான். ஒன்றும் ஒருத்தன் வந்து யாருன்னு எல்லாத்தையும் தடவி பார்ப்பான், இதுவும் இருக்காது. ஒரு பர்ஸ் இருக்கும், 2 டிக்கெட் இருக்கும், ஒரு பர்ஸ் 2 டிக்கெட் தான் இருக்குன்னு. போலீஸை கூப்பிடுங்க அம்மா, ஆம்புலன்ஸ் கூப்பிடுமா. ஒருத்தன் வந்து அவனை அந்த பர்ஸ் எடுத்து பார்த்தாங்களே, அவன் வந்து எடுத்து அவனை மயக்கம் போட்டிருப்பான், அவனை போய் ஆம்புலன்ஸில் ஏற்றுவான். ஏற்றிட்டு போலீஸ்கார் நீ ஏறுப்பாரு, இல்லைங்க அம்மா ஏறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஏற்றுவார். ஏற்றிட்டு இங்கே கூப்பிட்டு, உனக்கு யாருன்னு தெரியுமான்னு, எனக்கு யாருன்னு தெரியாது, வெளியே வந்தான் விழுந்துட்டான், நான் நடந்துட்டு இருந்தேன் போய் பார்த்தேன், பரிசு இருந்துச்சு 2 டிக்கெட் இருந்துச்சு உங்கள்ட்ட சொன்னேன், மற்றபடி எனக்கு யாருன்னு தெரியாதுன்னா இல்லை இல்லை நீ இரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். அட்ரஸ் பாருங்க அம்மா, அட்ரஸ் பார்த்தோன்னா அதில் ஏதோ விசிட்டிங் கார்டு இருக்கும், ஆஃபீஸோட விசிட்டிங் கார்டு இருக்கும். சரி, ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேளுங்க, போலீஸ் வந்து கான்ஸ்டபிள் அனுப்புங்க அப்படின்ட்டு வேறு. போலீஸ் வந்து ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டுட்டு அந்த அவன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போவாங்க. போயிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா, லேட் ஆகும்.

0: பயங்கர டென்ஷன் ஆகிடும், ஆறுதான் ஆறு செஞ்சாயிடும். சாரி எல்லாம் கழட்டி போட்டு திருப்பியும் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இவரை நம்பவே கூடாது, சினிமா கூட்டுவேன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது கதவு கட்டுற சத்தம் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா ஃபுல் பிளட்டோட வீட்டுக்காரர் நின்றுருப்பாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்பான். இது ஒன்றும் இல்லைம்மா, டிக்கெட் வாங்கிட்டு வெளியே இருக்கும்போது சின்ன ஆக்சிடென்ட், ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அது யாருன்னு பார்த்தா அதுக்குள்ள போலீஸ்கார் என்னை வர சொல்லிட்டாரு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து போலீஸ்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு நான் கிளம்பி வந்தேன், ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கும்போது எனக்கு சினிமா முக்கியம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த சீன்லாம் தெரியும், அந்த ஹெல்ப் பண்ணவன் தான் எனக்கு ஹஸ்பண்டு அப்படின்ட்டு. ஆனால் அந்த கதையை சொல்லும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆனால் ஹஸ்பண்டுங்கிற மாதிரி இருக்கும். இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய சிறுகதைகள் படிக்க ஆரம்பித்தேன். சிறுகதைகள் நிறைய படிக்க ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் தான் எழுதுற சிறுகதைகள் எழுதுகிற ஆர்வம் வந்து. எனக்கு இன்னுமே சிறுகதைகள் நிறைய எழுதணுங்கிறது தான் ஆசை. நான் எழுதுனது சிறுகதைகளானு தெரியல, பட் ஆனால் சிறுகதைகள் தான் என்ன இந்த அளவுக்கு எழுத வச்சுன்னு சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட புத்தகம்னு சொல்ல முடியாது.
1: அதாவது இப்போ நீங்கள் சிறுகதை பற்றி இவ்வளோ விவரிக்கும் போது எந்த ஒரு நாட்டோட சிறுகதை இல்லை வந்து இந்த டைமில் வந்த சிறுகதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? நான் ஸ்பெசிஃபிக்காக
0: இல்லை, அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. ஏன்னா ரஷ்யன் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப வாஸ்டானது, நம்ம இன்னும் புதுசாக படிச்சிட்டோமானு தெரியல. ரஷ்யன் ஆண்டன் செக்காவோட சிறுகதைகள்லாம் வந்து இன்னுமே யாருமே இன்னுமே இந்த இவ்வளோ நூறு நூற்றம்பது வருஷங்களுக்கு அப்புறமே யாரும் முயற்சி பண்ணி பார்க்கலன்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஹென்றி கதைகள், ஓ ஹென்றி கதைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜனநாயகமாக எழுதுகிற கதைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பெயின் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்கிற நிறைய எழுத்துக்களை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் போது மொழிங்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லையா, அதனால எந்த ஒரு கதைகள்னு சொல்ல முடியாது. கவிதைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க உருதுல வந்து கவிதைகளோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய எழுத்துக்களுக்கு சிறுகதைகளுக்கு ஒரு பெரிய இது இருக்கு, ஆனால் அதை நம்ம முழுசாக படிச்சிட்டோமா அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி அங்கே இருக்கவங்களுக்கு கேட்டதுன்னா தமிழை சொல்லலாம், மலையாளத்தை சொல்லலாம். தமிழ் இங்கே எடுத்துட்டிங்கன்னா கன்னடாவில் மிகச்சிறந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கு, மலையாளத்தில் நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கு, நிறைய எழுத்தாளர் எழுதப்பட்டிருக்குது. சாகித்ய அகாடமி மாதிரியான பதிப்பகங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வேற்றுமொழி, அதாவது நான் சொல்கிறது வேறு நாட்டை சொல்லலை, இந்தியாவில் இருக்கிற வேற்றுமொழி கதைகளே நமக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஒரு ஆயுள் பத்தாது. அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு நம்ம கண்ணில் படுறதில் பெஸ்ட்டாக நம்ம பார்க்குறோமே தவிர அதுதான் பெஸ்ட்டாக இல்லை அதை தாண்டி என்ன இருக்காங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பயங்கரமான கடல் அது.
1: அதாவது ஒரு புத்தகம் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே முடியாது, நான் ஒரு பெரிய கடல் நம்ம படித்து முடிச்சிட்டோமா இல்லையானே தெரியாத பட்சத்தில் நம்ம பார்க்குறதுல இதெல்லாம் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார்.
2: இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து தான் ரியல் லைஃப்ல பண்ற தப்புக்காக கவலைப்படுறதை விட தான் சோசியல் மீடியால தன் டேலண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தயக்கப்படுறதா அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க இளைஞர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா எதை சொல்லுவீங்க சார்?
0: இல்ல, அவங்க டேலண்ட்ஸை காட்டுறதுக்கு தயங்கறது இல்லை நிறைய பேர், ஆனா விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கு பயப்படுறாங்கன்னு ஃபீல் பண்ணுவேன். அது எதுவா இருக்கட்டும், இப்போ ஒருத்தவங்க ஒரு படம் போடுறான் ஸ்டைலா இருக்கேன்னு சொல்றாங்கிறது ஒரு விமர்சனம் தான், அது அதுல டேலண்ட்டுங்கிறது எதுவும் இல்லாமல் அழகாக காமிச்சிக்கிறான் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டா அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு படைப்பை எழுதினாலும் அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த விமர்சிக்கிற ஆட்கள் வந்து விமர்சனம்ங்கிற பேரில் அவங்கள காயப்படுத்துகிற தன்மையும் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நீ எல்லாம் எதுக்கடா எழுதுன, உனக்கு ஏன் இதை எழுதுன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து இது ஓகே, ஆனால் இதில் இது நீ பண்ணியிருந்தீங்கன்னா இது இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது அதை விமர்சனமாக எழுதிக்கொள்வான். ஆனால் அது விமர்சனமாக இல்லாமல் நெகட்டிவாக சொல்லும்போது தான் அவன் பாதிக்கப்படுறான். இணையம்ங்கிறது அப்படியானது தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இணையத்தில் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுவேன். இணையத்தில் இயங்குறவங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் சொல்லுவேன், எல்லா விஷயத்தையும் நீ மனசுக்குள்ளே எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிறதும், எல்லா விஷயத்துக்கும் நீ கருத்து சொல்ல வேண்டியது இல்லைங்கிறதும். எல்லாருக்கும் ஒரு வியாதி இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் நான் கருத்து சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து பைடன் என்ன பண்ணுறாருங்கிறது நான் கருத்து சொல்லி ஆகணும், இல்லைன்னா எனக்கு நீங்கள் தூக்கம் வராது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இங்கே என்ன பண்ணுறாங்கிறது நான் கருத்து சொல்லி ஆகணும். அஜித் நாளைக்கு என்ன பண்ண போறாரு, அவர் பைக்ல போறது தப்பா ரைட்டா நான் கருத்து சொல்லி ஆகணும். நீ ஏன் கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, நான் என்னோட பார்வை ஒன்று இருக்குது, நான் யார்ட்டையா சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதனால ஏதோ ஒன்று சொல்றாங்க. அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கனால என்ன ஆகுதுன்னா அந்த ஏதோ ஒன்றுக்கு வர்ற கமெண்ட்டை வச்சு அவன் மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் உருவாகுது. அதனால அவன் நல்லதாக ஒன்று சொல்லும்போதும் இந்த ஜட்மெண்ட்டோட தாக்கம் அங்கே வருது. அதுக்கு பதிலாக அவன் படைப்பை மட்டும் எழுதிட்டு பேசாமல் இருந்து இதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் இருந்தான்னா நிச்சயமா ஒரு வருஷத்தில் அவன் இதை ஹேண்டில் பண்ண கத்துக்குவான்னு நான் நினைப்பேன்.
2: இன்னைக்கு கிரிட்டிசிசம் எல்லா இடத்துலையுமே இருக்கு, அதுல கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும் எடுத்து மித்த விஷயங்களை இக்னோர் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார், நன்றி.
1: சார் இன்னைக்கு வந்து புத்தகம் வாசிப்பு அப்படின்றது நான் ரொம்ப பறந்து விருந்துருச்சுன்னு சொல்லலாம், எல்லாருமே படிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு புத்தகம் ஒருத்தருக்கு பிடிக்கிறதும் பிடிக்காததும் அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ். ஆனால் ஒரு சிலர் வந்து நான் இந்த புக்கை படிச்சிட்டேன் உனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்ககிட்ட, பட் ஆனால் அந்த புத்தகத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இப்படி ஒரு படைப்பை முழுசா ஃபெயிலியர்னு சொல்ல முடியுமா, இல்லை எல்லா படைப்புகளுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்களா, இது உள்ள உங்களோட பார்வை என்ன சார்?
0: நல்ல கேள்வி. எல்லா படைப்புகளுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னொன்று, எல்லா படைப்புகளுக்கும் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் ஒரு செட் ஆஃப் டைமிங் இருக்குன்னு நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு காலத்தில் ஒரு புக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பான், அது நல்லா கரெக்டு தான் அவர் சொன்னது, இது எனக்கு படிக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் சும்மா எதுக்கும் அதை எடுத்து பார்க்கும்போது இதை ஏன் அவன் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு திட்டி இருக்கேன். நான் இதை போய் என்னை என்கிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவெல்லாம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் யோசித்தா அவன் அதை படித்த டைமும் அவன் அதை படித்த மனநிலைக்கும் நான் அப்போ இருந்த மனநிலைக்கும் இது எனக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சனால தான் அவன் சொல்லியிருக்காங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ ஒரு புத்தகம் நீங்கள் இப்போ என்ன மனநிலையில் இருக்கீங்க, இப்போ இந்த புக் ஃபேருக்கு என்ன புக் வாங்கினு நான் உள்ளே போகிறேங்கிற என்னோட மனநிலையை டோட்டலி வேறு. போன வருஷம் நான் போன மனநிலையே வேறு. போன வருஷத்துக்கு போன வருஷம் நான் போன மனநிலை இந்த வருஷம் எந்த ஒரு தமிழ் புத்தகமும் வாங்கக்கூடாது. ஐ மீன் தமிழ் தான் நான் படிப்பேன், எனக்கு வேறு மொழிகள் இங்கிலீஷ் வச்சுருக்கேன், அது ரொம்ப ரேராக படிப்பேன். இங்கிலீஷில் தான் சில வந்திருக்கு, அது இங்கிலீஷ் தான் படிக்கணும், தமிழ் மொழிகளுக்கு நல்லா இல்லைங்கிற காரணத்துக்காக படிப்பேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்லேருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது தமிழ் இல்லைன்னா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் தான், தமிழ் ஆத்தரோடது இல்லாமல் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் மட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு போன வருஷத்துக்கு போன வருஷம் நான் பிளான் பண்ணேன். போன வருஷம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா புதினங்களே வாங்கக்கூடாது, முழுக்க முழுக்க மனம் சார்ந்த புத்தகங்கள் வாங்குவோம். மனம் எப்படி இயங்குது, வழிகாட்டு மூளை, வழிகாட்டும் இதயம் சொல்லிட்டு நிறைய ராமச்சந்திரன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, விளையனூர் ராமச்சந்திரன்ட்டு. இந்த மாதிரியான மனம் சார்ந்த, உடல் சார்ந்த அல்லது உறவு சிக்கல்கள் சார்ந்த இந்த மாதிரியான ஒரு புத்தகங்களாக வாங்கணும். நீங்கள் ஒரு சோசியாலஜி உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரியான புத்தகங்களாக நிறைய படிக்கணும். ஒரு ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு, மனுஷனை புதுசாக புத்தகத்தை பார்த்து புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரியான புத்தகங்களாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். நான் இப்போ அந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்குற மனநிலையில் நான் இருக்கும்போது அல்லது அந்த என் மனநிலை இப்படி செட்டாக இருக்கும்போது எங்கிட்ட கொண்டு வந்து ஒருத்தர் வந்து ரூமியை படிங்க அப்படின்னு சொன்னான்னா, ஏன் நாலு நாலு பேர் எழுதியிருக்காரு இதை, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து அதை படித்து பார்க்கும்போது நான் அப்போ இருக்கிற மனநிலைக்கு நான் பயங்கர ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு அது பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த இந்த இடத்துல வயசும் ஒருத்தரோட படிப்பனவும் கூட அவருடைய வாழ்க்கை சூழலும் அந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில எந்த புத்தகமே நீங்கள் தவிர்க்க முடியாது, ஆனால் அதை தாண்டி சில புத்தகங்களை தவிர்த்து ஆகணும்னு சில பேர் சொல்லுவாங்க, அது அவங்களோட டேஸ்ட்டு தான். சில பேர் சில எழுத்தாளர்கள் ரொம்ப ஒரு அவர் அவரோடலாம் படிக்கிறீங்களா அப்படின்னு கிண்டலாக கேட்கக்கூடிய துணி கூட இருக்குது. ஆனால் அவருடைய எழுத்தை படித்து கொண்டாடுற ஆட்கள் வந்து ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த பேரெல்லாம் சொன்னால் எந்த பேருமே அவங்களுக்கு தெரியாது, அவங்க இவங்க வேற்றுக்கிற வாசிக்கலாம் பார்ப்பாங்க. இரண்டுமே தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், உங்களை ஒரு வாசிப்பில் வைக்கிது அவ்வளோதான். நீங்கள் இன்னைக்கு நான் இன்னைக்கு குடிசல் இருக்கேன், நாளைக்கு ஒரு இதில் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட் இருக்கேன், இதில் இருக்கேன்னா நான் வாழ்கிறேன் அவ்வளோதாங்கிற மாதிரி அவங்க படிக்கிறாங்க அவ்வளோதான். அதனால் அது ஆட்களை பொறுத்து மாறும்னு என்னால் சொல்ல முடியல. அதே மாதிரி இதை இப்போ நீ படிக்காத அப்படின்னு ஒருத்தருக்குமே நான் சொல்ல மாட்டேன், இதை வாங்காதீங்கன்னு ஒருத்தருக்குமே சொல்ல மாட்டேன். மேபி சில மொழிபெயர்ப்புகளை நான் சொல்லலாம், இந்த மொழிபெயர்ப்புகள் சில தவறான விஷயங்களை கொண்டிருக்குது என்னோட அறிவில், அதனால் இந்த மொழி இவரோட மொழிபெயர்ப்பு வாங்குன்னு சொல்லலாம், அது நான் சொல்லியிருக்கேன்னு கூட தான் நினைக்கிறேன். எனக்கும் நிறைய பேர் என்னுடைய முன்னோடிகள் எனக்கு என்னோட அதிகமாக படிக்கிறவங்க எனக்கும் சொன்ன ஒரு அட்வைஸ் அது அது அந்த அது இருந்திருக்கு. மற்றபடி ஒன்று படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னதில்லை. இன்னொன்று ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த புத்தக கண்காட்சி வரும்போதோ எந்த புத்தகங்களை பற்றி நூல்களை பற்றி கேட்கும்போதோ இதுவரைக்கும் எந்த புத்தகங்களை நான் படிக்கக்கூடாதுன்னு யாருமே யார்கிட்டையும் கேட்டதே நான் பார்த்ததே இல்லை. எந்த புத்தகங்களை படிக்கணும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம படிக்கக்கூடாதுன்னு ஒருத்தங்களை நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அந்த அதுக்குண்டான சூழலும் இல்லை, யாரும் அப்படி கேட்குறதில்ல, எதுங்க படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறதில்லை. தவிர்க்கப்பட வேண்டிய புத்தகங்கள் அப்படின்லாம் எதுவுமே யாரும் எழுதுறதில்லை. அதிகமாக ரொம்ப ஒரு அட்டன்ஷன் சீக்கிரம் ஒன்று ரெண்டு பேர் எழுதலாம் தெரியல, ஆனால் படிக்க வாழ்வில் மறக்கக்கூடாத புத்தகங்கள், படிக்க வேண்டிய புத்தகங்கள், பார்க்க வேண்டிய 10 படங்கள் அப்படின்னு எல்லாமே நேர்மறையாக தான் கேட்கப்படுது. அப்படிங்கிறனால படிக்கக்கூடாதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன்.
1: நீங்கள் சொன்ன பதில் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து வைரலாக போயிட்டுருக்க ஒரு மீம் டக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, குழந்தைங்களா இருக்கும்போது நமக்கு படங்களில் ஹீரோவை பிடிக்கும், பட் வளர வளர வில்லனுடைய காரணங்களை புரிஞ்சுப்போம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி காலம், நம்ம இருக்கக்கூடிய சூழல், நம்மளோட மெச்சூரிட்டி இதெல்லாம் தான் ஒரு புத்தகத்தோட ஆடியன்ஸை நம்ம மாற போகிறோமா இல்லையான்றது நிர்ணயிக்கின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. என்னென்னா, ஒரு எழுத்தாளர் வந்து சொல்லலாம், ஒரு துணியில் வந்து நீங்கள் அவங்க புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்களே முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு படைப்பாளிக்கான இந்த கர்வம் வந்து ரொம்ப முக்கியமா இல்லை வந்து இதை தவிர்க்க வேண்டியதான் சார்?
0: இதை வந்து எழுத்தாளர்கள் சொல்லி நான் பார்த்ததில்லை, அதை நான் பதிவு பண்ணுறேன். வாசிப்பாளர்கள் தான் இதை அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக வாசிச்சிட்டேன், நான் நிறைய வாசிக்கிறேன்னு ஒரு இது இருக்கும். அதனால அதெல்லாம் நீ படிக்கிறியா அப்படின்னு இருக்கும். நிறைய இசை கேட்குறவங்க, ஓ இந்த மியூசிக் ரைட்டர்லாம் நீ கேட்குறியா, அந்த மியூசிக் ரைட்டர் தான் சூப்பர் அப்படிம்பாங்க. அது ஒன்றும் அவங்களோட காலகட்டங்கள் தான். படைப்பாளிக்கு கர்வம் தேவையா அப்படின்னா, சில விஷயங்கள் கர்வமாக பார்க்கப்படுது. இப்போது மிகப்பெரிய இசையமைப்பாளராக நம்ம ரசிக்கிற இளையராஜாவும் நிறைய பேர் கர்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா, அவர் மைண்டில் ஒரு மியூசிக் செட் பண்ணியிருக்காரு, ஒரு விஷயம் போட்டிருக்காரு. அவர் ஒரு ஹைட்டில் நிற்கிறாரு. அவர் ஹைட்டில் இருந்து நம்ம கேள்வி கேட்காம நம்ம ஹைட்லேருந்து கேள்வி கேட்குறோங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அது தப்பாக சரியாங்கிறது மிகப்பெரிய விவாதத்துக்குரியது. அது எனக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது மிகப்பெரிய விவாதத்துக்குரியது. ஆனால் அதைத்தான் அதை கர்வமாக பார்க்கப்படுது. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியனோட பேட்டியோ இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியன் ஆட்களை ஹேண்டில் பண்ணுற விதமோ கேட்டிங்கன்னா, இல்லைப்பா நான் என்னை விட நீ நல்லா பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட அவர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு குழந்தைகிட்ட அவர் சொல்லுவார், நீ என்னை விட ரொம்ப அழகாக பாடுறப்பா, நான் பாடும்போது எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். அவங்க உயர்ந்து நம்மளை தாழ்த்துறாங்க, அந்த மாதிரி ஆகிடும். நான் சந்திச்ச எழுத்தாளரும் சில பேர் அப்படி இருந்திருக்காங்க. மேபி ரொம்ப பர்சனல் சிட்டிங்ஸில் வேணால் சில பேர் சொல்லக்கூடும், அவர் எழுதுறதுல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு அது வர்றது கர்வத்தினால இல்லை, அவங்க படித்த விஷயங்கள்னால அவருக்கு வர்றது. ஏன்னா அவங்க நிச்சயமாக படிச்சிருப்பாங்க, இல்லை இந்த உவமையை இந்த விஷயத்த அவன் ரஷ்யன் ஃபிலாசபி தான் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, எழுத்தாளர் அப்படிங்கிற பட்சத்தில் பாடல் எழுதுறவங்க எழுத்தாளர்கள் வகை மேலே வச்சுக்கிட்டா, வாலி ஒரு பாட்டு எழுதி ரொம்ப ஃபேமஸாக வந்து ஒரு வந்து சமயத்தில் வாலிக்கு கண்ணதாசன்ட்டு ஃபோன் வந்திருக்குது, நீ வந்து திவ்ய பிரபந்தம் படித்தியா இந்த வாரத்தில்ன்னு. அண்ணா ஆமா அண்ணா அப்படின்னு, இந்த பாட்டை கேட்டேன் நான், அதை எழுதி யோசித்து வச்சுருந்தேன் நீ யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமாண்ணா ஆமாண்ணா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவன் எதிர்ந்து எடுத்திருக்கான், இது புறநாளில் எடுத்திருக்கானா, அகநாளில் இருக்கானா, சிலப்பதிகாரத்தில் எடுத்திருக்கானா, இது எந்த இலக்கியத்தில் எடுத்திருக்கான், ரஷ்யன் கல்ச்சர்லேருந்து எடுத்திருக்கானா அப்படிங்கிறது நிறைய படித்த ஒரு ஆட்களுக்கு தெரியும். அது படித்தவர்களுக்கு தெரியும் போது அவங்க, எனக்கு தெரியும்ப்பா அவன் எதுலேருந்து பண்ணான்ட்டு அப்படிங்கிறது அவன், அது வந்து கர்வம் இல்லை, நான் நிறைய படிச்சுட்டேன் அப்படின்னாலும் வந்தது தான். மேபி அவங்களோட டோன் கர்வமாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். அதை ஒரு குறையாக எடுத்துக்காமல் நம்ம ஓகே இதனால தான் அவர் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நிறைய படிச்சுக்கலாம்னு நினச்சிக்கலாமே தவிர, படைப்பாளி கர்வம் அவசியமானு நீங்கள் கேட்டதுக்கு கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, என்ன கேட்டால் அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதை அவங்க கர்வமாக சொல்ல வேண்டியதில்லை. இல்லை இது நல்லா இருந்தது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா கண்ணாசம் மாதிரி இந்த மாதிரி கேட்டு போயிடலாம். ஆமாம் இல்லை நீங்கள் அதில் இருந்துச்சானா. இல்லை சில பேருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அவங்க எடுத்தான் இருக்க மாட்டாங்க, உண்மையாகவே அவங்க மைண்ட்லேயே அதை தோணியிருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை கர்வமாக பார்க்க வேண்டியதில்லை. கர்வம் அவசியம் இல்லை, ஆனால் நிறைய படிக்கும்போது கண்டிப்பாக அது லைட்டாக வந்துடும், அதை நீங்கள் தவிர்க்கவும் முடியாது.
1: அதாவது எல்லாமே ஒரு ஒருத்தர் பர்சீவ் பண்ற விதத்துல தான் இருக்கு அப்படின்றது தெளிவா சொன்னீங்க சார்.
2: படைப்பாளிக்கு வந்து தான் இன்னும் சிறந்த படைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும். இதே வாசிப்பாளருக்கு வந்து தான் இன்னும் புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும். சோ ரெண்டு பேருக்குமே தேடல்ங்கிறது பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. உங்க பார்வையில தேடல்னா என்னன்னு சொல்லுவீங்க சார்?
0: தேடல்னா கடைசி வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது தேடல். கண்டுபிடிச்சிட்டு அது முடிஞ்சது இல்லையா, இன்னும் நம்ம தேடிட்டே இருக்கோம் அப்படிங்கறது தான் தேடல்னு பாக்குறேன். தேடல் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் கண்டிப்பாக நம்மளோட நாலேஜை அறிவை ஜாஸ்தியாக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். அந்த தேடல் நின்றுச்சு, அவ்வளோதான்ப்பா நான் படிச்சிட்டேன், நான் எழுதிட்டேன், என் லைஃபோட பெஸ்ட் ஒன்று எழுதிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு எந்த ஒரு கலைஞனுக்கும் வரவே வராது. யாரை கேட்டாலும் அவங்க சொல்கிறது உன்னோட சிறந்த படைப்பு எதுன்னு கேட்டால் நான் அடுத்து படைக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க. யார் வாசிக்கிற ஆட்களுக்கும் அதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேடலில் அவங்க கண்டடைஞ்ச சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு கேம் விளையாடும்போது 11, 11-2, 11-3 தாண்டி தாண்டி போகிற மாதிரி. இன்றைக்கி நான் வந்து 300th லெவலாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு லெவலையும் நான் மறக்க முடியாது. அந்த 1st லெவலில் நான் பல தேடலுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், 2nd லெவலில் அதுக்கப்புறம் ஒரு தேடலுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தேடல் மூலமாக தான் வந்திருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த லெவலில் தாண்டுற விஷயமாக தான் இந்த தேடலை நான் பார்க்குறேன்.
2: தேடல்ங்கிறது ஒரு தீரா பசி அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பு சொன்னீங்க
1: சார். ரொம்ப வருஷமா பிரிண்ட் மீடியால ஒர்க் பண்றதுனால இன்னைக்கு பிரிண்ட் மீடியாக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரம் போதுமானதா நினைக்கிறீங்களா, இல்ல இப்ப கொடுத்திருக்க சுதந்திரத்தையே நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா சார்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: இல்ல இன்னைக்கு சுதந்திரம் ரொம்ப மட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லுவேன். சுதந்திரம் வந்து கொடுக்கப்படல, சுதந்திரம் இருக்கணும், இன்னும் இருக்கணும். பிரிண்ட் மீடியால இருக்கிற நிறைய பேர், நான் ஒர்க் பண்ற பிரிண்ட் மீடியா மாதிரி நிறைய பேர் வந்து அதை நேர்மையான முறையில கையாளுறாங்கும் போது அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும். இந்த பிரிண்ட் மீடியாவுக்கு கொடுக்கப்படுற சுதந்திரம் வந்து சுதந்திரத்தில் கை வைக்கிறது பலகாலமாக நடந்துட்டு தான் இருக்குது, அது மறுக்கவே முடியாது. பிரிட்டிஷ் டைமில் வந்து ஒரு மேகசினில் ஆங்கில அரசாங்கத்தை பற்றி தவறாக எழுதப்பட்டுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளும் அதை எழுதுகிற தலையங்கத்தை அரசோட பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் வெளியிடணும்னு சொல்லப்பட்டது. 1932 ஞாபகம், மேபி ஐ எம் ரைட், 32 பட் 32 ஞாபகம். அப்ப ஆனந்த விடன்ல ஒரு தலையங்கம் எழுதினாங்க, என்னன்னா முருங்கைக்காய் சாம்பார் செய்வது எப்படிங்கிறது அந்த தலையங்கம். என்னன்னா ஃபுல் சட்டையர் தான், ஒன்றும் இல்லை, முருங்கைக்காய் சாம்பார் எப்படின்னு இருக்கும். ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து இந்த பத்திரிகையோட தலையங்கத்தை நான் படிக்கிறேன்னு எந்த சொக்காந்து அதை படிச்சா அவனுக்கு எவ்வளவு செருப்பில் அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து வேற வழி இல்லை, அது ஓகே பண்ணி தான் ஆகணும். அவருக்கு நல்லா தெரியும் இவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்காங்க, தலையங்கத்தை நம்ம படிக்கணுங்கன்னா அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அது அது வந்தது அப்படியான எதிர்ப்பை பத்திரிகைகள் காட்டிட்டு தான் இருக்குது. நான் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நீங்கள் உங்களோட எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கிற ஆனந்தவிடன்கிற பத்திரிகைகளை பண்ணது, நம்ம பக்கத்திலே இருக்கிறவங்க இவ்வளோ புரட்சிகள் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா காயங்குளம் சங்கர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கார்ட்டூனிஸ்ட் இருந்தார், அவர் தான் வந்து கார்ட்டூனை மிக பிரபல அளவில் இந்தியாவில் கொண்டு வந்தவர். அவர் வந்து எல்லாரையும் விமர்சித்து கார்ட்டூன் போட்டிருக்காரு, ஜவஹர்லால் நேரு விமர்சித்து அவர் கார்ட்டூன் போட்டிருக்காரு. அவர் தனியாக ஒரு பத்திரிகை தொடங்கினப்போ அந்த பத்திரிகை ஆரம்பித்து வச்சவர் ஜவஹர்லால் நேரு தான், ஆனால் அவர் விமர்சித்து அவ்வளோ கார்ட்டூன் போட்டிருக்காரு. அந்த கார்ட்டூன் போடப்பட்ட அந்த காயங்குளம் சங்கர வைஸ்ராய், அவர் வந்து ஆங்கில அரசு இருக்கும்போது போடப்பட்ட இதை பார்த்துட்டு ஒரு வைஸ்ராய் அவரை கூப்பிட்ருக்காரு வீட்டுக்கு. ஓகே இன்னைக்கு ஏதோ நம்மளை வான் பண்ண தான் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லும்போது கூப்பிட்டு விருந்து வச்சு என்னை பற்றி நல்லா வரேன்னு சொல்லி ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, அதுக்காக தான் விருந்து கூப்பிட்டேன்னு சொன்னேன்னா ஒய்ஃப் வந்து என் கணவரோட மூக்கை மட்டும் நீளமாக வரையாதீங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமாக தான் நம்ம நாடு இருந்திருக்குது. நான் சொல்கிறது ஆங்கில நம்ம அடிமை ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவங்கள எதிர்த்து கார்ட்டூன் போட்டவரை கூப்பிட்டு அதை ஒரு ஒரு கன்செப்டிவாக எடுத்துக்கிட்டு அவரை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்ச மாதிரி தான் இருந்திருக்குது. இப்போ ஒரு கார்ட்டூன் போட்டால் எல்லாரும் இணையத்தில் திட்டுறாங்க, கெட்ட வார்த்தை திட்டுறாங்க, ஃபோன் பண்ணி அந்த கார்ட்டூனிஸ்ட்டை பயங்கரமாக திட்டுறாங்க. அவங்க இனிமேல் ஐயோ ஒரு வாரத்துக்கு எழுதக்கூடாது, நம்ம மன நிம்மதியை குலைக்கிறாங்கிற காலகட்டம் தான் இருக்குது. யாருக்குமே வந்து அந்த சுதந்திரம் இல்லை, ஏன்னா அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிற முறைகள் வந்து கம்மியாக இருந்தது. அவனெல்லாம் டக்குன்னு கிளம்பி ஒரு 100 பேர் வந்து ஒரு பத்திரிகாவுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டுற முடியாது. ஆனால் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்க அவனுக்கு நிறைய முறைகள் இருக்குது, நிறைய அனானிமிட்டி வழியில் அவங்களால எதிர்ப்பு தெரிவிக்க முடியுதுங்கிறனால இப்போ நிறைய எதிர்ப்பு இருக்குது. அதை தாண்டி தான் ஒரு பிரிண்ட் மீடியாவும் பண்ணுறாங்க. இந்த நான் சொன்ன அந்த காயங்குளம் சங்கருக்கு ஜவஹர்லால் மிகப்பெரிய லெட்டர் எழுதினார். அந்த லெட்டரில் தயவு செஞ்சு நான் இன்னைக்கு நேரு பிரதமராக இருக்கேங்கிற காரணத்துக்காக என்னை விட்டு வைக்காதீர்கள், டோன்ட் ஸ்பேர் மீ அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதியிருந்தார். அதனால் அப்படியான சுதந்திரங்கள்லாம் இருந்தது தான். இப்போ வந்து அந்த சுதந்திரங்கள் நிறைய கை வைக்கப்படுது, நேரடியாகவும் மறைமுகமாகும். ஆனால் அதை தாண்டியும் நிறைய விஷயங்களை பத்திரிகைகள் செஞ்சுட்டு தான் வருதுன்னு தான் நினைக்கிறேன்.
1: சார் இதோட ஒரு ஃபாலோ அப் கொஸ்டினா என்னன்னா, நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க சட்டையர் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து சட்டையர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அவங்க வந்து என்னை பத்தி ஒரு சட்டையராக எழுதுறாங்க, இல்லை ஒரு தலைமையில இருக்கக்கூடியவங்க பத்தி எழுதுறாங்கன்ற பட்சத்தில் அது அவங்களுடைய மன உளைச்சலுக்கு அவங்கள ஆளாக்குது அப்படின்ற ஒரு பேர்ல வந்து திரும்ப அந்த கார்ட்டூனிஸ்டோ இல்லை அந்த ரைட்டர் மேலேயோ வந்து ஒரு பெரிய வழக்கு தொடர்ந்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ மெனி இஷ்யூஸ். இதை எப்படி பார்க்கணும், சட்டையன்ற ஒரு விஷயத்த கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்கணுமா, இல்லை இது வந்து நிஜமாலே ஒரு ஒரு கெட்ட விஷயம் லைக் அப்படின்னு சொல்லணுமா சார் பிரிண்ட் மீடியா?
0: இல்லை, சட்டையர் அப்படிங்கிறது பல முகமது பின் துக்ளக்னு நாடகமே எழுதினார். ஸோ நான் சொன்ன ஆனந்த விடன்லேயே வந்து ஒரு கார்ட்டூனில் வந்து ஒரு அட்டைப்பட ஜோக்கில் வந்து யார் எம்எல்ஏ அது யார் எம்பி அப்படின்னு ஒருத்தர் கேட்பார், மேடையில் உட்காந்துவங்களை பார்த்துட்டு பக்கத்தில் சொன்னால் அதில் வந்து கொல்லக்கூட தலைவர் மாதிரி இருக்கிறது எம்பி, ஒரு பிக் பாக்கெட்கார மாதிரி இருக்கிறது எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு ஜோக் எழுதினாங்க. அந்த ஜோக்குக்காக ஆனந்தவிடன் ஆசிரியர் கைது செய்யப்பட்டார், சட்டசபையில் தீர்மானம் போட்டு கைது செய்யப்பட்டார். அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் தெரியும், எம்ஜிஆருக்கு உங்கள் பேரே தெரியும், ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னார், ஆனந்தவிடன் ஆசிரியர் நான் இருக்கேன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நான் ஜெமினியோட விசுவாசம் பையன் ஆனந்தவிடன் ஆசிரியர், நான் ஃபோன் பண்ணுறேன், அவர் எடுக்கிறாரு சரிப்பான்னு சொல்கிறாரு. இதே ஒரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்க ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னு கேட்குறாரு. அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ நானும் அவரும் ஒன்று தானே, எனக்கு இந்த ஒரு வசதி இருக்குங்கிறனால நான் கூப்பிட்டு கேட்குறேன் எந்த வித நியாயமானு சொல்லிட்டு 3 நாள் போய் ஜெயிலில் இருந்தார், ஜாமீனில் வெளியே வந்தார், அதுக்கு வழக்கு தொடுத்தார். கோர்ட் வந்து இல்லை இவர் மேலே இவரை ஜெயிலில் போட தப்புன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இது ஃபைன் போட்டாங்க, அபராதம் விதித்தாங்க. அந்த அபராத காசை அவர் ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டார். இது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கும் இந்தியா முழுக்க ஈவன் உலக அளவிலையும் இந்த விஷயம் பேசப்படுது. ஒரு கார்ட்டூன் போடுறதுக்கு ஒருத்தன் பேனால் கை வச்சா இந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த உத்வேகத்தை இந்த விஷயம் கொடுக்குது. அதுதான் ஒரு பத்திரிகை செய்ய வேண்டிய பணின்னு நான் பார்க்குறேன். இது சட்டையரை ஏன் அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த அந்த இப்போ ஒரு ஒரு பத்திரிகை ஒன்று வருது, தொடர்ந்து வந்துட்டு இப்படி எழுதிட்டே இருக்குன்னா ஏன் இப்படி வருது, இது இதில் என்ன எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு அவனை சிந்திச்சு பார்க்கறதுக்குன்னு ஒரு இதுதான். ஒவ்வொன்றும் ஒரு வழியில் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு தெருக்கூத்தில் ஒரு பாட்டாக அவர் பாடுவார், இன்னொருத்தர் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவார், இன்னொருத்தர் கதையை எழுதுவார், இன்னொருத்தர் நேரடியாக பேர் சொல்லி எழுதுவார், ஒரு

0: போட்டு கார்ட்டூனாக எழுதுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிஞ்சுக்கிற வழியாக தான் அது அதை பார்க்கணும். அந்த கார்ட்டூன்கள் வந்து நிறைய பேரை சிந்திக்க வச்சிருக்குது. இன்னொன்று, அந்த கார்ட்டூன்கள் அவங்கள நீ திருந்துங்கிறதுக்காக மட்டும் போடப்படுறதில்ல, இந்த விஷயத்தில் இவ்வளோ தப்பு இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கோ அல்லது இதை பற்றின அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவோ தான் அந்த கார்ட்டூன் போடப்படுது. உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை ஏறுதுன்னா, பெட்ரோல் விலை ஏறுறதை பற்றி பெட்ரோல் வண்டி உபயோகப்படுத்தப்படாத இல்லை இதை பற்றின பெரிய ஒரு கவலை இல்லாத ஒருத்தனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ஒரு ஒரு கார்ட்டூனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன பெயின் வருது, ஓ இது இவ்வளோ வலி வாய்ந்ததா அப்படின்னு தெரியுது. அப்போ அவன் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான், ஓ இது அவன் ஒரு பத்து பேர்த்து சொல்கிறான். உதாரணத்துக்கு வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது மனுஷபுத்திரன் ஒரு கவிதை எழுதினார், ராமருக்கு வேண்டும் கோவில், பாபருக்கு வேண்டும் மசூதி, ஜனங்களுக்கு வேண்டும் சுகாதாரமான கழிவறைகளை எண்ணும் அப்படின்னு ஒன்று எழுதினார். இவ்வளோதான் அந்த கவிதை. ஆனால் படித்தப்போ அவ்வளோ தாக்கம் வந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது, அப்போது இந்த ஊரில் இவ்வளோ ஒரு ஒரு நூறு அடிக்கு ஒரு ஒரு லேடிஸ் டாய்லெட் போகிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு கழிவறை இல்லை, ஆனால் நீ அங்கே கோயிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறியான்னு ஒருத்தனை அவ்வளோ ஒரு நாலு வரியில் ஒரு மிகப்பெரிய உலக விஷயத்தை அது புரிய வைக்குது. ஒரு நாலு வரியில் அவ்வளோ பெரிய விஷயத்தை புரிய வைக்குது. அது ஒரு வடிவம் தான், அந்த மாதிரி கார்ட்டூன் ஒரு வடிவம், அவ்வளோதான். இன்னும் நிறைய பேருக்கு அது இந்த ஒரு தப்பு பண்ணால் ஒரு ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தரை குறை சொல்லி மண்டையில் தட்டுறதுக்காக மட்டும் அல்ல, அது நிறைய பேருக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த கார்ட்டூன் பயன்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும்.
1: சார், பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து மற்ற நாடுகளில் எப்படி கையாளுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு அந்த கான்செப்ட் வந்து எல்லா கலை, அந்த சினிமாவாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், இல்லை எழுத்தாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே அந்த பரவலாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் சதன் இந்தியா தான் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் சட்டையன்ற விஷயம் சரி தப்பா இல்லை, அது வந்து ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்மேட்டுக்கு போயிடுச்சா இல்லை எப்படி, அதில் உங்களோட கருத்து என்ன சார்?
0: இல்லை, நெகட்டிவ் ஃபார்மேட்டுக்கு போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நெகட்டிவ் ஃபார்மேட்டுக்கு போகல. பொலிட்டிக்கல் சட்டையரோ அல்லது சட்டையரோ நிச்சயமாக எந்த ஒரு பேட்டரியோ அல்லது எந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டாலும் ப்ளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி தான், இரவு பகல் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் இருக்கும், வாழ்க்கையில் இன்புதன்பு இருக்கும், எல்லாமே இரட்டைத்தன்மையை வாங்கி தான் நம்ம லைஃபு. அந்த மாதிரியான இதில் நீ உங்களோட ப்ளஸ் எல்லாம் சொல்லும்போது நிச்சயமாக மைனஸும் சொல்லி தான் ஆகணும். அதே கார்ட்டூன்கள் வந்து பாராட்டப்பட்டும் போட்டிருக்குது, பாராட்டப்பட்டும் ஒரு பல கார்ட்டூன் போட்டிருக்கு. இந்தியா தான் நம்பர் ஒன் அப்படின்னு வரும்போது பாராட்டி ஒன்று போடுவாங்க, நிச்சயமாக போடுவாங்க. ஆனால் அந்த அந்த சட்டையர் மூலமாக அந்த விஷயத்தை அவ்வளோ பரவலாக போக முடியும். நான் சொன்ன, நான் இப்போ பணிபுரியனால திரும்ப திரும்ப அந்த நிறுவனத்தை குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்தியா மாதிரியாக இந்தியாவில் வந்து நிர்பயாங்கிற கேஸ் நடந்தப்போ ஹேண்ட்பேக் வச்சுட்டு அந்த பொண்ணை ஓடுற மாதிரி இந்தியா இதில் வரைஞ்சார் ஆசிப் கான். அது வந்து உலக அளவில் போயிருக்காது. ஆசிப் கான்னு பேரும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது ஏதோ வேர்ல்டில் பாரு, இந்திய அந்த கார்ட்டூன் வந்து என் கண்ணிலே படும். இது இந்த இதை இதை போடுகிற இதே மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுகிற தைரியம் எந்த இந்திய ஊடகத்துக்கும் இல்லைன்னு போடுவான். நான் அது இந்திய ஊடகத்தில் ஆனந்த விடனில் நான் பண்ணுற திரையில் பார்த்தது தான் அது. என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் என்னோட நண்பர் வரைஞ்சது, ஆனால் அது அப்படி போடுவாங்க. ஏன்னா நமக்கு அது எங்கேயோ வெளிநாட்டில் தான் இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கும் இவ்வளோ நல்லா பண்ண மாட்டான்னு நம்ம மைண்ட் செட்டு தான். அதனால் அந்த அந்த அந்த ஃபோட்டோ கொடுக்குற தாக்கம் இருக்கு இல்லையா, அவ்வளோ தாக்கம் கொடுத்துச்சு அது அந்த டைம். அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்கள் சொல்லலாம். அதனால் அது அந்த கார்ட்டூன் வடிவங்கிறது ஒரு பத்து பக்கம் அல்லது பதினஞ்சு பக்கம் கட்டுறதுல இந்த அரசு இப்படிலாம் பண்ணிக்க இப்படிலாம் பண்ணிக்கு இதெல்லாம் பண்ணிக்கு, ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீ முடிக்கிறத ஒரு சின்ன கார்ட்டூன் மூலமாக ஒருத்தர் சொல்கிறாருங்கிறனால நிச்சயமாக அந்த வடிவம் வந்து தப்புன்னோ அல்லது அதை எல்லாமாரி போகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பல எடிட்டிங்க்கு அப்புறம் பல இதுக்கு அப்புறம் தான் வருது.
1: பிக்சர் ஸ்பீக்ஸ் 1000 words அப்படின்றத வந்து தெளிவாக சொல்றீங்க. அதே மாதிரி தவறுன்னு கிடையாது, பட் ஆஃப்டர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வெளியில வருதுன்றதையும் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கணுன்றத தெளிவாக சொன்னீங்க சார்.
2: காத்திருப்பு அப்படிங்கறது ஒரு கலைங்க எனக்கு ரொம்பவே அவசியம் சொல்லலாம். நீங்க முத முதல்ல பிளாக் எழுந்த போதுல இருந்து உங்களோட அந்த ஒர்க் ரெகனைஸ் பண்ணப்பட்ட அந்த பீரியட் வரைக்கும் இருந்த நீங்க காத்திருந்த தருணத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க சார்?
0: இல்ல, அடையாள சிக்கல் ஒண்ணு இருக்கு எல்லாருக்குமே. நான் இன்னும் என்ன அடையாளம் யாரும் காணல, இன்னும் யாருக்கு எனக்கு தெரியல அப்படிங்கறது எல்லா வகையிலும் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் அது காத்திருப்புங்கிறது அது எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் நம்ம ஒன்று பண்ணிட்டோம், அது நம்ம மனசை திருப்திப்படுத்திடுச்சு, அவ்வளோதான். நான் இது எழுதின பிறகு ஒரு எழுத்தை எழுதின பிறகு எழுத்தாளர் நிறுத்தப்படுகிறான்னு சொல்லுவாங்க. அந்த எழுதின பிறகு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம அதிலிருந்து வெளியில் வந்துட்டோம்னா நம்ம ரெகனைஸ் பண்ணுறதுக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த இடத்துல காத்திருப்புங்கிறது ஒன்றும் பெருசாக இருக்காது, காத்திருப்பே இருக்காது. நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த படைப்புக்கு உண்டான வேலைக்கு போயிடுறது பெட்டரா இருக்கும்.
2: நீங்க முன்னாடி சொல்லிருந்தீங்க நீங்க தமிழ் பிளாக் தான் நிறைய எழுதுறீங்க. சோ உங்களுக்கு அந்த தமிழ் பிளாக் எழுதுறதுக்கான அந்த மொழி மேலான ஈர்ப்பு எப்படி வந்தது? அந்த ஈர்ப்பு வந்து ஒரு படைப்பா மாறுறதுக்கான அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
0: தமிழ் தான் நான் படிச்சது அப்படிங்கறதுதான், நான் படிச்சது தமிழ் தான். படித்த புத்தகங்களும் தமிழ் புத்தகங்கள் தான். படித்த புத்தகங்களில் டக்குனு சட்டையர் என்னால் என்னால் ரிலாக்ஸாக இருந்து முடிச்சிங்கனாலும் மட்டும் தான் தமிழில் எழுதினேன். தமிழை தாண்டி மலையாளம் தெரியும். மலையாளம் வந்து படிச்சிருக்கேன், மலையாளமும் கதைகள் படிச்சிருக்கேன், மலையாளம் எழுதியிருக்கேன். அது எல்லாமே வந்து ஒரு சின்ன சண்டையில் ஆரம்பிச்சு தான். என்னோடய சொந்தக்கார பையன் எனக்கு கதை சொல்லிட்டு இருந்தான், ஒரு புக்கை படிச்சுட்டு அவன் கதை சொல்லி நிறுத்திட்டான் சண்டை போட்டு. அப்படினால நீ என்னடா எனக்கு சொல்லுன்னு சொல்லி நானாக போஸ்டரை பார்த்து பேப்பரை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு படித்தது தான். அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக ஹிந்தியில் பேச வேண்டிய சூழல் வந்து ஹிந்தி படித்தேன். மொழி வந்து ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. ஆனால் அது அந்தந்த மொழியில் படிக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய எழுத்தாளர்கள் வந்து அந்த ரஷ்ய இலக்கியத்தை ரஷ்யாவில் படிக்கணுங்கிறதுக்காக ரஷ்யன் கற்றுக்கிட்ட சில பேர் எனக்கு தெரியும். அது அந்த அதில் படித்தாதான் அந்த ஃபீல் எனக்கு வரும் சொல்லி படித்தேன். நான் அதை பண்ணதில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்கள் இந்த ஜென்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கொரியன் சீரியல் பார்க்குறாங்க. அவங்க கொரியன் அவங்களுக்கு தெரியும், அவங்களால கொரியன் பேச முடியும், கொரியன் புரிஞ்சுக்க முடியும், சப்டைட்டில் எல்லாமே கொரியன் அவங்க பார்க்க முடியும். புக்கு படித்து கற்றுக்க பதிலாக இப்போ சினிமா பார்த்து கற்றுக்குறாங்க. இங்கிலீஷ் அப்படி தான் நிறைய பேருக்கு ஏன் வந்திருக்குன்னா இங்கிலீஷில் பார்க்கறனால தான். ஹிந்தி நிறைய பேருக்கு ஏன் புரியும்னா இங்கிலீஷில் படம் பார்க்கறனால தான். நமக்கு ஒரு கொரியன் சீரியல் இங்கே நல்லா பார்த்து முடிச்சுட்டு முதல்ல கொரியன் சீரியல் பார்க்க ஆரம்பித்தவங்க மேபி முதல்ல ஹிந்தி பார்க்க ஆரம்பித்தவங்க இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா சப்டைட்டில் போய் ஆடியோ வந்து அந்த லாங்குவேஜ் போட்டுக்குவாங்க. லிப் ஒரு மாதிரி மூவ் ஆகும், நமக்கு இங்கிலீஷில் தமிழ்லேயே கேட்கும். அதுக்கப்புறம் கொரியன் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு அது பிடிக்காது. நமக்கு அந்த கேரக்டர் என்ன மொழியில் பேசுதுன்னு பார்க்கணும், அவனோட ஒரிஜினல் டோன் என்னன்னு கேட்கணும். டப்பிங் கொடுக்குறேன் வேற அவனும் இருக்கேன், அவன் டோன்லாம் நம்ம கேட்கணும்னு தோணும். இப்போ தெலுங்கில் நான் கமலஹாசன் படம் பார்த்தேன்னா எஸ்பிபி தான் மைண்டில் வருவேன். எஸ்பிபி தான் அவன் எஸ்பிபியோ மனோவோ தான் டப்பிங் கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம கமலஹாசன் குரல் நமக்கு பழகிடுச்சு. அந்த மாதிரி கொரியன் பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன தோணுன்னா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட குரல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவனோட குரலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை கேட்டு கேட்டு கொரியன் உங்களுக்கு பழகிருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி உங்களால் இங்கிலீஷில் அதை பார்க்க முடியாது. அதனால் மொழி வந்து வாசிப்புலேயும் அந்த மாதிரி அந்த மொழியில் வாசித்தா ரொம்ப நல்லது. பட் ஆனால் எனக்கு நான் அந்தந்த மொழியில் வாசிக்கிறது எனக்கு பெருசாக வாய்க்கல. தமிழ் மலையாளம் மட்டும் கொஞ்சம் வாசித்தேன். தமிழ் வந்து தமிழ்லேயே வாசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குங்கிறதுனால நான் தமிழ்லேயே இருக்கேன். இன்னும்
2: ஒரே வந்து ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பெரிய வெப்பன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார்.
1: உலகத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் சிலருடைய எழுத்துக்கள் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் வேர்ல்டில் வந்து அந்த மாதிரியான ஸ்பேஸ் இன்னைக்கு இருக்க எழுத்தாளர்களுக்கும் எழுத்துக்கும் இருக்கா சார்?
0: நிச்சயமாக இருக்கு. எழுத்துக்கான தாக்கம் வந்து எந்த காலத்துலையுமே குறையாது. ஏன்னா நிறைய பேர் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு எழுத்தாளர் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்கள ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப அவங்க வந்து ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க எடுத்த உடனே நான் இன்னைக்கு முளைச்சி வந்திருக்கேன், நான் இவன் நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க சொல்கிறதில்ல. ரெண்டாவது அவங்க யாரையும் தூண்டுறதில்லை. ஒரு ஒரு அஜெண்டா அவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஒரு எழுத்தாளருக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறதில்ல. இந்த விஷயத்தில் பின்னாடி இருக்கிற ஒரு தலைமுறை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ சுற்றுச்சூழல் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, அதை எதிர்த்து ஒருத்தர் எழுதுறாருன்னா அதனால அவருக்கு ஒன்றும் இல்லை. பின்னாடி ஒரு தலைமுறைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுல அவர் கவனமாக இருக்காரு, அதனால் அவர் எழுதுனார். அதனால அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எழுத்து அப்படிங்கிறது இப்போது வேறு பரிமாணங்களில் வந்திருக்குது. ஒருத்தர் இப்போ எழுதிட்டு புத்தகமாக போடுறாரு, வெளியே வருது அப்படிங்கிறது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் என்னென்னா அந்த எழுத்தாளர் பேசுறது. இப்போ எழுத்தாளர் வந்து அவர் சொல்ல நினைக்கிறத எழுதுக்கு போல பேசுகிறார், அவ்வளோதான். வடிவம் மாறிக்கே தவிர ஒரு எழுத்துக்கோ எழுத்தாளருக்கோ உண்டான ஸ்பேஸ் வந்து இன்றைக்கும் எப்பயுமே போகாது, போகலைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன்.
1: ஓகே சார், அதாவது எழுத்துக்கு இன்றைக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, பட் ஒன்லி திங் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுன்றத தெளிவாக சொன்னீங்க சார்.
2: படைப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்னு சிலது இருக்கும்ல சார். ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுத போகிற ஒரு எழுத்தாளர் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணுவார்?
0: ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் கிட்ட உங்களோட அடுத்த படத்துக்கு உண்டான வேலை எவ்வளவு போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து 90% முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. இல்லையே, நான் உங்கள் இது ஷூட்டிங்கே எங்கேயுமே பார்க்கவே இல்லையே, நீங்கள் அப்புறம் 90% முடிஞ்சுங்கிறீங்க, ஷூட்டிங் மட்டும்தான் பாக்கி, நான் அதுக்குண்டான ஸ்டோரி போர்டு ஒர்க்கு மற்ற ஒர்க்கு ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக ரெடி, ஷூட் பண்ணுறது 10% ஒர்க்கு அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு எழுதுறது 10% தான். அந்த ஒரு கதையோ அல்லது ஒரு படைப்போ எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி கொண்டு போகிறோம், எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறத பல வருஷங்களாக அவன் மைண்டுக்குள்ளே இருக்கும், பல வருஷங்களாக அவன் ஓட்டிகிட்டே இருந்திருப்பான். அதுக்குண்டான சூழல், அந்த ஒரு நாயகனோட பேர், அந்த நாயகியோட பேர், அவங்களோட உணர்ச்சிகள், அவங்க யார், என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே இருக்காங்க, அவங்களோட ஜியாகிரபிக்கல் ஸ்டேட் என்ன, எந்த இடத்துலேருந்து அதை பண்ணுறாங்க, இப்படியான விஷயங்கள் அவன் வந்து உருப்போட்டுகிட்டே இருக்கான். எல்லாம் முடிச்சு வரும்போது திடீர்னு இல்லை இல்லை நீ சொல்கிற விஷயம், இப்போ அது தென் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை, அங்கே எழுதக்கூடாதுன்னு சொன்னால் அவனோட மொத்த படைப்பும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி வட மாவட்டத்துக்கு போயிடுது. வட மாவட்டத்தில் இந்த மாதிரி எழுதும்போது அவன் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இல்லை இப்படி இல்லை, நான் இந்த உணர்ச்சியை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா கரெக்டுப்பா, ஆனால் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவன் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டான் அப்படிமா. இப்போ சென்னையில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தைக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு வார்த்தைக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஒரு கதையோ ஒரு படைப்போ எழுதுறதுக்கு அவன் எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப வாஸ்ட், ரொம்ப பெரிய டைமாக இருக்கும். ஆனால் அதை எழுதுறதுக்கு அவனுக்கு கம்மியான டைம் தான் ஆகும். இப்போது ஜாஸ்தி கம்மி அப்படின்னு நான் சொல்கிறது, நாலு நாள் யோசித்து ஒரு மணி நேரம் எழுதுவான் அப்படிங்கிறது இருக்கலாம், பத்து வருஷம் யோசித்து நாலு வருஷத்தில் எழுதுவான் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அந்த படைப்பு அவன் மனசுக்குள்ளே இருந்து பண்ணுறதும் அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனுக்கும் அவன் எடுத்துக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தி, அது ஜாஸ்தியாக இருக்கிற வரைக்கும் அந்த படைப்பு வந்து ரொம்ப நல்லா வரும்.
2: ஒரு படைப்பாளி வந்து ப்ரிப்பரேஷன்ங்கறது ஒரு பீரியட் ஆஃப் டைமா பார்க்காம அந்த உணர்வோட வாழ்றாரு.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: சார், எல்லார்கிட்டயும் வந்து என்ன மாதிரியான books படிக்கணும்ன்ற சஜஷன்ஸ் கேட்போம், பட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அதாவது என்னன்னா, என்ன மாதிரியான புத்தகங்கள்கிட்ட வந்து விலகி இருக்கணும், இல்லை இதை படிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது
0: இருக்கா? யாரும் கேட்கறது இல்லைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அதையே எங்கிட்ட கேக்குறீங்க. எந்த விதமான புத்தகத்துல இருந்து விலகி இருக்க வேணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லா புத்தகமும் ஏதோ ஒரு அனுபவத்தை தரும், அவ்வளவுதான். எந்த புத்தகத்தை எந்த புத்தகத்தை படித்து முடிச்சு ஒரு கட்டத்தில் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த புத்தகத்தை நான் படிச்சிடக்கூடாதுங்கிற தெளிவை அதை படித்தனால்தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் 991 முறை எப்படி பல்ப் செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வா எடிசன் சொன்ன மாதிரி தான், தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன மாதிரி தான், இந்த புத்தகங்களை நான் படிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை படித்து தான் நீங்கள் கற்றுக்க முடியும். படிக்காமே நீங்கள் படிக்க முடியாதுன்னு படித்து தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ரெண்டாவது, அந்த புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாக அதுக்கு அடுத்த புத்தகத்தை படிக்கும்போது இதுக்கும் அதுக்கும் உண்டான ஒப்பீடு செய்யறதுக்காகவாவது நீங்கள் அதை படிக்க வேண்டியது தேவையாக இருந்திருக்கும். அதனால் எந்த புத்தகமும் நீங்கள் விலகி இருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நிறைய அச்சுப்பிழைகளும் தகவல் பிழைகளும் வரலாற்று பிழைகளும் இருக்கிற புத்தகங்களை தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஒரு வரலாற்று பிழை இருக்கிற புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களோட வரலாறு மறைக்கப்படுது. வரலாறு மறைக்கப்படும் பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் கோணமும் டோட்டலாக வேறு திசைக்கு பயணிக்கப்படுது. அது மிகப்பெரிய ஒரு மோசமான தலைமுறையை கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். அதனால் வரலாற்றை மறைக்கிற எதையும் நீங்க படிக்காதீங்க, வரலாற்றை படிங்க.
1: ரொம்ப நன்றி சார்.
2: சார், அதுக்கு ஒரு ஃபாலோ அப் க்வெஸ்சன் நான் கேக்குறேன். வரலாற்று புத்தகங்கள் வேற, பட் இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்கள்னு சொல்லி அந்த மாதிரி சில புக்ஸ வந்து படிக்கிறாங்க, அதுக்கான இதாதான் அவங்க கேக்குறாங்க. இந்த மாதிரி புத்தகங்களை படிக்க கூடாது அப்படிங்கறதுக்கு நிறைய பேர் ஆன்மீக புத்தகங்கள் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வச்சிருக்காங்க.
0: நீங்க ஒரு ஒரு ஆன்மீகத்தை நீங்க எந்த வகையாகவும் பார்க்கலாம். இப்போ ராமாயணம் அப்படிங்கிற புத்தகம் உண்மையா நடக்கல, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஃபிக்ஷன். மகாபாரதம்ங்கிறது மிகப்பெரிய ஃபிக்ஷன். இன்னைக்கு வரைக்கும் மகாபாரதமான ஃபிக்ஷன் யாருனாலும் எழுத முடியல, அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோ இது. இன்னைக்கு நீங்க படிக்கிற நிறைய டெக்ஸ்ட், இந்தியாவில் எழுதப்படுற மிகப்பெரிய படங்கள், குறுநாவல்கள், நாவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மகாபாரதத்துக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும், அல்லது அதனோட தாக்கத்திலேயே இருக்கும். அதனுடைய அளவுக்கு மிகப்பெரிய, நீங்கள் என்னமோ கேம் ஆஃப் த்ரோன்ஸுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, மகாபாரத உட்காந்து எடுத்துன்னா அவ்வளோ இதை எடுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் இதாக பார்த்தா ஏன் நீங்கள் கும்பிடுறீங்க, அது வந்து கடவுளுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அதை ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை படித்து அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கிறதான் முக்கியமே தவிர, அந்த விஷயத்துக்குள்ளேருந்து அந்த விஷயம் எந்த விஷயமே தப்பு ரைட்டுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை.
2: சரி தவறுன்னு எதுவும் கிடையாது, நிச்சயமாக எதுவும் கிடையாது அப்படிங்கிறது.
0: அதில் அதில் அது நமக்கு என்ன கொடுக்குங்கிறது தான் முக்கியமே தவிர, அல்லது நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிறது முக்கியமே தவிர, அதுலேருந்து எதுவும் இல்லை.
2: ஒரு படைப்பாளியாக உங்களோட குடும்பத்தோட சப்போர்ட் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க?
0: குடும்பத்தோட சப்போர்ட்டோ அல்லது நண்பர்களோட சப்போர்ட்டோ இல்லாமல் ஒரு படைப்பாளி இயங்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட ஒரு படைப்பாளிக்கு மனநிலைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனநிலைங்கிறத வேற எதை வேணால் யார் வேணால் கொடுக்கலாம், மனநிலைங்கிறது நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கவங்க கொடுக்கறது தான். அதுலேயும் ஒரு படைப்பாளியோட மனநிலை வந்து ரொம்ப சிக்கலானது. அவனுக்கு எதுலேயுமே ஒரு ஒழுங்கு இருக்காது, அவங்க ஒழுங்கை தேடி போகவே மாட்டாங்க. அவனுக்கு ஒழுங்காக இருக்கிற ஒரு விஷயத்தை விட ஒரு கலைச்சு போட்ட ஒரு விஷயம் தான் பிடிக்கும். அந்த கலைச்சு போட்ட விஷயத்தில் ஒரு ஒழுங்கு அவன் பார்ப்பான், ஆனால் அந்த ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த கலைச்சி போட்டதில் இருக்கிற ஒழுங்கு தெரியாது. இப்போ இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும், ஒரு வீடுங்கிறது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற நிறைய ஒரு இது இருக்குது. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன நினைப்பாங்க, யாராவது இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஒழுங்காக இருக்கிற வீடுகளையும் சில ஒழுங்கின்மை இருக்கும். உதாரணத்துக்கு வந்து என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பூரா செடியாக வச்சு இது பண்ணிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் செடியெல்லாம் தூக்கி போட்டுருவேன், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா கீபோர்டை கீழே இறக்கி வைக்கிறது, வேறு எதுவும் பண்ணுறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாங்குறதுன்னு இருப்பேன், எதுவுமே வாசிக்க தெரியாது ஆனால் வாங்கன்னு இருப்பேன். இது ஒரு குடும்பம் என்ன நினைக்கிறனா, இவனுக்கு என்ன தேவை, இவனுக்கு எதுவுமே வாசிக்க, எதுக்கு இதை வாங்கி போடணும் அப்படின்னு. அது எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் ஏதோ பாட்டு கேட்கும்போது நான் உடனே போய் ஏதோ பண்ணுறேன், அது ஒரு ஃபீல் தருது. அந்த ஃபீலை என் மனசை இலகுவாக வச்சுக்குது. அந்த இலகுவாக வச்சுக்கிற மனசு ஒரு விஷயத்தை நோக்கி எழுத தோணுது, அல்லது ஒரு விஷயத்தை படிக்க தோணுது. இப்படி

0: ஆச்சரியமா பாக்குற நிறைய படைப்பாளிகள் அவங்க குடும்பத்துல நடக்கிற சோகம், சங்கடம், குடும்பத்துல நடக்கிற வெறுப்பு, இதுல இருந்து அவங்களோட மிகச்சிறந்த படைப்புகள் உருவாகிருக்கு. நான் ஒரு இசையமைப்பாளர் சொல்லுவேன், இவனுக்கு இன்னொரு தடவை பிரேக்கப் ஆனா நல்லா இருக்கும்னு, நல்ல பாட்டு வரும்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அவன் பிரேக்கப் ஆகும்போது போட்ட பாட்டெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். அதனால சில பேருக்கு அப்படி இருந்திருக்குது. அதுக்கும் குடும்பத்தோட சப்போர்ட் தானே, பிரேக்கப் பண்ணி விட்டது குடும்பம் தானேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆனா நிச்சயமா குடும்பத்தோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம்.
1: குடும்பம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கு. நம்ம
2: சார், வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு நீங்க அட்வைஸ் ஏதோ சொல்லுவீங்க சார்?
0: எனக்கு என்ன அட்வைஸ் சொல்றதுன்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நானே வளர்ந்து வர எழுத்தாளர் தான், இல்லை வளர்ந்துட்டே தான் இருக்கும். எழுதிட்டே இருங்கிறத தவிர எந்த அட்வைஸும் கிடையாது. எழுதாம எழுத்து வராது. நிறைய வாசிக்கணும், அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய எழுதுங்க. இன்னொன்று, படிக்கிறது வந்து நீங்க இணையங்களில் நிறைய படிக்கிறீங்க, முந்தைய விட அதிகமாக எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ யாரும் படிக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டை நான் மறுப்பேன். ஆனால் குவாலிட்டியாக படிக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப ஒரு குவெஸ்டினாக இருக்குது. ஏன்னா இணையத்தில் எல்லாமே எழுதுகிறாங்க. படிங்க, குவாலிட்டியாக படிங்க அப்படிமே. எழுதுறத எந்த காரணத்தை கூட நிறுத்தவே நிறுத்தாதீங்க. எழுதிட்டே இருங்க. நம்ம எழுதிட்டே இருக்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ரைட்டிங் ஸ்டைல்னு ஒன்று வந்துடும். இத்தனை லட்சம் மக்களுக்கு அப்புறமும் ஒரு புதுசாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் நம்ம பார்க்குறோம். இதே தான் இன்னொருத்தன் எழுதியிருக்கான்னு சொல்லாமல் புதுசாக ஒன்று படிக்க வைக்கிறான் ஒருத்தன். அதனால் நிச்சயமாக எழுதிட்டே இருங்க, படிக்கிறத விட்டுறாதீங்க, குவாலிட்டியாக படிங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். அது அது அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது.
1: சார், இதுக்கான ஒரு ஃபாலோஅப் க்வெஸ்சன், புத்தகத்தை படிக்கும்போது தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எல்லாத்தோட லைஃப்மே தான் முத முதல்ல தேர்ந்தெடுக்கிற ஒரு புத்தகம் வந்து, இனிமேலும் இந்த படிப்பை அவன் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை இந்த புத்தகத்தோடய இல்லை எனக்கு படிப்புலேயே படிக்கிறது மேலேயே வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சிலர் சொல்ல வைக்கும். ஸோ ஒரு முதல்ல ஒருத்தவங்க புத்தகத்தை சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு?
0: இல்லை, அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். அப்படி யாருமே டிஃபைன் பண்ண முடியாது. ரொம்ப ரேராக தான் அப்படி சொல்லுவாங்க. நான் ஒரு லவ் பண்ணிட்டேன், எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, பெண்களே வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிட்டு இனிமேல் பெண்களே பார்க்க போகிறதுனா இவ்வளோ ஒரு 3 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், திருப்பியும் அடுத்த பெண்ணை பார்க்கணும், அடுத்த லவ் வந்து தான் தீரும். அதனால் அதுக்காக பெண் இனத்தையே வளர்க்கணும், பெண் இந்த உலகத்திலேயே பிறந்தே தப்பு, அடிதாவலை உதறாவலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. அது எவ்வளோ தப்போ அதே அளவுக்கு தப்பானதான் ஒரு புத்தகத்தை பார்த்த உடனே ஒட்டுமொத்த புத்தகம் தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். மேபி அது தப்பாக இருக்கலாம். அந்த புரிதல் உங்களுக்கு வரணும்னா மேற்கொண்டு படிச்சுட்டே இருக்கணுமே தவிர, அந்த ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கிறது ரொம்ப தவறாக இருக்கும். அதே மாதிரியே ஒரு புத்தகத்தை வச்சு சூப்பர், இந்த புத்தக உலகங்கிறது அவ்வளவு பிரிஞ்சது, உலகத்தை நம்ம லைஃபே மாத்திரன்னு நீங்கள் நம்ப வேண்டியது இல்லை. அது ஒரு டிராவல் தான். அந்த டிராவல் ஜஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம்.
1: பண்ண தான்
0: நிச்சயமாக.
1: நன்றி சார்.
2: இன்னைக்கு சியாரஸ் வந்து ஒரு அனுபவத்தை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா சார்?
0: இல்லை, ரொம்ப அதாவது வாசிப்பை பற்றி யாரோ ஒருத்தர், ஒரு இளம் ஒரு கல்லூரி மாணவிகள் வாசிப்பை பற்றி கேட்குறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது புத்தக கண்காட்சிக்காக மட்டும் இல்லாமல் அவங்களோட அன்றாட லைஃபுக்கானதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த தலைமுறை நிச்சயமாக உணர்ந்துக்கணும்னு நினைப்பேன். என்னோட வேண்டுகோள் என்னென்னா, கல்லூரி மாணவிகளோ மாணவர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோ வந்து படிக்கிறத பற்றி டெய்லி 1 மணி நேரமாக பேசுங்க. நீங்கள் படிங்கன்னு சொல்லவே வேண்டாம், நான் இன்றைக்கி இப்படி கதை படித்தேன், அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அது அந்த இல்லைன்னா இந்த ஒரு படம் பார்த்தேன், இப்போ உங்களுக்கு படம் மேலே தான் ஆர்வம்னா, நான் இந்த படம் பார்த்தேன், அந்த படம் இந்த பேஸை வச்சு தான் அந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த நாவல் தான் வந்திருக்குது, இந்த நாவல் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அந்த நாவல் நீங்கள் படிக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீங்கள் படிக்கிற அடுத்த கட்டமாக அந்த வேண்டுகோளாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் படிக்கிற ஒரு நீங்கள் ரொம்ப ரசித்து பார்க்குற, ரொம்ப இப்போ விஷுவல் மீடியா தான் ரொம்ப இதாக இருக்குது, அப்படி பார்க்குற ஒரு கதை, பார்க்குற ஒரு படம் எந்த கதையோட தாக்கத்தில் எடுக்கப்பட்டதுன்னு விசாரிங்க, 4 பேர்கிட்ட கேளுங்க, கண்டுபிடிங்க, அந்த கதையை படிங்க. அது மூலமாக நீங்கள் வாசிப்புக்குள்ளே வரலாம். இப்படி ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இறைவி படம் பார்த்தீங்கன்னா அதில் நன்றி ஜன்னல் மலர் சுஜாதான்னு போட்டிருப்பாங்க. அந்த ஜன்னல் மலர்ங்கிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதிக்கும் அஞ்சலிக்கும் வர போர்ஷன் மட்டும்தான் ஜன்னல் மலர். அது ரொம்ப குட்டி புக்கு, 50 ரூபா தான் அந்த புக்கு. நீங்கள் உட்காந்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் படிச்சிடலாம். இந்த புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா உயிர்மை ஸ்டாலில் அது கிடைக்கும். எடுத்து அதை படித்து திருப்பியும் இறைவி பாருங்கள். இதுக்கும் விஷுவலுக்கு என்ன மாற்றம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இவர் கதையில் என்ன சொல்லணும்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாசிப்பு கிடச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வாசிப்பை தேடி போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. இந்த ஒரு பிஸியான டைம்லையும், இந்த இணையம் அது இது எல்லாம் இருக்கிற சமயத்துலையும், ஒரு எழுத்தாளரை பேட்டி எடுக்க ஒரு 4-5 ஜீவன்கள் இந்த ஊரில் இருக்குங்கிற நம்பிக்கையோட எங்கள் பயணத்தை நாங்கள் தொடருவோம்.
2: சார், இன்னைக்கு நேர்காணலுக்கு உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் வந்து நல்ல கருத்துக்களை எங்கள் நேயர்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் சார். இத்தனை நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: MOPCRS 107.8
1: ஆ கம்யூனிட்டி. சாலுமா, ஸ்கூல் எப்படி போச்சு இன்னைக்கு?
2: நல்லா போச்சுமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு காம்படிஷன்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணாங்க.
1: அப்படியா தங்கம், நீ எதுலயாச்சும் கலந்துக்கிட்டியா?
2: ஆமாமா, போஸ்டர் மேக்கிங் காம்படிஷன்ல செகண்ட் பிரைஸ் வாங்கினேனே. இங்க பாருங்க, சில்வர் மெடல் கொடுத்திருக்காங்க.
1: அப்படியா, சூப்பரா இருக்கு. கங்கிராச்சுலேஷன் சாலு.
2: சரி குடுங்கம்மா, நான் ஸ்டேட்டஸ் போடணும். போன் எங்க வச்சிருக்கீங்க?
1: அந்த டேபிள்ல இருக்குண்டி பாரு.
2: என்னம்மா, சார்ஜே இல்ல. நானே ஈவினிங் தான் யூஸ் பண்றேன், அப்பவும் நீங்க இவ்ளோ சார்ஜ குறைச்சு வச்சிருக்கீங்க.
1: நான் காலையில இருந்து யூஸே பண்ணல சாலு. இன்னைக்கு காலையில நீ அங்க வச்சிட்டு போனதுதான்.
2: போங்கம்மா, எனக்கு கடுப்பா இருக்கு, நானே போய் சார்ஜ போட்டுக்கறேன்.
1: ஏ ஷாலு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சார்ஜ் போட்டுட்டே போன் யூஸ் பண்ணாதேன்னு?
2: இப்ப என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு சார்ஜும் போட்டு வைக்கல, இப்ப சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம்னு அதுக்கும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கீங்க.
1: சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணா அதனால என்னென்ன ஆபத்து வரும்னு உனக்கு தெரியுமா ஷாலு?
2: அப்படி என்னம்மா ஆயிரப்போது?
1: நீ இப்படி சார்ஜ் போட்டுட்டே போன் யூஸ் பண்ணினா சார்ஜர் வேலை செய்யாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நீ இப்படி யூஸ் பண்ணிட்டே இருந்தா போன்ல சார்ஜும் ஒழுங்கா நிக்காது. அப்புறம் முக்கியமான விஷயம், இப்படி சார்ஜ் போட்டுட்டே யூஸ் பண்ணா போன் ஓவர் ஹீட் ஆகி போனோட பேட்டரி பல்ஜ் ஆகிரும். அப்படி ஆகுறதுனால போன் வெடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாரு, நம்ம எவ்வளவு நியூஸ் பாத்துருப்போம் போனை சார்ஜ்ல போட்டுட்டே யூஸ் பண்ணனால அது வெடிச்சிருச்சு இறந்துட்டாங்கன்னு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அலட்சியமும் அறியாமையும் தாமா.
2: நல்ல வேலை சொன்னீங்கம்மா. சரி, போன்ல சார்ஜ் ஃபுல் ஆன உடனே யூஸ் பண்ணிக்கிறேன், இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல.
1: ஓகே ஷாலு. நேயர்களே, நீங்களும் ஷாலு மாதிரி போனை சார்ஜ் போட்டுட்டே யூஸ் பண்ற ஒரு நபராக இருந்தீங்கன்னா இப்பவே அத கைவிட்டுருங்க. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு இந்தியாவை உலக வல்லரசில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஐயா அவர்களே, உங்கள் எண்ணம் போல் உலகத்தில் சிறந்த வல்லரசாக இந்தியாவை நாங்கள் உருவாக்கி சரித்திரத்திலே இடம் பிடிப்போம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்வோம்.

0: கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது நம்ம பிரபஞ்சத்துல வாழ்ற எல்லாருக்கும் பொருந்துற நிதர்சனமான உண்மை. டென்த் முடிச்சப்புறம் எந்த குரூப் எடுக்கணும்ன்ற கேள்வி, டுவெல்த் முடிச்சப்புறம் எந்த காலேஜ் படிக்கணும்ன்ற கேள்வி, யூஜி முடிச்சப்புறம் மேல படிக்கலாமா இல்ல வேலைக்கு போலாமான்ற கேள்வி, அப்படி வேலைக்கு போறோம்னா நம்ம படிச்ச ஸ்ட்ரீம்ல வேலைக்கு போலாமா இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமான்ற கேள்வி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன படிக்கணும், என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, நம்ம ஆசையும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் அதே சமயம் செக்யூர்டான கெரியராவும் வேணும். இது எல்லாமே நம்ம கெரியரை நோக்கின பயணம்தான். இந்த பயணத்துல நம்ம தேவை, நம்ம கனவு, நம்ம கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு நம்ம கெரியரை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண சரியான கைடன்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே தேவைப்படும். அந்த வகையில மனசுல இதே மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தேடும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த சிறப்பு நேர்காணல் ஒரு வழிகாட்டி அமையும்னு நாங்க நம்புறோம். சோ இதுக்கு மேலயும் வெயிட் பண்ணாம நம்ம டக்குனு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நான் உங்க ஆர்ஜே கார்த்திகா, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்லறிவு வேண்டும்னு பாரதியார் வரிகளுக்கு ஏத்த மாதிரி திண்ணிய நெஞ்சத்தோட கனவுகள் பல சுமந்து இன்னைக்கு கனவுகள் சுமக்கும் பல மாணவர்களுக்கு வழிகாட்டிய அமைந்திருக்கும் பாரதி அகாடமியோட டைரக்டர், கெரியர் சக்தி மற்றும் தளர் நிறுவனத்தோட சிஇஓ செந்தமிழ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில நம்ம நேர்காணலுக்கு இணைந்திருக்காங்க. இன்னுமே படிப்பு முடிச்ச உடனே 18-20 வயசுக்குள்ள இருக்கும் பெண்களுக்கு கல்யாணம் முடிக்கிற நிலைமை நிலவும் அரிட்டப்பட்டி போன்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வளர்ந்து அரசு பள்ளியில படிச்சு அதுக்கப்புறமா நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததால பிடெக் முடிச்சு தன்னோட கிராமத்துல முதல் பொறியியல் பட்டதாரி இவர் ஆயிருக்காரு. அத்தோட தன்னோட கனவுக்கு வேலியிடாம ஐஏஎஸ் ஆகணும்ன்ற கனவை நோக்கி பயணம் செஞ்சு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்றதுக்காக சென்னை வந்து தான் சந்திச்ச இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கிராமத்துல இருந்து வர வேற எந்த மாணவர்களுமே ஃபேஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக பாரதி அகாடமி தொடங்கி இன்னைக்கு பல மாணவர்கள் அவர்களோட கனவுக்கு பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான பணியாற்றும் இந்த பெண்மணி கண்டிப்பா பல ஆயிரம் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த முன்னோடியா அமைவாங்கன்றதுல டவுட்டே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். கிடல்ல பத்திரிகையாளர் ஆகணும்ன்ற கனவு, இன்னைக்கு கல்வியாளர் ஆகி இருக்கீங்க, இந்த ஜர்னி எப்படி அமைஞ்சிருக்கு மேம்?
1: ஆக்சுவலா இத பத்தி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என்னோட பாலிய வயதுக்கு நான் போயிட்டு வரணும். என்னுடைய பிறந்த ஊர் நீங்க சொன்ன மாதிரி அரிட்டாபட்டி அப்படின்னு ரொம்பவே ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமம் சொன்னா நீங்க சொன்ன மாதிரியே தான், 18 எல்லா பெண்களையுமே திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்க மாதிரி மீடியாவோ இல்லை வந்து டிவி எந்த வகையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே எங்கள் ஊரில் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் எது வழியாக இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா பத்திரிகைகள் வழியாக தான். அந்த பத்திரிகைகளுமே காசு கொடுத்து வாங்கி எங்களால் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு பேப்பர், லைக் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ஏதாவது ஒரு பொட்டலை பேப்பர் வந்ததுன்னா கூட அதை ஓப்பன் பண்ணி அதை உட்காந்து இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பிரித்து பார்க்கும் பொழுது ஆனந்த விகடன் வந்து என்னால் புதுசாக காசு கொடுத்து வாங்கி படிக்க முடியாது. பட் என்னன்னா பழைய புத்தக கடையில் எடைக்கு போடுவாங்க இல்லையா, அதில் போயிட்டு நான் 1 ரூபி கொடுத்துட்டு அந்த பழைய புத்தகங்களை 1 மந்த்துக்கு முன்னாடி வந்த புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி தான் என்னோட அந்த படிப்பு ஆர்வம் வளர ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா வெகுஜன பத்திரிகைகளில் ஆனந்த விகடன் ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஸோ அதில் வர கட்டுரைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த வாரத்திய தகவல்களை நம்மளுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பத்திரிகையில் விகடன் மாணவ பத்திரிகையாளர் பயிற்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ரொம்ப தொடர்ச்சியாக நடத்திட்டு வருவாங்க. ஸோ அந்த திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த விகடன் மாணவ பத்திரிகையாளர் பயிற்சி திட்டத்தில் தேர்வானவர்களின் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவோட பெயர்கள் போடுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த பத்திரிகையில் நம்ம வேலை பார்க்கணும், இது மாதிரி எழுதணும். ஏன்னா இயல்பாகவே அந்த புத்தகங்களோடய நம்ம பயணிக்க ஆரம்பித்ததுனால இயல்பாகவே அந்த எழுத்தார்வம் அண்டு நமக்கு இதில் போய் ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வளர ஆரம்பிச்சது. பட் ஒரு மிகச்சிறிய கிராமம், தமிழ் வழியில் படித்தது, அங்கே ஜேர்னலிசம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. முதல்ல இதழியல் அப்படிங்கிறதுனா ஓகே அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம், ஒன்று மருத்துவம் படிப்பாங்க இல்லை இன்ஜினியரிங் படிப்பாங்க இல்லை மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ படித்தா பெருசாக படிக்க வைப்பாங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். பட் அந்த கனவு வந்து நான் எடுத்துகிட்டே வந்தேன். ஒரு கட்டத்தில் அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. எப்போ அப்படின்னா நான் காலேஜை படிக்கும் பொழுது செகண்ட் இயரில் நான் விகடனில் மாணவ பத்திரிகையாளராக ஜாயின் பண்ணேன். அகைன் அதே மாதிரி தான் நான் மாணவ பத்திரிக்கையாளராக இருந்தேன். நான் மறுபடியும் என்னோடய கெரியரை நான் இதழியல்லே நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எனக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா நான் கேம்பஸில் செலக்ட் ஆயிருந்தேன், ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருந்தேன். இல்லை இது சேஃப் கெரியர் கிடையாது, பொண்ணுங்க வரக்கூடாது, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டு அது அந்த பணி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இடையூறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கனால என்னை அலோவ் பண்ணல. பட் இன்னைக்கு நான் அந்த கனவுகளை வந்து இதழியல்ல என்னோட கனவுகளை என்னோட பிஸ்னஸோடு சேர்த்து நான் அதை எடுத்து போயிட்டு இருக்கேன்.
2: இப்போ நீங்கள் வந்து கல்வியாளராக இருக்கீங்க, உங்களோட கனவு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ஒரு இதழியலில் வந்து வேலை பார்க்கணுன்றது தான். ஆனால் இப்போ நீங்கள் கல்வியாளராக இருக்கீங்க, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடந்தது, எதனால் நடந்தது?
1: ஆக்சுவலாக இந்த கனவு அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து எல்லாருமே நினச்சிக்கிறாங்க, இப்போ நான் ஒரு கனவை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த கனவை நோக்கி நான் போகணும், அந்த கனவு எனக்கு கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான் என் லைஃப் தோல்வி அடைஞ்ச மாதிரி அப்படின்னு. இப்போ என்னோட லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோட லைஃப்பில் நான் மூணு விதமான கனவுகள் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். என்னோட கனவுனாலே ஒன்று தானே இருக்கணும், மூணு விதமான கனவுகளா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாகவே அதுதான், எனக்கு ஒரு ஜேர்னலிசம் படிக்கணுங்கிறது எனக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்து ஆசை, படிக்க முடியல. ரெண்டாவது, நான் ஐடி கம்பெனியில் போனேன், என்னால் வந்து அந்த மாதிரி 9-to-5 ஜாப்ல ஆக்குப்பைடாக இருக்க முடியல. ஸோ அங்கேருந்து நான் வெளியில் வந்தேன், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் தேர்வுகளுக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு அங்கே நான் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள், எனக்கு அதுவும் நான் முழுமையாக நான் போக முடியல. நான் ஒரு தேர்வில் செலக்டும் ஆனேன் 2016, அந்த சமயத்தில் என்னால் அதில் போய் உத்தரகாண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு பிறகுதான் நான் ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற மாதிரி இந்த பாரதிய அகாடமி நிறுவனத்தை ஆரம்பித்து கொண்டு வந்தேன். ஸோ எதுக்காக இதை நான் ஜேர்னி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணிப்போம். ஆனால் அந்த கனவுக்காக நம்ம உழைச்சிட்டே இருப்போம், ஒரு கட்டத்தில் அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். அந்த போகிற பாத்தில் வந்து வேறு வேறு விஷயங்கள் நம்மளுக்கு அப்ஸ்டகிள்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை மாதிரி வேறு மாதிரி கூட நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும் பொழுது நம்ம அது இதுதான் என் கனவு, இதுதான் என் கனவு, அதை நோக்கியே போகாமல் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த விஷயங்கள் நம்மளுக்கு தகுதிப்படுத்திக்கிறதுக்கு தேவைப்படுதோ அதை எடுத்துக்கணும். அப்படி நான் எடுத்துக்கிட்டது தான் இந்த கல்வி பணி. ஸோ நான் முத முதல்ல நான் சென்னைக்கு வரேன். என்னோட விஷயம் என்ன வரேன் அப்படின்னா, நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் படிக்கணும்னு தான் வரேன். பட் எனக்கு மனதோரத்தில் அந்த கனவு இருந்துக்கிட்டே இருக்கு, நான் ஒரு ஜேர்னலிசம் படிக்கணும், எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் மீடியாவில் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் கூட நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஒரு பெண்ணாக ஒரு கிராமத்துலேருந்து நம்ம இங்கே வந்தோன்னா இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பூதாகரமாக இருந்தது. நம்ம நைட்டு புக்கை ஓப்பன் பண்ணோன்னா படிக்க முடியாது, நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் 7,000 கொடுக்கணுமே, புக்கு வாங்க சொல்லியிருக்காங்க, புக்குக்கு 2,000 ரூபாய் கொடுக்கணுமே, 1.5 லட்சம் ரூபாய் நம்ம பே பண்ணியிருக்காங்க, நம்ம படிக்கணுமே அப்படின்னு ஒரு விதமாக பயம்தான் இருக்குமே தவிர, ஒரு தென் மாவட்டங்கள்லேருந்து வந்த எந்த ஒரு பெண்ணுமே சென்னைக்குள்ளே ஈஸியாக அந்த சிச்சுவேஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது இங்கே பாரம்பரியமாக இங்கேயே இருக்கிறவங்களுக்கு அந்த சென்னை பற்றிய பயம் கிடையாது. பட் முதல்ல நம்ம ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து நம்ம பிறந்து உள்ளே வரும் பொழுது இந்த சென்னை அப்படிங்கிறது மாநகரம் வந்து ரொம்ப பயமுறுத்தும், அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப பயமுறுத்தும். ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் ஆச்சு என்னோட கரியரை வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறதுக்கு. படிக்க தான் வந்திருக்கோம் பட் இவ்வளோ பயம் இருக்கே அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப டிலேயிங் ஆச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, செகண்ட் அட்டெம்ப்ட்டில் தான் எனக்கு கிடச்சதுக்கும் நான் போக முடியாமல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணோம். என்ன மாதிரி வந்து அடுத்து ஒரு பெண் வந்து உள்ளே நுழையிறாங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான பயமே இல்லாமல் வரணும், அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடமா பாரதிய அகாடமி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண தான் என்னுடைய என்டர்பிரினர்ஷிப்பான பாரதிய அகாடமி.
2: ரொம்பவே தென் மாவட்டங்கள்லேருந்து மேலும் வளர்ந்து வரணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் சொன்ன பதிலே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிது ஆனாலும் என்னால் உத்தராகண்ட் வரைக்கும் போக முடியலைன்னு. ஸோ அப்படி அரசு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அது உங்களுக்கு கிடைச்சும் அதை நீங்கள் எடுத்துக்காம பாரதி அகாடமி அப்படின்ட்டு தொடங்கினதுக்கு பர்டிகுலராக ஏதாவது ரீசன் இருக்கு?
1: கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு 2016 டிஆர்டிஓ எக்ஸாமில், ஆக்சுவலி அது வந்து யூபிஎஸ்சிக்கு அண்டரில் வர எக்ஸாமு, நியர்லி ஈக்குவலன் டு கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்க் 1 எக்ஸாம். அதை நான் வந்து உத்தரகாண்ட் போகாததுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1 வந்து அகெயின் எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு வெரி லோயஸ்ட் வில்லேஜ், அங்கேருந்து வந்து உத்தரகாண்ட் மாதிரியான நார்த் ஸ்டேட்டுக்கு அனுப்ப விருப்பப்படலை. அண்ட் ரெண்டாவது, நான் எனக்கு இங்கே குரூப் 1 சர்வீஸ் வந்து அந்த டைமில் கிளியர் ஆயிருந்தது. இது ரெண்டு ரீசனால நான் வந்து இல்லை வேண்டாம், இது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம், நம்ம குரூப் ஒன் எழுதிக்கலாம் அப்படின்னு நான் இங்கே இந்த எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். பட் இந்த எக்ஸாம் எனக்கு இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அந்த இயர் கிடைக்காம போயிடுச்சு. பட் இனி வரைக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் அந்த கெசட்டட் ரேங்க் ஆஃபீஸர் எக்ஸாம் ரேங்க் போயிருக்கலாம் போயிருக்கலான்னு. பட் அதை விட நான் இப்போ உண்மையாகவே நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், நிறைய விஷயங்கள் செய்கிறேன். அண்ட் எனக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 times கிளியர் ஆச்சு, பேங்க் எக்ஸாம் ஒரு 4 times கிளியர் ஆனிச்சு, ஆர்ஆர்பி எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 times கிளியர் ஆயிருக்கு. எல்லாருமே கேட்பாங்க எல்லா எக்ஸாமும் கிளியர் ஆகுது, நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும்னு வந்தீங்க, அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு, லாஸ்ட் வரையும் போறீங்க, ஏதோ ஒரு இதில் பேக் ஆகி வரீங்க, இந்த குரூப் 2 கிளியர் ஆகுது, எஸ்எஸ்சி கிளியர் ஆகுது, பேங்கிங் கிளியர் ஆகுது, நீங்கள் அதில் எதனா ஒரு ஜாப் போயிட வேண்டியதானே அப்படின்னு. அது ஏன் என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னா, நான் ஒரு ஐடி வேலையை விட்டுட்டு நான் ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு வந்தேன். அந்த ஐடி வேலையை ஏன் விட்டேன் அப்படின்னா, 9 to 5 என்னால் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண முடியல, எனக்கு ஃப்ரீ ஆஃப் மென்டலாக இருக்க முடியல, ஒரே வேலையை தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் வெளியில் வந்தேன். திருப்பியும் அதே மாதிரி போயிட்டு நான் ஒரு தேர்வில் வந்து நான் போய் உள்ளே உட்காரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது சரியாக படலை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் இது, ஆனால் இது மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு அது ஒரு கனவாக இருக்கும். இப்போ என்னுடைய கனவு வந்து வேற ஒரு பாத்துல இருந்தது. பட் நிறைய பேருக்கு இந்த எஸ்எஸ்சி தேர்வு, பேங்க் எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரியான தேர்வுகளில் படித்து கிளியர் பண்ணி வேலைக்கு போகணுங்கிறதே கனவாக இருக்கும். அதை என்னால் கிளியராக பண்ணி அவங்கள வந்து கைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஆழமாக தெரிஞ்சதுனால நான் என்னோட கெரியரை நான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா நான் மட்டும்தான் அந்த இடத்துல ஹாப்பியாக இருந்திருப்பேன், 9 to 5 வேலைக்கு போயிருப்பேன், ஒரு 5 digits சேலரி வாங்கியிருப்பேன். இன்றைக்கி நான் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறதன் மூலமாக ஒரு குடும்பமே அண்ட் தென் அவங்களோட ஜென்ரேஷனுக்கே வந்து ஒரு சேஃபாக ஒரு செக்யூரான ஒரு கெரியரை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து சிவில் சர்வீசஸ் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டது பீப்புளோட பீப்புளாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதை மறுபடியும் போய் ஒரு 4 to 4 ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதான் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி, நம்ம கனவுக்கான பாதை மாறுச்சு அப்படின்னா அந்த கனவுக்கான தொடர்ச்சியை தொடர அளவுக்காக இருக்கக்கூடிய விஷயங்களையாவது நம்ம போய் டச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம்.
2: கனவுக்கான பாதை வந்து மாறினாலுமே வந்து அந்த கனவுக்கு பக்கத்தில் போயாவது நியரஸ்ட் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்களோட கெரியர் சக்தி அண்ட் தளிர் இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸ் பத்தியும் கொஞ்சம் விலாவரியா பகிர்ந்துக்க முடியுமா?
1: கெரியர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 2 types ஆஃப் கெரியர் இருக்கு. நம்பர் 1 வந்து ஆஃப்டர் +2, நம்பர் 2 வந்து ஆஃப்டர் டிகிரி. ஸோ ஆஃப்டர் +2 வந்து அவங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஒன்று அவங்க எய்மாக இருக்கலாம், இல்லை பேஷனாக இருக்கலாம், இல்லை வீட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கலாம், இல்லை அவங்களுக்காகவே வந்து வேறு கோர்ஸே கிடைக்காம அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் அந்த ஆஃப்டர் +2 அவங்க சூஸ் பண்ணுறது ஒரு கெரியர் பாத். அண்ட் ஆஃப்டர் டிகிரி அவங்க படித்ததுக்கு வேலைக்கு போகலாம், இல்லை அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சதுன்னு வேலைக்கு போகலாம், இல்லை அவங்களுக்கு யாராவது வந்து இந்த வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி வேலைக்கு போகலாம். பட் அந்த வேலை அப்படிங்கிறது வேற, கெரியருங்கிறது வேற. இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து அது சரியாக புரிதல் இல்லாமல் வேலை இல்லை அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இனிஷியலாக இங்கே உள்ளே நுழைஞ்ச பொழுது இங்கேருந்து அந்த கோச்சிங் சென்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு கார்பரேட் மாதிரி, ஸ்டில் இன்னும் அது ஒரு கார்பரேட் தான். எப்படி சொல்கிறதுனா, இப்போது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 130+ ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் இருக்கிறது 130 எக்ஸாம் தான். ஆனால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவ்வளோ இருக்காங்க. அந்த லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் செயின் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே குரோர் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்காங்க. ஸோ இது ஒரு மல்டி லேயர் பிஸ்னஸாக இன்னைக்கு ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே ஸ்கூல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, காலேஜ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் யாருமே இந்த கோச்சிங் சென்டர் ஃபீஸ் பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. நம்ம பேசின மாதிரி இப்போ ஆஃப்டர் +2 முடித்ததுக்கு பிறகு நீட் எக்ஸாம், இல்லை ஐஐடி JEE எக்ஸாம், நேட்டா எக்ஸாம், கிளாட் எக்ஸாம், அந்த மாதிரி என்ட்ரன்சஸ்க்கும் கோச்சிங் ஃபீஸ் இதே லெவலில் தான் இருக்குது. ஆஃப்டர் டிகிரி முடித்ததுக்கு பிறகான கோச்சிங் சென்டர் ஃபீஸும் இதே லெவலில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணோம், என்னோட டீம் அண்டு நாங்கள் உட்காந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுது என்னென்னா, அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி செக்யூரபிள். அதாவது நம்மளா வேலையை விட்டு வெளியில் வந்தா ஒழிய அவங்க வந்து நம்மளை வெளியிலேயே ஏற்ற மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மக்கள் மனதில் அரசு வேலைக்கான ஒரு மிக சிறந்த இடத்த கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து அண்ட் விமென்னாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான ஒரு கெரியரை கொடுக்கும். இதனால தான் அவங்க வந்து அதில் புள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கான ரீசன். எல்லாரும் விருப்பப்பட்டலாம் அரசு வேலைக்கு போகல, ஒரு சேஃபாக செக்யூரான கெரியர். அண்ட் 60-75% ஆஃப் பீப்புள் வந்து அந்த செக்யூரான கெரியர் எடுத்துக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. பேலன்ஸ் இருக்க 30% தான் அவங்களோட பேஷனை நோக்கி போகிறவங்களா இருக்காங்க. அந்த இந்த 70% ஆஃப் குரூப்பை டார்கெட் பண்ணி கார்பரேட்டாக ஒரு விஷயம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம சொல்யூஷன் பண்ணோம். இந்த லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக இருக்கக்கூடிய அந்த கோச்சிங் ஃபீஸை குறைக்க முடியுமா, அதில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து நம்ம இனிஷியேட் பண்ண ப்ராஜெக்ட் தான் கெரியர் சக்தி. ஸோ அதில் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம இப்போ பேசணும் இல்லையா, இந்தியா முழுக்க நம்ம ஒரு அரசு தேர்வுக்கு அரசு வேலைக்கு போகணுன்னா ஒரு 4 டைப்பில் உள்ளே போகலாம். நம்பர் 1 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம். இப்போ நம்ம TNPSC, TET, TRB இந்த மாதிரி தமிழ்நாடுக்குள்ளே நம்ம இப்போ உள்ளே போகலாம். ரெண்டாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது UPSC, SSC, SSB அந்த மாதிரி தேர்வுகள். அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ், ஸோ RRB எக்ஸாம்ஸ்க்கு உள்ளே போகலாம். அண்ட் பேங்கிங் எக்ஸாம், பேங்கிங் செக்டாரில் உள்ளே போகலாம். இந்த 4 டைப் ஆஃப் திங்ஸ் வழியாக மட்டும்தான் நம்ம இந்தியா முழுக்க உள்ளே போக முடியும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 130 எக்ஸாமை எடுத்து அவங்களோட சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கோத்ரூ பண்ணி ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எல்லா எக்ஸாமுக்குமே பேஸ் ஒன்று தான். எல்லா எக்ஸாம்லையுமே ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி தட் மீன்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற அந்த பேசிக் நியூமரசி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அண்ட் லாங்குவேஜ் இருக்கும். பட் இதை தான் நம்ம விதவிதமாக பேனர் போட்டு விதவிதமாக விளம்பரம் பண்ணி விதவிதமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து 1.5 லட்சம் ரூபா இந்த பேக்கேஜ், 1.5 லட்சம் ரூபா இந்த பேக்கேஜ், 1.5 லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டு மக்களையும் குழப்பி, அண்ட் 3 மந்த்ஸ் தான் அந்த கோர்ஸ் கொடுப்பாங்க. 3வது மாதம் முடிவில் நம்ம அந்த சென்டரில் போய் உட்காந்தோன்னா அவங்க நம்மளை உள்ளே வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், கோர்ஸ் ஃபினிஷ்டு, நீங்கள் வந்து போகலாம் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த கெரியர் சக்தியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பேஸ் லைக் இப்போ அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என் கையில் ஒரு சிக்கன் இருக்குது, அந்த சிக்கனை நான் பிரியாணியாக மாற்றலாம், அந்த சிக்கனை நான் ஒரு பர்கராக மாற்றலாம், அந்த சிக்கனை நான் வந்து 65 மாற்றலாம். அந்த சிக்கன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒட்டுமொத்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமான ஒரு சிலபஸ். அதை நான் ஒரு மாடியூலாக பண்ணி அதுக்கு ஈஸியான ஷார்ட்கட்ஸ், அதில் எது வந்து ரிப்பீட்டடாக போர்ஷன்ஸாக நம்மளுக்கு கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு, எந்த கவர்மெண்ட் பேப்பரை நீங்கள் இப்போ எடுத்தீங்கனாலும் நம்மளோட கோர்ஸ், அதாவது நம்ம இந்த கெரியர் சக்தி ப்ராஜெக்டில் நாங்கள் வச்சுருக்கக்கூடிய மாடியூல் மூலமாக கிட்டத்தட்ட 60-70% நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிறது உங்களோட லாஜிக், நீங்கள் மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்தோம். இதை வந்து வெரி அஃபோர்டபுளாக, அதாவது இப்போது அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இலவசமாகவே நாங்கள் போய் எல்லா கல்லூரிகளையும், அரசு கல்லூரி தமிழ்நாடு முழுக்க இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 அரசு கல்லூரிகளை இலவசமாக இந்த கோர்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த கெரியர் சக்தி ப்ராஜெக்ட் மூலமாக வேறு என்ன பண்ணுறோம்னா, தேர்வை பார்த்து பயப்படக்கூடாது, அந்த தேர்வு பயத்தை நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் முதல் கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு, அதுதான் பிரைமரி மோட்டோ. அந்த கெரியர் சக்தி ப்ராஜெக்டோட மோட்டோவே என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாணவனும் எந்த தேர்வை பார்த்தும் பயப்படக்கூடாது. அது நீட் எக்ஸாமாக இருக்கலாம், கிளாட்டாக இருக்கலாம், TNPSCயாக இருக்கலாம், UPSCயாக இருக்கலாம், அதை பயப்படாமல் இலகுவாக அந்த சிலபஸ் இதுதான் அப்படின்னு எடுத்துட்டு அது ஒரு கோர்ஸ் பிளான் பண்ணி அதை அவங்க டெஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நியர்லி 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம ட்ரெயின் பண்ணி இருக்கோம். இப்போ காலேஜஸ்ல தமிழ்நாடுல நிறைய காலேஜஸ்ல நம்மளுக்கு ஓபன் பண்ணதும் நம்மளுக்கு ஆஃபர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. சோ நல்லா போகுது. அண்ட் தளிர் பொறுத்த வரைக்கும், தளிர் வந்து முழுக்க முழுக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஈவென்ட்ஸ். அதுல நம்ம யாரை கான்சன்ட்ரேட் பண்றோம் மெயினா அப்படின்னா, பெண் குழந்தைகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைங்களுக்கு பேசிக் நீடே இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சானிடேஷன் இருக்காது, அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபுட்டு வராது. இதெல்லாம் கடந்து தான் அரசு பள்ளிகளில் பெண்கள் பள்ளியில் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம போயிட்டு அவங்களுக்கு தேவையான அத்தனை பேசிக் அமெனிட்டிஸுமே நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பண்ணியிருக்கோம். எவ்ரி இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற பேரில் அந்த பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ், அதாவது அந்த ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய அந்த ஸ்கூல்ஸ்லே போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து தளிர் ஈவெண்ட்ஸ் முழுக்க முழுக்க ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்.
2: நிஜமாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நீங்க கெரியர் சக்தியா இருக்கட்டும், தளிரா இருக்கட்டும், ரெண்டுமே ஆரம்பிச்சிருக்கீங்க. அது மென்மேனும் வளரணும்ன்றதுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு பெரும்பாலான மாணவர்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு முடிவெடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு போய் சேர்றவங்க ஒரு சைடு இருக்காங்க, சில பேர் பேஷன் இதுன்ட்டு தெரியாமலே அதை தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் என்னோட கெரியர் அப்படின்னு தேட வந்து மாணவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு கெரியர் கவுன்சிலிங் எந்த அளவுக்கு அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இது வந்து வேற இப்ப இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு டாபிக் இது. என்னன்னா, நம்ம ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு தகவலை தேடணும் அப்படின்னா ஒரு புத்தகத்தை வெரிஃபை பண்ணும், இல்லை ஒரு வெரிஃபைடு சோர்ஸ் நம்ம டீச்சர்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம எல்டர்ஸ் கிட்டேயோ இல்லை ஆல்ரெடி அதில் யாராவது இருக்கிறவங்ககிட்டயோ நம்ம போய் கேட்டு படிப்போம். பட் இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு அது மாதிரி கிடையாது, நம்ம நீடே இல்லை, பேரண்டிங்கே இங்கே தேவையில்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கிராக் அ நீட் எக்ஸாம் அப்படின்னா உடனே போய் கூகுளில் போடுவாங்க, போட்டால் ஒரு 1 lakh ரிசல்ட் வரும். அதில் ஒவ்வொருத்தனும் வியூஸ்க்காக என்னென்னவோ அடிச்சு விட்டு போயிட்டுருப்பான். பட் அத்தனையுமே இந்த குழந்தை நம்பும். ஏன்னா அது 12 வகுப்பு முடிச்சிருக்கு, 18 வயசு தான் அந்த குழந்தைக்காகவும், என்ன யோசிக்கணும்னு தெரியாது. நான் அதில் அவங்க போடுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 lakh சேலரி, ஏவியேஷன் படிச்சிங்கன்னா 1.5 lakh சேலரி, கேட்டரிங் படிச்சிங்கன்னா 2 lakh சேலரி. உடனே அந்த குழந்தைக்கு வந்து அதையும் அறியாமல் அந்த விஷயங்கள் வந்து உள்ளே திணிக்கப்படுது. ஸோ இது வந்து இன்னைக்கு நாங்கள் இதை வச்சு ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்கோம். இந்த சோஷியல் மீடியாஸ் அண்ட் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் வந்து ஒரு குழந்தையோட கெரியருக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு, அந்த பிளஸ் டூ முடிச்ச அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாகவே சொல்லணும்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. அது வளர்ந்த சூழல் அண்ட் அது அது யார்கிட்ட இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கெட் பண்ணோம். நான் சொல்றது வந்து 80% ஆஃப் கிட்ஸ்க்கு, மற்ற அந்த 20% டிசைரபிளா உள்ளே ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அந்த பீப்புள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரியும், நான் இதுதான் படிக்கணும், நான் இதுதான் செய்ய போறேன், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும்னே படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த 80% கம்யூனிட்டி தான் வந்து ஒரு டைலமாவிலே இருப்பாங்க. அவங்களுக்கு கெரியர் கவுன்சிலிங் சொல்றதை விட அந்த பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அந்த கவுன்சிலிங் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே இந்த மந்த் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வேற லெவல் டொனேஷன்ஸ்ல வந்து போக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில இருக்க எல்லா பணத்தையும் கொட்டி கூட அந்த காலேஜ்ல போய் சேர்த்து ரெடியா இருக்காங்க. பட் காலேஜ் நேமோ இல்லை வந்து அந்த கோர்ஸோ எந்த ஒரு பின்புலமே அந்த பையனோட கெரியரில் வந்து தராது. அந்த பையனுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஸ்கில் செட் தான் அவனை அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம். அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னுமே அவேரா இல்லை. ஒரு 3rd level காலேஜோ இந்த காலேஜா அப்படின்னா இந்த காலேஜ் பேரை சொல்கிறதுக்கு அவங்க வந்து வைக்கப்படுறாங்க. ஓ இந்த காலேஜில் படிக்க வைக்கிறேன் பையனை, இந்த இந்த கோர்ஸ் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமிதம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ முதல்ல இந்த கெரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை, அவங்க அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு. இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒரு பையன் வந்து நான் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறானா, அது அவனோட ஆசை. அந்த ஆசைக்கு தேவையான சரியான தளத்தை அமைச்சு கொடுக்கறது அந்த பேரண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அன்னெசரியா நிறைய சர்ச் ஓவர் சர்ச்சிங் பண்ணாம கரெக்டான பாத்தேது அவங்க எப்படி கொண்டு போகலாம், அந்த அந்த ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்கான ஸ்கில் செட்டை நம்ம பையனுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்டை அவங்களுக்கு தான் நம்ம எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு நிறைய இதுவும் ஒரு கார்ப்பரேட் தான், கெரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் ஒரு கார்ப்பரேட் தான். நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா வாங்க ஆஃப்டர் பிளஸ் டூ என்ன பண்ணலாம் நாங்கள் சொல்லித்தரோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளியில் வரும்பொழுது உங்கள் கையிலேருந்து ஒரு 5 lakh ஃபீஸ் எடுத்திருப்பாங்க, நாங்களே காலேஜ் போயிட்டு உள்ளே சேர்த்து விடுற வரைக்கும் நாங்கள் பண்ணி விடுறோம் அப்படின்வாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது ரியலாக. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் தான். இன்னுமே இந்த கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து 12th ரிசல்ட் வந்தால் கூட அதை போய் பார்க்கறதுக்கு தெரியாது. என்னதான் அவங்க லேப்டாப் கொடுத்தாலும் என்னதான் மொபைல் கையில் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் வந்து இன்னும் சரியாக அவங்களுக்கு உள்ளே போகலை. 12th ரிசல்ட்டை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம், அதே இப்போ நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அது மிகப்பெரிய விஷயம். அப்போ வந்து அவனுக்கு வந்து 12th ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்து ஓகே பாஸ்போர்ட் எடுக்கலாமா, ஃபாரின் போகலாமா, பையனாக இருந்தால் ஃபாரின் கணிச்சிடலாம், பொண்ணாக இருந்தால் 18 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இல்லை கொஞ்சம் படிக்கிற பிள்ளையா இருக்குது மார்க் வந்திருக்கு அப்படின்னா பக்கத்துலேயே ஏதாவது ஒரு காலேஜில் சேர்த்துக்கலாம். இதுதான் இருக்கே தவிர, ஈவன் லாஸ்ட் இயர் வந்து நம்மக்கிட்ட ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 490 mark வாங்கியிருக்கா. பட் ஆனால் வந்து அந்த பொண்ணை படிக்க வைக்கவில்லை அவங்க பேரண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த விஷயம் 490 marks என்னன்ற அந்த மதிப்பு தெரியல. ஸோ கிராமங்களில் இன்னும் அந்த கெரியர்னா என்னன்னே தெரியல, நகரங்களில் ஓவராக தெரிஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்க சினாரியோ. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கெரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையே இல்லை, ஸ்டூடெண்ட்டோட ஆசையை சரியாக பலப்படுத்துகிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தான் நம்ம கொண்டு போகணும். அதை தான் நம்ம கல்வி நிறுவனங்கள் கல்வியாளராக நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: ரொம்பமே பரிதாபமான விஷயமா இருக்கு, இந்த 490 mark எடுத்த பெண்ணுக்கு வந்து கல்வி இன்னும் கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்விக்குறியா இருக்கு.
1: இப்போ நம்ம பாரதி அகாடமி அந்த பொண்ணுக்கு கம்ப்ளீட்டா எடுத்து இப்போ நீட் கோச்சிங் நம்ம கிட்டதான் படிச்சுட்டு இருக்கா, கம்ப்ளீட்டா 100% அந்த பொண்ணுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த இன்டர்நெட் இணையதளம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுது கெரியர் ரீதியாக அப்படின்ற ஒரு புதிய பரிணாமமே கொடுத்துருக்கீங்க. பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து கெரியர் கவுன்சிலிங் அவசியம்ன்றது இது நேயர்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி கிராமப்புறத்தில் வந்து கெரியர் பற்றின ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, கெரியரோட இம்பார்ட்டன்ஸோ இல்லை மார்க்கோட இம்பார்ட்டன்ஸோ தெரியறது இல்லைன்ட்டு. அப்போது கிராமத்தில் இந்த எக்ஸாட்டிக் கோர்சஸ்ன்னு சொல்கிற ஜேர்னலிசம், எலக்ட்ரானிக் மீடியா, இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ், விஸ்காம், இந்த மாதிரி எக்ஸாட்டிக்காக இருக்கிற கோர்சஸ் பற்றின விழிப்புணர்வு கிராமப்புறங்களில், மெயினாக கிராமப்புறங்களில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கல்வியாளராக அவங்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஐயா, ஆக்சுவலாக சொன்னால் 100% அவங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து இப்போ 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா கூட, பயோமேக்ஸ் இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் பயோமேக்ஸ் எடுக்கிறவன் நல்லா படிப்பான்னு தானே அர்த்தம். ஈவன் அந்த மாதிரி நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நல்லா கதை எழுதுவா, நல்ல கவிதை எழுதுவா, நல்லா வரைவா, நல்லா டான்ஸ் ஆடுவா, நல்லா பாடுவா. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கெரியராக எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் படிக்கணும், காலேஜ் போகிறனும், காலேஜ் போகிறதா அவங்க லைஃப் கெரியர் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறது, ஒரு டிகிரி இன்னைக்கு உண்மையாக சொல்லணும்னா டிகிரி முடித்தா ஏன் இன்னைக்கு கிராமத்தில் வந்து டிகிரி படிக்க வைக்கிறாங்கன்னா, டிகிரி முடித்த பொண்ணுக்கு கல்யாண உதவித்தொகை வந்து 50,000, 12th முடிச்ச பொண்ணுக்கு கல்யாண உதவித்தொகை வந்து 30,000. அந்த வேரியேஷனுக்காக தான் அவங்க அந்த 2 படிக்கவே வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். அவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, நல்லா பாடுறா, நான் அந்த பாட்டை வந்து நான் ஃபைன் ஆர்ட்ஸில் போயிட்டு நான் வந்து சிங்கிங் படிக்க போகிறேன், இல்லை வந்து நான் வேற மாதிரி விஸ்காம் படிக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் போனால் அந்த அந்த கோர்ஸோடைய அவேர்னஸ்ஸே அவங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் விதைன்னு ஒரு ப்ரோக்ராமாக நாங்கள் பண்ணோம். என்னென்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு 5-6 ஸ்கூல்ஸ்லாம் எடுத்துக்கு போயிட்டு அவங்களோட என் கனவு தமிழ் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் நேம் வந்து என் கனவு தமிழ் அண்ட் விதை ரெண்டுமே. அந்த என் கனவு தமிழ் அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா, ஓவியம். ஸோ நீங்கள் வந்து ஓவிய போட்டிகள் மாதிரி வச்சு அண்ட் அதில் வந்து கலை மற்றும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் வச்சு அந்த பிள்ளைங்கள்ட்ட எதுனா ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கா, நார்மலாக ஒரு கட்டுரை போட்டி மாதிரி இல்லாமல், ஒரு பேச்சு போட்டி மாதிரி இல்லாமல், ஒரு ஓவிய போட்டி மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் ஆர்வத்தையும் உருவாக்கணும். ஆஸ் வெல் அஸ் அந்த குழந்தைகிட்ட என்ன கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. வேறு லெவல் கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து இப்போ இன்டர்நேஷ்னலாக அவங்க அந்த பசங்க போகலாம். அந்த அளவுக்கு ஓவியமும் கட்டுரையும் கவிதைகளும் எங்ககிட்ட வந்து கொட்டுச்சு. இப்போ 2 பேக் தான் அந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து பண்ணோம், லாக்டவுனில் லாஸ்ட் இயர் எங்களுக்கு பண்ண முடியல. ஸோ அதில் ஒரு 10 நாங்கள் செலக்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையில் அவங்கள வந்து என்ரோல் பண்ணி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே ஃபைன் ஆர்ட்ஸில் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எதனா பண்ண முடியுமான்னு பாருங்கன்ட்டு கொஞ்சம் கோர்சஸ் மாதிரி நம்ம அலோகேட் பண்ணி விட்டோம். பட் இது நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் இது ஸ்டாப் ஆகிடும். இப்போ அதை அவங்க வந்து கெரியராக அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்தாங்க அப்படின்னா, அதை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு இனி வரைக்குமே கிராமங்களில் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம.
2: நிஜமாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு கெரியர் அவேர்னஸ் பிளஸ் இந்த எக்ஸாட்டிக் கோர்ஸ் பத்தின எல்லாமே தெரியணும். கல்வியாளர்கள் எல்லாமே இதை சீரியஸா எடுத்துட்டு இதுக்கான அவேர்னஸ் கேம்பெயின் நடத்துவாங்கன்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு கல்வியாளரா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்துருக்கீங்க, இந்த ஜேர்னில வந்து இந்த கெரியர் ஜேர்னில உங்களுக்கு என்னைக்காவது லாங்குவேஜ் பேரியர் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கா?
1: இல்லை, ஆரம்பத்தில் ஆக்சுவலி நான் ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். என்னுடைய 5 என்னோடய அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது வரைக்குமே நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வச்சாங்க. ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி சுச்சுவேஷன், அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா வந்து என்னை ஒரு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் தான் படிக்க வச்சாங்க. ஸோ அப்போ போகும்பொழுது எனக்கு அப்போலாம் அது பெரிய பேரியராக தெரிஞ்சதில்லை. ஏன்னா 12th வரைக்கும் நம்ம தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருப்போம், ஸ்கூல் பீப்புள் லீடர்னு இருப்போம், கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டின்னு எல்லாத்துலேயும் உட்காந்து பேசுவோம். தமிழ் தானே நம்மளுக்கு, நம்ம லாங்குவேஜ், நம்ம பேசுகிறோம். யாருமே ஆங்கிலத்திலேயே உரையாடினதே கிடையாது, இங்கே இங்கிலீஷ் டீச்சர் கூட தமிழில் தான் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு 12th முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமே தெரியல. பட் எனக்கு என்ன ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா, நான் கம்பேர் பண்ணுவேன். நான் புக்ஸ் ரீட் பண்ணுற பழக்கம் இருந்ததுனால எனக்கு எதை கிடைச்சாலும் கையில் வாசிப்பேன். சம்டைம்ஸ் வந்து இப்போ இங்கிலீஷ் பேப்பர் தான் பொட்டலத்தில் வருது அப்படின்னா அந்த இங்கிலீஷ் பேப்பரை கூட எடுத்து வாசிப்பேன். எது கிடைச்சாலும் இப்போ ஒரு புக்கே வாங்கி வச்சாலும் புக்குன்ற ஒரு பேரில் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டியிருந்துச்சுன்னா உடனே போய் வாசிச்சிருவேன். அப்படி பார்க்கும்பொழுது ஏதாவது இப்போ ஒரு நாவல், நம்ம சுஜாதா நாவலில் ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நாவல்ஸில் சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தியிருப்பார். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம போய் தேடும் பொழுது, ஓ இதுக்கு இது மீனிங்கா, ஏன்னா இப்போ சுபா, சுஜாதா அண்ட் இவங்கள மாதிரியான அந்த ரைட்டர்ஸோடைய ஃபுல்லாப்லாம் பார்த்தோன்னா இங்கிலீஷ் வந்து உள்ள வாட் டு யூ திங்க் அபவுட் இட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த வார்த்தைகள் தமிழில் தான் எழுதியிருப்பாங்க, வாட் யூ டூ யூ திங்க் அபவுட் இட், பட் நம்ம அதை போயிட்டு ரீதிங்க் பண்ணி பார்ப்போம், ஓகே என்ன ஏதோ நடுவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் ஒரு டிக்ஷனரி நான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக அதை நான் யூஸ் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ எனக்கு அந்த வாசிப்பு பழக்கம் இருந்ததுனாலையும் என்னவோ தெரியல, காலேஜில் வெரி ஃபஸ்ட் டே நம்ம போய் இருக்கும்பொழுது அப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்தில் ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டுவெல்த்துலேயும் ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அப்படியே ஒரு கெத்தாக தான் உள்ளே நுழையிறோம் இன்ஜினியரிங் காலேஜில். அங்கே போனால் தான் தெரியுது எல்லாமே இங்கிலீஷ் அப்படின்ட்டு. ஸோ என்னடா இது ஓப்பனிங் செரமோனி வேற லெவலில் இருக்கேன் அப்படின்ட்டு உண்மையாகவே அந்த இடத்துல நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது எந்திரிக்கணும்னு எனக்கு உள்ளுணர்வு இருக்குது, ஏன்னா நம்ம வந்து டுவெல்த்து வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்தாலே நம்ம தான் முதல்ல கையை தூக்கி எந்திரிச்சு நின்று பேசுவோம், ஆனால் எந்திரிக்க முடியல. ஏன்னா அங்கே வந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே எந்திரிச்சு பேசுகிறாங்க, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்லாம் 5 நிமிஷம் கொடுத்துட்ருக்காங்க. என்னத்தை இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ன்றத ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு பட்டது. பட்டு அதை வந்து நான் ஓவர் கம் பண்ணேன், எழுந்து நான் ஏதோ ஒரு தட்டு தடு மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா முழுசுமே இங்கிலீஷில் படிக்கணும், அது வரைக்கும் நம்ம தமிழ் வழியில் எல்லாமே தமிழில் படிச்சிருப்போம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் இப்போ நீங்கள் விலங்கியல்னு எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் டேர்ம்ஸ் கூட, அதாவது பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் கூட நமக்கு வந்து எதில் வரும் அப்படின்னா தமிழில் தான் வரும். ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட் இயரில். பட் அதை திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக விடாமல் நான் கம்பேர் பண்ணி படிச்சுட்டு நானே சொல்லி பார்த்துப்பேன், நாளைக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் லேப் இருக்குது அப்படின்னா. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் எங்களுக்கு இன்ஜினியரிங்கில் 4 வருஷம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் கிளாஸ் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேஜில் பேச வைப்பாங்க. ஸோ முத நாள் நைட்டே வந்து கண்ணாடி முறையெல்லாம் நின்று எப்படி இப்படி பேசினா எப்படி இருக்கும், இப்படி பேசினா எப்படி இருக்கும் எல்லாமே நின்று பேச ஆரம்பிச்சேன். அண்ட் செமினார்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எந்த செமினார் கொடுத்தாங்கனாலும் முதல்ல பேர் கொடுத்துருவேன், தப்போ ரைட்டோ எந்திரிச்சு நின்று நம்ம எடுத்துடணும், டெக்னிக்கலாக நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், லாங்குவேஜ் இஸ் நாட் தட் மச் பேரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஆழமாக இருந்தது. வித்தின் செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி லேபோட லீடரே நான் தான். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். பட் லாங்குவேஜ் வந்து எந்த இடத்துலையுமே அதுக்கு பிறகு எனக்கு பேரியராக இருந்ததே இல்லை. இன்றைக்குமே இப்போ நான் டெல்லி வரையும் நான் போய் கிளாஸ் எடுப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அது என்னால் பைலிங்குவலாக எடுக்க முடியும். இப்போ அது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் தான், என்னால் தமிழ் வழியில் படித்த பையனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு டேர்மை வந்து எளிமையாக வெளிப்படுத்த முடியும், ஆங்கில வழியில் படித்த ஒரு பையனுக்கும் ஈஸியாக அந்த டேர்மை என்னால் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் பைலிங்குவல் லாங்குவேஜை அந்த ஹேண்டில் பண்ணுற எபிலிட்டி வந்து நம்ம வளர்த்துக்கிறது தான். எனக்கு இன்னமும் வர்ற கால்ஸ் எப்படி இருக்குன்னா, அக்கா நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல, நீட் எக்ஸாம் டஃப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னா. பட் லாங்குவேஜ் வந்து ஒரு எந்த இடத்துலையுமே லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு தடையாக இருக்கவே இருக்காது, அது நம்ம வந்து நாலேஜாக இருக்கிற பட்சத்தில். ஸோ
2: லாங்குவேஜ் வந்து நாலேஜ் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீட் கேட் இந்த மாதிரி ஆல் இண்டியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸ்டேட் போர்ட் மாணவர்கள், குறிப்பாக தமிழ் வழியில் வந்து பயின்று வர மாணவர்கள் வந்து எந்த மாதிரியான ஹிண்ட்ரன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான தடைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இது வந்து இதுக்காக தான் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவே ஆரம்பித்தோம், நீட் பயிற்சி அப்படின்னு. ஸோ 2016 நம்ம அனிதா அவங்களுடைய தற்கொலை வந்து எல்லாருமே நம்மளை உள்ளுக்கி போட்டுச்சுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த பொண்ணு வந்து 95% மார்க், 95% இவ்வளோக்கும் அந்த பொண்ணு தமிழ் வழியிலையும் படிக்கல, ஆங்கில வழியில் படித்த பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியல, 1178 மார்க் அந்த பொண்ணு வாங்கின மார்க். ஸோ எல்லாருமே இதை வந்து ஒரு நியூஸாக தான் பார்த்தாங்க. பட் எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு 1 வீக்காக வந்து எனக்கு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, மார்க்கே வாங்காமல் ஒரு பொண்ணு இறந்து போயிருந்தால் பரவாயில்ல, தேர்வுக்கு பயந்து இறந்து போயிருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு மார்க் வாங்கின பொண்ணு, ஒரு எபிலிட்டி இருக்க பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி நாங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அகெயின் இதே மாதிரி எப்படி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கெரியர் சக்தின்னு ஒன்று ஆரம்பித்தோமோ, அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் என்ன,
3: ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸால இதில் பண்ண முடியல? சிக்ஸ்த் த்ரூ டுவெல்த் நம்ம சயின்ஸில் படித்த விஷயங்களை தானே பேப்பரில் வைக்கிறாங்க, அதையே இவங்க அப்ளிகேபிளாக கொண்டு போக முடியல அப்படின்னு அகைன் அதே மாதிரியே ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் ஏஐபிஎம்டி பேப்பர், ஜிப்மர் பேப்பர் எல்லாம் எடுத்து டீட்டெயிலிங் பண்ணி அதை அனலைஸ் பண்ணோம். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஈஸியா ஒரு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நீட்ல ஒரு ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 90-95 டாபிக் இருக்கும் ஓவரால் சிலபஸ்ல, பட் வெறுமனே 27 டாபிக் படிச்சா போதும் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். 200 மார்க் வாங்கலாம், 91 கிளியர் தான், பட் 200 மார்க் வாங்கிடலாம். 200 மார்க் வாங்கினா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்கும், 7.5% ஒதுக்கீடுல. ஸோ இவ்வளோ எளிமையான ஒரு எக்ஸாம நம்ம குழந்தைங்களுக்கு கடத்துறதுல நம்ம எங்க தவறணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் இந்த நம்ம 5 மார்க் மாடல் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்து கட்டத்தில் எல்லா பாடப்புத்தகத்துலையும் என்ன போட்டிருக்குன்னா கற்றல் அறிவு அப்படின்னு போட்டுட்டு, இது இந்த பாடம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் உள்ளே போகணும்னு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் லைனில் எழுதியிருப்பாங்க, அதை நம்ம படிக்கவே மாட்டோம். 2 மார்க் 3வது பக்கத்தில் மார்க் பண்ணு, 3 மார்க் 4வது பக்கத்தில் மார்க் பண்ணு, 5 மார்க் 8வது பக்கத்தில் மார்க் பண்ணு, இப்படி தான் நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்போம். அண்ட் ப்ளூ பிரிண்ட்டுங்கிற ஒரு விஷயம், இது படித்தா போதும், 10 லெசன் இருக்குன்னா 10 லெசன் படிக்க மாட்டோம், 7 லெசன் படித்தா போதும், ஃபர்ஸ்ட் வால்யூம் படித்தாலே நான் 200-180 வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு சின்ன வயதுலேருந்து கொடுத்து கொடுத்து கொடுத்து நம்ம எப்படி வந்து நம்ம குழந்தைங்க வந்து அந்த எக்ஸாம் அணுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க் ப்ரொடியூசராக மட்டும்தான். இந்த மார்க் வாங்கணும்னா என்ன படிக்கணும், இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் இதை படிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்ளிகபிளாக ஒரு தியரியை சம்மா போய் நம்மளுக்கு நீட்டில் கேட்கும் பொழுது அதை அந்த குழந்தைங்களுக்கு எடுக்க தெரியல. ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இந்த ஹிண்ட்ரன்ஸை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுனா 11th 12th பாடத்தை மிக சரியாக உள்வாங்கி புரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னாலே அதை அப்ளிகபிளாக போய் நம்ம எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டனோட 3வது லா என்னன்னு கேட்டால் எல்லாருமே உடனே ஓன் கோரஸாக போடுவாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு. அதே இதில் ஒரு பிஸ்டன் வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸில் போகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை அப்படியே யோசிக்கும், அப்படியா அப்படின்னா பிஸ்டன் எதுக்கு போகுது அப்படின்னு. ஸோ அது ரீசன் என்னென்னா நியூட்டனோட 3rd law 2 மார்க்காக சொல்ல தெரிஞ்ச குழந்தைக்கு அதை வந்து ஒரு 1 வேர்டாக அப்ளிகபிள் சம்மா கன்வெர்ட் பண்ணி அதை போய் பண்ண தெரியாது. ஸோ அதுதான் ஒரே ஹிண்ட்ரன்ஸ். சில லாங்குவேஜ்லாம் ஒன்றும் இல்லை, தமிழில் தான் நம்மளுக்கு பேப்பர் வருது, நீட் கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு தமிழ்லேயே இருக்குது, அதனால் அவங்களுக்கு லாங்குவேஜ் ஹிண்ட்ரன்ஸ்லாம் கிடையாது, அப்ளிகபிலிட்டி நம்மள்கிட்ட இல்லை. அண்ட் 2வது நம்மளுடைய பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் பாடத்திட்டம் வந்து புரிதலோடு வேணும் புரிதலோடு வேணும் நிறைய இலகுவாக்கி வச்சுருக்காங்க, பட் ஒரு நேஷ்னல் காம்படிட்டிவ் எக்ஸாமை எழுதுறதுக்கு தேவையான போர்ஷன்ஸ் சிலபஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ வித்தின் 3 மந்தில் 12th முடிச்சுட்டு மார்ச் மாதம் 12th எக்ஸாம் முடியுது அப்படின்னா மே மந்தில் போயிட்டு நம்ம நீட் எக்ஸாம் எழுதுறோம், 3 மாதத்தில் அந்த குழந்தை மறுபடியும் போய் என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து படிக்க முடியல. ஸோ அந்த சிலபஸ் ஃபாஸ்ட்னஸ் வந்து இவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஹிண்ட்ரன்ஸ். மற்றபடி அது ஒரு சாதாரண எக்ஸாம், அதுவும் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது இவ்வளோதான்.
2: மாணவர்கள் வந்து வெறும் மார்க்குக்காக படிக்காம அறிவு வளர்க்கணுன்றதுக்காக படிக்கணும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சமச்சீர் கல்வி வந்து ரொம்ப இலகுவா கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்க தகுந்த மாதிரின்னு. இப்போ நியூ எஜுகேஷனல் பாலிசி ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க, தட் இஸ் இந்தியா வைடா, இந்தியா நேஷனல் வைடா எல்லாருக்குமே வந்து படிக்கிறதுக்கு சமச்சீரான கல்வின்ட்டு நேஷனல் வைடா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குன்ட்டு இன்னுமே வந்து டிபேட்ஸ் போய்கிட்டே இருக்குது. உங்களோட கருத்து என்ன நியூ எஜுகேஷனல் பாலிசி பற்றி?
3: இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம், நிறைய இடங்களில் நிறைய விவாதிச்சிருக்கோம் புதிய கல்விக் கொள்கை பற்றி. ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இந்தியா மாதிரியான ஒரு பன்மை தன்மை கொண்ட நாடுகளில், அதாவது நம்ம வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், மதம் சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து எல்லாத்தையும் சார்ந்து நம்மளுக்கு எல்லா வகையான பன்மைத்துவமே இந்தியாவில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நான் கல்வியை மட்டும் சீராக்குவேன் எல்லா இடத்துலையும் அப்படின்னா நம்ம அங்கேயே நம்ம அடியாயிடுது அந்த கல்விக் கொள்கை. ஸோ என்னுடைய மொழிக்குன்னு என்னுடைய மாநிலத்துக்குள்ளே எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பழமைத்துவம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கும், அதுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும், அது இங்கே இருக்கவங்களால மட்டும்தான் உணர முடியும், அதை வந்து நம்ம வெளி மாநிலத்தவரால் உணர முடியாது. அதே மாதிரி ஒரு மாநிலத்தோடைய கல்விக் கொள்கை அந்த மாநில அரசால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படணும். ஸோ எந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும், இந்த நிலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும், அதை தாய்மொழியில் கொடுத்தா மட்டும்தான் அது சரியாக போகும். இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்காத 2 விஷயங்கள் என்னென்னா, 1 வந்து தாய்மொழி வழி கல்வியை வந்து இதோட முக்கியத்துவத்தை குறைக்கிறது, ரெண்டாவது வந்து இதை இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அப்படிங்கிறதே தவறான ஒரு விஷயம். ஸோ இந்தியா முழுமைக்கும் இவ்வளோ பன்மைத்துவம் கொண்ட மாநிலங்களில் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை எடுத்துகிட்டே வரவே முடியாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னுமே இப்போ என்னுடைய மாநிலத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் கிராமத்தில் இன்னும் பேசிக்கே அவனுக்கு கிடைக்கல. அவன் போய் எப்படி டெல்லியில் உட்காந்து லட்சக்கணக்கில் கொட்டி படிக்கிறவனோட எப்படி காம்பேர் பண்ணுவான்? ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்னும் சமச்சீர் ஆகலை. ஸோ நம்ம சமத்துவம் அப்படிங்கிறது சொசைட்டிக்காக கொண்டு வந்த பிறகு தான் கல்வியில் கொண்டு வர முடியும். ஸோ கல்வி வந்து எப்போவுமே ஒரு மாநிலத்தோட உரிமையாக தான் இருக்கணுமே தவிர, அதை வந்து ஓவராலாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றின ஒரு விஷயம். அண்ட் இது திணிக்கப்படுற விஷயமா இருக்கும், அப்ளிகபிளாக போகாது குழந்தைங்கக்கிட்ட. என்னுடைய மொழியில் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் இன்னொரு மொழியை கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது கண்டிப்பாக பீப்புளோட எதிர்காலத்தையே வந்து பாதிக்கும்.
2: ஆனால் இப்போ நீட் வந்து கம்பல்சரின்னு கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு நேஷ்னல் வைடாக எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் அட்டன் பண்ணணும்னு. அப்படி அந்த மாதிரி நேஷ்னல் வைடாக இருக்கிற எக்ஸாம்ஸை வந்து மாணவர்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு சமச்சீரான வழி கல்வி அமையணும் அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா பேசப்படுது.
3: இல்ல, அது இருக்கு, அது கண்டிப்பா அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம மாநில பாடத்திட்டத்தை தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணுமே தவிர, இந்தியா முழுமைக்கும் ஒரே பாடத்திட்டம் நம்ம கொண்டு வரவே முடியாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த சமச்சீரற்ற தன்மை வந்து அகைன் மறுபடியும் பூமராங்கா வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் நீட்டு வந்து தேசிய தகுதி தேர்வு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அது தகுதியான மருத்துவர்களை உருவாக்குறதுக்கு அது கொண்டு வரப்பட்ட தேர்வு. அந்த தேர்வுக்கு நான் என்னுடைய மாணவர்களை எப்படி தயாராக்குறேன்றது அந்தந்த மாநில அரசுகள் வந்து அவங்களோட பாடத்திட்டங்களை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ அப்பதான் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க கிளியர் பண்ண வைக்க முடியும். அதை விட்டுட்டு நான் இந்தியா ஃபுல்லா நான் ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வருவேன், இந்த திட்டங்களை நான் இது பண்ணுவேன், அப்ளிகபிள் நான் ஒரு எஜுகேஷனை கொடுப்பேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அது வந்து ரியலி தட் இஸ் நாட் ஃபேர்.
2: ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ ஊடகத்துறையில வந்து உங்களோட ஜேர்னி எப்படி அமைஞ்சுது, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா?
3: எனக்கு ஆக்சுவலி இப்போ என்னோட பாரதி அகாடமியோடைய சர்வீசஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க அனைத்து அரசு தேர்வுகளுக்கான பயிற்சியை கொடுத்துட்டு வரோம். அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக இலவசமான பயிற்சி கொடுத்துட்டு வரோம். இது இல்லாம நீட் மாதிரியான தேர்வுகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரெயின் பண்றோம். அது போக அரசு பள்ளிகளில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். இதை தாண்டி நான் யோசிக்கும் பொழுது எனக்கு மீடியாவில் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் ஃப்ரீலான்சிங்காக கலைஞர் டிவி பிரைவேட் லிமிட்டடில் எனக்கு ஒரு ஸ்லாட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுயசக்தி அப்படின்னு சுயமாக நின்று வென்றவர்களின் கதை அப்படிங்கிற ஒரு டேக்லைனில், அதாவது தமிழகம் முழுக்க ஒரு 50 பெண் தொழில் முனைவோர்கள் எந்தவித பின்புலமுமே இல்லாமல் அவங்களோட முயற்சியை மட்டுமே மூலதனமாக வச்சு நின்று ஜெயித்த பெண்களை வந்து தமிழ்நாட்டுக்கு அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணி இப்போ அந்த ஷூட்டில் இருக்கோம். ஸோ எனக்கு எப்போவுமே அந்த மீடியா, அந்த இதழியல், அந்த பிரிண்ட் அண்டு விஷுவல் மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால என்னுடைய ஓய்வு நேரங்களில், என்னோட இன்ஸ்டிடியூஷனல் ஒர்க் போக ஓய்வு நேரங்களில் நான் இந்த பணிகளில் நான் என்னை ஈடுபடுத்திக்கிறேன். இது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷமாக இதையும் நான் ஃப்ரீலான்சிங்கில் என்னோட மீடியா கனவையும் நான் அப்படியே பண்ணிகிட்டே தான் வரேன். எல்லாருமே கேட்பாங்க, எப்படி தான் மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னா, ஒரு நம்மளுக்கு ஆர்வம்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டைம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து நேரம் சரியில்லை, லக் இல்லை, அந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் வரவே வராது. ஸோ ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் எங்களுக்கு சுயசக்தி ப்ரோக்ராம் ஆன் ஏரில் போயிட்டுருக்கு. கலைஞர் செய்திகள் சேனலில் எவ்ரி சண்டே மார்னிங் 10:30 வருது. ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லைவ் போகிறனால கட் பண்ணியிருக்கோம். வித்தின் 2 weeks அகைன் போக ஆரம்பிக்கும்.
2: சுயசக்தி இந்த புதிய இனிஷியேட்டிவ்க்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதோட இணைந்து பெண் சக்தி மேகசின், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதோட வெஞ்சருக்கான ரீசன் என்ன?
3: யா, இந்த பெண் சக்தி அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் மேகசின். சொல்லப்போனா அகைன் அதே மாதிரி தான், இதழியல் கனவை வந்து நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு தொடங்கினது தான். அதோடைய ஆசிரியராக இருக்கேன். ஆன்லைன் மேகசின் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான, அதாவது அவங்களுடைய பெண்கள் அப்படின்னு பார்த்தாலே எல்லாருமே என்ன மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அழகு, இப்போ பெண்கள்னு போட்டனால அழகு குறிப்பு வரும், உடல் நலம் வரும், அந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் தான் வரும். அப்படி இல்லை, ஒரு வேற மாதிரி ஒரு பெண்களை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தமிழகம் முழுக்க அண்டு இந்தியா உலகம் முழுக்க சாதிச்ச சாதனையாளர்கள் ஆரம்பிச்சு என்ன மாதிரியான விமென்க்கான ஸ்கீம்ஸ் இருக்கு, விமென்க்கான ப்ரோக்ராம்ஸ் எங்கெங்க

0: இது ரொம்பவே மோட்டிவேஷ்னலான ஒரு ஜேர்னியாக இருக்கு உங்களோடது. அந்த வகையில் என்னோட கடைசியான கேள்வி, கிராமத்தில் அதாவது சிட்டிக்கு வெளியில் இருக்கும் இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, அவங்க கெரியரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்க, அவங்களுக்குன்னு ஒரு கெரியரை அமைச்சிக்க உங்களோட அட்வைஸ் என்ன?
1: இப்போ கிராமம்னு இல்லை, சிட்டின்னு இல்லை, விமன் வந்து விமன் இஸ் ஆல்வேஸ் எ விமன் அப்படிங்கிற மாதிரி எந்த இடமா இருந்தாலும் நமக்கு தடை இருக்கும். நம்பர் ஒன், ஸோ எந்த கெரியரை நம்ம சூஸ் பண்ணாலும், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் எந்த கெரியரை சூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம வெரி ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு நம்மளை பிலீவ் பண்ணணும். முதல்ல நம்பிக்கை, ஓகே நம்ம இதை பண்ண முடியும், நம்மளால் இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். முதல்ல நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், அப்போ தான் நமக்காக நம்ம வாதாடுவோம் மற்றவங்கக்கிட்ட, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு டிசையர், அதுதான் நான் எல்லா இடத்துலையுமே நான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது, நம்ம சூஸ் பண்ணுற கெரியர், சில பேர் வந்து ஜாப் தான் அப்படின்னு போவாங்க, சில பேர் வந்து பேஷன் அப்படின்னு போவாங்க, சில பேர் வந்து என்னென்னா ஓகே எது அவங்க சொல்கிறாங்களோ அப்படின்னு போவாங்க. ஸோ நீங்கள் எதை டிசைட் பண்ணி நீங்கள் போகிறீங்களோ அதுக்கு தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, இது நம்மளால் முடியாது, இது நம்ம போக முடியாது, இது செய்ய முடியாது அப்படின்னு. இன்னைக்குமே இப்போ எங்ககிட்ட வர கவர்மெண்ட் வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு வரவங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் அதான், எனக்கு ஒன்றுமே தெரியாதுக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஜீரோ, நான் பிலோ ஆவரேஜ், எனக்கு நாலேஜே இல்லை, நான் டென்த்தில் ஃபெயில் அப்படிலாம் வருவாங்க. ஆனால் அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, எதுவுமே தெரியாதுன்னு வர்றான் இல்லையா ஒருத்தவன், அவன் வந்து ஓப்பனாக உண்மையாக வெளியில் வந்து சொல்கிறான் இல்லையா, அவன் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான், திருப்பி திருப்பி ஓடுவான், திருப்பி திருப்பி உழைப்பான், திருப்பி திருப்பி தப்பை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். பட் இன்னொருத்தன் வருவான், நான் 95% எனக்கு இது மட்டும் கைட் பண்ணால் போதும், இது மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், நான் போய் கிளியர் பண்ணிடுவேன். அவன் இன்ன வரைக்கும் கிளியரே பண்ணாமல் இருப்பான். ஸோ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய பேரியர்ஸ் இருக்கும். நான் வந்து எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு வந்து சரியாக படிப்பு வர மாட்டேங்குது, ஃபினான்ஷியலி நான் வந்து ரொம்ப டவுனாக இருக்கேன், எங்கள் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், இது எதுவுமே வந்து நம்ம நினச்ச விஷயத்த அடையிறதுக்கு தடையாக இருக்காது. அதுக்கு வந்து உண்மையாகவே நான் இதை பெருமையாக சொல்லிக்கல, அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகச்சிறிய கிராமம், அங்கேருந்து சென்னைனா என்னன்னே தெரியாது, சென்னைக்கு பஸ் எங்கே நிற்கும்னு கூட தெரியாது, எங்கள் ஊருக்கே ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிடையாது, அது வேறு விஷயம். அண்ட் அங்கே பிறந்து எங்கள் அப்பா வந்து 5 வயதில் இறந்துடுறாங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு அப்பா இல்லாத ஒரு ஃபேமிலி, சிங்கிள் மதரு, ஒரு நான் ஒரே பொண்ணு, பசங்களும் கிடையாது. அரசு பள்ளியில் தான் படிக்கிறேன், தமிழ் வழியில் தான் படிக்கிறேன். பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வளர்ந்தவங்களுடைய லைஃப் ஜேர்னியே இன்றைக்கி இந்த மாதிரி மாறி இருக்கிறப்போ, மிக நல்ல இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் எப்படி வேணாலும் மாறலாம். அது வந்து நம்ம டிசைட் பண்ணணும், நம்ம ஆசைப்படணும், நம்மளை நம்ம நம்பணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணணுன்றிருந்தாலும், நம்ம ஆசையும் நம்மளோட டெடிக்கேஷனான ஒர்க்கும் நம்மளை அங்கே கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கும். அண்ட் இப்போது ஃபைனலாக நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லி விரும்புகிறேன், இந்த ஆசை கனவு எல்லாம் ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது, நம்ம 4 பேருக்கு எதனா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவையும் நம்ம சேர்த்து வளர்த்துக்கணும். எதுக்காகனா, இப்போ நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், இது மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க, வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ஒரு கிராமத்துலேருந்து வெளியில் வந்த ஒரு பெண் அப்படின்ற பட்சத்தில், நம்ம ஏர்ன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து திருப்பி அகைன் கிராமங்களுக்கே போகணும். அது எனக்கு நிறைய, நான் போகிற இடத்துலலாம் நான் ரொம்ப பேசுவேன் அந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட சொந்த ஊரில் நான் ஒரு கோழிப்பண்ணை, ஒருங்கிணைந்த கோழிப்பண்ணை, விமன் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 10 ஃபேமிலி வந்து அதனால பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எதுவும் இல்லை, பிஸ்னஸாக நான் சொல்லலை, சொசைட்டி சார்ந்து இயங்குகிற சில விஷயங்களை சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய கரியர் பார்த்து வந்து நம்மளை மட்டும் தகுதிப்படுத்தி சந்தோஷப்படுத்தாமல் அடுத்தவங்களையும் அதை தகுதிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே ஆப்வியஸாக லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும்.
0: மேம், உங்களோட பாரதி அகாடமி, அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா?
1: யா ஓகே, பாரதி அகாடமி நிறுவனம் வந்து என்னால் 2014 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட பிரைமரி மோட்டிவ் என்ன அப்படின்னா, வெரி நாமினல் காஸ்ட்ல, எக்கனாமிக்லாம் அண்ட் அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால் ஃப்ரீயாக ஒரு ட்ரைனிங்கை வந்து அரசு வேலைகளுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அரசு வேலைகளுக்கு ஆன எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங்கை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 1300 பேர் நம்ம நிறுவனத்தின் மூலமாக வேலைக்கு போயிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10,000 பேர், 20,000 பேர் படிச்சுட்டு அதில் 5 பேர் தான் வேலைக்கு போயிருப்பாங்க. அது மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் இனி வரைக்கும் நம்ம நிறுவனத்துக்கு எந்த ஒரு பேப்பர்லேயோ, எந்த ஒரு கம்பெனிலேயோ கமர்ஷியல் ஆட்ஸோ கொடுத்ததில்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு பேட்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க.

0: ஒரு பேட்ச்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அதுல மினிமம் 6 to 7 ஸ்டூடெண்ட் வந்து போயிடுவாங்க. அந்த அடுத்த பேட்ச்ல அவங்க வந்து கிளியர் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரி இண்டிவிஜுவலா அவங்கள வந்து கோரா அவங்கள வாட்ச் பண்ணி அவங்களுக்கு எது வீக்கா இருக்கு எது ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களால எந்த எக்ஸாம் பண்ண முடியும். ஏதாவது ஒரு அரசு வேலை எனக்கு வேணும் மேம் அப்படின்னு கனவா வருவாங்க. ஸோ அவங்களோட கனவுகளை நம்ம சக்சஸ் பண்ணி கொடுக்குற ஒரு நிறுவனமாக தான் பாரதி அகாடமியை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தேர்வுகளுக்குமே ஒரே சிலபஸ் தான். அதை என்னால் வந்து அவங்களுக்கு 3 மாசத்துல ட்ரெயின் பண்ண முடியும். அடுத்த 2 மாசம் அவங்கள வந்து அப்டேட்டடாக டெஸ்ட் வைக்க முடியும். அண்ட் 6வது மாசத்துல அவங்களுக்கு கையில் வேலை வாங்கி கொடுக்க முடியும். இதை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 87% சக்சஸ் ரேட்ல பண்ணிட்டு இருக்கோம். மீதி இருக்க அந்த 13 பேஸ்டான அந்த ஸ்டூடெண்டோட அவைலபிலிட்டி. ஒரு சிலர் வருவாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்வமா இருப்பாங்க, திருப்பி போயிடுவாங்க. அவங்கள வந்து டிஸ்கண்டினியூவா போறவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள விட்டுட்டோம்னா எங்க கிட்ட வர்றவங்க இது வரைக்கும் அரசு வேலை வாங்காம போனதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சக்சஸ் ரேட் மெயின்டைன் பண்றோம். அண்ட் இது முழுக்க முழுக்க எல்லாரையும் மாதிரி கமர்ஷியலா பண்ணாம என்னுடைய இந்த நான் கண்டுபிடிச்சிருக்க இந்த சொல்யூஷன் அரசு வேலைகளுக்காக ஈஸியா ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, இதுதான் ஃபார்மேட், இந்த விஷயம் நம்ம பக்காவா ஃபாலோ பண்ணனா ஒரு கவர்மெண்ட் வேலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சிருக்க விஷயத்த ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதா ஒரு மோட்டிவ்ல தான் இயங்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பாரதி அகாடமி நிறுவனத்துடைய சர்வீசஸ் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 100% ஃப்ரீ. அண்ட் எங்கள் கெரியர் சக்தி மூலமாக, இப்போது கெரியர் சக்தி அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் சொல்கிறோம் இல்லையா, அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கல, இப்போ நீங்கள் ஒரு 1st இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் 3 வருஷம் நாங்கள் அந்த வந்து ஒரு பிளானாக வச்சுருக்கோம். 1st இயர், 2nd இயர், 3rd இயர், எந்த இயர்லேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ரெகுலராக அந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்னோடய கனவு என்ன அப்படின்னா, டிகிரி முடிச்சுட்டு உட்காந்து படித்து வேலைக்கு போகிறத விட டிகிரி படிக்கும்பொழுதே பேரலாக அதை படிச்சுட்டே வந்து ஃபைனல் இயர் முடிக்கிறப்போ அவங்க தே ஆர் எலிஜிபிள் டு அட்டன் த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபைனல் இயரில் லாஸ்ட் செம்மில். ஸோ அதை முடிக்கிறப்போ அவங்க கையில் ஒரு கவர்மெண்ட் வேலையோட வெளியில் வரணும் அப்படின்னு. ஸோ அதுதான் கெரியர் சக்தி ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் நான் வந்து காலேஜஸ்க்குள்ளே கொண்டு வந்து அதில் வந்து 100% ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எங்கள் நிறுவனத்துடைய குறிக்கோளாக இருக்குது. இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இன்கேஸ் அவங்க கவர்மெண்ட் வேலை வாங்கலைன்னா 100% மணி ரீபேக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுத்துட்டு இப்போ இந்த இயர் நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட குரூப் 2, குரூப் 4, RRB, பேங்கிங் அப் டு குரூப் 1 சர்வீசஸ் வரைக்கும் 1300+ பீப்புள் வந்து நம்ம உள்ளே போயிருக்காங்க. நீட் எக்ஸாமில் இது வரைக்கும் 72 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க நம்ம இன்ஸ்டிடியூஷனில். ஸோ இது முழுக்க முழுக்க நான் கமர்ஷியலாக ஒரு மாணவர்களுக்கு நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போயிடக்கூடாது. நம்மளை மாதிரி அந்த குழந்தைங்க அஃபோர்ட் பண்ண முடியாமல் ஒரு தேர்வை பார்த்து பயப்படக்கூடாது. இது எளிமையான ஒரு விஷயம், இதுவும் ஒரு சாதாரண ஒரு விஷயம் அணுகணுன்றதுக்காக டிசைன் பண்ண ஒரு நிறுவனம் தான். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தோன்னா ஸ்டாஃப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்களாம் இருப்பாங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த அப்டேஷன் ஆஃப் சிலபஸில் ஆரம்பித்து எல்லாமே அவங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன மாதிரிலாம் பண்ணால் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் நிறைய ட்ரஸ்ட்டு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன்லேயும் போகுது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. வில்லிவாக்கம், GKM காலனி, மாதவரம், அண்ணா நகர், 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு நம்மளுக்கு. நீங்கள் பாரதி அகாடமி நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 7358579315 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட்டட், 7358579315. இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நைட்டு 12 கூட கால் பண்ணி கெரியர் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நம்ம நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இலவசமாக ஒரு விமனாக இருக்கிற பட்சத்தில், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் யார் வந்து நம்மளை அணுகி நம்மளை வந்து டவுட்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து நம்ம முழுமையான ஒரு தகவல் கொடுப்போம். என்ன பண்ணணும், எது பண்ணணும், இதுதான் நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த அத்தனைக்குமான விஷயம் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் எங்களோட மெயில் ஐடி svsendamil24@gmail.com, svsendamil, senthamil 24@gmail.com. ஸோ இதுதான் எங்களோட இமெயில் ஐடி. அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி அகாடமி வில்லிவாக்கம்னு இருக்கும். அண்ட் வெப்சைட் வந்து bharathiacademy.in. ஸோ இதன் மூலமாக எல்லாமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க 100% உங்களுக்கு இலவசமாக ஒரு கெரியர் கைடன்ஸ்க்கான ஒரு நிறுவனமாக அமையும். ஸோ உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: நன்றி மேம். மேம், எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்க வந்த இந்த அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க.
0: ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி யங் மைண்ட்ஸோட பேசுறது, இன்ட்ராக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அதுலேயே தான் இருக்கேன். ஆல்ரெடி நான் மகாலட்சுமி மேம் கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேசுவாங்க, பாசிட்டிவாக இருக்கும் அவங்க பேசுகிறப்ப எப்போவுமே. இப்போ உள்ளே நுழைஞ்சதுமே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, ரொம்ப நாள் கழித்து சேனலில் உட்காடுறோம் அப்படின்னு ஆனியார். பட் அவங்க என்னை கூல் பண்ணி அழகாக என்னை பேசி ஓரளவுக்கு செட் பண்ணி தான் அனுப்புனாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம் தேங்க் பண்ணிக்கணும். அண்ட் சாரும் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இது வந்து இன்றைக்கி நீங்கள் போடுற இந்த லீடு வந்து நாளைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நாங்க என்னை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இன்னும் பெரிய பெரிய உயரங்களை இந்த குழந்தைங்க அடைவாங்க. ஆனா அவங்க கொடுக்குற ப்ரோக்ராம்ஸும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இல்லாம கிளியரா பண்ணி கொஷின் ஃபார்ம் பண்ணி அழகாக ஒரு அந்த தமிழார்ந்த வார்த்தைகளால் எழுதி அதை அழகாக கோஆர்டினேட் பண்ணி வந்ததுலேருந்து யாரும் உட்கார கூட இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஹெவி ஹார்டு ஒர்க்கு, நான் எனக்கே தெரியும் இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னாடி அந்த உழைப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் எம்ஓபிசிஆர்எஸ் 107.8 ஃபேமிலி கம்யூனிட்டிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது.
1: நேயர்கள் எம்ஓபி சமுதாய வானொலியில் வரும் நிகழ்ச்சிகளை பற்றி தங்களோட கருத்துக்களை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை 044-28-33-12 மீண்டும் நேயர்கள் கவனத்திற்கு 044-28-33-12 இந்த தொலைபேசி எண்ணுக்கு காலை 10 மணி முதல் மாலை 3 மணிக்குள் எப்ப வேணா அவங்களோட கருத்துக்களை கால் பண்ணி தெரிவுபடுத்தலாம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை crsmop@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கும் தெரிவிக்கலாம். அதாவது வளர்ந்து வர மாணவர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சின்ன சின்ன ஊர்ல இருந்து பெரிய கனவுகள் சுமந்துட்டு சிட்டி கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வர எல்லா இளைஞர்களுக்குமே இந்த நேர்காணல் ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மேம். விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்புன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஒவ்வொருத்தருமே செல்ஃப் பிலீஃப் இருக்கணும், எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிட்டு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி வரத்துக்கு அவங்களே வழிகள் அமைச்சுப்பாங்க, அவங்க கிட்ட அந்த தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கேட்குற எல்லா நேயர்களுக்கும் ஒரு கருத்தா சொல்லி, இதே மாதிரி இன்னும் மோட்டிவேஷனலான ஒரு நேர்காணல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கார்த்திகா. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: Photosynthesis is a process used by plants and other organisms. Photosynthesis is a process of used by plants.
1: Hey,
0: please, போ படிச்சிட்டு இருக்க, ப்ளீஸ் அப்புறம் மறந்து போயிடுவேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
1: நான் படிச்சா கண்டிப்பா மறந்துதான் போவேன்.
0: ஐயோ, ஏன் நீ வேற வாய வைக்கிற, இன்னும் 1 hour தான் இருக்கு, ப்ளீஸ்.
1: இன்னும் 1 hour இருக்கு.
0: உனக்கு என்னமா, நீ படிச்சிட்ட அதான் இவ்ளோ ஜாலியா சொல்ற.
1: ஹே, நான் ஜாலியா படிச்சேன், அதனாலதான் இப்போ நிம்மதியா சொல்றேன்.
0: புரியலையே.
1: மேம் சொல்லி கொடுக்கும் போதே நான் சின்ன சின்னதா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த நோட்ஸை வச்சு படிக்கும் போது எனக்கு இன்னும் ஈஸியா இருந்தது. எவ்வளவு நேரம் படிக்கிறோம்லாம் முக்கியம் கிடையாது, படிக்கிறத எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, கொஞ்ச நேரம் படிச்சா கூட எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம படிக்கணும். அதே மாதிரி கான்பிடண்டா படிக்கணும். நம்ம இதைதான் படிக்க போறோம்னு ஒரு கோல் வச்சு படிச்சுனா இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த என்னோட நோட்ஸ், இல்ல நான் சின்ன சின்னதா எழுதி வச்சிருக்கேன், உனக்கு படிக்க இன்னும் ஈஸியா இருக்கும்.
0: ஹே, ரொம்ப தேங்க்ஸ்பா, நீ சொன்ன அப்புறம் தான் பயம் கம்மியாயிடுச்சு. நல்லா பண்ணுவேன் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
1: இந்த பொண்ணை பார்த்தீங்கல்ல, எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றதுனால தான் இவ்வளோ டென்ஷனும். இந்த டென்ஷன் குறையறதுக்கு நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும்?
0: அன்னன்னைக்கான பாடங்களை அன்னன்னைக்கே நடத்தும் போது அப்பவே பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் டைமுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணி டென்ஷன் ஆகாம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் கான்பிடென்டா எக்ஸாம் எழுத முடியும்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன், எம்ஓபியின் சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8, எம்ஓபிசிஆர்எஸ் 107.8.
1: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுகிறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுகிறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை. 107.8.

0: our community, our pride.
1: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜி கீர்த்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் பத்தாது. நம்மளால எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும், தோல்வியினால அடிபட்டாலும் உடனே எழுந்து ஓடக்கூடிய மன தைரியமும், இது எல்லாத்துக்கும் மேல உண்மையான திறமை இருந்தால் மட்டும் போதும். வாழ்க்கை கொடுக்கிற பெரிய பெரிய சவால்களை ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வரவங்களுக்கு தான் உண்மையான வெற்றி சொந்தம். அந்த வகையில அதை நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பின்னணி இசை பாடகி ஜோதி அவர்கள். வணக்கம் ஜோதி.
2: வணக்கம். வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: எப்படி இருக்கு நம்மளோட ஸ்டுடியோ?
2: நம்ம ஸ்டுடியோ ரொம்ப நல்லா இருக்கு.
1: சரி, இன்னைக்கு யார் கூட வந்திருக்கீங்க நீங்க?
2: அம்மாவோட வந்திருக்கிறேன்.
1: உங்களுக்கு பிடிச்சிருக்கா இங்க இருக்கிறவங்க எல்லாரும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களே?
2: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்.
1: யாரெல்லாம் பாத்தீங்க?
2: அனுஸ்ரீ,
1: அப்புறம்
2: மகாலட்சுமி,
1: சூப்பர்
2: ஸ்வேதா, ஜெய்ஸ்ரீ எல்லாம் பார்த்தேன்.
1: எல்லா பேரும் சொல்லுங்க, ஏன் பேரை விட்டுட்டீங்க?
2: ஜெய் ஸ்ரீ கீர்த்தி.
1: சூப்பர் சூப்பர்.
2: மகாலட்சுமி மேம்,
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜோதி மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மாவும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம், எவ்வளவு பெருமையா இருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இருக்கிறது.
3: முதல்ல எம்ஓபி வைஷ்ணவா இந்த கம்யூனிட்டி ரேடியோக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜோதி மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டை இன்வைட் பண்ணி அவங்களுடைய ஜேர்னி, அவங்க லைஃப் பத்தி கேட்க போறீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் எங்களோட ஸ்டோரியை உங்களோட பகிர்ந்துக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஜோதி, இன்டர்வியூக்குள்ள போலாமா?
2: போலாம் போலாம்.
1: ஓகே. ஸோ முதல்ல உங்களுக்கு பாடணும் அப்படிங்கிற ஆசை எங்க வந்தது? எந்த டைம்ல உங்களுக்கு பாடலாப்பா நம்ம அப்படின்னு தோணுச்சு?
2: எனக்கு வந்து 10 வயசுல மியூசிக் ஸ்டார்ட் பண்ணேன். 13ல மியூசிக் காலேஜ் போயிட்டேன். பிஏ செகண்ட் இயர் வயலின் படிக்கிறேன். மியூசிக்கை தவிர வயலின், பாட்டு, கீபோர்ட், வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் கோக்கில் எல்லாம் படிக்கிறேன்.
1: உங்களுக்கு பாடணுன்றது ஆசையா? எப்படி உங்களுக்கு பாடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
2: ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. என்னோட டைம் பாஸ் வந்து மேரத்தான் போவேன், ஸ்விம் பண்ணுவேன், கம்ப்யூட்டர் பண்ணுவேன், மால் போவேன், ஃப்ளைட்டில் பறக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பீச் போவேன்.
1: பீச். வாவ், அப்ப இங்க இருக்கிற பெஸ் அங்க இருக்கும். மெரினாக்கோ போயிருக்கீங்களா?
2: ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே. சோ உங்களுடைய டேலண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க ஜோதி?
2: அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க.
1: எப்படி இந்த இசை பயணம் தொடங்குச்சு உங்களுக்கு?
2: நல்லா இசை பயணம் நல்லா தொடங்குச்சு.
1: மேம் நீங்க சொல்லுங்க மேம், எந்த இடத்துல ஜோதி பாடுறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சது?
3: ஆக்சுவலி சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எல்லாம் வந்து பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியறது சில நேரங்களில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களோட செட்டில்மெண்ட் பீரியட் ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும் ஒரு விஷயம் புரிஞ்சு அவங்களுக்கு இதுதான் வருதுன்னு தெரிய. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் என்விரான்மெண்ட் ஆரம்பத்தில் இருக்காது. அவங்களோட சைல்டுஹுட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. ஆனால் சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றது தான் ஃபஸ்ட்டு சைன். ஏன்னா அந்த சவுண்டை கேட்கும்போது காம் டவுன் ஆகிறாங்க பாருங்கள். நம்ம ஒரு ஃபோன் பெல் கேட்டோன்னா எப்படி நம்ம இது கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, ஏதோ ஒரு சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஒரே காரணம் தான் எனக்கு அந்த பாசிட்டிவ் சைன் கிடைச்சது. இது குழந்தை ஹாப்பியாக இருக்கு மாட்டோம் இருக்குது அப்படிங்கிற எனக்கு ஒரு சைன் கிடைச்சிது. ஏன்னா அப் டு 10 இயர்ஸ் ஸோ மெனி பர்சனல் இமோஷ்னல் என்னோட குழந்தையோட சேலஞ்சஸ்ன்னு நிறைய விஷயங்களை கடந்து வர வேண்டியிருந்தது. பட் ஆனால் எனக்கு ஐ காட் அ சைன், குழந்தை வந்து மியூசிக் சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. மியூசிக்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஐ எம் நாட் அ மியூசிஷியன். எனக்கு இப்போ வரைக்கும் மியூசிக் பற்றி எதுவும் தெரியாது. பட் குழந்தை ஏதோ செய்ய தெரியுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஸோ பாடல்கள் தவிர்த்து அவங்கள எஜுகேஷன் எப்படி மேம் நீங்கள் சொல்லுங்க?
3: எஜுகேஷன் ஆக்சுவலி நான் எஜுகேஷன் பற்றியெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல. ஏன்னா குழந்தை ஒரு ஒரு ஸ்டேஜை இப்போ வந்து நான் எப்படி பார்த்தேன்னா இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா குழந்தை அடுத்த வருஷம் எப்படி, ஏன்னா நம்ம எல்லாம் க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா. 0 to 5 ஒரு மாதிரி, 5 to 10 ஒரு மாதிரி. ஸோ நான் ஒன்று என்ன பிளான் பண்ணேன்னா குழந்தைக்கு ஆல்ரெடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதை தாண்டி குழந்தை ஒரு ஏன்னா நம்மக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்ட பிறகு உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. பட் இவங்க இன்டிபெண்ட்டாக என்ன பண்ண முடியும்னு பார்க்குற அந்த ஒரு கோல் தான் நான் முதல்ல வச்சுருந்தேன். ஆனால் அந்த மியூசிக்னு வரும்போது அந்த மியூசிக் காலேஜ்குள்ளே போன உடனே அவங்க அங்கே சொன்னாங்க, ஏன்னா ஜஸ்ட் 8th 13 இயர்ஸ்க்குள்ளே அவள் காலேஜ் போனான். பட் 13க்கான ஒரு இது கூட கிடையாது குழந்தைக்கு, டெவலப்மெண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் கிடையாது. ஆனால் அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது அவளால் ஏதோ ஒன்று இன்டிபெண்ட்டாக பண்ண முடியும். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு வேளை அவளால் செய்ய முடியும்னா அது இன்டு மியூசிக். இப்போ எத்தனை லாங்குவேஜில் கேட்டாலும் நம்ம பதில் சொல்கிற மாதிரி எந்த டைப்பில் கேட்டாலும் அவளால் ரிப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ பக்காவாக அவளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்னு விரும்பி தான் அந்த எயித்துன்றதை ப்ரைவேட்டாக தான் டென்த்து டுவெல்த்து எழுத வச்சேன். 14 and half 16 and half. ஆனால் அதுக்குள்ளே இசை கலைமணி மியூசிக் டிப்ளமோ, அதாவது பேசிக் வோக்கலும் ப்ளஸ் வயலின் டிப்ளமோ கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஒரு டீச்சிங் ரொம்ப முக்கியம்னு 1 year மியூசிக் டீச்சிங் படிக்க வச்சேன். இப்போது பிஏ செகண்ட் இயர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் போட்டிருக்கேன், வயலின் போட்டிருக்கேன். ஸோ டிகிரி செகண்ட் இயரில் இருக்கா யூஜியில். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கையும் வேலை செய்யும்.

0: போது இந்த சவுண்டு வந்து நல்லா உங்களை ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தானே உங்களுக்கு கைகளில் இருக்குது.
1: ஓகே,
0: அப்போ அந்த சவுண்டும் அந்த நாதமும் நல்ல உங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் நல்ல ஹாப்பி ஒரு மூடுக்கு வரத்துக்கு வாய்ப்பு நல்ல. அப்புறம் இன்னும் மியூசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு வோக்கலில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரீப்ரொடியூஸ் பண்ணி வோக்கல் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும்.
1: ஓகே ஜோதி, கண்ணம்மா சாங் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஜோதி?
2: கண்ணம்மா வந்து சென்னை மைம்ஸில் பாடியிருக்கேன்.
1: ஓகே,
2: கண்ணம்மா ஃபேமஸ் ஆகி இப்போ ஜிவி பிரகாஷன படத்துக்கு நான் பாடியிருக்கேன்.
1: இப்போ உங்களை ஜோதி அப்படின்னு சொன்னாலே கண்ணம்மா ஃபேம் ஜோதி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ
2: ஆமாம் ஆமாம்,
1: அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? எப்படி எப்படி அந்த பாடல் மேலே உங்களுக்கு ஒரு கிரேஸ் வந்துச்சு?
2: நல்லா கிரேஸ் வந்துச்சு. பரத்தண்ணா தான் ஃபஸ்ட்டு லிட் த லைட் டீம் 2015 நவம்பர் 1st அவரை அண்ணாவை பார்த்தோம். பிப்ரவரி 19 தான் சென்னை மைம்ஸில் கண்ணம்மா பாட்டு ஃபேமஸ் ஆன என்னோட 16th பர்த்டே கொண்டாடினாங்க 2017.
1: வாவ். ஸோ நம்ம லித்த லைட் பற்றி பேசும்போது மேம் நீங்கள் சொல்லுங்கள், லித்த லைட் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு விதிச்சிருக்கு?
0: தேங்க்ஸ் டு த லித்த லைட் டீம், ஒரு யங்ஸ்டர்ஸ் டீமாக பரத்தோட தலைமையில் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய வெல்விஷர்ஸ் ஸ்க்ரைபர்ஸாக எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரவங்களா. காலையில் கூட ப்ராஜெக்டுக்கு ஜோதிமாக்கு பேசிட்டு வந்தேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் அதில் இருக்காங்க. பரத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்று, என் மகளே இந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் இருக்கான்னும் போது எங்களோட கம்யூனிட்டி பீப்புள் எப்படி வரணும், எந்தெந்த வழியில் அவங்க படித்து வரணும், அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும், இந்த சொசைட்டியில் அவங்களும் நல்லா வாழணுன்றதுக்கு எங்களோட அந்த என்ஜிஓ, அது கண்டிப்பாக பெரிய விஷயம். அது பரத் தம்பி பீயிங் அன் யங்ஸ்டர் பண்ணவே அவரோட வேலைகள் அவரோட பர்சனல் லைஃப்பை தாண்டி நிறைய செய்கிறாங்க. ஸோ பரத் தம்பிக்கு ரொம்ப நன்றி. மோர் தென் அன் என்ஜிஓ, ஹீ இஸ் த பெஸ்ட் பிரதர். ஒரு நல்ல என்ன சொல்கிறது, அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் அண்ட் ஒரு நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்க ஒரு தம்பி இது. ஏன்னா இவக்கிட்ட என்ன டேண்ட்ரம்ஸும் அவங்க தான் ஜாஸ்தி பார்த்துருக்காங்க. இவ எப்படி பேசினாலும் திருப்பி அவங்க பொறுமையாக எவ்வளோ நேரம் ஆனாலும் திருப்பி ரிப்ளை, ஏன்னா அவளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும்னு நினைப்பார். இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறான்னா ஆரம்ப நாளில் அவர் நிறைய ஃபோன் பண்ணி பேசுவார், நீ இப்படி பேச, நீ என்ன பேசினாலும் அவர் கேட்டுப்பார், அதுக்கப்புறம் திருப்பி கரெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எங்களோட சேலஞ்சஸ் அந்த தம்பி நல்லா புரிஞ்சிருக்கு. எங்களோட கம்யூனிட்டிக்கு இந்த விஷுவலி பீப்புள் கம்யூனிட்டிக்கு நிறைய விதமான ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, நிறைய மோட்டிவேஷ்னலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவாக எங்களோட எஜுகேஷன் சார்ந்த எங்களோட கெரியர் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு லிவ் த லைட் டீம். இது மாதிரி இன்னும் நிறைய மக்கள் முன் வரணும், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு சேரிட்டி பேஸ்டு ஆக்டிவிட்டி பண்ணணும்.
1: கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே சமூகமும் சரி மக்களும் சரி அவங்களுடைய பங்கை வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கணும். ஜோதி நீங்க சொல்லுங்க, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார், யாரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யார் அது?
2: ஜானுமா, எஸ்பிபி அங்கிள் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு குட்டி ஜானு மாதிரி,
1: குட்டி ஜானு ஜானகி அம்மா மேல உங்களுக்கு அவ்வளவு கிரேஸா?
2: ஆமா.
1: அவங்களுடைய பாடல் என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அவங்களோட பாட்டு வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், ஒரு சனம் தூங்கிருச்சு.
1: சரி, ரெண்டு லைன் பாடுறீங்களா உங்களோட ஃபேவரட் சாங்ல இருந்து?

0: రియలయ్యే సుహాసినికి ఫస్ట్ పిక్చర్ నేనే పాడాను.
1: ఇంటర్వ్యూ స్టాప్ పండిట్టు ஜோதியோட பாடல் ஃபுல்லாவே கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஜோதி ரொம்ப ரொம்ப சூப்பரா பாண்டிங்க கேட்டுட்டு இருந்துச்சு தெரியுமா. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. வேர்ல்ட் விஷன் இந்தியா அபிலிட்டி ஃபெஸ்ட்ல தான் கண்ணம்மா சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஜோதி பாடி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மேம்?
2: அகைன் அதை தம்பி பரத் பார்த்த பிறகு, ஏன்னா சினிமா பாட்டுக்கு நமக்கு வந்து பெருசா வந்து எனக்கு ஐடியாலாம் இருந்தது இல்லை. பிகாஸ் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃப்பில் டிவியெல்லாம் பார்க்கவும் நேரம்லாம் கிடையாதுன்னா நிறைய இவங்க கிட்ட உட்காந்து ஒர்க் பண்ணுற வேலை தான் நிறைய. அப்படின்னும் பொழுது ஒரு ஸ்கூலில் காலேஜில் ஒரு சீனியர் கேர்ள் வினோத பிரியான் அந்த பொண்ணு தான் இவளோட சீனியர். அந்த பாப்பா எனக்கு வந்து, அம்மா இந்த பாட்டை வந்து கேட்க வச்சு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, இந்த வாய்ஸுக்கு சூட் ஆகும்னா. அதுக்கு முன்னாடி தான் நம்ம பரத் தம்பியை பார்த்துருந்தோம். பரத் வந்து இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் ஒரு ஒரு இடமா அனுப்புவாங்க. அட்லீஸ்ட் இவளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரணும். நான் எங்கே போனாலும் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும்னு எல்லாருக்கிட்டையும், எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க திட்டினா கூட கவலைப்பட மாட்டேன். கேட்குறது நம்ம கடமை, கொடுக்குறாங்களோ இல்லையோ அது அவங்க பிரச்சனைன்ட்டு யாராக இருந்தாலும் எவ்வளோ டாப் பீப்புளாக இருந்தாலும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன். அப்படி அதை சொல்லியிருக்கும்போது அந்த தம்பியும், நீங்கள் வந்து இங்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா போங்கம்மானுச்சு. அதே மாதிரி தான் அப்போ ஒரு ஊரில் இல்லை, ஆனால் அந்த வேர்ல்டு விஷன் ஈவெண்ட்டுக்கு போங்கம்மான்ட்டாங்க. ஏன்னா இந்த பசங்க உன்னை பிடிச்சி நம்ம இப்போ நான் உங்ககிட்ட வரேன்றதை நேற்றே சொல்லிட்டோம், இங்கே வரலன்னா கேட்பாங்க ஏன் இங்கே வரலன்னு. அது மாதிரி அந்த சார்ஜ் ஆகிடுச்சு பேட்டரி. நான் ஏன் அப்போ போனவுடனே அவங்க பாட விடலை, அனுமதிக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா அங்கே அவங்க வேறு க்ரௌடு, நாம் இங்கே வெளியில் திடீர்னு ஒருத்தர் உள்ளே போக முடியாது இல்லை அப்படின்னும் போது. ஆனால் அங்கே இருந்த அந்த மேடம் சுபாஷினி இவங்க பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க வந்து இல்லை குழந்தை கேட்குது, குழந்தை வந்து வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றச்சு. அப்படின்னு அப்போ ஒரு 3 நிமிஷம் அந்த குழந்தைக்கு கொடுங்க, குழந்தை பாடுறையே அந்த குழந்தைய ஏமாத்தணும் விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஏற்றுனாங்க மேடைக்கு. ஸோ அப்படி தான் சினிமா பாட்டுங்கிற ஃபஸ்ட்டு ஒரு பாட்டுன்னு பாடினது அதுதான். அதனால் அவங்க கொடுத்த அந்த வாய்ப்பு தான் ஒரு பாட்டு சினிமா பாட்டு இவளால் பாட முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஸோ எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது, ஓ இவளால் இதெல்லாமும் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம கர்நாடிக் மட்டும்தான் இப்போ வரைக்கும் படிக்கிறோம், அதாவது டெக்னிக்கலாக படிக்கிறோம். வெஸ்டர்னோ கர்நாடிக்கோ ஹிந்துஸ்தானியோ டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் என் லைஃப்பில். அவளுக்கு அது அவளோட 16th birthday.
1: ஸோ ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிடுவாங்க.
2: அந்த லைஃப்பில் ஒரு மைனஸும் மிகப்பெரிய இழப்பும், என்னோடய அப்பா தவறிட்டாங்க. அந்த பாட்டு வந்து 45வது நாள், ஆனால் அந்த பாட்டை பார்த்துட்டார். ஸோ எங்கள் அப்பா இந்த உலகத்தில் எதுக்காக வாழ்ந்தாரோ அந்த பர்பஸ் நிறைவேறிடுச்சு.
1: கண்டிப்பாக ஜோதி, நீங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்பொழுது வயலின் வாசிப்பேன், பீச்லாம் போவேன் அப்படின்னு சொல்லுவீங்களே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னெல்லாம் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுவீங்க?
0: பீச்சில் வந்து கன் ஷூட் பண்ணுவேன், சுண்டல் சாப்பிடுவேன், எல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவேன்.
1: நீங்கள் வயலின்லாம் வாசிப்பீங்கன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் படிச்சுட்டு வர இருக்கீங்களா? ஸோ அதை எப்படி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் வயலின் வாசிக்கிறது?
0: வயலின் வாசிக்கிறது நல்லா பிடிக்கும். ராஜேஷ் வைத்தியா அங்கிள் வீணையில் வாசிச்சாரு, நான் வயலின்ல வாசிச்சேன்.
2: அதில் நிறைய சாங்ஸை கேட்க வச்சு, ஏன்னா இளையராஜாவை அறிமுகப்படுத்திருச்சு இந்த வயலின். ஏன்னா கிடைக்கிற நேரங்களில் நிறைய சாங்ஸ் எடுத்து கேட்டதெல்லாம் கையில்
0: பண்ணிட்டே இருப்போம், மெட்லி
2: அதை எடுத்து உடனே டியூன் போட்டு கையில் வச்சு வாசிச்சு பார்த்துடணும், கீபோர்டில் போட்டு பார்த்துடணும்.
1: உங்களோட மேஷப் ஏதாவது இப்ப எங்களுக்கு பாடி காமிக்க முடியுமா? உங்களோட ஃபேவரட் மேஷப் எது? இளையராஜா சாரோட இது,
2: இளையராஜா அந்த ஜானும் அது எல்லாம் சேர்ந்து பருவமே, அப்படி ஒரு ஒரு சரணம் அப்படி ஜம்ப் பண்ணி போலாம் நல்ல ஃபீலோட.

0: Thank you. Super.
1: ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ், எல்லா சாங்கும் நல்லா அழகா சூட் ஆகுற ஒரு வாய்ஸ். கண்டிப்பா நம்மளுடைய மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தேவைப்படுற ஒரு பிளேபேக் சிங்கர் தான் ஜோதி.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஜோதி ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடுறீங்க, எனக்கு பாட்டு கத்து கொடுக்குறீங்களா? அக்காவால பாட முடியாது. எப்ப வந்து கத்துக்கிட்டோம் பாடல் உங்ககிட்ட?
0: எங்க வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு 10 வாட்டி கத்துக்க வேண்டும்.
1: ஆனா நீங்க எனக்கு கத்து கொடுக்கணும்னா ரொம்ப நேரம் உட்காரணும், அக்காவால பாடல முடியாது.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, ஜோதி மாதிரியே.
1: ஓகே ஜோதி, ஜிவி பிரகாஷ் சாரோட நீங்க ஒரு பாடல் பாடுறதா இருக்கு இல்லையா?
0: ஆமா.
1: அதை பத்தி நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க, என்ன பாடல் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல
0: முடியுமா? நிலவின் நிறமும் தான் ஜிவி பிரகாஷ். என்ன போன உடனே ராகம் சொன்ன, காப்பி ராகம்னு சொன்ன.
2: February 22 சொல்றேன், ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு, படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது.
1: ஓகே, சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போகுது.
2: தேங்க் யூ
0: ஜிவி அண்ணாக்கு, ரொம்ப தேங்க் யூ.
1: ஓகே, சோ மேம், வுமன்ஸ் அச்சீவர் அவார்ட் வந்துட்டு ரீசெண்டா ஜோதி வின் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு ஹாப்பியான தருணம் ஒரு அம்மாவா உங்களுக்கு?
2: பல மேடைகளில் நான் ப்ராப்பராக போய் நின்று பதில் கூட சொல்ல மாட்டேன் உண்மையாக. ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டேன், ஆனால் சரியாக சில நேரங்களில் அது என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு வருவோன்னு எதையும் நான் பிளான் பண்ண முடியாது இல்லையா. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் எதுவுமே முடியலனாலும் தனக்கு முடிஞ்சதை செய்யும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் தெரியுங்களா. அதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உண்மையாகவே. குழந்தை வந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம் ஒன்று, இன்னொன்று அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு, அது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லையா. அதை நினைக்கும் போது உண்மையாகவே தேங்க் காட் நம்ம உழைச்சோம், அந்த குழந்தையும் நமக்கு ஈடு கொடுத்தது. புரியுதோ இல்லையோ, இந்த உலகத்தை நாம் அதுக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்கிறோம், காட்டியிருக்கோம், புரிய வைக்கிறோம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். ஓரளவுக்கு அந்த பாஸ்ட் லைஃபை விட ப்ரெசன்ட் லைஃப்பில் ஷீ இஸ் என்ஜாயிங், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாள், கொஞ்சம் கலாட்டா இருக்கு, ஆனா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
1: நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சவால்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில இருக்கும், எப்படி மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ உங்க வாழ்க்கையிலயும் சரி, ஜோதி வாழ்க்கையிலயும் சரி, என்ன மாதிரியான சவால்கள் நீங்க சந்திச்சீங்க?
2: இது 19th பர்த்டே இப்ப முடிச்சது. ஸோ இந்த 19 இயர்ஸ் ஜேர்னி வந்து, இந்த என்னமோ 10K சேலஞ்சு, என்னமோ 10 இயர்ஸ் சேலஞ்சு என்னமோ ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உண்மையாகவே ஒரு பாஸ்ட், ஒரு டார்க் பிகம் அந்த ஷீல்டோட, இந்த அப்படி என்ன, இந்த அவார்டு கொடுக்கறதெல்லாம் பார்த்தா கீழே பேஸ் கருப்பாக இருக்கும், மேலே தான் தங்கம் மாதிரி மின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அந்த பிளாக்லேருந்து அந்த கோல்டன் கலர் வர்றதுக்கு, அந்த இருட்டிலேருந்து அந்த வெளிச்சம் வர்றதுக்கு நிறைய விஷயங்களில் ஒர்க் பண்ணியிருக்கோம். உண்மையாகவே ரொம்ப அந்த சேலஞ்சில், அந்த 19 இயர்ஸ் சேலஞ்சில் உண்மையாகவே நம்ம நிறைய மாறி மீண்டு எழுந்து நிற்கிறோம். விழுந்து பரண்டு இரண்டு அழுது எல்லாம் முடிஞ்சு எழுந்து நிற்கிறோம். என்னோட லைஃப் ஆகட்டும், என் பொண்ணோட லைஃப் ஆகட்டும். ஸோ திரும்பி பார்க்கும்போது ரொம்ப இப்படி இருப்போன்னெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ஒரு வயசு குழந்தை 19 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் 19 வருஷத்தில் ஓரளவுக்கு சுவாசிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம், மூச்சு விட்டுக்கிறோன்னு சொல்கிறோம்ல, மூச்சு விட்டு நிதானிக்கிற அளவுக்கு நாம் வந்திருக்கோம்னு சொல்லலாம்.
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம் கேட்கறதுக்கு. இந்த ஒரு வளர்ச்சி வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். 10 பேர் இதை கேட்டுட்டு இருக்க, உங்களுக்கு 100 பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இது மாறும்.
2: கண்டிப்பா, நான் அதுதான் சொல்லுவேன், இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்க போறது இல்லை, ஆனா மாறும், ஒரு பாசிட்டிவ் சைன் வரும். பெருசா நம்பிக்கை, நாம வந்து உடனே 10 வருஷமா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருந்தோம், நிறைய பேர் லைஃப மாத்தணும்னு சொல்ல வரல.
0: என்னோட
1: இல்ல,
2: அது மாதிரி நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்ல, என்னோட பர்சனல் லைஃப் நானே அனலைஸ் பண்ணி இப்போ என்னால் நிதானிக்க முடியாது. பிகிம் பீயிங் அ மிடில் ஏஜ் லேடி இல்லையா, ஒரு குழந்தையை இவ்வளோ தூரம் வளர்த்த ஒரு அம்மாவா, என்ன நானே செல்ஃப் என்ன சொல்லுவாங்க,
1: செல்ஃப் லேர்ன்
2: பண்ணிக்கிறேன், செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக என்ன, சுய பரிசோதனை, சுயமாக நானே என்னை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எந்த கலரில், எந்த ரேஞ்சில், எந்த ஹைட்டில், இல்லை என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் நான் வந்து இன்றைக்கி நிற்கிறேன், அந்த கலருங்கிறது இருட்டிலேருந்து வெளிச்சம் ஆயிடுச்சான்றதுக்கு சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு லை என்னோட அழுகை ஒரு சந்தோஷமாக மாறி இருக்கு. என்னோட பர்சனல் ஹாப்பினஸ் என்னென்னா, என் மகளுக்கு ஒரு இந்த உலகத்தில் எல்லாமே நான் இருந்து என்னால் சாதிக்க வைக்க முடிஞ்சிருக்குன்றது என்ன நானே திருப்திப்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு திருப்தி வேணும்ல அப்படின்னு பார்க்கும்போது, பரவாயில்லடா நாம் வந்து நம்ம குழந்தைக்கு நான் எதையும் விட்டுட்டல, இது விட்டுலாம், இது பீயிங் எ கேர்ள் சைல்டு, பீயிங் எ ஸ்பெஷல் சைல்டு, இது வேண்டாம் அது வேண்டாம், பீயிங் எ சிங்கிள் சைல்டு, இல்லை என்ன சொல்கிறாங்க, தகப்பன் இல்லாத குழந்தைக்கு இது கிடைக்காது, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, எல்லா ப்ரிவிலேஜும், ரைட் டு லிவ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் என் மகள் இந்த உலகத்தில் எந்த சந்தோஷத்தையும் விட்டு வைக்கக்கூடாது இல்லையா. பீயிங் அது ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஸ்கூபா டைவிங் கூட சொல்லித்தர ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் ஸ்கூபா டைவிங் பண்ண வச்சுருக்கோம். ரெகுலராக மேரத்தான் பண்ண வைக்கிறேன் இல்லையா. ரெகுலர் அந்த ஒரு குழந்தை எந்த ஒரு எல்லா இருந்து தான் அனுபவிக்கணும்னு இல்லை, எதுவும் இல்லைனாலும் நாங்கள் அனுபவிக்கணும். அதே மாதிரி அவளுக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சேலஞ்சு, பீங் எ சிங்கிள் பேரண்ட் ட்ராவல் பண்ணுறதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்கிறாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாது சிங்கிள் பேரண்ட், உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியல. வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு சிங்கிள் மாம் ஸ்பெஷல் சைல்டு ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆனால் நான் என்னோட மகளுக்கு அந்த ஏன்னா அந்த டெய்லி அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போடுவாள், நீ என்னை கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு ஏதோ ரொம்ப சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாள். ஸோ அவளோட அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஃபுல்ஃபில் பண்ணுறேன்.
1: ஜோதி அம்மா நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஃப்ளைட்லாம் போயிருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஃப்ளைட்
0: பண்ணி? நிறைய பிடிக்கும். அதே மாதிரி அந்த அக்கறை சீமை அழகினிலே புறமான
2: அக்கறை சீமை ஃபாரின்ல போய் பாடுறாங்க, அதனால அத உடனே ஃப்ளைட்ட பார்த்த உடனே பாடுவா அக்கறை சீமை அழகினிலே மனம் ஆட கண்டேன்னு. மீனிங் ஆஃப் த சாங் தெரியாது இல்ல
1: ஜோதி, நீங்க சொல்லவே இல்லையா ஃப்ளைட் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், உங்களுக்கு அந்த போற அனுபவம் எப்படி இருந்தது?
2: ஃப்ளைட்ல ஏறின உடனே ஹாப்பி பர்த்டே
0: ஃப்ளைட்டுன்னு
2: ஏர் ஹோஸ்டஸ்க்கு எல்லாம் ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டே உள்ள போவா, என்ட்ரன்ஸ்ல இருந்தே ஆடிக்கிட்டு தான் போவா.
1: மேம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: கண்டிப்பா
0: மலேசியா போயிருக்கேன், ஸ்காட்லாந்து போயிருக்கேன்.
1: வேற எங்கெல்லாம் ஜோதி போயிருக்கீங்க?
2: ஃப்ளைட்ல எங்கெல்லாம் போயிருக்கோம்? டெல்லி, அப்புறம்
0: ஸ்காட்லாண்டு, மலேசியா, லக்னோ.
2: அதனால ஃப்ளைட்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் கூட இப்போ ரொம்ப பயந்தேன், ஏன்னா நமக்கு வந்து வாந்தி வரும் மயக்கம் வரும்ன்றலாம் சொல்றாங்களே, என்னென்ன எடுப்போம்னு தெரியலேன்னு. ஆனால் இப்போ லாங்கஸ்ட் ஃப்ளைட் இப்போ இங்கேருந்து ஸ்காட்லாண்ட்னா துபாய் போய் அடுத்த
0: ஃப்ளைட். அம்மாவுக்கு வயசு வந்து 45, போன வருஷம் ஸ்காட்லாண்ட்ல கொண்டாடுவேன்.
2: நான் கண்டிப்பா வயசு 25 சொல்ல மாட்டேன், சரியா? இரு ஒரு நிமிஷம். ஆனா அந்த ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா, போன உடனே அந்த ஃப்ளைட்டு கிஸ் பண்ணி வரும்போது கூட கிஸ் பண்ணி டாட்டா, அடுத்த முறை ஏத்தின்னு போயிரு மறந்துடாத என்ன அப்படின்னு தான். அதுக்கு அட்டண்டன்ஸ் போட்டு தான் வருவா, ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டான் அந்த டேக் ஆஃப் போது ரன்வேல. அப்புறம் அந்த குட்டி இடத்துல சாப்பிட்றது, அடுத்து ரெண்டு ஃப்ளைட்டு டிரான்சிட் மாறுது, அப்புறம் டைம் ஜோன் அங்கே போன உடனே மாறுது, இன்னொன்று அங்கே பயங்கரமான கோல்டில் போய் தான் இறங்குவோம் -1. ஸோ நான் சொல்லிட்டேன் எனக்கு பெருசாக சமைக்க தெரியாது, எது கொடுக்குறனோ சாப்பிட்டுக்கோ, பாட்டி கொடுக்குற ஐட்டம்லாம் இருக்குமா. ஆனால் வெஜிடேரியன் எங்கேயும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணேன், ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் நமக்கு திடீர்னாலும் அவங்களுக்கு மாற்ற முடியாதுன்னு. அது மாதிரி எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணிக்கிட்டான் அந்த ஃப்ளைட் வந்து. நிறைய பொறுமையை கற்றுக் கொடுத்துருந்தா சொல்லணும், ஏன்னா வழக்கமாக நாம் நாமளாகவே இருக்க மாட்டோம், பட் அந்த ஃப்ளைட்டுக்காக சகிச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்து கம்முனே இருந்திருக்கா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. பரவாயில்லையா, நம்ம டிக்கெட்டு கொஞ்சம் பழைய பிஹேவியர்லாம் தெரியாம இருக்கேன்.
0: வாழும் மலேசியா, வாழும் ஸ்ரீலங்கா,
2: வாழும் ஸ்ரீலங்கா.
1: இதோட பலன் எல்லாம் தான் பெஸ்ட் மாம் அவார்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு, ஒரு விமன், ஒரு சிங்கிள் பேரண்ட் இவ்வளவு தைரியமா ஒரு பொண்ணை வளர்க்க முடியுமா அப்படிங்கறதுல உங்களை பார்த்து எங்களால கத்துக்க முடியும் மேம். இந்த பெஸ்ட் மாம் அவார்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: நம்ம மேகசின்ஸ் நிறைய மீடியா பீப்புள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஜோதிமாக்கு. இந்த நேரத்தில் எல்லா மீடியா பீப்புளுக்கும், தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஜோதிக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய உள்ளங்கள் தான் நம்மளை தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த 3 நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஷூட் எடுக்கிறதுலேருந்து நம்மளை பற்றி அவங்க எடுத்த ஹிஸ்ட்ரி, லைஃப் ஹிஸ்ட்ரி வரைக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க, எப்படி இதெல்லாம் சமாளிச்சிங்க சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. ஸோ அவங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு இந்த விருது கிடைச்சது. எவ்வளோ பெரிய ஆட்கள்னா உண்மையாகவே அந்த விருதுக்கு போகும்போது கூட சும்மா, ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விருதை பார்த்து நாங்கள் வாழ முடியாதுல்ல. எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம், ஆனஸ்ட். அதுக்காக நான் என் பொண்ணை இண்டிபெண்ட்டாக இருந்தால் நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன், ஐ வேலை செய்யன்ட்டு முடியலன்னா படுத்துப்பேன். அந்த மாதிரி தான் நான் என்னோட நலன் கருதி தான் பார்த்துருக்கேன். எனக்கு இப்படி ஒரு அவார்டு கிடைக்கும் சத்தியமாக தெரியாது. வாங்கும்போது கூட போய் அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா பக்கத்தில் பார்த்தா ஐஏஎஸ்ங்கிறாங்க, ஐஜிங்கிறாங்க, இங்கே என்னை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல, தெரியாமல் கூப்பிட்டாங்களாட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஆனால் பெஸ்ட் மாம் அப்படின்னாங்க, திருப்பி கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது நீங்கள் அவார்டு வாங்கினதுன்னு. ஸோ ஒரு குழந்தைய அந்த உலகத்தில் வளர்க்குறது இன்றைக்கி நிலமையில எல்லாருக்குமே பெரிய மலை மாதிரி இருக்குது. இப்படி ஒரு குழந்தைய இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கோன்னு நம்மளை இந்த உலகம் அங்கீகரிச்சிருக்கு. நிறைய பேர் என்ன வாழ்த்துனாங்க, எல்லா ஆல் ஓவர் தி வேர்ல்டு, யூ டிசர்வ் இட், இது ரொம்ப லேட்டாக கிடச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தவங்க கூட எனக்கு அவார்டு கொடுக்கல, அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த முறை உங்களுக்கு தான் கொடுக்கலான்னு கூட தப்பாக நான் சொன்னேன். எந்த அவார்டுக்காகவும் வளர்க்கல, என் குழந்தை எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கோ சுயநலமாக தான் நான் யோசிக்கிறேன், நான் ஹாப்பியாக இருப்பேன். என்னை டிபெண்ட் பண்ணாமல் என் குழந்தை ஹாப்பியாக தான் செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்.
1: நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பயணம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டைமில் நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் யாருக்காவது நினைக்கிறீங்களா மேம்?
2: இன்ன வரைக்குங்க, இன்ன வரைக்கும் பெரிய ஆள்லாம் நான் கிடையாது. வெரி பேஸில் எனக்கு பெரிய அடி, ஒரு பேசிக் ஒரு கிராஜுவேட் தான். அந்த கிராஜுவேஷனுக்கான எந்த அறிவு கூட இப்போ எனக்கு கிடையாது. நான் படித்ததோட நான் ஸ்கில்ஸும் எனக்கு கிடையாது. ஏன்னா குழந்தையோடதுல நிறைய ஐ வென்ட் த்ரூ ஸோ மச் டிப்ரெஷன், கண்ணீர், அடுத்து நமக்கு என்ன ஒரு ஆன்சர் இல்லாத ஒரு கேள்வியும் பதிலும் மாறி மாறி என் லைஃப்பில் போயிருக்கு. கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். அடுத்து என்னோடய பேரண்ட்ஸ், அவங்க தான் எனக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யூ கேர் யுவர் கேர்னு வார். எங்கள் அப்பா எந்த செஞ்சாலும் யோசிச்சு செய், எப்படி செய்யணுமோ அதை செய்யணும். இன்றைக்கி அவர் இல்லை, ஆனால் என் பொண்ணு இன்றைக்கி தமிழ் வாய் திறந்து தமிழில் பாடுறா பேசுகிறான்னா அவர் தான் காரணம். பிகாஸ் ஸ்பீச் இல்லை குழந்தைக்கு, ஃபுல்லாக அவர் தான் பேசினார். ஸோ முதலாவது அதை பேச வச்சார் என்னோடய அப்பா. எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் என்னை பார்த்துக்குறாங்க எங்களுக்கு. அதனால் அந்த ரெண்டு பேர் என்னை எதுவுமே கேள்வி கேட்டதில்லை, உன் குழந்தைய நீ நல்லா கொண்டு வானாங்க. அவங்களுக்கு அதை தாண்டி இந்த சமுதாயத்தில் நிறைய மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க. நிறைய எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸோ யாரோ கிடையாது இந்த உலகத்தில், பக்கத்துலேருந்து பார்க்க. ஆனால் நிறைய பேர் எங்களை பக்கத்துலேருந்து எங்களை கூப்பிட்டு எங்களை கைட் பண்ணி எங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு, அப்புறம் இவளோட டீச்சர்ஸ் எஸ்பெஷலி, ஒரு ஒரு டீச்சர்ஸ்க்கும் நான் பர்சனலாக தேங்க் பண்ணுறேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவள் படிக்கிறா, வெஸ்டர்ன் கீபோர்ட் படிக்கிறா, வெஸ்டர்ன் வயலின் படிக்கிறா, ஹிந்துஸ்தானி படிக்கிறா, கர்நாட்டிக் மியூசிக் வோக்கல், கர்நாட்டிக் வயலின். இந்த காலேஜில் ஒரு டிகிரி அளவுக்கு வந்திருக்கானா அந்த ஹெச்ஓடி சார் தான். நிறைய டான்ட்ரம்ஸ் உண்டு, யாரும் அதை மைனஸாக பார்த்ததில்ல, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக பார்த்து. அவகிட்ட ஒன்று இருக்குல்ல, அந்த கலை இருக்குல்ல, அவள் நல்லா வருவான்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி ஜிவி சார், நாங்கள் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் இன்றைக்கி மீடியா பார்த்தா தான் பார்க்குறாங்க. ஸோ நாம் மறைவில் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வர ஒரு ஒரு லைட் தேவைப்பட்டிருக்கு. அப்படி ஜிவி சாரை கொடுத்த அந்த வாய்ப்பு, இவளாலையும் பாட முடியும். ஏன்னா எந்த ஸ்பெஷல் சைல்டும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இப்படி மல்டிப்புள் சேலஞ்சுக்கு ஒரு கிட்டு வெளியில் வந்ததா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் பட் அந்த வே அவங்க நடந்துக்கிட்ட விதம், அவங்களும் மேமும் சைந்தவி மேமும் பரத்தூர் டைரக்டர் சாரும் சண்முகமுத்து சுவாமி பிரதர், ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இப்போ விட இன்னும் 3 இயர்ஸ் பேக் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டான்ட்ரம்ஸ் தான், ஆனால் அவங்க அதெல்லாம் பார்த்ததில்லை, பரவாயில்ல அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நம்பி. ஸோ தொடர்ந்து எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு தான், எல்லார்கிட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த மேடையிலையும் கேட்குறேன். இந்த குரலை கேட்குற யாரும் கண்டிப்பாக, எந்த குரலும் ஒரு வித்தியாசமான குரல் தான், எல்லாம் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும்னு இல்லைல்ல. அதாவது லைக் இவங்களுக்கு இந்த அறிவு இருக்கணும், இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும் இல்லை, எதுவுமே தெரியாமல் பண்ணுறதே ஒரு இன்னோசென்ட்டே ஒரு அழகு தான் இல்லைங்களா, எல்லாம் தெரிஞ்சதை விட. அப்போ அந்த வியூலையும் பார்த்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரணும், இவங்களும் இண்டிபெண்ட்டாக இந்த உலகத்தில் வாழணும் இல்லை அப்படின்னு அவங்களோட ஸ்கில்ஸை பாருங்கள், அவங்களோட மைனஸ் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். மைனஸ் இருக்கும் தான், ஏன்னா பிகாஸ் அது எப்போ மாறும்லாம் யாருக்குமே தெரியாது, பட் இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு லைஃப் கொடுங்க. இது இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு லிட்ட லைட், நார்மல் பீப்புள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்கவுங்க திறமைக்கு மேலே தக்க வந்துருக்கு வரலாம்ங்கிறது என்னோட வேண்டுகோள்.
1: கண்டிப்பாக மேம், எல்லோரும் கேட்டுட்ருப்பாங்க, எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த விஷயத்த. ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு பேசும்பொழுது சமூகமும் சரி அரசாங்கமும் சரி பார்வை சவால் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான உதவி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
2: நான் எந்த உலகத்தின் எந்த பகுதிக்கும் இப்போ நான் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இப்போ நம்மளே ஒரு 2-3 கண்ட்ரி போக ஆரம்பிச்சிட்டோன பிறகு ஒரு ஒரு ஊர்லேயும் என்ன சேலஞ்சஸ், எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா நம்ம அந்த ரேஷியோவை குறைக்கணும் இல்லையா, பிலோ த பாவர்ட்டி லெவல்லையே இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம வேலைக்கு போய் அடுத்த லெவல் போகிறோம், அந்த மாதிரி எங்களோட பீப்புளில் சில சேலஞ்சஸ் இருக்குது, அதில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அதாவது பேப்பரில் இருக்கக்கூடாது, அது நான் ஒன்று யோசிக்கிறேன். லைக் எங்களோட டிசபிலிட்டி பீப்புள் எங்கேயும் அலையக்கூடாது, அது வந்து ஆதார்லேயே வரணும்னு நினைக்கிறேன். ஒரு அக்சஸபிள் ஃப்ரெண்ட்லி, ஒவ்வொரு இடத்துலையும் பிளாட்ஃபார்ம் எல்லாம் அங்கே போய் வீடியோ எடுத்தேன், அங்கே அந்த ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போனோம், அங்கே பீப்புள் ஆர் ஹவு தே ஆர் லீடிங் தேர் லைஃப், என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் நிறைய செய்யலாம். நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க, அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது, இன்றைக்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன். இன்னொன்று, ரூரல்ஸை இங்கே உட்காந்துருந்தா கூட எனக்கு பாரமாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு ஊர் மட்டும் வளருது ஊரில், இப்போ தலை மட்டும் வளர்ந்து கை காலெலாம் சூவி போயிருந்தால் நல்லாயிருக்கு, அதில் ஒரு உருவம் பார்க்க நல்லாயிருக்கு, ஈக்குவலாக வளர்ந்த பிறகு தானே அது ஒரு ஷேப். அந்த மாதிரி ரூரல்ஸில் இருக்கிற கிட்ஸு, எங்களை மாதிரி கிட்ஸுக்கு கிடைக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் அது சரியாக போய் சேர மாட்டேங்குதே, அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு தானே மைக்ரேட் ஆகிறாங்க திருப்பி, அப்போ அந்த இடத்துல எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணணும், அது ஏதாவது ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. கம்பல்சரி எங்கள் பசங்க படித்து வேலைக்கு போய் தே ஹாவ் டு ஏர்ன் தர் ஃபார் பிரெட், அந்த அவங்க வயிற்றுக்கு அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு எங்கள் பிள்ளைகள் வரணும். எல்லோரும் இதில் சப்போர்ட் பண்ணணும். நிறைய அனலைஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே ஒரு டேட்டா வச்சு ஒர்க் பண்ணணும். அதில் கரெக்டாக அந்த டேட்டாவில் ஒர்க் பண்ணி அது ரீச் ஆகிடுச்சானா ஒரு முறையும் செக் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி வந்து ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக நார்மல் ஆள் இருக்கக்கூடாது இல்லையா, ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர் நார்மல் ஆள் வச்சுருக்க கூடாது. ஸோ எந்த வீக்னஸ்க்கு அவங்களுக்கு என்ன சேலஞ்சுக்கு அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியுமோ அதில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்க்ளூசிவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் எல்லா இதுலேயும்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இளைஞர்களும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பொழுதுபோக்கு நேரங்களில் இந்த மாதிரி சமூக சேவை விஷயங்களை நிறையவே ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எம்ஓபிசி அரசும் அப்படிதான் நிறைய ஸ்கிரைப் ஆகட்டும் இல்லை நம்மள சார்ந்த மக்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறதாகவும் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நிலைமை மாறும் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிற எல்லாமே ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். ஸோ மேம், ஒரு தாயாக ஜோதி எவ்வளோ வளர்ந்துருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இப்போ 19 இயர்ஸ், பட் பல நேரங்களில் ஒரு 5 வயசு குழந்த மாதிரி இருக்குது. பல நேரங்களில் மியூசிக்கலி எனக்கு தெரியாது, நல்ல அதில் ஒரு நல்ல அறிவு இருக்குதுன்னு டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவள் புரிஞ்சுக்கிறா, அவளே பதில் சொல்கிறா. லைக் இப்போ வயலின்னா ஸ்ருதி சேர்த்துக்கணும், கீபோர்ட்னா பக்காவாக பார்க்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவளோட மியூசிக்கலோட லைனில் அவள் ஷீ இஸ் ஹைலி இண்டிபெண்ட். வென் இட் கம்ஸ் டு ஹர் பர்சனல் லைஃப் ஆனால், பட் நான் பின்னாடி இருந்து ஒரு ஷேடோவாக இருந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு வாட்ச் ஓவர் மாதிரி, ஒரு சிசிடிவி மாதிரி பார்த்துட்டு பார்த்துட்டு திருப்பி பார்த்து ரிப்ளை பண்ணி பார்த்து ரிப்ளை பண்ணி இல்லை இது சொல்லணும் அந்த மாதிரி கைட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இடத்துல எனக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. ஆன் தி ஹோல் ஷீ இஸ் ஹாப்பி. அவளோட விருப்பங்களை சொல்கிறா, நான் இங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த மாதிரி அவளோட என்டர்டைன்மெண்ட் சொல்ல முடியுது. நோவையும் அவள் சொல்கிறா, எனக்கு இது பிடிக்கல இப்போ வரமாட்டேன்வா. சில நேரங்களில் அவளுக்கு ஒரு டாஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும், லைக் 10 to 4 காலேஜ், 4 அப்புறம் கான்சர்ட் பார்க்கணும், திருப்பி வந்து ஏதாவது ரெக்கார்டிங்கோ இல்லைனா உடனே யாருக்காவது பாடம் அனுப்புவாள், அந்த வேலையெல்லாமும் எடுத்து செய்யணும். அப்போ அந்த ஒரு பெரிய பொண்ணு மாதிரியும் அந்த இடத்துல நடந்துக்க வேண்டியிருக்கு. அந்த கோலையும் ஓரளவுக்கு அவள் முடிக்கிறா. ஸோ எனக்கு ஆன் தி ஹோல் ஐ எம் வெரி ஹாப்பி. அவள் எனக்கு ஒரு இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, அஃப்கோர்ஸ் நான் சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன் நீ என்னோட மாமியார் மாதிரி என்னை கேள்வி கேட்குறேன்னு. சில நேரங்களில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு விளையாடும் போதெல்லாம் என்டா டே வாடா போலாண்டா டே அப்படின்வா. ஸோ அந்த நேரங்களில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் பல நேரங்களில் இருக்கான். சில நேரங்களில் புரிய வைக்கிற அம்மாவுக்கு ஹேவிங் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ நல்லா புரிஞ்சிக்கிட்டனா நல்லது, இன்னும் நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறேன், உன்னோட ட்ரீம்ஸ்க்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ ஹாப்பி ஃபார் மை டாட்டர்.
1: மேம், ஜோதி எந்த மாதிரியான சாதனைகள் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: மியூசிக்கில் நிறையவே பண்ணியிருக்கா. இண்டிபெண்ட்டாக 24 hours ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிடுறேன். திருக்குறளை 1000 குரலை கூட எடுத்து அந்த ராகத்தில் போட்டு பாடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணியிருக்கா. இதை தாண்டி அவள் வந்துட்டு பிரசிடென்ட் முன்னாடியும் பார்லிமெண்ட்டில் ஹவுஸ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. எல்லா மினிஸ்டர்ஸ், நம்மளோட PM, எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. டெல்லியில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், CM முன்னாடி ஸ்டேஜ்லலாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. இதை தாண்டி மலேசியாவில் நம்மளை இன்வைட் பண்ணாங்க. பல ஊர்களுக்கு போய் ஸ்கூல் சில்ட்ரன் மத்தியில் 2 இயர்ஸ் பேக்கே அங்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகுமா அவங்கெல்லாம் செட்டில் ஆக. ஸோ நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், பெர்ஃபார்மன்ஸ் கோயில்களில் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கா. நமக்கு வந்து ஸ்காட்லாண்ட் போக வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஸ்காட்லாண்ட் போய் அங்கே பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமாக போய் அங்கே இன்க்ளூசிவ் மியூசிக் வித் பியோர்லி பிரிட்டிஷ் பீப்புள், அந்த ஸ்காட்டிஷ் பீப்புளோடையே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அடுத்த லாங்குவேஜ் மாதிரி அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட சில விஷயங்கள், இப்போ எப்படி ஜானுமா அவங்க பேஸ் தெலுங்குன்னு சொல்லுவேன் சில நேரங்கள், அந்த தெலுங்கு சாங்ஸ்க்கு ஒன்று ரெண்டாவது கேட்க வைப்பேன். ஏன்னா அவள் பேசுகிற மதர் டங்கை தாண்டி சில விஷயங்கள் கற்றுக்கிறான் போது ஒரு இங்கிலீஷ் சாங்ஸோ ஹிந்தி சாங்ஸோ தெலுங்கு சாங்ஸோ கேட்டு எடுத்து பாட வச்சு. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஊர்களுக்கு போகும்போது இப்போ இஸ்லாமிக் சாங்ஸ் எல்லாம் பாடணும் மலேசியா போனால். ஸோ எல்லாமே கற்றுக்க, ஒரு மியூசிஷியனாக கற்றுக்க வச்சுருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நமக்கு ஒரு இப்போ ஒரு மியூசிக் ட்ராவலிங் மியூசிஷியன் போது ஒரு நல்ல இது தானே, லைஃப் தானே அவளோட கெரியருக்கு புரிஞ்சு செய்கிறவர் வேலை இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு அவளோட லைஃப்பில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்பயும் ரெகுலராக சீசனில் கான்சர்ட்ஸ் வாசிக்க வைக்கிறேன். இப்போ NRI வெளியிலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு NRI ஸ்லாட் கொடுத்தா நமக்கு லோக்கல் ஸ்லாட் கொடுத்துருவாங்க சென்னை பீப்புளுக்குன்னு. அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனாக ஒரு கர்நாடிக் ஒரு 2 hours ஒரு கச்சேரி அவளே மேனேஜ் பண்ணணும். இன்றைக்கும் கச்சேரி இருக்குன்னு எது கூட கச்சேரி இருந்து. ஸோ அக்கம்பனிமெண்ட் ஆர்டிஸ்ட்டாகவும் வயலினில் அக்கம்பனிமெண்ட் ஆர்டிஸ்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுறாள். ஸோ நம்ம எதையுமே மியூசிக்கில் விடுறது கிடையாது. ரெக்கார்டிங்ஸ் கிடைச்சாலும் எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தானே பண்ண வைக்கிறேன். ஸோ மியூசிக் நிறையவே செட்டில் பண்ணியிருக்கு. ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இதை தாண்டி அவள் மியூசிக் கொஞ்சம் டீச் பண்ணுவாள், பட் அதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறதுல ரொம்ப ரேராக நாங்கள் டீச்சிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
1: ஜோதி
0: சொல்லுங்க,
1: பிரசிடென்ட் முன்னாடி பிஎம் முன்னாடிலாம் பாடிருக்கீங்களாமே, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: வயலினில் வந்து பக்கல நிலப்படி வாட்சு, ரெண்டு கை இல்லாத பொண்ணு வந்து கேரளாவிலேருந்து பாடினாங்க, கால்லையே தாளம் போட்டு அப்படி அவங்க பாடினாங்க. நான் வாட்சு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னால் நல்லா சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது நிப்மெட் மூலமாக போனோம் நாங்கள்.
1: சூப்பர் ஜோதி, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க?
0: எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்களே அப்படின்னாங்க.
1: ஓகே, ஸோ ஜோதியோட எய்ம் என்ன? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜோதி சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறாங்களே, என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க ஜோதி?
0: என்ன ஆகணுமா?
1: ம்,
0: பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு ஆசை.
1: ஜோதி வந்து ஆல்ரெடி ஒரு பிளேபேக் சிங்கர் தானே இப்போ?
0: ஆமாம், என்னுடைய மியூசிக் டீச்சராக ஆகணும், சொல்லித்தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன், பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு.
1: ரொம்ப பெரிய பெரிய கனவுகளோட ஜோதி ரொம்ப அழகான ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய பாடங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு லெசன், உங்களுடைய அனுபவம் வந்து எங்களுக்கு பாடங்களா இன்னைக்கு அமைஞ்சிருக்குது மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அனுபவம் எப்படி மேம் இருந்தது இன்னைக்கு சிஆர்எஸ்ல?
2: இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில பேச ஹாப்பியா இருக்கு. இது கேட்கும்போது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். உண்மையாவே ஏன்னா என் லைஃப்ல யங்ஸ்டர்ஸா இருக்கவங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. படிப்புங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும் இல்லையா. படிப்பு வந்து ஓரளவுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, அதை தாண்டி நம்மளோட சுய அறிவை வச்சு யோசிச்சு எந்த நிலையிலும் கவலையே படக்கும். மாடர்ன்ங்கிறது தாட்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மாடர்னுவேன். நம்ம வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கோ இந்த கலரிங்கு இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி ரொம்ப மாடர்னாக திங்க் பண்ணோம். யார் என்ன சொன்னாலும் நமக்கு தேவையில்லை. என்னோடய லைஃப் என்னோட பர்சனல் எப்படின்னு நமக்கு தெரியும். மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கலாம் கவலையே படக்கூடாது இல்லையா. நம்ம இப்படி இருக்கோம் அப்படி பார்த்துருந்தா இப்பயுமே சில சேலஞ்சஸ் நமக்குமே இருக்குது, ஆனால் நம்மளே வெளியில் வரோம். அதனால் எப்போ நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம கையில் தான். அதனால் நம்ம எதையுமே ஃபோக்கஸ்டாக செய்யணும், யாருக்காகவும் பயப்படக்கூடாது. இமோஷ்னலாக சிலரெல்லாம் இப்போ அட்டாக் பண்ணுறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் லைஃப் இஸ் டு லிவ், வாழ்க்கை வாழ்வதற்கே. அதனால் ஹாப்பியாக எதையும் செய்வோம், தைரியமாக செய்வோம். தப்பு பண்ணாலும் தப்பு இல்லையே, அதில் ஒன்றும் அடுத்த முறை சரிதானே பண்ணிக்க போகிறோம். அதனால் ஹாப்பியாக இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓரளவுக்கு எங்களோட பர்சனல் ஜேர்னியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சான்ஸுக்கு ரொம்ப நன்றி.
0: சான்ஸுக்கு ரொம்ப நன்றி.
1: ஜோதி உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது? அம்மா சொன்ன மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
0: என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா எங்க கூட பேசினதுக்கு?
0: ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே, சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்வீங்களா நீங்க இங்க போனும் அப்படினு?
0: போய் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன்.
1: எங்க எல்லார பேரையும் சொல்லணும் ஞாபகமா?
0: அதான் கீர்த்தி, அனு, ஸ்வேதா, ஜெய்ஷி, மகாலட்சுமி.
1: சோ ஒரு தடவை பேர் கேட்டவுடனே டக்குனு மெமரைஸ் பண்ணிட்டாங்க.
2: அது மட்டும் இல்ல, எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவா, ஜானுமா மாதிரி.
1: இப்ப ஐ திங்க் என்ன மாதிரி போய் பேசி காமிப்பாங்க நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா நீங்க அவங்க சென்னை தான். சிங்கப்பூர் அப்படியா? சிவராத்திரி கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ? கோடையில் வாடாத கல்யாணம் பண்ணக்கூடா, பாட்டை நிறுத்தக்கூடாது, புரியுதா? நல்லா பாடுவீங்க. அந்தரிக்கி வந்தனமோ சைமங்கரி தானோ சொந்தங்க கோரியோகிராஃபி எவரும் சுகாசினிக்கு பத்து பிச்சர் நினைப்பாடு.
1: ஜோதியோட குரல் இல்லாம நான் முடிக்கிறதாவே கிடையவே கிடையாது. ஜோதி ஒரே பாடல் பாடுறீங்களா அக்காக்காக?

0: சிங்கிங் தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரீம் மெமரி டேலண்ட் வந்து ஜோதிக்கு இருக்கு அப்படி அங்கே கேள்விப்பட்டது உண்மையா? என்ன மாதிரியான டேலண்ட் அது?
1: நிறைய ராகம் கண்டுபிடிப்பா, நோட்ஸ் சொன்னீங்கன்னா எக்ஸாக்ட் பிச் சொல்லுவா, ஸ்வரமாக பாடுவா, இந்த வார்த்தைக்கும் ஸ்வரம் போட முடியும். அது இது வந்து இதை தவிர கேலண்டர் கரெக்டாக பெரிய இதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்தது சொல்லுவா, இந்த வருஷம் சொல்லுவா, நெக்ஸ்ட் இயர் வருது சொல்லுவா. ஆனால் அவளுக்கு லீப் இயர்னா கூட என்னன்னு தெரியல. நான் ஆனால் இப்போ சொல்கிறேன், 3 இயர்ஸ் ஒன்ஸ் வரும் லீப் இயர். லைக் இப்போ 2020 வந்திருக்கு, 16 வந்தது, இன்னும் 24 வரும். ஆனால் ஒன் டே மட்டும் எக்ஸ்ட்ரா வரணும். பட் கேலண்டரை எப்படி சொல்கிறான்னு தெரியல, என்ன கேல்குலேஷன்னு, பட் கரெக்டாக சொல்கிறான்.
0: அதாவது மேம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட், அதாவது உங்கள் பர்த் டேட்டோ இல்லை எந்த டேட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24 June என்ன அப்படின்னா, அன்னைக்கான நாள் அதாவது டே என்ன அப்படிங்கிறத ஜோதி வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி குவிக்காக சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே டேட்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ கரெக்டாக கலகலகலன்னு மனப்பாடம் பண்ணி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிஜமாக கேட்க ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்தது. அதாவது நமக்கே நம்மளுடைய பர்த்டே தெரியல, டேட் சொன்ன வேகத்துக்கு அவங்க டே என்ன அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளிப் உங்களுக்காக.
2: மகாலட்சுமி மேம், உங்க பர்த்டே சொல்லுங்க.
3: என் பர்த்டே June 16th.
2: June 16th
3: இந்த வருஷம் எனக்கு வருது,
2: இந்த வருஷம் Tuesday.
0: அப்பா
3: அக்கா இவ்வளவு நம்ம கீர்த்தி அக்காது.
2: February 9 சண்டே.
3: சொல்லுடா, செக் பண்ணுடா.
2: ஜெயஸ்ரீ அக்காது, ஸ்வேதா அக்காது.
3: June 21
2: இந்த வருஷம் எனக்கு வருது, இந்த வருஷம் வந்து சண்டே. போன வருஷம் May 30 தர்ஸ்டே வந்தது, இந்த வருஷம் சாட்டர்டே வருது.
0: சூப்பர் சூப்பர்,
3: கரெக்ட்.
2: சந்திரமோகன் அங்கிள் உங்களுது

0: ஜனவரி 13 இந்த வருஷம் ஜனவரி 13 வந்து என்னைக்கு வந்ததுனாக்க மண்டே.
1: அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய பெரிய மியூசிஷியன்ஸ் ஒரு பர்த் டேட்ஸ் வந்துட்டு ஜோதி அவ்வளவு அழகா ஞாபகம் வச்சு கட கட கடகடன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இப்ப உங்களுக்காக கேட்போம்.
0: இந்த வருஷம் வந்து
2: சண்டே
0: போன வருஷம் வந்து இந்த வருஷம்
2: வெனஸ்டே
0: இந்த வருஷம் வந்து எப்போ வந்ததாம்மா
2: இந்த வருஷம் என்னைக்கு வருது
0: இந்த வருஷம் வந்து 2020 டியூஸ்டே
2: இந்த வருஷம்
0: இல்ல இல்ல 23 சாட்டர்டே என்ன சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வெனஸ்டே
2: கரெக்ட் 27th ஜூன் என்னைக்கு வருது
0: 27th ஜூன் இந்த வருஷம் சாட்டர்டே
2: கரெக்ட்
0: மே 27 வந்து
2: 24th ஆகஸ்ட் என்னைக்கு வருது
0: 24 ஆகஸ்ட் அப்பா 24th ஆகஸ்ட் வந்து மண்டே முட்டை தரு பக்தி திருநகை அத்தைக்கிற சத்தி சரவண முத்து குருவிச்சு குருபர என போதும் முக்கட்பரமக்கு சுருதியும் முற்பட்டது கற்பி திருவருள் 30 முவர்க்க தமரர் மடிப்பேன பத்துக்கு நாளை ரத்த கணிதோடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் பட்ட திகழையில் இரவாக பத்திரத்தை கடவிய பச்சை புயல் வச்ச தகபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய மொத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி திக்கோட்க நடிக்க கழுகோடு கழுதாட திக்கு பதியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட கிளமித்தை குக்கு குகு குக்கு குகு குகு புத்தி புதை குக்கு பிணையன முதுகோகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி

ரொம்பவே அழகான ஒரு நிறைவான குரல் வந்து நான் மட்டும் இல்ல இன்னைக்கு எல்லா நேயர்களும் கேட்டிருப்பீங்க அப்படிங்கறத நம்புறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம், ஐ எம் நாசர் ஆக்டர் ஹியர். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். வணக்கம், நான் நடிகர் நாசர் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: போட்டிகள் நிறைந்த இந்த ஸ்மார்ட் காலத்துல இளைஞர்களின் வெற்றிக்கு தேவை வேகமும் விவேகமும் தான். அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே பிரீத்தி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. குறைக்கோளை அடையும் வரை போராடி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கை பாதையை நோக்கி செல்ல தன்னம்பிக்கை மட்டுமே ஆயுதம். வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு யார் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா நான் இல்லங்க, நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற எம்சி நந்தினி அரவிந்தன் தான் சொல்லிருக்காங்க. ஒரு பாஷனேட்டான டான்சர், இல்ல இவங்களை ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்ட், இல்ல இப்படி வச்சுக்கலாம், ஒரு சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள நம்மளுக்கு ஒரு எம்சியா நல்லாவே தெரியும், ஆனா இவங்க எல்லா விதைகளும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு தெரியாது. சோ இன்னைக்கே நம்மளோட சமுதாயத்துல மாற்றத்தை உண்டாக்கி மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எம்சி நந்தினி அவர்கள் இருக்காங்க. இவங்களோட நிறைய நிறைய விஷயங்கள் பேச போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சோ எங்கேயும் போகாம ஒரு காஃபியோ இல்ல டீயோ வச்சுட்டு உட்காந்துருங்க. ஏன்னா இவங்க பேசுறதை கேட்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு எழுந்து போகவே தோணாது, அப்படியே மெய் மருந்து போய் உட்காந்துருவோம். சோ ஹாய் மேம், வெல்கம் டு
2: என்னுடைய நமஸ்காரம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க எல்லாரும் பண்றீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர்ஜே பிரீத்தி, so who is interviewing me, and I'm really glad to be here for the second time. இரண்டாவது முறை இது. ஸோ முதல் முறை நான் வந்திருக்கும் போது என்னுடைய எம்சி ஜேர்னி, ஸோ இந்த ஆங்கரிங் ஜேர்னி வந்து எப்படி ஆரம்பிச்சது, எப்படி அதாவது இந்த அழகான வந்து இந்த உலகத்தில் இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட் அண்ட் காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து இதில் கற்றுக்கிட்டேன், அண்ட் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற என்னோட கம்ப்ளீட் ஜேர்னியை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து இந்த முறை நான் வந்திருக்கிறது எதற்காக அப்படின்னா நீங்களே சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் என்னோட சார்பா என்னோட பங்கு நான் இங்க சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ ஆங்கரா நான் பேசியிருக்கேன், ஆஸ் அன் எம்சியா நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்ப வந்து இந்த கால கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து எதிர்நோக்கி நம்ம இருக்கும். ஸோ அந்த மாற்றத்தை வந்து எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆரம்பமே நம்ம தான். ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் அண்ட் வித் இன் அஸ். ஸோ அந்த ஒரு முயற்சியில தான் நான் வந்து ஆரம்பிச்சேன். ஸோ என்னுடைய சோஷியல் ஒர்க் அண்ட் இந்த பயணத்தை பத்தி நான் வந்து இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கிட்டும் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன், எஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் இந்த ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்த எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் சிஆர்எஸ் மகாலட்சுமி மேம்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம், அவ்வளோ அழகாக பேசுனீங்க. ஸோ இப்போ நம்ம உங்களுடைய சோஷியல் ஒர்க் அண்ட் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக கேட்குற லிசனர்ஸ்க்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி ஆரம்பிச்சிடலாம் உங்களை பற்றி. ஸோ சொல்லுங்கள் மேம், ஒரு பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், அப்புறம் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் வேற, ப்ளஸ் 5 இயர்ஸ் ஐடியில் வேற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னியோடைய ட்ரான்சிஷன் பற்றி ஏதாவது ஒரு சம்பவமோ இல்லை ஒரு குட்டி கதை ஏதாவது இருக்குமே, அதை ஷேர் பண்ணிக்கோங்க.
2: ஓகே, ஸோ குட்டி கதை அப்படின்னு சொன்னதுனால நான் குட்டியாக சொல்கிறேன், இது வந்து ஒரு பெரிய கதை தான். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித் எஸ் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ காட் பிளேஸ் இன் கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ அதனால வந்து நான் சென்னை நோக்கி வந்தேன். சென்னையில் வந்து எல்லாரும் மாதிரி வேலைக்காக வந்தேனாங்க. ஸோ ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே லைக் காலேஜ் டைம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆங்கரிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் என்னுடைய கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா என்னோட ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் பேசிக்லி ஆஸ் அ சைல்டாகவே நான் வந்து ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸ் மியூசிக் பிகாஸ் ஐ வாஸ் லேர்னிங் ஆல் தோஸ். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னா 3 கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணுவேன். கீபோர்ட் அட்டன் பண்ணுவேன், ஸ்விமிங் அட்டன் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன், மியூசிக் பண்ணுவேன், கர்நாட்டிக் மியூசிக் பண்ணுவேன், தேவாரம், திருப்புகள் அது மாதிரி எல்லாமே பண்ணிடுறேன். சவுந்தரலகரின்னு எல்லாமே எங்கள் அம்மா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ஸோ. ஸோ அந்த ஒரு ஆர்ட்ல வந்து எனக்கு அதிக ஆர்வம் அண்ட் அதீத ஆர்வம் இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வென் ஐ வாஸ் டூயிங் மை 5th பாசிபிளி, அது நான் எனக்கு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, அண்ட் மேபி ப்ராபப்ளின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு மூமெண்ட் வந்துச்சு. என்னன்னா வந்து நான் நிறைய அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் டக்குன்னு என்னோட மனசு வந்து பாதித்த மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒன் இன்சிடென்ட். வென் வி சி சச் யூனோ இன்சிடென்ட்ஸ் யூனோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படிலாம் நடக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசு மாறிட்டே இருந்துச்சு. என்னடா இது இப்படி நடக்கிற ஒரு வேர்ல்டில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று மாற்றணுமே அப்படின்னு அந்த காலகட்டத்திலே. ஐம் சேயிங் லைக் வென் ஐ வாஸ் இன் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு புக் ஃபேர் போனேன் போய் வாங்கின ஒரு புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர் ட்ரெஸா. ஸோ மதர் ட்ரெஸா பற்றி ஒரு புத்தகம் தான் நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஆக்சுவலி அப்பிலேருந்து நான் ஐ காட் இன்ஸ்பயர்ட் பை ஹவ் ஒர்க்ஸ் சோஷியல் ஒர்க்ஸ். ஸோ அங்கேருந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னே நான் சொல்வேன். ஸோ அப்போ வந்து அவங்களோட புத்தகத்தை வாங்கி படிக்கும்பொழுது ஸோ இப்படி இப்படியெல்லாம் அவங்க இருந்திருக்காங்க அண்ட் இவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க, இவ்வளோ சேவைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது. ஸோ நம்ம செய்யலாம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த குழந்தை அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்ன நாலேஜ் இருக்கு, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிகமாக நாலேஜ் இருக்கு பிகாஸ் ஆஃப் மீடியா அண்ட் ஆல் சச் திங்ஸ். ஸோ தென் வென் ஐ வாஸ் தென் தென் இட் வாஸ் தென் அண்ட் ஐ டு நாட் ஹாவ் மச் யூனோ ஐடியாஸ் இதை எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது கூட எனக்கு அப்போ ஐடியா கிடையாது. ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. பட் ஓகே, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சோஷியல் சர்வீஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்டடிங் இன் அ கான்வென்ட். ஸோ கான்வென்ட் அப்படிங்கும் போது அங்கே வந்து சிஸ்டர்ஸ் நன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேவை சோஷியல் சர்வீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ்ன்னு இருக்கும் தெரியுமா. ஸோ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க மாரல் சயின்ஸ், ஏன்னா வந்து சாப்பிட்ட அப்புறம் வந்து வரக்கூடிய பீரியட் அது. ஓகே, வென் வி ஹேவ் அ லஞ்ச் அண்ட் ஆஃப்டர் த லஞ்ச் இமீடியட்லி ஆஃப்டர் த லஞ்ச் வந்து நமக்கு வந்து அந்த பீரியட் வந்து மாரல் சயின்ஸ். எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக அந்த கிளாஸில் தான் வந்து அதிகமாக ஆன்சர்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ சிஸ்டர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வென் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் அண்ட் ஐ ஸ்டார்டட் யூ ட்ராவலிங் அலாங் வித் தம் அண்ட் நான் அவங்ககிட்ட கேட்பேன் இது என்ன பண்ணலாம், இது அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயிருந்தா எனக்கு இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஆல்சோ இன் டு டான்சிங் சிங்கிங் அப்பேலேருந்தே. ஸோ எனக்கு ஸ்டேஜ் வந்து எனக்கு கிடச்சின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் நான். ஸோ நிறைய பேர் சொல்லுங்க ஸ்டேஜ்னா ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் அப்படின்னு, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்ததே கிடையாது தேங்க் காட் அண்ட் யா டச் வுட். ஸோ இப்போ என்னன்னா அந்த ஒரு விஷயத்தினால நான் என்ன நினைச்சேன், ஓகே நம்ம ஸ்டேஜில் போய் நின்று நம்மளோட வாய்ஸை கேட்டால் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் வருது. ஸோ இதை மூலியமாக நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லலாமே அப்படிங் ஆரம்பிச்சது தான் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் தாட்ஸ் வர ஆரம்பிச்சு, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஐடியாஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தேர் கம்ஸ் தி பீரியட் வேர் ஐ ஸ்டார்டட் ஆங்கரிங் இன் தி காலேஜ். ஓகே, ஸ்கூல் அப்பெல்லாம் ஆங்கரிங் அப்படிலாம் நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே நான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் தி பிளேஸ்மெண்ட் செக்ரட்டரி ஃபார் ஆல் தி ஃபோர் இயர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நான் வந்து எனக்கு நானே ஆர்வமாக போயிட்டு நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் ஐ வாஸ் கண்டினியூங் டில் த லாஸ்ட் இயர். ஸோ பிளேஸ்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்த காரணத்தினால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு மெகா ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொறுப்பை வந்து என் தலையில் வச்சாங்க. ஸோ அப்போ வந்து அதையும் நான் பண்ணேன். அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் மேலேயும் நிறைய ஆர்வம் ஏற்பட்டது. ஸோ இப்படி தான் என்னோட வாழ்க்கை வந்து ஜர்னி இன்டு ஈவெண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சது. அண்ட் இவென்ச்சுவலி நான் வந்து ஹெச்சிஎல் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ காட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சச் பர்த்டே பார்ட்டிஸ், அவங்க சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் நானே இனிஷியேட்டிவ் எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே ஹோஸ்ட்

0: ஆரம்பிச்சேன். ஸோ ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஹோஸ்டிங் சச் ஈவென்ட்ஸ் ஈவன் இன் கார்பரேட். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் நாட் டூயிங் எனி திங் கமர்ஷியலி, ரதர் எவ்ரி திங் ஐ வாஸ் டூயிங் ஃபார் பேஷன். ஸோ என்னோட பேஷனுக்காக. பட் என்னன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அதிகமாக இருக்கிற காரணத்தினால என்னால் வந்து இதில் வந்து அவ்வளோவா வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரதர் ஐ வாஸ் டூயிங் இட் அஸ் அ பார்ட் டைம். ஸோ ஒரு பார்ட் டைமராக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸ்லாம் ஈவெண்ட் பண்ணுவேன், சாட்டர்டே சண்டேஸில் ஈவெண்ட்ஸ் பண்ணுவேன். பட் ஃபுல் டைம் என்னால் ஈவெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்புறம் தான் வந்து ஐ டிசைட் டு குவிட் மை ஜாப். பட் அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஹெச்சிஎல் இட் செல்ஃப், ஐ வாஸ் பார்ட் ஆஃப் சிஎஸ்ஆர். ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ்லேயும் நான் வந்து ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ இதில் என்னன்னா இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் டு கோ டு என்ஜிஓஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சோஷியல் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு, ஈவென்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு, என்னோட ஒர்க்கும் நடந்துருக்கு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு பேலன்ஸ் ஆல் த்ரீ. பட் எனி விச் வேஸ் என்னோட பேஷன் வந்து இங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஐ குவிட் மை ஜாப். இது எதுக்காக நான் குவிட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் எதனால எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் அண்ட் மெயின்லி ஆங்கரிங் மேலே ஆர்வம் வந்ததுன்னா ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு எடுத்துட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையாது. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம்னா ஈஸியா வைரல் ஆயிடும் கரெக்டா. ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் உயரத்துக்கு போகணும். நம்ம உயரத்துக்கு போனா மட்டும்தான் மக்கள் நம்மளுடைய பேச்சை கேட்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினோ வந்து பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் கேட்பாங்க. இதே வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வந்து ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு லேமேன் ஹூம்ஸ் எவர் இட் இஸ் அவங்க பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஸோ இந்த விஷயத்த மாற்றணும். ஸோ நம்ம வந்து இந்த 5% ஆஃப் எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ லீடர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் இருப்பாங்க, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ 95% வந்து ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசுறதுக்கான ஒரு திறமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்காது. ஒன்லி 5% ஆஃப் த என்டையர் வேர்ல்ட் பாப்புலேஷன் கிடைக்கும். அண்ட் அந்த ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இந்த வேர்ல்ட் உங்களுக்கு ஹைட்டு பற்றி இல்லைனா ஆல்டிடியூடில் ஃபியர் வரதோட செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் டு ஸ்டே ஃபேஸ் த ஆடியன்ஸ் டு பி ஆன் த ஸ்டேஜ் டு டாக் ஆன் த மைக் அதெல்லாம் தான் வந்து ரொம்ப அதிகமான ஃபியர் இருக்கும். ஸோ அந்த ஃபியரை பிரேக் பண்ணி உன்னால் பண்ண முடியுது அப்படிங்கும் போது யூ ஆர் இன் த 5% ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்த நீ யூஸ் பண்ணி ஏன் உன்னால் வந்து இந்த மாதிரி சோஷியல் விஷயத்த வந்து கொண்டு போக முடியாதுன்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என் மனசுக்குள்ள வந்துச்சு. அப்போதான் நான் முடிவு செஞ்சேன் ஓகே கண்டிப்பாக நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹெச்சியல் பயணத்தில் ரொம்பவே அதிகமாக எனக்கு ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எம்சிங் பண்ணுற டைமில் எதில் எல்லா டைம்லையும் நான் வந்து போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசும்போது இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவேன். ஆங்கரிங் மட்டும் இல்லாமல் காம்பேரிங் மட்டும் இல்லாமல் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப அதீத ஆர்வம் வந்து நான் வந்து ஃபைனலி ஒன் ஃபைண்டாக ஐ டிசைடட் ஐ கேன் குவிட் மை ஜாப் அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So this is how it started.
1: So romba alaga irundhathu ungalaoda journey oda story. So and then unga neenga vandu acting adhiliyum kaal padirichirukinga illaya. So oru news reader role vandu Aruvi abdingra film la panirninga. Aruvi nale andha padam vandu ketoniye ellarkume oru social awareness kudukra film ah da mind la register aayirukku. So neengalum oru personal life la oru social connect irukku ungalku. So indha project la work pannadhu ungalku evlo inspiring and adula part ah irundhadhe oru periya sandoshama irundhirukum. So adha pathi solunga ma'am.
0: ஸோ இப்போ என்னன்னா அருவி அப்படிங்கிற ஒரு மூவி வந்து இட் வாஸ் ட்ரீம் கம் ட்ரூ ஆக்சுவலி. நான் ஹெச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இதை நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் ரிலீஸ் ஆனது போன வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2015 பண்ணது. அண்ட் என்னன்னா பேசிக்கலி அருவி பண்ணும்பொழுது அது வந்து ஒரு ஏதோ ஒரு சோஷியல் ஓரியன்ட் மூவின்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் சப்ஜெக்ட் அப்படிங்கறது எனக்கு சொல்லலை அப்போ. பட் என்னன்னா இதில் நியூஸ் ரீடர் ரோல் பண்ணும் போது தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் சச் ரோல். பட் ஆங்கரிங் டிஃப்ரெண்ட், நியூஸ் ரீடிங் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் அதை வந்து நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு பண்ணேன். அதர் கேம் அவுட் ரியலி வெரி வெல். எனக்கு என்னன்னா அந்த ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வந்து சோஷியல் மெசேஜ் அதில் உள்ளடக்கிட்டு அண்ட் ஒரு பெண் அதை பற்றி தான் அந்த பெண்ணை பற்றி தான் அந்த என்டையர் ஸ்டோரி வந்து இட் வாஸ் வீவன்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீவ் ஆகி அந்த ஸ்டோரி வெளில வரும்போது அந்த அருவிங்கிற ஒரு கேரக்டர் வெளில வரும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க எப்படி நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி நீங்கள் பண்ணுறதா ஒத்துக்கிட்டீங்க அது. நான் வந்து இந்த ஸ்டோரியே எனக்கு தெரியாது ஆக்சுவலி அவங்களுக்கு அவங்ககிட்ட சொல்லும் போது. ஸோ தட் தி ஜஸ்ட் காலிங் ஃபார் ஒன் நியூஸ் ரீடர் ரோல் அண்ட் ஐ ஜஸ்ட் செட் ஓகே ஐ கேன் டூ இட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிட்டு அப்புறம் தான் எனக்கு வந்து என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்னா இந்த ஒரு மூவியோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் தான் ஆரம்பிக்கும். தற்பொழுது சில பரபரப்பான தகவல்கள் நம் நிலையத்திற்கு வந்த வண்ணம் உள்ளன அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல என்னோட வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். சோ திஸ் வாஸ் எ நியூஸ் தட் ஐ ரீட் இன் த மூவி ஆக்சுவலி. ஸோ அது வெளியே வந்து அதில் வெளியே வந்து அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஐ ஃபெல்ட் ஓகே நம்ம வந்து எதில் நம்ம டிராவல் பண்ணணும் நினைச்சோமோ அதே நம்ம கூட அலைன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேசிக்கலி என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கோ அதுதான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு வந்து இந்த அருவி படம் வந்து ரியாலிட்டியில் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் டு த டிரெக்டர் அண்ட் ஆல்சோ பாக்கியராஜ் சார் அண்ட் தேங்க்ஸ் டு மை குரு தமிழரசன். ஸோ அவரால் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிச்சு. ஸோ இந்த டைமில் வந்து என்னோட குருவை வந்து நான் குருவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1: பியூட்டிஃபுல் மேம். ஸோ நெக்ஸ்ட், ஒரு விமனாக இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் வைல் ஆங்கரிங் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? விமன் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஆங்கர்னாலே ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், பக்கா டைமிங் சென்ஸ் வேணும். ஸோ என்ன அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எங்களை மாதிரி லைக் நான் வந்து உங்களுடைய பெரிய உங்களை ஃபேன் கூட சொல்லலாம், லைக் யூ ஆர் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் டு many anchors like me. So avangalukla enna solla oru kutti tips mari kuda neenga sollalam eppadi oru budding anchors ku enna sollanonu edhirpaakringa?
0: Kandipa, for the compliment first I would like to thank you very much Preeti. So ungala vande innum konja naalla na interview pandra mari varunu nenikira, neenga oru periya MC anchora varunu enudaiya vaazhthukal and congratulations for that. Okay, so basically tips appdin kettingna ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா சி வி ரன் கம்பெனி, ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ட்ரெயின் தி ஆங்கர்ஸ். இன்றைக்கி கூட என்னோட ஆஃபீஸில் ட்ரைனிங் போயிட்டுருக்கு, ஓகே. ஸோ என்னென்னா அந்த இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்க வந்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நான் வந்து ஒரு பெரிய ஆங்கர் ஆகணும், நான் எம்சி ஆகணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலடி பேபி ஸ்டெப்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த காலடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ஸோ வி எஜுகேட் தெம், ஸோ அவங்கள ஒரு பிராண்டாக உருவாக்குற அளவுக்கு வில் பிரிங் தெம், ஆக்சுவலி வில் மோல் தெம் பேசிக்கலி. ஸோ இப்போ என்னன்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்கும், பேசிக்கலி அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த பேஷனேட்டாக இன்பில்ட்டாக அவங்களுக்குள்ளே வரணும். ஆனால் அதுக்கப்புறம் மோல்டிங் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், ஓகேயா? ஸோ இன்பில்ட்டாகவே எனக்கு வந்து ஆசையே இல்லை, நான் சும்மா பணத்துக்காக வரேன் அப்படின்னா நான் எடுக்கவே மாட்டேன். நான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுக்கவே மாட்டேன், நான் பணத்துக்காக தான் வரேன்னா நீ போயிடு, நீ எது நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய விதத்தில் சம்பாதிக்கலாம், ஆனால் இதுக்கு வராது, இதுக்கு வந்து பேஷன் இருக்கணும். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வுட் ரெக்கமெண்ட் பீப்புள் பிஃபோர் ஜாயினிங் எனி யூனோ சச் திங்ஸ், இந்த ஆங்கரிங்கோ வாட் எவர் இந்த கோர்ஸ் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை யாருக்கிட்டே வந்து நீங்கள் சேர்றீங்கனாலும் சரி, பேஷன். ஸோ அந்த பேஷன் இருந்துச்சுன்னா நீ எந்த ஒரு லெவலுக்கு வேணாலும் போகலாம். அதே மாதிரி டெடிக்கேஷன், நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே டெடிக்கேஷன் தேவை. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% இல்லை 200% உங்களுக்கு டெடிக்கேஷன் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண போகிறீங்க. ஸோ என்டர்டெயின் பண்ண போகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் லைக் ஆர்டிஃபிஷியலி மேட், அது வந்து உங்களுக்குள்ளேருந்து வரணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் இந்த ஸ்பாட்டில் வந்து உங்களால் வந்து உங்களோட 100% 200% கொடுக்க முடியும். நீங்கள் சும்மா ஓகே நம்ம போகலாம் நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது, அதே சமயம் எங்களுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், பிகாஸ் உங்களோட க்வெஸ்சன்ஸும் சரியாக இருந்திருக்காது. பட் இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் டெடிக்கேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொஞ்ச நாள் இருக்கும், வருவாங்க கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வேனிஷ் ஆகிடும். ஸோ அப்போ அங்கே பேஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ உண்மையாகவே பேஷன் இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஒரு தடங்கள் வந்தாலும், ஏன்னா பிகாஸ் இதில் வந்து உள்ளே இறங்கிட்ட அப்புறம் தான் தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ இந்த கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பசங்க பயந்து ஓடிடுவாங்க. டு பி வெரி ஃப்ராங்க் அவங்க வந்து பின் வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ குவிட் பண்ணும்பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இது, இவங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்து இவ்வளோ டைம் எனர்ஜி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணி அட் எண்ட் ஆஃப் த டே அதுக்கு வந்து என் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடுவோம். செலெக்ஷன் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி நிறைய செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் அந்த மெத்தடாலஜிஸ் அண்ட் ஏனோ இதெல்லாம் வச்சிருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த க்ரைட்டீரியாக்குள்ள வராங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாங்கள் கொண்டு போவோம். ஸோ இதில் வந்து நிறைய ஆடியஸ் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த ஆடியஸ் ட்ரைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு வெளில வரும்பொழுது தான் ஓகே அவங்களால கொஞ்சம் தான் கொஞ்சமாக தாக்கப்படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரும். ஸோ பேசிக்கலி நான் என்ன டிப் கொடுப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஷனோட வாங்க, அப்புறம் நீங்கள் என்ன வேலை பண்ணணும் அதில் என்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு வந்து மறந்துடுங்க. அதுக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணுங்க. நான் வந்து டிடி மாதிரி ஆகணும், பிரியங்கா மாதிரி ஆகணும் அப்படிங்கிற கனவுலாம் இருக்கட்டும், ஆனால் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி தான். பட் அதுக்கு நீங்கள் என்ன தகுதியானவங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு எக்யூப் யுவர் செல்ஃப். அது எக்யூப் வந்து ஆகிறதுக்கு நீங்கள் எங்கே எந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும், யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறத பாருங்க. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ அந்த ஒரு நாலேஜாக இருக்கட்டும், ஆங்கருக்கு நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன், இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஆங்கருக்கு அதில் என்ன க்வெஸ்சன் கேட்கணும் அட்லீஸ்ட் தெரியும். நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னா அதுக்கு அட்லீஸ்ட் க்வெஸ்சன் கரெக்டான க்வெஸ்சன், ஒரு என்ன சொல்றது ஒரு ரியாலிட்டி அண்ட் ரீசனபிள் க்வெஸ்சனாக இருக்கணும், அது ரியாலிட்டி பேஸ்டாக இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் அவங்க சும்மா எனோதானோன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து தேர் நாட் ஃபிட் டு டூ தட் ஜாப் இல்லை. ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஸ்பான்டினிட்டின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ஸ்பான்டினிட்டி அண்ட் ரிப்பார்ட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ஒருத்தங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அதுலேருந்தே எடுத்து க்வெஸ்சன் கூட கேட்கலாம். ஸோ அதை வந்து லிசன் பண்ணணும், அண்ட் லிசனிங் கேப்பபிலிட்டி அண்ட் லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரிப்பார்ட்டி ஸ்கில்ஸுங்கிறது என்னன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கறதா இருக்கட்டும், இல்லை அது கண்டினியூட்டி கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தேர்ட் திங் இஸ் இப்போ நீங்கள் க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையிலிருந்து ஒரு 6 to 60 வரைக்கும் எல்லா ஆடியன்ஸும் நீங்க பாப்பீங்க. ஒவ்வொரு தங்களையும் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், ஒரு குழந்தை கிட்ட பேசும்போது ஏய் பண்ணுவியா நீ இப்படி அப்படின்னு பேசக்கூடாது. ஏ குழந்தை வந்து கிட்ட பேசும்போது அதை கொஞ்சம் கொஞ்சி செல்லமா பேசணும், அதே ஒரு பெரியவங்கிட்ட பேசும்போது ஒரு மரியாதையோட பேசணும். உங்களோட ஏஜ் குரூப் இருக்காங்க அப்படின்னா ஏ மச்சான் அப்படின்னு சொல்லி கலாய்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ தட்ஸ் வாட், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்த காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு ஹெச்ஆராக இருந்திருக்கேன். ஹெச்சிஎல்ல வந்து நான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பாக்காக இருந்ததுனால என்னால் வந்து அந்த பீப்பிள் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே இப்போ வர குழந்தைங்களுக்கு, அதாவது இப்போ வர பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் நிறையவே தடுமாறுறாங்க, பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் சச் யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் பீப்புள். ஸோ ஒரு பீப்பிள் ஹேண்ட்லிங் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங்ல எடுக்கிறது மட்டும் போதாது, அது எக்ஸ்பீரியன்ஸில் வரணும். நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வரும், நாங்கள் ஈவெண்ட்ஸ் கூப்பிடுவோம், நீங்கள் ஈவெண்ட்ஸ் வந்து பாருங்க, நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பாருங்க, நாங்கள் எப்படி வந்து ஒருத்தங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறோம், அவங்களை அப்ரோச் பண்ணி எப்படி அவங்களுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம், அவங்க ரிப்ளை பண்ணுறதுல எப்படி நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் பேசிக்கோ, வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ் டு அப்சர்வ் திங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் டிப்ஸ்ன்னு சொன்னால் நான் சொல்லிட்டே போவேன், பட் தீஸ் த பேசிக் திங்ஸ் தட் யூனோ எனி ஆங்கர் ஆர் அஸ்பைரிங் எம்சி ஷுட் ஹேவ்.
1: எஸ் பியூட்டிஃபுல் மேம், கண்டிப்பாக எங்களுடைய லிசனர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் ஆங்கரிங்கிறது ரொம்ப சாதாரணமாகவும் நினச்சிடுறாங்க, லைக் சும்மா ஒரு ஒரு ஷோக்காக லைக் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பிக் ஆடியன்ஸ் அப்படின்னா, பட் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அதுவும் யூடியூப் வந்து பூம் ஆகிற காலகட்டத்தில் மூளை முக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் அண்ட் எம்சி இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் லைக் எஃபி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் பர்சனல் அப்டேட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நாங்கள் உங்களதை அப்சர்வ் பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சொசைட்டியில் நடக்கிறத பற்றி போடுறீங்க. ஸோ உங்களுடைய பேஜஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் மற்றவங்களை விட யூனிக்காக இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணதா, இல்லை உங்களுடைய ஆர்வம் அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு எப்படி ஆரம்பிச்சது மேம்?
0: ஓகே, டு பி வெரி ஃப்ராங்க், என்னோட பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 15 பேஜஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, ஃபேஸ்புக்கில் மட்டும். பட் என்னோட ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் மிக்ஸ்ட், எல்லாமே வந்து ஒரு கலவையா இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஆங்கரா இருக்கேன், ஸோ என்னோட ஆங்கரிங் அப்டேட்ஸும் வரும், ஒரு பிளட் டொனேஷன் அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து என்னோட டீம் மெம்பர்ஸ் போடுறாங்கன்னா அதுவும் இருக்கும். ஸோ நான் வந்து ஏதாவது போஸ்ட் போடுறேன், சோஷியல் அவேர்னஸ் போஸ்ட் போடுறேன், அதுவும் இருக்கும். ஸோ என்னன்னா நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்களோட ப்ரொஃபைலா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பிரதிபலிப்பா தான் இருக்கணும் அந்த ப்ரொஃபைல், அதை வந்து மேடப்பா வச்சிருக்கணும். சும்மா வந்து இப்போ இதை வந்து ரொம்ப இது மாதிரி வந்து லைக் என்ன சொல்றது, ஷோவா காமிச்சிக்கிறதோ இல்ல ஒரு விஷயத்த மேக்னிஃபை பண்றதோ அது மாதிரி இருக்கக்கூடாது. பட் அதுக்கு நீங்க பேஜஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பர்சனல் அப்டேட்ஸ்க்கு வந்து நந்தினி அரவிந்தன் சொல்லிட்டு எஃபி பேஜ் இருக்கு. அதே என்னுடைய ப்ரொஃபஷனல் அப்டேட்ஸ் வந்து எம்சி நாண்டின்னு சொல்லிட்டு என்னோட எம்சி ஜர்னி பத்தி இருக்கு. அதே என்னுடைய என்ஜிஓ சோஷியல் ஒர்க்ஸ்க்கு மட்டும் ஐ ஹாவ் அ பேஜ், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நான் தான் அதோட ஓனரான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்குன்னு தனியா பேஜ் இருக்கு. பட் என்னோட ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கலந்துருக்கும், பிகாஸ் என்னோட ப்ரொஃபைல வந்து பார்க்கும்போது ஓகே நந்தினியா இவங்க வந்து ஓகே இதெல்லாம் பண்றாங்களா அப்படிங்கறது தெரியும். ஸோ அதை தெரிஞ்சாதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா it is not just a show but also to be an inspiration for others. ena idha paathu nareya per varuvaanga na adha na solven ellarkittum na adha solven neenga vandu pandradhu vandu paathina oru propaganda pandradhukkum illa ungala vandu neenga publicize pandradhukkum kadaiyadhu. so idhala vandu paathina nareya per vandu paathina ena kekpaanga ipo kuda kekpaanga ஒவ்வொரு ஈவெண்ட்ல நான் போகும்போது ஐ டேக் அட்லீஸ்ட் மினிமம் 5 to 10 மினிட்ஸ் டு எஜுகேட் பீப்பிள் இன் அபவுட் தி சோஷியல் அவேர்னஸ் ஒர்க்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம். இதை ஒரு பிளாட்ஃபார்மா நான் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஈவெண்ட் கிடைக்குது அப்படிங்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 பீப்பிள் இருப்பாங்க. ஸோ அந்த 100 பீப்பிள் அட்லீஸ்ட் எஜுகேட் பண்ணலாமே, அந்த 100 பீப்பிள் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாமே. ஈவெண்ட் முடிஞ்சது அப்புறம் அது சே நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர், நீங்க வந்து ஏதாவது பிளட் டொனேட் பண்ண ஆசைப்படுறீங்களா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லி என் நம்பரே கொடுப்பேன். ஸோ அந்த மைக்ல சொல்லும் போது இந்த ஒரு 3 ஹவர்ஸ் என்ன பாத்துருப்பாங்க, நான் என்டர்டைன் பண்ணது பாத்துருப்பாங்க, நிறைய பேர் என்கிட்ட ஃபேனா வந்து மேடம் எனக்கு வந்து நீங்க வந்து இருக்க முடியுமா அது இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே நான் தரேன், என் நம்பர் தரேன் எடுத்துக்கோங்க. ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே இதுலேருந்து என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியும்னா ஐ ஷுட் அட்லீஸ்ட் எஜுகேட் தெம், ஐ ஷுட் பிரிங் தெம் இன் டு அவேர்னஸ் ஜோன். ஸோ அதை நான் பண்ணுவேன். அதுக்காக தான் மெயினா நான் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனே நான் சூஸ் பண்ணுது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிய கூட தெரியாது. ஸோ என்னோட சோஷியல் ஒர்க்கை வந்து நான் வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுனா ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டம். ஆனா அதை நான் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டேன்னா ஈஸியா நான் செய்யலாம், அந்த இடத்துக்கு போறதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது அங்க போயிட்டோம் அப்படின்னா அங்க நல்லா வெல் செட்டில் ஆயிட்டோம், நம்ம நல்லா வந்து ஏர்ன் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த உலகத்தையே ஆளலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டு.
1: ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய ரீசன், லைக் நீங்கள் அவ்வளோ அழகாக ஜஸ்டிஃபை பண்ணீங்க. பிகாஸ் இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிறவங்க வந்து பெருசாக என்ன சொல்கிறது டக்குன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக மாட்டாங்கன்னு சொல்லலாம். பட் நீங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாகவும் இருக்கீங்க நிறைய பேருக்கு. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி ஆங்கர் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கும்போது நம்ம பேசுறதை வந்து சில பேரில் நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பீட் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் இல்லை நம்ம ஃபேமிலி சர்க்கிள்லேயே. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சாலே இந்த மாதிரி ஒரு பின்னாடியிலேருந்து பேசுறதோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரும், இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது, லைக் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன் மேம்.
0: கண்டிப்பா. ஏதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து, அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் முன்னாடியெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி சோஷியல் அப்டேட்ஸ் போட்டுட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல ஒரு விஷயம் பண்ணேன். ஒரு 1 month ஃபுல்லா நான் வந்து முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய எம்சிங் ஜேர்னி, அதாவது எம்சிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்ஸ் ரெண்டுமே கலந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வியூஸ் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியல, எல்லாருக்குமே தெரியும் ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி வேரிங், என்னடா இதுக்கு வந்து வியூஸ் வருது, இதுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஆகஸ்ட் மந்த்ல ஐ டுக் அ சேலஞ்ச். ஸோ ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாவே நான் சோஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நான் போட்டேன், அதாவது சோஷியல் ஒர்க்ஸ் ரிலேட்டட் என்ஜிஓ ஸ்டேட்டஸ் அது மட்டும் தான் போட்டுருப்பேன் பிளட் எல்லாமே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 1 month ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எடுத்தேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னா வியூஸ் எல்லாம் கம்மியா இருந்துச்சு. To be very frank, I told my team as well. So, என்னுடைய எம்சி அடுத்த அந்த ஆகஸ்ட் முடிச்சு செப்டம்பர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவெண்ட்ஸ் மட்டுமே தான் போட்டேன். ஸோ இதை நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நான் பண்ணேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு என்ன தேவை? என்டர்டெயின்மெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பார்க்குறாங்க. பட் மற்றபடி ஒரு சோஷியல் ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து சீண்ட கூட மாறிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் ஆச்சு. ஒரு கிராஃப் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே போயிருந்த கிராஃப் அப்படியே இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேட்டஸ் போடும்போது, ஈவெண்ட்ஸ் பற்றி ஸ்டேட்டஸ் போடும்போது திருப்பி ரைஸ் ஆச்சு. ஸோ தட் வாஸ் லைக் ரியலி அலாமிங் டு மீ. இந்த அதை நான் வந்து என்னோட என்ஜிஓ சர்க்கிள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சோஷியல் ஸ்டேட்டஸை போடுறதே நிறுத்திட்டேன் நான், அதாவது ஜீரோ ஆக்கிட்டே சொல்லலாம். என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட். ஸோ என்னோட கான்டாக்ட்ஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த கான்டாக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு நான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி இப்ப நான் வந்து டைரக்டா உங்களோட இன்பாக்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன் பாஸ்கனும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் வந்து அதுல இருந்து அட்லீஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு, அண்ட் நீங்க கேட்ட மாதிரி கிரிட்டிசிசமும் நடந்திருக்கு. சோ இங்க நான் வரேன் அந்த கிரிட்டிசிசம் பாயிண்ட். சோ கிரிட்டிசிசம் எங்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாரி எங்களுக்கு டைம் கிடையாது, நீங்க இதெல்லாம் பண்றீங்க ரொம்ப நல்லதுதான் சந்தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு டைம் கிடையாது, நீங்க எங்களை வந்து ப்ராட்காஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னே சொல்லுவாங்க. சரி ஓகே ஃபைன், அதை சொல்லிடுறாங்க, ஜெனியூனா சொல்றாங்கன்னு விட்டுருவோம். சில பேர் என்னன்னா இந்த கிரிட்டிசிசம் பண்றவங்கன்னு இருக்காங்க, எஸ் அஃப்கோர்ஸ், அவங்க எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களால இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை, இயலாமை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க பண்றாங்க. சோ அதை பத்தி பாதர் பண்ணவே தேவையில்லை. வாட் ஐ வுட் சே இஸ், நீங்க காதலே வாங்க வேண்டாம்னா நான் சொல்லுவேன். இந்த காதல வாங்கி இந்த காதல விடுங்கன்னு சொல்றதே நான் சொல்ல மாட்டேன். நீங்க காதலே வாங்க வேண்டாம், நீங்க நல்லது பண்றீங்களா உங்க மனசாட்சிக்கு தெரியுமா, பண்ணிட்டே இருங்க அவ்வளவுதான். டு நாட் பாதர் அபவுட் எனி கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் இருக்கிறது நல்லதுதான், ஏன்னா உங்களை வந்து இன்னும் வேகமா ஓட வைக்கும் அது. ஓகேயா? சோ என்னோட ஒவ்வொரு கிரிட்டிசிசமும் be it events or social work எனக்கு வந்து ஒரு உந்துதலா தான் இருந்திருக்கு. ஓகேயா? சோ அப்படி இருக்கும் போது டெஃபினெட்லி டூ டேக் கிரிட்டிசிசம், பட் டு நாட் டேக் இட் இன்டு யுவர் ஹார்ட். அவங்க பேசுறாங்களா கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே தூக்கிட்டு போட்டு போயிட்டே இருங்க. ஓகே, சோ இவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுனால நீங்க அப்படி மாற போறது கிடையாது, நீங்க தப்பான ஆளா மாற போறது கிடையாது. சோ டேக் திஸ் ஆஸ் அன் என்ன சொல்றது, ஒரு உந்துதலா எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு மோட்டிவேஷனா கூட எடுத்துக்கோங்க நீங்க, அதுதான் சொல்வேன் நான்.
1: ஓகே, தேங்க் யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக நம்ம லிஸ்னர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பேங்க் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இவங்களுடைய வார்த்தைகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மனிதனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா மேம்? ஸோ அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப லைக் கால் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பீங் அ விமன் நிறைய சொசைட்டி மக்களை பார்த்துருக்கீங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸும் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து அவளுடைய ஆடை எவ்வாறு ரெஸ்பெக்ட் வந்து டிசைட் பண்ணுது, இல்லைனா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு பிளேஸ்க்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்?
0: கண்டிப்பாக இட்ஸ் அ நைஸ் க்வெஸ்சன் ஆக்சுவலி. என்னன்னா இப்போ வந்து விமன் பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயும் தான் இருக்குது, பி ட்ரெஸ் ஆர் யூனோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆடையை வந்து அணியணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா அணியலாம். ஆனால் அது எந்த இடத்துக்காக வந்து அதை அணியணும் அப்படிங்கிறது ஒரு வரையறை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போக முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்குமோ அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலாக இருந்தால் அழகாக இருக்கும். அதே சமயம் அங்கே வந்து கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு மரியாதையும் இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வேற மாதிரி ஒரு ட்ரெஸ் போறீங்க, ஒரு கேஷுவல் வேர் போறீங்க அப்படின்னா அதுவும் வந்து சூட் ஆகாது. ஒரு கல்யாணத்துக்கு போனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து டிஃபர் ஆகும். அது வந்து பண்றதுல தப்பே கிடையாது, நான் தான் சொல்வேன். பட் பீங் அன் ஆங்கர் எங்களுக்கு வந்து அதுதான் ஜாப் ஆக்சுவலி, அதுதான் ஆள் பாதி ஆடை பாதி தான் எங்களுடைய ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எங்களை வந்து பார்த்த உடனே ஜட்ஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஓ சூப்பர் இவங்க தான் ஆங்கர் போல அப்படின்னு கேட்பாங்க, அப்படின்னு நினைப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே முக்கியம் ஆக்சுவலி. ஆனால் மீதி இப்போ வந்து நார்மலாக இருக்கிற விமனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சொசைட்டியில் இருக்கிறாங்கனாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா அந்த இடத்துக்கேற்றாற் போல் வந்து அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டாலே போதும், அண்ட் கரெக்டாக நீட்டாக பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தானாக வரும். இப்போ ஆங்கரா இருக்காங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே அவங்க வந்து சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ஒரு என்ஜிஓ ஈவெண்ட்ஸ்க்கு ஏதாவது போறோம் அப்படின்னா அங்க வந்து நான் பிரம்மாண்டமா ரொம்ப அழகா அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அவசியம் கிடையாது. அங்க நான் போக போற பீப்பிள் பார்க்க போற பீப்புளா இருக்கட்டும் அந்த போக போற இடமா இருக்கட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்படுற இடமா இருக்கும் ஓகேங்களா. அங்க வந்து நான் வந்து ரொம்ப அப்படியே ஃபிளாம்பாயிண்டா நாங்க போக முடியாது ஓகேயா. ஸோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நான் போவேன். அதே வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் நடக்குன்னா அதுக்கேத்த மாதிரி நான் போவேன். அண்ட் கிளைண்ட்டோடைய எங்களோட ரெக்யர்மெண்ட்டும் வரும்போது கிளைண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி அட்டையர் வேர் பண்ணிக்கோங்க, இப்படி தீம் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அதுலேயும் வந்து உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு லிமிட் வச்சிருக்கேன் ஓகே, இந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிமிட் வச்சுக்கோங்க. உன்னோடைய வரையறை உன்னோட லிமிட் வந்து உனக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து சொல்லுவேன் பெண்களுக்கு. ஸோ உங்கள் லிமிட்ஸை நீங்கள் தான் வரையணும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரா யுவர் லைன் லிமிட்ஸ் அந்த எல்லாமே நீங்கள் தான் ட்ரா பண்ணணும். அப்படி இருக்கும் போது இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரம், அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தணும். அப்போனா கரெக்டான ரெஸ்பெக்ட் கரெக்டான பீப்புள் கிடையாது உங்களுக்கு தானாக தேடி வரும். இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தேடி வந்துட்டு இருக்கு.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக இது பெண்கள் கேட்டுட்டு இருக்க எல்லா பெண்களுக்குமே இது ஒரு பெரிய தெளிவு ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸில் வந்து ஒரு 16,000 கான்டாக்ட்ஸ் இருக்கு நாங்கள் முன்னாடி கேள்விப்பட்டோம். இப்போ அது கண்டிப்பாக அதிகமாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, லைக் பீட் ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த கான்டாக்ட்ஸ் உங்களுடைய எம்சிங் மூலியமாக வந்த இந்த நெட்ஒர்க் வந்து எப்படி இந்த மாதிரி வேலைகளுக்கு உதவியாக இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
0: கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு உதவியாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் எனக்கு இந்த கான்டாக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வேல்யூபிளாக இருக்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் ஒரு ஆப்டிமம் யூசேஜை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஸ்டார்ட் கிரியேட்டிங் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 3000-4000 பேருக்கு வந்து நான் அந்த மெசேஜ் அனுப்புவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அனுப்பிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு யார் யாருக்கு உண்மையாகவே இது மேலே அக்கறை இருக்குது, சோஷியல் விஷயத்துக்கு மேலே அக்கறை இருக்குது, அண்ட் யார் யாருக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. இந்த அக்கறை இல்லாத பீப்பிள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம் தெரியும். அவங்க கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிறதோட நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்கள அப்ரோச்சே பண்ணக்கூடாது அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கே ஏதோ ஒரு தேவை இருக்கு, நீட் இருக்கு, பிளட் ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்றோம், அதை வந்து ஒருத்தங்க கிட்ட கேட்கறோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுவோம். இப்போ வந்து என்ன தயவு செஞ்சு இது மாதிரி ஒரு விஷயத்த இன்வால்வே பண்ணாத அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது அவங்க கிட்ட போய் கேட்போமா கேட்குமா. ஸோ இது வந்து எனக்கு தெளிவு ஏற்படுத்துச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா இந்த ஒரு கான்டாக்ட்ஸை வச்சு எந்த அளவுக்கு வந்து கேப்டிவேட் பண்ண, அதாவது எந்த அளவுக்கு அதுலேருந்து வந்து நம்ம ஆப்டிமம் யூசேஜ் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அப்புறம் வந்து என்ன பண்ணனா அதில் வந்து ரெகுலராக மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியும் அதே சமயம் அவங்களுக்கு எடுத்து புரியிற மாதிரி நிறைய மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பிச்சேன். அதுலேருந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் கிடைச்சாங்க. இப்போ அவங்களுக்கு தான் நான் ரெகுலராக வந்து மெசேஜ் பண்ணிட்டு அண்ட் அவங்கள தான் நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி வந்து எங்களுக்கு பிளட் ரெக்வஸ்ட் வந்துச்சு, இப்போ நான் வந்து அனுப்பிச்சு கேட்ட உடனே நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்ககிட்டேருந்து நான் வந்து கேட்பேன் உங்களால் வந்து இது பண்ண முடியுமா, டொனேட் பண்ண முடியுமா, இல்லை டோனர் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு. அதில் ஒரு 4 எஸ்ன்னு சொல்லுவாங்க, 4 வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, வாட் எவர் இட் இஸ் அட்லீஸ்ட் ரிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க, இல்லை என்னையை பிளாக் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் எங்களுக்கு கோவம் வரும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், எல்லாமே வரும். என்னடா இது ஒரு மனிதாபிமானம் வந்து சாதாரண ஒரு ஹியூமானிட்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க எங்களை தான் தேடி வருவாங்க. நம்ப மாட்டீங்க, இது நடந்திருக்கு. நான் வந்து கேட்ட சமயத்தில் நிறைய பேர் வந்து ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக எவ்வளோ தடவை வந்து நடந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஏதோ எமர்ஜென்சி வருது, பிளட் ரெக்வஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அப்போ எனக்கு நான் ஒரு நிமிஷத்தில் கேட்கலாம் அவங்க கிட்ட என்னங்க நான் வந்து கேட்டபோது நீங்கள் பண்ணலையே அப்படின்னு. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி கேட்க போகிறது கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது.
1: கரெக்ட்,
0: நான் தலையாடிட்டு ஓகே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் தான் சொல்லுவேன். அப்போ அட்லீஸ்ட் அவங்க மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு ஓகேங்களா. இப்போ நான் அதை கேட்டதுனால அவங்களுக்கு மேபி என் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. ஆனால் அது வந்து எனக்கு தேவையில்லை, அட்லீஸ்ட் நான் ஹெல்ப் பண்ண போய் அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அற்ப ஆசைன்னு சொல்லலாம்.
1: ட்ரூ ட்ரூ. ஓகே மேம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா என்ஜிஓஸோடைய சேர்ந்து வேலை பார்த்துட்டு வரீங்க, ஆனால் ஒரு பர்டிகுலர் என்ஜிஓக்குள்ளே நீங்கள் இல்லை. கரெக்ட், லைக் ஒன்றுத்தில் மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் எல்லா விதமான சோஷியல் குரூப்ஸோடையும் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரீங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம போனோன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, லைக் ஒரு என்ஜிஓ நம்மளே ஒன்று துவங்கி அதுக்குன்னு சில ஐடியாலஜிஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட்டான ஒரு இமேஜினேஷனோ இல்லை தாட் இருக்கா உங்கள் மைண்டில்? ஸோ
0: ஓகே, டு பி வெரி ஃப்ராங்க், நான் வந்து ஆல்ரெடி ஒரு என்ஜிஓ வச்சிருந்தேன், நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து ஓப்பனாக வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். எனிக்மா த டிவைன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ வச்சு. அது என்னன்னா நான் ஐ வாஸ் ப்ரொப்ரேட்டர், எல்லாமே நான் மட்டும் தான், அதில் இருக்கிறது எல்லாமே நான் மட்டும் தான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வேஸ்ட் பொருட்கள் கிடைக்குதோ அதில் வந்து ஒரு நல்ல ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணி அதை வந்து செல் பண்ணி அதில் வர பணத்தை வந்து நான் குழந்தைங்களுக்கு ஆர்ஃபன்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த அது வந்து எப்படின்னா நான் வந்து ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணியிருந்த டைமில், ஸோ அப்போது என்னென்னா எனக்கு அந்த டைமில் வந்து என்ஜிஓஸில் வந்து அவ்வளோவா கனெக்ட் வரல எனக்கு, இருக்கும் பட் என்னால் கொஞ்சம் பேர் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்போ வந்து என்னோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சிஆர்ஆர் ஆக்டிவிட்டியில் நான் ஆக்டிவாக இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காண்டாக்ட் லெவல் அப்போ இல்லை எனக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் மூலியமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபெல்ட் ஓகே நம்ம வந்து ரொம்ப சின்னதான ஒரு உலகத்துக்குள்ளே இருந்து இதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய உலகம் நமக்கு வந்து வெளியில் இருக்குது, இது காத்துட்ருக்கு. ஸோ அங்கே போகணும் அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து ரீச் பண்ணணும். அதுக்கு வந்து நான் எனக்கு வந்து நான் ஃபவுண்டராக இருக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் ஆசையே படல. எனக்கு என்னென்னா பேசிக்கலி ஐ வாண்ட் பி அ சோஷியல் ஒர்க்கர், அது வந்து எனக்கு பிராண்டோ இல்லை நேமோ அதெல்லாம் தேவையில்ல. ஸோ நான் எல்லாருக்கூடையும் நான் பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன், அவங்களோட விஷயத்தையும் நான் பகிர ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்ட் ஷேரிங் அண்ட் அப்போதான் எனக்கு இன்னும் ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. பிகாஸ் இது வந்து நான் வந்து என்னோட கோலை நோக்கி நான் போறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் டைம் வேணும். ஏன்னா எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் வந்து ஸ்டேபிள் ஆகணும். அப்போ வந்து நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு கோல் வச்சுட்டு நான் போகலாம். எனக்கு வந்து மைண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் வந்து இப்போ வந்து ஜீரோ டவுன் பண்ணி ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் வர முடியாது. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நான் இப்போ இருக்கேன். பட் வென் ஐ இல்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஒரு ஸ்டேட்டுக்கு வரேன், அப்போ வந்து எனக்கு ஒரு தாட் வருது ஓகே இந்த ஒரு கேட்டகரி எடுத்து இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அப்போ ஐ வுட் பி ஏபிள் டு சே. பட் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் நோ. ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த ஒரு தாட் இல்லை. எனக்கு யாருக்கெல்லாம் முடியுதோ இப்போதைக்கு நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்கேன், ஆசையில் தான் இருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஐ திங்க் யூனோ ஐ எம் டூயிங் இட் குட். இன்னும் நிறையா பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை.
1: ஸோ நீங்கள் எதுலேயுமே பார்ட்டாக இல்லாத போவே நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வரீங்க. ஸோ நீங்களே ஒன்று இன்னும் நல்லா ஒரு வேகத்தோட
0: போயிட்டு
1: மேம், அதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம லைட்டா எம்சிங் ஜேர்னிக்கு ஜம்ப் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு பீங் அன் ஆங்கர், உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும், ரிமைண்டர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ கரெக்டா ஒரு ஈவெண்ட்க்கு சொன்ன டேட்ல போகணும், கரெக்டான டைமிங்க்கு போகணும், இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு எப்படி மேம் உங்களால முடியுது? ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்குமே, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
0: சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் டு கூகுள், கூகுள் கேலண்டர். ஓகே, ஸோ எல்லாமே என்னோட கூகுள் கேலண்டர் தான் நான் ஸ்கெட்யூல் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வரது கூட எனக்கு கரெக்டாக அழகாக ரிமைண்டர் காமிச்சிரும் அது ஹாஃப் அன் அவர் பிஃபோர். பட் எனிவேஸ் வைஸ் நமக்கு வந்து முன்னாடி நாள் நைட்டே நமக்கு தெரிஞ்சிடும், முன்னாடி நாளே நம்ம வந்து பிளான் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டேக்கான ஸ்கெட்யூல்ஸ். நான் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன், இந்த டைமுக்கு போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பேன் நான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து எல்லாமே வந்து நான் என்னோட கேலண்டர் தான் ஸ்கெட்யூல் பண்ணிப்பேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை இருக்கும். என்னோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால், லேப்டாப் ஓப்பன் பண்ணாலே அத்தனை ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி நிற்கும், எல்லாரையும் பார்த்து பயந்துருவாங்க. ஸோ எஸ் ஸ்டிக்கி நோட்ஸாக இருக்கட்டும், ஒட்டவர் இட் இஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நன்மை இருக்குது, நல்ல வகையில் நல்ல வழியில். ஓகே, ஸோ நான் வந்து எப்படின்னா நல்ல வழியில் தான் நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். அண்ட் இட் இஸ் லைக் வெரி பிக் பூன் டு அஸ் ஆக்சுவலி நம்ம என்டையர் ஹியூமனிட்டிக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டு பி வெரி ஃப்ரேங்க் இந்த விஷயங்கள் ஸ்கெட்யூல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நானும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தமிழும் சேர்த்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருமே நாங்கள் சிங்கில் இருக்க ஒரே வேவ்லெங்க்ல இருக்கிறதுனால எங்களால் இது வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்துட்டேன், என்னுடைய கம்பெனி அங்கே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா ஹீ இஸ் ஹேண்ட்லிங் த என்டையர் ட்ரெயினிஸ் ஓவர் தேர். ஸோ இப்போ என்னால் இங்கே வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளார வந்து பிரிச்சுப்போம். ஸோ தட் இஸ் அ குட் வேவ்லெங்க் பிட்வீன் அஸ் அண்ட் தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் இன் மெயின்டைனிங் எவ்ரி திங். ஸோ இன்னைக்கு இன்னொரு இடத்துல நாவலூரில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதுக்காக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசோர்ஸஸ் எல்லாமே நாங்கள் கரெக்டாக அங்கே சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோஆர்டினேஷன் இருக்கும், கால்ஸ் இருக்கும், கிளைண்ட் கால்ஸ் இருக்கும், இப்போ நாளைக்கான ஈவெண்ட்ஸ்க்கான கால்ஸ் இருக்கும், இன்னைக்கு ஈவினிங்கான மீட்டிங்ஸ்க்கான கால்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யா இட் ஆல்சோ மேட்டர்ஸ் அ லாட். அண்ட் அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லாமே நாங்கள் டைம் டு டைம் அஜெண்டா ஒரு நாளைக்கான டாஸ்க் லிஸ்ட் எழுதுவோம். ஸோ டாஸ்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு இத்தனை டாஸ்க் இருக்கு, இவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப அது கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரொசீஜரல் ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கும், பட் இட் வில் சேவ் ஆர் டைம். ஸோ டைம் சேவிங் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ
1: எஸ் மேம், ரொம்ப அழகாக இருந்தது உங்களுடைய ஸ்கெட்யூல் பிளான்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க் லைஃப் இல்லையா இது? ஸோ டெய்லி ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஸோ டே பேக் டு பேக் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க புத்துணர்வோட. ஸோ எப்படி ஃபேமிலி லைஃப் அந்த ஒர்க்கையும் எப்படி ஃபேமிலியும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறீங்க மேம்?
0: ஓகே, ஸோ இது வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லிட்டில் டிஃபிகல்ட் என்னன்னா நான் இப்போ வந்து காலையில் போகிறேன் அப்படின்னா வெளியில் வரேன் அப்படின்னா நைட் வந்து ஒரு 12-1 மணி ஆகிடும் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வீட்டுக்கு வந்து சேரும்பொழுது இப்போ அதுவும் ஈஸியாக ரொம்ப தூரம்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து இட் வில் டேக் ஹெல் லாட் ஆஃப் டைம் டு ரீச். இந்த ட்ராவல் பண்ணி வரதுக்கே நம்ம சென்னையில் அது ஒரு பெரிய விஷயம். இல்லை நான் வந்து இப்போது வெளியூர் போகிறேன், அவுட் ஆஃப் டவுன் போகிறேன், இல்லை வெளியே ஸ்டேட் போகிறேன் அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஜேர்னி இந்த ட்ராவல். ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும் போது ட்ராவலையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ வெரி வெரி பிக் சேலஞ்ச். பட் டு சம் எக்ஸ்டென்ட் என்னுடைய ஃபேமிலி வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஐ எம் ஏபிள் டு இன்னும் மேனேஜ் திங்ஸ். ஸோ எங்கள் அப்பா அம்மாவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால என்னால் வந்து பண்ண முடியுது. And to be very frank, inga appa amma vandu oorla irukanga, so I can only communicate with them over the call phone. Yeah, so calls edukano appadina na vandu 12 manikku mela tha enga amma kitta na pesuvenga over naalum. So over raathri enga amma vandu adhuvarikku mulichirundha engitta pesiittu dhaan thoonguvaanga. So ipdi irukumbodhu avanga konja cooperate pandradanaala ennaliyum vandu you know I am able to manage things. So idu na mattum credit eduthukonu nenikala enoda family um vandu they are very supportive to you know balance my work and life, work life and work life. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி
1: ஓடிட்டுருக்கு. ஸோ ஓகே மேம், நல்லா இருந்தது உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அழகாக சொன்னீங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க, இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம எம்சி நந்தினி அவர்களோட பேச போகிறோம். ஸோ இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.

0: ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோ. எஸ் உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் ஒர்க்காக இருந்தாலுமே இட் ஹேஸ் அ டேர்ன் அரவுண்ட் டைம், TAT சொல்லுவாங்க. அதாவது ஒரு 24 hours இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். ஆனால் ஒரு பிளட்டாக இருக்கட்டும் இல்லை பிளேட்லெட்ஸாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எமர்ஜென்சியில் தான் வரும், ஹை ப்ரையாரிட்டி ஹை எமர்ஜென்சியில் தான் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் அரவுண்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இருக்கும், 3 hours இருக்கும், உடனே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 24 hours இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப நிறைய கேசஸ் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீக்கிரமாக வேணும்னு கேட்பாங்க. அப்போது நம்ம சோஷியல் ஒர்க் பண்ணுறோம், உண்மையாக ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கும் அப்படின்னா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, தெர் கேன் பி என் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் ஒரு சோஷியல் ஒர்க்காக இருக்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கூட நடக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவை, இப்போ தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் பிளேட்லெட்ஸ்க்கு தான் வரும் மெயினாக. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஐ ஆல்வேஸ் கிவ் ஃபார் பிளட் அண்ட் பிளேட்லெட்ஸ் டொனேஷன் அண்ட் எமர்ஜென்சி கேசஸ். ஸோ இப்படி நான் வந்து போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது, சோஷியல் வுட்ஸ் டிவிக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது ஐ மெட் ஸ்ரீவத்சா வேமா, த ஃபவுண்டர் ஆஃப் பிளேட்லெட்ஸ் கிளப். அண்ட் அந்த ஒரு பயணத்தை வந்து நாங்கள் அங்கேயிருந்து ஆரம்பித்தோம். தட் இஸ் மை இன் அ ஜேர்னி அலாங் வித் தெம், ஸ்டார்டட் ஒன்லி ஃப்ரம் தேர். அண்ட் இட்ஸ் பீன் லைக் யூ நோ 1.5 years நவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்குது, ஒரு வேவ் லென்த் இருக்குது. பிகாஸ் எந்த ஒரு எமர்ஜென்சி கேஸாக இருந்தாலுமே நாங்கள் வந்து எல்லாருமே வந்து நான் அவைலபிளாக இருந்தேன், இன்கேஸ் நான் ஈவெண்ட்டில் இல்லாத சமயத்தில் நான் அவைலபிளாக இருந்தேனா கண்டிப்பாக நான் அதுக்கு ஒர்க் பண்ணுவேன் நான். ஸோ அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு தான். அண்ட் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், க்ரியேட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணிட்டு விடுறது கிடையாது, இட் ஷுட் கோ எவ்ரி டே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது டைம் டு டைம் வந்துட்டே இருந்தால் தான் மக்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம எப்படி டெய்லி ஏஞ்சோடய ப்ரஷ் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு ஹேபிட்டாக மாற்றணும் அதை. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ரெகுலராக இதை பற்றி நாங்கள் நிறைய க்ரியேட்டிவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம், கேம்ப்ஸ் நடத்துறது, லைக் யூனோ நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்கிறதுக்கு நம்மளுடைய ஃபவுண்டர் ஆஃப் பிளேட்லெட்ஸ் கிளப் ஸ்ரீவத்சா வேமா வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஓவர் டு யூ ஸ்ரீ.
1: ஸோ வெல்கம் சார். ஸோ நீங்கள் உங்களை இங்கே வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இங்கே வந்ததுக்கு. ஸோ ஏ சொல்லுங்கள் சார், இந்த பிளட் டொனேஷன் அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய ஆர்வம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அது ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் உங்களை ரொம்ப கவர்ந்து நீங்கள் இது மாதிரி வேலை செய்யணும்னோ ஹெல்ப் பண்ணும் நிறையா பேருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் எதுலேருந்து தொடங்கிச்சு சார்?
2: குழந்தையோட அப்பா கால் பண்ணி ஹி ஸ்டார்டட் ஷவுட்டிங் அட் மீ பிலீவிங் தட் ஐ ஆம் த டோனர் ஃபார் கமிட்டட்.
1: ஓகே,
2: நான் அப்போ மீட்டிங்கில் இருந்ததுனால ஐ டிஸ்கனெக்டட் தி கால் அண்ட் டோல்ட் ஐ கால் டேம் பேக் ஆஃப்டர் மை மீட்டிங். அப்போது எக்ஸ்பிளைன்ட் குழந்தைக்கு நான் உங்களுக்கு தப்பாக கால் பண்ணிட்டேன்,

0: ஆல் ஸ்டார்டட் மை ஜேர்னி ஆன் தட் வே. அண்ட் ஒன்று ரெண்டு ஆச்சு, ரெண்டு நாலு ஆச்சு, ஸ்டார்டட் மல்டிப்ளைங்.
1: பியூட்டிஃபுல்.
0: அண்ட் பிளட் டொனேஷன் போயிட்டே இருந்தப்போ லேட்டர் ஆன் வி ஃபவுண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பிளேட்லெட் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு In 2013, we started promoting the platelet donations also.
1: Okay. Beautiful, sir. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஜேர்னியை கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த குட்டி குட்டி ஹாப்பினஸ் தானே சார் மேட்டர்ஸ் இன் லைஃப். லைக் நீங்கள் அந்த சந்தோஷம், அந்த அப்பாவுடைய முகத்தில் குழந்தைக்கு பிளட் டோனர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அந்த சந்தோஷம் தானே மேட்டர்ஸ். ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக. ஸோ நம்ம கம்யூனிட்டி லிஸ்னர்ஸ்க்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலது இருக்கும்ல சார் பிளட் டொனேட் பண்ணும்போது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் அவேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா லிஸ்னர்ஸ்க்கு?
0: பிளட் டொனேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ டொனர் ஷுட்ன்ட் ஹாவ் டேக்கன் திஸ் ட்ரிங்க்ஸ். ட்ரிங்க்ஸ் வந்து பிஃபோர் 48 ஹவர்ஸ் பெஸ்ட். ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 hoursக்கு முன்னாடி பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அகெயின் தே வில் பி ரிஜெக்டட்.
1: ஓகே.
0: அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாட் எவர் மெடிசன்ஸ் அதுவும் 48 hoursக்கு முன்னாடி எடுத்துருந்துருக்கக்கூடாது.
1: ஓகே.
0: அண்ட் லாஸ்ட் பாஸ்ட் 1 year மலேரியா, டைஃபாய்ட், ஜாண்டிஸ், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்திருக்க கூடாது. இஃப் அ டோனர் ஹட் அண்டர்கோன் அ மேஜர் சர்ஜரி, ஒரு ராட் வைக்கிறது, ஸ்டீல் ராட் மாதிரி வைப்பாங்க உடம்புல, அந்த மாதிரி ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணாங்கன்னா அப் டு 2 years தே கே நாட் டொனேட். அண்ட் டாக் பைட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் 6 months தே வில் ரிஜெக்ட், சம் ஹாஸ்பிட்டல்ஸ் வில் ரிஜெக்ட் ஃபார் அப் டு 1 year ஆல்சோ. தட் ஒன் டேட்டூஸ் போட்டால் 6 months தே கே நாட் டொனேட். முன்னாடி 1 year இருந்தது, பட் நவ் depending upon that needle they use and end alavukku podum solittu on that they reject up to 1 year again, but normally up to 6 months. Okay. Platelet donation kada 6 months kalichi they can start donating platelets.
1: Thank you so much sir. கண்டிப்பா இது நம்ம லிசனர்ஸ்க்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஏனா இவ்வளவு ஆழமாக யாருமே நமக்கு சொன்னது இல்லன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பிளேட்லெட்ஸ் டொனேட் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் பிளேட்லெட்ஸ் கவுண்ட்னு சொல்லி ஏதாவது செக் பண்ணுவீங்களா, இல்லை வர அவங்களுடைய பாடியில் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா சார் பிளேட்லெட் டோனர்ஸ் பற்றி? ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க.
0: எனி ஹியூமன் பீயிங் 1.5 lakhs மினிமம் இருக்கணும்.
1: ஓகே.
0: ஃபார் தெம் ஃபார் டு பி லீட் தி லைஃப்.
1: எலிஜிபிள்
0: டொனேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.9 to 2 lakhs இருக்கணும். ஒன்லி தென் ஹாஸ்பிட்டல் வில் அக்ரி தம் டு ப்ரொசீட் வித் டொனேஷன். பிகாஸ் அவங்க டொனேட் பண்ணுறப்போ 30 to 35 thousand கவுண்ட் கம்மியாகும்.
1: ஓகே.
0: அதை கம்மியாச்சு இட் ஷுடன்ட் ஃபால் பிலோ 1.5 lakhs. 1.5 பேஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தே வில் ப்ரொசீட் வித் டோனரோட அக்கௌண்ட். ஸோ ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் 2 lakhs இருந்தால் தே வில் அக்செப்ட் ஃபார் டொனேஷன். இஃப் இட் இஸ் 1.9 lakhs தே வில் அக்ரி. டிபெண்டிங் ஆன் தர் கவுண்ட் வந்துடும், அந்த மிஷின்லேயே கவுண்ட் வந்துடும் வாட் இஸ் அ பர்சன்டேஜ். அதுக்கேற்ற மாதிரி தே வில் ஸ்டாப் வித் தி ப்ரொசீஜர். அண்ட் அவங்க டொனேட் பண்ணுற பிளேட்லெட்ஸ் வித்தின் 48 hours இட் வில் கெட் ரீஜென்ரேட்டட்.
1: இப்போ
0: இன்னைக்கு 1.9 lakhs கவுண்ட் இருந்தது, ஆஃப்டர் டொனேஷன் இஸ் கவுண்ட் இஸ் 1.65.
1: ஓகே.
0: 48 hours கழிச்சு போய் திருப்பி செக் பண்ணாருன்னா யூ கேன் சி இஸ் கவுண்ட் பேக் டு 1.9 lakhs. 48 hours ரீஜென்ரேட் ஆகிடும்.
1: எஸ் ட்ரூ. இது கண்டிப்பாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பிகாஸ் டொனேட் பண்ணுறவங்க நினச்சிப்பாங்க ஐயோ நம்ம உடம்புலேருந்து பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறைஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் சார், இப்போது யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி டோனர்ஸோட கான்டாக்ட் பண்ணுறவங்க சும்மா அந்த மெசேஜ் அனுப்புவாங்க, அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அதோட விட்டுருவாங்க சார். கரெக்டான ஒரு ஃபாலோ அப் வேணும், அப்புறம் அந்த அந்த பிளட் போய் அந்த குழந்தைக்கோ இல்லை யாருக்கு தேவையானவங்களுக்கோ அவங்களுக்கு சேர்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்பெஷல் டீமோ இல்லை கண்டிப்பாக யாரோட ஹெல்ப்பாவது நம்மளுக்கு தேவை இல்லையா சார்? ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் அண்ட் நெட்ஒர்க் எப்படி நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக மெயின்டைன் பண்ணி டக்குன்னு தேவையான டைமுக்கு ஒழுங்கான டைமுக்கு ரீச் ஆகுதான்றது என்ஷோர் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: லைக் என்ன மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் வாலண்டியர் அந்த மாதிரி நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ். இப்போதான் லாஸ்ட் இயர் ஐ ஃபவுண்ட் திஸ் பர்சன் அசோக். இவனை மாதிரி வேறு யாரையும் டெடிக்கேட்டடாக நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நீடு எடுத்தனா அது ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் விட மாட்டான். ஆனால் இது முடியல, ஆனால் இது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா என்ன ரிமைண்ட் பண்ணுறாரு இல்லையோ இவன் என்ன ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ஐ மஸ்ட் பி ஹாப்பி டு ஹாவ் சச் அ வாலண்டியர் லைக் அசோக். And obviously, another person sitting next to me is Nandini. அவங்களும் த்ரூ ஆர் கான்டாக்ட்ஸ் பல பேர் கான்டாக்ட்ஸ் வச்சுருப்பாங்க, பட் தி டோன்ட் நோ ஹவு டு யூட்டிலைஸ் தெம். கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிறது பெருசு இல்லை, அவங்கள நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணுறது. தட் ஷீ இஸ் டூயிங் ஒரு ஒரு மெசேஜ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, வெதர் இரஸ்பெக்டிவ் வெதர் தேர் ரெஸ்பாண்டிங் ஆர் நாட் ரெஸ்பாண்டிங், இவளோட வேலையை இவ செஞ்சுட்டே இருப்பான். மெசேஜஸ் அனுப்புறது, ஆஸ்கிங் தெம் ஃபார் சப்போர்ட், அந்த மாதிரி இப்போ சப்போர்ட் நிறையா கிடைச்சிட்டு இருக்கு. அவேர்னஸ் இஸ் தேர்.
1: வினீத்
0: மீம்ஸ் நம்ம பிளேட்ல

0: கிளப் பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ்னஸ்ன்னு பார்த்தா செகண்ட் மீம்ஸ். மீம்ஸ் சொல்லிட்டு நம்ம பிளிட்லிட் கிளப் வினித் மணிமாறன் சொல்லிட்டு ஆக்சுவலி ஹஸ் டூயிங் அ பிளாக், இஸ் வெரி குட் அட் தமிழ். அவனோட தமிழில் தான் நான் இம்ப்ரெஸ் ஆகி ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஹிம் ஃபார் அ போஸ்ட். அவர் ரெகுலராக மீம்ஸ் போட்டுட்டு இருக்காரு.
1: ஓகே,
0: அவரோட மீம்ஸை பார்த்துட்டு எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு டோனர் வில் டர்ன் அப், சார் ஐ வாண்டட் டு டொனேட் பிளேட்லெட் சொல்லிட்டு அந்த மாதிரி த ரீச். ஐ ஷுட் பி அப்ரிஷியேட்டிங் வினித் மணிமாறன் ஆல்சோ.
1: எஸ் கண்டிப்பா, அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். பிகாஸ் மீம்ஸ் வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்காகவும் ஒரு மார்க் பண்ற ஒரு ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை மார்க் பண்றதுக்கு போட்டுட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு சோசியல் ஹெல்ப்காகவும் நம்ம யூஸ் பண்றோம். அது கண்டிப்பா அந்த அந்த மனிதருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் எங்களுடைய எம்ஓபிசிஆர்எஸ் சார்பாக. ஸோ இப்போ வினித் அப்படின்றவரை பத்தி நீங்க சொன்னதுனால, ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது ஒன்று இருக்குமே, லைக் அவர் பண்ணின இன்சிடென்ட் ஏதாவது ஒரு குட்டி சம்பவம் மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார்.
0: Whenever there is an emergency, he is an AB positive donor.
1: Okay.
0: If there is an emergency and we find hard in getting a donor. For platelet donate pandrathukku, it's not that easy to find a donor like blood donation madri. Donor should have patience to come and wait and donate and go. It will take at least 1 to 1.5 hours time. Ella process complete pandrathukku. Adhanaala paathi per varamaatanga. Platelet donation, sorry bro, enak office irukku. பட் அந்த மாதிரி வாட் எவர் பி த சிச்சுவேஷன், அவங்க ஆஃபீஸில் என்ன ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறார் வினித். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஹி ஸ்டார்டட் கம்மிங். அண்ட் த டூ ஹி ட்ராவல்ட் ஆல்மோஸ்ட் 35-50 to 60 kilometers இருக்கும். ஹி டோன்ட் பைண்ட் அபவுட் தி ட்ராவல் டிஸ்டன்ஸ், வந்து கொடுத்துட்டு போவார். அப்பார்ட் ஃப்ரம் சென்னை ஆல்சோ திருச்சி கும்பகோணம் ஹி ஸ்டார்டட். அவர் எல்லா லோடும் எனக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹி ஹிம்செல்ஃப் ஸ்டார்டட் sharing post in status and Facebook and started supporting for Trichy requirements Kumbakonam adellathiyum ipo athaniya avare pannitirukkar.
1: Okay, thank you so much sir. So konja nerathukku munadi Ashok Kumar abindra oru volunteer pathi namo pesnom illaya. So ivar vande oru oru young ana ilinder nu sollam. Indha kaalathile nariya ilinergal fun filled ana activities kaga dhaan poitirukanga. Ellarume oru oru evening college mudichittu chumma apdi friends oda vellila sutikitte indha maadhiri irukkira pasanga madhila ivar romba unique avum oru periya oru responsible ana oru activity pannitirukkaru nu sollalam. ஸோ இவர் நம்மளோட இப்போ நம்மளுடைய கம்யூனிட்டி ரேடியோவில் இணைஞ்சிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணி பேச போகிறோம். ஸோ சொல்லுங்க சார், உங்களுக்கு எப்படி இந்த சோஷியல் ஒர்க்ல ஆர்வம் வந்தது? ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு பீங் அ ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், இவர் இன்ஃபேக்ட் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாரு. ஸோ சொல்லுங்க சார்.
0: ஸோ ஐ வில் ஆஸ்க் அசோக் ஹிம்செல்ஃப் டு டாக் ரைட் நவ் அண்ட் ஹி வில் பி தி ரைட் பர்சன் இதை விட நிறைய பேசுறதுக்கு.
1: ஸோ சொல்லுங்க சார், இந்த மாதிரியான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் லைக் இந்த பிளட் டொனேஷன், அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ்க்காக நம்ம வந்து டொனேட் பண்ணுறது, இன்னும் நிறைய பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இதில் எப்படி ஒரு ஆர்வம் வந்தது உங்களுக்கு? எப்படி டைம் வேற ரொம்ப மேனேஜ் பண்ணோம் இல்லையா சார்? ஸோ எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
2: ஓகே, ஆக்சுவலாக நான் செகண்ட் இயர் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஐடியா லைக் சீனியர் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக அப்போ என்னோடய காண்டாக்ட் வந்துட்டு ஒரு 60-70 மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எமர்ஜென்சி அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி ஒரு 2-3 பேர் அனுப்பி விட்டேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சு சொல்ல போனால். ஸோ அப்போது வந்துட்டு ஒரு 2-3 டாலர் அனுப்பி விட்டதுக்கப்புறம், ஸோ ஒரு 1 month கேப் விட்டதுக்கப்புறம் அவரே திரும்பி ரெக்வஸ்ட் வந்துச்சுனா லைக் யார் லாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கே திரும்பி அனுப்பி ஹெல்ப் கேட்குறது அந்த மாதிரி பண்ணார். ஸோ அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே ஃப்ரீ, நான் ஆக்சுவலாக அந்த 1 month கேப்பே வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போது ஸ்டார்டிங்கில். ஸோ லைக் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்டு நெக்ஸ்ட் ஒரு 3 months அப்புறம் தான் ஆக்சுவலாக ஸ்ரீவத்ஸாவை மீட் பண்ணேன். அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே வந்துட்டு அவர் ஒரு பாப்பாவோட ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு பிளட் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ லைக் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஓ நெகட்டிவ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரேர் எனக்கு அப்படிலாம். ஸோ நான் வந்துட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி டோனர் சென்ட் பண்ணேன். அண்டு அப்படியே கண்டினியூஸாக ஒரு 2-3 months வந்துட்டு லைக் ஐ வில் பி சென்டிங் டோனர்ஸ். அண்டு ஆனால் யார் எங்கே போகிறாங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க அது மட்டும் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். நான் அட்டெண்டர் சைடில் எதுவும் பேசலை, யார் பேஷண்ட்டு யாருக்கு பேசுகிறது இது கரெக்டாக போதா என்ன எது எதுவுமே நாலேஜ் இல்லாமல் ஒரு 2-3 months பண்ணேன். ஸோ ஆஃப்டர் 3 months ஒரு June 14 வந்துட்டு வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே, அன்னைக்கு வந்துட்டு லைக் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அண்டு ஃபியூதர் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஈவெண்ட்ஸ் லைக் அப்ரிஷியேட்டிங் தோஸ் ஆர்கனைசர்ஸ். அப்போது வந்துட்டு லைக் ஒரு பாப்பா வந்துட்டு அங்கே விளையாடிட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு அப்போ சும்மா நான் அப்போ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஜாலி டைப்பு அண்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த குழந்தை கூட சிரிச்சு சிரிச்சு விளையாடிட்டு இருந்தோம். லைக் அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் வந்துட்டு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அசோக், நீங்கள் வந்துட்டு கைசிக்கான ஒரு பாப்பாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு 3 மந்த்ஸாக, தெரியும். அந்த பாப்பாவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னேன். ஸோ இதுதான் அந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கூட விளையாடிட்டு இருந்த பாப்பாவே காமிச்சாங்க. ஸோ அன்றைக்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்து நிறையா வச்சுருக்கேன். அந்த பாப்பா இப்போ வந்துட்டு நல்லாயிட்டு, அந்த பாப்பா இஸ் ஃப்ரம் தருமபுரி. ஸோ ஆனால் எப்போலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்கப்புக்கு சென்னை வராங்களோ அப்போலாம் கால் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ கண்டிப்பாக அவங்க செக்கப் வரப்போதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். சொல்லப்போனால் அந்த பாப்பா தான் வந்துட்டு மோட்டிவேஷன் மாதிரி கூட சொல்லலாம். லைக் எப்போலாம் நான் வந்துட்டு டவுன் ஆகிட்டு ஐயோ இதெல்லாம் பண்ண வேணாம், நமக்கு படிக்கவே டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பாப்பாவை வந்துட்டு சிரிச்சுட்டு விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது லைக் ஓகே, அவளுக்காக வச்சோம், அவ்வளோ மாதிரி இன்னும் நிறையா குழந்தைங்க இருக்குது, அதுக்காக வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுது.
1: ஸோ க்யூட் சார், இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் ரியலாகவே ரொம்ப ஹாப்பினஸ்ஸை தரும். பிகாஸ் யாருனே முகம் தெரியாத ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் அவங்க நம்மனால நல்லா இருக்காங்க, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை நிறைய நிறைய செய்யணும், இன்னும் நிறைய பேரை நீங்கள் பார்க்கணும், ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பேரை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுமோ பண்ணிக்கிட்டே இருங்க சார். பிகாஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்
2: ஸோ லைக் சோஷியலாக ஒருத்தர் வந்துட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா சைட்லேருந்தும் லைக் எங்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ எல்லா இடத்துலேருந்தும் கால் வரும். ஸோ அந்த மாதிரி தான் விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபோன் வரும். லைக் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஜென்ரலாக வந்துட்டு எல்லா டீமும் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னு எல்லா டீமுமே இருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டீம் இருக்குது. லைக் ஓல்டேஜ் ஹோம்க்கு ஒரு டீமு, விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா ஒரு டீம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டீம் இருக்குது. அண்டு 7 மந்த்ஸ் பேக் வந்துட்டு ஒரு அக்கா கால் பண்ணிட்டு, தம்பி தாய்ப்பால் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல இருந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னதுக்கு அது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு. ஸோ இல்லைப்பா, தாய்ப்பால் வந்துட்டு அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் தேவைப்படும், அதை பற்றி நான் சொல்கிறேன், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே யோசிக்காமல் லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டெலிவரி பண்ணிட்டேன். லைக் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போது வந்துட்டு சரி ஓகே, இது எனக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடித்ததுக்கப்புறம் அக்கா ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீ வந்துட்டு பிளட் டொனேஷன், பிளேட்லெட் டொனேஷன்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுற, சப்போர்ட் பண்ணுற, டொனேட் பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும். பட் ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த தாய்ப்பால்ன்றது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட நியூட்ரிஷன், அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 2 வருஷத்துக்கு வந்துட்டு இந்த தாய்ப்பால் தான். ஸோ அது இருந்தால் தான் அந்த குழந்தையோட வருங்காலத்தில் இம்யூன் சிஸ்டமும் சரி, அதோட வளர்ச்சியும், ஹெல்த் எல்லாமே வந்துட்டு அந்த தாய்ப்பால் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போது எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க அம்மா அவங்களாம் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஆனால் இப்போது ஐசிஹெச்சில் வந்துட்டு, இட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், லைக் அங்கே வந்துட்டு 2 வீக்ஸில் ஒரு குழந்தையாச்சும் இறந்து போயிடுது, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் 60-80 குழந்தைங்க வந்துட்டு அங்கேயே இருக்குது. அண்ட் அதில் வந்துட்டு ஒரு 10-20 வந்துட்டு அம்மா இல்லாதவங்க, அம்மா வந்துட்டு தவறியிருப்பாங்க, இல்லாட்டினா இப்போ கூட அம்மா வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் அந்தந்த குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு தாய்ப்பால்ன்றது கிடைக்கிறது இல்லை. அது இல்லாமல் ஒரு 50-60 அம்மா அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, என்ன ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண முடில, ஸோ அவங்களால கொடுக்க முடியாத அளவுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கனால, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள் தாய்ப்பால் தேவைப்படும். அந்த தாய்ப்பாலுக்கு வந்துட்டு இப்போது லைக் பிளட் டோனார், பிளட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்ப்பால்ன்றது கொடுக்க முடியும், தாய் வந்துட்டு கொடுக்க முடியும். அதுக்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. லைக் ஒரு தாய் வந்துட்டு அதோடய குழந்தைய பிறந்த எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு 2 வருஷத்துக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும். அப்போது வந்துட்டு 6 மந்த்ஸ் வந்துட்டு டேரெக்டாக டொனேட் பண்ண முடியும். லைக் பேங்க், மில்க் பேங்க்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் டேரெக்டாக டொனேட் பண்ணலாம். இல்லாட்டினா அவங்க வீட்டில் பேக் பண்ணி ஒரு மில்க் பேக் அப்படின்னு இருக்குது, ஸோ அந்த பேக்கில் வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 6 மந்த்ஸ்க்கு அப்படி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 இயர்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் HIV ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணும் அந்த மில்க் பேங்க்கு, அப்போ தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டொனேட் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்துட்டு சென்னையில் வந்துட்டு 2 இடத்துல வந்துட்டு இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ICH அண்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சைல்ட் ட்ரஸ்ட். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே போய் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ எல்லாரும் நான் கொடுக்க விருப்பப்படுறேன், பட் ஆனால் என் இடத்துலேருந்து அவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணோம், லைக் இப்போ தானே ப்ரெக்னென்ட் முடிஞ்சிருக்கு, ஸோ இப்போ ட்ராவல் பண்ணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு மில்க் எடுத்து அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை நாங்கள் வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். நான் அந்த ஐசியூவில் போயிட்டு என்ஐசியூ நியோட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த ஐசியூவில் போயிட்டு அந்த குழந்தைங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இவ்வளோ குழந்தைங்க இன்னும் இருக்கா அப்படி, அந்த ஐசியூவில் போய் பார்த்தப்பறம் தான் இவ்வளோ டெக்னாலஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம இன்னும் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, லைக் மில்க் வந்துட்டு அங்கே மில்க் பேங்க்லேயே இருக்கும், லைக் அது வந்துட்டு சம்டைம்ஸ் தீர்ந்து போகலாம், ஸோ அப்போ வந்துட்டு ரெக்வஸ்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோனர்ஸ்லாம் தேடி அவங்க கிட்டேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது தான் நம்மளோட மெயின் வாலண்டியரிங் ஒர்க்.
1: ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கண்டிப்பாக உங்க நீங்கள் பேசின ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளோ இன்ஸ்பைரிங், என்ன ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், பிகாஸ் நானும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் இந்த நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரியிலேருந்து. ஸோ இன்னிக்கே போயிட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்ற வெறி நம்முள்ள நிறைய பேருக்கு உருவாயிருக்கும் நீங்கள் பேசினதை கேட்டதுலேருந்து. நம்ம கம்யூனிட்டி லிஸ்னர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக ஏதாவது செய்யணும், நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற அந்த ஒரு வெறி கண்டிப்பாக தோணியிருக்கும். பிகாஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பேசினதை கேட்ட எனக்கே இவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது நிறைய பேரை சேரணும், நிறைய பேர் காதில் போய் விழணும் அப்படிங்கறது என்னுடைய பிரார்த்தனை. சோ தேங்க் யூ சோ மச். உங்க டீம் இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எங்களுடைய எம்ஓபி சமுதாய வானொலி. சோ சொல்லுங்க மேம், நீங்க ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எஸ்
3: ப்ரீத்தி, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அழகா வந்து நீங்க எங்ககிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்டு அதுக்கு ரொம்ப அழகா ரிப்ளைஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. அண்ட் ஆஸ் யூ செட், இந்த கம்யூனிட்டி லிசனர்ஸ் எல்லாருக்குமே இந்த நற்செய்தி எல்லாம் வந்து போய் சென்றடையணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசை. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ வுட் லைக் டு எண்ட் வித் திஸ் நோட். என்னன்னா இப்ப நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் ஓரியன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நிறையவே நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டொனேட் பண்றது இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம், ஓகே இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் நடக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஸோ எல்லா அந்த மார்ட்டியர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, இறந்து போன சோல்ஜர்ஸ் எல்லாம், அவங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கிற மாதிரி அண்ட் மேஜர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து அவங்க வந்து ஒரு ரன், ஒரு அத்லெட்டிக் ரன், ஒரு மேரத்தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது. அட்லீஸ்ட் அதுலையாவது வந்து பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லலாம் நம்மளோட பீப்புளை. காமனாக வந்து இருக்கிறவங்க லேமனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எப்படி தொடங்குறது, எங்கேருந்து தொடங்குறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கு நாங்கள் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம். பட் அதை தவிர்த்து வந்து அவங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து நேரில் வந்து பார்க்க முடியாது. மேபி வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளட் டொனேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரில் வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அஸ் அ டோனராக வந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷம், அவங்க வந்து நேராக வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். பட் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய லைஃப்லாம் எப்படி இருக்கு, அவங்கள வந்து பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோட இது அவர் அபிப்பிராயம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் கம்ப்ளீட் டீம் வந்து நாங்கள் ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் பண்ண ஒரு 2500 ஈவெண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஈவெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து என்ஜிஓக்காக பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்னா ஆஸ் அ சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவங்கள வர சொல்லலாம். ஸோ லிசனர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாருமே எங்கே துவங்குறது வேட் டு ஸ்டார்ட் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வாங்க. நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் நீங்க வந்து பாப்பீங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டியும் பார்ப்பீங்க, ஆக்டிவிஸ்டையும் பார்ப்பீங்க, அப்புறம் ஒர்க்கர்ஸையும் அங்கே பார்ப்பீங்க, வாலண்டியர்ஸ் அங்கே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கே யாருக்கு நம்ம பண்றோமோ அந்த பணிபுரிகிறோமோ அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாரையும் நீங்க பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மனசுல வந்து தோணும். ஸோ அப்போ வந்து உங்களோட ஒர்க்கை வந்து அங்கேருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இப்போ நாங்கள் பேசுறது மட்டும் கேட்டு எங்கேருந்து வந்து தொடங்குறது தெரியாமல் உட்காந்துருப்போம், உட்காந்துருக்கும் மக்களுக்காக நான் சொல்றேன் நான். ஸோ ஐ வாண்டட் டு சே திஸ் அண்ட் லெட்ஸ் பி அ பிகினர். For you. Thank you very much. And Venkatalakshmi, okay, Venkatalakshmi and the entire crew ku vandu romba periya oru nandri. So this is MC Nandini Aravindan along with my team Ashok and Shrivasa from Platelist Club signing off. Nandri, vanakkam, vaalga valamudan.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப அழகாக நீங்களே முடிச்சிட்டீங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிகாஸ் நம்ம கம்யூனிட்டி லிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் சொல்கிறது அவ்வளோ ரொம்ப ஈர்ப்போட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க. இன்னும் நான் வேற ஒரு செலிபிரிட்டியோட உங்களை மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூட நம்ம கேட்கறத தொடர்ந்து. இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
4: உங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா மாமா மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க MOPCRS. நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க MOPCRS.
5: இன்னைக்கு போலமா, எனக்கு தலை வலிக்குது, விடுங்க.
6: உன்னை பார்த்தா தலை வலிக்கிற மாதிரி தெரியலையே, ஏன் இப்படி பண்ற? ஒழுங்கா ஏஞ்சு ஸ்கூலுக்கு கிளம்பு.
5: இல்லம்மா வேணாம்.
6: சரி என்ன பிரச்சனை உனக்கு, அம்மாட்ட சொல்லு.
5: இல்லம்மா, ஸ்கூல்ல டெய்லி மார்னிங் 30 minutes யோகா பண்ண சொல்றாங்க, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லம்மா.
6: இதான் பிரச்சனையா? சரி நான் கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லு. லாஸ்ட் வீக் ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு திடீர்னு ஏன் நின்னுட்ட?
5: அதுவாமா, புடிச்சிருந்துச்சு, ஆனா டயர்டா ஆயிடுச்சு, ஸ்டாமினா வேற இல்லம்மா.
6: சரி எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிச்சுட்டு போற, ஆனா ஏன் லோ மார்க்ஸ் எடுக்கற?
5: அதுவாமா, நல்லா படிச்சேன், ஆனா அந்த பேப்பரை பார்த்தா உடனே எல்லாம் மறந்துடுமா.
6: போன PTAல உன் கிளாஸ் டீச்சர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா?
5: அந்த கிளாஸ் ஒழுங்கா கவனிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்பலாம் ஒழுங்காவே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலமா.
6: அன்னைக்கு அப்பா கிட்டயே அவ்வளோ கோவமா பேசுன?
5: தெரியலமா, திடீர்னு செம்ம கோவம் வந்துருச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியல.
6: எல்லா பிரச்சனைக்குமே ஒரே சொல்யூஷன் சொன்னா நம்புவியா?
5: சும்மா விளையாடாதீங்கம்மா, அது என்ன சொல்யூஷன்?
6: யோகா தான், யோகா பண்ணா போதும், உனக்கு ஸ்டாமினா வரும், கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஹெல்த்தியான லைஃப் வாழலாம். இப்ப சொல்லு, யோகா போரிங்கா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா?
5: கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங் தாம்மா, நாளில இருந்து ரெகுலரா யோகா பண்றேன், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தொடங்குறேன்.
7: நலமுடன் வாழ நாள்தோறும் செய்வோம் யோகா. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
8: இன்ஃபார்ம், எஜுகேட் அண்ட் என்டர்டெயின்.
9: டியூன் இன் டு MOPCRS 107.8.
8: ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
10: Hi, this is Leon James and you are listening to MOP Community Radio 107.8, Our Radio, Our Community, Our Pride. My social message would be just be good people, be kind and just help everyone, I guess. So, hi, na Leon James. Neengal kettukondirpadu MOP Samudaya Vanoli 107.8. Namada Vanoli, Namada Samudayam, Namada Perumai.

0: upright. வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ கிருத்திகா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம MOP சமுதாய வானொலியோட வாலண்டியர்ஸ் அவுட்ரீச் ஆக்டிவிட்டிக்காக 100 வருஷத்துக்கும் மேற்பட்டு இயங்கிட்டு இருக்க சென்னை மாநகரின் பெருமை பெற்ற கன்னிமாரா நூலகத்தை 13/5/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விசிட் பண்ணிருந்தாங்க. வாங்க மக்களே, அவங்க போயிட்டு வந்த அனுபவங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க கன்னிமாரா லைப்ரரிக்கு போய் அங்க நிறைய மக்களை விசிட் பண்ணிருப்பீங்க, நிறைய கம்யூனிட்டி பைட்ஸ் வாங்கியிருந்தீங்க. அங்க நீங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ பத்தி ஷேர் பண்ண முடியுமா?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்க போனது பாத்தீங்கன்னா வெயில் காலம். அந்த வெயில் காலத்துலேயும் அங்கே அவ்வளோ மரங்கள் இருந்ததால் வெயிலே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருந்தாங்க. லைப்ரரியில் எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி வெளியே லைப்ரரிக்கு வெளி வளாகங்கள்லேயும் மக்கள் இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப படிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்பொழுது நம்மளும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் பைட்ஸ் கேட்கும் போது கூட சீக்கிரம் முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு
0: ஆர்வமாக இருந்தாங்க
1: படிப்பு மேலே. ஆமாம்,
2: நாங்கள் வந்து பைட்ஸ்க்கு போகும்பொழுது நாங்கள் என்ன இன்டென்ஷனில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரிலாம் யார் போக போகிறாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் லைப்ரரிக்குள்ளேயே போல, என்ட்ரன்ஸ்லேயே அதை அவங்க உட்காந்து ஒரு க்ளீன் மைண்டடாக அவங்க வந்து படிச்சுட்டு இருந்ததை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் அதை பார்த்தோம்.
3: அங்கே படிச்சிருந்த அத்தனை ஆஸ்பிரன்ஸு, அத்தனை எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. நம்மளும் இது மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ்க்கு

0: ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரான மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு வந்துச்சு.
1: ஸோ நீங்கள் கனிமாரா லைப்ரரியில் எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
2: நிறைய விதமான லாங்குவேஜ் புக்ஸ்லாம் பார்த்தோம், லைக் ஃபஸ்ட்டு வந்து தமிழ், இங்கிலீஷ், ஏன் மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி நிறைய யார் வேணாலும் வந்து படிக்கிற அளவுக்கு அங்கே அப்படி வந்து வச்சுருக்காங்க புக்ஸ் எல்லாமே. லைப்ரரி சொல்லும் போதே ஃபஸ்ட்டு எனக்கு புக்ஸ்லாம் படிக்க பிடிக்கும், பட் லைப்ரரிக்கு போய் தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. கன்னிமரா லைப்ரரி விசிட் பண்ண பிறகு தான் ஓகே நம்மளும் லைப்ரரிக்கு போய் படிக்கலாம், இவ்வளோ அழகாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடத்த விட்டுட்டோமே அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு அந்த லைப்ரரியை பார்க்கும் போது.
1: சொல்லுங்கள் ஸ்ரீநிதி.
3: ஆமாம், எல்லா விதமான புத்தகங்களும் அங்கே இருந்தது. நாங்கள் தேடுற புத்தகங்கள் கூட நாங்கள் எடுத்து படித்தோம். நான் இன்னைக்கு படித்தது வந்து நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் தான், நம்ம தமிழில் தான் இருந்தது.
1: பல ஆண்டுகளாக கன்னிமாரா லைப்ரரி இயங்கிட்டு வருது, அதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருந்தது?
3: மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது, அதாவது சேரில் உட்காந்து படிக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது, நான் கால் நீட்டிட்டு படிப்பேன், என் இஷ்டத்துக்கு படிப்பேன். ஆமாம், அந்த தரம் ரொம்ப சுத்தமாக இருந்தது, நான் எப்போ போனாலுமே அங்கே கீழே தான் உட்காந்து படிப்பேன், ரொம்ப ஒரு நல்ல சுற்றுச்சூழல். அங்கே காத்தோட்டமும் நல்லாயிருக்கும், ஏசி இது மாதிரி நிறையா போட்டிருக்கு.
4: மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸும் அங்கே மெயினாக பார்த்துக்கிட்டாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது எத்தனை பேர் வந்தாலும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, டைமு, நம்மளோட சிக்னேச்சர், அண்ட் உள்ளே போயிட்டு வெளில வரதுக்கு அப்புறமும் கூட ஒரு சிக்னேச்சர் வாங்கி வச்சுருந்தாங்க, நம்மளோட பேக்ஸ், அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவங்க ரொம்பவே பார்த்துக்கிட்டாங்க.
2: மெயின்டெனன்ஸ் நம்ம சொல்லும் போது இந்த கிளீனு, இந்த இதை தாண்டி மக்கள் வந்து அந்த லைப்ரரி கொடுக்க வேண்டிய மரியாதை, அதாவது அமைதி. லைப்ரரிக்குள்ள போனாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், மெயின்டைன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைலன்ஸ் வந்து அவ்வளோ நான் பார்த்தேன் லைப்ரரிக்கு, இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது அவங்க இவ்வளோ அழகா வந்து அவங்க மெருகூட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு.
1: சொல்லுங்க ஸ்ரீநிதி.
3: ஆஷிகா சொன்ன மாதிரி நாங்கள் எப்போ போனாலும் பேசிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது எங்களால் நிறுத்திக்கவே முடியாது, ஆனா அங்க ஒவ்வொருத்தரும் அமைதியா உட்காந்துருக்கிறது பார்க்கும் பொழுதே நம்ம பேசக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடு எங்களுக்கு வந்துச்சு.
1: அதாவது சென்னை மக்களுக்கு கன்னிமாரா லைப்ரரி எவ்வளவு உபயோகமா இருந்துட்டு வருது.
0: நிறைய பள்ளி கல்லூரிகள்ல படிக்கும் மாணவர் மாணவியர்களுக்கு இந்த ஒரு நூலகம்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க தேடுற புக்ஸ் எல்லாமே அங்க வந்து கிடைக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் காசு கொடுங்க புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை வாட்டி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, காமன் தானே. பட் ஒரு லைப்ரரின்னும் பொழுது நம்ம ஆசைப்பட்ட புத்தகங்களை வந்து இலவசமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க.
2: ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய மாநகரமான இந்த சென்னையில் இவ்வளோ பழமையான ஒரு நூலகம் இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படியே அந்த விஷயம் வந்து நம்ம இருக்கும் போதே எப்படி சொல்கிறது, அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்.
4: ஆஷிகா சொன்ன மாதிரி தான் அது ஒரு அமைதியான சூழல்ல நம்ம படிக்கிற ஒரு அனுபவங்கிறது அது ஒரு தனித்துவமானது தான். அது எங்களுக்கு கிடைச்சது, நாங்க பைட்ஸ் எடுக்க போயிருந்தாலும் நாங்க எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைப்ரரிக்குள்ள போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க போய் பார்த்தோம்.
1: ஸோ நீங்கள் வந்து கன்னிமாரா லைப்ரரிக்கு போன மெயின் டார்கெட்டே வந்து நிறைய கம்யூனிட்டி பைட்ஸை வாங்கணும் தான். நிறைய மக்களை பார்த்துருப்பீங்க, நிறைய கம்யூனிட்டி பைட்ஸை வாங்கியிருப்பீங்க. அவங்க மக்கள் எதை அதிகமாக பேச விரும்பினாங்க, எந்த மாதிரி மக்களை நீங்கள் சந்திச்சிங்க?
4: நான் சந்திச்ச மக்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அவர் பேர் வந்து பாலகிருஷ்ணன். அவர் வந்து ஒரு எழுத்தாளர். அவர் நான் இன்டர்வியூ பண்ண போகும்போது அவர் சொன்னது வந்து, நான் வந்து ஆறாவதுலேருந்தே நான் வந்து கதைகள், சிறுகதைகள்லேருந்து புத்தகத்துலேருந்து எல்லாமே படிப்பேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சுன்னு நான் கேட்கும்போது, நான் வந்து எங்கள் அம்மா படிப்பாங்க, அதுலேருந்து எனக்கு வந்துச்சு இந்த கன்னிமாரா லைப்ரரி வந்து நான் முதல்ல வந்து சென்னைக்கு வந்து படித்த ஒரு லைப்ரரி அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ரொம்பவே ஷேர் பண்ணியிருந்தாரு.
2: ஸோ நிறைய நிறைய பேரை பார்த்தோம். அவங்க எல்லாருமே வந்த ஒரு காரணமே அதை படிக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம், எக்ஸாம்ஸ் அன்னைக்கு அதுக்கு முத நாள் அன்னைக்கு படிப்போம், அதுக்கப்புறமேட்டு நம்ம அவ்வளோவா நம்மளே படிக்க மாட்டோம் அவ்வளோவா. ஆனால் அந்த லைப்ரரிக்குள்ளே போன ஒன்று தான், ஓ இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா, இவ்வளோ ஆர்வத்தோடு படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ ஃபோன் வச்சுருக்கோம், வச்ச உடனே ஒரு அஞ்சே நிமிஷம் தான் புக் எடுத்தோடனே ஃபோன் நம்மளுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அங்கே ஃபோனே கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லாத மாதிரி அவங்க படிக்கிறத பார்த்து நம்மளுக்குமே படிக்கிற அவ்வளோ ஆர்வமாக இருக்கு.
1: சொல்லுங்க ஸ்ரீநிதி.
3: நாங்கள் அதே மாதிரி அவங்க கிட்ட கேட்ட கேள்விகளில், இது மாதிரி நேர புத்தகங்களை வச்சு படிக்கிறதுக்கும் ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டு நிறையாவே சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொன்றும் ஓஹோ அப்படின்னு ரொம்பவே மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது மிக இல்லை.
1: நீங்கள் கன்னிமாரா லைப்ரரிக்கு போனதே கம்யூனிட்டி பைட்ஸ் வாங்கினதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அங்கே நீங்கள் வந்து மக்கள் நிறைய பேர் ஆத்தர்ஸ் பற்றியும் புக்ஸ் பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: ஸோ எங்ககிட்ட வந்து சொன்னது வெங்கட் சார்னு ஒருத்தர். அவர் வந்து சேரன் சார், டைரக்டர் சேரனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து ஆறாவது படிக்கிறதுலேருந்தே புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இந்த டீ கடையிலலாம் இந்த பஜ்ஜி அதெல்லாம் விற்பாங்க அந்த பேப்பர்லேயே அவர் வந்து அதில் தான் அவருக்கு ஆர்வம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட போகும்போது இப்போ கம்யூனிட்டி பைட்ஸ்னு சொல்லும் போது நம்ம இந்த குட்டி குட்டியாக வாங்குவோம், அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு படிக்க அதாவது படிச்சுட்டு இருக்காங்க படித்தவங்க கிட்ட போய் வாங்க எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருங்க அப்படின்னு. பட் அவர் அப்படி கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் பேச பேச அவருக்கு வந்து அவருடைய ஆர்வம், அவர் வந்து அவ்வளோ அவ்வளோ சொல்கிறாரு நம்மளுக்கே வந்து இன்னும் சொல்லுங்க இன்னும் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த எழுத்தாளர் முதற்கொண்டு அவரோட அவ்வளோ தெளிவாக அவர் வந்து அவரோட மைண்டில் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து லவ்வோட அந்த புக் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பேசுறதுலே தெரியுது.
1: வெங்கட் சார் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் நம்ம கேட்கலாம் வாங்க.
5: வணக்கம், உங்க பேரு, நீங்க எங்கேருந்து வரீங்க, உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் எங்க நேர்களுக்காக.
6: வணக்கம், என்னுடைய பேர் வந்து சீதாலட்சுமி, நான் புழல இருந்து வந்திருக்கேன். இங்க சென்னையில தான் இங்க கனிமரா நூலகத்தை நாங்கள் படிக்க வந்திருக்கோம்.
5: நீங்க இந்த கனிமரா லைப்ரரிக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் வந்துட்டு இருக்கீங்க?
6: நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து எம்ஃபில் பண்ணேன். அப்போ இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்து இதுலயும் நான் மெம்பர்ஷிப்பா தான் இருக்கேன். எனக்கு எப்பப்போ தேவையோ அப்பெல்லாம் வருவேன். எதனா ரெஃபர் பண்ணணும், இல்லை ஆய்வு கட்டுரைகள் எழுதணும், இல்லை மேகசினுக்கு எதனா எழுதணும் அப்படின்னு சொல்லுன்னா இங்கே வந்து நான் நூல் ரெஃபர் பண்ணுறதுக்கு வருவேன். எல்லா வகையான நூலும் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவை அதை எதை கிடைக்கிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு தேவைன்றது எல்லாமே கிடைக்கும். இங்கே இருக்கிறவங்களும் நமக்கு எதை கேட்குறமோ அழகாக கொடுத்து கொடுப்பாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் அவங்ககிட்ட கேட்டால் கூட இந்த நூல் எந்த இருக்குப்பா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. எல்லாருமே இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல சகோதர முறைப்படி நம்மக்கிட்ட பழகுவாங்க. எந்த நூல் கேட்டாலும் இது வரைக்கும் நான் எம்ஃபில் வந்து 2009 முடித்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். எப்போ என் புக்கு வேணுமோ நான் வந்து 4 அஞ்சு புக் அப்படி வந்து எடுத்துகிட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இருந்தால் நிறைய புக்ஸ் இதில் படிச்சிருக்கேன்.
5: இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் சோஷியல் மீடியா அடிக்ஷனில் நிறைய புத்தகங்கள் படிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் புத்தகங்கள் ஏன் படிக்கணும், அதனால் என்ன பயன்?
6: இப்போ வந்து படைப்பாக்கன்றது தான் வந்து ஒரு அறிவுத்திறன்லேயே முதன்மையாக இருக்கிறது படைப்பாக்குன்னு சொல்கிறது தான். அந்த படைப்பாக்கம் தான் முதல்ல சொல்கிறாங்க. இந்த படைப்பாக்கம் வந்து சும்மா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஏதோ வீடியோ மாதிரி போடுறாங்க, அது வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போயிடுவாங்க, அந்த கொஞ்சம் நாளில் போயிடும். ஆனால் இந்த நம்ம படைக்கிற ஒரு படைப்பாளையாக இருக்கிற ஒரு மனுஷன் இறந்துடுவான், அவன் முடிஞ்சிடும், அழிஞ்சு போயிடுவான். ஆனால் மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு நூல், ஒரு படைப்பாக்கமாக இருக்கிற ஒரு நூல் வந்து அழிவே கிடையாது. இப்போ நான் ஒரு நூல் எழுதுனா அது என் குழந்தை மாதிரி, அதுக்கு அழிவே கிடையாது, அது என்னுடைய வாரிசாக இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை படைப்பாக்கமாக செய்யணும், வரணும், மாணவர்கள் எல்லாம் அதை செய்யணும் தான். அவங்கவுங்க துறையிலேருந்து செய்யலாம், யார் எந்த துறை வேணால் செய்யலாம். அதில் இருக்கிற நாலேஜு அது எப்படிலாம் அந்த இப்போ இருக்கிற தொழில்நுட்ப முறையில் எப்படிலாம் கொண்டு வரலாம், அது மக்கள்கிட்ட இனிமையாக கொண்டு போகிறதுக்கு, ஆர்வமாக படிக்கிறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த எனக்கு தெரிஞ்சு படிக்கிறது எப்போ குறைஞ்சிது அப்படின்னா, இப்போ நம்ம டிவி பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ கொஞ்சம் குறைஞ்சிது, அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லு அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ரொம்பவும் குறைஞ்சிடுது. இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, செல்லுலே பார்த்துக்கிறேன் செல்லுலே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 100 எடுக்கிறோன்னு வச்சுங்க, ஒரு கட்டுரைக்கு ஒரு 100 எடுத்தா செல்லில் எத்தனை 100 கொடுப்பான், ஒரு 3-4 தான் கொடுப்பான். அது ஆர்வமாக படிக்கக்கூடாது. இதே ஒரு மனிதன் வந்து உணர்வு பூர்வமாக எழுதின ஒரு கவிதையோ கட்டுரையோ ஒரு புத்தகமோ கதையோ எந்தவோ அந்த அதில் உள்ளார போனால் தான் அது புரியும். இப்போ நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து படத்தை பார்த்த பிறகு அடுத்தது என்ன வரும் என்ன வரும்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் அதையே அவங்க படிச்சிருந்தோ அந்த வர்ணனைகள்லாம் போய் பாருங்களேன், உள்ளே நாம் அதுக்குள்ளறையே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த படத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த நூலை தேடினாங்களே, பள்ளியில சரி கல்லூரியிலும் அதுக்கு அடுத்து என்ன கதை வரும் என்ன கதை வரும்னு அந்த புத்தகத்தை தேடினாங்க. அது மாதிரி இருக்கிறதுல எங்கே போய் பார்க்க முடியும்? ஒரு படத்தில் கூட கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, ஆனால் அது மூளை நூலை பார்த்தாதானே அதுக்குள்ளே இருக்கிறதோ ஒரு ஆத்தர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றது அதுக்குள்ளே போய் பார்க்க முடியும். அதனால் நிறைய ஒரு கதை எடுத்தால் நிறையாவே நாம் உருவாக்கலாம். அது மாணவர்கள் வந்து அதை புள்ளற போயிட்டாங்கன்னா அவங்களால விலக முடியாது. அதுக்குள்ள போறது தான் பெரிய விஷயம் தெரியுங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ளார அவங்க போயிட்டாங்கன்னா அந்த தன்னை சுத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆராய பார்ப்பாங்க. அதுக்குள்ள போகாம பொழுதுபோக்காக இந்த சோசியல் மீடியா அது இது பார்த்து போகும்போது அவங்க நேரத்துல வீணாயிடுது. நம்முடைய நான் மாணவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நேரத்துல நம்ம படைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்துல நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும். ஒரே ஒரு கதையோ கட்டுரையோ கவிதையோ ஒரு பிரசுரம் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயமா நினைக்க தோணும் தெரியுங்களா. அது பார்த்ததும் ஒரு குழந்தைய நம்ம தூக்கி கையில் போகிறோம் அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் அதை உணர்ந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய கவிதையோ ஒரு நூலோ வரும்போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எதுக்குமே ஈடு இணையே கிடையாது. அது யாரும் குறை சொல்ல முடியாது, யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு செயல்னால் எதனா ஒன்று சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறை மூலமாக நிறைய கருத்துக்களை சேகரிச்சுட்டு அதோட அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க பாருங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், நான் ஒரு கவிதை எழுதுறேன்னா நான் கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தர, உடுமலை, நாராயண கவி இவங்களுடைய இதெல்லாம் நான் படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எந்தெந்த நோக்கில் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணுவோம். அதுவே கதைக்கு இப்போ கண்ணதாசன்லாம் எப்படி கொடுத்துருக்காரு, அதோட ஆத்தமுள்ள இந்து மதத்தில் எல்லா இந்த டாப்பிக்லையும் கண்ணதாசன் கொடுத்துருப்பாரு. அது மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ஆத்தர் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு ஆத்தர் இருப்பாங்க, அவங்களுடைய நூல்களை எல்லாம் சேகரித்து அதுக்குள்ளே படித்து நாமும் அந்த மாடலில் ஒரு ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. சொல்லுவாங்களே இல்லையா, இவங்க வந்து அரசியலை பற்றி சொல்லும், இது சண்டையை பற்றி சொல்லும், இது குடும்ப பாங்காக சொல்லும், இது காலேஜஸ் பற்றி சொல்லும் அப்படின்னு ஒரு இது இருக்கு பாருங்க. யாருக்கு எந்த துறையில் பிடிக்குமோ அந்த மாதிரி புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல டைம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிரம்மா தான், படைப்பில் ஒரு பிரம்மா ஆகலாம் அப்படின் தான் மெயின் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னால் தான். நீ பிரம்மாவாக இருக்கணுமா சும்மாவாக போகணுமா, ஸ்டூடெண்ட்டை ஒரே வார்த்தை. எல்லாருமே பிறப்பாங்க தான், எல்லா மனிதரும் பிறக்கிறாங்க வாழறாங்க இருக்கிறாங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு அடையாளம் என்ன, நம்ம தாத்தா இறந்துட்டாங்க தாத்தான்னு சொல்லுவீங்க, அது கொஞ்ச நாள் போனோம் நமக்கு அப்புறம் யாரும் தெரியாது. ஆனால் நீங்கள் படைக்கப்பட்ட ஒரு நூல் வந்து நீங்கள் போயிட்டா கூட என்ன பண்ணும் சொல்லும், யார் இது யாருடைய நூல் இவங்க நூல் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி எல்லாருமே பிரம்மாவும் ஆகினா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்கவுங்க துறையில.
5: நீங்கள் பல ஆண்டுகளாக புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, தீவிர வாசகராக இருந்துக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் நேயர்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஆத்தர்ஸ், ஃபேவரட் புக்ஸ்னால் நீங்கள் எதெல்லாம் சொல்வீங்க, யாரெல்லாம் சொல்வீங்க, அண்ட் ஏன் சொல்வீங்க?
6: மேடம் முதல்ல வந்து ஒரு புத்தகம் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் படிக்கலாம். ஒரு சின்ன நிகழ்ச்சி கரு எங்கே கிடைக்கும் தெரியுங்களா, நம்ம போயிட்டே இருக்கிறோம் ஒருத்தருடைய ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம், ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஒருத்தர் இருக்காரு ரோடில், அவரை பார்த்துட்டா ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்களேன். இப்போ நிறைய பேச்சு குறைஞ்சிடுது, எல்லாருமே செல்லுக்குள்ளார போகிறதால பேச்சு குறைஞ்சிடுது, பேசும்போது கருத்து பரிமாற்றம் குறைஞ்சிடுது. கருத்து பரிமாற்றம் கிடைக்கும்போது இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்தையும் பேசுவேன், அந்த இடத்துல நான் வந்து என் பேச்சை வந்து வீணாக்கலை, அந்த நேரத்தை வீணாக்கலை, அந்த பேச்சு மூலமாக நான் கதைக்கான கருவும் கவிதைக்கான கருவும் உருவாக்குறேன். இது முதல்ல நாம் செய்ய வேண்டியது, முதல்ல ஒரு ஆத்தர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நாம தான். இப் ஒரு நான் ஒரு ஸ்டோரி எழுதினேன் மகனுக்கான ஒரு ஸ்டோரி எழுதினேன், அந்த ஸ்டோரிக்கு வந்து எங்கே வரும்னா பாரிஸ் கார்னரில் ஒருத்தர் ரெண்டு கால் இல்லாமல் அந்த கட்டையில் உட்காந்து தள்ளிட்டு போனார். ஆனால் அவரை பார்க்கும்போது ஒரு 10 ரூபா நான் போட்டேன் அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறமா அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு கொஞ்சம் தள்ளி ஓரணுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அதுதான் எனக்கு ஒரு கரு, அவருக்கு ஏன் அந்த கால் போச்சு அப்படின்ற ஒரு கரு. ஒரு டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கான என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கதுவாக வச்சு தான் ஒரு கதை எழுதினேன். அப்போ நம்ம சுற்றி தான் இருக்குது, ஒரு ரெண்டு பேர் கோபமாக பேசிக்கிறாங்க, அந்த கோபத்தில் எப்படின்னா நாம் கொண்டு வரலாம், கோபம்னு எங்கெல்லாம் வருது அப்படி ஒரு கரு, அப்புறம் பாசத்தை எங்கே கொடுக்கலாம் அதுக்கு ஒரு கரு. இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தது இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிறதுல தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஒரு கதவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நூல்கள்கிட்ட போகலாம். போகும்போது இப்போ வைரமுத்து நல்லா கொடுத்துருக்காரு, பா விஜய் இப்போ நல்லா இருக்க, தாமரை, பா விஜய், கண்ணதாசன், எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கண்ணதாசனுடைய எல்லாமே படிச்சிருக்கிறேன். கண்ணதாசனும் ரொம்ப பிடிக்கும், அவர் எழுதுனது எல்லாமே எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டினதை கூட அப்படின்னு நான் நினச்சிக்கலாம். அவருடைய பாடல்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டின மாதிரி இருக்கும். இவரு உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவருடைய இதில் வந்து விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இருக்குது, கொடுக்குற மாதிரியே இருக்கும். பழைய பழைய பாடல்லாம் கேட்டு பாருங்களேன், இப்போ எல்லா பாடலுமே ரீமேக்ஸ்னு வருது, புதுசு எதுவும் இல்லை, பழசு தான் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மாதிரி அவங்க வந்து விவசாயத்தை பற்றி, நண்பர்கிட்ட எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், எப்படி குடும்பத்தை செய்யணும், எல்லாமே அவங்களோட இது இருக்கும். அதனால் அது வாலி, அதுக்கப்புறம் வாலி வந்தார், வாலியுடைய இதுவும் நல்லாயிருக்கும். அவருடைய இதெல்லாம் வந்து சொல்லும் போதே வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதிர்ப்பாக கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. இந்த ட்ரெண்டில் எப்படி பாட்டு எழுதணும் அது மாதிரி எழுதியிருக்காரு, பழைய பாட்டு எப்படி எழுதணும் அது மாதிரி எழுதியிருக்காரு. அதனால் நம்ம வந்து இப்போ எப்படி மாறணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி எழுதணும், கவிதைகள் எழுதணும் அப்படின்னு கொண்டு வரணும். ஏன்னா மரபு கவிதைகள் ஒரு பக்கம் போனால் கூட புது கவிதையில் வந்து பாரதியார் கொடுத்துட்டு வந்த புது கவிதைகள் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகாக எழுத ஆரம்பித்தாங்க. அதில் எல்லாருக்கும் சீக்கிரமாக கருத்துக்கள் கொடுக்க முடிஞ்சுது, சினிமா பாடலை சீக்கிரமாக கொடுக்க முடிஞ்சுது. இப்போ நாம் பாட்டு எழுதிட்டு உடனே மெட்டு போடவும் முடியும், மெட்டு போட்டும் பாட்டு எழுத முடியும், அது கொஞ்சம் கொண்டு வர்றது. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ அந்த கானா பாட்டு பாடினாங்க இல்லையா, இவங்க ராஜலட்சுமி செந்தில் அவங்க நாட்டுப்புற பாடலாம் பண்ணாங்க. அந்த நாட்டுப்புற பாடல் வந்து அவங்களாக தான் மெட்டு போட்டு அவங்களாக தான் செஞ்சாங்க, அந்த அருமையாக இருந்தது பாருங்க. அது மாதிரி எந்த பாட்டையும் கொடுக்கலாம், எதையும் கொடுக்கலாம். நான் சயின்ஸ் தான் படிக்கிறேன், எனக்கு சயின்ஸில் இது பண்ணால் உன் சயின்ஸில் இருக்கிற எல்லா மேட்டரையும் கொண்டு வா, கட்டுரையில் கொண்டு வா, இல்லை கவிதையில் கொண்டு வா, இல்லை பாட்டை கொண்டு வா, அப்படி கொண்டு வந்தால் மக்கள்கிட்ட சீக்கிரம் போய் சேரும், இது வந்தாலும் சேரும். அப்படிதான் அது மாதிரி பார்த்தா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஒருத்தர் ஆத்தர் பிடிக்கும். எனக்கு பிடிச்சது இந்த எங்கள் தமிழ்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, அதனால எனக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்.
5: அந்த உங்களோட ஃபேவரட் புத்தகங்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள், நீங்கள் கொண்டாடுற புத்தகங்கள்ல மக்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எதை சொல்வீங்க, எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க?
6: எதுவும் சொல்லணும் இல்லைங்க, நம்மளுடைய இரு கண்கள் போல ராமாயணம் மகாபாரதம் தான், இது ரெண்டுமே நம்ம கண்ணு மாதிரி தான், நீங்கள் எதுவுமே எல்லாமே இருக்கும் அதில். அதே போல உங்களுக்கு வழி காட்டுது ஒரு டார்ச் லைட் விளக்கு திருக்குறள், அதுதான் உங்களுக்கு வழி பாதுகாக்கும். அதாவது அது வந்து நம்ம தாத்தா மாதிரினா, இது நம்ம கூட வர ஃப்ரெண்டு மாதிரி, இவரை கைப்பிடிச்சிங்கன்னா திருக்குறளை கைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே பிடிச்சிட்டு போன மாதிரி தான். வழி காட்டு எதுவுமே இல்லாதது எல்லாமே கிடையாது, அவர் கொடுக்குற ஒரே இது இருக்கிறது அறத்தின் மூலமாக இருக்கும். நீ பொருளை சேரு சந்தோஷமா இரு, இன்பத்தையும் கொடுத்துருக்காரு பொருளையும் சேருன்னு கொடுத்துருக்காரு, அறத்து எல்லாமே அறத்தோட சேரு. அப்படி அறநிலையோட நம்ம எல்லாமே சம்பாரிச்சோம்னா இந்த சந்தோஷத்தையும் சரி சம்பாதிக்கிறதும் சரி நம்ம திருமண முறைப்படி எல்லாம் பண்ணிக்கிறது எல்லாமே அறநிலையோட பண்ணிக்கிட்டு வந்தா இந்த நம்ம பூமி இருக்கிற மக்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. இந்த சண்டை சச்சரிவு அடிச்சுக்கிறது இதெல்லாம் எதுவுமே வராது, அந்த அறநிலை அதில் வந்துருச்சுன்னா எதுவுமே கிடையாது.
5: நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம், அந்த புத்தகங்கள் பத்தி எங்க நேயர்கள் கொஞ்சம் சொல்றீங்களா?
6: நான் குழந்தைங்களுக்கு தான் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால முதல்ல வந்து இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகிட்ட ஓடும்போது விளையாடும் போது ஒரு பாட்டு பாடுவாங்களே, அது போல என்னுடைய குழந்தைங்க கூட நான் ஓடி ஆடி நான் பாடின என்னுடைய பாட்டை தான் அந்த மழலை புத்தகம்னு ஒன்று போட்டேன். ஆனால் அந்த மழலை பாடல்கள் வந்து என்னன்னா இப்போ எல்கேஜி யூகேஜி புத்தகமாக போயிருக்கு, ஒரு சில ஸ்கூலுக்கு போயிருக்கு, அதில் மழலை பாடல்கள் அது. அதுக்கப்புறம் நிறைய நமக்கு கதை மூலம் தான் சொல்லணும் இல்லையா, அந்த கதை சொன்னால் தான் பசங்களுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமாகணும். அதில் பாட்டி சொன்ன கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை, அதில் என்னென்ன கதைகள் எப்படிலாம் வரணுமோ அது ஈஸியாக இருக்கிற மாதிரி அதுங்களை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டுரைகள்லாம் எப்படி எழுதணும் அந்த ஒரு நூல் கொடுத்தேன். இந்த கட்டுரைகளை எப்படி எழுதணும், அதை எதெல்லாம் விடணும் எதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியை வந்து ஒரு 30 நாள் சின்னதாக கற்றுக்கலாம் தமிழ் மூலமாக, தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வராது இல்லைங்களா, அதனால ஹிந்தியை வந்து தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற ஒன்றை போட்டிருந்தேன். அது எங்கள் சிலப்பதிகாரம் கூட எல்லாம் பெருசாக தான் இருக்கும், அதுக்குள்ளே நூல் செயலுக்குள்ளே போய் படிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு சிலப்பதிகாரம் தேவை, அதனால் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அதனால சிறுவர்களுக்கான சிலப்பதிகாரம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு எளிமையாக தெரிகிற மாதிரி ஒரு சின்ன புக்கு தான் அது, அது மாதிரி சிலப்பதிகாரம் அவங்களுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வினாக்கள் வந்து பாருங்களேன், தேர்வுக்கான வினாக்கள் வருதுங்களா, இப்போ இலக்கணம் இலக்கிய வினாக்கள் வருதுல்ல, அதை கொஞ்சம் தொகுத்து அந்த தேர்வுக்கான முறைப்படி ஒரு நூல் போட்டிருந்தேன்.
5: ரொம்ப சிறப்பான படைப்புகளை படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்க வாசகர்களுக்கு இது பயனுள்ள படைப்புகளாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். எங்க மேலும் நிறைய எழுதுறதுக்கு எங்க எம்ஓபி சமுதாய வான நிலையமா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இபுக்ஸ் படிக்கிறத விரும்புறாங்க, அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ ஆடியோ புக்ஸை கேட்கறதுக்கு விரும்புறாங்க. நூலகத்துக்கு வந்து ஒரு லைப்ரரிக்கு வந்து உட்காந்து படிக்கிற அந்த அனுபவம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
6: அதாவது எந்த சூழ்நிலை வீட்டில் இருந்தாலும் என்கிட்ட வந்து எல்லா விதமான இ புக் நான் படிக்கிறதுக்கு நெட் இருக்குது வைஃபை இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நூலகத்தினுடைய சூழ்நிலை கிடைக்குமா? அந்த சூழ்நிலை கிடைக்காது. இங்கே நீங்கள் வந்து பாருங்கள், நான் இப்போ எல்லோரும் இங்கே படிக்கிறவங்க எல்லாம் நூலகத்தில் படிக்கிறவங்க எல்லாருமே 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்திருக்காங்க. அதை ஏன் வராங்க, இந்த சூழ்நிலை வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம், எதுக்காக நம்ம மன அளவில் உள்ளே போவோம், அதை படிக்க ஆரம்பிப்போம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மேற்கொண்டு என்ன படிக்கலாம் படிக்கலாம் ஒருத்தருடைய கிடைக்கும், இங்கே நட்பு சில பேருடைய நட்பும் கிடைக்கும், எப்படிலாம் பண்ணலாம்னு ஏன்னா ஒருத்தருடைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் இருந்து வச்சுருக்கேன், நீங்கள் மட்டும்தான் படிப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க இப்போ வீட்டில் அம்மாவோ அப்பாவோ யார் வீட்டில் அண்ணன்

0: தங்கச்சி யார் இருந்தாலும் அவங்க இதை படிக்கலாம்னு சொல்லலாம், அடுத்து ஒரு சொல்லிட்டு அவங்க இடத்த போயிடுவாங்க. ஆனால் எங்கள் நூலகத்தில் இருக்கவங்க எல்லாமே படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் எங்கள் எல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படி இல்லை இல்லை, வீட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் படிப்போம், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஐயோ ஏதோ ஒரு யாரோ கூப்பிட்டாங்கன்னு போவோம், அங்கே ஒரு டைம் போவோம். நீங்கள் எக்ஸாம் டைமாக இருந்தாலும் மற்ற நேரமாக நீங்கள் உட்காந்து படிக்க வந்தாலும் உங்கள் நேரத்தை முழுமையாக படிக்கிறதுக்கு யாருமே கொடுக்கவே முடியாது. என்ன தான் இருந்தாலும் என்ன இதுவும் இருக்குது எனக்கு, நான் வீட்டில் ஏசி ரூமில் தான் உட்காந்துருக்கேன், நான் ஏன் உங்கள் லைப்ரரியில் உட்காந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ நானே என்ன உதாரணமாக எடுத்துங்க, இப்போ என் வீட்டில் எல்லாமே இருக்குது, ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அங்கே உட்கார முடியல. ஏன்னா நம்ம உட்காந்து ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தன் கூப்பிடாங்க நம்ம நேரம் போயிடும். அதுக்காக வந்து எல்லா வேலையும் முடித்தாலும் 8 மணிக்கு ஓடி வந்துடுறோம். ஏன்னா இந்த சூழ்நிலை நம்ம வளர்க்கும், படிக்க வைக்க தோணும், உங்கள் டயர்டை கொடுக்காது. நீங்கள் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தால் கூட அடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த சூழ்நிலை. இதுதான் மெயினாக வந்து நம்ம ஒரு நூலகத்தை நோக்கி வர்றது காரணமே தான். அந்த சூழ்நிலை நீங்கள் காலை வச்சு பாருங்கள், அந்த வைப்ரேஷன் வேறு மாதிரியே இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நகை கொஞ்சம் எடுத்து படித்தாலும் முழுமையாக பண்ண முடியாது. இப்போ தேர்வு நேரத்தில் கொஞ்சம் படிச்சுட்டு இருப்போம், அப்பா அம்மா நம்ம இது பண்ணுறதால செய்வாங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது அதை நம்மையே தூக்கி விட்டுரும், அதை நாமளாக கஷ்டப்பட்டு அங்கே ஏறணும். இங்கே நம்மள படிங்க படிங்கன்ற மாதிரி நம்மளை உருவாக்கிடும், சூழ்நிலைகள் உருவாக்கிடும். அதனால் மாணவர் இல்லாமல் நூலகத்தை தேடி போகிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
1: அருமையாக சொன்னீங்க மேம். நீங்கள் எழுதின கவிதைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வரிகளை எங்கள் நேயர்களுக்காக படித்து காட்டுறீங்களா?
0: படித்து காட்டலாம். இப்போ வந்து எத்தனையோ கவிதைகள் எழுதியிருந்தா கூட எனக்கு இப்போ லேட்டஸ்ட் எழுதின பாரதியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எழுதினது, அது வந்து உலக சாதனை இதில் வந்திருக்க அந்த புக்கில் நொந்தது சாகும். பாரதியாருடைய ஆத்திச்சூடியிலேருந்து எனக்கு 63வது தலைப்பு கொடுத்துருந்தாங்க, நொந்தது சாகும். அந்த தலைப்பு சொல்கிறேன். நொந்தது சாகும் என்றது வாழும், நொந்து வாழ்ந்தால் நோய்தான் மிஞ்சும், நோக்கம் கொண்டு தினமுயன்றால் ஆக்கமுடன் அகிலம் உன் அருகில் வரும். குறை கூறும் குணவான்கள் யாரையும் குன்றி மணி அளவு கூட எண்ணாதே, கோல மதியிலே குறிக்கோளை நீ ஏற்றினால் ஞானம் போற்றும் நல்ல நாள் உன்னை நெருங்கும். இறந்த காலம் பற்றி கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் நித்தம் நம்பிக்கைவே. இறந்த காலம் பற்றி கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் நித்தம் நம்பிக்கைவே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கவலை உன்னை நெருங்காது ஒத்துக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கவலை உன்னை நெருங்காது ஒத்துக்கொள். எதிர்காலம் வரும் வெற்றி ஏற்றுக்கொள். மனிதா, பிறக்கும் போதே நீ வென்று விட்டாய், புவியால நீ பிறந்து விட்டாய். மனிதா, பிறக்கும் போதே நீ வென்று விட்டாய், புவியால நீ பிறந்து விட்டாய். விழுந்தாலும் விருட்சமாகும் விதையாகும், விழுந்தாலும் விருட்சமாகும் விந்தையான விதையாகும், விழுதுகள் பல உன்னை சுற்றி உருவாகும்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நிஜமாவே வந்து இதை கேட்டுட்டு இருக்கிற எங்களோட நேயர்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் கவிதையை வந்து ரசிச்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். இது மாதிரி நீங்கள் நிறைய கவிதைகள் பிற்காலத்தில் எழுதணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, ரொம்ப நன்றி. இந்த கவிதை வரிகள் இப்போ நீங்கள் வாசித்து காமிச்சிங்க இல்லையா, இது எந்த சூழ்நிலையில் எழுதுனீங்கன்னு எங்கள் நேயர்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா?
0: அதாவது நம்ம கையில் எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அதை உருவாக்குறது தான் பயன்படுத்திக்கணும். அதே போல தான் வந்து இந்த ஆன்லைனில் வந்து நம்ம கிடைக்கிறது எல்லாமே நம்ம உருவாக்க பயன்படுத்திக்கணும், நம்ம அழிவுக்கு பயன்படுத்தவே கூடாது. அது மாதிரி தான் பாரதியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கவிதையை அவங்களுக்கு போட்டி வச்சாங்க. அது 1 ஹவர் அந்த 11 மணிக்கு டைமுக்கு அந்த லிங்க்கு கொடுத்து அதுக்குள்ளார நீங்கள் கவிதை எழுதி தலைப்பு கொடுத்துறாங்க. அந்த டைம் தான் தலைப்பு, அந்த ஸ்பாட்டில் தலைப்பு கொடுத்து எழுதி டைப் பண்ணி உடனே அதுக்குள்ளே அனுப்பிடணும். அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே அனுப்பி அங்கே செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக எங்களுக்கு கொடுத்தாங்க, அதில் அனுப்பினாங்க.
1: வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் புத்தகங்கள் படிக்கல அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை இவ்வளோ அழகாக செலவு பண்ணி இவ்வளோ புத்தகங்கள் படித்ததும் இல்லாமல் அதை நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதவும் செஞ்சுருக்கீங்க. அதே 24 மணி நேரம் தான் உங்களுக்கும் கிடச்சிருக்கு. நீங்கள் எப்படி அழகாக அதை ஷெடியூல் பண்ணி புக்குக்கும் படித்து எழுதவும் செய்கிறீங்க, எங்கள் நேர்களுக்கு அந்த ஒரு சஜஷன்ஸ் மாதிரி கொடுங்களேன்.
0: ஆமாம், இப்போ வந்து நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், நான் இதை செய்யணும். இப்போ எல்லா பெண்களும் சரி ஆண்களும் சரி என்ன பண்ணுவோம், நான் இதை செய்யணும்னுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கடமைக்குள்ளார் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுடுவாங்க. நான் எனக்கு இதில் போயிட்டேன், நான் அந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம ஒரு நம்ம இதை முடிக்கல, நம்ம முடிக்க எவ்வளோ தான் சம்பாதிச்சு வேலை செஞ்சாலும் நம்ம பிடிச்ச ஒரு தொழிலை செய்யலைன்னா அது நமக்கு முழுமையாகாது, நம்ம செய்யலை அப்படின்னும். அப்படி தான் வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கவிதை கட்டுரை எழுதும்போது எழுத்து துறைக்கெல்லாம் போனால் அந்த அளவுக்கு வருமானம் வராது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு போகல அப்படின்னா என்னுடைய ஆர்வம் அது, ஆனால் அதுக்கு போகணும். அதுக்கு வந்து அப்போ நான் அதில் போயிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா வீட்டில் இருக்கணும்னு நம்ம பதில் சொல்ல முடியாது. அதுக்காக சைடில் வந்து நம்ம தொழில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம், ஆனால் நம்ம ஆர்வத்தை விடக்கூடாது இல்லை. உங்கள் ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுக்கு நாம் நேரத்தை வகுக்கணும். அப்போ இப்போ நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் குடும்பத்தை பார்க்குறேன், குழந்தைய பார்க்குறேன், ஹஸ்பண்ட் பார்க்குறேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆர்வம் எங்கே போகிறது? குழந்தையுடையத்துக்கு நம்ம அவனுக்கு பிடிச்சதை படிக்க வைக்கிறோம், இப்போ வீட்டுக்காரங்களும் பிடிச்சதை செய்கிறோம், வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செய்யும்போது உன்னுடைய இது என்ன இருக்குது? நம்ம ரோல் மாடல் நாம் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யறதுக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா எனக்கு எந்த நேரம் கிடைக்குதோ. இப்போ என்னுடைய கணவர் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே வர டைம் இருக்கு பாருங்க, நான் பார்ப்பேன் எந்த டைம் வரேன்னா ஒரு 11 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 மணிக்கு நம்ம தூங்கிட்டு எழுந்தால் நம்ம டயர்டாக இருக்கும், நீங்கள் தூங்காமல் இருந்தால் டயர்டு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், சீக்கிரம் குழந்தைங்களுக்கு தேவையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். நீங்கள் என்னென்னா நான் வெளியில் வேலைக்கு போகிற மாதிரி தான் ஒரு குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருவேன். அந்த 12-2 மணி நேரம் அவங்க வர வரைக்கும் நான் என்ன எழுதணும்னு தோணுதோ, கவிதையோ கத்துரியோ என்ன எழுதணுமோ கிடக்குறேன் அந்த 2 மணி நேரம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்ட பிறகுன்னா ஒன்றும் தெரியாது. இது நடுவில் நீங்கள் தூங்கிட்டு போது எழுப்புனா நம்ம உடம்பு ஹெல்த்தும் போயிடும், நமக்கு நேரமும் இல்லாத மாதிரி ஆகிடும். அதே போல் தான் காலையில் சீக்கிரம் பணிக்கு கிளம்புறாரு அப்படின்னா அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைம் அது பண்ணிப்பேன். அது இப்போ நமக்கு நேரம் கிடைக்காது கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பிறந்ததுக்கான இந்த செயலை என்ன எப்படி செய்ய முடியும்? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் செஞ்சுட்டு வரும்போது அப்போ சந்தோஷப்படும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்கள சப்போர்ட்டாக நிற்பாங்க. சரி ஆமாம், அவங்களோட ஆர்வம் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்ல கிடைக்கும்போது நான் அப்படி தான், எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் கேட்கும்போது ஐயோ நம்ம எழுதுகிறோம் படிக்கிறோம் கவிதையெல்லாம் எழுதுகிறோம் இதெல்லாம் நமக்கு எல்லோரும் என் தோழிங்களாம் சொல்லுவாங்க, ஏய் வரவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம் சொல்ல முடியாதுன்னு போது, அப்போ வரும்போது முதல்ல என்ன என்கிட்ட இருக்க என்னென்ன எழுதி வச்ச ஆர்டிகள் எல்லாமே எல்லா பதிப்பகத்தையும் அனுப்பி விட்டுட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறமா வந்து நம்ம அனுப்புனதெல்லாம் ரிப்ளை கிடைக்கும்போது எங்கள் வீட்லேயே வந்து பண்ணேன் அப்படின்ட்டாங்க, செய்யினாங்க. அதுக்கப்புறம் தான் மேரேஜுக்கு அப்புறம் தான் எம்ஃபில் பண்ணதே, நான் அதுக்கப்புறம் தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செய்யணும், நமக்கு தானாக வழி கொடுத்துருவாங்க. உங்கள் ஆர்வம் வந்து அவங்களே பரவாயில்ல இவ்வளோ அழகாக செய்கிறாங்க, என்னால் என் வீட்டு வேலைலாம் கிடலை, சமைக்கிற வேலை இருக்குது, குழந்தைய பார்க்குறேன், எல்லாமே அதையும் கிடலை. அப்போ நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், சும்மா நம்ம வந்து நான் வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டேன் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு அவங்க கூட மூலமாக நம்ம நான் என்ன சொல்கிறது, நம்ம வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி அவங்களது இவங்களதெல்லாம் போட்டு குப்பையெல்லாம் தலைக்குள்ளே போட்டுக்கிட்டு நாமையே அதுக்குள்ளாரையே சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம போய் குப்பையாகிறத விட நீங்கள் அதெல்லாம் தூரம் தள்ளிட்டு உங்கள் ஆர்வத்தை கொடுங்க. நீங்கள் சொல்கிறது படைப்புக்குன்னா எந்த படைப்புனா இருக்கலாம், எனக்கு வந்து நல்லா டிராயிங் தெரியும் டிராயிங் பண்ணுங்கள், எனக்கு நல்லா தையல் பண்ண தெரியும் பின்னல் பண்ண தெரியும் பின்னல் பண்ணுங்கள், இல்லை என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதில் செய்யுங்க. அப்போ வந்து உங்களை அறியாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்க மன அழுத்தத்துக்கு ஆக மாட்டீங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், எப்பயுமே நமக்கு நாம. அப்போது நீங்கள் செய்யும்போது பாராட்டுறதும் இருக்கும், நல்லா நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து பாராட்டுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ என்னுடைய வீட்லேயும் பெரிய ஃபேமிலி தான். இப்போ நம்ம செய்கிறது பிறகு இப்போ என்னுடைய மாமனாரும் மாமியாரும் அவங்கள சூப்பராக பண்ணுறோமா அப்படின்வாங்க. அப்போ நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வச்சுட்டு நான் எழுத போய் உட்காரன்னு வச்சுக்கோங்களா, சரி அவள் எழுத போயிட்டானு தானா, அது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற அவங்களே வந்து அந்த தாட்டில் வர ஆரம்பிச்சிடுவாங்க, சரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற செயலை வந்து நேரத்தை வகுத்து கரெக்டாக செய்ய வேண்டியது செஞ்சிங்கன்னா நமக்கு நேரம் இல்லை அப்படின்ற வாய்ப்பே கிடையாது. அந்த நேரத்தை நம்ம நாமளாக தான் பிரிச்சுக்கணும். நேரத்தை இப்போ நான் அட்டனை போடுங்க, நான் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 3 மணிக்கு நான் வந்து என் வீட்டு வேலை செய்யணும், 3 வேலை வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும், 3 வேலை நான் என் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த நேரத்தில் நான் படிக்கணும், இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் என் குழந்தைங்க கூட பேசணும், இந்த நேரத்தில் என் பெரிய வீட்டில் இருக்க பெரியவங்க கூட பேசணும், ஒரு அட்டவணை நீங்கள் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆகிடுவீங்க, நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, உங்கள் வயசு என்றைக்கு இளமையாகவே இருக்கும். இல்லை நீங்கள் தேவையில்லாமல் சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன பாருங்க, நொந்தது சாகணும் நொந்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன், அந்த கடைசியில் என்ன இருக்கும், இறப்பு தான். எல்லாருக்கும் இறப்பு இருந்தால் கூட நாம் எப்படி எந்த ஒரு இதோடு இருக்கணுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் படித்தவங்க ஒரு ஏதோ பிளான் பண்ணி நம்ம செய்யணுன்றது தான், எல்லாரும் படிக்கிறாங்க தான் நாமளும் போகிறோம் அப்படின்ற ஒரு இது இல்லை. ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் அப்படின்னு மனசில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்து பாருங்கள், தானே வந்து புது ரத்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும்.
1: ரொம்ப மகத்தான சிந்தனைகளை வந்து ரொம்ப எளிமையாக புரிய வச்சிங்க எங்கள் நேயர்களுக்கு, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட MOP சமுதாய வானொலி நிலையத்திற்கு நீங்கள் அருமையாக ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க, இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: மிக அருமையாக கேட்டீங்க, உங்கள் கேள்வி எல்லாமே நம்ம கூட ஒட்டி வந்த வினாக்கள் தான். அதுவும் மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக, மாணவர்கள் இல்லை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது தேவை தான். எந்த சூழ்நிலையை நம்ம எப்படி வகுத்துக்கணுன்றத நீங்க உங்க என்னகிட்ட கேட்டீங்க, என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், நான் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு. இது அப்படி கிடையாது, எல்லாருக்குமே அது மாதிரிதான். நான் வந்து எனக்கு நேரம் இல்லைன்றது யாரும் ஒதுக்கக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்கள திட்டமிட்டு செயல்படலாம் அப்படின்னு தான் என்னுடைய முறை மூலம் நான் சொன்னேன். ஆனா அதுக்காக வினாக்கள் நீங்க கேட்டீங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எப்படிலாம் இது பண்ணணும் அந்த வினாக்களே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி மொத்த அனுபவத்தையும் இதுக்குள்ள கொட்டின மாதிரியே இருந்துச்சு. அதனால மாணவர்களுக்கு நான் கேட்டிருக்கேன், நீங்களே கிடைக்காத மானிட பிறவியை நம்ம வீணாக்க கூடாது. ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க, அழிவுக்கு என்றும் பயன்படுத்தாதீங்க. அது எந்த துறையா இருந்தாலும் நீங்க உங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.
2: வணக்கம் மேம், நான் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன். உங்க பேரு, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க மேம்?
3: திவ்யா ஃப்ரம் கும்பகோணம்.
2: நீங்க ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா மேம்?
3: தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்.
2: ஓகே மேம், நீங்க என்ன மாதிரி புக்ஸ் நீங்க வந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்றீங்க?
3: பாடநூல் கலெக்டர்ல இருந்து வாங்குன புக் மட்டும் தான்.
2: ஓகே மேம், உங்களுக்கு ஜெனரலாவே புக்ஸ் படிக்கல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? இப்போ இந்த பிஸியான இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க?
3: நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஸ்பெண்ட் படிக்க வேண்டியதா.
2: ஓகே மேம், இப்போ நிறைய இப்போ இந்த டிஜிட்டல் புக்ஸ், இ புக்ஸ், ஆடியோ புக்ஸ்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கும் இந்த ஃபிசிக்கலாக நம்ம தொட்டு படிக்கிறோம்ல, அதுக்கும் அது இம்பாக்ட் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா?
3: கண்டிப்பாக இருக்குது. புக்கோட வாசனையே நல்லாயிருக்கும், அது எனக்கு பிடிக்கும், அதனால அது படிக்கிறதுக்கு பிடிக்கும்.
2: ஓகே மேம், அப்புறம் உங்களுக்கு ஜென்ரலாகவே என்ன புக் ரொம்ப பிடிக்கும்?
3: தமிழ் தான் பிடிக்கும்.
2: லைக் அதில் ஏதாவது ஒரு ஆர்த்தர் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால்?
3: ஆர்த்தர்னா இறையன்பு பிடிக்கும். இறையன்போட அந்த ஐரிய அவங்களோட புக்கை நிறைய படிச்சு.
2: ஓ ஓகே மேம், நீங்கள் இந்த லைப்ரரியில் மெம்பர்ஷிப் இருக்கீங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். வணக்கம், நான் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் பேர் என்னன்னா? என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்க?
4: என் பேர் ஜெரோம், மயிலாப்பூர்லேருந்து.
2: ஓகேண்ணா, இங்கே நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த லைப்ரரிக்கு வந்திருக்கீங்க? நீங்கள்
4: இந்த லைப்ரரிக்கு 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன்.
2: நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா?
4: குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஓகே, இந்த லைப்ரரியில நீங்க என்ன மாதிரி books எடுத்து நீங்க ப்ரிபரேஷனுக்கு யூஸ் பண்றீங்க?
4: ஜெனரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடா, இப்போ பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடான books எடுத்து பார்க்கறேன்.
2: ஓகே, நீங்க ஜெனரலா books படிப்பீங்களா?
4: எஸ்.
2: ஓகே, இங்க இந்த லைப்ரரியில உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கா? முடிஞ்சா அது எப்படி மெம்பர்ஷிப் வாங்கணும்னு ப்ரொசீஜர்ஸ் நீங்க சொல்ல முடியுமா?
4: ஐ திங்க் இப்போ கரண்ட்லி 350 நினைக்கிறேன். உங்களுடைய ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்க மெம்பர் ஆகிக்கலாம். அது தவிர்த்து வேற எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஒரு மெம்பருக்கு 6 books வரைக்கும் எடுத்துக்கலாம்.
2: ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா.
4: தேங்க்யூ.
2: வணக்கம், நான் எம்ஓபி சமுதாய வானொலியிலிருந்து வந்திருக்கேன். உங்க பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க?
5: என் பேர் பாலாஜி, நான் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன்.
2: ஓகே, நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமாக புக்ஸ் படிக்கிறீங்க?
5: நான் இங்கே ஒரு 3 to 4 months படிக்கிறேன்.
2: ஓகே, நீங்கள் இப்போ என்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க?
5: யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அது போல் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்.
2: ஓகே, இந்த லைப்ரரியில் நீங்கள் என்ன மாதிரி புக்ஸ்லாம் வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க?
5: அட்வான்ஸ் புக்கு இங்கே நிறைய இருக்குது, அப்புறம் என்சிஆர்டி புக்ஸு அஸ் வெல் அஸ் சமச்சீர் புக்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா ரிசோர்ஸுமே இங்கே இருக்குது.
2: நீங்கள் ஜென்ரலாகவே புக்ஸ் படிக்கிற பர்சனா?
5: ஜென்ரலாகவே இல்லை, இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டு வந்த அப்புறம் தான் ரொம்ப ஆழமாக படிக்க ஆரம்பிச்சேன்.
2: இப்போ இந்த லைப்ரரியில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கா?
5: மெம்பர்ஷிப் நான் எதுவும் போடலை.
2: தேங்க்யூ. வணக்கம் சார், நான் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன். உங்கள் நேம் அண்ட் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்?
6: பேர் ஜே ரகுராமன், தாம்பரம் சேலையூர்லேருந்து.
2: ஓகே சார், சார் நீங்கள் கனிமரா லைப்ரரிக்கு எவ்வளோ வருஷமாக விசிட் பண்ணுறீங்க சார்?
6: ஒரு 4-5 வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு 3-4 இயர்ஸ்.
2: ஓ ஓகே சார். சார் இந்த பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் எப்படி வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க சார்?
6: நைட்டில் படிப்பேன் டைம் இருக்கும்.
2: ஓ ஓகே சார். சார் உங்களுக்கு என்ன புக் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆத்தர் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்?
6: சிட்னி ஷெல்டன் ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ ஓகே சார். அப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஆஃப் புக்ஸ் பிடிக்கும் ஆர் என்ன ஜான்ரா அது மாதிரி சொல்ல முடியுமா?
6: எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இங்கிலீஷ். ஜானர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது க்ரைம் ஸ்டோரி, அப்புறம் ஹவு டு இம்ப்ரூவ் அவர் ஸ்கில் செட், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி, ப்ளஸ் கொஞ்சம் ஏதாவது வியர்ட் சப்ஜெக்ட்னு தான் நான் படிப்பேன். எனக்கு வந்து இந்த மிலிட்ரி சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ ஓகே சார்.

வந்துட்டுருக்கிறேன், என்னோடய 15வது வயதுலேருந்து வந்துட்டுருக்கிறேன். வீட்டிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் நான் நடந்தே வருவேன் பெரம்பூர்லேருந்து. அப்படி ஒரு தாகம் புத்தகத்தின் மீது. அதுக்கு நமக்கான காரணம் வந்து நம்மோட சமூகத்தில் எழுதுகிற எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், நமக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கிறவங்க வாசிக்கிறவங்களோட அந்த பழக்கங்கள் காரணமாக தான் படிக்க நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு தேடல் வரும். அந்த தேடலும் நமக்கு சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி சாதிக்கிறது, எப்படி நம்ம வரலாற்றில் இடம் பிடிக்கிறது, நம்ம பிறக்கிறோம் இறந்துடுறோம், நம்ம யாருன்னு தெரியறதில்லை. இப்போ வரலாம் யாரோ தான் நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அப்பாவோ அம்மாவோ இல்லை ஏதோ ஒரு மத போதகரோ யாரோ ஒரு நபர் வச்சிடறாங்க. அப்படி நம்ம பேருக்கான அர்த்தம் நமக்கு என்னென்னு தெரியாமல் பலவாறு வாழ்ந்து செத்துடுறோம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லைப்ரரி தான் அன்றைக்கி இடமா இருந்தது. இன்றைக்கி நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் நம்ம கைபேசியின் வாயிலாகவோ கணிப்பொறியின் வாயிலாகவோ நம்ம தெரிஞ்சுக்க விரும்பினாலும் அதில் கொஞ்சம் இருக்குது, தவறாகவும் இருக்குது, சரியாகவும் இருக்குது. புத்தகங்களும் எழுதுகிற மனிதனை பொறுத்து தான், அவனோட சிந்தனையை பொறுத்து தான் அது சரியாகவும் இதுவாகவும் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஆய்வை எடுத்துக்கணும். அந்த ஆய்வின் சிந்தனை உங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா இந்த புத்தக கடல் வந்து உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கிளாஸ் டம்ளர் ஒரு கோப்பை தண்ணீர் போல் ஆகிடும். அவ்வளோதான், அந்த ஒரு கோப்பை தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த துறை சார்ந்த விஷயங்களும் மிக சுலபமாக தெரிஞ்சிடும். ஏன்னா நான் குழந்தை பருவத்திலேருந்து எந்த துறையையும், வரலாறு, தமிழ், இது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ப்ளஸ் டூவில் வந்து அட்வான்ஸ் தமிழ் எடுக்காத, இதுவும் எடுக்காத, எக்கனாமிக் எடுக்காத, சயின்ஸ் எடுக்காத, மேத்தமெட்டிக்ஸ் எடுக்காதன்னுவாங்க. ஆனால் அப்படிலாம் நமக்கு எந்த எண்ணமும் இருக்காமல் போயிடும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பாடத்தையும் புரியாத ஊரில் தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அதை கற்றுத்தரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கற்றுக்க முடியும். நேற்று கூட நான் ஒரு கதை முகநூல் வாயிலாக வாசித்தேன். அது ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரியர் வந்து போர்டில் வந்து எழுதி போட்டிருக்காரு. அப்போது ஒரு மாணவர் வந்து தூங்கிடுறாரு. அப்போது அவர் தூங்கிட்டு ஏதோ இவர் முயற்சி பார்க்கும்போது ரெண்டு கேள்விகள் மட்டுமே அதில் எழுதியிருக்கிறாரு. அந்த பேராசிரியர் போயிடுறாங்க. இவர் பார்க்குறாரு, பார்த்த உடனே அவருக்கு வந்து பாடத்தை கவனிக்காத விட்டுமே அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. என்னடா பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, மாணவர்கள்கிட்ட ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்களா இல்லையான்னு ஒரு தயக்கத்தோடுவோம் இதுவோடுவோம் அவர் கடந்து சிந்தனையோடு போகிறார். போயிட்டு அவர் வந்து இதுக்கு என்ன ஆன்சர்னு புத்தகங்கள் பலதெல்லாம் தேடுறாரு. தேடி அதுக்கான விடையை வந்து அந்த பதிலை வந்து அவர் ஒரு ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்விக்கு கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு மறுநாள் வந்து அந்த பேராசிரியர் வரும்போது வகுப்புக்கு வராரு. எல்லாரும் பாடங்கள் பற்றி பேசுகிறாங்க. அந்த பாடங்கள் பற்றி பேசும்போது வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ சார் நேற்று நீங்கள் பாடம் எடுத்தீங்க, நான் தூங்கிட்டேன். அவர் உண்மையை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு சொல்லும்போது அப்போ அவர் கேட்குறாரு, என்ன கேள்வி நான் அப்படி கேட்டேன், என்ன சொல்லி கொடுத்தேன், இல்லையே இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்கள் நடத்தியிருக்கீங்க, நான் தூங்கிட்டேன், இந்த ரெண்டு கேள்விக்கு எனக்கு வந்து ஒன்றுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்றுக்கு தெரியல அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ரெண்டு கேள்விக்குமே உலகத்தில் இருக்கிற யாருக்கும் பதில் தெரியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ரெண்டுக்கும் தெரியாதா, நான் இவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு எழுதிட்டேன்றதை வாங்கி அவர் படித்து பார்த்துட்டு வியப்படைகிறார். இந்த ரெண்டு கேள்வியுமே யாருமே பதில் சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு பதிலை உலகமே தேடிட்டுருக்கு, நீ ஒன்றை கண்டுபிடிச்சிட்ட, நீ தான்ப்பா மேதை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த அறிஞர் பேரை சொன்னாங்க, எனக்கு சட்டு ஞாபகம் வரல, அவர் எவ்வளோ பெரிய மிகச்சிறிய சிந்தனையாளராகவும் அப்படி இருந்தார்னு. அதனால் இந்த மாதிரி தேடல்கள் துவங்குவதும் கண்டடைவதும் நம்ம புத்தகங்கள் வாயிலாக தான். இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் வந்து எல்லா துறை சார்ந்த நூல்களும் இங்கே படிப்பேன். படித்து அதில் நான் வந்து ஆய்வுக்கும் எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அதுக்கான விடையை நான் கண்டுபிடிச்சிட்டு பயணிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் நான் என்னோடய துறையை இது எடுக்க சினிமாவை தேர்ந்தெடுத்து திரைப்படத்துறையை நம்ம பயணிக்கும்போது கதை எழுதுவதற்காகவும் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் விதவிதமான ஜேனரில் நம்ம எழுதணும். கதை வகைகளை ஒரே மாதிரியான திரைப்படங்களை கொடுக்கக்கூடாது. சமூகத்துக்கு மாற்றாக என்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும், நம்ம என்ன தேடல் இருக்குது அப்படின்னு நான் தேடும்போது இயற்கை வந்து எனக்கு ஒரு தேடலை வந்து கொடுத்தது, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேடலோட இது வந்து போன கடந்த மாதம் வருடம் வந்து இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது, நான் 100% நாத்திக சிந்தனையாளன். என்னோடய 8வது 9வது வயதிலேயே நான் கடவுள் மறுப்பை சுய விழிப்பில் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்போது பிரார்த்தனை பண்ணால், குழந்தைகள் வேண்டுதல் பண்ணால் எல்லா கடவுளும் வருவானாங்க. நான் எல்லா கோவில்களுக்கும் போய் வேண்டேன் அந்த வயதில், 3 மதங்கள் சார்ந்த கோவில்களில். ஆனால் எந்த கடவுளும் எனக்கு வரல. அன்றைக்கி இருந்த எனக்கான பிரச்சனைகள் இல்லை, மக்களுக்கான பிரச்சனைகளை நான் தேடி போனேன். அந்த பிரச்சனை மக்களும் அப்படியே துன்பத்தில் தான் இருக்காங்க, கடவுளும் வரவே இல்லை. அதனால் நான் நாத்திக மாறிட்டேன். அந்த தேடலோட நான் வந்து ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், பாடி ஆஃப் ஜர்னி, உடல்லேருந்து ஆவி பிரிஞ்சு வெளியே போவோம்,
அன்னைக்கு வந்த 80களில் திரைப்படங்களும் அது ரொம்ப நிறைய சொல்லிச்சு. அப்போ அந்த கமலஹாசன் நிறைய படங்கள், பிரதாபோத்தன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அந்த படங்கள் உடல்ல இருந்து ஆவி பிரிஞ்சு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ நான் அது

0: என்னன்னு தேடி அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் போது அதுல ஒரு ரெண்டு புத்தகம் கிடைச்சது, நம்ப முடியாத அதிசய உண்மைகள், இன்னொன்னு உடல்ல இருந்து ஆவி பிரிஞ்சு போறத பத்திய ஒரு புத்தகம். அது எடுத்து நான் சின்ன சின்னதா பயிற்சி பண்ணும்போது, அதுல கொடுத்து இந்த ஒரு மூணு பயிற்சியை நான் தொடர்ச்சியா பண்ணும்போது எனக்கு ஒரு சக்தி நிலை மாற்றம் தெரிஞ்சது. அப்படி அந்த சக்தி நிலை மாற்றம் அந்த 15-16 வயதோட நான் கடந்துட்டேன். ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும், அப்பா கூட நலம் சரியில்லாதனால சகோதரிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருந்தது. அப்போ நான் அதுலேருந்து கடந்து வந்தேன். அப்படி நான் கடந்து வந்த பிறகு வந்து அந்த பயிற்சியை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு சில, அதாவது அந்த டைம் வந்து எனக்கு குண்டலினின்ற சக்தி வந்து எழுந்திருக்கு, அதுக்கு எனக்கு அந்த பேர் தெரியாது. அது நான் கடந்து வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு 17-18 வயசில் வந்து ஒரு சிக்கல் வருது. எது எதையோடு தொடர்பு கொண்டு ஒரு மன அழுத்தமாக அது மாறும்போது நான் திரும்பவும் நூலகத்துக்கு வந்து புத்தகங்களை தேடி எடுத்து வாசிக்கும் போது ஓஷோவோட புத்தகங்களை எடுக்கிறேன். எல்லா தியான புக்கும் தேடுறேன், அது எல்லாமே முட்டாள்தனமாக தேடுது எனக்கு. நம்மளை மூளை செலவு செய்கிறாங்கன்னு ஓஷோ புக்கை கூட நான் விசிறி அடிச்சிடறேன். என்னோட 15வது வயதுலேயே நான் விசிறி அடித்திருக்கேன் அவரோட புக்கை. மூளை செலவு செய்து இவர் அழைச்சிட்டு போறாரு போலீஸ் அமைச்சர் அப்படின்னு, ஏன்னா அவரை பற்றி சமூகத்தில் தப்பான கருத்துக்களே சொல்லப்பட்டிருந்தது. அதுவும் என்னோட ஆழ் மனசில் இருந்ததுனால இது இப்படியா இருக்குமோ அப்படின்னு நான் விலகி அதிலிருந்து வந்த பிறகு மீண்டும் நான் வந்து தேடும்போது எந்த புத்தகத்திலையும் இல்லாத மாதிரி அவர் எழுதின ஓஷோ தியானங்கள்ன்றது இரண்டு புத்தகங்கள், அதில் 100 தியான வகை இருந்தது. அதில் அவர் இறுதியாக அவர் சொல்லுவார், இதில் ஏதாவது ஒரு 2 தியானம் தான் செட் ஆகும், 200 பயிற்சி பண்ணாதீங்க, இந்த 200 படியுங்க, எது 2 பொருந்ததுன்னு பண்ணுங்க, பாரி பாருங்க, அதில் அந்த 2 மட்டும் எடுத்துங்கன்றாரு. அந்த முன்ன அந்த 2 வந்து அவர் சில இடத்துல அடிக்கோளிடுவார். ஒன்று நம்மை மூச்சை கவனிப்பது, இன்னொன்று எண்ணங்களை கவனிப்பது. நாம் மூச்சையும் எண்ணையும் தான் கவனிக்கிறது தான் எனக்கு பொருந்துச்சு. அதை நான் பயிற்சி பண்ணிகிட்டே வந்து அந்த மன அழுத்தத்திலேருந்து, மன சோர்வுல இருந்தோம், நான் வெளியே மனப்பதட்டத்திலேருந்து வெளியேறினேன். உண்மையாக சொன்னேன்னா அது மனப்பதட்டத்தோட உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஆக்சுவலாக அதுக்கு போனாக்கா நம்ம மனநோய் மருத்துவமனைக்கு தான் போய் வைத்தியம் எடுக்கணும். ஆனால் இது நாம் உருவாக்கின சிக்கல், நம்மக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, இதை நம்ம எப்படி தீர்க்கணும்னு அதை அந்த பயிற்சியின் வாயிலாக வந்து அதை நான் வெளியேறி சரி பண்ணி மிக சாதாரணமாகவே அதை கடந்து வந்துட்டேன். வந்த பிறகு எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் பரம்பரையில் யாருக்குமே வீசிங்கன்ற ஒரு பிரச்சனை கிடையாது ஆசை. ஆனால் எனக்கு அப்போ இடையில் வந்து அப்படி ஒரு விஷயம் வருது. வரும்போது என்னடா இது அப்படின்னு, ஏன்னா நான் நூலகத்துக்கு நிறையா உதவி செய்வேன், போனேன்னா சும்மா இருக்க மாட்டேன், புக்கு அடி கொடுக்குறது, டஸ்ட்டை தொடச்சி கொடுக்குறது, இப்படி வந்து எனக்கு வந்து விஷயம். ஏன்னா எனக்கு அவங்க நிறைய நூல்களை கொடுப்பாங்க, எழுதாமலேயே கொடுப்பாங்க, புது புது புத்தகங்களை கொடுப்பாங்க. அப்படி அந்த நூலகங்களில், வட்டார கிளை நூலகங்களில் கிடைக்கும் போது நான் அவங்களுக்கு அந்த சேவையை பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் வந்துருக்குமோ அப்படின்லாம் சில நம்ம செய்கிற சில பழக்க வழக்கங்கள் வாயிலாகவும், உணவு மூலியமாக, சுற்றுச்சூழல் இங்கே சென்னையில் சரி கிடையாது இல்லை, அதனால் வந்து அந்த சுகாதாரற்ற காற்றுனால நமக்கு வந்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எடுத்த மருந்து, அவங்க வந்து டேப்லெட் எப்படி சொல்கிறது, மாத்திரைகள் வந்து கொட்டை கொட்டையாக டசன் டசனாக கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் நான் எடுக்க தயாராக இல்லை. கொஞ்ச நாள் எடுத்து பார்த்தேன், தூக்கம் வரும், வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது, பைக்கில் யாருக்குள்ளேயும் போக முடியாது, தூங்கிவிடும். அப்புறம் தான் ஹோமியோபதி கேள்விப்பட்டு நான் அதுக்கு ட்ராவல் பண்ணுறேன். அந்த ஒரு சூழலில் தான் வந்து எனக்கு வந்து ஈஷாவோட தியான வகுப்புக்கு நண்பர்கள் சொல்கிறாங்க, அவங்க அத்தனை பேரும் நாத்திகர்கள் தான், பெரியாரிஸ்ட்டு. நான் பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவரை பிடிக்கும். நான் சுய விழிப்பில் என்னோட இது வந்து நான் ஞான இது நாத்திகனாக இருந்தேன். அப்போது நான் அந்த வகுப்புக்கு போகிறேன். போகும்போது அங்கே வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க, 40-48 நாளில் வந்து சில சக்திகள் உணர்வீங்க உங்கள் கைகளில், கால்களில், உடலில் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு 18வது நாளே எனக்கு வந்து அந்த தொடர்பு சக்தி நிலை வந்தது. அது என்னன்னாக்கா, அங்கே சொல்லி கொடுக்காத எல்லா தியான முறைகளும் என் உடல் தானாகவே இயக்குச்சு. அந்த எல்லா தானாக இயக்கிற சந்தேகங்களும், அது இந்த ஒரு வருட காலமாக எனக்கு அந்த டவுட் வந்து சந்தேகங்கள் தீர்ந்தது. ஏன்னா அங்கே யாருமே சந்தேகத்தை சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டாங்க, பயிற்சி மட்டும் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. ஞானம் பெற்ற மனிதர்களுக்கும் இந்த பயிற்சி நிலையில் போனவங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு வந்து போன மகா சிவராத்திரிக்கு அவங்களோட சத்சங்களை நான் கலந்துக்கிட்ட போது 12 எனக்கு வந்து சத்சங் நடந்தது. ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி அங்கே நான் சத்சங்க்கு போயிருந்தபோது இதே மாதிரி பௌர்ணமி அமாவாசையப்போ எனக்கு அருள்நெறின்னு ஒன்று நடந்தது. இந்த அருள்நெறி என்பதும் சிவதாண்டவம் என்பதும் சித்தர்கள் பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் தெளிவாக வந்து காகபூஜகரோ திருமூலரோ மட்டும்தான் சில இடங்களில் அடிக்கோடுறாங்க. அதை எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக எளிமையாக சொன்னது 6 திருமுறையில் வள்ளலார் தான். அதனால் வள்ளலார் அவர்கள் சொன்னதை, அவரோட 6 திருமறையை அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. இன்னும் நீங்கள் எளிமையாக தெரியணும்னா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நான் நிக்கின் போதம்ஸில் ஏதாச்சியாக போயிருக்கும்போது ஒரு புத்தகம் எடுத்தேன். அதில் தமன்னா செட்டியார் அப்படின்றவர் வந்து வள்ளலார் காலத்தில் இருந்தவர் ஒரு விளக்க உரை நூல் எழுதியிருக்காரு. இந்த சித்தர்கள் சொன்ன பயிற்சி முறை வாசி யோகம்னு சொல்லுவாங்க, நீங்க பிராணாயாமத்தின் வழியாக வந்தாலும் சரி, அடயோகத்தின் வழியாக வந்தாலும் சரி, எந்த தியானம் பயிற்சிகளின் வாயிலாக வந்தாலும் இந்த கேசரி யோகம், இந்த சொன்ன அந்த யோக கலையில் தான், வாசு யோகத்தின் வழியாக தான் நீங்கள் தொடர்பு கொண்டு வர முடியும். அப்படி நீங்கள் அதன் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் யாருன்றதை உங்கள் உடல் வந்து உணர்த்தும், உங்களுக்குள்ள அருள் நெறியும் சிவன் தாண்டவமும் நடக்கும். அப்படி நடந்ததுக்கு அதுக்கு பொருள் என்னன்னு அதில் தான் நீங்கள் உணர முடியும். அந்த பொருள் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கிற ஏழு சக்கரமும் இயங்குவதும் அது என்னென்ன சக்தி நிலைகளை வெளிக்காட்டுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் மூன்றாவது கண் திறக்கும், துரியம் துரியாதீதம் கடந்து நம்ம உடல் ஒளி உடலாக ஞான தேகமாக மாறுறதுக்கான பயிற்சி முறையில் தொடர்ந்து பயணிக்கும். அப்படி இப்படி இருந்த எனக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா துறை சார்ந்த நூலும் படிக்க தெரியுது, எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியுது, எல்லாத்தையும் உணர முடியுதுன்னா புத்தகங்கள் தான் காரணம். புத்தகங்கள் மட்டும்தான் என்னை ரொம்ப தூரம் அழைச்சிட்டு வந்திருக்கு. எந்த மனிதனிடமும் நேராக போய் நம்ம எந்த அறிஞரிடமும் பல மணி நேரம் பேச முடியாது. அதற்கு நமக்கு இன்றைக்கி வந்து முகநூலோ வாட்ஸ்அப்போ உதவுனா கூட அவங்க நேரம் ஒதுக்குவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் வாயிலாக அவங்களோட நம்ம நேரடியாக உரையாட முடியும். அதுக்கு புத்தகங்கள் மிகச்சிறந்த ஞானம். அதனால் இந்த ஞானம் என்பது தர்க்கமாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் உயிர்த்தன்மையில் இந்த ஞானத்தை உணரணும்னா நீங்கள் இந்த சொல்கிற அந்த பயிற்சி முறைகள் இதெல்லாமே ஒன்றும் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனோம், சாதாரண இல்லற வாழ்க்கை வாழணும்னா இந்த நூலகங்கள் ஒரு மிகப்பெரிய கொடை. அந்த கொடையை வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், இந்த மாதிரி நூலகத்துக்கு செலவு பண்ணுற காசுகளும் அது இன்னும் நவீன வசதிப்படுத்தி வரவங்களுக்கு எல்லா அடிப்படையும் பண்ணி கொடுத்து புத்தகங்களை இன்னும் இந்த மாதம் இன்னைக்கு வர புத்தகங்களை ஒரு மாதத்தில் ரெண்டு நாளில் நூலகங்களுக்கு வர மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியே அது புத்தகமாக வரத்துக்கு தாமதமானாலும் உடனே வந்து ஒளி வடிவில் வரத்துக்காக பண்ணலாம், எழுத்துப்பூர்வமாக வரத்துக்காகவும் டிஜிட்டலைஸ்டாக வரத்துக்காக எண்ணியெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் அரசு உடனே பண்ணாக்கா ஏழை மாணவர்கள் வாங்க முடியாமையும் படிக்க மாணவர்கள் வந்து உடனே போய் தேடி போய் கடையில் பொருள் கிடைக்கல, புத்தகம் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நேரடியாக வந்து இதை வாசிச்சுக்க முடியும். தங்களோட கைபேசிகள் மூலமாக, நூலகத்தில் இருக்கிற கணிப்பொறிகள் வாயிலமாக இதை செய்ய முடியும். அதனால் புத்தகங்கள் தான் இன்றைக்கி என்னை மனிதனாக வாழ வச்சுருக்கு. எனக்குள்ளே இருக்கிற ஒழுக்கம் சிந்தனை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் புத்தகங்களும் ஆசிரியர்களும் தான். சிறந்த ஆசிரியர்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல சிறந்த ஆசிரியர்கள் கல்லூரிகளில் கிடைக்கிறது இல்லை, அடிப்படை வந்து குழந்தைகளோட ஆரம்ப கல்வியில் இருந்து கிடைக்கணும். எனக்கு ஆரம்ப கல்வியில் 9வது வயதில் 7வது வயதில் விதைத்த விதை தான் இன்றைக்கி வந்து அது வளர்ந்து ஆலமரமாக இருக்குது. இன்றைக்கு வந்து நான் வந்து புத்தரோட நிலையோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அடைய போகிறோம், மகாவீரர் போல் நம்ம போகிறோம், ஜீசஸ் போல் போகிறோம், விவேகானந்தர் போல் அந்த நிலையை அடைஞ்சு நம்ம வரப்போகிறோம், பரமம்சர் போல் மாறப்போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த புத்தகங்கள் தான் என்னோடய எல்லா சந்தேகங்களுக்கும் விடையை கொடுத்து கொண்டே இருக்குது. அதில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் என் உடல் என் உயிர்த்தன்மை விடையாக இருக்குது. நூலகங்கள் இல்லாத உலகு உலகே அல்ல. நாம் ஏன் பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு புத்தகங்கள் மிக முக்கியம். அதுபோல் வந்து புத்தகங்களை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நம்ம சென்னையில் வந்து புத்தக கண்காட்சி நடக்குது, நீங்கள் ஒவ்வொருவரும் வரணும். அங்கே வாசிப்பு அரங்கமும் பெரிதுபடுத்தலாம், புதிய புத்தகங்களுக்கு வாசிப்பு அரங்கம் வைக்கலாம். ஏன்னா சில கடைகளில் போய் நம்ம நிற்கும் போது அவங்க என்ன இங்கேயே புக்கை படிச்சிருவியான்றாங்க. அந்த மனிதனோட வறுமை, பசி, தாகம், அறிவு தேடல் எதுவுமே தெரியாமல் கடை வியாபாரத்தில் யாரோ ஒரு மனிதன் நிற்க வைக்கப்படும் போது அவன் வெறும் விற்பனை பிரதிநிதியாக மட்டுமே இருக்கிறான். புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்களை விற்பனை பிரதிநிதியாகவும், எழுத்தாளர்களே விற்பனை பிரதிநிதியாக இருந்தால் அங்கு வரும் வாடிக்கையாளர்களும் மாணவர்களுக்கும் அவர்கள் அறிவார்ந்த சிந்தனையை கொடுக்க முடியும். நாம் எழுதுகிற புத்தகங்கள் எல்லாரும் அவர்களின் வீடு போய் சேர்ந்து விடாது, வாசித்து விட மாட்டார்கள். எழுத்தாளர்கள் அங்கு இருந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி அதை செய்தால் பல மாணவர்களை கல்லூரிகளும் பள்ளிகளும் உருவாக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகள் உருவாக்கும், நூலகங்கள் உருவாக்கும். நூலகங்களில் முக்கியமான எழுத்தாளர்களுக்கு பணியமர்த்தினால் சிறப்பாக இருக்கும். வெறியும் பள்ளியும் கல்லூரியில் எடுத்த மார்க்கை வைத்து நூலகங்களில் பணியமர்த்துபவர்கள் வெறும் அதை வேலை வாய்ப்பாக மட்டுமே செய்வார்கள். எழுத்தாளர்கள் படைப்பாளிகளுக்கு உதவும் பொழுது அவர்களுக்கு ஒரு அரசு வேலையும் இருக்கும், அவர்கள் வறுமையில் கஷ்டப்படவும் எதையும் இருக்காது. இன்னும் மேலும் பல நூல்களை அவர்கள் கொண்டு வருவதற்கு வழிவகை செய்யும். கல்வித்துறை, கலை பண்பாட்டுத்துறை, இந்த மாதிரி கலை சார்ந்த இசைக்கல்லூரிகள், ஓவியக் கல்லூரிகள், இப்படி இருக்கிற கலை பண்பாட்டுத் துறைகளை இங்கே மதிக்க மாட்டேன்றாங்க. இலக்கியத்தை படித்தா வேலை கிடைக்காது, டீச்சருக்கு படிக்கணும் இல்லைனா இல்லை அப்படின்னு தட்டி கழிக்கிற கல்விகளை எல்லாம் எவ்வளோ அறிவார்ந்த கல்வி என்பதை உணர்ந்து அந்த கல்வியை நூலகங்கள் வாயிலாகவும் இந்த கல்வியை புத்தகங்கள் வாயிலாகவும் அரசு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழக அரசுக்கு நன்றி. நூலகங்களை விரிவாக்கம் செய்யட்டும், எழுத்தாளர்களை பணியில் அமர்த்தட்டும், வாசகர் வட்டத்திற்கு தொடர்ந்து வரவர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கட்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த எம்ஓபி வானிலை வானொலி நிலையம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நம்மை நேர்காணல் செய்த அந்த தோழர் அவர்களுக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ சார்.
2: வணக்கம் மேம், நான் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். ஸோ உங்களோட புக்ஸு படிக்கிற ஆர்வம் அந்த மாதிரி, அதை பற்றி ஒரு சில குவெஸ்டின்ஸ் ஜென்ரலாக அப்படி கேட்குற மாதிரி ஒரு விஷயம். ஸோ சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன?
1: என் பேர் கீட்டா டி டிவானு. நான் இட்டி பாடத்யூமர் காலத்தை இட்டி படிக்க செகண்ட் இயர் படிக்க புக் படிக்க இன்ட்ரெஸ்ட் தானே இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரி புக் தான் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
2: சொல்லுங்க சொல்லுங்க, வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு? இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? அந்த இதுல வந்து நீங்க இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஸோ மற்ற ஃபோன் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு?
1: ஃபோன் பார்த்தா கண்ணு கெட்டு போயும், பெயின் தான் சிக்கன் நெட் ஆகும் ஃபோன் பார்த்துட்டேன்னா. ஸோ நம்ம தெரியா கான்டெக்ட் பண்ண முடியாது ஃபோன் பார்த்தா. புக் தானு கையை படித்து புக்கை திரும்பி பார்க்கவே வேற இது, வேற ஃபீலிங். ஃபோன் பார்க்க வேற ஃபீலிங், புக் பார்க்க வேற ஃபீலிங். ஸோ புக் படிக்கணும் நிறைய பேர்.
2: ஓகே ஓகே. ஸோ எத்தனை, எவ்வளோ நாள் இங்கே வந்துட்டு இருக்கீங்க இந்த லைப்ரரி? உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த லைப்ரரியில் என்ன புக்ஸ் அதிகமாக எடுத்து படிப்பீங்க அப்படி? எந்த ஆத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஆக்சுவலி இந்த லைப்ரரி புக்கு படிக்க
2: அவ்வளோ படிக்க அவ்வளோ
1: படிக்க மாட்டேன், பார்ப்பேன்னா அதான் புக்கு
2: பிடிக்கும்
1: பிடிக்கும்.
2: சரி ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக எனக்கு நல்ல குவஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ.
3: வணக்கம் சார், நாங்கள் வந்து எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் வந்து சிவநந்தினி. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: என் பேர் வெங்கட். எனக்கு நேட்டிவ் வந்து சேலம். நான் இங்கே சினிமாவில் சேர்றதுக்காக வந்தேன். நான் இயக்குனர் சரண் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அசோசியேட் டைரக்டராக சேர்ந்து ஒரு படம் இயக்கி சென்னையில் சினிமா வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குமா.
3: ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? அந்த மாதிரி நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஜேர்னல்ஸ் படிப்பீங்க? ஏன்னா நிறைய இருக்குது, அதில் கதைகள் இருக்குது, போயம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரியான சார் விரும்புவீங்க?
4: எனக்கு வந்து 6வது படிக்கிறப்பிறந்தே கதை புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ வந்து அம்புலி மாமா, பாலமித்ரா, பூந்தளிர்னு சொல்லி சிறுவர் கதை, அதுக்கப்புறம் ராணி காமிக்ஸு, இதெல்லாம் வந்து அந்த மாயாவி கதைகள் இதெல்லாம் வரும். அப்படியே மெல்ல மெல்ல படிக்க ஆரம்பித்து 9th 10th போகிறப்ப ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, ஜெயகாந்தன், ஜெயமோகன், இப்படி ஒவ்வொரு இதாக படிக்க படிக்க ஆரம்பித்து இன்னமும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முத மாதிரி படிக்க முடியறதில்லை, ஆனால் ஓரளவு புத்தகங்கள்லாம் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹிஸ்ட்ரிகள் தான். மன்னர்களை பற்றி, நம்மளுடைய நாட்டை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
3: சூப்பர் சார். இப்போ வந்து உங்களுக்கு புத்தகம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிக்கிறேன்னு சொல்கிறீங்க, சடனாக ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கும், எதனால் சார் ஏற்பட்டிருக்கு?
4: அம்மாவுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது. சும்மா ஏதாவது வாங்கிட்டு வந்தாவே, ஒரு போண்டா வடை வாங்கிட்டு வந்தாவே, போண்டா வடை வாங்கிட்டு வந்தாவே அந்த இதை எடுத்துகிட்டு அம்மா படிப்பாங்க. அம்மா படிக்கிறத பார்த்து நானும் படிப்பேன். அப்புறம் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து செந்தில் வேலவன் ஒருத்தன், அவனுக்கு புத்தகம் படிக்கிற ஆர்வம் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்றப்ப நிறையா வாசித்து பகிர்ந்துக்குவோம். அதில் அவங்ககிட்ட என்னுடைய இதை ஷேர் பண்ணுன்றதுக்காகவே நிறையா படித்து அப்படி இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னு.
3: இந்த கன்னிமரா லைப்ரரி வந்து உங்களுக்கு எப்போ சார் அந்த
4: கன்னிமரா? நான் வந்து சினிமாவுக்கு வாய்ப்பு தேடுற காலகட்டங்களில் கன்னிமரா எல்லா லைப்ரரியும் அங்கங்கே போவோமா, கன்னிமராவுக்கும் வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப இதெல்லாம் அதிகமாகலாம் இங்கே வந்ததில்லை. எனக்கு அந்த சரண் சார்கிட்ட வாய்ப்பு தேடி போகிறப்ப அதை சார்ந்து எனக்கு கதை எழுதுறது நிறையா சின்ன வயசுலேருந்து படித்ததுனால ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ உங்களை இங்கே மீட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிங்கன்னா உங்களை வச்சு என்ன கதை பண்ணி முடியும்ட்டு யோசிப்பேன். அதை வச்சு ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவை என்னால் ஒரு 15 நாள்30 நாள் எழுதுற முடியும்னு வைங்களேன். அந்த டேலண்ட் இருக்கிறதுனால புத்தக வாசிப்பு, அதாவது ஒரு படம் பார்க்கறத விட புத்தக வாசிப்பு நம்மளுடைய அறிவை பெரிய அளவுல விசாலப்படுத்தும். அதை படிக்கிறவங்களுக்கு அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும் வைங்களா.
3: கண்டிப்பா சார். இப்போ வந்து இருக்கிற டிஜிட்டல் காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப வளர்ந்துருச்சு சார். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கட்டும், ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா லைப்ரரிக்கு வந்து படிக்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து ஃபோன்லேயே யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஒரு புத்தகம்ன்றது எத்தனை பேஜஸ் இருந்தாலும் அந்த புத்தகம் வந்து ஃபோன்லேயே வந்துடுது. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? ஒரு புத்தகத்தை கையில் வாங்கி படிக்கிறதுக்கும் ஃபோனில் டிஜிட்டலாக படிக்கிறதுக்கும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
4: புத்தகத்தை எடுத்து அந்த வாசத்தை அனுபவிக்கிறது டிஜிட்டலாக இருக்காது. நீங்கள் ஒரு நோட்டு புத்தகமாக வாங்குறப்ப அதை பிரித்து இது பண்ணுறப்ப அதனுடைய ஸ்மெல்லை வந்து டிஜிட்டலில் அனுபவிக்க முடியாது. ஆனால் காலத்துடைய கட்டாயம் வந்து நம்ம எதையுமே எதிர்த்து செயல்பட முடியாது. புத்தகம் எங்களுடைய காலங்களில் நான் வந்து 5 பைசா கொடுத்து ஒரு புத்தகத்தை வாடகைக்கு வாங்கி படிப்பேன். அப்போ ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு வந்து 5 பைசா கொடுத்தா ஒரு ராஜேஷ்குமார் நாவலோ சுபா நாவலோ பட்டுக்கோயில் நாவலோ கொடுப்பாரு. அதை நான் 1 ஹவரில் படித்து முடிப்பேன். 60 எனக்கு வந்து ஒரு 60 பக்கம் இருக்குது அப்படின்னா 1 ஹவரில் அதை முடிச்சிருவேன். பாக்கெட் நாவலெல்லாம் இப்போ சின்ன சின்னதாக இருக்கும், 100 பக்கம் 120 பக்கம் வரும். அந்த புத்தகத்தை எல்லாம் நான் எடுத்தேன் அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் படித்து முடிச்சிருவேன். இப்படி வந்து அந்த புத்தகத்துக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியணுன்ற கட்டாயம் இல்லை. ஏன்னாக்கா இந்த ஜென்ரேஷன் வேறு, அவங்க என்னன்னா டிஜிட்டலாக படித்தா நல்லது, புத்தகமாக படித்தாலும் நல்லது, அவங்கள வீட்டுக்கே எல்லாம் வந்துடுது அப்படின்றப்ப அதை படிச்சு அவங்களுடைய அறிவை விசாலப்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு இதா.
3: நீங்க படிச்ச புத்தகங்கள்லயே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச புத்தகம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
4: எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கிறப்ப என்னை மாத்தின எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தா பாலகுமாரன், ஜெயகாந்தன், அப்புறம் இவர் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு, அதாவது அவங்க புத்தகம் படிக்கிறப்பயே நம்மளை கைப்பிடிச்சு அங்கே கூப்பிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த வார்த்தைகளில் கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப மனசு டிஸ்டர்ப் பண்ணி என்னடா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல, ஒரு படம் இப்போ டைரக்டர்கிட்ட சரண் சார்கிட்ட வேலை பார்த்தோம், நம்ம தனியாக படம் பண்ண ட்ரை பண்ணுறோம், வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு டிஸ்டர்பன்ஸு, ஃபேமிலி பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறப்ப பாலகுமாரனுடைய எழுத்து என்னை மிகப்பெரிய தெளிவுக்கு கொண்டு போச்சுன்னு வைங்களேன். அதனால் எனக்கு வந்து எல்லா எழுத்தாளர்களையும் ஒவ்வொரு இது பிடிக்கும். ரொம்ப வாழ்க்கைக்கு, அதாவது சில பேரை எல்லாத்தையும் பார்த்து காலில் விழுவ மாட்டோம், நமக்கே தெரியும் இவங்க நம்ம மனசை வந்து இது பண்ணுவாங்க, நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்கன்ட்டு. அப்படி இருக்கிறப்ப என்னுடைய படத்துக்கு காஸ்டியூம் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். கரெக்டாக சென்னை சில்க்ஸுக்கு பாலகுமாரன் அவங்களுடைய துணை மனைவியாரோடு வந்தார். எதுவுமே யோசிக்கல, டப்புன்னு காலில் விழுந்துட்டேன். ஏன்னாக்கா எனக்கு அவர் வந்து கடவுளை பார்த்த மாதிரியான ஒரு இது. அந்த மாதிரி எனக்கு எல்லாத்தையும் பிடிக்குமா, ரொம்ப நெருக்கம் பாலகுமாரன் இவர். அதே மாதிரி பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்காங்க, வளம்புரிஜான் பேச்சு, சுப வீரபாண்டியனும் சில கருத்துக்களெல்லாம் நல்லா பேசுவார். அப்புறம் தமிழறிவு மணியன் ஐயா அற்புதமான புத்தகம்லாம் கொடுத்துருக்காரு. இதை படிக்கிறப்ப நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் வைங்களா.
3: கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார் நீங்கள் கொடுத்த. வணக்கம் மேம், நான் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியுமா?
5: நான் வந்து பாரதி ஆர்ட்ஸில் மாஸ்டர் செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன்.
3: ஓகே மேம், நீங்கள் வந்து இப்போ லைப்ரரியில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு புக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்குமா?
5: புக்ஸ் நிறைய படிக்க பிடிக்கும், அதுவும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான புக்ஸ் வந்து நிறைய படிக்க ஆர்வம் நிறைய இருக்குது.
3: நீங்கள் படித்த புத்தகங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னு இருக்கும் இல்லையா, அதுவும் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அந்த எழுதின ஆத்தர் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவர் சொல்ல வர விஷயங்கள், சொல்ல வர கருத்துக்கள் எல்லாமே புரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது மேம்?
5: எனக்கு பிடிச்ச 2 புத்தகம்னா ஆர்த்தர் ஜே தர்மராஜ் எழுதிய இந்திய வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகமும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் வரலாறு. இந்த 2 புக்குமே வந்து ஜே தர்மராஜ் எழுதின புக்கு தான், அது 2 பிடிக்கும். அதுக்கப்புறம் வெங்கடேசன் அப்படின்ற ஒரு ஆர்த்தர் எழுதிய இந்திய வரலாறு, அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: நீங்கள் சொல்லும் போதே அது எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்கன்றதை பற்றி தெரியுது மேம். ஸோ இப்போ வந்து இந்த கன்னிமாரா லைப்ரரியை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம்.
5: நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைப்ரரி வெளில வந்து நான் போனது கிடையாது. ஆனால் வந்து இந்த லைப்ரரி வந்தோடனே நிறைய ஒரு அனுபவம் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மியூசியம் இருக்குது, பண்டைய காலத்தில் வந்து இருந்த நாணயங்கள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நிறைய ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழங்கால பொருட்களை வந்து இங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது வந்து ஒரு ஆர்வம் நிறைய ஆர்வம் இருக்கு, ஆச்சரியமும் இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து பொருட்களை வந்து பத்திரமா பாதுகாப்பு

0: காத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜி அப்படின்ற விஷயம் ரொம்ப விரிந்த நிலையில் இருக்குது மேம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணி படிக்கிறது, இந்த இ புக்ஸு, இந்த மாதிரி வர பிராண்டட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இப்போ புக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டைய காலத்தில் எப்படி இருக்கும்னா லைப்ரரியில் வந்து படிக்கிறது, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து படிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே எல்லாத்தையும் படிக்கிறதுன்னு இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன மேம் கருத்து நினைக்கிறீங்க?
0: ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து லைப்ரரி வந்து வந்தாலும் ஒரு லைப்ரரியில் வந்து உட்காந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி இது எங்கேயுமே வசதி வந்து வராது. ஃபோனையே நம்ம பார்த்துட்டு படித்தா நம்மளுடைய கவனம் வந்து வேறு இடத்துக்கு போயிடும். நம்ம வந்து ஃபோனில் இந்த கொஞ்ச நேரம் ஒரு மினிமம் ஒரு 20 நிமிட்ஸ் மேலே நம்மளால் ஃபோனில் வந்து கண்டிப்பாக படிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வேறு இதுக்கு போகணும் அப்படி இப்படி தான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு புக்கை வந்து எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஆச்சு ஒரு 40 நிமிட்ஸ் ஆச்சு உங்களால் ஒரே இடத்துல வந்து அந்த புக்கை படிக்க படிக்க அந்த ஆர்வத்திலேயே நீங்கள் வந்து புக்கை வந்து அவ்வளோ நேரம் படிப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை நம்ம கையில் வச்சு படிக்கிறது தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்வேன்.
1: கண்டிப்பாக மேம். இப்போ வந்து கன்னிமரா லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக என்விரான்மெண்ட் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ இப்போ இங்கே உட்காந்து நீங்கள் லைப்ரரி உள்ளே படிக்கிறதுக்கும் வெளியில் படிக்கிறதுக்கும் என்ன மேம் வித்தியாசம்? ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்டில் சுற்றி படிக்கிறதுன்றது ஒரு தனி அனுபவம் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஷேர்
0: பண்ணுங்க? நான் வந்து மோஸ்ட்லி வந்து லைப்ரரிக்குள்ளே தான் படிப்பேன். ஏன்னா வெளில உட்காந்தா நம்மளால் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டோட படிக்க முடியாது. ஏன்னா வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா லைப்ரரிக்குள்ளே வந்து சத்தம்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. நம்மளால் வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கலாம், நமக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் லைப்ரரிக்குள்ளே உட்காந்து படிக்கிறது தான் பெஸ்ட். வெளில வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, என்ன நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்.
1: ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நன்றி மேம். வணக்கம் மேம், நாங்கள் வந்து எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட், அப்புறம் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறீங்களா?
2: நான் வந்து பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ தமிழ் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து புக் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது கூட படிக்கும்போது ஒரு நண்பனாக பழகக்கூடிய ஒரு ரிலேஷன் எனக்கு கிடைக்குது புக் படிக்கும்போது. அதனால் நான் வந்து மனிதர்களோட புக்கு கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் நான் வந்து புக் படிக்க ஆரம்பித்தேன்.
1: என்ன மாதிரி உன்னை ஜேர்னல்ஸ்லாம் படிப்பீங்க மேம்? ஏன்னா நிறைய இருக்குது, கதைகள் இருக்குது, நார்மலாக போயம்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களோட ஃபேவரெட்னா என்ன மேம் சொல்லுவீங்க?
2: எனக்கு வந்து ரொம்ப அழகியல் சார்ந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் படிக்க மாட்டேன். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில புத்தகங்கள், சிறுகதைகள், கவிதைகள், நாவல்கள், இந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு சிறுகதை படிக்கும்போது அந்த சிறுகதை வந்து எப்படி இருக்குன்னா நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான சிறுகதைகளை தேடி தேடி படிப்போம். ஒரு புரட்சிகரமாக இருக்கக்கூடிய சிறுகதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்கள் வந்து என்ன மேம் படிச்சுட்டு இருக்கீங்க?
2: நான் இப்போ வந்து எம்ஏ தமிழ் படிச்சிட்ருக்கேன். எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ நெட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே, இந்த கன்னிமாரா லைப்ரரி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மேம் பிடிக்கும்? ஸோ இங்கே வந்து நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஆர்வம்லாம் ஏற்பட்டிருக்கு?
2: காலையில் ஏஞ்சோடனே ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ப்ரெஷரான இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரெஷரோடு ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு லைப்ரரிக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு அமைதியான ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த புத்தகங்களை எடுத்து கொஞ்ச நேரம் அது கூட உரையாடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் எனக்குள்ளே இருக்கும்போது அது எனக்கு பிடிச்சிருக்கு. வெளியில் ஓடி ஓடி அந்த மாதிரி இருக்கிறத விட புத்தகங்களோடு இருக்கும்போது ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது புத்தகங்களை படிக்கும்போது. கன்னிமாரா நூலகம் வந்து ரொம்பவே ஒரு அமைதியாக இருக்குது. உள்ள நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அமைதியாக உட்காந்து படிக்கலாம். அதே மாதிரி அப்படி உள்ளே உட்காரத்துக்கு பிடிக்கலாம், இப்படி வெளியே உட்காந்து படிச்சுக்கலாம்.
1: நீங்கள் படித்த புத்தகங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எது? அதில் ஆசிரியர்கள் சில பேருக்கு பிடிக்கும், அவங்க எழுதுகிற விதம் பிடிக்கும், அவங்க சொல்ல வர விஷயங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் படித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா என்ன மேம் சொல்லுவீங்க?
2: நான் படித்ததில் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நாவல் தான் நான் படிச்சிருக்கேன். அந்த நாவல் வந்து தோட்டியின் மகன், தகழி சிவசங்கரம் பிள்ளை அவர் எழுதின ஒரு தோட்டியின் மகன் ஒரு நாவல். அது வந்து மொழிபெயர்ப்பு, மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவல் படிச்சுட்டு ஒரு அடித்தட்டில் இருக்கிற மக்கள் ஒரு ஒரு ஒரு முன்னேற்றம் காணறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக ஒரு தகழி சிவசங்கரம் பிள்ளை அந்த அளவுக்கு விவரிச்சிருக்கார் அந்த புக்கில். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது மேடம், ஒரு அடித்தட்டிலிருந்து எப்படி மக்கள் வந்து முன்னேறி வர முடியுன்றதுக்காக ஒரு ஒரு எக்ஸாம்பிள்னா அந்த புத்தகம் படித்து ரொம்ப எனக்கு வந்து உள்ளுணர்வு ரொம்ப ஏற்படுத்தினுச்சு அந்த புத்தகம்.
1: மேம், இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாருமே ஃபோனில் தான் ரொம்ப நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க. ஒரு புத்தகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு லைப்ரரியில் வந்து படிக்கிறது, ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து படிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்போது இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அது எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் வந்துடுது. ஸோ அதெல்லாம் தாண்டியுமே ஃபிசிக்கலாக ஒரு புத்தகத்தை தொட்டு படிக்கிறதுக்கும் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் உங்களோட வித்தியாசம் நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க அதை?
2: ஃபஸ்ட்டு வந்து புத்தகத்தில் படிக்கும்போது நம்ம அந்த எழுத்தாளருடைய மனநிலையை புரிஞ்சிக்க முடியும். அது ஃபோனில் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி கிடைக்கல. அதே மாதிரி ஃபோனில் படிக்கும்போது அது ஒரு உணர்வு ஏற்படுத்த மாட்டேங்குது. அதில் நிறைய விஷயங்களை பார்க்குறதுனால அது என்ன உணர்வு ஏற்படுத்துதுன்னு என்னால் சரியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனால் புத்தகத்தை படிக்கும்போது, ஒரு புத்தகம் எடுத்து படிக்கும்போது அதனுடைய சூழ்நிலை, காலநிலை எல்லாத்தையும் விவரித்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரும்போது அது வந்து ஒரு மிக அழகிய அனுபவமாக இருக்குது.
1: எஸ் மேம், எங்கள் மாதிரி பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் பிடிச்சதாகவும் இருந்தது. ஸோ நன்றி மேம். தேங்க்யூ.
3: இதுவரைக்கும் மக்கள் சொன்ன புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பற்றி கேட்டோம். மீண்டும் MOP மாணவிகளோட கன்னிமாரா லைப்ரரி அனுபவத்தை பற்றி மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஒரு ஒரு மக்களுமே வந்து ஒரு அழகான கதைகளையும் ஒரு அழகான ஆத்தர்ஸ் பத்தியும் புக்ஸ் பத்தியும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து கன்னிமாராக்குள்ளே நிறைய பேர் படித்தாலும் வெளியில வந்து நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள் இருக்கும் போது ஏன் அந்த பர்டிகுலர் பிளேசஸ் சூஸ் பண்ணி படிக்கிறாங்கன்றத சொல்றீங்க?
0: நாங்கள் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்க மாதிரி சுற்றுச்சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே படிக்கிற மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி படிக்கிறாங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம ஃபோன் பார்க்கணும்னு தோணினாலோ என்ன தோணாலோ அவங்க படிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே படிக்கிறது, அமைதியான சுற்றுச்சூழல், இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக இருக்கு.
3: நீங்கள் சொல்லுங்கள் ஆஷிகா.
4: ஸ்ரீநிதி சொன்ன மாதிரியே நான் ஸ்டார்டிங்ல பிளசன்டபிளான ஒரு இடம், அந்த இடத்துல நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிரும், அங்க போனா படிக்கணும்பா அப்படின்ற மாதிரி. நம்மளோட மெயின் டிஸ்ட்ராக்ஷன் வீட்டுல இருந்தா அரைச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, போன் பார்க்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா படிக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க அங்க இல்ல படிக்கணும்னு கிடையாது. நம்ம இப்ப சும்மா போனா கூட ஒரு நாள் தான் நாங்க போயிட்டு வந்தோம், அதுக்கே ஓ நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் பாக்கணும், இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எங்க எல்லாருக்குள்ளயுமே வந்துச்சு.
3: சொல்லுங்க தர்ஷினி.
5: நாங்கள் மார்னிங் வந்து எக்மோர் அந்த கன்னிமரா லைப்ரரிக்கு வரும்போது கூட நாங்கள் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு நாங்கள் நிறையா அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒன்ஸ் நாங்கள் வெளியில் அந்த ஆஸ்பிரன்ஸ்லாம் படிக்கிறத பார்த்துட்டு நாங்கள் அந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு சரி நம்ம லைப்ரரிக்குள்ளே போய் நம்ம நிறைய புக்ஸ் படிக்கலாம், என்னென்ன புக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஜான்ரில் வந்து புக்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு.
3: ஜான்னு சொன்னோடனே உங்ககிட்ட ஒன்று கேட்க ஆசையாக இருக்கு. பல மக்களுக்கு வந்து த்ரில்லர் பிடிக்கும், ஹாரர் பிடிக்கும், சஸ்பென்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஒரு ஜானரில் கதைகள் பிடிக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: எனக்கு வந்து ஊக்கம் தர கதைகள் அது மாதிரி இருக்க அந்த மோட்டிவேஷ்னல் புக்ஸ் அதெல்லாம் பிடிக்கும்.
1: எனக்கு வந்து காமெடி ட்ராமாஸ் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: எனக்கு வந்து இந்த த்ரில்லர், நீங்கள் சொன்ன மாதிரி த்ரில்லர், க்ரைமு, இந்த அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி கதையில உள்ள புக்ஸ், அதாவது கான்ட்ரவர்ஷியலான புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
3: சொல்லுங்க தர்ஷினி.
5: எனக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ரொம்பவே பிடிக்கும், ஸோ அது சம்மந்தப்பட்ட புக்ஸு, அப்புறம் மியூசிக்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ மியூசிக் சம்மந்தப்பட்ட புக்ஸும் நான் நிறையா படிப்பேன், எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும்.
3: அதாவது இப்போ நிறைய இ புக்ஸ் அண்ட் ஆடியோ புக்ஸ்லாம் வந்துருச்சு, ஆனால் ஒரு ஆன்லைனில் புக் படிக்கிறதுக்கும் நேரில் ஒரு புக்கு புத்தகத்தை வந்து கையில் டச் பண்ணி அதை ஃபீல் பண்ணி படிக்கிறதுக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
5: இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த இ புக்ஸ் அதெல்லாம் படிக்கணும்னா நம்ம ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம படிக்கிறதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், என்னென்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க, அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம அதில் வந்து சரி என்ன அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது நமக்கு அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம், படிக்கணும் படிக்கணும்னு மைண்டில் இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து படிக்க மாட்டோம். இதுவே நம்ம ஒரு புக் யூஸ் பண்ணி படிக்கிறோம், ஃபிசிக்கல் புக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட என்ன சொல்கிறது, நமக்கு அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் நம்ம ஒரு மாதிரி ஓகே படிக்கணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டோடு நம்ம படிப்போம், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லாமல் எல்லாமே படிச்சதெல்லாம் கூட அந்த மைண்டில் அப்படியே பதிவு செய்கிற அளவுக்கு நம்ம இருக்கும்.
1: நான் கேட்டதுலயே நிறைய பேர் வந்து சொன்ன பதில் வந்து என்னன்னா, இது என்னமா கேள்வி, இது புக்ஸ்னா வந்து லைப்ரரிக்கு நாங்க வந்து புக்ஸ் படிக்கிறதுன்றது புக்க தொட்டு பிசிக்கலா அதை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி
3: படிக்கிறோட
1: கண்டிப்பா அது வந்து இருக்கணுமா, அதுதான் அதனாலதான் லைப்ரரிக்கே நாங்க வரோம். என்னதான் போன் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனாலும் எங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்கணும்ன்றதுன்னா அது லைப்ரரி, நாங்க வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே அதை சொன்னாங்க. நான் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணல, எல்லாரும் அந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க.
4: சொன்ன மாதிரிதான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் போன்ல படிச்சா, அப்புறமேட்டு பிசிக்கலா. சோ என்ன பொறுத்த வரைக்குமே இப்ப நானே இந்த கேள்வி கேக்குறேன்னா, முதல்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்வேன்னா, அந்த புக்கை தொடுற மாதிரி நம்மளுக்கு போன்ல வராது. நம்மளுக்கு அந்த புக்கை டச் பண்ணி நம்ம அதை ஃபீல் பண்ணி அந்த ஒவ்வொரு இதுவுமே, இப்ப போன் வருதுன்னா லைக் மெசேஜை தாண்டி நம்மளுக்கு ஒரு கால் கூட வரலாம். ஆனால் நம்ம புக் எதுக்கு எடுத்திருக்கோம், படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கோம். அப்படின்னா நம்ம படிச்சு முடிப்போம். ரெண்டாவது அந்த பேஜை வந்து நம்மளே லைக் நாளைக்கு இதை படிக்கணும் ஃபோல்ட் பண்ணி அப்படி வச்சு திரும்ப நம்ம படிக்கும் போது நம்மளோட அந்த கைவாக்கில் வச்சு படிக்கிறதுக்கு அது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், அந்த ஃபீல் வந்து அவங்க அனுபவம்.
3: சொல்லுங்க ஸ்ரீநிதி.
5: இவங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு கெட்டு போகும் எல்லாமே ஓகே. ஆனால் எல்லாருக்குமே வந்து சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு பக்கத்தில் நூலகங்கள் இல்லாமல் இருக்கலாம், அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி சமயங்களில் இந்த ஆன்லைன் புக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல
3: ஒரு விஷயத்தில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்
5: நிச்சயமாக நிச்சயமாக
3: பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது.
5: சரியாக சொன்னீங்க. ஆமாம்,
3: இது போல நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
6: வணக்கம் சார், நாங்க MOP CRS ல இருந்து வரோம். உங்களோட பேரு, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
7: என்னோட பேர் பிரசாந்த். நான் இங்க இருந்து, எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, ஆனா இங்க வந்து படிக்கிறதுக்காண்டி இங்க வந்து படிக்க வந்திருக்கேன்.
6: நீங்க கன்னிமாரா லைப்ரரிக்கு வந்து எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது சார்?
7: நான் இது வரைக்கும் அண்ணா நூற்றாண்டுக்கு போயிருந்தேன், ஏசி எனக்கு ஒத்துக்கொள்ள, அதனால இங்கே கன்னிமாரா வந்து படிக்க வந்திருக்கேன்.
6: இந்த பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் வந்து புக்ஸ் படிக்கணும்னு ஒரு டைம் ஒதுக்கிறது வந்து எப்படி சார், எப்படி ஒதுக்குறீங்க நீ டைமை?
7: நான் இப்போதைக்கு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம், TNPSC எக்ஸாமுக்கு, அதுக்காண்டி தான் படிக்க வந்திருக்கேன். மற்றபடி நான் ஃப்ரீயாக இருக்க நேரம் மார்னிங் டைம் இப்போ மாதம் ஒரு ட்ரிப் ஏதாவது ஒரு புக் இருந்தால் படிப்பேன்.
6: அவ்வளோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புத்தகங்கள் பரிந்துருக்கணும்னா எந்த மாதிரி புத்தகங்களை வந்து படிக்க சொல்லுவீங்க சார்?
7: உள்ளதுனா சில அவங்க மைண்டுக்கு ஏற்றாப்புல அவங்க படிப்பாங்க, நல்ல முக்கியமான புத்தகமும் இருக்கு. அதே போல் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட புக்கை தான் படிக்க முடியும், நம்ம கம்பல் பண்ணி படிக்க வைக்க முடியாது. எதாக இருந்தாலும் அவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்குது, ஒவ்வொரு மனநிலைக்கும் அவங்க மனநிலைக்கு ஏற்றாப்புல படிப்பாங்க.
6: நீங்கள் இந்த கன்னிமாரா லைப்ரரியோட மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்களா?
7: இல்லை இல்லை மேடம், இல்லை
6: இல்லை. சரிங்க சார், இப்போ வந்து நமக்கு இ புக்ஸ்னே நிறைய ஃபோனில் வருது, ஆடியோ புக்ஸ்னு நிறைய வருது, அதுக்கும் நம்ம நேரில் வந்து ஒரு புக்கை கை தொட்டு படிக்கும்போது உள்ள இம்பாக்ட் இருக்கா, இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி ஃபீலிங் தான் கொடுக்குமா?
7: இல்லை அது எனக்கு ஏதாவது இல்லை, ஒவ்வொருத்தரோட மனநிலை தான் அதான் காரணம். இப்போ சிலவங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், இ புக்கை படிக்கிறதா நமக்கு வந்து புக்கை பார்த்து படிக்கிறது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்காது.
6: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வணக்கம் மேம், நாங்கள் MOP CRS ல இருந்து வரோம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
8: நான் என் நேம் வந்து நந்தினி, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கரண்ட்டாக.
6: ஓகே, எவ்வளோ வருஷமாக நீங்கள் இங்கே வந்து புக்ஸ் படிச்சிட்ருக்கீங்க மேம்?
8: நாங்கள் இப்போ ஒரு 2 மந்த்ஸாக தான்,
6: 2 மந்த்ஸாக தான் வந்து படிச்சிக்கிட்டுருக்கீங்களா? எதனால் உங்களுக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்தது இங்கே படிக்கணுன்ற?
8: வீட்டில் இருந்தால் மைண்ட் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது, எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்க மாட்டேங்குது, நீங்கள் வந்து படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்றனால.
6: இந்த ஜென்ரேஷனில் வந்து யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புக்ஸ் வந்து படிக்கிறதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி அவங்களை இழுக்கணும்னா என்ன மாதிரி டிப்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க?
8: அடுத்த புக்ஸ் படிக்கிறனால நாலேஜ் கெயின் பண்ணலாம், நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது, பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் பெனிஃபிட்னு பார்த்தா அதில் எதுவுமே இருக்க மாதிரி தெரியலையே. இது படிக்கிறனால கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து லைஃப்பில் முன்னேறதுக்கு நிறையா வழியாக இருக்கும்.
6: நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?
8: TNPSC
6: எக்ஸாமுக்காக. எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதுக்காக, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறீங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு?
8: நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் 2 மந்த்ஸ் பிரேக் எடுத்து படிக்கலான்ட்டு. அப்போ படிக்கும் போது வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவு படித்து வச்சுருக்கேன், அது ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லா கொடுக்கணும் அப்படின்றனால பிரேக் எடுத்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன். கஷ்டமாக தான் இருக்கும்.
6: இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து இபுக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. ஆனால் அதுக்கும் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு நோட் புக்கை வந்து தொட்டு படிக்கிறதுக்கும் உள்ள இம்பாக்ட் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா, இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி தான்?
8: கண்டிப்பாக நம்மளே நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது இன்னுமே நல்லா நமக்கு மறக்காமல் இருக்கும். நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது நம்ம எந்த அளவு அந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஐடியா வந்து இருக்கும், அது நல்லாவே இருக்கும். இன்னும் அங்கே இபுக்கில் படிக்கும் போது படிச்சுட்டு அப்படியே போயிடுற மாதிரி இருக்கும். நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது தான் வந்து எவ்வளோ படிச்சிருக்கோன்றது தெரியும்.
6: கன்னிமாரா லைப்ரரியிலேருந்து நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா, இல்லை நீங்களாகவே தனியாக புக்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க?
8: வேணும்னா அங்கே எடுத்து படிப்போம். நாங்களே ஸ்கூல் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறனால ஃபஸ்ட்டு அது முடிச்சுட்டு வேணும்னா அங்கேருந்து எடுத்து படிச்சோம்.
6: ஓகே மேம், நீங்கள் கன்னிமாரா லைப்ரரியோட மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்களா?
8: இல்லை.
6: ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் இன்டர்வியூ. தேங்க்யூ. வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். உங்களோட பேரும் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
9: ஸ்ரீனிவாசன், சன் டிவி புக் பண்ணியிருக்கேன். சன் டிவியில்.
6: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்து கன்னிமாரா லைப்ரரிக்கு வந்து எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க?
9: 30 இயர்ஸ்.
6: 30 இயர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. எதனால் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்?
9: இங்கே ஹையர் ஸ்டடிஸ் நல்லாயிருக்கும்.
6: இந்த காலத்தில் ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைப்ரரியில் வந்து புக்ஸ் படிக்கணுன்ற அவங்களை இழுக்கிறதுக்காக ஏதாச்சும் டிப்ஸ் சொல்ல முடியுமா?
9: டிப்ஸ் இல்லைம்மா, பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. டு பி வெரி ஆனஸ்டாக, டெய்லி பேப்பர் படிக்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர், ஏதாவது ஒரு பேப்பர் படித்தால் தான் அவங்களோட நாலேஜ் வளரும். சோஷியல் மீடியா என்ன பார்க்க போகிறீங்க? ரெண்டு பாட்டு பார்ப்பீங்க, இல்லைன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. யூ ஹாவ் டு ரீட் புக்ஸ், பேப்பர் படிங்க. பேப்பர் படித்தா மைண்டில் ஏறும், வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும்.
6: இவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் வந்து புக்ஸ் படிக்கிறதுக்குன்னு தனியாக நேரத்தை நீங்கள் எப்படி ஒதுக்குறீங்க சார்?
9: அப்படிலாம் இல்லையே, என்ன நேரம் 24 மணி நேரம் இருக்குதுல்ல ஒரு நாளைக்கு. ஹார்ட்லி யூ கோயிங் டு சி, ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்கிற பொண்ணே 2 மணி நேரம் தான் படிப்பா. ஸ்போர்ட்ஸில் இருக்க ஒரு கேர்ள்ஸோ இல்லை ஒரு பாய்ஸோ தான் த ட்ரெயின் அப் ஃபார் 4 to 5 hours டெய்லி. அட்டென்ஷனாக இருப்பாள் கிளாஸில், அவ்வளோதான். டீச்சர் என்ன சொல்லிக்கிறோமோ அதை கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டாலே 2 hours தான் படிக்கணும், அவ்வளோதான்.
6: ஓகே சார். அப்புறம் வந்து இப்போ இ புக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்துருச்சு, ஆடியோ புக்ஸ்லாம் வந்துருச்சு, அதுக்கும் வந்து நம்ம பர்சனலாக ஒரு ஃபிசிக்கலாக புக்ஸை டச் பண்ணி படிக்கிறதுக்கும் நம்ம ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் உள்ள இம்பாக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்குமா?
9: சரி, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது கேட்டுகிட்டே இருப்பீங்க கேள்வி, என்ன கேட்பீங்க? அப்பா கிட்ட இது என்ன, அது என்னப்பா, அது என்னப்பா. அந்த குழந்தைக்கு இட் கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் யூ சம்திங். எப்போ நம்ம வந்து லெஸ் ஆகும்? ஆஃப்டர் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்தவொடனே வி ஸ்டாப் ஆஸ்கிங் க்வெஸ்டின்ஸ். அதுதான் நார்மல் லெவல்ஸ்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், இன்க்ரீஸ் யுவர் வெக்காபுலரி. அது ஏன் நமக்கு அந்த இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகுது? சி, நான் ஒரு படிப்பை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிடுவேன். அதே ஏ மைனஸ் ஓ பி த ஹோல் கியூப் ஒரே ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டை கேட்குறேன், அவங்களால சொல்ல முடியல. ஏன் இப்போ நான் அமை கெட்டிங் டு யோர் பாயிண்ட், ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், அது ஏன் அந்த வயசில் நம்ம படித்த படிப்பு இன்ன வர ஞாபகம் இருக்குது 53 வயசில் அவுட்கம் படிக்கிறோம், பார்க்குறோம், படிக்கிறோம், நிற்கும். சரிங்களா, இ புக்ஸ் அந்த புக்ஸ்லாம் கிடையாது. யூ கெட் எவ்ரி திங், இந்த கூகுள் அடித்தா எல்லாமே கிடச்சிடும், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? எதுக்கு படிக்கிறோன்னா அது மெமரிஸ் ஆகும் மேடம். இப்போ கார்ட்ஸ் ஆடுறவங்க சீட்டு கட்ட ஆடுவாங்க பார்த்துக்கிங்களா? கார்ட்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான், 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் கட்டுவான், கார்ட்ஸ் ஆடுவான். அப்படி கார்ட்ஸ் அப்படி தான் அப்படின்றதுக்குள்ளே தொட்டாலே சொல்லிட்டுவான், என்ன கார்ட்ஸ் கையில் இருக்குதுன்ட்டு. ரம்மியை தூக்க மாட்டான் அப்படின்னு வாங்க, கை தான் இவ்வளோ தான் மெமரி ஆகிடும். ஆனால் தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்ட்ஸ் தான் நிற்கும் கையில். என்ன நிற்கும்? கார்ட்ஸ் ஆடுறவங்களுக்கு அது உங்களுக்கு தெரியாது, பழக்கம் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். காலில் தூங்கிட்டு அப்படி எழுந்த உடனே 13 காடம் அப்படியே நிற்கும். ஏன் நிற்குது?
10: அவங்க கையில் தொட்டு இது பண்ணுறது
9: விளையாடுறாங்க டிஸ்பிளே. புரியுதுங்களா ஏன் புக்ஸ் படிக்கணும்ட்டு?
6: நீங்கள் படித்த ஒரு புக்ஸ் ரொம்ப பிடிச்ச புக்கு மக்களுக்கு இது வந்து நான் கண்டிப்பாக படிக்கணும்னு பரிந்துரைப்பேன், இல்லை ஒரு ஆத்தர் பற்றி சொல்ல முடியுமா?
9: நான் நாவல்ஸ் படித்தது சிட்னி ஷெல்டன் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட ரொம்ப படிச்சிருக்கேன். அதர் தன் தட் ஆஃப் த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், அதான் எனக்கு பிடிச்ச புக்.
6: நீங்கள் இந்த லைப்ரரியோட மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்களா கன்னிமாரா லைப்ரரியோட? இல்லையா சார். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்காக. தேங்க்யூ. வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். உங்களோட பேர், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
11: என் பேர் ஜி விஸ்வநாதன்.
6: எங்கேருந்து வரீங்க?
11: ஆ, விழுப்புரத்துலேருந்து வரேன்.
6: சரி. படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, லைப்ரரிக்கு வந்து படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே எப்படி வந்தது?
11: இன்ட்ரெஸ்ட்னா ஒரு 3 மாதமா 3 மந்த் தான் வரேன். படிக்கணும், ஏதோ கவர்மெண்ட் சார் வந்துட்டு போகணுன்றதுக்காக வந்து.
6: நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?
11: சிவில் சர்வீஸ் இல்லை, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணுமே பண்ணோம்.
6: எவ்வளவோ பிளேசஸ் இருக்கும்போது எதுக்கு இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க?
11: இந்த இடத்த சூஸ் பண்ணியா? இந்த இடம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இந்த கன்னிமரா லைப்ரரினாலுமே கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஏன்னா பெரிய பெரிய ஒப்பற்ற தலைவர்கள்லாம் வந்து இங்கே தான் படிச்சிருக்காங்க. எல்லாம் அவங்களோட அவங்க நிறையா தொட்டிருப்பாங்களா அந்த புத்தகம், அதோடய வைப்ரேஷன் ஏதோ ஒன்று இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லாயிருக்குங்க எல்லா. ஆமாம், நல்லாயிருக்கு எல்லா இடம் பாருங்கள். மற்ற இடத்துலலாம் ஃபுல்லாக அந்த இயற்கை தோட்டங்கள்லாம் அழிச்சிருக்காங்க, ஆனால் கன்னிமரா லைப்ரரி உள்ள மட்டும் மரங்கள் எல்லாம் அந்த காடுகள் செழிப்போடு அந்த இதோடு இருக்குது. சரியான ஒரு காற்று நல்லா கிடைக்கும், ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், அதனால் நல்லா மெமரிஸ் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது.
6: அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இ புக்ஸ்லாம் வந்துருச்சு ஃபோன்லேயே, வந்து நமக்கு இ புக்ஸ் வந்துருச்சு, அப்புறம் வந்து ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து இதுக்கும் நம்ம நார்மலாக ஒரு புக்ஸை கையில் தொட்டு படிக்கிறதுக்கும் உள்ள இருக்கா வித்தியாசம் இருக்கா, அதுக்கான இம்பாக்ட் ஏதாச்சும் இருக்கா?
11: கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா இருக்கிற என்ன நவீன கருவிகள் இருந்தாலும் சரி அது வந்து அது செட் ஆகாது. ஏன்னா இப்போ மொபைலே நம்ம பார்க்குற மாதிரி இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது, அதை குறிப்பிட்ட நேரம் பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அப்புறம் ஐ ஃபால்ட் கண்டிப்பாக ஏற்படும், நிறையா பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பாக உள்ளே இருக்கிற கதிர் செல்கள்லாம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும், குச்சி செல்கள்லாம் கத்துல கண்ணில் இருக்குது, சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதேமாதிரி போக போக கண்ணோட பார்வைகள் வந்து குறைபட ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பாக அதை விட வந்து புக்ஸு நல்ல ஒரு இதுதான். அதேமாரி மொபைல்ஸில் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது, ஏதோ ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த குறிப்பு கரெக்டாக ஒரு ரவுண்டப் போக மாற்ற எதுவும் பண்ண முடியாது. ஆனால் புக்ஸில்னாக்கா எல்லாமே பண்ணலாம், திரும்ப திரும்ப நம்ம எப்போனாலும் எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு எலக்ட்ரிக்சிட்டி ஒரு லைன் எதுவுமே தேவையில்ல. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக மொபைலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதில்ல, ஏன்னா சார்ஜர் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும், சார்ஜர் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்றபடி இந்த புக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே தேவையில்லை, எப்போ வேணாலும் படிக்கலாம், கரண்ட் இல்லைனாலும் படிக்கலாம், நீ கரண்ட்டு சுத்தமாக ஆஃப் பண்ணாலும் வெறும் விளக்கு வெளிச்சத்தை வச்சும் படிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும். புக்ஸ் தான் இன்றைக்கி அந்தளவு ஒரு
6: நாள். இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் தான் ஆர்வம் காட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து புக்ஸில் வந்து ஆர்வம் காட்டுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் கொடுப்பீங்களா?
11: புக்ஸில் வந்து ஆர்வம் காட்டுறதுக்கா? புக்ஸு கண்டிப்பாக வந்து புத்தர் இருக்காங்கள, புத்தர் வந்து எதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு சில அந்த கரெக்டாக என்ன சொல்கிறது மேன்மை அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அவர் மொத்தம் அதை தான் கரெக்டாக அவர் எதுக்கு போயிட்டார்ல, துறவியாக இருந்து இது பண்ணி அவருக்கு ஞானம் பெற்ற காரணம் முக்கிய காரணம் என்னவோ, அவர் வந்து ஒரே மந்திரத்தை வந்து சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவரோட இதில் கரெக்டாக பதிஞ்சு போச்சு ஆழ்மனசில் பதிஞ்சு போச்சு, அதுக்கு பிரகாரம் தான் அவரோட ஒவ்வொரு செயலும் நடைபெற்றிருக்கும். அதுமாதிரி நீங்கள் புத்தகம் வாசிக்கிறது வந்து தினந்தோறும் நீங்கள் கரெக்டாக ஒரு கண்டினியூட்டியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையை சொல்கிற உங்களோட ஃப்ரெண்டு உங்களை பற்றி ஏதோ தவறாக ஒரு எண்ணங்கள் ஏதோ ஒன்று பண்ணால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி ஒரு அறிவித்தல் கரெக்டாக தெரியும். ஒரு அறிவித்தல்னா கண்டிப்பாக நம்ம இது ரெகுலராக புக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல, நீங்கள் வேணால் புக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் வேணால் புக்கை தொடர்ச்சியாக கரெக்டாக படிக்கிற பழக்கம் வச்சுட்டே இருங்க. ஆனால் கண்டிப்பாக படிக்கணும், படிச்சுட்டு படிக்கிற பழக்கம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் நீங்கள் உங்களுக்கு சுற்றி வேறு ஏதோ உங்கள் இந்த இடத்துல லைட்டாக ஏதோ பிரச்சனை ஆக போகுது, சண்டை நடக்க போகுது, இந்த இடத்துல ஏதோ ஒரு இது சிக்கல் இருக்குது, கரெக்டாக நீங்களே அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நகர்ந்துருவீங்க. முன்னுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறத முன்னாடியே நமக்கு கண்டிப்பாக தெரியும், அதுவும் ஒரு அதுவும் ஒரு வகையான இது தான், தவம் தான். தவம் ஏன்னா மூளை வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் மற்ற விஷயத்தை எல்லாமே நம்மக்கிட்ட கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சோம். அது கரெக்டாக தெரியும். ஒத்தரோட இது மாதிரி தான் எதுவும்.
6: தேங்க்யூ ஸோ மச், உங்களோட டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். உங்களோட பேர் என்ன சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
12: என் பேர் ராஜ்குமார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன்.
1: இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்தது?
12: எங்கள் ஊரில் நான் வில்லேஜ்லேருந்து இங்கே வந்து படிச்சுட்ருக்கேன். எங்கள் ஊரில் எனக்கு முன்னாடி நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க, அதை பற்றி எனக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஆல்ரெடி ப்ரைவேட் கம்பெனியில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து படிச்சுட்ருக்கேன்.
1: அப்படிங்களா சார், நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்துலேயே கன்னிமாரா லைப்ரரி இருக்கு இல்லையா, அப்போ அப்பப்போ போய் புத்தகம் படிக்கிறது உண்டா சார்?
12: கண்டிப்பாக கன்னிமாரா லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. உள்ளே இருக்கத்தோட உள்ளே இருக்க புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க புத்தகம் மாதிரி தான் எடுத்து படிக்க முடியும். ஆனால் வெளியே எங்களுடைய ஓன் புக்ஸை வச்சு வெளியே படிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது.
1: நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு லைப்ரரியிலேருந்து புக்ஸை ரெஃபர் பண்ணுறது உண்டா சார், இல்லை நீங்களே வாங்கி படிக்கிறீங்களா எப்படி?
12: நாங்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு எங்ககிட்ட இல்லாத புக்கை எடுத்து லைப்ரரியில் இருக்குது. எங்ககிட்ட இருக்க புக்கு நாங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துவோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இல்லாத புக்கை வந்து பண்ணால் மேக்ஸ் ஆப்டிடியூட் அது மாதிரி பயன்படுத்துறதுக்கு வந்து பண்ணாக்கா லைப்ரரியில் புக்கு மாரி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது.
1: நேரத்தை எப்படி ஒதுக்குறீங்க சார், டிஎன்பிஎஸ்சியும் படிக்கிறீங்க லைப்ரரிலையும் போய் படிக்கிறீங்க, அது எப்படி சார் இருக்குது உங்களுக்கு?
12: காலையில் வந்தவுடனே இங்கே என்வால்மெண்ட்டு நல்லாயிருக்கும், வெளியே உட்காந்துருவோங்க, நல்லா ஒரு படிக்கிறதுக்கு அட்மாஸ்பியர் சூழ்நிலை இருக்கும். மதிய நேரத்தில் லைட்டாக தூக்கம் வரக்குள்ள உள்ளே போயிட்டு உட்காந்து மேக்ஸ் போட்டு பார்க்கறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. உள்ளே இருக்க நேரத்தில் வந்து நம்ம நம்மளுடைய வாய் திறந்து படிக்க முடியாது, அது மாதிரி நேரத்தில் வந்து வெளியே உட்காந்து நாங்கள் படிப்போங்க.
1: ஓகே சார், இப்போ இருக்க டிஜிட்டல் உலகத்தில் எல்லாருமே வந்து ஃபோன்லேயே வந்து பல பேர் வந்து அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சார், அவங்களுக்கு நீங்கள் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்?
12: நம்ம அந்த ஃபோனில் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண் புற்றுநோய்க்கெல்லாம் வருது, நான் படிச்சிருக்கிறதுல கேள்விப்பட்டிருக்கேன், நாள் தோறும் நியூஸ் பேப்பர் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு புத்தகத்தை வந்து படிக்கக்குள்ளே வந்து பண்ணாக்கா சிறு தீப்பெட்டியிலிருந்து நம்ம ஒரு தீக்குச்சி பற்றி பெரிய வெளிச்சம் வருதுல்ல, அது மாதிரி வந்து நம்ம புத்தகத்தை படிச்சிங்கன்னா அது மாதிரி தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தீப்பெட்டியாக அடங்கி உள்ளே இருக்காமல் தீ வெளிச்சமாக நம்ம வெளி உலகத்தை பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன்.
1: நீங்கள் எங்களுக்காவது ஒரு எங்களுக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை பரிந்துரைப்பீங்க அப்படின்னா அது என்ன புத்தகம் சார், எதனால்?
12: நான் உங்களுக்கு புத்தகத்தை படிக்க பரிந்துரைத்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு 15 மேற்கணக்கு நூல்களை வந்து நாங்கள் படிக்க சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு, இலக்கியம் போன்ற அனைத்து தகவலுமே, வீரம், அன்பு, ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், ஒரு பெண் மகள் எப்படி இருக்கணும், ஒரு போர் வீரன் எப்படி இருக்கணும் அப்படின்ற தகவலை வந்து பார்த்தா தெல்ல தெளிவாக 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது. ஒரு மாந்தன் தமிழ்நாட்டில் பிறந்தவனோ ஒரு உலகத்தில் எந்த இடத்துல பிறந்த ஒரு மாந்தன் எப்படி இருக்கணும் அப்படின்றது திருக்குறள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. நீ நாள்தோறும் 15 கீழ்கணக்கு மேல்கணக்கு ஒன்று படிக்க முடியல நக்கிறோம், திருக்குறள் மட்டும் படித்தாவே நீங்கள் வந்து தன்னை தானே திருத்திக்கலாம், சுய ஒழுக்கமாக இருந்துக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் சொன்ன பல விஷயங்கள்.
12: மிக்க நன்றி மேடம்.
1: வணக்கம், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம், உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
13: நான் வந்து கவிஷ்ராஜ், கிளாஸ் 12th படிக்கிறேன், சிபிஎஸ்சி ஸ்கூல் விவேகந்தா பெரம்பூர் வந்து வரேன். தினமும் வந்துகிட்டு இருக்கேன், ஜெய் வந்து கோச்சிங்காக லைப்ரரி புக்ஸ் எடுத்து படிக்கிறேன்.
1: இங்கே படிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா
13: வீட்டில் வந்து படிக்கிற சூழ்நிலையில் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கலாம்.
1: புரியுதுண்ணா. நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறது உண்டானா லைப்ரரியில் போயிட்டு ஃப்ரீ டைமில்?
13: பேருக்கு படிப்பேன்.
1: உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, எதனால்?
13: சயின்ஸு, கெமிஸ்ட்ரிலாம் பிடிக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து அந்த நிறைய கெமிக்கல்ஸ் வச்சு பண்ணுறது, நிறைய விஷயம் பண்ணலாம், அதனால் அது பிடிக்கும்.
1: இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, இது மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு?
13: கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அடுத்த லெவல் போகணுன்றதுக்காக பண்ணுறோம்.
1: இப்போது பல பேர் வந்து டிஜிட்டலாக படிக்கிறாங்க இல்லையா, அந்த டிஜிட்டலாக படிக்கிறதுக்கும் இது மாதிரி நேரில் புத்தகங்கள் வச்சு படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதில் ஏதாவது இம்பேக்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாண்ணா?
13: இருக்குது. நம்ம புக்கில் சிங்கிள் லைன் விடாமல் படித்தோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதே டிஜிட்டல்னால் வந்து நார்மலாக அவங்க சொல்லித்தரது இன்ட்ராக்ஷன் எதுவும் இருக்காது, புக்கு படித்தோன்னா ஃபுல்லாக டீப்பாக தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே. டீப்பாக படித்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக புரியும்.
1: அதுவே டிஜிட்டலாகவும் அவைலபிளாக இருக்குது இல்லைனா, அதுவே வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் கருதுறீங்க?
13: இன்ட்ராக்ஷன் இருக்காது அவ்வளோதான், மற்றபடி ரெண்டுமே சேம்.
1: ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு.
13: தேங்க்யூ.
1: வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம், உங்கள் பேர் என்ன சார், உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
14: என்னோடய பேர் வெங்கலம். நான் வந்து இங்கே தான் யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு, மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு.
1: நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறது உண்டா சார்?
14: வந்து புக்ஸ் வந்து நானாக ஓனாக லைப்ரரியிலேருந்து எடுக்கிறது கிடையாது, ஓனாக கொண்டு வந்து தான் படிப்பேன் இங்கே வந்து.
1: ஓ, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் அப்படின்னா என்ன சார்?
14: அது வந்து நான் சிஎஸ்ஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த எக்ஸாம் ரிலேட்டடுக்குள்ள புக்ஸ் தான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
1: இப்போது எக்ஸாமுக்கு படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சார், பல பேர் ஆன்லைனில் எடுத்து படிக்கிறாங்க மெட்டீரியல், சில பேர் நேரில் கையில் வச்சு படிக்கிறாங்க சார். என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன இம்பேக்ட் சார்?
14: அதாவது வந்து நம்ம வந்து நேரடியாக வச்சு படிக்கும்போது வந்து கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நெட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா வந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிற அந்த ஒரு மைண்ட் வராது. இதே இது புக்ஸ் வச்சு படிக்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் படிக்கிற அந்த மைண்ட் வரும். மொபைல் பார்க்கும்போது வந்து டைவெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும்.
1: எதனால் உங்களுக்கு இதை படிக்கணும்னு ஆர்வம் வந்தது சார்?
14: எக்ஸாமும் ஃப்ரெண்ட்ஸுலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லையா, அதனால தான்.
1: உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.
14: தேங்க்யூ.
1: வணக்கம், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்களை பற்றி சொல்ல முடியுமா சார்?
15: என் பேர் தேவராஜ், எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். இங்கே சென்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். அடிஷ்னலாக எஸ்ஐக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதனால் இப்போ வந்து ஸோ அதனால் கன்னிமரல் நூலகத்துக்கு வந்து படிக்கலான்ட்டு வந்திருக்கேன்.
1: ஓகே சார், இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க சார்?
15: இப்போ 10th பாலிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து 10th பாலிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: ஓகே சார், அப்போ நூலகம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே போய் படிக்கிறது உண்டா சார் புத்தகங்களை?
15: ஆ, நூலகம் காமன் புக்ஸ் படிக்கிறது உண்டு, பட் ஆனால் ஸ்கூல் புக்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, அங்கே படிக்கிறதுக்கு அலோடு இல்லை அப்படிங்கிறனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கிறவங்க வந்து வெளியில் தான் மரத்து நிலையிலையோ மற்ற இடத்துல உட்காந்து படிக்கிறாங்க. மற்றபடி மற்ற புக்ஸ் அடிஷ்னலாக படிக்கிறவங்க வந்து அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் அடிஷ்னல் நோட்ஸ் தேவைப்படுறவங்க வந்து உள்ளே போய் படிச்சுக்கலாம், அதுக்கு அலோடு உண்டு, நோ ப்ராப்ளம்.
1: காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பல பேர் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க சார், எதனால் இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க சார்?
15: எதனால் இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்குது, நல்ல நிழலாக இருக்குது. நம்ம படிக்கிற நம்ம தனியாக நம்ம மற்றவங்க படிக்கிறத பார்த்து நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் ஆக இங்கே வராங்க, நூல லைப்ரரிக்கு வராங்க.
1: நீங்கள் புத்தகம் படிக்கிறது உண்டுன்னு சொன்னீங்க இல்லையா சார், உங்களுக்கு பிடிச்ச புத்தகம்னா என்ன, எதனால் சார்?
15: பிடிச்ச புத்தகம் வந்து ஸ்டோரிஸ் பிடிக்கும், கவிதைகள் பாரதிதாசன் பாரதியார் கவிதைகள் பிடிக்கும். ஸோ எனக்கு புக் கவிதை புக்னால் ரொம்ப பிடிக்கும்.
1: அதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றின மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
15: சரியாக நேம் தெரில, ஒரு கவிதை இருந்துச்சு, அது வந்து ஒரு லவ் ஃபெயிலிருந்து கொஞ்சம் பேக்கப் எடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
1: ரொம்ப நன்றி சார். இப்போது உலகமே ரொம்ப டிஜிட்டலாக மாறிடுச்சு சார், ஆன்லைனில் படிக்கிற புத்தகத்துக்கும் நேரில் கையில் வச்சு படிக்கிற புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார், அதனால ஏதாவது இம்பேக்ட் இருக்கா?
15: ஆன்லைனில் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நேரடியாக பிரிண்டட் புக்ஸ் மாதிரி எந்த புக்ஸும் வராது. இ புக்ஸு ஆன்லைனில் மொபைல் பார்த்தோ அல்லது லேப்டாப் பிசி யூஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது வந்து ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, கண் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயிரந்தான் இருந்தாலும் டெக்ஸ்ட் புக் மாதிரி வராது.
1: ரொம்ப நன்றி சார், நிறையா பயனுள்ள தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.
15: ம், தேங்க்யூ மேம்.
1: வணக்கம், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
16: என் பேர் சுரேந்தர், நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
1: கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது?
16: கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னா ஸ்கூல் டீச்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், கொஞ்சம் மரியாதையாக இருக்கும், லைஃப்பை நல்லா லீட் பண்ணலாம் அப்படின்னு. தென் காலேஜ் படிக்கும்போது சரி இந்த சொசைட்டியில் எதனா ஒரு மாற்றம் நம்மளாலேயும் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது ரெண்டுத்தினாலையும் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்தேன்.
1: ஓ, கேட்கும் போதே நல்லா இருக்குன்னா. இப்போது நீங்கள் வந்து எதனால் வந்து இதை படிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க, எத்தனை மாதங்களாக படிச்சிட்ருக்கீங்கன்னா?
16: மெயினாக ஒரு ரெஸ்பெக்டு, தென் வந்து சொசைட்டியில் நம்மளால் முடிஞ்ச மாற்றம், இது ரெண்டு தான். இந்த காரணம் தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒரு 2 இயர்ஸாக படிச்சிட்ருக்கேன்.
1: 2 இயர்ஸாக படிக்கிறீங்க. இப்போது கன்னிமரா லைப்ரரி பக்கத்துலேயே இருக்குது, ஃப்ரீ டைமில் புக்ஸ் எடுத்து படிக்கிறது உண்டானா?
16: ஆ, இப்போ இந்த கண்டென்ட் எல்லாமே முதல்ல நாங்கள் லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறோம்.
1: ஸோ ஆன்லைனில் படிக்கிற டிஜிட்டல் புக்ஸ்க்கும் நேரில் இது மாதிரி வச்சு படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
16: மெயினாக ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, பொதுவாக தெரியும் நம்ம வந்து ஆன்லைனில் படிக்கும்போது கண் ப்ராப்ளம் ஆகும், மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை கையில் வச்சு படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, ஆன்லைனில் படிக்கும்போது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி.
1: நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா.
16: தேங்க்யூ.
1: வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம், உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
17: என் பேர் விஜயகுமார், தமிழ்நாடு போலீஸில் வந்து

0: தேர்ந்தெடுத்திருக்காங்க சார்.
1: வீட்டில் படிக்கிறோம் ஒரு அப்படிங்கும்போது நமக்கு வந்து சம்டைம் கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கொஞ்சம் தூங்கிக்கலாமோ, கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துக்கலாமோ அப்படின்னு அந்த ஃபீல் வரும், தூங்கிடவும் செய்வோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த இது வராது. நம்ம ஒரு பொதுவான இடத்துல இருக்கும்போது நம்ம 4 பேர் கவனிப்பாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் டீசெண்டாக உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தூக்கம் வராது. பட்டு இன்னும் நிறைய டைம் படிக்கலாம், அப்புறம் நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்கும். நான் வீட்டிலலாம் நான் மட்டும்தான் இருப்பேன், இங்கே வந்து எனக்கு மேலே படிக்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு ஈக்குவலாக படிக்கிறப்பான் அவங்கள பட்டு சந்திக்கும் போது அப்போ அவங்ககிட்ட இருந்து நாலேஜ் கிடைக்கும். பட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட ஆகலாம், பட் அதையும் தாண்டி நம்ம கூட அவங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும்.
0: புரியுது சார். இப்போ நீங்கள் இங்கே இருக்கும்பொழுது கன்னிமரால ஜென்ரலான புத்தகங்கள் எடுத்து படிக்கிறது உண்டா சார்?
1: மேபி ஜிகே படிக்கிறது உண்டு, ஆனால் இப்போதைக்கு நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம அந்த உள்ளே போகிறதில்ல. ஆனால் இங்கேருந்து கொண்டு போய் மெட்டீரியல்லாம் கொண்டு போய் படிக்க தான் செய்கிறோம்.
0: புரியுது சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம் மேம், நாங்கள் MOP சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்களை பற்றி சொல்ல முடியுமா மேம்?
2: வணக்கம், என் பேர் சபரிகுமாரி. ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஐ எம் டூயிங் டியூட்டர், மேக்ஸ் டியூட்டர் எடுக்கிறேன் வீட்டிலேருந்து. ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் ரிசார்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் இன்னொன்று பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஐம் ஆண்டர்பிரனர்.
0: ஓகே மேம், இப்போ நீங்கள் மேக்ஸும் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஆண்டர்பிரனராகவும் இருக்கீங்க, எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணுறீங்க ரெண்டுத்தையும்?
2: கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ப்ரீ பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மளோட நேரத்தை வந்து எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த டைம் நமக்கு கிடைக்கும்.
0: புரியுது மேம். இப்போ என்ன படிச்சுட்ருக்கீங்க மேம்?
2: இப்போ நான் வந்து 2 பசங்களுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறதுனால கொஞ்சம் சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டுருக்கேன். என்ன எடுக்கலாம், இப்போ 1 மந்த் பிரேக் விட்டுருக்கேன். ஸோ ஜூன் மந்த் வந்து திருப்பி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பசங்களுக்கு என்ன எடுக்கலாம், பழைய குவஷன் பேப்பர்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், புதுசாக அவுட் ஆஃப் பாக்ஸ் என்ன சொல்லிக் கொடுக்கலாம், அக்கார்டிங் புக்ஸை தாண்டி என்ன பசங்களுக்கு புதுசாக டீச் பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட்ஸ் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன்.
0: புரியுது மேம். இப்போ கன்னிமாரா லைப்ரரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் மேம். உங்களுக்கு எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் புக்ஸ் படிக்கிறது உண்டா மேம்?
2: உண்டு, புக்ஸ் படிக்கிறது உண்டு.
0: அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்னா என்ன மேம்?
2: உமன் எம்பவர்மெண்ட் பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், போல்டாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவாக எதையும் எடுத்துக்கணும், எந்த என் வாழ்க்கையில் எந்த வருஷமே இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, இல்லை அகாடமிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல்ஸாக எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் பாசிட்டிவாக எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விமன்ஸ் எம்பவர்மெண்ட் யார் எழுதியிருந்தாலும் அந்த மாதிரி புக்ஸ் எனக்கு பிடிக்கும். கதை புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரேர், டைம் பாஸ்க்கு படிக்கிறது, நாவல்ஸ் படிக்கிறது நான் ரொம்ப ரேர். இந்த மாதிரி புக்ஸ் விரும்பி படிப்பேன்.
0: புரியுது மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டல் ஆகிடுச்சு உலகமே, எல்லோரும் இ புக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க மேம். இ புக்ஸ்க்கும் நார்மலாக இது மாதிரி படிக்கிற புக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? அதில் ஏதாவது இம்பேக்ட் இருக்கா?
2: புக்ஸ் படிக்கும்போது என்னென்னா நம்ம அது புக்ஸ்குள்ளே மூழ்கிடுவோம், அந்த புக்குக்குன்னு ஒரு வாசனை இருக்குது, அந்த புக்கு வந்து நம்மகிட்ட பேசும். இ புக் வந்து நம்மகிட்ட பேசாது, இட்ஸ் அ கேட்ஜெட். எப்படி நம்ம ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, லேப்டாப் யூஸ் பண்ணுறோமோ, இட்ஸ் லைக் எ கேட்ஜெட் ஒன்லி. என்னை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய உறவு மாதிரி. நான் எங்கனாலும் நான் தூக்கிட்டு போகலாம், எங்கனாலும் நான் படிக்கலாம், என் பெட்டில் வச்சு நான் படிக்கலாம், எப்போனாலும் படிக்கலாம், எனக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் அதில் கிடையாது. நான் கேட்ஜெட் யூஸ் பண்ணால் எனக்கு கண்ணு ரொம்ப போகும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடுத்துகிட்டு போகும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் புக்ஸ் அப்படி கிடையாது, புக்ஸை யாரும் திருட்டு போக மாட்டாங்க, அது வந்து என்னுடைய சொத்து மாதிரி, அதை யாரும் என்கிட்ட இருந்து படிக்க முடியாது, அந்த நாலேஜும் என்கிட்ட இருந்து யாரும் படிக்க முடியாது. அதனால் எனக்கு கம்பேர்ட் டு இ புக்கை விட இந்த புக்கு வந்து ரொம்ப பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். டச் அண்ட் ஃபீல்னு சொல்கிறோம்ல, அந்த டச் அண்ட் ஃபீல் எனக்கு அதில் கிடைக்கும்.
0: நன்றி மேம், பல விஷயங்கள் நாங்கள் உங்கள் மூலயமா கற்றுக்கிட்டோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம்.
2: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: வணக்கம் மேம், நாங்கள் MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். உங்கள் பேர் என்ன மேம், எங்கேருந்து வரீங்க?
3: என் பேர் சுமங்கலி. நான் என்னோட ஊர் வந்து அரியலூர். நான் இங்கே சைதாப்பேட்டில் தங்கியிருக்கேன். ஸோ இங்கே படிக்க வந்திருக்கேன்.
0: என்ன படிச்சுட்டு இருக்கீங்க மேம்?
3: நான் TNPSC Group 4 படிச்சுட்டு இருக்கேன்.
0: இது படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
3: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதுக்காக நானும் படித்தா வேலைக்கு போகலாம்ல, வேலைக்கு போனால் நான் என்னுடைய தேவைகளை, சுய தேவைகளை நானே நிறைவேற்றிக்கலாம்ல. ஸோ மக்களுக்கும் இதன் மூலம் என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக நானும் படிக்க வந்திருக்கேன்.
0: புரியுது மேம். நீங்கள் ஒர்க் லைஃப், ஃபேமிலி லைஃப் இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க மேம்?
3: இல்லை, நான் பேச்சுலர். ஸோ எனக்கு படிக்கிறது மட்டும் தான் தெரியும்.
0: புரியுது மேம். இப்போ கன்னிமாரா லைப்ரரி பக்கத்தில் இருக்கு இல்லையா மேம், ஃப்ரீ டைமில் புக்ஸ் படிக்கிறது உண்டா மேம்?
3: ஆ, ஃப்ரீ டைமில் புக்ஸ் படி, ஏதாவது ஒரு ஆத்தர் எனக்கு பிடிச்சது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்தால் ஒரு புக்கு எடுத்து படிப்போம்.
0: இந்த TNPSC ஏதாவது புக்கு அங்கேருந்து எடுத்து படிக்கிறது உண்டா மேம்?
3: இல்லை, என்னோட ஓன் புக்கு நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதை தான் படிக்கிறதா டைம், அந்த டைம் இல்லை, அதனால் என்னோட ஓன் புக்கு தான் படிக்கிறேன், அங்கேருந்து நான் புக் எடுக்க மாட்டேன்.
0: நீங்கள் புத்தகம் படிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மேம், உங்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா அது என்னது மேம், ஏன்?
3: அது ஸ்கூல் புக் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்கை படித்தா மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், அது வேலைக்கு போக முடியும், ப்ளஸ் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த புக்கை வந்து நான் காலேஜ் நாவல் ஏதாவது ஒன்று படிக்கணும்னா நான் காலேஜ் டைமில் தான் படிச்சிருக்கேன். அது இப்போ படிக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. ஸோ அடுத்தது குரூப் ஒன் எக்ஸாமும் இருக்காங்க, நான் ஸ்கூல் புக் மட்டும்தான் எப்பயுமே எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்கூல் புக்கு வந்து திருக்குறள் புறநானூறுலாம் இருக்கு இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும்.

0: ஸோ அதனால் நாங்கள் அது மட்டும் தான் படிப்போம்.
1: ரொம்ப நன்றி மேம் உங்கள் நேரத்துக்கு.
0: தேங்க் யூ.
1: வணக்கம், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
0: என் பேர் ஸ்ரீநிதி, நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பிஏ காலேஜ் முடிச்சிருக்கேன், மங்கையகரசி.
1: சரிக்கா, என்ன படிச்சுட்ருக்கீங்க?
0: சயின்ஸ்.
1: என்ன காரணமாக படிச்சுட்ருக்கீங்கக்கா?
0: எஸ்ஏ.
1: இங்கே பக்கத்துலேயே கன்னிமாரா நூலகம் இருக்குது இல்லையா? நீங்கள் அங்கே புத்தகங்கள் படிக்கிறது உண்டா?
0: இல்லை.
1: ஓ, இப்போது வந்து நீங்கள் படிக்கிறதே பல பேர் ஆன்லைனில் படிச்சுட்ருக்காங்க இல்லையா? ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் நேரில் புத்தகங்கள் கையில் வச்சு படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா?
0: ஆன்லைனில் படித்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அடிக்கடி ஃபோன் தூக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஜூம் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். புக்குனால் நம்ம ஆன்லைன் பண்ணி முக்கியமான நோட்ஸ் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். புக்கில் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிளியராகவும் புரியும், தெளிவாக தெரியும்.
1: உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிக்கா.
0: ஆ, தேங்க்யூ.
1: வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
2: என் பேர் வந்து அபிநயா, நானும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓ, எதனால் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஆர்வம் வந்தது?
2: எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதனால் அவர் மூலமாக மோட்டிவேட் ஆகி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்.
1: ஓ, இப்போது ஆன்லைனில் நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே மெட்டீரியல் வச்சு படிக்கிறாங்க, நேரில் நீங்கள் படிக்கிறீங்க புத்தகங்கள் வச்சு, என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா?
2: நம்ம ஃபோனில் படிக்கிறது மூலமாக ரொம்ப நேரம் அதில் படிக்க முடியாது உட்காந்து. இப்போ கையில் மெட்டீரியலாக புக் இருக்குன்னா அதில் ரொம்ப நேரம் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட படிக்க தோணும், ஆனால் ஃபோன்லனா கொஞ்சம் நேரத்துலேயே டயர்டாயிடுவோம். அதனால் ஃபோனை விட கையில் இருக்கிறது பெட்டராக இருக்கும்.
1: இப்போ எக்ஸாம்க்காக இது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கன்னிமாரா பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அப்பப்போ புத்தகங்கள் படிக்கிறது உண்டா?
2: அப்பப்போ இங்கே வந்து படிக்க மாட்டேன், வீட்டிலேருந்து படிப்பேன், ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கன்னிமாரா வந்து தூரம்.
1: அப்புறம் இந்த இடத்த வந்து படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன?
2: மற்ற லைப்ரரிஸை விட இது கொஞ்சம் கிட்ட இருக்கனால.
1: உங்களுக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனால்
2: இறை என்பு சாரோட புக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். அதனால்
1: அவர் எழுதினதுலேயே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்ச ஏதாவது புத்தகங்கள் உண்டா? அது வாழ்க்கையை, மற்றவங்க வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு அது மாதிரி வல்லமை கொண்ட புத்தகங்கள் இருக்கு.
2: படிப்பது சுகமேன்ற ஒரு புக்கு, அது டீச்சர்ஸ்லாம் படித்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓ, நிறையா பயனுள்ள தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிக்கா.
2: தேங்க்யூம்மா.
3: இது போல நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, இப்ப அடுத்ததா கன்னிமாரா நூலகத்தோட தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: இந்தியாவின் பழமையான நூலகங்கள்ல ஒன்றுதான் இந்த கன்னிமாரா பொது நூலகம். இது சென்னையில எழும்பூர்ல அமைக்கப்பட்டுள்ளது. 1890 டிசம்பர் 5 தேதி தான் இந்த நூலகம் திறக்கப்பட்டது. ஆனா 1896 தான் மக்களோட உபயோகத்திற்கு வந்தது இந்த நூலகம். அப்போது ஆளுநரா இருந்த லார்ட் கன்னிமரா அவரோட பெயர்ல தான் இந்த நூலகம் பெயரிடப்பட்டது. இது இந்திய அரசின் தலைமை நகல நூலகங்களில் நேச்சுரல் டெபாசிட்ரி லைப்ரரியில ஒன்றாகும். அப்படின்னா இந்தியாவில வெளியாகிற ஒவ்வொரு புக்கோட காப்பியும் இந்த நூலகத்துல கண்டிப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மீனாட்சி சுந்தரம், கே ராசகோபாலன், வே தில்லை நாயகம், ஜெயகாந்தன், அ மு சுந்தரராசன், இது போன்ற பல சிறப்பான ஆசிரியர்களோட புக்ஸும் அங்க நிறையவே இருக்கு. தமிழ், ஆங்கிலம் மற்றும் பல உலக மொழிகளோட புக்ஸும் அங்க நிறையவே இருக்கு.
3: இது போல நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. அதே மாதிரி நீங்க புக்ஸ் பத்தி இவ்வளோ சொல்லும் போது இப்பவே கன்னிமாரா லைப்ரரிக்கு போய் எனக்கு ஒரு புக்ஸ் எடுத்து படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் வருது. ஆனா கன்னிமாரா லைப்ரரியில எப்படி மெம்பர் ஆகணும்ன்றது வந்து பெரும்பாலும் மக்களுக்கு வந்து இன்னும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம்.
5: இப்போ கன்னிமாரா லைப்ரரியில ஒரு மெம்பர் ஆகுறதுன்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இங்கே ஃபஸ்ட்டு கன்னிமரா லைப்ரரி போய் ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஒன்று வாங்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியை ஒன்று சப்மிட் பண்ணிவிடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கெசட் ஆஃபீஸில் போய் அந்த ஃபார்ம்லேருந்து நீங்கள் சிக்னேச்சர் வாங்கிடுங்க. அப்புறம் அந்த ஃபார்மையும் சப்மிட் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப் ஃபீயாக நீங்கள் 350 rupees நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும்.
3: இப்போ இந்த மெம்பர்ஷிப் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிறது ஒன்றா இல்லை வருஷம் ரினவல் பண்ணுற மாதிரி இருக்குமா?
5: இந்த மெம்பர்ஷிப்ன்றது லைஃப் டைம் ஆக்சஸ் தான். பட் நீங்கள் எவ்ரி இயர் வந்து நீங்கள் 50 rupees கொடுத்து நீங்கள் அந்த உங்கள் மெம்பர்ஷிப்பை வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும்.
3: இப்போ மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருக்கவங்க எவ்வளோ புக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், அதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு அவங்க அதை வச்சுக்கலாம்?
5: ஒரு மெம்பர் வந்து 6 புக்ஸ் வரைக்குமே பாரோ பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு ஒரு புக்குக்கான டெட்லைன் வந்து 14 days. இப்போ நீங்க வந்து 14 days மேல அந்த புக் எனக்கு வேணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க போன் மூலமா வந்து நீங்க ரினியூ பண்ணிக்கலாம். அண்ட் அது 3 times வரைக்குமே நீங்க பண்ணலாம். ஸோ அது வந்து 54 days கிட்ட வரும். 54 days மேல அந்த புக் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கான ஃபைன்ன்றது வந்து உங்களுக்கு விதிக்கப்படும்.
6: நான் கூட ப்ரொசீஜர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு நினைச்சேன், ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜரா தான் இருக்கு. இப்பவே உடனே போய் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிடுவேனா?
5: கண்டிப்பா.
6: நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப கேட்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய அனுபவங்களை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய புத்தகங்களை பற்றி பேசியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் கன்னிமாரா லைப்ரரிக்கு போயிட்டு வந்து உங்கள் பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்கோம்ல, அதாவது இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இதை மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்கோம்ல, அதை பற்றி சொல்லுங்களேன்.
7: எனக்கு கிடைச்ச பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புக்ஸ் படிப்பேன். ஒரு 12th standard வரைக்குமே எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஈடுபாடுலாம் வச்சு நான் படிக்க மாட்டேன். ஒரு ஃப்ரீ டைம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 pages அவ்வளோதான், அதுதான் லிமிட். ஸோ அது மட்டும்ப்பா படிச்சுட்டு விட்டுருவேன். பட் இந்த லைப்ரரிக்கு போனதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், காலேஜ் டேஸில் படிக்கிறதே விட்டுட்டேன். பட் இப்போ லைப்ரரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஹா, நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, எப்படியாவது படிப்போன்னு சொல்லி இன்னையிலேருந்து நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.
8: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில்னாலே நான் வெளியே வரமாட்டேன், நான் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருவேன், என்னால் முடியல அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அன்னைக்கு வந்து நாங்கள் லஞ்சு வந்து நடந்து போய் அந்த காற்றோட்டமாக நடந்து போய் எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது, வெயிலே உள்ள காற்று வருதே மரத்தினால தான், நம்ம ஒரு மரம் நடணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு இது வந்தது. மரத்துக்கிழ உட்காந்தா நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம், அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது எனக்கு.
9: என்னோட பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சுத்தமாக இருக்கிற இடமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாள் ஃபுல்லாக விட்டால் கூட அங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ லைப்ரரி அப்படி தான் இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு ஒரு மித் மாதிரி, லைப்ரரியில் இப்படி சைலண்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம அன்னைக்கு அதை நம்ம உணர்ந்த பிறகு அது மேலே இருக்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகவே வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து லைப்ரரிக்கு இத்தனைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்க போனதே கிடையாது, இந்த MOPCRS மூலியமாக தான் போயிருக்கு. அப்போ அதில் போகும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, ஓகே நம்ம இதுக்கப்புறம் இனிமேல் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அந்த லைப்ரரி இம்பாக்ட் வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய லைப்ரரி வந்து பார்க்கணும்.
6: கண்டிப்பாக. சொல்லுங்கள் தர்ஷினி.
5: நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம லைப்ரரிக்குள்ளே போய் சும்மா என்னென்ன ஜான்ரா புக்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்குதுன்னு சும்மா பார்த்துட்டு வரலாம் தான் நான் போனேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லைப்ரரி செக்ஷன் இருக்குது, நாங்கள் போனேன். போய் அங்கே ஒரு ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு புக் இருந்தது, நானே அதை எடுத்து மெய் மறந்து 1.5 hours நான் படித்தேன். நிறைய இன்ஃபர்மேஷனும் நான் கெயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திருப்பி எனக்கு வரணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக வருவேன்.
6: எல்லாருமே ஒரு அனுபவத்தை வந்து கெயின் பண்ணிவிட்டு ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
8: கிருத்திகா, நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களை கேள்விகள் கேட்டீங்க இல்லையா, இப்போ வந்து நாங்களாக மக்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம், நாங்கள் சொல்லலாம்.
6: கண்டிப்பாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
8: அதாவது பார்த்தீங்கன்னா, நான் புத்தகங்கள்லாம் அவ்வளோவா படிக்கவே மாட்டேன், நான் இந்த கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் இப்போ நான் சமீபமாக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே இருக்கவங்களை பார்க்கும்பொழுது உண்மையாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. அது மூலியமாக நான் 2-3 புத்தகம் எடுத்து படித்தேன். அதில் ஷிஃப் கேரா எழுதின அந்த யூ கேன் வின், அதுக்கப்புறம் இக்கிகை, இது மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கும்பொழுது நான் எவ்வளோ சோம்பேறியாக இருக்கேன், நான் எதுவுமே சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி, அதில் வந்து ஒரு 20 விஷயம் சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் தூங்கலன்னா இப்படி இப்படி ஆகிடும். அதை நம்ம உன்னிப்பாக படிக்கும் போது அது நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக போகுது. ஏன்னா நம்ம கண்ணு அதை பார்க்குது, அப்படியே மனசு உள்வாங்குது. நான் உண்மையாக சொல்கிறேன், அதில் இருக்க 10 விஷயத்தில் நான் ஒரு 2 விஷயமாவது இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க இந்த இதை பார்க்குறவங்க. இருந்தாலும் வந்து ஒரு சிலர் என்ன மாதிரி ஆரம்பிக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு படிக்கவே பிடிக்காது, நான் ஒரு 1-2 புத்தகங்கள் படிச்சு அது அப்படியே நான் அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு, இப்போ நான் 1 hour படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பிக்கிறதுல தான் இருக்கு. விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு, ஒரு நூலகம் வந்து திறக்கப்படுது இல்லையா, அப்பவே வந்து 100 சிறைச்சாலைகள் வந்து மூடப்படுதான். ஸோ அதுவே நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னா அது மிகைய இல்லை.
7: கிருத்திகா, நீங்க சொன்னதுபடி புத்தகங்கள் பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அதை நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. வெறும் புத்தகங்கள் வாசிப்பது மூலம் அறிவை வளர்த்து கொள்ளலாம், அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில மேம்படுத்தலாம், மேலும் புதிய சிந்தனைகளை கூட வளர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எப்பொழுதுமே நம்புறேன். அத நான் மக்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
9: நானும் வந்து மக்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு பேனா, ஒரு புத்தகம் உலகத்தையே மாற்றும் அப்படின்னு வந்து மலாலா யூசுப் சாயிப் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அவங்க ரெண்டு பேர் சொல்லும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு புத்தகத்தால இந்த உலகத்தை மாத்தக்கூடிய சக்தியே அந்த புத்தகத்துக்கு கண்டிப்பா இருக்கு.
5: நானும் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நம்ம தனிமையில இருக்கும் போதோ நம்ம கூட யாரும் இல்லாத போது கூட ஒரு புத்தகம் நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பரா இருப்பாங்க. அது படிச்சாலே போதும், நமக்கு டைம் போறது கூட தெரியாதா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம மூழ்கியே இருப்போம். ரொம்ப ஒரு கனெக்ட், ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட்ன்றது இருக்கும்.
6: என்ன மக்களே, இதுவரைக்கும் நம்ம எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக கன்னிமாரா பொது நூலகத்துக்கு போயிட்டு வந்த அனுபவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்னென்ன புத்தகங்களை வந்து படிச்சாங்கன்றத வரைக்கும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமா கேட்டுட்டு இருக்க நிறைய பேருக்கு உடனே கன்னிமாரா லைப்ரரிய போய் விசிட் பண்ணணும், நானும் புக்ஸ் படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்திருக்கோம்னு நான் நம்புறேன். இது போன்ற ஒரு பயனுள்ள ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கலந்துரையாடலுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ கிருத்திகா, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.

0: MOPCRS 107.8.
1: வணக்கம். நான் லவ்குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும்? பழிவாங்கறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்ல, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காக மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.

0: ஓவர்பா, இப்போ விட்டா வாங்க டைமே கிடைக்காது. அதனால தான் நான் ஒரேடியா நிறைய வாங்கிட்டேன்.
1: ஓ சரி சரி, என்னெல்லாம் வாங்கின?
0: அதுவா 10 மினி ஸ்கர்ட்டு, 6 சாரீ, அப்புறம் 8 ஜீன்ஸு, நிறையா வாங்கியிருக்கேன்.
1: என்னப்பா லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுது, இவ்வளவும் உனக்காகவா வாங்கின?
0: ஆமா, எல்லாமே எனக்கு தான். எல்லாமே ஒன்லி பிராண்டட் தான் தெரியுமா? இன்னும் லிஸ்ட் இருக்கு, 10 ஷூ பேரு, 2 பேகு. நான் இன்னும் வாங்கலாம் தான் நினைச்சேன், ஆனா டைம் தான் இல்ல.
1: ஏய், இவ்வளவும் வாங்கி நீ எப்பதான் யூஸ் பண்ணுவ?
0: நான்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணத திருப்பி யூஸே பண்ண மாட்டேன். இது ஒரு வேகமான உலகம்டி, ஃபாஸ்ட் ஃபேஷன் தான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட். இப்ப போய் நீ என்ன இது அதுன்னு சொல்லிட்டு
1: ப்ரோ, அவுட்ஃபிட்ஸ் ரிப்பீட் பண்றது தப்பு. நீ யார் சொன்னா? ஃபேஷன்ன்றது புது புது அவுட்ஃபிட்ஸ் வாங்கி போடுறது இல்ல, இருக்கிற அவுட்ஃபிட்ஸ எப்படி ஸ்டைல் பண்ணணும்ன்றதுதான்.
0: எனக்கு என்னமோ இது கன்வின்ஸ் ஆகல. நான் சொன்ன மாதிரி இது ஒரு வேகமான உலகம், இப்ப போய் போட்ட துணியை போடுன்னு சொல்ற.
1: ஃபாஸ்ட் ஃபேஷன்ன்றது ஏதோ ட்ரெண்ட் மாதிரி இருக்கலாம், பட் உனக்கு தெரியுமா அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு, இதனால எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா?
0: அப்படியா, சொல்லு பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு கேக்குறேன்.
1: ஃபாஸ்ட் ஃபேஷன்னால நிறைய ரிசோர்சஸ் வேஸ்ட் ஆகுது. ஒரு பீஸ் ஆஃப் க்ளோத்திங்க தயாரிக்கிறதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸே இருக்கு. இப்போ நீ ஒரு பீஸ் ஆஃப் க்ளோத்திங் வாங்குறனா அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு, நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஒரு க்ளோத்திங்க ரீயூஸ் பண்றதுனால அந்த ரிசோர்சஸ் வேஸ்டேஜ குறைக்கிறோம். நம்ம தேவையில்லாம நிறைய வாங்குறதுக்கு பதிலா ஆல்ரெடி இருக்கிறத கரெக்டா யூஸ் பண்ணி ஃபேஷனபிளாவும் யூஸ் பண்றது தான் ஃபாஸ்ட் ஃபேஷன்.
0: யப்பா, இதுல இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. இதுக்கு வேற வழியே இல்லையா? How can we solve this problem?
1: இருக்கு, நிறையவே வழி இருக்கு. இப்போ ஃபாஸ்ட் ஃபேஷனோட டெஃபினிஷனே மாறிட்டு இருக்கு. சஸ்டைனபிள் ஃபேஷன், எத்திக்கல் ஃபேஷன், இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. இதை தவிர வேற என்னெல்லாம் பார்த்தோம்னா, கன்சம்ஷன், அதாவது நம்மளோட உபயோகத்தை குறைச்சாலே போதும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துடலாம். இப்போ நம்ம அம்மா எல்லாம் பாத்திருக்கியா, ஒரு கலர் பிளவுஸ் வச்சிருப்பாங்க, அந்த பிளவுஸே திருப்பி திருப்பி டிஃப்ரெண்ட் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பிளாக் துப்பட்டா வச்சிருப்பாங்க, அதை வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரோ ஃபேஷன். அவுட்ஃபிட்ஸ் யூஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது கூட எத்திக்கல் ஃபேஷன் தான். திஸ் கேன் சவுண்ட் சிம்பிள், ஆனால் டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு தனி மனிதன்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, தெரியும்ல?
0: என்ன மக்களே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? ஃபாஸ்ட் ஃபேஷனுங்கிறது ஒரு ஸ்வீட் மாதிரி, ஸ்வீட்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா திகட்ட ஆரம்பிச்சிடும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே இதழ். இன்னைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐஆர்எஸ் ஆபிசர் திருமதி ஷெரின் ஏஞ்சலா அவர்கள். இன்னைக்கு அவங்கள நம்ம நேர்காணலுக்கு கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருப்பீங்க. அதாவது, அவங்க ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறந்த முறையில் பேரண்டிங்கை கையாளுற ஒரு பர்சன்னு சொல்லலாம். ரீசண்டாக அவங்களோட முகநூல் பக்கத்தில் அவங்க போட்டிருந்த ஒரு பதிவு ரொம்பவே வைரலாகி நம்ம நிறையா பேரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுச்சு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெண்டு குழந்தைங்களையுமே அவங்க அரசு பள்ளியில் சேர்த்தது தான். இந்த காலத்தில் எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் பெட்டர்னு நினைக்கிறப்போ, அவங்க அரசு பள்ளியில் சேர்த்ததுக்கான காரணங்கள், அதுக்கப்புறம் அது அவங்க குழந்தைங்களை எப்படி மாற்றுச்சு, அண்ட் அவங்களோட இந்த லைஃப் டெசிஷன் அவங்க எப்படி எடுத்தாங்க, ஜென்ரலாகவே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கிட்ட எப்படி அணுகணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். இப்போ நீங்க உங்களோட குழந்தைகள் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது வந்து நீங்க ஃபேஸ்புக்ல போட்ட ஒரு பதிவு வந்து ரொம்ப வைரல் ஆகி அதனால மக்கள் வந்து ரொம்பவே இந்த டெசிஷனை வரவேற்றாங்க இல்லையா. இந்த டெசிஷனை நீங்க ஏன் எடுத்தீங்க? அது வந்து நீங்க எவ்வளவு நாளா யோசிச்சீங்க? உங்களுக்கு எதனால இது பண்ணணும்னு தோணுச்சு மேம்?
2: வணக்கம்மா. இது நானும் எங்கள் வீட்டில் எல்லாரும் கலந்து பேசி எடுத்த முடிவு தான். ரெண்டு குழந்தைங்களையும் வந்து அரசு பள்ளியிலே படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது. மெயின் காரணம் இதுக்கு என்ன அப்படின்றது வந்து, எல்லா தரப்பு குழந்தைகளோடையும் அவங்க வந்து பழகுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு நிறையா பணம் கட்டி படிக்கிற ஒரு தனியார் பள்ளியில் வந்து ரொம்ப கல்விக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்த மாதிரி நாங்கள் உணர்ந்தோம். அது ஒரு அரசு பள்ளியில் படிக்கும்போது பலதரப்பட்ட குழந்தைகள்கிட்ட அவங்க பழகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கல்வியை தாண்டி அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸோ, வெறும் ஒரு ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு இல்லைனா ஒரு ப்ரொஃபஷ்னல் காலேஜு, அதை மட்டுமே வந்து நோக்கின ஒரு படிப்பாக இல்லாமல், அதை மட்டுமே வந்து

0: ஒரு ஒரு ஃபேக்டராக வச்சு குழந்தைங்களை ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இல்லாமல் அவங்களால வந்து ரொம்ப எளிமையாக ஒரு பள்ளி பருவத்தை வந்து அவங்களால நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதே நேரம் படிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று நினச்சோம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் வந்து வாங்குகிற கட்டணங்கள், தனியார் பள்ளியில் இருக்கிற ஃபீஸ் வந்து அவ்வளவு அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே வந்து 100,000, 1,00,000 மேலே அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து செலவழிக்கிறாங்க பெற்றோர்கள். அப்போது பொருளாதார ரீதியாக நிறையா சுமையில் நிறையா கஷ்டத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் அன்னதினம் வேலை பார்க்குற பெண்களாக இருக்கட்டும், கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை அப்படியே போய் வந்து அவங்க ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொடுப்பாங்க அவங்களோட குழந்தைக்கு. அதுலேயும் 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்களுடைய மொத்த வருமானமுமே வந்து அவங்களுடைய கல்விக்கு தான் போகும். ஏன்னா ஒரு மாயை இதில் வந்து நம்ம தனியார் பள்ளியில் பிள்ளை படித்தா தான் வந்து அது நல்லபடியாக வரும், அது வந்து அடுத்து ஒரு அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நல்ல வேலைக்கு போகும், கரியர் அப்படின்லாம் யோசிச்சு மக்கள் வந்து அவங்களுடைய மொத்த வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பண்டிகைக்காக கூட செலவழிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஏதோ வீட்டுக்கு ஒரு தேவைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு இல்லைனா ஒரு ஒரு கொண்டாட்டம் எதுக்குமே வந்து அவங்க பணத்தை செலவழிக்காம அவங்கள கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்று தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அப்போது அதை வந்து நாங்கள் வந்து நல்ல பள்ளியில் படிக்க வச்சுட்டு, இல்லை நல்ல பள்ளினா நல்ல காசு நிறைய செலவழிக்கிற ஒரு செலவழித்து படிக்க வைக்கிற ஒரு தனியார் பள்ளியில் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து அரசு பள்ளியில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறவங்ககிட்ட, அனுதினம் பார்க்குறவங்கக்கிட்ட நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அப்படின்றப்போ வந்து ஏன் நம்ம வந்து நம்மளே நம்மளுடைய குழந்தைகளை சேர்க்கக்கூடாது அப்படின்றது. மூணாவது வந்து அரசு பள்ளிகள் வந்து இப்போ நிறைய பள்ளிகள் ரொம்ப நல்லா இருக்குது, கட்டமைப்பு வசதிகளாகட்டும் கல்வி தரமாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய அரசு பள்ளிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து படிக்கிறதுலையும் சரி நிறையா வந்து அவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க, நிறையா அவங்க ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஸ்போர்ட்ஸு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. கட்டமைப்பு வசதிகள் பார்த்திங்கன்னா நல்ல கம்ப்யூட்டர் லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய லேபாக இருக்கட்டும், பெரிய கிரவுண்டு நல்ல ஒரு வசதி இருக்கிற ஒரு பெரிய பள்ளியாக தான் பார்க்க முடியுது. நிறைய தனியார் பள்ளிகள் பார்த்திங்கன்னா வீடுகளில் இருக்கும், ஒரு சின்ன கேம்பஸில் இருக்கும், அப்போது ஒரு பெரிய கிளாஸ் ரூமு, நல்ல காற்றோட்டமான ஒரு பெரிய ஒரு வகுப்பறைகள் இல்லாத நிறைய தனியார் பள்ளிகளில் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைய டேக்ஸ் அட்டாச்சு, நிறைய எக்கச்சக்கமான அது இப்படி ஒரு ஸ்கூலு இந்த மாதிரி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னெலாம் சொல்லுவோம். ஆனால் அடிப்படையாக இப்போ குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய ஒரு விளையாட்டு மைதானமோ ஒரு நல்ல பெரிய ஏரி கிளாஸ் ரூம்ஸ் கூட இல்லாத நிறைய தனியார் பள்ளிகள் நம்ம பார்க்குறோம். அப்போ நல்ல கட்டமைப்பு வசதிகளோட நல்ல தனியார் நம்ம நல்ல அரசு பள்ளிகள் இருக்கும்போது ஏன் நம்ம வந்து தனியார் பள்ளிகளை நோக்கி போகணும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மூணு விஷயங்களும் தான் வந்து எங்கள் நானும் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து தனியார் அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்க வச்சுச்சு.
1: ரொம்பவே சந்தோஷம் மேம், ரொம்ப உண்மை நீங்கள் சொன்ன எல்லாமே. மேம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பொதுவான ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல, அதாவது தனியார் பள்ளிகளில் பிள்ளைங்களை சேர்த்தா மட்டும்தான் அவங்களோட கெரியர் ஃப்யூச்சர் எல்லாமே நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற குழந்தைங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு கருத்து இருக்குது. நீங்களே வந்து நிறையா பேரண்ட்ஸ் கூட பழகியிருப்பீங்க, உங்கள் சர்க்கிளில் நிறையா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்?
0: இல்லை நிறையா அரசு பள்ளிகளில் வந்து கட்டமைப்பு வசதிகள் வந்து சரியில்லாமல் இருக்கிற சூழல் இன்றைக்கும் இருக்குது. முன்னாடியும் வந்து இது வந்து ரொம்ப பரவலாகவே கட்டமைப்பு வசதிகள்லாம் சரியாக இல்லாமல் நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்கள் குறைவாக இருந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது தான் அரசு பள்ளிகளில், இல்லாமல் இல்லை. அதே நேரம் தனியார் பள்ளிகளுமே பிரச்சனைகள் இல்லாத தனியார் பள்ளிகள் கிடையாது. நம்ம மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தா இது நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுடைய ஒரு மைண்ட் செட் தான். தனியார் பள்ளிக்கு போனால் நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இது பண்ணிடலாம், நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்துடணும் அப்படிங்கிறது. இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா ஒரு அலுவலகத்தில் யாரோ ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்களோ இல்லை நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மத்தியில் வந்து ஐயோ என் பிள்ளை மட்டும் அரசு பள்ளியில் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இது ஒரு பியர் ப்ரெஷருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பியர் ப்ரெஷர்னே சொல்லலாம். பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் என்னென்னா நம்ம மட்டும் ஏன் அப்படி அரசு பள்ளியில் போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து படித்து வெளியில் வந்தாங்கன்னா பின்தங்கிடுறாங்களா அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், நான் இப்போது அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண டைமில் கூட நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் அரசு பள்ளியிலேருந்து வந்த, அரசு பள்ளி கல்வியே வச்சுருந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான தேர்வுகள் பாஸ் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ துறையில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசு பள்ளியிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து இதை பிரிச்சிட முடியாதுன்னு நான் பார்க்குறேன். அரசு பள்ளிகள்னா நல்ல பள்ளிகள் கிடையாது, தனியார் பள்ளிகள்னா அவங்க ஃபியூச்சர் செக்யூர், அந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து நான் தவறாக தான் பார்க்குறேன். அதுலேயும் முக்கியமாக இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இப்போ ஒரு சில ஆண்டுகளாக வந்து அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்பு வசதிகள் வந்து ரொம்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் வந்து ரொம்ப அருமையாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம இப்போ சின்ன குழந்தைகளுக்கு வந்து மாண்டிசோரி முறையில் வந்து பள்ளி வகுப்பறைகளை வந்து வடிவமைக்கிறதா இருக்கட்டும், அதே போல் அந்த ஆசிரியர்களையும் வந்து மாண்டிசோரி ட்ரைனிங்க்கு அனுப்புறதா இருக்கட்டும், அப்புறம் நிறைய வந்து இப்போ ஒரு சயின்ஸ்ல ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் என்னென்ன பார்க்கணும், நிறைய அப்டேஷன் நடக்குது, ஆசிரியர்களையும் அதுக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ மாறி வர்ற சூழலில் வந்து அரசு பள்ளிகள் வந்து ரொம்பவே மாறிடுச்சுன்றதான் நம்ம வந்து நிறைய கண் கூட பார்க்குறோம். அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம்லாம் வந்து நிறைய பெற்றோர்களுக்குமே அது வந்து தெரிய வருது. ஓ, எந்த அளவுக்கு வந்து நம்ம இத்தனை வருஷம் நம்ம இப்போ இப்போ இவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டோம், இப்போ 2 வருஷம் நம்ம பணச்சுமை இல்லாமல் இருந்திருக்கோமே, அப்போ நம்ம அரசு பள்ளிகளை நோக்கி ஏன் போகக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான் முத முதல்ல போய் பார்க்குறாங்க அரசு பள்ளிகளை. அப்போ நிறைய பேர் நானே சொல்லி கேட்டேன், நாங்கள் இவ்வளோ நாள் வந்து அரசு பள்ளிகள்னா இப்படி தான் யோசிச்சிருந்தோம், இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது பள்ளிகள், நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்குன்னு அப்படின்னு. அப்போ நமக்கு போய் பார்க்குற வரைக்கும் அது தெரியாதுன்றதும் ஒரு முக்கியமான காரணம் தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, பேரண்ட்ஸ்க்கே வந்து ஒரு பியர் ப்ரெஷர் இருக்குது, அதாவது வந்து நம்ம மட்டும் நம்மளோட குழந்தைய போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போடணுமா அப்படி போடுறோமே அப்படின்னு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இப்போ அவங்களோட கசின்ஸாக இருக்கட்டும், மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்ப்பாங்கல்ல, இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்காங்க, அவங்களோட ஸ்கூலில் இந்த இவெண்ட் நடக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்லாம் அவங்க கேள்விப்படும்போது, என்னைக்காவது உங்ககிட்ட வந்து மா நம்ம ஏன் இந்த ஸ்கூலில் படிக்கிறோம், இல்லை நான் இந்த ஸ்கூலில் இருக்கிறதுல வந்து எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்களா, அது உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்களா, இல்லை அவங்க வந்து அதை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க, இது நம்ம யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் வீட்டில் பேசுவீங்களா?
0: ஒரு அரசு பள்ளி வந்து ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்குற பட்சத்தில், ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு வகுப்பறை, நல்ல அன்பான ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள், அதுக்கப்புறம் அவளுக்கு என்னென்ன தேவையோ நல்லா விளையாடுறதுக்கான ஒரு இடம், இந்த மாதிரியான அவளுடைய அந்த அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த அவங்களுடைய அனுபவம் எல்லாமே வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க என்ன ஸ்கூல், இப்போ சொந்தக்காரங்க என்ன ஸ்கூல் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு அவங்க வந்து போகிறது கிடையாது. முதல்ல அவங்க இப்போ மற்ற உறவினர்களுடைய பிள்ளைகளோ மற்ற நண்பர்களுடைய பிள்ளைகளோ தனியார் பள்ளியில் படிக்கிற பட்சத்தில் அவங்களும் வேறு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னா நாங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா பெற்றோர்களுமே வந்து நம்ம எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு புது விஷயத்தை அவங்க செஞ்சிட்ட மாதிரியும், இவங்களை எங்கேயோ போய் தனியாக அனுப்பின மாதிரியும் அப்படி ஒன்று கிடையாது. அது ஒருவேளை தனியார் பள்ளியில் படிக்க வச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்போ நிறைய அரசு பள்ளிகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் நல்லா படித்த நல்ல வேலையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நீங்கள் என்னென்னலாம் சொசைட்டியில் வந்து ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு ஒரு சமுதாயம் என்னென்ன நினச்சிருக்குதோ அந்த வேலைகள் எல்லாத்துலேயும் இருக்கிற பெற்றோர்களுமே இப்போ அரசு பள்ளியை நோக்கி வர்ற ஒரு சூழல் இருக்கிற பட்சத்தில் வந்து அப்படி அந்த பாகுபாடு வந்து இருக்கிற மாதிரி இல்லை. அப்படி ஒரு வேளை அந்த மாதிரியான ஒரு பியர் ப்ரெஷர் ஏதாவது ஒரு குழந்தைக்கு இருக்குது, ஐயோ நம்ம சொந்தக்கார குழந்தை வேறு ஏதோ ஸ்கூலில் படிக்குதே அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு பெற்றோர்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காம இதில் அரசு பள்ளியில் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேச வைக்கிறதுல இருந்தும் முதல்ல அவங்கள போய் சேர்த்த நாள்ல இருந்தே வந்து இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து இது வந்து நமக்கு ஏற்றது, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பள்ளி, இதில் படிக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க விளங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பள்ளி மேலே வந்து ஒரு பிடிப்பு அபிமானம் தான் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்தது.
1: மேம், இப்போ பொதுவாக சொசைட்டியில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போடுறதுக்கு நிறையா பேரண்ட்ஸ் தயங்குறாங்க அவங்க குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு. ஆனால் ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கல் தாட்டாகவே இது இருக்குல்ல, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் பெட்டர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. இந்த டெசிஷன் நீங்கள் எடுத்ததுனால உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சே நம்மளும் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்களா? ஆர் நாங்களும் வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி போடுறோம், இல்லை நெக்ஸ்ட் இயர் நாங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் ப்ரைவேட்லேருந்து அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அது உங்களுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்தியிருக்காங்களா?
0: நிறைய தெரியப்படுத்தினாங்கம்மா. ஆக்சுவலாக முதல்ல நான் போய் சேர்க்க போனப்போ வந்து இது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுமா, எதுக்காக அந்த மாதிரிலாம் கேட்டப்ப நான் சொன்னது என்னென்னா, இது வந்து கடைசியில் பெற்றோர்களுடைய விருப்பம் தான், இது பேரண்ட்ஸோட டெசிஷன் தான். ஸோ இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் நல்லது, இது நல்லதில்லை, தனியார் பள்ளி வேண்டாம், அரசு பள்ளி தான் வேணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது எங்களுக்கு தோணுச்சு, எங்கள் குடும்பத்தில் இது வந்து நல்ல ஒரு முடிவாக எங்களுக்கு பட்டுச்சு. அரசு பள்ளியில் படிக்க போது குழந்தைகள் வந்து நிறைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ற அந்த ஒரு விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க குழந்தைகள், ரொம்ப வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ்டான ஒரு சர்க்கிள்ல இல்லாம கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நல்ல உலகத்தை பத்தின அந்த ஒரு புரிதல் நல்லா இருக்கும் அப்படிங்கறத அந்த அடிப்படையில தான் போய் சேர்த்தோம். அதனால இதுக்கு அல்டிமேட்லி ஒரு பேரண்டோடைய முடிவு தான் இது. ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துருக்கிறத வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதை பார்த்து நாங்களும் போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இது இப்போ என் குழந்தை சின்ன குழந்தையா இருக்குது, அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, ஃபோனில் சொன்னாங்க, பார்க்குறப்ப சொன்னாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே, நமக்கு உண்மையாகவே இது இத்தனை வருஷம் வந்து நம்ம ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டுட்டு அப்புறம் டியூஷனு கோச்சிங் இப்படின்னு தனியாக வேற போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு, அரசு பள்ளியில் படிச்சுட்டு இவ்வளோ நம்ம தனியாக நம்ம சொல்லி கொடுக்கறதே நம்மளும் கவனிச்சுட்டு டியூஷன்லாம் படிக்கிறது அதெல்லாம் வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அரசு பள்ளியிலேயே குழந்தைங்க படிச்சுட்டு போயிடலாமே அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியும் இருக்காங்க.
1: மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ப்ரொஃபஷனை சேர்ந்த பேரண்ட்ஸுமே வந்து அவங்களோட குழந்தைங்களை அரசு பள்ளியில் சேர்க்கறது பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாகவே ஆகிட்டு வருது. இதனால் ரொம்ப நாளாகவே ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ மற்ற டெவலப்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிற அரசு பள்ளிகள் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கூலை ஒரு நல்ல விஷயமா கன்சிடர் பண்ணி சேர்க்குறாங்க. ஸோ நம்ம நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம நிறையா விஷயங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை அவங்க அப்படி பண்ணணும்னு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா?
0: இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய அரசு பள்ளிகளில் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளாகவே வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும், கோச்சிங்காக இருக்கட்டும், குழந்தைகள் வந்து இந்த மாதிரி என்னெல்லாம் சமுதாயத்தில் எதிர்பார்க்குறாங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகணும், வேறு ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களாகட்டும் நிறைய அரசு பள்ளிகள் வந்து சிரத்தை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. எத்தனையோ பள்ளிகளில் வந்து நிறைய கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் வந்து நிறைய கட்டமைப்பு வசதிகள் இல்லாத சூழலில் இருந்த பள்ளிகள் எல்லாமே இப்போ நிறைய வந்து சரிப்படுத்திட்டு வர்றாங்க. பல சிக்கல்கள் இன்னும் இருக்க தான் சரி செய்யுது, நிறைய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணணும் தான், ஆனால் அது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. நிறைய பெரிய மாற்றத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அரசு பள்ளிகளில், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி. அந்த மேலாண்மை குழு உறுப்பினர்கள் எல்லாருமே, அதில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் வந்து அந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன விஷயங்களை அந்த பள்ளிக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சந்திச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பள்ளியில் வந்து இந்த மாதிரி டாய்லெட் கிளீனாக இல்லை, இது மாதிரி இந்த விஷயத்தை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யார் வந்து அதை வந்து ஒரு இதுக்கு கொண்டு வர்றாங்களோ அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து உடனே அட்ரஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள், இதெல்லாமே சமீபத்தில் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அரசு அரசு பள்ளிகளில் வந்து வந்துட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ கடந்த ஒரு 6-7 வருஷமா பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அரசு பள்ளிகளில் நிறைய திட்டங்கள் வந்து வந்துட்டே இருக்குது. அப்போ இன்னும் வந்து ஏற்கனவே இப்போ நல்லதாக கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கிற அரசு பள்ளிகள் இன்னும் மென்மேலும் வந்து கட்டமைப்பு வசதிகள்னாலும் சரி அவங்களுடைய கல்வி தரம் சார்ந்தும் சரி இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா படித்த பெற்றோர்கள் இந்த மாதிரி வந்து மேலாண்மை குழுவில் வந்து ஆர்வமாக பங்கெடுத்துக்கிற பெற்றோர்கள் வந்து இருக்கிற பட்சத்தில் வந்து பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சியை வந்து பள்ளியும் உணருது, பள்ளி இதை செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்க.
1: கண்டிப்பாக மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு ஸ்கீம்லாம் இருக்குங்கிறதே இன்னும் நிறையா பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சாவே எனக்கு தெரிஞ்சு இன்னமும் நிறையா மக்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களை எல்லாருமே வந்து இந்த மாதிரி அரசு பள்ளியில் போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். மேம், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்க வந்து இன்னமும் மோட்டிவேட்டடாக, அதாவது அவங்களுக்கு லைஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண முடிகிற மாதிரி அவங்க நிறையா கற்றுப்பாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் அரசு பள்ளியில் சேர்த்ததுக்கப்புறமா உங்கள் குழந்தைங்கக்கிட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கிற ஒரு குவாலிட்டி அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? அதாவது இவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப டெவலப் ஆகிறதை நான் பார்க்குறேன், இதை கண்டு பரவாயில்லையே கிட்ஸ் வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்குதா மேம்?
0: நான் பார்த்த வரைக்கும் பள்ளிக்கு போகிறதுக்கான அந்த ஆர்வம் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து ரொம்ப இருக்குது. ஏன்னா கொரோனானால 2 வருஷம் குழந்தைங்க ஆல்மோஸ்ட் ஸ்கூலுக்கே போகலை, அதுக்கப்புறமா போக ஆரம்பிச்சிருக்காங்க. போக ஆரம்பித்ததுக்கப்புறமும் வந்து அது வந்து இந்த நவம்பர் மாதம்லாம் வந்து மழை காலத்துலேயும் சரி, அப்போ நடுவில் ஏதோ ஒரு 5 நாள் அப்படிலாம் போக முடியல, 1 வாரம் போக முடியலன்னா கூட அவங்க வந்து எப்படா அடுத்து திரும்ப வந்து பள்ளிக்கு போவோம் அப்படின்ற அந்த ஆர்வம் தான் அவங்களுக்கு வந்து மேலே இருந்தது. இப்போ கூட வந்து அந்த குழந்தைங்க வந்து ஓ நாளைக்கு சனிக்கிழமையா, அப்போ வந்து லீவா, எப்படா திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போவோம், அப்போ அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து நான் பார்க்குறேன். அப்புறம் நிறையா நண்பர்கள் கிடச்சிருக்கிறது, அப்புறம் அவங்களுடைய ஆசிரியர்களை பற்றி அவங்க வந்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க எப்படிலாம் அவங்க கூட சேர்ந்து ஆக்டிவிட்டி விளையாண்டாங்க அந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறது, அப்போ ரொம்ப அவங்க வந்து அந்த ஸ்கூலை வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம். ஏன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலாகவே லீவ்னா தான் சந்தோஷப்படுவாங்க, அதுவும் ஸ்கூல்னால் வந்து போக வேண்டான்னு அடம் பிடிப்பாங்க. ஆனால் அரசு பள்ளிகள் வந்து இவங்களை இப்படி ஒரு ஊக்குவிச்சிருக்குங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெசிக்னேஷன் வந்து நீங்கள் அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறப்போ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை டிமாண்ட் பண்ணுற ஒரு ஜாபாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதாவது எப்படி நீங்கள் ஒரு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கிற ஒரு ஜாபையும் பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் நீங்கள் நம்ம லிசனர்ஸ்க்கு கூட கொடுக்கலாம்.
0: எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையில் வந்து இப்போ கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலோ டீச்சரோ யாருனாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் உமனுக்கு வந்து கண்டிப்பாக வேலைகள் வந்து ரொம்ப அதிகம்தான். நார்மலாகவே வந்து ஒரு குழந்தைகள் இருக்கிற ஒரு தாய்க்கு வந்து வேலை ரொம்ப அதிகம், அதுலேயும் ஒர்க்கிங் விமனுக்கு கேட்கவே வேணாம். அது என்னோடதும் ஒரு ப்ரொஃபஷன் அப்படி தான். ஸோ எல்லா விமனும் சந்திக்கிற அதே சிக்கல் தான், அதே அந்த என்ன சொல்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சிக்கல்கள் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, நான் எந்த வகையில் வந்து குழந்தைங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புவேன், எப்படி நாங்கள் அதை யோசிக்கிறோம் அப்படின்னா, மாடித்தோட்டம் ஒன்று வச்சுருக்கோம். மாடித்தோட்டத்தில் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தினசரி எடுக்கிற காய்கறிகள் கீரைகள் அதெல்லாத்தையும் எடுக்கிறது, அப்போ குழந்தைகள் வந்து அவங்கள அந்த விதையெல்லாம் போட வைக்கிறது, தினசரி தண்ணி ஊற்ற வைக்கிறது, அப்போ சாயந்தரம் இப்போ ஒரு நேரமோ இல்லை காலையில் ஒரு நேரம் மாடிக்கு போகிறோன்னா அந்த நேரத்துக்காக அவங்க வந்து காத்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓ நம்ம மாடிக்கு போகிறோம் அப்படின்னு. அப்போது அது நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம செலவழிக்கிற நேரமாகவும் இருக்கும், குழந்தைகளோட செலவழிக்கிற நேரமாகவும் இருக்கும். அப்போ அவங்களும் அந்த தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, எது எது என்னென்ன கீரை, இப்போ ஒரு 15-16 வகை கீரைகள் மேலே இருக்குது, அப்புறம் தேவையான காய்கறிகள் எல்லாம் நாங்கள் எடுத்துக்குவோம், சில மூலிகைகள் துளசி அந்த கற்பூரவல்லி மாதிரிலாம் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு அதனுடைய பெயர்கள் எல்லாம் தெரியும், எது எதுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, தினசரி நம்ம என்ன அன்றாடம் உணவை வந்து மாடியிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு அது தெரிய வரும். அப்புறம் அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஐயோ நம்ம வந்து விதை போட்டு வளர்ந்த கீரையை இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். அப்போ அது ஒரு ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு அப்போ வந்து ஒன்று செஞ்சிட்டோம், நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு காயை வந்து நம்ம போட்ட விதையிலேருந்து வந்த தக்காளி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போ நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் கிடைக்கிற நேரங்கள் எல்லாத்துலேயுமே வீக்கெண்டாக இருக்கட்டும், அவங்க கூட கூட உட்காந்து பேசுறது, பள்ளியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படியோ ஒரு நாள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அவங்க கூட என்ன நடந்துச்சு, உன்னோட புக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, என்ன என்ன நீ இன்னைக்கு வகுப்பில் எழுதியிருக்கன்றதை பார்க்கலாம், என்ன உன்னுடைய வீட்டு பாடம் அதெல்லாம் ஒரு தினம் பார்த்துருவோம் அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது அவங்க வந்து தினசரி ஏதோ ஒரு நேரம் நம்மகிட்ட வந்து அம்மாவோ அப்பாவும் பேசிடுவாங்க அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறையா பெற்றோர்கள் வந்து இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் நிறையா நேரம் வந்து அவங்களுடைய ஃபோனோ இல்லை கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைகளோட வந்து நேரங்கள் செலவழிக்க முடியாமல் போயிடுது. அப்போ நம்ம அந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அது குழந்தைகளுக்கான அந்த நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம பயன்படுத்துகிற நேரமாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம்

0: குறைச்சிட்டு அவங்க கூட வந்து புத்தகங்கள் சேர்ந்து படிக்கிறது, அவங்களுக்கு கதை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள கூட்டிகிட்டு ஒரு பூங்காவில் நடக்கிறதுனா கூட நடந்துட்டுருக்கும்போது எது எது என்னென்ன மாறும் அப்படின்னு சொல்கிறது, சாலை விதிகளை பற்றி சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அது நம்ம ஒரு அரை மணி நேரம் தான் செலவழிச்சிருப்போம். ஆனால் அவங்க கூட அது நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு அந்த ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து சொல்வேன். இதை டிப்ஸுன்னு இல்லை, ஏன்னா இது ரொம்ப எளிமையாக எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இதை நாங்கள் ஓரளவுக்கு வீட்டில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி செய்ய முயற்சிப்போம்.
1: சூப்பர் மேம். அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, செலவழிக்கிற நேரம் கொஞ்சமாக இருந்தாலுமே கூட அதை ஒரு குவாலிட்டி டைமாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுறீங்க. சூப்பர் மேம். மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட சின்ன வயசில் கனவுகள் இருந்திருக்கும் இல்லை, நம்ம வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ணணும், நம்ம வந்து மியூசிக் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நிறையா கலை ஆர்வம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அது அவங்களால பண்ண முடியாமல் போனதுனால அவங்களோட குழந்தைங்களுக்கு நம்ம இந்த கிளாஸில் போடணும், இது கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நிறையா கிளாஸில் சேர்த்து விடுறாங்க. குழந்தைங்களுக்கும் அது பிடிச்சி பண்ணும்போது கண்டிப்பாகவே அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேரண்ட்ஸே ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் சேர்த்து விடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான இசை வேறு மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்லை எல்லாத்துக்கும் வந்து அறிமுகப்படுத்துறது வந்து பேரண்ட்ஸ் செய்கிற ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது வந்து ஒரு அளவுக்கு மேலே அந்த ஓவர் டோஸ் ஆகும்போது தான், அது குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரெஷராக ஆகும்போது தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சின்ன வயசுலலாம் வந்து ஒரு 6-7 வயசுலலாம் வந்து ஏதோ ஒரு பாட்டு வாய்ப்பாட்டுக்கு அனுப்புகிறாங்க, இல்லை வேறு ஏதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கே சொல்ல தெரியாம இருக்கும். அப்ப நம்ம அனுப்பலாம், அனுப்பி பார்க்கலாம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா எதுவுமே நம்ம அனுப்பாம இருக்கிற பட்சத்துல வந்து அவங்களுக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கும் தெரியாது தனக்கு என்ன பிடிக்கும்னு, பேரண்ட்ஸாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப போய் எதையாவது ஒண்ணு வந்து அந்த குழந்தைங்க பழகியே ஆகணும் அந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து 2-3 இதில் அவங்க விட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு 10 வயசு ஆகும்போது, ஒரு 11 வயசு ஆகும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ சில பெற்றோர்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படியாவது என்னோட பிள்ளைய வந்து நான் வந்து ஒரு டென்னிஸ் ஸ்டார் ஆக்கிடுவேன், இல்லை கிரிக்கெட் கற்றுக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு 6-7 வயசுலேயே போய் போட்டுருவாங்க. ஆனால் அது ஒரு 10-11 வயசு ஆகும்போது வந்து அந்த குழந்தைக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஆர்வம் இல்லாமல் அதை வந்து ஒரு சுமையாக நினைக்கிற பட்சத்தில் வந்து அந்த குழந்தைக்குடைய நம்ம தாட்டுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அதிலிருந்து எடுத்துடுறது நல்லது. குழந்தைக்கு ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து ஊக்கப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பேலன்ஸ் தான், பெற்றோர்களுக்கு தான் தெரியும். இது நம்ம வெளியிலேருந்து நம்ம சொல்கிறத விட அந்த குழந்தைக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவளுக்கு இன்னும் போகணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய சுமையாக ஆகாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள வந்து ஊக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறது. அதை ஒரு பெரிய அப்சஷனாக நினச்சி அனுப்பியே ஆகணும் அப்படின்னு அவங்க மேலே திணிக்கிறது வந்து தப்பு தான்.
1: பேரண்டிங் பற்றி பேசும்போது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் மேம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறாங்கல்ல, வீட்லேயே சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட தம்பி தங்கையாக கூட இருக்கலாம், அக்கா அண்ணனாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணு, ஸ்கூலில் கிளாஸ்மேட்ச்சு, அவள் பண்ணுறா உன்னால் ஏன் பண்ண முடிய மாட்டேங்குது, அவள் இவ்வளோ மார்க் வாங்குறா, அவள் இந்த கிளாஸ்க்கும் போயிட்டு வந்து தானே அவள் சீக்கிரம் எந்திரிக்கிறா, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் கேட்டால் நாங்கள் நல்ல விஷயத்துக்காக கம்பேர் பண்ணுறது தப்பில்லை அப்படின்வாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன மேம்?
0: நிச்சயமாக கம்பாரிசன் வந்து குழந்தைங்களை வந்து மனதளவில் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எல்லாமே வந்து எதுக்காக வந்து பெற்றோர்கள் வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த விஷயத்தில் வந்து நம்ம குழந்தை தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் அந்த பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்றத வந்து முதல்ல பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது எல்லா குழந்தையும் ஒரு கிளாஸில் 30 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா, 30 குழந்தையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் மற்ற ரேங்க்லாம் என்ன ஆகும்? எல்லா குழந்தையும் ஒரு குழந்தைக்கும் ஒரு ரேங்க் இருக்க தானே செய்யும். அப்போ அதை வந்து பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலையில் இருக்கணும். எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறதோ அவளை பார் அவளால் படிக்க முடியுது அப்படின்றதோ கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தானே, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். அந்த நல்லா படிக்கிறத அப்படின்ற குழந்தைக்கு இல்லாத ஒரு நல்ல இயல்பு இல்லாத ஒரு ஏதோ ஒரு திறன் வந்து இன்னொரு குழந்தைகிட்ட இருக்கும். அது கண்டிப்பாக அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பெற்றோர்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுகிறது வந்து தப்பு தான். இது அடிப்படையில் வந்து அந்த பெற்றோர்களுக்குமே வந்து ஒரு அந்த ராட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்களே, எப்பயுமே வந்து ஒரு ஏதோ ஒரு காம்படிஷனில் நம்ம பிள்ளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து முன்னிலைப்படுத்துறதுனால வர விளைவாக தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த ஒப்பீடு அப்படிங்கறது வந்து அந்த ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்குது. அப்ப அந்த ஜெயிக்கணும்னா என்ன அப்படின்றத வந்து முதல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து ரீடிஃபைன் பண்ணணும், அந்த பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும்ன்றது நான் நிறைய தரம் உணர்ந்திருக்கேன். அப்ப எது வந்து வெற்றி அப்படின்றது ஒண்ணு இருக்குது. நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்றது, ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜுக்குள்ள போறது, இது வெற்றியா? அது ரொம்ப ஒரு குழந்தைக்கு பெரிய ப்ரெஷர் கொடுத்து படிக்க வச்சு அவளை யூஎஸ்க்கு அனுப்பி அப்புறம் ஏதோ அவளுக்கு ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வருது அப்படின்னா எதை நம்ம வெற்றியாக பார்க்குறோம்? இல்லை ரொம்ப ஆவரேஜாகவே ஒரு படிக்கிற ஒரு குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அருமையாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருந்த பள்ளி பருவத்தையும் கல்லூரி காலத்தையும் வந்து அவள் செரிஷ் பண்ணுறாளா, அவளோட மெமரிஸ் எப்படி இருக்குது, இது வந்து சக்ஸஸாக. ஸோ வெற்றினா என்ன அப்படின்றத வந்து பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா குழந்தைய வந்து மையப்படுத்தினா குழந்தைகளுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து உள்வாங்கினா ஒரு விஷயமா வந்து அவங்க பார்த்தாங்கன்னா இந்த கம்பேரிசன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா மேம், நிச்சயமா. இப்போ வளர்ற குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மேம், நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஏஜில் நம்ம என்ன விஷயத்த சொல்லணும், அப்படியே ஒரு விஷயத்த பற்றி சொன்னாலுமே அது எவ்வளவு இன்டெப்த்தாக பேசணும் பேச வேண்டாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டெசிஷனாக தான் இருக்குது. இப்போ நீங்களுமே உங்கள் குழந்தைங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பேசுகிறப்போ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இதை நீங்கள் எந்த வகையில் கையாளுறீங்க?
0: அது குழந்தைகளுடைய ஏஜை பொறுத்து நம்ம அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்களை நம்ம பேசுகிறோம், எப்படி உரையாடுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஏஜை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேருமே வந்து 10 வயசுக்கு குறைவான குழந்தைகள் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட நம்ம என்னத்தெல்லாம் கட்டாயமாக பேசியே ஆகணும், என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா குழந்தைகள் வளர வளர பேரண்ட்ஸும் வளர்றாங்க, அவங்களுக்கும் இது ஒரு குரோத்து தான், பெற்றோர்களுமே வந்து அவங்களோட சேர்ந்து தானே வளர்றாங்க. அப்போது அது அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு, நம்ம 5 வயசு 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை 7 8 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிப்படையாக வந்து இந்த மாதிரி கத்தி சிசர்ஸ் இந்த மாதிரியான ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி வந்து கையாளணும்னு சொல்கிறதுலேருந்து, எலக்ட்ரிசிட்டி ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற விஷயங்கள்லேருந்து, வாட்டர் மேனேஜ்மெண்ட் டேப்பை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணும், ஒரு மாடிக்கு போனோன்னா நம்ம எந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது, படிக்கட்டில் ஸ்டேர்ஸில் எப்படி ஏறி இறங்குறோம், ஒரு வேளை அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்தோன்னா லிஃப்டை எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நம்ம குடும்பம் ஒரு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயமாக பேசணும். அதே போல் ரோட் சேஃப்டி பற்றி பேசணும், டிராஃபிக் லைட்ஸ்னு பற்றி நம்ம சொல்லுவோம், எப்படி நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம நிறைய சொல்லணும். அதே இது ஒரு 10 வயசு 11 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிடிபட்டு வரும். அப்போ அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சூழலில் நிறைய வந்து அவங்களுக்கு நிறைய இன்டர்நெட் சேஃப்டி பற்றி, கம்ப்யூட்டர் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, நம்மளும் கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் குழந்தைகள் வளர வளர பெற்றோர்களுக்குமே அந்த முதிர்ச்சி வந்து வந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைகள் கிட்ட நம்ம என்ன இன்ட்ராக்ட் பண்ணணும், என்ன விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: மேம், நீங்க எங்களோட எம்ஓபி சமுதாய வானொலிக்காக உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இருந்து நேரம் ஒதுக்கி உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்த நிறைய டெசிஷன்ஸ் பத்தி, பேரண்டிங் பத்தி, குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி அணுகணும், பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை வந்து எப்படி மாற்றிக்கணும், எப்படி எந்த வகையில் வந்து தனியார் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அரசு பள்ளிகள்லேயும் நிறையா நல்ல ஸ்கீம்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மேம். மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான நேர்காணலுக்காக உங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையே நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி மேம்.
0: நன்றி பூ இதழ். நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி ரேடியோக்காக என்னை வந்து இந்த மாதிரி அரசு பள்ளி சார்ந்தும் பேரண்டிங் சார்ந்தும் நிறைய கேள்விகள் கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. நானும் இந்த டைமை ரொம்ப என்ஜாய் பண்ணேம்மா. நன்றி.
1: நன்றி மேம். என்ன மக்களே, இந்த நேர்காணலை கேட்ட எல்லாருக்கும், அதுவும் முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு, ரொம்பவே ஒரு புது விதமான ஒரு அணுகுமுறை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு சுவாரஸ்யமான நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே இதழ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: அம்மா, இன்னைக்கு மேகம் பாரு, எவ்வளவு கருப்பா இருக்கு, செம்ம மழை பெய்ய போது போல.
2: ஐயோ, அப்படியா? காலையிலயே நான் துணியை போட்டு வச்சிருந்தேன், கொஞ்சம் போய் அதை எடுத்துட்டு வந்துருமா?
1: சரிமா, எடுத்துட்டு வந்துடுறேன். கூடவே எதனா ரெண்டு மூணு பக்கெட் கூட மழை தண்ணி வேஸ்டா தானே போகும், அதை அப்படியே புடிச்சிட்டு வந்துடுறேன்.
2: மழை தண்ணியை புடிச்சிட்டு வர்றதுக்கு எதுக்குமா பக்கெட் எல்லாம்? அதான் நம்ம வீட்டுல மழைநீர் சேகரிப்பு தண்ணி தொட்டியே இருக்கே.
1: மழைநீர் சேகரிப்பு தொட்டியா? அப்படின்னா என்னம்மா, நான் அதை பார்த்ததே இல்லையே.
2: நம்ம வீட்லயும் அது இருக்குமா. சின்ன சின்ன கூழாங்கல், அப்புறம் கருங்கல், இதெல்லாம் போட்டு வச்சு செய்யறதுதாமா அந்த தொட்டி. நம்ம வீட்டுல அந்த தொட்டி நிலத்துக்கு கீழே வச்சிருக்கோம்.
1: ஓ, அப்படியாமா? இந்த மழைநீரை சேகரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்?
2: இந்த மழை தண்ணியெல்லாம் நம்ம சேகரிச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அப்புறம் இது கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்மா.
1: ஓ, ஓகேமா. அப்ப ஆல்ரெடி நம்ம வீட்ல இந்த மழைநீர் சேகரிப்பு இருக்குல்ல?
2: ஆமா அபி, மழைநீரை வேஸ்ட் பண்ணாம சேமிச்சு வச்சா இந்த மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது.
3: நம்ம வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுறதுக்கு தண்ணி வரும்போதே சேமிச்சு வைக்கிறது நல்லது தானே? அதுக்குதான் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம். பெய்த மழையாவும் பொய்தான், சேகரிக்காத சிறு துளி கூட. பொதுநலம் கருதி வெளியிடுவோம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்க விவேக் பேசுறேன்.

0: upright.
1: உன் வயசுல இருக்க மாலத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு இன்னும் ஆகல.
2: உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியும்.
3: உடம்ப கொஞ்சம் குறடி, கல்யாண நேரம் வருதுல்ல, நல்ல மாப்பிள்ள கிடைக்க வேணாமா?
4: இத விட அற்புதமான ஜாதகம் கிடைக்காது, நல்ல இடம். இப்போ கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாது.
1: கல்யாணத்துக்கு எவ்வளவு நகை போடுவீங்க?
5: ஐயோ நிறுத்துங்க, பொண்ணுங்கனாலே கல்யாணம் தானா? எங்களுக்கும் கடமை, கனவு, பொறுப்பு, மனசு, விருப்பம்னு இருக்கு. கல்யாணத்தை கடமையா பாக்காதீங்க சபா. இப்பவே கண்ணை கட்டுதே.
6: Leave me alone, please leave me alone. Leave me alone, please leave me alone.
4: கல்யாணம் வயசா பெண்ணின் மனசா? வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜி கீர்த்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணோட வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்ல உணர்வுகளுக்கும் விருப்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டா ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு கருத்தை சொல்வாங்க. பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாளா? பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்? ஏதாவது விசேஷம் இருக்கா? இது மாதிரி நிறைய கேள்விகளை ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில அடிக்கடி கேட்டுட்டே இருக்கணும்.
5: ஏய் என்னடி பண்ற?
4: அடியே, ஷோ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, அப்புறம் பேசலாமா?
5: ஏ மேரேஜ்க்கு இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்தேன், நீ பாட்டுக்கு தரதற?
4: என்னடி சொல்ற, கல்யாணமா? ஐஏஎஸ் ஆகணும், வேர்ல்ட் டூர் போகணும்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த, இப்போ இன்விடேஷனை நீட்டுற? எல்லாம் சும்மா தானே?
5: என்னடி பண்றது, வீட்ல ஒரே பிரஷர். எனக்கு அப்புறம் தங்கச்சி வேற இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. மாப்பிள வேற 1 லட்சம் சம்பாதிக்கிறாராம். எனக்கு வேற ஜோசியக்கார இத விட்டா வேற டைம் சரியில்லைன்னு சொல்லிருக்காரு. வீட்ல வேற ஒரே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம ஓகேன்னு சொல்லிட்டேன்.
4: கடைசியில டாபிக்கு ஏத்த மாதிரிதான் பேச வந்திருக்கு. ஆமா, ஐஏஎஸ் கனவை தூக்கி போடுற அளவுக்கு அவனுக்கு கல்யாணம் பெருசாயிடுச்சு.
5: தூக்கி போட்டனா? தூக்கி போட வச்சுட்டாங்க. காலையில இருந்து என் காதல விழுற ஒரே கேள்வி, எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம் தான். ஐஏஎஸ் ஆகுறதுக்கு அறிவு மட்டும் பத்தாதுமா, அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் தேவை.
4: அது என்னடி எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலின்னு பழிய போட்டுடுறீங்க? எவ்வளவோ பெண்கள் எவ்வளவோ போராட்டத்தை தாண்டி வந்து சாதிச்சுட்டு தான் இருக்காங்க.
5: நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா எல்லா பெண்களோட சிச்சுவேஷன் ஒண்ணு கிடையாது. எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த பிரஷரால ஓகே சொல்லி தான் ஆகணும்.
4: ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கதை இருக்குல்ல. கல்யாணம் அப்படிங்கறத ஒரு கடமையா பாக்குறாங்களா, இல்ல பெண்களோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கறாங்களா அப்படிங்கறத மக்கள் கிட்ட கேட்டோம். நீயும் கேள, அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு.
1: கல்யாணம்ன்றத கடமான பாக்குறீங்களா, இல்ல பெண்களோட விருப்பம்னு பாக்குறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ன்றது ஒரு பெண்களோட விருப்பம் தான். ஏன்னா அது ஒரு பேசிக் ரைட்ஸ். அவங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணணுமோ அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சோ கல்யாணம் பண்ணிக்கிறது கடமைன்ற பேர்ல அந்த விருப்பத்தை நம்ம எடுக்கவே கூடாது.
7: தெரியும், ஓரளவுக்கு பொண்ணுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு வச்சு, அப்பா அம்மா பாசம் வந்து கல்யாணம் பண்ணி பேரம்பித்து விட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொண்ணோட விருப்பமும் இருக்கு. எப்படின்னா, அது ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல அதான் ஒரு சாதிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அது நல்லது. அதுதான் எங்களுக்கு முக்கியம். பெண்ணோட முக்கியமும் தேவை, அப்பா அம்மாவோட இதுவும் அவங்க ஆசையும் தேவை. ரெண்டும் அனுசரிச்சு போனா குடும்பத்துக்கு நல்லது. அவங்களுக்கு
8: பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுங்கிறது ஒரு பேரண்ட்ஸோட கடமை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே அந்த பெண் குழந்தைங்க, நான் வந்து படித்து என்னுடைய சொந்த காலில் தான் நின்று நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, அவங்க விருப்பத்துக்கு நம்ம வந்து எதிர்மாறாக இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணாமல் வச்சுக்கிறதும் தப்பு தான். அந்தந்த பீரியடில் அதை செய்யணும். அவங்களோட படிப்பை வந்து முக்கியம், அவங்களுடைய தன் சொந்த காலை நிற்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்தே ஆகணும்.
4: பொண்ணோட கல்யாணம் ஸ்டேஜ் வரும்போது அவங்க வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, இல்லை அவள் படிக்கணும்னு ஆசைப்படுவா, இல்லை நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுவா, ஸோ எதுக்கு முக்கியம்? ஒரு ஒரு அம்மாவோ ஒரு தாயாரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
9: அவங்க விருப்பத்தோடு தான் கொடுக்கணும். நம்ம ஒரு கல்யாணம்னு வச்சுக்கணும், நாம் அவங்க இஷ்டமாக வச்சா நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம இஷ்டமாக வச்சா அவங்க விருப்பம்.

0: போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல,
1: அது போல நினச்சா கூட அது நாளைக்கு எதுனா ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஓச்சிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். பொண்ணும் முடியும் இருக்கணும், அம்மா முடியும் இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
2: பெண்களுக்கு திருமணம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. பெற்றோர்களுக்கு இது ஒரு கடமைன்னு சொல்கிறத விட ஒரு பொறுப்புனே சொல்லலாம். பெண்கள் வந்து அவர்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அவர்களுக்கு, ஆனால் அவர்கள் அதை அட்வான்டேஜாக எடுக்கக்கூடாது. அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்களும் கல்யாணம் செய்வதற்கு ஒப்புக்கொள்ளணும்.
3: டேய் அண்ணா, டிவி ரிமோட்டை குடுடா, நீயே தான் பார்த்துட்டு இருக்க.
4: அதெல்லாம் தர முடியாது, உள்ள போ.
5: டேய் குடுடா, அவகிட்ட எவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்க போறான்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் இஷ்டப்படியே இருந்துகிட்டுமே.
4: ஏமா அப்படி சொல்றீங்க?
5: பொண்ணுனா கல்யாணம் பண்ணிட்டு பிறந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும்.
3: ஏன் பொண்ணுங்க மட்டும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்? அவன் தானே பெரியவன், அவனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுங்க.
5: பசங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணுனா அப்படியா?
4: இது என்னமா கதையா இருக்கு, பொண்ணு பையன்னு எல்லாரும் ஒண்ணுதாமா?
5: டேய் நான் என்னடா உனக்கு சப்போர்ட் பண்ணா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற?
4: இது சப்போர்ட்காக பேசலமா, ஈக்வாலிட்டிக்காக பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுன்னு அவளுக்கு தெரியாதம்மா, அந்த உரிமை அவகிட்ட கொடுக்கறதானே நியாயம்?

0: கருதி வெளியிடுவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே ஸ்வேதா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. கல்யாணம்ன்றத ஒரு கடமையா பாக்குறாங்களா இல்ல பெண்களோட மனசுக்கு முக்கியத்துவம் தராங்களான்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி நிறைய பேசுறதுக்காக நம்ம கூட இப்போ சோசியாலஜிஸ்ட் மோனிகா இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். இப்ப இருக்க பல பெண்கள் கல்யாணத்தை பாரமா பாக்குறாங்க, அதை பத்தி தங்களின் கருத்து என்ன மேம்?
2: வணக்கம். மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பேர்டனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயந்தான். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆண்களை விட ஒரு படி மேலேயே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பார்த்து பெண்கள் வந்து ஐயோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்துடும், ஃபேமிலியை பார்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு தாட்டே வந்து ஒரு பெரிய பேர்டனாக மாறிடுது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிற அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது தவிர்த்து வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற இந்த ரீசன்ட் சொசைட்டியில் மக்களுக்கு வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ அதுவும் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே சிங்கிள் தேன் கமிட்டிங் டு அ ஃபேமிலி லைஃப். அது அந்த மாதிரி தான் அவங்களோட தாட் இருக்குது. ஸோ அந்த ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நிறைய யங்கர் ஜென்ரேஷன் வந்து மேரேஜில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்து அது வந்து ஒரு அந்த தாட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சில பெண்கள் வந்து மேரேஜ் ஆகிடுச்சுன்னா வந்து ஏஜ் ஆன மாதிரி ஆகிடும், குழந்தை பெற்றுக்கிட்டா அழகு போயிடும், இந்த மாதிரியான ஸ்டீரியோடைபிக் தாட்ஸ்லாம் வந்து நம்ம சொசைட்டியில் நிறையவே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேர்டன் ஆக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: இப்போ இருக்கிற சொசைட்டல் தாட்ஸ் ஆன் மேரேஜ், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்?
2: சொசைட்டல் தாட்ஸ் ஆன் மேரேஜ் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம சொசைட்டியில் யார்கிட்ட போய் கேட்டாலுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளோட ஒரு வம்சம் வந்து தழைக்கணும் அப்படின்னா மேரேஜ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதனால் அந்த மேரேஜ் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் சோஷியாலஜிக்கலி ஸ்பீக்கிங் மேரேஜ் வந்து இட்ஸ் அ வே ஆஃப் சோஷியல் கண்ட்ரோல். நம்மளோட பிஹேவியர், ஒரு ஹியூமன் பிஹேவியரை வந்து அது ரெகுலேட் பண்ணுது மேரேஜ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு வே ஆஃப் சோஷியல் கண்ட்ரோல் தான் சொல்லுவேன். அதனால தான் நம்ம சொசைட்டியில் வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மெயின் இன்ஸ்டிடியூஷனாக வச்சுருக்காங்க. நம்ம ஃபேமிலி ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம மேரேஜ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டால் வந்து நம்மளோட ஒரு ஹியூமன் பிஹேவியரை வந்து அது ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் வே ஆஃப் சோஷியல் கண்ட்ரோல் மேரேஜ் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆர் லைஃப். அது வந்து நம்மளோட ஒன் ஆஃப் ஆர் டியூட்டிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்மளோட வேதிக் பீரியட்லலாம் வந்து நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பிரம்மச்சாரியா அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா படித்து நம்மளோட நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பிரம்மச்சாரியா ஸ்டேஜ். அதுக்கடுத்து வருது கிரகஸ்தா ஸ்டேஜ் தான். ஸோ கிரகஸ்தா ஸ்டேஜில் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சோஷியாலஜிக்கலி ஸ்பீக்கிங்.
1: ஃபோர்ஸ்டு மேரேஜ் இல்லை எமோஷனல் மேனிப்புலேஷன், இந்த மாதிரி நடக்கிற கல்யாணம்லாம் பெண்களுக்கு டிப்ரெஷனுக்கு தூண்டுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி தங்களின் கருத்து என்ன மேம்?
2: இப்போ ஃபோர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயந்தான். எந்த ஒரு பேரண்ட்ஸுமே வந்து பண்ணக்கூடாத ஒரு தவறுனா அது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான். ஜஸ்ட் இமேஜின், ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா, அவளை வந்து திடீர்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவள் அந்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிருக்கவே மாட்டா சுத்தமாக. அவளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவளுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து அவளை வந்து கல்யாணத்துக்குள்ளே தள்ளி விட்டா, அவள் வந்து எப்படி அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிப்பா அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்கணும். அது கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாளில் முடியக்கூடிய ப்ராசஸ் கிடையாது அந்த அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது. எந்த ஒரு மனுஷங்களுக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்க அந்த ஒரு மென்டாலிட்டி இல்லைன்னா அவங்களால சுத்தமாக அடாப்ட் ஆகிக்க முடியாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபோர்ஸ் மேரேஜுங்கிறது ரொம்பவே மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ப்ளஸ் இதை தவிர்த்து வந்து மற்றவங்களுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு கேஸ் ஸ்டடி மூலமாக வந்து ஒரு நாள் படித்தேன். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து படிச்சு அவள் வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கா, அவங்க அம்மா பக்கத்து தெரிய வருது. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இன்னும் ஃபர்தராக எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாதுன்றதுனால அவங்கள ஒரு மாப்பிள்ளை பார்த்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபோர்ஸ் பண்ணி. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, என் அம்மா பக்கு அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவள் என்ன பண்ணுறா, அவளோட ஹஸ்பண்ட் மேலேயும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இன்லாஸ் எல்லார் மேலேயும் வந்து என்ன பண்ணிடுறா, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுத்துட்றா. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு பெண்களை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த செக்ஷன் கீழே இவங்கள வந்து புக் பண்ணிடுறாங்க. ஸோ யூனோ டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே புக் பண்ணால் அது வந்து இது அது வந்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபோர்ஸ் மேரேஜுங்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம்தான்.
1: பெண்களோட திருமண வயது 18-21 மாற்ற வேண்டும்ன்ற கருத்து இருக்கிறது, ஆனால் அது சட்டப்பூர்வமாக இன்னும் அமல்படுத்தவில்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்?
2: கண்டிப்பாக நம்மளோட திருமண வயசு, பெண்களின் திருமண வயசு அப்படிங்கிறது 18 எல்லாருக்குமே அந்த ஒரு மெச்சூரிட்டி வருமா நம்மளுக்கு தெரியல. ஒரு பொண்ணு வந்து ஃபிசிக்கலி வந்து 18 ஆயிருக்கலாம், மெச்சூராக இருக்கலாம், ஃபிசிக்கலி வந்து அவள் வந்து மெச்சூர்டாக தெரியலாம், பட் மென்டலி அவள் வந்து உண்மையிலேயே 18 ஏற்ற மாதிரி மென்டலி அவள் வந்து மெச்சூர் ஆயிருக்காளா அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லா பெண்களுக்குமே வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்கிறது இல்லை மோஸ்ட்லி. ஸோ கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கலி மெச்சூர்டாக இருந்தால் மட்டும் போதாது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மென்டலியும் மெச்சூர்டாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஒரு மைண்ட் செட் அவளுக்கு இருக்கணும். அப்போலாம் மட்டும்தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மேரேஜ் லைஃப்க்கு அவளோட அடாப்ட் ஆகிக்க முடியும் சீக்கிரமாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஏஜ் ஆஃப் மேரேஜை 18-21 கொண்டு வந்தால் அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா தெரியும்னு தான் நான் சொல்லுவேன்.
1: ஒரு வயசுக்கு மேலே திருமணம் ஆகாத பெண்களை நம்ம சமூகம் எப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க மேம்? அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன மேம்?
2: ஒரு பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த சொசைட்டி வந்து அந்த பொண்ணை வந்து நார்மலாக பார்க்குறதே கிடையாது. ஒரு பொண்ணு வந்து 25 மேலே கல்யாணம் ஆகாமல் இருந்தாலே வந்து என்ன ஆச்சு, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை, ஏன் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த குடும்பம் வந்து போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சுருக்காங்க, இல்லை அவங்க வந்து இந்த காலத்தில் இந்த பாவம் செஞ்சாங்க, அந்த காலத்தில் இது செஞ்சாங்க, அதனால தான் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை, அந்த மாதிரியான அவங்க பாஸ்ட்டில் நடந்தது எல்லாமே ரிலேட் பண்ணி வந்து இந்த ஒரு விஷயத்த கூட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதே ஒரு ஆண் அப்படி இருந்தால், 25 மேலே கல்யாணம் ஆகாமல் ஒரு ஆண் வீட்டில் இருந்தால் அவங்களும் அப்படி பேச போகிறதில்ல. ஏன் 35 கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட யாரும் அந்த மாதிரியான ஒரு இது மைண்ட் செட்டில் பேச போகிறதில்ல யாருமே. அந்த மேபி அந்த ஆணுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற பெண் கிடச்சிருக்காது, அதனால் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் அந்த அப்படிங்கிற மாதிரி தான் தாட் வருமே தவிர இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் வந்து அவங்கள நோக்கி வரது கிடையாது. ஸோ பெண்களுக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு டிஸ்பாரிட்டி இருக்க தான் செய்யுது.
3: கெட் மேரிட் பிஃபோர் 30, அதாவது 30 முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரேஸை நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அடிக்கடி கேட்டுட்டு வரோம். இது ஹெல்த்தியான சாய்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு நினைக்கிறீங்களா?
2: கண்டிப்பாக கெட் மேரிட் பிஃபோர் 30 அதுதான் எல்லாருமே சொல்கிறது. எனக்குமே அதுதான் சரியான ஒரு விஷயமாகப்படுது. ஏன்னா 30 அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணால் மேபி அந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நிறைய டாக்டர் சொல்கிறதுமே அதுதான், 30 அப்புறம் வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து சில பெண்களுக்கு காம்ப்ளிகேஷன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பெண்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வந்து நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடணும், எக்கனாமிக்கலி நான் வந்து செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக வாழணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து தான். ஸோ நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக வாழணும், எக்கனாமிக்கலி செட்டில்டாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப வருஷம் ஆக போகிறது இல்லை, மேபி 25 இயர்ஸ் போதும்னு நினைக்கிறேன். தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ 25 to 30 இதுக்கு நடுவில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அது ஒரு கரெக்டான ஏஜ் தான், பட் டோன்ட் கோ பியாண்ட் 30 மேக்ஸிமம்.
3: கரியர் பேஸ்டு டிஃப்ரென்ஸ் இன் மேரேஜ் ஏஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நடிகை 35 கல்யாணம் பண்ணுறதுக்கும் ஒரு நார்மல் கேர்ள் 35 கல்யாணம் பண்ணுறதுக்கும் அவர்களின் மீது இந்த சமூகத்தின் பார்வை வேறுபடுது. இந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க?
2: யா, தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா ஒரு நடிகை வந்து 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட யாரும் கேட்க போகிறதில்ல, பட் ஒரு நார்மல் கேர்ள் அந்த ஏஜ் குரூப்பில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன்னா அவங்களோட கெரியர் அந்த மாதிரின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் யாருமே வந்து ஒரு நடிகையை ஒரு நார்மலாக சராசரி பொண்ணாக பார்க்கறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அவங்க ஒரு நடிகையை ஒரு நடிகையாக மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த வயசில் கல்யாணம் பண்ணாலும் சரி, எந்த வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, யாருமே வந்து அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஒரு நடிகை வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அது ஒரு ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நஸ்ரியா பார்த்தோம். நஸ்ரியா வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு, ஒரு நார்மல் கேர்ள் அந்த ஒரு சராசரி பொண்ணு அந்த ஏஜில் தான் கல்யாணம் பண்ணிப்பான். ஸோ அதை வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஸோ மேபி அது அவங்களோட கெரியர்னால அப்படி இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகையை வந்து நம்ம எப்பயுமே ஒரு சராசரியான ஒரு பொண்ணாக பார்க்கறது இல்லை, நடிகையை நடிகையாக பார்க்குறோம். அதனால தான் அந்த ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
3: ஃபிசிக்கல் வெர்சஸ் மென்டல் ஏஜ் ஆஃப் விமன், இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க?
2: கண்டிப்பாக தெர் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பர்சன்ஸ் ஃபிசிக்கல் ஏஜ் அண்ட் மென்டல் ஏஜ். முக்கியமாக பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் இந்த மேரேஜ் கான்டெக்ஸ்டில் வச்சு பார்க்கும்போது, இந்த ஃபிசிக்கல் ஏஜ் வர்சஸ் மென்டல் ஏஜ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஃபிசிக்கலி மெச்சூராக தெரியலாம், பட் மென்டலி அதே ஏஜுக்குரிய ஒரு மெச்சூரிட்டி வந்து அவளுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகமான ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வந்து இந்த சைல்டு மேரேஜ் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 15 தான் இருக்கும், 15 இயர்ஸ் இருக்கும்போதே வந்து அவளுக்கு 18 இயர்ஸ்ன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் அவளுக்கு வந்து அவளோட மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு கூட ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். நானே நிறைய தடவை ஒரு பொண்ணுக்கு அப்படி தான், 15 வயசில் தான் கல்யாணம் பண்ணாங்க. 15 வயசு கல்யாணம் பண்ணும்போது அவளை பார்த்தோன்னா கல்யாணத்துக்கு முன்னால் குட்டி குட்டி பசங்களோட சொப்பு சாமா விளையாடிட்டு இருந்தாள். ஸோ அவளோட மென்டாலிட்டி அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்கள். 15 வயசு பொண்ணு ஒரு 10 வயசு இல்லை 5 வயசு குழந்தையோட மென்டாலிட்டி தான் அவளுக்கு இருக்குது. ஸோ தட் டிஃபர்ஸ். நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு மட்டுமே நம்மளோட ஏஜை வந்து நம்மளால் கணக்கு போட முடியாது. அதுக்கு தான் வந்து நம்மளோட ஐக்யூலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக தேர் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்.
3: முன்காலத்தில் சைல்டு மேரேஜ், இப்போ ஐடியல் ஏஜ் வச்சுருக்காங்க, பிற்காலத்தில் மாறும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க?
2: யா ஷோர், கண்டிப்பாக தேர் ஆர் ஹியூஜ் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சைல்டு மேரேஜ் ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்தது, அது மாதிரி நிறைய ரிஃபார்மேட்டிவ் மூமெண்ட்ஸில் கொண்டு வந்து அது மாதிரி அதுக்கப்புறமா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. ஸோ அது அந்த இந்த ஒரு ரூல் வந்ததுக்கப்புறம் முக்கவாசி மெஜாரிட்டி ஆஃப் தி சொசைட்டியில் சைல்டு மேரேஜ் நம்மளால் பார்க்க முடியல. எங்கேயாச்சும் ஒரு ரிமோட் ஏரியாவில், ரூரல் ஏரியாவில் மோஸ்ட்லி அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னமும் நடந்து தான் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி முக்கால்வாசி அழிச்சாச்சு அந்த சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ அது வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, அப்போ இன்னும் ஃபர்தராக சேஞ்ச் ஆக ஆக கண்டிப்பாக இன்னும் சேஞ்சஸ் வரும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 21 இயர்ஸ் வந்து ஏஜ் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முக்கியமாக ஏன் இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி விமன் வந்து தி வாண்டட் டு பி மோர் இண்டிபெண்ட் வர காலத்தில். ஸோ அவங்க யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகராக வந்து நம்ம ஈக்குவாலிட்டி வந்து நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கண்டிப்பாக அந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ மேரேஜ்லேயும் நம்ம வந்து அது ஒன்றும் எக்ஸம்ஷன் கிடையாது. மேரேஜ்லையும் அந்த ஒரு ரெவல்யூஷன் நடக்க தான் செய்யும். ஸோ ஏஜ் அட் மேரேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெண்கள் அவங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா there are huge possibilities of change.
3: உங்க பர்சனல் தாட் ஆன் ஐடியல் ஏஜ் ஃபார் a woman to get married, அத பத்தி சொல்லுங்க.
2: நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 25 to 30 இதுக்கு நடுவில் கண்டிப்பா தட்ஸ் த ஐடியல் ஏஜ் ஆஃப் மேரேஜ். அதுக்கு மேலேயும் போக வேணாம், அதுக்கு கீழேயும் இறங்க வேண்டாம். ஜஸ்ட் என்ஜாய் லைஃப். 25 இயர்ஸ் வரைக்கும் லைஃபை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க அண்ட் பி இண்டிபெண்ட் ஆஃப்டர் மேரேஜ். அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ உங்கள் லைஃப்பை உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஸோ சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாம். எப்பயுமே நம்ம வந்து மேரேஜுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும், நம்ம கற்பனை பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நெகட்டிவாக பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். பட் நம்மளோட இன்னொரு சைடையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்மளோட ஹேண்டில் வந்து நம்மளோட லைஃப்பை நம்ம வச்சுக்கணும். யாரையுமே டிபெண்ட் பண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஏதாச்சும் இன் கேஸ் ஆஃப் எனி மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நம்மளோட லைஃப் வந்து தெர் ஆர் சான்சஸ் டு அவர் லைஃப் டு பிகம் மிஸரபிள். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த நம்ம அஷ்யூர் பண்ணிக்கணும். அண்ட் மேரேஜ் நடக்கும்போது கண்டிப்பாக அது கூட சேர்ந்து இன்னொரு ஈவலும் நடக்குது. ஐ வாண்டட் டு டெல் திஸ், டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக அழிச்சே ஆகணும். டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு மேரேஜ் லைஃபே வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றிடுது. ஸோ முக்கியமாக பேரண்ட்ஸ் அவங்க தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் அக்யூஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து அவங்களோட பொண்ணை வந்து விலை பேசி விற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சீப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அழிச்சே ஆகணும். அண்ட் யா, தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல். ஸோ
3: உங்கள் நேரத்திற்கும் எங்களுடன் உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கும் மிகவும் நன்றி மோனிகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
0: பிரியா, எல்லாரும் உனக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க. நானும் அப்பாவும் உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பாத்துருக்கோம். நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல வீடு, என்னன்னு பாத்துட்டு சொல்லு.
4: இப்போ தானமா படிச்சு முடிச்சிருக்கேன், ஜாபுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிரும். கிடைச்ச உடனே நானும் நம்ம ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றேமா.
0: ஜாபா? யார கேட்டு நீ அப்ளை பண்ண? அதுக்குதான் அப்பா அண்ணான்னு எல்லாரும் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் பாத்துப்பாங்க. நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறத பாரு. புகுந்த வீட்ல நல்ல பேரை வாங்கி கொடுப்பியா?
4: நீங்க ஊர்ல இருக்கிற எல்லார பத்தி யோசிப்பீங்கம்மா. சொசைட்டிக்காக வாழக்கூடாது, அப்புறம் ஏன் காசு கொடுத்து படிக்க வச்சீங்க? நான் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் கல்யாணத்துக்காக தானா? சொந்த கால நிக்கிறதுக்கு இல்லையா?
0: சரி பிரியா, இவ்ளோ பேசுறல, ஒரு வருஷம் டைம் தரேன், உன் சொந்த கால நின்னு காமி. நீ இண்டிபெண்டா இருந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம்.
4: தேங்க்ஸ் மா, கண்டிப்பா நீங்க சொன்ன வார்த்தைய நான் காப்பாத்துவேன்.
1: அரசின்படி ஒரு பெண்ணின் கல்யாண வயது குறைந்தபட்சம் 18 ஆகும். ஆனால் அவளது திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது ஒரு பெண்ணின் உரிமையாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
5: இவ்வளோ நேரம் கல்யாணத்தோட ப்ரெஷரை பற்றி நம்மளே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு 3 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஹலோ மேம்.
6: ஹாய், திஸ் இஸ் சுமலேகா. நான் குமுதம்ல சப் எடிட்டர் பிளஸ் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
7: Hi, I'm Shweta. I'm currently pursuing my master's degree in counseling and family therapy. And I'm a budding psychologist, guys.
8: Yeah, hello, I'm Meenu. I'm currently pursuing master's in communication with a bachelor's degree in journalism.
5: Okay. ஸோ ஸ்வேதா, நீங்கள் வந்து இந்த பியர் ப்ரெஷர் ஆன் விமன் ஃபார் மேரேஜ் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
7: பியர் ப்ரெஷர்னாலே இட் மீன்ஸ் ஃப்ரம் அ சைக்காலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் தட் ஃபோர்ஸிங் அண்ட் வுமன் டு கெட் இன் டு அ கமிட்மெண்ட். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கமிட்மெண்ட், இல்லை பிடிச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அக்கார்டிங் டு த சொசைட்டி, த மேன் ஹேஸ் இஸ் த பிரெட் வின்னர். ஸோ அவங்க தான் வந்து சம்பாரிச்சு கொடுக்குறதுனால தே ஹாவ் அ ஃப்ரீடம் டு கெட் மேரிட் பை 27-28 அந்த மாதிரி. பட் அ உமன்னாலே ஒரு பேசிக் மைண்ட் பர்ஸ்பெக்டிவ் இஸ் தேர் வேர் அ உமன் ஹேஸ் டு கெட் மேரிட் பிஃபோர் 25, இல்லைனா வந்து கல்யாணம் நடக்காது. அண்ட் யா, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அபவுட் அ மேன் அண்ட் அ உமன். பட் In the current times, what is happening is that the country is changing and the country's perspective is changing. So, adnala vandu the people are also changing. So, apdi people change aaradnala enna aduna vandu the ideologies are now different and they are willing to allow the girl to study a little more and inno konjam ambition, avanga ambition ku konjam வலி கொடுக்குறாங்க.
5: ஓகே மேம், வாட் அபவுட் சுமலேதா?
9: பட் அவங்க பாயிண்ட்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்ட்ரியில வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பெண்களோட கல்யாண வயசுன்றது 18 இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களோட கல்யாண வயசு 18, ஆண்களோட கல்யாண வயசு 21 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது? ஒரு கவர்மெண்ட் சொல்றதா நம்ம நாட்டு மக்கள் நம்ம கேட்போம். எதுக்கு நம்மளோட கல்யாணத்தையும் ஒரோட இதுவா நமக்கு எதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்றது ஒண்ணு புரியல. ஸோ நம்ம ஃபேமிலி போடுறது ஒரு ப்ரெஷரும், பிளஸ் அட் த சேம் டைம் எல்லா சைட்ல இருந்தும் நமக்கு ஒரு ப்ரெஷர் வருது பாத்தீங்களா. பொண்ணுக்கு 18 ஆயிடுச்சு, யார் சொன்னா உனக்கு பொண்ணுக்கு 18 ஆச்சு? கவர்மெண்டே சொல்லுது, போயிட்டு கேளியா அப்படின்ட்டு கேக்குறாங்க.
8: ஸோ மேம், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஸோ நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஸோ சின்ஸ் யூ ஃப்ரம் மீடியா, நம்ம நிறைய மூவிஸில் நிறைய சீரீஸில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம் வந்து ஒரு ப்ரெஷர் நம்ம ஒரு உமன் ஃபேஸ் பண்ணுறான்னா அவள் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ண மாட்டாள், அவளுக்கே டக்குனு அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ இந்த ஒரு மோட் ஆஃப் சைலன்சிங் வந்து மீடியா கிட்டேருந்தே நம்மளுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ சின்ஸ் யூ ஆர் ஃப்ரம் மீடியா, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
9: மீடியா வந்துட்டு கண்டிப்பா எதையும் இன்ஃபுளுன்ஸ், அதாவது ஒரு 75% இன்ஃபுளுன்ஸ் பண்ணதுதான் நான் சொல்லுவேன். ஆனா டிசிஷன் எடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலி தான். ஃபேமிலி வந்துட்டு சொல்லுது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மீடியா வந்துட்டு எப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் மீடியா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடில இருந்தே காலாகாலமா என்ன சொல்லிட்டு வராங்க, நீங்க நினைக்கலாம் இப்ப மீடியா வந்துட்டு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அது பண்ணுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஃபேமிலியிலேயே சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, வா நீ வந்துட்டு 18 வயசுக்கு மேல 18 வயசானதோ இந்த பொண்ணுக்கு பாக்கணும், இல்லைன்னா குழந்தையிலயே வந்துட்டு இவளுக்கு 18 வயசுக்கு வந்ததோ இவளுக்கு வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர். ஆனா அந்த பொண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. அவளா ஒண்ணு வந்துட்டு பட் ஆகுறப்போ வந்துட்டு என்ன ஒரு டவுட் வரும்னா, எதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ப அப்ப என்ன மீடியா வந்ததா, அப்ப மீடியா வரலையே, அது உங்க ஃபேமிலியில இருந்த ப்ரெஷர் தான். ஸோ மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி கொடுக்குற ப்ரெஷர் மட்டும்தான் பெண்களை வளர விடாம தடுக்குது.
8: ஓகே, ஸோ இந்த சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க எப்படி பாக்குறீங்க ஸ்வேதா? லைக் சின்ன வயசுலயே உனக்கு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு குழந்தையை எப்படி பாதிக்கும், குழந்தை இந்த சென்ஸ் ஒரு ஒரு டீனேஜ் பொண்ணையும் எப்படி பாதிக்கும்?
7: ஃப்ரம் அ சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன நினைக்கிறேன்னா, இட் தி சைல்ட் வாண்ட் நோ, அது என்னன்னு கூட தெரியாது. பட் ஆஸ் Sumelika said, I do want to oppose that because when the media is a major influence, yana andagal movies na paathinaale or child marriage la andha mari movies ka and it was going on. Now maybe now its times are changing where they are showing women empowerment and all that, women freedom and everything. பட் அந்த காலத்தில் பார்த்தா ஒருத்தனுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி இருந்தாலும் எக்ஸப்ட் பண்ணுன்னு தான் காமிச்சிக்கிறானுங்க. ஒருத்தங்களுக்கு யூ ஹாவ் டு கெட் சப்டியூட் பை யுவர் ஹஸ்பண்ட் பிகாஸ் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் த மோர் பவர்ஃபுல் பர்சன். ஏன்னா ஹஸ்பண்ட் சொல்றது தான் வேட வாக்கு, அவர் கோட்டை கிழிச்சைக்கு வந்து தாண்டக்கூடாது, அந்த மாதிரி வந்து தான் சொல்லிக்கிறாங்க. பட் ஸோ லைக் ஐ செட், இன்ஃப்ளூயன்ஸ் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் மீடியா பிக் ரைட் நோ. ஆனால் வந்து from a psychological perspective the child won't know. Yana for my instance it's my grandmom got married when she was 13. Avangalukku yaar solli kuduthanga, avangalukku yaarume edhuvume solla, or na kalyanam ponnittu amchi uttanga. My grandfather was taking care of her like a child then because she is a child, but she gave birth when she was 15 itself. That is technically wrong. The 18 legal age na 13 inga irudhu adoda kammiyaache, but there's not a legal age nu edhukku solrom na, because 18 21 is just to say to the world, okay, you are eligible enough to take your own decisions here and to make your own choices in the world. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு தான் அந்த, அது ஏன் 18னா 18க்கு அப்புறம் யூ கேன் ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் ஓன்காக வந்து இன்னும் ஒரு பார் லைன் மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் அப் டு த ஃபேமிலி, அண்ட் ஃபேமிலி சேஸ் தட் இல்லை 18 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குள்ளார கல்யாணம் பண்ணணும்னா அவங்களோட சொசைட்டியில் ப்ரெஷர்ஸ், அகேன் காஸ்டிசம் கம்யூனிட்டிசம் நான் பேசக்கூடாது, பட் காஸ்டிசம் கம்யூனிட்டிசம் அகேன் பிளே அ மேஜர் ரோல் பிகாஸ் ஒருத்தவங்க வந்து பங்காளி அவங்கனா ஏன்ப்பா அவங்க பொண்ணு இன்னும் கட்டி கொடுக்கல, அந்த பாயிண்ட்ஸ்னால் வந்து யாரும் கேட்கக்கூடாது. வி ஷுட் கெட் ஆஃப் அ டாட்டர் மேரிட் பிஃபோர் ஷி கெட்ஸ் எனி பிளாக் மார்க்ன்ற ஒரு பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா 26க்கு மேலே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னா, ஓ ஷி ஹேஸ் அ பாய் ஃப்ரெண்ட், ஓ ஷி இஸ் இன் அ ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி யாராச்சும் புகழ் அந்த தே ஸ்டார்ட் டாக்கிங் பேட் அபவுட் தட் கேர்ள் ஈவன் இஃப் ஷி இஸ் நாட் டூயிங் எனி திங் போர்டு, தட் கேர்ள்ஸ் லைஃப் பிகம்ஸ் அ குவஸ்டின் மார்க். ஸோ அது எதுவுமே வரதுக்கு முன்னாடி தென் டி புஷர் ஆஃப் இன் டு அ மேரேஜ் விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அர் ஆக்சுவல் ஃபீல். நானே சொல்லிக்கிறேன் பிஏ சோஷியாலஜி படிக்கும்போது தட் நான் தான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேன் கல்யாணம் பண்ணிட்டு உங்களை நான் எல்லாரையும், பட் ஐ எம் ஸ்டில் நாட் மேரிட் தேங்க்ஃபுல்லி, பட் ஆல் மை கிளாஸ்மேட்ஸ் ஆர் கெட்டிங் மேரிட். அதுக்கு ஒரு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், தே ஆல் ஹேட் சோ மச் ஆஃப் ட்ரீம் சோ மச் ஆஃப் அம்பிஷன்ஸ். ஒருத்தவங்க என்னன்னா ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னாங்க, ஒருத்தவங்க என்னன்னா நான் இப்படி பண்ணும் அப்படி பண்ண, எவ்ரிபடி ஹேட் ட்ரீம்ஸ் பட் தே ஆர் ஆல் கெட்டிங் மேரிட் அண்ட் ஐம் லைக், அப்புறம் என்னத்த உங்க ட்ரீம்ஸ், வாட் டிட் யூ கைஸ் அச்சீவ் இன் யூர் ட்ரீம்ஸ், ஐ கான் சி யூர் ட்ரீம்ஸ் ஹேப்னிங். வேறஸ் நான் வந்து சொன்னவ படிக்க மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஜாலியாக போறேன்னு சொன்னவ வந்து இன்னமும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன். தேர்ஸ் அ சேஞ்ச் இன் தட்.
8: ஐ திங்க் ஐ டோட்லி அக்ரி வித் மகா.
10: இப்போ வந்து பர்சனல் விக்டமாவே நான் எடுத்துக்கிறேன், பிகாஸ் ஒரு சவுத் இந்தியன் ஒரு டிபிக்கல் ஃபேமிலியிலேருந்து வரேன்னா, ஸோ யார் பார்த்தாலுமே பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு தான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு க்வெஸ்சன் வருது. ஸோ சுமலேக்கா, இந்த ஒரு ப்ரெஷர் நமக்கு வரும்போது, ஒரு ஒர்க்கிங் உமன், நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீடியாவில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெஷர் வரும் உங்களோட ஃபேமிலியிலேருந்து? ஜஸ்ட் ஒரு பர்சனல் க்வெஸ்சன்.
9: ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு, நான் காலேஜ் முடித்ததுமே எனக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு, நான் இப்போ தான் சின்ன பொண்ணு, இப்போ தான் நான் காலேஜ் முடித்தேன், ஏன்னா என்னோட தாட்டுக்கு தெரியும் நான் என்னால் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு நான் 25+ மேலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க, இப்போ நாங்கள் மாப்பிள்ளை பார்த்து இப்போ உனக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், 25 மேலே நீ கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு புரியல, அப்போ எனக்கு 25 மேலே எனக்கு வேற ஒருத்தர் பிரிச்சிருந்ததுனா நான் என்ன பண்ணுவேன், புரியுதுங்களா? நான் அதான் எங்கள் அப்பா கிட்டே சரிதான் போயா அப்படின்ட்டு சொல்லி விட்டுறேன். இன்ன வரைக்கும் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, மேரேஜுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இன்னமும் கால் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்க, இந்த மாப்பிள்ள இருக்கு வர சொல்லுவா வர சொல்ல, எதுவுமே வேண்டாம், நான் ஃபோட்டோ கூட இன்ன வரைக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு. பட் அட் த சேம் டைம் கரியர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ் அடங்கிடுவாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 25K இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 40K என்னோட என்னால் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், நான் என் அம்மாவையும் என் அப்பாவையும் தனியாக பார்த்துக்க முடியும், அதுக்குள்ளே அவங்களும் வயசாகிடுவாங்க, நம்ம சொல்கிறதா அவங்க கேட்டாகணும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ எனக்கு என்ன, இப்போ எனக்கு 22, எனக்கு வந்துட்டு ஒரு 4 இயர்ஸில் நான் வந்துட்டு ஒரு 40-45 சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு இப்போ 60, எங்கள் அப்பாவுக்கு எப்படி 65 ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் கெரியரை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரெஷரை வந்துட்டு, ப்ரெஷர் இருந்துக்கிட்டா இருக்கும், எல்லா பக்கத்துலேருந்து ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், அதை ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம லைஃப் அமையும்.
10: லைக் பேரண்ட்ஸோட திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ்வலாக கேர்ள்ஸ் தான் தப்பு சொல்வாங்க, உன்னை இவ்வளோ படுக்க வச்சிருக்க கூடாது அதனால தான் நீ இவ்வளோ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் தேர் சம்திங் டு டூ வித் த சைக்காலஜிக்கல் திங்கிங் ஆஃப் த பேரண்ட்ஸ்?
7: டெஃபினெட்லி, பிகாஸ் அவங்க அகேன் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், வி ஆர் ஹேவிங் அ ஜென்ரேஷன் கேப் பிட்வீன் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் அஸ். அவங்க சொல்கிறாங்க 22 அது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிரும். ஆப்வியஸ்லி அவங்க அப்பா அம்மா வந்து தேவர் பார்ன் அண்ட் 60s, 80s, 70s, 60s இருக்கும்போது தாட் ப்ராசஸும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த கேர்ள்ஸோட தாட் ப்ராசஸ் இஸ் வெரி நேரோ டவுன். ஒரு வாட் ஒரு பாக்ஸ்னால் அந்த பாக்ஸ்க்குள்ளார மட்டும்தான் யோசிக்க முடியும், அந்த பாக்ஸுக்கு வெளியில் ஒரு கோடு போடலான்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்போது யூ கேன் நாட் சேஞ்ச் தட் பயாலஜிக்கலி ஆல்சோ தே ஆர் கோன் பி லைக் தட். அது நம்ம எவ்வளோதான் நம்ம கெரியரை ஸ்ட்ராங் பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் அவங்க தாட் ப்ராசஸ் இப்படியே தான் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். They cannot go beyond that box is what I feel. But Sumelaka told is absolutely right in a certain point of view, but not every point of view. Like,
11: apart from everything else in the topic, pathi neenga generally unga opinion enna?
7: From a psychological point of view, lende paatha again, that peer pressure nu onnu eppume irukkathaan seiyum, adu irundhitte dhaan irukkum. But it depends on the individual individual thought process and the thinking and beliefs and the values vachi how they can change their surroundings is a major developing thing currently, because we as women or men, we have to induce it to our children also that namba parents adu namlu yosika maatom. We should be happy enough to accept your child as however she is, whether she is having a boyfriend or a boyfriend vechigiradhu thappillanu solla puriya vekkano to the child. That is the parents' duty, and our parents nale vandu what they say adilla adna thappu andha pakkame pogudadu. But as a child, as a growing adult, you are anyways going to get into that, you are going to have a relationship, you're going to have certain thought processes. But adana vandu, since we have come out of all that nala, or adnala vandu ipo nambal kalyana adana, at least we can make a change in the coming future and make a better life for the child.
10: Mam sumleka mam neenga solunga.
9: Actually idu vandu enna na pressure endradhu vandu parents irukanga la, பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் என்னன்னா, பெண்களை பெற்றுட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவ எங்க வந்துட்டு கெட்டு போயிட போறாளோ, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூகத்துக்கு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அது வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த என்ன சொல்றது, ஒரு முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப், அது எல்லாமே அவங்க வந்து வச்சுக்க கூடாது, அது வந்துட்டு ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். நமக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்பவுமே நல்லா இருக்கும். கி நாகராஜன் இதை தான் சொல்லுவார், மனுஷன் ஒரு சல்லி பையன் அப்படின்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொன்னாலும், பெத்தவனே சொன்னாலும் அவன் சல்லி பையன் சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான்.
10: ஐ திங்க் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகவும் இல்லை ஒரு விக்டம் ஆகவும் இது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கு, பிகாஸ் கான்ஸ்டண்டாக இந்த பியர் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுற ஒரு விக்டம் நான். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஷோ இப்போ கேட்டுட்ருப்பீங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட் பீப்புள் ஃப்ரம் மீடியா, உமன் ஃப்ரம் மீடியா நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. பெண்கள் பொதுவாகவே எல்லா துறைகளிலையும் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு முட்டாக இருக்கக்கூடாது. பெண்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படிங்கறத பெற்றோர்கள் உணர வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளுடைய ஜெனரேஷன் இப்ப இருக்கு. சோ நேர்களே, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 25 வயசு ஆயிடுச்சு, 21 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ள பாக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத விட்டுட்டு எப்பமா வேலைக்கு போற, நம்மளுக்கு ஒரு லோன் இருக்குமா, டியூ கட்டணுமா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் பெண்களுக்கு வந்து நீங்க கேட்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தி,
12: ஆர்ஜே பிரியங்கா,
13: ஆர்ஜே ரீதிகா,
14: ஆர்ஜே ஜெயஸ்ரீ
15: மற்றும் ஆர்ஜே ஸ்வேதா.
10: அது மட்டும் இல்லாம உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கூட இன்னைக்கு ஷோல கலந்துகிட்ட தேங்க்யூ சோ மச் மேம், சுமா மேம் அண்ட் மகா மேம், தேங்க்யூ சோ மச்.
16: தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ்.

0: போச்சு.
1: ஏமா, நான் தான் டெய்லி வந்து உங்க குப்பையெல்லாம் வாங்கிட்டு போறேன்ல, அப்புறம் ஏமா பிளாட்டுக்கு எதிரவே இவ்வளோ குப்பையை கொட்டி வச்சிருக்கீங்க. நானும் கிளீன் பண்ணிட்டு போறேன், திருப்பி திருப்பி அதிகமாயிட்டே இருக்கு. வீட்டுக்கு முன்னாடியேவாமா இப்படி போட்டு வைக்கிறது, என்னத்த சொல்றது.
2: என்ன செல்விமா இப்படி கத்திட்டு போறாரு, நானும் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ குப்பை போடுறது இல்லையே, நீங்க கொட்டுறீங்களா?
1: நானா? ஐயோ இல்ல, நீங்க வேற. தினமும் இவர் விசில் அடிக்கிற சத்தம் கேட்டு குப்பையை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டீங்க?
2: நீங்களும் இல்லையா? அப்போ பிளாட்ல மத்தவங்க யாராச்சும் இருப்பாங்க, கண்டுபிடிக்கிறேன் நானு.
3: சில நாட்களுக்கு பிறகு.
2: என்ன தர்ஷனா அம்மா, கையில குப்பை தொட்டியோட வரீங்க? குப்பைக்காரங்க கூட இன்னும் வரலையே. ஓ, தெருமுனையில இருக்கிற தொட்டில போய் போட போறீங்களா?
4: எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு? எப்படியும் ரோட் கிராஸ் பண்ணிட்டு போனா அந்த பக்கம் மலை மாதிரி குப்பை நிறையவே இருக்கு, அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே?
2: இதை எப்படி நீங்க யோசிக்காம சொல்றீங்கன்னு தெரியல. நாங்க தினமும் வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு அவங்க கிட்ட குடுக்கறோம். அவங்க இந்த வெயில வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆனா நீங்க குப்பை போட சோம்பேதனை பட்டுட்டு எதிரிலேயே கொட்டிடுறீங்க. இதனால ஈ கொசுலாம் மொச்சி மாடு நாய்க்குட்டி எல்லாம் சாப்பிட்டு அதுங்களுக்கு கஷ்டமாகுது. நீங்க 2 நிமிஷம் வந்து போட்டுட்டு போறனா என்ன உங்களுக்கு?
4: நான் இவ்வளவுலாம் யோசிக்கல, சாரிங்க.
2: நம்ம குப்பையை எங்கேயும் போடாம கரெக்டா தூய்மை பணியாளர்கள் கிட்ட கொடுத்தோ இல்ல குப்பை தொட்டியில போட்டோ பாருங்க. உங்களை பார்த்து 4 பேர் அதே மாதிரி பண்ணுவாங்க. எல்லா சேஞ்சஸ் நம்ம வீட்டுல இருந்தாங்க ஆரம்பிக்கும்.
4: இவ்வளவு நாள் இது தெரியாம போயிருச்சே. எல்லா குப்பையும் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டா நம்ம நாடு முன்னேறும், நம்ம நாட்டுக்கு பெருமை சேரும்.
1: அது மட்டும் இல்ல நேயர்களே, குப்பைய நம்ம தனித்தனியா பிரிச்சு போடணும், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு. அது மாதிரி போடலனா ஃபைன் இருக்குன்னு நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுங்க. குப்பைய வந்துட்டு ஒரே இடத்துல போடுறதுனால நமக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ குப்பைய எல்லாருமே பிரிச்சு போடுங்க. பொதுநலம் கருதி வெளியிடுவோர். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: நமது சமுதாயம்,
7: நமது வானொலி,
8: நமது பெருமை.
9: ஒரு மெசேஜ் நான் வந்து சென்னை வாசிகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வெள்ளத்தில் நீங்கள் உதவிக்கரம் நீட்டுனீங்க, அது தொடர்ந்து நிலைத்திருக்கணும். உதவிங்கிறது கேட்டு கொடுக்கக்கூடியது கிடையாது, தானாக வரணும். ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் கை கொடுத்து தூக்கணும். பசிங்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம அவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கணும். சொத்து சொகம் இது எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு தானம் பண்ண பாருங்கள். இதுதான் என்னுடைய சோஷியல் மெசேஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.

அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே பெண்களுக்கு அடுத்தவங்க எண்ணங்களை அறிந்து செயல்படுற ஆற்றல் உண்டு. ஆனா அவளோட எண்ணங்களை யார் செயல்படுத்துவா? வீட்டு வேலைகளா இருக்கட்டும், வீட்டோர் பராமரிப்பா இருக்கட்டும், ஒரு பொண்ணோட கடமையாதான் பார்க்கப்படுது. அப்போ அவளுக்குன்னு கனவுகள் இருக்காதா? இன்னும் பல வீடுகள்ல வீட்டின் பொறுப்பு, வீட்டின் சுமை, இது காரணத்தால எத்தனையோ பொண்ணுங்க அவங்க கனவுகளை அழிச்சிட்டு குடும்பத்துக்காக வாழறாங்க. இப்ப எல்லா துறையிலும் பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. எல்லா குடும்பங்கள்லயும் இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்திருந்தா பி.வி. சிந்து, மீராபாய் சானு, அதித்தி அசோக்னு பல திறமசாலிங்க நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே இப்படி நினைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பா இனி வரும் ஆண்டுகள்ல இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலயும் ஃபர்ஸ்ட் வரும். இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்ப உங்க கூட பகிர்ந்திருக்க வந்திருக்கோம். முக்கியமான தலைப்பா? அப்படி என்ன முக்கியமான தலைப்பு அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். அது வேற ஒண்ணுமே இல்லைங்க, ஷேர் த லோடு தான். எங்களுடைய தலைப்ப உங்களுக்கு எளிய முறையில புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்கிட், PSA இப்படி பல பரிமாணங்கள்ல கொண்டு வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அஞ்சனா, ஐஸ்வர்யா, ஜெயா ஐஸ்வர்யா, அப்புறம் காருண்யா. நாங்க MA.com ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல நம்ம ஒரு குட்டி கதைய கேட்கலாம். இந்த கதையில கீதான்னு ஒரு கதாபாத்திரங்க. அவங்க ஒரு ஹோம் மேக்கர். வீட்டுக்காக ரொம்ப உழைச்சாலும் அவங்களுக்கு உண்டான ரெகக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. நம்ம கீதா கதையில மாற்றம் எப்படி வருதுன்னு கேட்கலாம். இந்த கதையில கீதாவா நம்ம ஐஸ்வர்யா பண்ணிருக்காங்க, அதே மாதிரி மாமியாரா நம்ம ஜெயா ஐஸ்வர்யாவும், கணவராக நம்ம KK சாரும் பண்ணிருக்காங்க. வாங்க என்ன கதைன்னு கேப்போம்.

0: கீதா, கொஞ்சம் சாம்பார் ஊத்து கொஞ்சம்.
1: இதோ வரேங்க.
2: எங்க, நாளைக்கு அப்படியே விஷ்ணு ஸ்கூல் பிடிஏ மீட்டிங்க்கு போயிட்டு வரீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
0: வேலை? எப்பயும் வீட்டுல சும்மா தானே இருக்க, உனக்கு புதுசா என்ன வேலை இருக்க போகுது? எனக்கு நாளைக்கு முக்கியமான போர்ட் மீட்டிங் ஒண்ணு இருக்கு, என்னால எங்கேயும் வர முடியாது. நீயே போயிட்டு வா.
2: இல்லங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை, மெனோபாஸ் டைம் வேறங்க. சோ முன்னாடி மாதிரி நிறைய வெளியில அலைய முடியல, இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் போயிட்டு வாங்களேன்.
0: நானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டுல சும்மா வெட்டியா உட்காந்துட்டு உடம்பு ஒழிக்கும் சாக்கு சொல்லிட்டு இருக்க. நான் மாடு மாதிரி ஓடிட்டு இருக்கேன் வேலைக்கு தினமும், நீ சும்மா உட்காந்துட்டு என்ன போக சொல்றியா?
3: யாரப்பா சும்மா இருக்கா நீ சொல்ற? நீ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பேசு. உனக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு அனுப்பி வச்சுட்டு எனக்கு தனியா சாப்பாடு செஞ்சு என்னையும் அப்பாவையும் பத்திரமா பாத்துக்கறா. இது மட்டும் இல்லாம வீட்டு வேலை அத்தனையும் அவதான் செய்யறா. பாத்திரம் தேய்க்கறதுல இருந்து வீடு பெருக்கறதுல இருந்து துணியை துவைக்கறதுல இருந்து எல்லாமே அவதான் செய்யறா. அவ செய்யற வேலையில பாதி வேலை உன்னால செய்ய முடியுமாப்பா? அவளை போய் சும்மா இருக்கான்னு சொல்றியே.
2: பரவாயில்ல, விடுங்கம்மா, நானே போயிட்டு வர.
0: சாரிம்மா, என் தப்புதான், நான் தான் உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். நீ நம்ம வீட்டுக்காக உடம்ப கூட கவனிக்காம எவ்வளவோ செய்யற, நான் அது எதுவும் தெரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிருமா. நீ வீட்டிலே ரெஸ்டட், நானே நாளைக்கு பிடிஏ மீட்டிங் போயிட்டு அப்படியே வரும்போது டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம்.
2: சரிங்க.
4: இப்படி தாங்க நம்ம ஊர்ல நிறைய கீதா இருக்காங்க, எல்லா வேலையும் பொறுத்துக்கிட்டு எல்லா வலியும் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. தே டிசர்வ் பெட்டர். சோ ப்ளீஸ் ஷேர் தி லோட்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
5: இந்த கதை உங்க எல்லார் மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம்னு நம்புறோம். இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் ஒரு குட்டி கதையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட்.
6: அம்மா, பவுடர் போட்டு விடு.
4: இருடா வரேன். ஆ சொல்லுமா, உடம்பு எப்படி இருக்கு?
7: அதுவா, அது அப்படியேதான் இருக்கு, வலி மட்டும் இருக்கு. டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும்னு சொல்லிருக்காங்க. அது சரி, நீ எப்படி இருக்க? மாப்பிள்ள என்ன சொன்னாரு? சண்டை சரியா போச்சா இல்லையா?
6: எனக்கு பேபி பான் பவுடர் போட்டு விட்டு.
4: எங்கத்த போச்சு, இன்னும் புரிஞ்சுக்கலாம.
7: அப்படி என்னதான் பிரச்சனை? ரெண்டு பேரும் ரெண்டு நாளா பேசாம இருக்கீங்க.
4: அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு நாள் எனக்கு ஆபீஸ்ல சீக்கிரம் போகணும்னு சொன்னேன், பையனை போய் பிளே ஸ்கூல்ல டிரா பண்ண மாட்டீங்களான்னு. அதுக்கு இவ்வளவு சண்டம்மா, நானும் கத்தி விட்டேன், எல்லா வேலையும் நானே பண்றேன், நீ என்ன பண்றன்ட்டு. எனக்கு எவ்வளவு உடம்பு வலிக்குது தெரியுமாமா? இவ்வளவு இதுக்கு நான் சொன்னதுக்கு இதுக்கு இப்ப எதுக்கு கத்துற? குழந்தைனா எல்லா வேலையும் இருக்கும், அது இதுன்னு சொல்றாமா.
7: மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தானம்மா, குழந்தைய வளர்க்கறதுனா சும்மாவா? நான் உன்னை வளர்க்கல, நீ ஒன்னு செய்.
6: அம்மா, வாசனை சூப்பரா இருக்கு.
4: எத்தனை வாட்டி சொன்னே நானும் பேபிலோன் ஆயில கையில சும்மா சும்மா எடுத்து ஊத்தாதன்ட்டு. போ, போய் கை கழுவு, லேட் ஆச்சு ஸ்கூலுக்கு. ஆ சொல்லுமா.
7: நீ என்ன பண்ற, முதல்ல வேலைய விடு, அதுவே பாதி பிரச்சனைய சரி பண்ணிடும். மாப்பிள்ள கிட்ட நான் பேசுறேன்.
4: என்னது, வேலைய விடணுமா? ஏன்?
7: ஆமா, ஒரு அம்மாவா இருந்து குழந்தைய பாத்துக்கறது உன் கடமை தானே, நீ இப்ப ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற? அதான் மாப்பிள்ள சம்பாதிக்கிறார்ல.
4: இதையே உங்க மாப்பிள்ளைய பண்ண சொல்வீங்களா? அது ஏன்? ஒரு பொண்ணுனா வீட்டை பாத்துக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும், ஆனா கல்யாணம் பண்ணும்போது மட்டும் நல்லா படிச்ச பொண்ணாதான் வேணுமோ?
7: அப்படி இல்லடி,
4: குழந்தையோட பொறுப்பு அப்பா அம்மா ரெண்டு பேர் மேலே உண்டு, எப்பவும் ஈக்குவலா பிரிச்சுதான் செய்யணும். எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியம், ஆனா என்னோட வேலையும் முக்கியம். இதே கண்ணோட்டம் தான் அவனுக்கும் இருக்கணும். குழந்தை பிறக்கறதோட ஒரு ஆணோட கடமை முடிஞ்சு போயிருதா? அப்போ அதை வளர்த்து ஆளாக்குறது.
2: Babylon products நாங்கள் எப்பவுமே நம்புவது splitting the responsibility. Love and care for generations to come. Babylon, share the load.
5: Welcome back மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. கல்யாணம் பண்ண பெண்களுக்கு தான் குடும்ப வேலைகளும் குடும்ப சுமையும் இருக்குன்னு நம்ம கீதாவோட கதையில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு கூட வீட்டு வேலைகளால தன்னோட கனவும் லட்சியமும் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதாங்க ஆகணும். இப்போ நம்ம அமுதாவோட கதைய கேட்கலாம். இந்த கதையில அமுதாவா நம்ம ஐஸ்வர்யாவும், அமுதாவோட அம்மாவா ஜெயா ஐஸ்வர்யாவும், அப்புறம் அருணா காருண்யாவும் பண்ணிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு கதைய கேட்கலாம் வாங்க.
3: அமுதா, அமுதா, எழுந்துற அலாம் அடிக்கிறது கேட்கலையா? நீ இப்படி தூங்கினா உன்னோட புகுந்த வீட்டுல எனக்கு தான் கேட்ட பேரு.
2: அம்மா, நேத்திக்கு பிராக்டிஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. அண்ணாவை மட்டும் தூங்கு விடுற.
3: அவன் பையன்டி, அவ எந்த வீட்டு வேலையும் செய்ய தேவையில்ல. பொண்ணுங்கன்னா பொறுப்பா வீட்டு வேலை செய்ய கத்துக்கணும். அமுதா, இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. எல்லாருக்கும் என்னால தனியா சமைக்க முடியாது. நீ என்ன பண்ற? வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காய் நறுக்கி வச்சுட்டு அப்புறம் முக்கியமா எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ற.
2: மா, இன்னைக்கு என்னோட காலேஜ்ல பேட்மிண்டன் செலக்சன் இருக்குமா. அதுக்குதான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணேன். எல்லாம் நேரம் கூடி வரும்போது இப்படி பண்றியேமா.
3: ஆமா, பெரிய பொல்லாத பேட்மிண்டன். உன்னோட மாமியாரு நீ எப்படி வீட்டுல சர்வீஸ் பண்றேன்னு தான் பாப்பாங்களே தவிர கிரவுண்ட்ல எப்படி சர்வீஸ் பண்றேன்னு பாக்க மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத செய், அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
2: எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தானே நடக்குது. என்னமோ போ.
1: இன்றைய முக்கிய செய்திகள்.
8: நீ இன்னைக்கு என்ன டிஃபன் செஞ்சு வச்சிருக்க? எனக்கு செம்மையா பசிக்குது.
3: வடகண்ணா, இன்னைக்கு அம்மா ஸ்பெஷலா நிறைய பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க.
8: ஐயே, அதெல்லாம் செம போரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறேன். என்ன ஆளு விட்டுரு.
3: சரிடா கண்ணா, அப்ப காலேஜ் போலையா நீ?
8: ஆச்சே, அதெல்லாம் பங்க் பண்ணிக்கலாம்.
9: பல பெண்களோட கனவு, லட்சியம், படிப்பு, வேலை எல்லாமே இந்த வீட்டு வேலைகளால அழிக்கப்பட்டிருக்கு. வீட்டு வேலைகளை ஒரு பாலினத்தின் மேல் மட்டும் திணிக்காம வீட்டு வேலைங்கிறது அனைவரும் செய்தல் வேண்டும்ன்ற எண்ணம் வேணும். இதுவே ஒரு பாலினம் பாகுபாடு இல்லாத சமுதாயம் வளர நல்ல ஒரு தூண்டுகோலா இருக்கும்.
5: புதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
10: பல குடும்பங்கள்ல பெண்கள் மட்டுமே வீட்டு வேலை செய்யறதுனால நடக்கிற பிரச்சனைய எங்களுக்கு தெரிஞ்ச எளிய முறையில சொல்லிட்டோம். இதெல்லாம் தாண்டி நான் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு ஒரு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் இன்னைக்கு நேர்காணலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க தலைப்ப எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அத நிஜத்துல வாழ்ந்து காட்டிட்டு இருக்க ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பேச வச்சா இன்னும் எளிமையா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த நேர்காணல உங்களுக்காக வழங்க வந்திருக்கோம். தவறாம கேளுங்க. அன்பான நேயர்களுக்கு இனி இனிய வணக்கம். நான் உங்க ஆர்ஜி அஞ்சனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. இதுக்கு முன்னாடி நடந்த லாக்டவுன்ல பார்த்தோன்னா எத்தனையோ பேர் சமைக்க கத்துக்கிட்டாங்க, வீட்டு வேலையும் செய்ய கத்துக்கிட்டாங்க. இப்படி கத்துக்கிட்டவங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் என் மனைவிக்கு நான் உதவி செஞ்சேன், இன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மாவோட வேலையை நான் செஞ்சு பார்த்தேன். அப்போ வீட்டு வேலைங்கிறது அம்மாவோ மனைவியோ செய்யறது மட்டும்தானா? குடும்பங்கிறது எப்படி எல்லாரும் சேர்ந்து வாழற இடமோ அது போல வீட்டு வேலைங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க விருந்தினர். வாங்க, அவரை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்க.
11: என் பெயர் சந்திரமௌலி. நான் சென்னை திருமணத்திலிருந்து ஓய்வு பெற்று 6 வருடங்கள் ஆகிறது. என்னுடைய இயல்பான வேலை என்னென்ன, என்னோட மனைவிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் வந்து எல்லா வேலையும் செய்து அவங்களுக்கு வந்து வீட்டில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு என் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 8 பேரோடு பிறந்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதை தான் இன்றைக்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னோட குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னா இது ஒரு காரணம்.
2: அப்போ வீட்டில் நீங்கள் எந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வீங்க சார்?
11: வீட்டில் நான் துணி துவைக்கிறதும் காய்கறி வெட்டி கொடுக்கறதும் சில சமயங்களில் முடியலைன்னா சமையல் செய்கிறதும் வீட்டை க்ளீன் பண்ணுறதும் என்னோடய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
2: இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யணுங்கிறத எப்போலேருந்து சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க?
11: நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்துட்டாங்க எல்லாமே. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிட்ட உடனே தட்டை முதல்ல அலம்பி வைக்கணும், அந்த வேலை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. முத எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே இதை பழக்கினதுனால தான் இன்னி வரைக்கும் நாங்கள் கல்யாணம் ஆன அப்புறமும் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இன்றைக்கி என் மனைவிக்கு, எங்கள் அம்மாவுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என் மனைவிக்கு செய்கிறேன். இப்போ இதை நான் அவமானமாகவே நினைக்கலை. நான்
1: இந்த மாதிரி செய்யணுங்கிறது யார்கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு சார்?
11: இது எங்கள் அம்மா கிட்ட இருந்து
1: கற்றுக்கிட்டேன். இன்ஸ்பயர் ஆனீங்க சார்?
11: அவங்க வந்து இது செஞ்சா, இது வந்து செய்யறதுனால மற்ற எல்லாருக்கும் இது வந்து செய்யறதுனால சில பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதை நான் நினச்சேன், அவங்களும் அதை சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
1: நீங்கள் இப்படி இருக்கீங்க, இதுக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தோன்னா இன்னும் சில வீடுகளில் ஆண்கள்லாம் இந்த வேலை செய்யக்கூடாது, ஒரு சிலர் இன்னும் சுடுதண்ணி கூட வைக்க தெரியாமல் இருக்காங்க சார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
11: எங்கள் தான் இதெல்லாம் செஞ்சுட்டா அதே செய்ய சொல்லுவாங்களோ, அது பயந்துட்டு அவங்க செய்யறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை, இதுதான் காரணம்.
1: ஆனால் உதவிங்கிறது செய்யலாம்ல சார், ஒன்றுமே தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கு. அவங்கள பற்றி உங்களோட நினைப்பு என்ன சார்? அவங்கள நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கவங்கள?
11: இல்லை, அவங்க வளர்ந்த விஷயம் அப்படி ஆம்பளை தான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்கள வளர்த்துட்டாங்க, அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை.
1: அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கனால குடும்பத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
11: நாளைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதில் வந்து சாதாரணமாக குடும்ப ஸ்டடி பண்ணவே போக முடியாது, ஸ்டடி பண்ணியே போக முடியாது. எழுதி பார்த்தாலும் சண்டை இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்.
1: இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்க, உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ இல்லை சொந்தக்காரங்க யார் வந்தாலுமே உங்களை பாராட்டியோ இல்லை கேலி செய்தோ சொன்ன ஒரு சில விஷயங்கள், இப்போ நீங்கள் வீட்டு வேலை செய்யறத பார்ப்பாங்க இல்லையா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் வந்தாலுமே, அப்போ உங்களை பாராட்டியோ இல்லை கேலி செஞ்சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகளை எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஒரு சில
11: முதல்ல இதை நான் மனசில் எடுத்துக்கவே கூடாது. அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருணும். ஏன்னா இது என்னோட வீடு, இது என் குடும்பம், இது என் மனைவி, நான் அவளுக்கு செய்கிறேன். அவளுக்கு செய்கிறத போய் அவங்க வந்து தப்பாக சொன்னாலோ இல்லை இது பண்ணாலோ அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை.
1: இன்னும் பல வீடுகளில் இந்த மாதிரி முறைகள் பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசினோம் இல்லையா சார், இந்த முறைகளை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டீரியோடைப்பை நம்ம பிரேக் பண்ணணும், எல்லாருக்குமே பொது வீட்டு வேலை அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் சார் அந்த பிரேக் பண்ணுறதுக்கு?
11: இப்போ என் குடும்பத்தையே எடுத்துக்கிங்களேன், என் குடும்பத்தில் என்னோடய குழந்தைகளை நான் இன்னிலேருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா வேலையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நான் அவங்கள வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க அது மாதிரி தான் இருக்காங்க. அது மாதிரி பண்ணாலே போதும், ஆனால் எல்லா வீடுகளும் நல்லபடியாகிடும். பொதுவாகவே இப்போது என்னோடய பையனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் சமையல் எல்லாமே நல்லாவே தெரியும். எல்லா வேலையும் அவனே செய்வான். அவன் காய்கறி வெட்டுறதுலேருந்து அவனோட எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வேலையும் அவனுக்கு தெரியும். அதனால் அவனை அப்படி தான் வளர்த்துருக்கேன். இன்றைக்கி நல்லா இருக்கான்.
1: உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் வந்து ஆண்கள் இருக்காங்களா ஒரு பக்கத்தில் அப்படின்னு பார்க்கறதுக்கு. இப்போ வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சார் மெசேஜ் சொல்ல நினைக்கிறீங்க?
11: இப்போ குடும்பங்கள்லாம் தனித்தனியாக ஆயிடுச்சு, ஒன்றாவே இல்லை, எல்லாருமே தனித்தனியாக போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் தனியாக தான் இருக்கணும், சேர்ந்து இருக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. இப்போ தனியாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு தான் ஆகணும். நான் ஆம்பளை, நான் செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும் அப்படின்னு நினச்சா அவங்களும் வேலைக்கு போக முடியாது, இவரும் வேலைக்கு போக முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது.
1: நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை சார். உங்ககிட்ட வந்து நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம், எல்லாரும் கற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனி வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் குடும்பத்தில் ஒரு வேலைனா அது எல்லாருக்கும் பொதுவானது, அம்மா தான் செய்யணும் மனைவி தான் செய்யணும்னு இல்லாமல் யார் வேணால் செய்யலாம், இது வீட்டு வேலை தான் அப்படின்னு நினச்சி மாறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைங்க, எல்லாரும் நம்புவோம். உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி, வணக்கம்.
9: ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம், பூணும் நல்லறுத்தோடு இங்கு பெண்ணொரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நானும் மச்சமும் நாய்க்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம், பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ.
1: இந்த பாடல் எந்த கவிதையில இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட புதுமை பெண் தாங்க. இதை எழுதினது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தலைவர் பாரதியார் தான். பாரதியார் அந்த காலத்திலேயே பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்தவர். அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வாழப்பழக நிகழ்ச்சியில குடும்பத்துல வீட்டு வேலை பெண் மட்டும்தான் செய்யணுமா, ஏன் ஆண்கள் செய்யக்கூடாதா? வீட்டு வேலைங்கிறது எல்லாருக்கும் பொதுதானங்க. இப்படி பல ஸ்பைசியான க்வெஸ்சன்ஸ் கேட்க போறோம்.
12: வணக்கம்க்கா, உங்க பேர் என்ன?
13: என் பேர் அர்சமணிமா.
12: என்ன வேலை செய்யறீங்க?
13: ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறேன்.
12: ஓகேக்கா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலைகள் வந்து நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்களா இல்லை உங்கள் கணவரும் பகிர்ந்து செய்கிறாரா?
13: நான் வேலைக்கு போயிட்டேன்னா எங்கள் வீட்டுக்கு சாமான் கழுவார், சாப்பாடு செய்வார், வீடு வாசலாம் பெருக்குவார், எல்லா வேலையும் செய்வார், பசங்களை குளிப்பாட்டுவார், பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பாரு, எல்லா வேலையும் செய்வார்.
12: இப்போ இந்த மாதிரி பகிர்றதுனால உங்களுக்கு வந்து வெளியில் போய் நீங்கள் வேலை செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
13: உதவியாக தான் இருக்குது. ரெண்டு பேரும் வேலை செய்யணும் தான் குடும்பத்தை தோணிய முடியும். ஒருத்தவங்க சம்மன் கடன் கொடுத்தா ஒருத்தவங்க சம்மன் எடுத்து வச்சா ஒரு பொண்ணு வச்சுருக்குறோம், பொண்ணுக்கு நகை நட்டு வாங்கி கல்யாணம் பண்ணி வைப்போம்.
12: இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ பசங்கக்கா இருக்காங்க?
13: மூணு பசங்க, ஒரு பொண்ணு, ரெண்டு பையன்.
12: இப்போ நீங்கள் வீட்டு வேலை கொடுக்குறதுனா உங்கள் பொண்ணுக்கு மட்டும் கொடுப்பீங்களா இல்லை ரெண்டு பேருக்கும் சமமாக?
13: இல்லை, எங்கள் பசங்க செய்வானுங்க. அவனுங்க வந்து ஒரு கடைக்கு ஒரு அது இது பாங்கு போவானுங்க. வீட்டில் வந்து பாப்பா தண்ணி குடிப்பா, யானை மனதோட வீட்டுவாசப்படுத்தா.
12: அப்போ அப்போ உங்கள் கண்ணோட்டத்தில் வந்து வீட்டு வேலைங்கிறது இரண்டு பாலினத்திற்குங்கிறதாங்கிறது கரெக்டாக இருக்குது.
13: கரெக்டாக இருக்குது.
12: அந்த மாதிரி
13: பாகுபடுத்தாதான் அது வீட்டு வேலை. கலேஜா போட்டு வச்சிருந்தாலும் இல்லை. இப்போ இந்த வேலை இப்படி தட்டு இப்படி இருக்கா, அதை எடுத்து வைக்கணும். அது வந்து நம்ம லேடிஸ் தான் எடுத்து வைக்கலாம், இல்லை ஜென்ஸ் கூட எடுத்து வைக்கலாம். அப்போதான் அந்த வீடு சுத்தமாக இருக்கும். ஒரு ஊடு பெருக்கணும்.

0: படிக்க வைக்க முடியல, அதனால அவள் வேலைக்கு போகிறா. நான் என் பொண்ணு நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறோம். நாங்கள் ரெண்டு பேர் தான் குடும்பத்தை பார்த்து வீட்டுக்கார சேர்த்ததுக்குலாம் அவ்வளோ கடை 3 லட்சம் ரூபாய்க்கு அதை நாங்கள் தான் அடைச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆனால் சிங்க பெண் தான். நான்
1: கண்டிப்பாக
0: கஷ்ட வேலை தான். எங்கள் பொண்ணு வயசு பொண்ணாக இருந்துட்டு கஷ்ட வேலைக்கு போகுது.
1: நன்றிக்கா. வணக்கம்மா, உங்கள் பெயர் என்ன?
2: என் பெயர் ஹேமா.
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
2: ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்.
1: ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலைகள் வந்து நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்களா, இல்லை உங்கள் கணவரும் பகிர்ந்து செய்கிறாரா?
2: இல்லை நான் மட்டும்தான் செய்கிறேன்.
1: அது ஏன் அப்படி இருக்குமா?
2: ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆண் பிள்ளைங்கனா வேலை செய்யக்கூடாதுன்ற மென்டாலிட்டியில் வளர்ந்ததுனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான்.
1: இப்போ உங்களோட கண்ணோட்டத்தில் கேட்குறேன், வீட்டு வேலைங்கிறது பெண்கள் மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆண்கள் பெண்கள் இதில் வந்து பாகுபாடின்றி செய்யணும்னு நினைக்கிறீங்களா?
2: ஆண் பெண் பாகுபாடின்றி எல்லா வேலையும் ஷேர் பண்ணி செஞ்சால் நல்லா இருக்கும்.
1: அப்படிங்களா? இப்போ வந்து உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்களா?
2: ஆ, ஒரு பொண்ணு இருக்கா.
1: அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க?
2: பிஜி பண்ணிட்டு இருக்கா.
1: இப்போ அவங்கள வந்து பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி இந்த சமூகத்தில் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: கண்டிப்பாக இருப்பா.
1: ஓகேம்மா, நன்றிம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன?
3: சரஸ்வதி.
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
3: வீட்டு வேலை
1: செய்கிறேன். எங்கே இருக்கீங்க?
3: இங்கே கணபதிபுரத்தில் தான் இருக்கேன்.
1: ஆ, சரி, ஓகேம்மா. உங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலைகள் யார்? பொதுவாக பெண்கள் தான் நிறையா செய்வாரா, உங்களோட வீட்டுக்காரரும் நிறையா செய்வாரா?
3: நான் தான் செய்வேன் எல்லாம்.
1: நீங்கள் தான் செய்கிறீங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு பசங்க இருக்காங்களா?
3: ஆ, இருக்காங்க.
1: யார் யார்?
3: ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க.
1: இப்போது வீட்டு வேலை வந்து நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் சமமாக கொடுப்பீங்களா, இல்லை ஆண் பிள்ளை வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, பெண் பிள்ளை தான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா?
3: அதாவது வந்து பொண்ணு எல்லா வேலையும் செய்வாள், என்ன போல பையன் வந்து கொஞ்சம் வேலை செய்ய மாட்டான், கடைக்கு போயிட்டு வர்றது எல்லாம் பண்ணுவான். இருந்தாலும் பெரும்பாலுமா பொண்ணு தான் எல்லா வேலையும் செய்வாள், வீடு பெருக்கு வேலை எல்லாமே.
1: நீங்கள் நினைக்கிறீங்களா, ஐ மீன் உங்களோட கண்ணோட்டத்தில் கேட்குறேன், நீங்கள் வந்து ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யக்கூடாது, பெண்களுக்கு தான் அது அந்த வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை நினைக்கிறீங்களா?
3: இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாம். ஒருத்தவங்க ஒத்துட்டு செய்யறவங்களும் இருக்காங்க. அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு புடிவாதமா பெண்கள் மட்டும் செய்யணும், நாங்க ஆண்கள் செய்ய மாட்டோம் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க.
1: அந்த எண்ணத்தை நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களா, சரின்னு நினைக்கிறீங்களா?
3: அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் தப்பு தான் நினைப்பேன்.
1: ஓகே, ஓகே. அப்புறம் இப்போ உங்க முன்ன என்ன படிச்சுட்டு இருக்காங்க?
3: காலேஜ் போறாங்க.
1: அவங்கள நீங்க எப்படி சுதந்திரமா வளர்க்க ஆசைப்படுறீங்களா? பாரதி கண்ட புதுமை பெண் உங்க பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
3: இருக்கு, கண்டிப்பா.
1: நன்றிம்மா. வணக்கம்க்கா, உங்கள் பேர் என்ன?
4: என் பேர் பிரியா.
1: என்ன வேலை செய்கிறீங்க?
4: நான் வைஷ்ணவால வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன்.
1: சரிக்கா. இப்போ உங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலைகள் வந்து நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்களா, இல்லை உங்கள் கணவரும் பகிர்ந்து செய்கிறாரா?
4: ரெண்டு பேருமே செய்வோம். இப்போதைக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன், அவர் வந்து செய்வார்.
1: அப்படிங்களா? இப்போ நீங்கள் உங்களோட கண்ணோட்டத்தில் வந்து வீட்டு வேலை வந்து பெண்களுக்கானது தான், இல்லை ஆண்களும் பெண்களும் அதில் வந்து பாகுபாடின்றி செய்யணும்னு நினைக்கிறீங்களா?
4: ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யணும். நான் செய்யாத போது அவர் செய்வார், அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேருமே செய்வோம்.
1: இப்போ வந்து பாரதியார் கண்ட புதுமை பெண் மாதிரியா?
4: ஆமாம், ஆமாம்,
1: கண்டிப்பாக. நீங்கள்
4: கண்டிப்பாக அப்படிதான். இப்போதைக்கு நானும் தனியாக தான் வேலை செய்கிறேன், செஞ்சு நான் இப்போ என் பிள்ளைங்களை நான் தான் காப்பாற்றுறேன்.
1: சூப்பர்க்கா, வாழ்த்துக்கள்.
5: வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
6: என் பேர் கிரீஷ் தேவ். நான் இங்கே எம்ஓபி காலேஜில் வந்துட்டு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
5: நீங்கள் வீட்டு வேலைகள்லாம் செய்வீங்களா சார்?
6: ஆ, கண்டிப்பாக செய்வேன்.
5: என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்வீங்க சார்?
6: நம்ம வீடு நம்ம தானே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நான் பெருக்க தெரியாது எனக்கு, மாஃப் பண்ணுவேன். அப்புறம் பாத்திரம் கழுவ தெரியாது, அவங்க பாத்திரம் வந்துட்டு அதை கழுவி வச்சாங்கன்னா நான் வந்துட்டு தண்ணியை போட்டு அதை வந்துட்டு அலசிடுவேன். அடுத்தது ஃபிஷ் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுவேன், தூசிலாம் அடிப்பேன், ஒட்டரெலாம் அடிப்பேன். அதுக்கப்புறம் காய்கறி வாங்கிட்டு வருவேன், ப்ரொவிஷனல்ஸ்லாம் ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வருவேன்.
5: இப்போ இந்த ஷேர் த லோடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார், அது தேவையா தேவையில்லையா?
6: கண்டிப்பாக தேவை. இப்போ எல்லாரும் வந்துட்டு, இப்போ நானும் வந்து ஹெவி லோடு எடுத்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எனக்கும் கஷ்டமா இருக்கும். இன்னும் யாராவது ஒருத்தர் பார்ட்னர்ஸ் யாராச்சும் வந்துட்டு ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணா எனக்கு ஈஸியாக தானே இருக்கும், டைம் சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக தேவைதான்.
5: தேங்க்யூ ஸோ மச் சார்.
6: ஓகே.
5: வணக்கம் சார், உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
7: வணக்கம், என்னுடைய பேர் வந்து துர்காராம். நான் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் டெக்னிக்கல் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன்.
5: சொல்லுங்கள் சார், நீங்கள் உங்கள் வீட்டில் வேலைகள்லாம் செய்வதுண்டா?
7: தாராளமாக, எங்கள் வீட்டு வேலை எல்லாமே நான் செய்வேன். நான்
5: என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்வேன்?
7: மனைவியோட வேலைகள், என்னென்ன வேலைகள், இப்போ வீட்டு வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு 100% வேலைனா 50% நானும் கூட வந்து நான் செஞ்சுட்டு இருப்பேன் வேலையும்.
5: நீங்க சொல்றது கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ இந்த ஷேர் த லோடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா சார், வீட்டு வேலைகளை சரிபாதியா பிரிச்சு செய்யணும்னு, அது இப்போ தேவைங்கிறீங்களா இல்ல தேவை இல்லைங்கிறீங்களா?
7: 100%க்கு 100% சொல்ற தேவைன்னு நான் சொல்றேன்.
5: ஏன் சார் அப்படி தேவைன்னு?
7: எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெண் வந்துதான் எல்லா வேலையும்

0: செய்யணும், எல்லா வேலையும் பார்க்கணும், ஆண் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எனக்கு பிடிக்காது. வீட்டு வேலைகள் செஞ்சால் நம்ம எல்லாமே சேர்ந்து, அதை எங்களோட உரிமை அது, என்ன அவங்களோட ஷேர் பண்ணி நம்மளும் கூட வந்து செய்யணுங்கிறது என்னோட ஆசை.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
2: இன்னைக்கு நீங்க கேட்ட நிகழ்ச்சிகள்ல எல்லாமே மிகைப்படுத்தல் இன்றி உண்மையாவும் உங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையாவும் இருக்கும் நம்புறோம். இதுக்கான மதிப்பெண்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் இது கேட்டு ஓரிரு வீடுகள்ல மாற்றம் வந்தா அதுவே பெரிய வெற்றியா நாங்க கருதுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஞ்சனா, ஜெயா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா மற்றும் காருண்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: community, our pride.
1: நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் நிவி.
2: என்னடி கேட்கணும் சொல்லு.
1: நீ எப்பவுமே குட்டி குட்டி போயம்ஸ் டிராயிங்லாம் உன்னோட பேஜ்ல போஸ்ட் பண்ணுவல்ல, இப்ப ஏன்டி அதெல்லாம் போடுறதே இல்ல?
2: அதுவா அது?
1: என்னடி இப்படி இழுக்கிற?
2: ஒன்னே இல்லடி விடு.
1: ஏ சொல்லு, ஒழுங்கா சொல்லு நிவி.
2: எல்லாரும் கமெண்ட் பண்றாங்கடி, இதெல்லாம் ஒரு டிராயிங்கான்னு நிறைய பேஜ் எல்லாம் வருதுடி, மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன்.
1: நீ ஏன் நிவி இப்படியெல்லாம் யோசிக்கிற? உன்னோட திறமைகளை நீ வளர்த்துக்கோ, அதை விட்டுட்டு யார் என்ன சொல்லுவாங்கன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க?
2: சரி ஓகே அனு, இனி நான் என் மனசுக்கு பிடிச்சத பண்றேன், யார் சொல்றதும் கேட்கல.
1: ஏ அப்படி கிடையாது நிவி, உன்னால முடியும், உன் ஒர்க்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க, நல்லதை மட்டுமே மனசுல எடுத்துக்கோ, நல்லதே நடக்கும்.
2: சரி அனு, ஐ வில் கிவ் மை பெஸ்ட்.
1: பிறர் சொல்லும் சொல்லுக்கு செவி சாய்த்து முடங்கி விடாதே, முன்னேற்ற பாதையில் செல், உன் இலக்கை அடைவாய். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 FM, நம்ம எம்ஓபிஎன் FM. இன்னைக்கு நம்ம பேச போறது பெண்கள் பாதுகாப்பை பத்தி. பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு கன்சிடர் பண்றோம். முன்காலத்துல பெண்கள் வந்து கிச்சன்ல மட்டுமே ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருந்தாங்க. இப்ப வந்து அவங்க வளர்ந்து முன்னேறி வேலைக்கெல்லாம் போகி ஆண்களுக்கு ஈக்குவலா வந்துட்டாங்க. சோ பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துல அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருக்காங்க. அப்படி இருக்கிற பெண்களோட சேஃப்டி பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச வராங்க மேகா ஃப்ரம் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ். வணக்கம் மேகா, வெல்கம் டு எம்ஓபி சிஆர்எஸ்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பேச போறது பெண்கள் பாதுகாப்பை பத்தி. சோ நீங்க காலேஜ் வரும்போது ஹவ் டு என்ஷூர் அபவுட் யுவர் சேஃப்டி மேகா?
2: ஸோ காலேஜ் வரும்போது டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி கேட்டீங்கன்னா, நான் மோஸ்ட்லி எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் எடுத்துப்பேன். ஐ மீன் ட்ரெயின்லயும் பஸ்லயும் ஷேர் ஆட்டோ இல்லைன்னா சம்டைம்ஸ் கேப் புக் பண்ணுவேன். ஸோ அந்த வர வழியிலையும் சரி, நான் மோஸ்ட்லி டெய்லியும் என்ன பண்றது என்னன்னா, மார்னிங் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே லொகேஷன் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். ஸோ தட் இஃப் இன் கேஸ் எனக்கு வந்து ஏதாச்சும் லைக் ஜஸ்ட் டு லெட் தெம் நோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஊபரில் கேப் புக் பண்ணேன் அப்படின்னா, வி ஹேவ் அன் ஆப்ஷன் லைக் வி கேன் ஷேர் த ட்ரிப் வித் பர்சன். ஸோ அந்த சேஃப்டி எடுத்துப்பேன். அண்ட் ஆல்சோ என் பேக்கில் எப்போவுமே வந்து பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், லைக் ஜஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஏன்னா எனக்கு எப்போவுமே பயம் இருக்கும். நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் 11th நான் வந்து ஸ்கூலுக்காக இருந்தாலும் காலேஜுக்காக இருந்தாலும் தனியாக தான் போயிட்டுருக்கேன். பட் ஸ்டில் சேஃப்டி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப பெரிய டாபிக். அண்ட் அந்த சேஃப்டியை வந்து கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் வந்து அந்த டவுட் இருக்குது. ஸோ அதை என்ஷோர் பண்ணுறதுக்காக மெயினாக நான் ஐ ஹாவ் அ பெப்பர் ஸ்ப்ரே வித் மீ என்னோடய சேஃப்டிக்காக. அண்ட் ஆல்சோ லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது. அண்ட் யா, இந்த ரெண்டு விஷயந்தான்.
1: இப்போ வர வர லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது இட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட்.
2: இம்பார்ட்டன்னு சொல்ல முடியாது, லைக் பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறது அது லைக் என் வீட்டில் உனே சந்தேகப்படுறாங்களா அதனால ஷேர் பண்ணுறியா அப்படின்னு கூட வரும். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி டெய்லி பேசிஸில் அதை பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு தோணலை. பட் சம்டைம்ஸ் நான் கேப் புக் பண்ணும்போது மட்டும் ஐ ஷேர் த ட்ரிப் வித் அதர்ஸ் இஃப் ஐ சஸ்பெக்ட் த பர்சன் ஐ எம் கோயிங் வித் அப்படிங்கும்போது மட்டும்.
1: ஓகே மேகா, ஸோ இப்போ ஒரு பொண்ணுக்கு ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நிறையாவே இருக்குது. மெயினாக வந்து 8 மணிக்குள்ளே அந்த கர்ஃப்யூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. எஸ்பெஷலி நான் வந்து ஒரு மீடியா ஸ்டூடெண்ட், மீடியாவில் வந்து இந்த டைமுக்குள்ளே அது முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் ஓவர் நைட்டில் நான் வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷூட் போகிறதா இருக்கட்டும், தே வோன்ட் அலோ வீட்டில் வந்து. என் வீட்டில் அப்படின்னு இல்லை, பொதுவாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்து நைட் டைம் உனக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசன்னால். ஸோ அந்த ஒரு மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இங்கே போகிற அப்படின்ட்டு அட்லீஸ்ட் ஃபார் எவ்ரி 2 hours அவங்க கால் பண்ணி கேட்பாங்க வீட்டில் இருந்து, எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என் வீட்டில் அவ்வளோ நடக்கிறது இல்லை, பிகாஸ் நான் கொஞ்சம் ரெகுலர் பேஸில் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். பட் அது நிறையா பேர் வீட்டில் வந்து அவங்களோட பயத்தை வந்து நம்ம மேலே திரிப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, இந்த மாதிரி உமன்ஸு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். பட் ஸ்டில் நம்மளோட ஃப்ரீடமை வந்து அதை ஸ்டாப் பண்ணும், நம்மளோட இண்டிபெண்டன்ஸை வந்து அவங்களோட பயம் ஸ்டாப் பண்ணும். ஸோ பொதுவாக கேட்டிங்கன்னா கர்ஃப்யூ அப்படிங்கிற பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது.
1: ஸோ பொதுவாக பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பேசிகிட்டு இருந்தோம். ஹவு ஷுட் சொசைட்டி ட்ரீட் உமன் மேகா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
2: ரொம்ப வருஷமாக ரொம்ப டிக்கேடாக பேசப்பட்டுருக்க டாபிக் தான் உமனை வந்து ஈக்குவல் ஆக்குங்க, ஈக்குவல் ஆக்குங்க, ஈக்குவல் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிடச்சிருச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை தான். இப்போ என்ன தான் நீங்கள் இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி, பெண்கள் வளர்ந்து ஈக்குவல் பேக்கு வந்துட்டாலும், ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டாலும், உமனோட சேஃப்டி வந்து இனிமேல் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் உமனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஈவன் இப்போ அவங்க கிச்சன்லேருந்து வெளியே வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறத விட அங்கே இருக்க ஒரு மேல் ஒர்க்குக்கோ, அங்கே இருக்க ஒரு மேல் ஒர்க்குக்கு வந்து ப்ரொமோஷன் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உமன் அவங்களால அவங்கள ஒர்க் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுலேயே தெரியும் லைக் ஈக்குவல் லெவலில் வந்து உமனையும் மெனையும் அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்து ஈக்குவல் பேவும் வந்து நிறையா கிடைக்காது. லைக் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் போகிறேன் அப்படிங்கும் போது மெயினாக நான் மீடியா ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது ஃபீல்ட் ஒர்க் வந்து நிறையா அனுப்ப மாட்டாங்க. பிகாஸ் வந்து உமன் அவ்வளோ எஃபோர்ட் போட மாட்டாங்க. உமன் வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறது. ஃபிசிக்கலி மின்னா ரொம்ப நாள் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் வந்து அந்த லைக் நான் ஒரு ஐடியா அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லை யூ கான்ட் டூ திஸ் பிகாஸ் யூ ஆர் அ உமன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டிலாக வந்து என்னதான் லைக் ஸ்டில் உமன் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலும் சட்டிலாக அந்த மிசோஜினி இருக்கோ அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இன்னர் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக அவங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆகட்டும், உமனோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு எனக்கு அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் தான்.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க மேகா. ஸோ டு யூ ஆல்சோ ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸஸ் தட் யூ வுட் லைக் டு ஷேர் டு த லிசனர்ஸ்?
2: ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. பிகாஸ் வந்து 100ல் அட்லீஸ்ட் 80% ஆஃப் த உமனாச்சி தே வுட் ஹவ் ஃபேஸ் சம் கைண்ட் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரிகார்டிங் திஸ் உமன் சேஃப்டி. ஸோ வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் வந்து மெயினாக என்ன அப்படின்னா அதை நம்ம வி காண்ட் ஈவன் கம் அவுட் ஆஃப் இட். பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் அதை நம்ம வெளியே சொல்லணும் அப்படின்னு நினச்சாலே வந்து இல்லை சின்ன வயசில் நடந்தது தானே அது எதுக்கு இப்போ சொல்லிட்டு அப்படின்ட்டு அதை தானே சொன்னால் தே ஓன்ட் ஈவன் லிசன் டு அஸ் லைக் உமன் பேசுறத கேட்கறது கூட எங்கள் பாதி பேர் வந்து ரெடியாக இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க உமன் அவங்க லைக் புலம்பிட்டு இருப்பாங்க தே அவங்க காசிப் தான் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறது எதுக்கு பெருசாக கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இங்கே ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பேசுகிறத கூட கேட்க முடியாது. பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா நடந்திருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தடவை 8 o'clock மேலே வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிருந்தேன் அப்பா வந்து பிக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஜஸ்ட் லைக் தட் யாரோ ஒரு அங்கிள் வந்து ரேட் என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு போனாங்க. லைக் இது டெய்லி பேஸிஸில் நடக்கிற ஒரு நடந்த பல எக்ஸ்பீரியன்ஸஸில் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். பட் சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து ஐ வாஸ் இன் அ காலேஜ் யூனிஃபார்ம் ஐடி கார்டு போட்டுட்டு ப்ராப்பராக தான் இருந்தேன். ஏன் இப்படி கேட்குறாங்க? அதுவும் 8 o'clock அவ்வளோ டிராஃபிக்கான ரோட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்க ஒரு இதுலேயும் எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். ஐ மீன் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன் அவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ரொம்ப வல்னரபுளான டாபிக் தான். பட் ஸ்டில் வந்து எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அந்த ஸ்பிளிட் செகண்ட்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ டெய்லி பேசிஸ்லேயே இங்கே நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அண்ட் அது நிறைய பேர் வந்து இது இப்போ நான் இதை வெளியே சொன்னேன்னா நீ வந்து உடனே அவங்கள அடிச்சிருக்கணும் உடனே அவங்கள திட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத ஐ மீன் அப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் கூட எனக்கு இருக்காது. அப்புறம் எப்படி நான் வந்து லைக் எப்படி ஃபைட் பேக் பண்ண முடியும்? லைக் ஐ மீன் அ வல்னரபிள் ஸ்டேட் அப்படி அந்த ஒரு செகண்டாக இருந்தாலும் சரி எனக்கு அது ரொம்ப வல்னரபிள் ஸ்டேட்டுக்குள்ளே நான் போயிடுவேன். ஸோ அந்த ஒரு செகண்டில் வந்து நான் எந்திரிச்சு இல்லை அதை ப்ராசஸ் பண்ணி திரும்பி ஃபைட் பேக் பண்ணுறக்குள்ளே அந்த பர்சன் அதை கடந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு அதுக்கப்புறம் 2 days ஆகட்டும் 2 weeks ஆகட்டும் அது என் மண்டேல ஓடிட்டு தான் இருக்கும். இன்னுமே வந்து எனக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கீழே நிற்கிறக்கு நிற்கும் போதும் எனக்கு அதான் தாட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகம் நான் நிற்க முடியாது. அது ஒரு செகண்டாக இருந்தாலும் இட் ஹேஸ் மேட் அ பிக் இம்பேக்ட் டு மீ. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு நடக்கலாம். பட் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அ உமன் இஸ் டு லிவ் இன் த சொசைட்டி. ஜஸ்ட் டு லிவ் இன் த சொசைட்டி அப்படிங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் நான் பார்க்குறேன்.
1: ஸோ எல்லா பொண்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறையா. ஸோ அதே மாதிரி நானும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து டெய்லி ரேடியோ ஸ்டேஷன் நைட் ஒரு 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி நிறையா ஷிஃப்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ டெய்லி ஈவன் ஐ யூஸ் டு ட்ராவல் பை பஸ். ஸோ அங்கே நிறையா ஆண்கள் கேலி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கேட்ட மாதிரி ரேட் என்ன அதெல்லாம் கேட்குறதா இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி நீ திருப்பி அடிச்சிருக்கலாம், நீ திருப்பி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம என்ன பண்ண முடியும்னு நமக்கு சுத்தமாக தெரியாது நீங்கள் சொன்ன மாதிரி. அதுவும் இல்லாமல் ஆண்களோட பலத்தை பெண்கள் வந்து ஆக்சுவலி நிஜமாகவே அது ஈக்குவல் ஆக்க முடியாது தான். ஸோ தட்ஸ் த ஃபேக்ட்.
2: அண்ட் ஆல்சோ வந்து நாட் வேர்பல் அப்யூஸை விட அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கும் போது நிறைய பேர் பார்க்குற விதமே கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும். அந்த கைண்ட் ஆஃப் இங்கே வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் மட்டும்தான் அப்யூஸ் அப்படின்னு இனிமேல் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. வேர்பலாக திட்டிட்டு தானே போனால் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்மளுக்கு அது மண்டையில் ஓடிட்டே இருக்கும். வி காண்ட் ஈவன் டூ அ ஒர்க் பீஸ்ஃபுல்லி. ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அபியூஸ் தான். அதையும் இங்கே பீப்புள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆல்சோ நம்ம ரோட்டில் போட்டிருக்கும் போது அவங்க கொடுக்குற க்ரீப்பி லுக் வந்து நம்ம அது நம்ம அவங்க பார்த்த அந்த லுக் வந்து நம்ம மண்டைக்குள் ஓடிட்டே இருக்கும். தோவி டென் டு இக்னோர் இட், இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இட்ஸ் சம்திங் நாட் நார்மல். இட் சுட் பி நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ நார்மல் திங்.
1: ஸோ ஒரு பொண்ணை பார்க்குறதாகவும் இருக்கட்டும், ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ அது ஒரு பொண்ணுக்கு வந்து இட் வில் பி அ டிஸ்டர்பிங் ஃபேக்டர் ரைட் தேர். ஸோ மேகா, நீங்கள் சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுறீங்களா?
2: யா, கண்டிப்பாக.
1: ஸோ எதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க? ஓகே, ஸோ இன்ஸ்டாவில் மற்ற பெண்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேக் மெசேஜஸ் இல்லை த்ரெட்னிங் மெசேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா?
2: எனக்கு ஃபேக் மெசேஜஸ் வந்ததில்ல, ஆனால் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு, ஷேர் பண்ணலாமா?
1: எஸ் ஷியூர் மேகா.
2: ஸோ என்னன்னா வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ லைக் கண்டினியூஸாக ஒரு ஐடியில இருந்து ஸ்டாக்கிங் மெசேஜஸ் வந்திருக்கு. லைக் அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கு. அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணலை. லைக் ஏதோ மெசேஜ் ரெக்வஸ்ட்டில் தான் இருக்கும், ஒழுங்காக ரிப்ளை பண்ணலை. பட் ஸ்டில் வந்து கண்டினியூஸ் மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. இவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காகி பிளாக் பண்ணிட்டாங்க, ஆப்வியஸ்லி அதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒரு நாலு ஐடியிலேருந்து திரும்பி அதே மாதிரி மெசேஜஸ், நாலு ஐடியும் பிளாக் பண்ணிட்டான். இப்போ அவங்க பிளாக் லிஸ்ட்ல வந்து ஒரு 30 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே எத்தனை அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணணும்னு தெரியல. ரீசெண்டாக அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்லேருந்து திரும்பி மெசேஜ் வந்துச்சு. அந்த அக்கௌண்ட்குள்ளே போய் பார்த்தா இந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. கேப்ஷனில் வந்து நீங்கள் ஏன் என்னை பிளாக் பண்ணீங்கன்னு தெரியல, யூ ஹாவ் டு அன்பிளாக் மீ, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேரி யூ, அந்த மாதிரி கேப்ஷனில் ஒரு லாங் கேப்ஷன் போட்டிருந்தாங்க. இது வந்து அது நெக்ஸ்ட் 2 days வந்து அவங்க காலேஜே வரல. லைக் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு முன்னாடி போய் இவ்வளோ ஸ்டாக் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க. அது வந்து இவங்க வந்து ஆக்சுவலி இங்கே இருக்கு, சென்னையில் இருக்காங்க, அவங்கள நேட்டிவ் வந்து வேறு, இவங்க நேட்டிவில் போய் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு போய் ஒருத்தவங்க ஸ்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் தட்ஸ் நாட் நார்மல். அது எப்படி அவங்க நார்மலாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னே வந்து எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து ஃபேக் 30 அக்கௌண்ட்டு எத்தனை அக்கௌண்ட் பிளாக் பண்ண முடியும் ஒரே நேமில்? அத்தனை அக்கௌண்ட் அவங்க பிளாக் பண்ணியும் இன்னொரு அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு லைக் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி போய் போஸ்ட் போட்டு, இவங்க உடனே அவங்க பேரண்ட்ஸ் சேஃப்டியும் யோசிக்கணும்ல, வீட்டுக்கு முன்னாடி யாரோ வந்து நின்று இந்த மாதிரி கேப்ஷனில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல அவ்வளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னதில் எனக்கு இது ரொம்ப லைக் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமா டார்ச்சர் பண்ணுறதில்ல அப்படின்னு தோணுச்சு. சோஷியல் மீடியாவில் உன்னோட சேஃப்டியை பற்றி நம்ம டெய்லியும் அட்லீஸ்ட் மீன் வீக்லி ஒரு நியூஸாச்சு பார்க்குறோம் மினிமம். ஏன்னா டெய்லியும் வந்து ஃபேக் அக்கௌண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபோட்டோஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒருத்தவங்களோட ஃபோட்டோவாக அவங்களுக்கு தெரியாமல் வேற ஒரு பேஜில் யூஸ் பண்ணுறதே வந்து எனக்கு தெரிஞ்சப்போ என்னோடய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. என் ஃபோட்டோ எடுத்துகிட்ட கோட்ஸ் எல்லாம் போட்டு போடுவாங்க. லைக் அவங்க லைக் எனக்கு முன்னாடி ஒரு அக்னாலேஜ்மெண்டாச்சும் கொடுத்துட்டு பண்ணியிருக்கலாம், ஒரு எல்ஸ் கேட்டிருக்கலாம் இஃப் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் திஸ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்ஃபர்டபிலிட்டியே யோசிக்க மாட்டாங்க. லைக் நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போமா இல்லையா, நம்மளோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்களே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைக் ஃபீலிங்கே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் நம்மளை இன்னும் பார்க்குறாங்க. அதனால தான்

0: ஆப்ஜெக்டிஃபிகேஷனும் நம்ம மேலே நிறைய, ஐ மீன் உமன் மேலே நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து தோணும்.
1: ஸோ பெண்களுக்கு இன்னும் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா?
0: பேசிக் ரெஸ்பெக்ட் தான் எதிர்பார்க்குறேன். லைக் வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மீன் ஒரு வீடு இருந்துச்சுன்னா உமன் எந்த வழியும் பார்க்கக்கூடாது, ஃபுல்லாக மென் தான் பார்க்கணும். லைக் நான் கேட்குறது பேர் மினிமம் அவங்க பண்ணுற, மீன் மென் வந்து பேர் மினிமம் பண்ணாலே நான் இவ்வளோ பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க அதை ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்துட்டு நான் நைட் ஃபுல்லாக அவங்க கூட இருந்தேன் பட் ஸ்டில் யூ ஆர் சேஃப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த உமன் எல்லாம் வந்து அந்த ஆப்போசிட் ஜெண்டர் பர்சனை வந்து அப்படியே தெய்வ லெவலில் தே அப்ரிஷியேட் ஹிம். தட்ஸ் அ பேர் லைக் தட் இஸ் வாட் ஹீ ஷுட் டூ. லைக் ஐ எம் நாட் சேயிங் அதர் பர்சன் உன்னோட சேஃப்டியை என்ஷோர் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, பட் வந்து ஒரு பர்சன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கல அப்படிங்கிறதே இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது பேர் மினிமம், அது அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ அதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.
1: ஏன்னா ஒரு சின்ன குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் யாருமே இந்த உலகத்தில் சேஃபாக இருக்கிறதே கிடையாது.
0: பட் எனக்கு என்ன பிடிச்ச ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடியும் சேஃப்டியாக இருந்ததில்லை, இப்போவும் சேஃப்டியாக இல்லை, பட் அட்லீஸ்ட் இப்போ நம்ம அதை வாய்ஸ் அவுட் பண்ண வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஷோ ஆகட்டும், இல்லை வந்து சோஷியல் மீடியா, அதுக்கு ஒரு அந்த வகையில் ஒரு சோஷியல் மீடியா ஒரு சேஃப் பிளேஸாக இருக்குது. ஓகே, சோஷியல் மீடியாவில் போய் வாய்ஸ் அவுட் பண்ணலாம். பிகாஸ் வந்து எனக்கு மட்டும் இப்படி நடந்திருக்கும் அப்படி நினச்சிருப்பேன், பட் ஓகே இன்னொரு பர்சனுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கும்போது வி ஃபைண்ட் சம் சேஃப் ஸ்பேஸ். ஓகே,
1: தொடர்ந்து கேட்கலாம் விமன் சேஃப்டி பத்தி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8. It's been a very long time since we went to the theater or mall. Can we go for a movie or shall we go eat somewhere?
2: Yeah, we'll just go to the theaters and watch some nice movie.
1: Okay, fine. Your wish. Did you notice there are 2 people in the bike following us for a very long time?
2: Oh, really? Just do one thing. We'll share our location and our phone numbers to the parents.
1: நாங்கள் எங்கள் சேஃப்டியை பார்த்துக்கிட்டோம், நீங்களும் உங்கள் சேஃப்டியை பார்த்துப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOPCRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். வெல்கம் பேக், யூ ஆர் லிஸ்னிங் டு MOPCRS 107.8. ஸோ உங்களுக்கு நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸஸில் நீங்கள் ஏதாவது ஃபைட் பேக் பண்ண நினச்சிருக்கீங்களா?
0: பண்ணணும், ஆப்வியஸ்லி அந்த கோபம் நம்மளுக்கு இருக்கும். எனக்கு வந்து நான் எனக்கு ஃபிசிக்கலி நான் அப்யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னே வந்து, பிகாஸ் இப்போ நான் இப்போ தான் நம்ம வந்து குட் டேஜ் ஆகட்டும் பேட் டேஜ் ஆகட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை என் ஃபேமிலி கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி அம்மா ஃபேஸிங் ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் சும்மா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அண்ட் தென் ஐ வாஸ் லைக், அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அதுக்கப்புறம் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்கிறேன் இட்ஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் ஃபார் மீ வீட்டில் சொல்கிறது அப்படின்னு எனக்கு இதாயிருச்சு.
1: லைக் நீங்கள் ஃபைட் பேக் பண்ணியா?
0: ஸோ வந்து இப்போது எனக்கு அது ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் யா கண்டிப்பாக ஃபைட் பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஸ்டில் ஒவ்வொரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுற டைம் வந்து, பிகாஸ் இத்தனை பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தால் அதுக்கு அடுத்த தடவை நம்ம ஸ்ட்ராங்காகிடும், ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். பட் ஸ்டில் ஃபைட் பேக் பண்ணுற அளவுக்கு நான் பர்சனலி நான் ஸ்ட்ராங் ஆகணும் பட் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு கேட்டதில்ல. சோஷியல் மீடியா த்ரெட்டனிங், சோஷியல் மீடியா அப்யூசஸ் எல்லாம் ஐ கேன் ஃபைட் பேக், பட் நேரில் ஃபார் ஸ்பிட் செகண்ட் நான் எதிர்பார்க்காத போது நடக்கிற ஃபிசிக்கல் அப்யூஸை ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் எவர் ஃபைட் பேக் இட்.
1: இப்போது நிறையா பேர் வீட்டில் பெண்கள் வந்து அவங்க வீட்லேயே நிறையா சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் வந்து தே வில் ஸ்டார்ட் ஃபேஸிங் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா?
0: நடந்தே இருக்கு. பிகாஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நான் இப்போ எங்கள் அப்பா கூட க்ளோஸ் இல்லை, பிகாஸ் வந்து சேஃப்டி இல்லை, சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்கள் அம்மா வந்து லைக் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆப்வியஸ்லி நீ வந்து எனக்கு வந்து சிப்ளிங்ஸ் இல்லை, ஐம் ஆ சிங்கிள் சைல்ட். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து நீ அப்பா கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஸ்டில் ஏன் எதனால் லைக் இங்கே வந்து பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் மேல் அவங்க ஒரு உமன் சேஃப்டி பற்றி கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஸ்டில் நம்ம என்ன தான் பேசிகிட்டு இருந்தாலும் உமனை தான் அடக்க பார்க்குறாங்களே தவிர தேர் நாட் சேயிங் தேர் நாட் ஈவன் டீச்சிங் மென் இல்லை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் ஒரு ஒரு என்ன சொல்கிறது பேசிக் ரெஸ்பெக்ட் நீ உமனுக்கு கொடுக்கணும், அந்த உமனோட கம்ஃபர்டபிலிட்டியை நீ புரிஞ்சுக்கணும், அவங்களோட கன்சென்ட்டை நீ கேட்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் எங்கள் மென் வளர்க்குறாங்களோ அப்படின்ட்டு வளர்க்குறாங்க. ஸோ எனக்கு எப்பவுமே அந்த கேள்வி இருக்கும், ஏன் என்னை மட்டுமே எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க எப்போ கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காது அப்போ கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. என் வீட்டில் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்னா இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஒரு இடத்துல என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும், என்னால் என்னோட கம்ஃபர்டபிள் அவங்க அவங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் இருக்கும்போது நான் என்னோட கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் இருக்கணும்ல. அட்லீஸ்ட் நான் ஹோமில் இருக்கேன், நான் வந்து வெளியே எங்கேயுமே ஸ்டே பண்ணல, தட்ஸ் மை ஹோம். ஹோமில் கூட நான் வந்து என்னோட சேஃப்டி பார்த்துக்கணும், நான் இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இப்படி தான் சிட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதை விட ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறு எங்கேயும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. வேறு எங்கே தான் நான் சேஃபாக இருக்கிறது, என்னோடய வீட்லேயும் என்னால் சேஃபாக இருக்க முடியல அப்படிங்கும்போது.
1: ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம், ஏன்னா இப்போது நிறையா நியூஸஸ் இப்படியே வருது லைக் அப்பாவே மகள்கிட்ட தப்பாக நடந்து இந்த மாதிரி நிறையா வருது. ஸோ ஆண்களோட கண்ணோட்டம் எப்போவுமே கரெக்டாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ அதனால கூட வீட்டில் எல்லோரும் இப்படி சொல்லி வளர்க்குறாங்களோ அப்படி கூட இருக்கலாம்,
0: அதனால தான் இப்படி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் என்னோடய குவெஸ்டின் என்ன, ஏன் உமனை அடக்குறீங்க அப்படிங்கிறது தான். அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கனால லைக் பேசிக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மென் ஒரு உமனை டிஸ்கிரிமினேட் பண்ணால் உமன் கிட்ட தான் எல்லோரும் ஐ மீன் பார்க்குற தேர்ட் பர்சன் வந்து உமன் கிட்ட தான் போய் நீ இன்னும் இன்னும் லைக் இன்னும் நீ வந்து அடங்கி இருக்கணும், நீ தான் சரியாக இருக்கணும், நீ தான் சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இவங்க இவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணுறவங்கள யாரையும் போய் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்படி ஒரு நியூஸ் அவங்க பார்க்குறாங்க, ஐ மீன் அப்பா வந்து பிள்ளைய அப்யூஸ் பண்ணுற நியூஸ் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க லைக் தே ஷுட் டீச் த மென் இன் தயர் ஹோம் லைட் ஹோம் ரைட். ஏன் வந்து உமன் அடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி.
1: ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்களோட பலமும் பெண்களோட பலமும் ஒன்று கிடையாது. ஸோ நீங்கள் அடங்கி போனால் லைக் ஓடுசே அவங்க தப்பாக நடந்துக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியும் இருக்கலாம். பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா பெண்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் ஆண்களும் இருப்பாங்க அப்படின்னு.
0: அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா ஆண்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். அவங்களுக்கு அந்த பேசிக் அறிவு கூட இல்லையா பெண்களோட இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படின்னு தான் நான் கேட்க தோணுது. ஏன்னா நம்மளோட வேயை பொறுத்து தான் அவங்களோட வே இருக்கணும்னா அவங்களுக்கும் ஒன்று காமன் சென்ஸ் இல்லையா, என்னோட கம்ஃபர்டபிலிட்டி என்னோட கன்சர்ன் புரிஞ்சுக்கணும், என்னோட நான் வீட்டில் லைக் வீட்டில் பேசி பற்றி பேசும்போது நான் வீட்டில் இருக்கேன் என்னோ லைக் பேசிக் ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க தெரியாது அதர் பர்சன் அதர் ஜெண்டர் பர்சனுக்கு ஒரு அதர் பர்சனுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு தானே எனக்கு கேட்க தோணும். அவங்களோட இதுக்கு ஐ மீன் இது ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு மேன்ஸ் வேர்ல்டாக தானே நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இது ஒரு மேன்ஸ் வேர்ல்டாக தானே நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். என்ன தான் எங்கள் பாப்புலேஷன் உமனுக்கு தான் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆண்களுக்கு உமன் வந்து ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு மாறணும் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்காக.
1: அது நிறையா ஆண்கள் வீட்டில் வந்து சில ஆண்கள் வீட்டில் சொல்லி வளர்ப்பாங்க இந்த மாதிரி பொண்ணை இந்த கண்ணோட்டத்தில் பாரு லைக் என்ன சொல்கிறது ஒரு பொண்ணை மதிக்கணும் எல்லாத்தையும் சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்க அப்புறமா அவங்களோட அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்பாங்க. பட் நிறையா பசங்க வந்து அது சில டைம் கண்டுக்கவே மாட்டாங்க, நம்ம ஏன் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டில் அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அது பெண்கள் வந்து அதை ஃபேஸும் பண்ண முடியாது.
0: பிசிக்கலி நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னவோ நான் நாட் த சேம், ஆனால் வந்து அந்த அந்த ஸ்டேஜுக்கு ஏன் அது போகுது அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அந்த ஃபிசிக்கலி ஃபைட் பேக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடியே வந்து சட்டிலாக நிறையா டிஸ்கிரிமினேஷன் எங்கே நடந்திருக்கும், ஐ மீன் நீ ப்ராப்பராக உட்காரணும் நீ ப்ராப்பராக இது பண்ணணும். ஏன்னா நான் அது வரைக்கும் நார்மலாக இருப்பேன் வீட்டில், அப்போ வந்து அதுக்கப்புறம் இல்லை நீ இப்படி இருக்கக்கூடாது நீ ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிசிக்கலி ஃபைட் பேக் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை தான். ஏன்னா அந்த ஒரு அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டேட்டில் நான் எப்படி ஃபைட் பேக் பண்ணுறது, எனக்கு தாட்ஸ் ப்ராசஸ் ஆகிறக்கே எனக்கு டைம் ஆகும், எனக்கு பர்சனலி டைம் ஆகும். ஸோ ஃபிசிக்கலி ஃபைட் பேக் பண்ணுற அளவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி நடக்கும்போதே நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அந்த பையனுக்குள்ள அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே வி ஹாவ் டு ஸ்டாப் இட்.
1: அது சரிதான், ஆனால் எல்லா பொண்ணு வீட்லேயும் அவங்க ஒரு வயசுக்கு மேலே வளரும் போது ஒரு வயசுக்கு மேலதான் அவங்க சொல்லவே ஆரம்பிப்பாங்க. சின்ன வயசுல எல்லாரையும் ஃப்ரீயா விட்டுருப்பாங்க, நீ இங்க போய் விளையாடு அங்க போய் விளையாடு, யாரு கூட வேணாலும் பழகிக்கோ, யாரு கூடனா லைக் சின்ன பசங்க, பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகிக்கோ. ஸோ சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சொல்லி வளர்த்துருக்குற ஒரு இதுதான், யாரு வெளியில என்ன கொடுத்தாலும் வாங்காத, தனியா அவங்க கூட போகாத, தெரியாதவங்க கிட்ட பேசாத, இதெல்லாம் சொல்லி வளர்க்கறது தான். ஆனா எப்போ ஒரு பொண்ணு வந்து அவளோட டீனேஜ் மேபி டீனேஜ் வரைக்கும் வராளோ அதுக்கப்புறம் தான் வீட்டில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வருதோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் டீனேஜ் வந்தக்கப்புறம் தான் லைக் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ பேசிக்கலாக என்னோட அப்பா சொல்லி வளர்த்தது இது தான், லைக் இந்த மாதிரி மற்ற ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி பழகாத, இந்த செட்டு கூட பழகாத, ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும், லைக் பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் எப்படின்னு பார்த்து பழகு, எல்லாம் சேஃப்டிக்காக சொல்கிறது தான். ஆனால் சில பசங்க வந்து இப்போது இந்த காலத்தில் நல்லவங்க மாறி நடித்து அது அப்புறமா அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதோட இது உங்களுக்கு என்ன தோணுது?
0: அதாவது பசங்க நல்லவங்க மாதிரி நடித்து அதுக்கப்புறம் நம்ம லைக் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ எனக்கு பர்சனலி வந்து இன்னொரு பர்சன் நம்ம கிட்ட எப்படி பழகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் அப்படின்னு தோணும். லைக் வி கேன் கம்ப்ளீட்லி நோ ஹவு த வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த அதர் பர்சன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் என்ன தான் 5 இயர்ஸ் உனக்கு நம்மளுக்கு க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இல்லை ஒரு 5 டேஸ் க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த சேஃப்டி மெஷர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே தோணும். பிகாஸ் வந்து எனக்கு ஸ்டில் இன்செக்யூரிட்டி தான், என்னோடய சேஃப்டி நான் சேஃபாக இருக்கேனா சேஃபாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இன்செக்யூரிட்டி இன்னுமே இருக்குது. ஸோ அதனால தான் நான் எங்கே போனாலும் நான் வந்து எனக்கு எவ்வளோதான் அந்த அதர் பர்சன் க்ளோஸாக இருந்தாலுமே அந்த இடத்துல நான் சேஃபாக இருக்க எவ்வளோக்கு எவ்வளோ மெஷர்ஸ் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்துப்பேன். பட் ஸ்டில் எனக்கு ரீசன்ட் பாஸ்ட் மந்த்ஸாக வந்து அந்த கான்ஷியஸ் லைக் வெளியே போனாலும் அவங்க தூங்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்லீப் அவுட் நைட் அவுட் போனால் எல்லா இடத்துலையும் நான் கான்ஷியஸாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்செக்யூரிட்டிலேயே வந்து இருப்பேன். மெயின்லி பிகாஸ் அதுதான் என்னோடய சேஃப்டி அங்கே வந்து ஒரு குவஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் வந்து என்னோடய சேஃப்டியை வந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது. ஸோ வந்து 24/7 வந்து ஐ ஹாவ் டு பி சேஃப் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கேன். பாஸ்ட் 2-3 மந்த்ஸாக எனக்கு அது ரொம்ப மென்டலி ரொம்ப ஒரு பேட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. பட் ஸ்டில் அதில் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இன்னுமே அது கொஷின் மார்க்காக தான் இருக்குது. நம்ம வந்து தைரியமாக கான்ஷியஸ் ஐ மீன் ஓவர் கான்ஷியஸாக ஓவர் ப்ரொடெக்ட் என்னை நானே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பேன், என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு லொக்கேஷன் அமைச்சிட்டு பேப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நான் சேஃபாக இருக்கேனா இல்லையான்னு பார்த்துட்டு 24/7 நான் கான்ஷியஸாக இருக்கேனா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் போனாலும் அங்கே யாராச்சும் பேட் இன்டென்ஷனோட பார்க்குறாங்களா இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க அங்கே சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. ஸோ சேஃப் பிளேஸ் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சு எனக்கு சேஃப் பிளேஸே இல்லை இந்த சேஃப்டி ஒரு விஷயத்தில் கேட்டிங்கன்னா. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஒரு மீன் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் எவ்வளோ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அட் சம் எல்லா அவங்க கூட இருக்க எல்லா செகண்டும் நான் என்னோட சேஃப்டியை வந்து.
1: ஏன்னா பர்சனலி எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு வந்தது. பிகாஸ் நான் ஸ்கூல்லேருந்து படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன், ஒரு 14 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே. பட் போன வருஷம் அவன் நடந்துக்கிட்ட விதம் அது ஒரு தப்பான ஒரு விதம். ஸோ நல்லா பழகிட்டு லைக் ஏதோ ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடிச்சு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது பொண்ணுங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ ஏன்னா பேப்பரை திறந்தாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் லைக் பாதி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தான் அதில் நியூஸ் வராது. ஸோ இப்போ நிறையா பொண்ணுங்க வந்து பிளைண்டாக நம்புகிறாங்க எல்லாரையும். ஸோ பொண்ணுங்க மட்டும் இல்லை ஜென்ரலாக எல்லாருமே நம்புவாங்க, பட் பொண்ணுங்க இன்னும் அதிகமாக நம்புகிறாங்களோன்னு எனக்கு யூஸ்வலாகவே தோணும். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
0: எனக்கு தெரிஞ்ச எகைன் இங்கே நம்ம வந்து பொண்ணுங்களை தான் வந்து பார்த்துரு அப்படின்னு சொல்கிறோமோன்னு தோணும். அஃப்கோர்ஸ் வந்து எந்த ஜென்டராக இருந்தாலும் இன்னொரு பர்சன் கிட்ட பேசும்போது பிளைண்டாக நம்மாமல் நம்ம இந்த இந்த டாபிக் ரிலேட்டடாக பேசணும்னா பிளைண்டானாமல் நம்ம சேஃப்டியை செக் பண்ணிட்டு நம்பணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் வந்து எல்லாரும் அதான் இப்போ நான் இருக்க ஸ்டேஜ் 24/7 கான்ஷியஸாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. பிளைண்டாக எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பாசிட்டிவ் எல்லாம் முடியும் அப்படின்னு தோணும்.
1: பொண்ணுங்களோட சேஃப்டிக்காக விமென் சேஃப்டிக்காக நிறையா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கேன் யூ ஷேர் இட்?
0: ஐயா, காவலன் ஆப் நான் வச்சுருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் இன்னும் வரல. பட் ஸ்டில் வந்து அந்த ஆப் வந்ததுலேருந்தே நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ உமன் சேஃப்டி நம்பர் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி, என்னென்ன கவர்மெண்ட் ஆப்ஸ் இருக்கோ என்னென்ன வகையாக என்னால் என்னோடய சேஃப்டி கையில் வச்சுக்க முடியுமோ எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் ஐ கெஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது, ஓகே காவலன் ஆப் வச்சுக்கோங்க, பேப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க, இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான்.
1: ஸோ எல்லா பெண்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது பெட்டர்
0: அவங்களோட சேஃப்டிக்காக,
1: அவங்களோட சேஃப்டிக்காக. ஓகே மேகா, ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, பெண்கள் அவங்களோட சேஃப்டியை அவங்களே தான் பார்த்துக்கணும். ஏன்னா மற்றவங்கள நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கூட இருக்கிறவங்களே என்ன வேணால் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு இப்போ தெரியணும். ஸோ பெண்கள் அவங்க சேஃப்டிக்காக கையில் பெப்பர் ஸ்ப்ரேவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு. தேங்க்யூ மேகா.
0: தேங்க்யூ.
1: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எல்லா பெண்களுக்கும் அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்டது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் அதிதி ரவிச்சந்திரன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்
1: இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கோமா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு.
2: சும்மா நோய் நோயின்னு சொல்லாத பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சம் வாயை மூடுங்க.
1: நான் உன்னை சாப்பாடை தானே எடுத்து வச்சுக்க சொன்னேன், அதுக்கு ஏமா இப்படி எல்லாம் பேசுற?
3: ஏ ராஜி, டைம் ஆயிடுச்சு, வா ஸ்கூலுக்கு கிளம்பலாம்.
2: தோ வர வர இரு.
3: நீ பாட்டி கிட்ட பேசினது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஏன் இப்படி மரியாதையே இல்லாம பேசுற? அவங்களுக்கு நீ யார் இருக்கா? நீ தான் அவங்கள பாத்துக்கணும்.
2: அந்த கிழவிக்கு வேற வேலை இல்லடி, சும்மா கத்திட்டு தான் இருக்கும், நீ அதெல்லாம் கண்டுக்காத.
3: இப்படி எல்லாம் பேசாத ராஜி, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு. நான் பாட்டி பாசமே இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? நீ என்னன்னா பாட்டிக்கு மரியாதை கொடுக்காம பேசுற. எப்பவுமே அவங்க இருக்கும் போது நமக்கு அவங்களுடைய அருமை புரியாது.
2: சரி விடுடி, நான் இனிமேல் அப்படிலாம் பேசல, இன்னைக்கு போய் உடனே பாட்டி கிட்ட சாரி கேட்டுறேன்.
1: மரியாதை மனதில் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பண்பு, அனைவரும் மதிக்க கற்றுக்கொள்வோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் உங்க கொஞ்சம் நடிங்க பாஸ் ஆதவன். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு சிட்டியில் எல்லாரும் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்கணும். டிரைவ் சேஃப். ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய சேஃப்டிக்காக, அது ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஆஃப் ரூல்ஸ். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே டிரைவ் சேஃப் அண்ட் ஹெல்மெட் மறந்துடாங்க.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8.
2: அட, என்ன இப்படி மழை பெய்யுது? இப்பெல்லாம் வெயில் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது, எல்லாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆலங்க. அதான் பருவநிலை மாற்றம். நம்ம சுற்றுப்புறத்தில் செஞ்ச சில விஷயங்களாலும் பல இயற்கை சீற்றத்தாலும் ஏற்பட்டது தான் இந்த கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி நிறைய கருத்துக்களும் இருக்குது, கட்டுப்படுத்துறதுக்கு மாற்றங்களும் இருக்குது. அந்த மாற்றங்களையும் கருத்துக்களையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முழுசாக பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. கிளைமேட் சேஞ்ச் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் நீங்கள் சொல்லுங்க பாஸ் வித் ஆர்ஜே தேஜஸ்வி.
3: வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே தேஜஸ்வி. உங்கள் எல்லா மனசுலையும் தோணியிருக்கோம், ஒரு சாதாரண மனுஷனால் கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன பண்ண முடியும். சில உணவு மாற்றங்களை நம்ம தினசரி வாழ்க்கைக்கு கொண்டு வந்தால் இந்த கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தலாம். அதாவது யூஎன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் 14.5% க்ரீன் ஹவுஸ் கேஸை வெளியிடுதான். அதாங்க மீத்தேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட கேள்வி என்னன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்த உங்களால் அசைவம் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை கட்டுப்படுத்த முடியுமா? தட் இஸ், கேன் யூ அவாய்ட் மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் டு டேக்கிள் கிளைமேட் சேஞ்ச்? வாங்க, மக்களோட கருத்து என்னன்னு கேட்போம்.
4: I am Dr. Karthikeyan, Assistant Professor, KAPV Government Medical College and Hospital, Trichy. Of course, it is not only about emissions. Our food choices can make or break livelihoods. They can lend resilience to what is already a fraying global food system, or they can distort and snap its fragile threads. Global dietary analysis demonstrated that making small changes to existing diets, including eating more plants, grains and legumes, could help cut greenhouse gas emissions by 30% by 2030. This dietary transition won't happen without action from business and government, who need to demonstrate leadership and create the enabling environment for change that supports and incentives consumers, business and food producers to alter the behaviors and practices. Limiting meat consumption would also nearly eliminate the need for additional agricultural expansion, helping to feed a growing world population without cutting down more forests. Reducing meat consumption is important, but substituting for lower footprint meats can also make a big difference. A change in diet away from the most carbon intensive food such as beef, lamb and dairy could drive down agricultural emissions, while freezing up land for other uses to increase carbon sequestration such as free planting. Thank you.
5: Hi, this is Danuja. Basically, I'm a vegetarian. என்ன கேட்டால், அஸ் அ வெஜிடேரியன் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மீட் சாப்பிட வேணாம்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆல்ரெடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ப்ராய்லர் சிக்கன்ஸ் விச் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், அது வந்து சாப்பிடவே கூடாது ஆக்சுவலாக. ஸோ இது ஆல்ரெடி இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இதில் வந்து கிளைமேட் சேஞ்ச் வேறு வந்து பார்க்குறப்போ ஒரு வேலிட் ரீசனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இஷ்யூஸில் கிளைமேட் சேஞ்சஸும் ஒரு வேலிட் இஷ்யூவாக இருக்கும், வேலிட் ரீசனாக இருக்கும். மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீட்ல கிடைக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் கிடைக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்லேயும் எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளால எடுக்க முடியும். டயட்ஸ்க்கு எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ மீட் வந்து சாப்பிட தேவையில்லை, அவசியம் இல்லை. அதில் டேஸ்ட், அந்த டேஸ்ட்டுக்காக தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் வெஜிடேரியன் ஃபுட்லேயும் நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் நம்மளாலேயும் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
6: ஹாய், நான் லியோ ஜார்ஜ். நான் லோயலா காலேஜில் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். எனக்கு பர்சனலாக மீட்டு சாப்பிட நிறுத்துறதுனால கிளைமேட் சேஞ்ச் நிற்குங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படி வேணா ஒரு வேலை இருந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன், நான் நிறுத்துவேன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவையில்லாத இடத்துல நான் சாப்பிட்றது நிறுத்திப்பேன். லைக் இப்போ ஒரு வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிட்றேன்னா ஒரு வாட்டி சாப்பிட்றது ஆக்கிப்பேன். மெல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணுறதை கூட நான் நான்வெஜ் ஆப்ஷன் எடுக்காமல் வெஜ் ஆப்ஷன் எடுப்பேன். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தில் மாற்றிப்பேன், முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிப்பேன். ஆனால் ஒரேடியாக நிறுத்துவேங்கிறது கஷ்டம்தான்.
7: வணக்கம், என் பேர் கார்த்திகா. நான் ஜேர்னலிசம் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு வெஜிடேரியன் தான். ஸோ மீட் வந்துட்டு சாப்பிட மாட்டேன். பட் கிளைமேட் சேஞ்சஸ்க்காக வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின் தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் ஹெல்த் வைஸ் பார்த்தா அது நல்ல விஷயம்தான். டைரி ப்ராடக்ட்ஸில் அதிகமாக ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இருக்குது. அது உடம்புக்கு நல்லதுனாலும் அளவுக்கு அதிகமாக அதை இன்டேக் பண்ணிக்கிறப்போ கொலஸ்ட்ரால் உடம்புல வந்துட்டு ஜாஸ்தியா வந்து சேர்ந்துக்கும். அண்ட் அது ஹெல்த் ஹசார்டஸ் ஆன ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் டைரி ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா கம்மியா எடுத்துக்கணும்னு தான் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சஸ்க்கும் ஹெல்த்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்ல காம்ப்ரமைஸ் பண்றது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்காவது அக்கேஷ்னலி ஹெல்த் ஹசார்ட் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எல்லா சாப்பாடுலையுமே உணவு வழக்கங்கள்லையுமே கலப்படம் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கணும். அது கிளைமேட் சேஞ்சுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது.
8: ஹாய் அண்ட் ஹலோ, ஐ எம் நாராயணன். என்னெல்லாம் வந்துட்டு மீது சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னால் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன் எனக்கு தோணல. ஏன்னா ஏர்லி டேஸ்லலாம் வந்துட்டு நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் சும்மா விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அந்த டைம்லாம் என்விரான்மெண்ட் இப்போ இருந்தால் கூட பல மடங்கு நல்லாவே தான் இருந்துச்சு. பட் நம்ம செயற்கைகளாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரப்போ தான் மாறிச்சு. உதாரணத்துக்கு வெஹிக்கிள்ஸ், ரெண்டு தெரு தள்ளிருக்கு கடைக்கு போகிறது கூட நம்மளாம் வந்துட்டு டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் அண்ட் சரி, மரமாச்சு வளர்க்குறோம்னா அதுவும் இல்லை, இருக்கிற காடுகள்லாம் அழிச்சிட்டு பில்டிங் அதை கட்டுறோம். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் மாற்றணும். அண்ட் யா, மீட் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் பீஃப் சாப்பிடாம இருக்கலாம், பிகாஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அண்ட் அதில் தான் கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கு. அண்ட் வீக்லி ட்வைஸ் இஸ் பெட்டர். நான்வெஜ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.
9: ஹாய், என்னோட நேம் பிரதீபா. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஏர் பொல்யூஷன் ஆகுது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்புறம் மீட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, சாரி. நான் ஆக்சுவலாக வந்து என்ன, நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒபிசிட்டி, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் கன்சல்ட் சொன்னாங்க. நான் வந்து சரி டாக்டர்னு சொல்லிட்டு வெயிட் கம்மி பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் நேராக போனோம் இல்லை என்கேஜ் எங்கே எங்கேயாவது போனோம் வந்தோம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது, ஷுவராக. ஸோ அதுவும் மீட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பீஸா, பர்கர், அப்புறம் ஷவர்மா, அப்புறம் ஃப்ராங்கி, அது இதுன்னு சொல்லிட்டு வெஜ்லேயும் இருக்குது நான்வெஜ்லேயும் இருக்கும். நான் எங்கே போனாலும் நான்வெஜ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ். அப்புறம் சண்டே ஆனால் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் தான். அதுவும் வெரைட்டி வெரைட்டியாக என்ன இருக்கோ, ஃப்ரை, அப்புறம் என்ன மசாலா, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர டேஸ்டியாக நான் சமைப்பேன். அப்புறம் என்னென்னா ஏர் பொல்யூஷன்னால் மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கிறதுனால மீட்டில் பொல்யூஷன் வருது, மீட்டில் வந்து ப்ராப்ளம் வருதுன்னா என்னால் நம்பவே முடியல. அப்படியே வர மாதிரி இருக்குது, இல்லை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா கூட நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஸோ எனக்கு நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. தேங்க்யூ.
3: மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் உடனே விட முடியாதுங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நன்றி. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தேஜஸ்வி.
2: மக்களோட மனப்பான்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம சுற்றுப்புறத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நம்மளால ஒரு படி முன்னாடி வைக்க முடியாதா என்ன? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. ஆய்வுகள் இல்லைனா அன்றாட அறிவியல் இல்லை. ஆய்வாளர்களும் நிபுணர்களும் இல்லைனா அறிவியல் முழுமையடையாது. இந்த ஆய்வாளர்களும் நிபுணர்களும் கிளைமேட் சேஞ்ச் பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு கலந்தாய்வா பார்க்கலாம். இந்த பகுதி நில் கவனி கேள் வித் ஆர்ஜே லாவண்யா.
10: ஹலோ மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே லாவண்யா. இந்த கிளைமேட் சேஞ்ச பத்தி இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட 3 எக்ஸ்பர்ட்ஸ் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல இருக்கிறவர் மிஸ்டர் பிரசாந்த். இவர் ஒரு வெட்லேண்ட் அண்ட் ஓபன் ஸ்பேஸ் ரிசர்ச்சர் அண்ட் ஆல்சோ இஸ் அ பார்ட் ஆஃப் குரூப் கால்ட் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் குரூப். வெல்கம் டு அவர் ஷோ சார். அவர் நெக்ஸ்ட் பேனலிஸ்ட் இஸ் மிஸ்டர் லோகேஷ், Director of Lokendru Import and Export Private Limited, Director of Construct Eco, and also the founder and chairperson of React Foundation. Welcoming you to the show, sir. Next, we have Ms. Preeti, Assistant Professor in Department of Tourism and Travel Management in DG Vaishnav College, Member in Living Earth Association, Associate Member at Indigenous Biodiversity. Also welcoming you to the show, ma'am. முதல் கேள்வி பிரசாந்த் உங்களுக்கு. இந்த குளோபல் வார்மிங் எல்லாம் உள்ளடக்கியது தான் கிளைமேட் சேஞ்ச். இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்கள் மட்டும்தானா? அப்படின்னா எந்தெந்த விதத்துல காரணமா இருக்கும் சார்?
11: ஹியூமன் தான் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ தொழில்துறை எடுத்துக்கிட்டோம்னா நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். நீங்க ஒரு விசிட் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே சென்னை போர்ட் இருக்கு, இது இல்லாம 2 போர்ட் இருக்கு, இன்னொரு போர்ட்டுக்கான பிளானிங் வந்து நடந்துட்டு இருக்கு, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. அதோட இம்பாக்ட் எல்லாம் நீங்க அங்க போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவ்வளோ நம்ம வந்து காசு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அண்ட் இண்டிவிஜுவல் லெவல்ல பார்த்தோம்னா நம்ம காலையில எழுந்துறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 24 hours வந்து நம்ம தான் வந்து காசு பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து தெர்மல் பவர் பிளான்ஸ் மூலிமா வரக்கூடிய இந்த கரண்ட் சுத்துற ஃபேன் எடுத்துக்கலாம், இல்லை வெளியில போகும்போது ஒருத்தர் ஒரு கார்ல தான், ஒருத்தராக இருந்தாலுமே ஒரு கார்ல தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாம மட்டும்தான் பண்றோம், வேற எந்த உயிரினமும் இந்த பூமியில வந்து அதை பண்ணலை.
10: ஓகே சார், அடுத்த கேள்வி, இந்த குளோபல் வார்மிங்னால இந்த உலகம் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு? ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் மட்டும்தானா இல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸும் எதனா எதிர்பார்க்கலாமா சார்?
11: வெளியில போய் பாருங்க, வீட்டை விட்டுட்டு இல்ல வீட்டுக்குள்ளேயே கூட இருந்து பாருங்க, அவ சுவாசிக்கிற காத்து நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காட்டுக்கு போய் பாருங்க, அங்க கிடைக்கக்கூடிய காற்றுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம தண்ணி குடிக்கிறோம், மோஸ்டா எல்லார் வீட்லயுமே மினரல் வாட்டர் தான் இருக்கு, கிணத்து தண்ணிக்கு என்ன ஆச்சு? இதெல்லாமே வந்து எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காம ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கதால நம்ம அது கூட வாழ பழகிட்டு இருக்கோம். கிளைமேட் சேஞ்ச்னால நெகட்டிவ்ஸ் தான் அதிகம். என்ன கேட்டா நான் 100% சொல்லுவேன். ஏன்னா அதனோட பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இந்த கிளைமேட் சேஞ்ச் மனுஷங்களுக்கு மட்டும்தான் வந்து இம்பாக்டா கிரியேட் பண்ணுது அப்படின்னு இல்ல, பல உயிரினங்களை வந்து எல்லாமே என்டேஞ்சரஸா மாறிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். ஒரே ஒரு பாசிட்டிவ் அது என்ன இருக்க முடியும்னா கிளைமேட் சேஞ்சால ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டத்தை சந்திக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா ஒரு சின்ன வைரஸ், அது ஒன்னே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்னும் ஏகப்பட்ட இண்டிஜினியஸ் பீப்புளோட வாய்ஸ் வந்து நம்ம கேட்கவே இல்லை. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான பல வைரஸை வந்து கிரியேட் பண்ணும். மனிதனை வந்து பார்க்க முடியாத இல்லை இன்னும் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது.

0: zero carbon footprints. And at last, I think they should increase public transport. And also to implement alternative sources other than fossil fuels.
1: Okay, sir. Mr. Prashant, உங்களோட கருத்து என்ன? கவர்மெண்ட் இன்னும் என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்தா இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு இன்னும் உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
2: இப்போ பொதுவா நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா சட்டங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே சட்டம் இருக்கு. அந்த சட்டங்களை கவர்மெண்ட் வந்து பொறுப்பா பண்ணா போதும். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்றாங்கன்னே தெரியல. இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா MOEFCC, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அவங்களோட இதுலயே வந்து கிளைமேட் சேஞ்ச்னு இருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியும் கிளைமேட் சேஞ்ச்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அதெல்லாம் தெரிஞ்சுமே இந்த கொரோனா மாதிரியான சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பல சட்டங்களை வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இஐஏவா இருக்கட்டும், இல்ல சிஆர்இசட் கடலோர பாதுகாப்பு சட்டமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பணத்தை நோக்கி ஓடாம, எக்கனாமி நோக்கி ஓடாம என்விரான்மெண்ட்டுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும். குறிப்பா சட்டங்களை வந்து அவங்க வந்து அழிக்காம இருந்துட்டு இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து லேண்ட் யூஸ் சேஞ்ச். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காற்று மாசை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த இண்டஸ்ட்ரீஸ் பெரும்பான்மையா உட்கார்ந்துட்டு இருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெட்லேண்டா இருக்கும், வெட்லேண்டா இருக்கும், இல்லைனா வந்து ஒரு ரிவர் மவுத்தா இருக்கும், இல்லைனா வந்து ஒரு காடு இருக்கும், வனப்பகுதி இருக்கும், அது பக்கத்துல இருக்கும். இது எல்லாமே நம்ம சுத்தி தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள அந்த கம்பெனிகள் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம லேண்ட் யூஸ் சேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து நம்ம பார்க்காகணும். ஸோ இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கு, ட்ரிகர் தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம என்க்ரோச்மெண்ட்டை வந்து ஒரு கான்சன்ட்ரேட் கொடுத்து அதுக்கான வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிக்கணும். மூணாவது வந்து இப்போ நம்ம வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜியை தான் வந்து பெரும்பான்மையா வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னொரு 10 வருஷத்துல நமக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. அதான் அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. பல நாடுகள் வந்து அதை குறைச்சாகணும், அப்பதான் கிளைமேட் சேஞ்சை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல நம்ம வந்து சஸ்டைனபிள் எனர்ஜியை நோக்கி டிராவல் பண்ணி ஆகணும்.
1: ஓகே சார். கவர்மெண்ட் மட்டும் இல்லாம நம்மள மாதிரி இண்டிவிஜுவலும் இன்னும் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்?
2: ஒரு இண்டிவிஜுவலா நம்ம வந்து முக்கியமான விஷயங்களா கேள்வி கேட்கணும். ஏன், எதுக்கு, ஏன் இந்த கம்பெனி இங்க இருக்கு, ஏன் இந்த காத்து வந்து இவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் நான் தண்ணியை காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம கேள்வி கேட்கணும். அதுவும் கரெக்டான கேள்விகளா கேட்கணும். ரெண்டாவது வந்து சட்டங்களை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக்க பண்ண சொல்லி நம்ம கேட்கணும். கிளைமேட் சேஞ்சை பத்தி நமக்கு தெரியும், பாலிசி லெவல்ல ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வர முடியும், அதுக்கு ஒரு தீர்வோ இல்ல சொல்யூஷன் அப்படி என்ன விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு சட்டங்களை அவங்க வந்து ஸ்ட்ராங்கராக்க சொல்லி பார்க்கணும். இன்னொன்னு சட்டங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பாலிசியில எடுத்துட்டு வந்துட்டா மட்டும் பத்தாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். உங்களை கண்காணிச்சுட்டு அக்கௌண்டபிளா வச்சுக்கணும்
1: அரசாங்கத்தை. Sir Lokesh, what is your opinion on this question, sir?
0: Top three actions that individuals should do. Firstly, I would suggest we should start using public transport, which reduces pollution made up of burning fossil fuels. Secondly, I would strongly suggest not to use home appliances which use more CFCs, which will save some ozone layers. Thirdly, I think we should stop using non-biodegradable things, which indirectly affects the climate change.
1: Sure, sir. Now we have come to the end of this panel discussion. Thank you so much for all the three panelists. The entire session was really helpful. Once again, thank you so much. இந்த கலந்துரையாடல் மூலமாவே மனிதர்களாகிய நாம என்னெல்லாம் தவறு செய்யறோம், அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டாலே போதுங்க, நம்மால முடிஞ்ச வரைக்கும் இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தலாம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே லாவண்யா.
3: எக்ஸ்பர்ட்ஸோட கலந்தாய்வை கேட்டோம். இதிலிருந்து நமக்கு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும். அந்த புரிதலோட ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
4: Thank you. அம்மா இது என்ன, நீங்க ரெண்டு கலர்ல குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க?
5: அது வந்து பச்சை கலர் மக்கும் குப்பை, நீல கலர் மக்காத குப்பைமா.
4: இப்படி நம்ம குப்பைய பிரிச்சு போடுறதுனால நமக்கு என்னமா பயன்?
5: உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்க காய்கறி பழக்கழிவு எல்லாம் மக்கும் குப்பையில சேரும். அது மண்ணுக்கு நல்ல உரமாகி மரம் எல்லாம் செழிப்பா வளரும், மழையும் நேரத்துக்கு பெய்யும். அப்புறம் நம்ம வீட்டுல பயன்படுத்துற பிளாஸ்டிக், கண்ணாடி, மின்சார கழிவு இது எல்லாம் மக்காத குப்பையில சேரும். அது ரீசைக்ளிங், அதாவது மறுசுழற்சி செய்ய சுலபமா இருக்கும்.
4: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்குதாமா?
5: ஆமாமா, இத கடைபிடிச்சா நம்ம தூய்மை பணியாளர்களுக்கும் உதவி பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம சுற்றுச்சூழலும் பாதுகாப்பா இருக்கும்.
4: மறுசுழற்சி செய்வது குப்பையை மட்டும் அல்ல, நமது நாளையும் தான். நமது பூமி, நமது வாழ்விடம் நம் கையில்.
3: சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. இதுவரைக்கும் கலந்தாய்வு, பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்டோம். அடுத்ததா ஒரு நேர்காணல். இந்த நேர்காணலை இன்னும் சிறப்பிக்கிறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க RJ காவ்யா.
6: Hi, hello everyone. You're listening to Talk Show with RJ Kavya. Today, we have Mrs. Jessie Jaikaran, Senior Resource Person in Environment Education, member of IUCN International Union for Conservation of Nature Switzerland for our show. Welcome to our show, ma'am. It is indeed a great pleasure in having you as a guest for the show. Let's now move on to the session. Ma'am, can you speak in brief about yourself and your working experience?
7: Hi, good morning to everybody. I'm Jessie Jaikaran, member Zoo Educator Network Southeast Asia, concentrating on biodiversity conservation from the year 2003 till date. Educated the school children, students in the college, general public, as well as the faith group, how they are interested, what is their duty to protect the endangered species. Nowadays, it is easy for the students to study and take action programs against the endangered species. I have noticed in my 17 years of experience, students are more enthusiastic in doing the protective measures. They love nature, especially the loved animals. They are encouraging the parents, the friends, as well as in the schools also. They are doing and distributing pamphlets and sharing their idea in the morning assembly hours also. So I am much pleased about my work and how these little children are running here and there to share the message.
6: That was so nice to hear, ma'am. Adults having a busy schedule would never mind about the environment, but those blooming buds interacting with the environment is such a great blessing. The topic for the day is climate change and its impacts. Ma'am, do you think climate change is a part of natural cycle?
7: Yes, climate change is part of natural cycle. Before 2 centuries, there were definite 4 seasons consisting of 3 months each. Every season has its speciality and people enjoy. They have definite programs and activities during those seasons. So the 4 seasons rotated every year, and it seems to be very systematic. And nowadays, we are expecting sudden changes in the climate. Because of the climate change, we are experiencing sudden rainfall, flood, drought, untimely rains, and some sort of disruption due to cyclones and famine also.
6: Agreeing to the fact that climate change is a part of natural cycle, do scientists really agree on this climate change phenomenon, ma'am?
7: Yes, scientists really admit on climate change because they have noticed irregular famine, flood, drought, earthquake, and loss of biodiversity and everything on the globe they have noticed, and they have studied, they have recorded, they are doing comparative studies for centuries So they do agree there is climate change.
5: Yes, ma'am. Well said. People actually think climate change is an environmental phenomenon and that doesn't affect them on their health. So they take no steps in a true spirit to tackle it. Ma'am, what is the impact of climate change on human health?
7: Yes, climate change affects the human health directly and indirectly. So if you take directly, stress first, then death, an injury due to flood and storm. These are all the direct, has the direct impact on human being. Stress is the first one. If flood comes, stress also follows. If drought comes, stress also follows. And if death, the total confusion will be there. Then injury, the loss of life and property due to flood and storm. So these have the direct impact on the health of the individual. But there are some indirect consequences also through vectors, that is mosquito, waterborne pathogens, and certain poor water quality and the quality not approved by the government, and availability, poor availability of food as well as water. So this has the indirect effect to the human being. Apart from this, there are three kinds of diseases. That is, one, caused by extreme weather. Weather means, that is, again, flood, cyclone and the drought. Cause of extreme weather. And ecological disruption. Nowadays, we can easily admit what are the ecological disruption. And infectious and malnourishment. Infectious disease and malnourishments. These are all the three kinds which have the ill effect on the health of the human being. So climate change, we are experiencing and undergoing certain stress, death, ill effects, unhappiness due to climate change.
5: Oh, we never knew that climate change can even cause stress on a human being, ma'am. In terms of cost of living, how will measures to cut carbon emission affect people's life?
7: Each individual must take necessary steps to reduce the carbon emission. And according to the will and wish, they have to maintain less carbon emission at home, as in the office, in the work spot also. So carbon emission, in one way, we have to practice each individual. If they are having vehicle at home, if they are having vehicle in the firm, in the office, the proper usage, proper maintenance, proper practicing in driving also. So all these things play a major role. So self-correction is the best correction. Each individual must change. There is a mental concept. I must. I do. I'll act. Because the earth belongs to me, to my children, to my future generation. The mindset has to get changed unless there is no result for this.
5: Yes, ma'am, correctly pointed, because it all starts from us. Speaking about water management, how can it help us to get adapt to climate change, ma'am?
7: Water management. Water at home, water in public, water in the society. See, whatever it may be, that's a life on earth. Without water, we can't live. So conserve water, preserve water, protect water, wherever we go. Teach the younger children water management. In near future, we are going to face the drought in India. Severe shortage of rainfall. At that time, we have to practice. First, change the mind. Behavioral shift must be there. We should not waste water in the workplace, at home. So water management, nowadays children are doing that better than the adults. So we have to conserve water, protect water, save water, especially the wastewater. Reduce the wastewater, reduce the amount of the wastewater, reuse the wastewater, especially in firms, in colonies, in hotels, in public places. We have to reuse the wastewater. If we reuse the wastewater, it can be used for so many purposes. So unless we practice water management nowadays, teach the children from their childhood, teach in the office also, practice. So practice is better than teaching. Let them learn from our behavior. There must be a behavioral shift in the proper usage of water. So water management is not concerned only to the government. Each individual's duty is to conserve the water. So water management is a big concept. If you go through that from the morning 5 a.m. till night 9 or 10, what are the area you are wasting the water? Count the number of units, number of tumblers of water you are wasting, and try to reduce. Try to teach others. Let them learn from our behavior that we are the change agent in water management.
5: Yes, ma'am. Reduce, reuse, recycle works out well even for water management. Speaking about estuaries, we know that estuaries are areas where fresh water and salt water gets mixed up, and they are also made up of many different types of habitat. There are also different animals that live in each of these different habitat. My question is, how scientists study about climate change effects on estuarine animals, ma'am?
7: Estuarine animals in the estuarine area. So the climate change ill effect on the animals in this area has to be studied. The scientists are doing around the world, and from the information gathered, we have come across major 3 points, that is decolorization of the species, the reduction in the number of species, and third, an enormous catching of the animals on the estuarine area. This has to be reduced. So we have to conduct some symposium, seminars, call the scientists with the evidence, with the PowerPoint presentation, let them teach. Because we are not able to go to that place, we have to invite the specialist. And we have to teach, not only around India, around the globe.
5: Great idea, ma'am. This enables people to realize that climate change have drastic effects even on animals. People say protecting marine species is so difficult. Why do you think so, ma'am?
7: It's very difficult to protect the marine animals because due to pollution. Ocean pollution seems to be the predominant one nowadays. And second one, because of the water current, the waste disposed in one country are drifted around the world. So in that angle, we are not able to protect the marine animals. And we have to teach the children not to dispose the garbage in the waterbed of the place where they are living. And if they are drifted along the riverside, they will automatically go to the ocean only. So arrest and encourage the proper disposal of garbage, even in the cities, in villages, in the estuaries, not to enter into the sea.
5: True, ma'am. It is indeed important to make people realize that throwing garbage into water bodies is not a good way. Now, speaking about the current situation, what do you think about the people's behavior towards the environment? Is it positive or negative, ma'am?
7: People's behavior during the pandemic.

0: It seems to be very positive because they have observed so many things. They have seen and record, worldwide record speaks. The air is purer than the previous year. The water purified, no garbage in the rivers, and no pollution on the roadside. So they have observed and they have decided not to pollute, because cleaning one area seems to be very expensive. But naturally, due to the pandemic, automatically the entire globe is cleaned. Now it is the fittest place for us to enter into the world and continue our work. So they have decided. Positive attitude have developed. And they are sharing with each other. And they conduct programs, online programs also. This has resulted much in most of the colleges and schools. And they have developed a positive attitude to protect, and especially on water and paper. They had developed so many things by recycling, by reusing, by conducting competitions, by arranging online seminars. They have increased. The input seems to be very greater than the ordinary days. I think during this pandemic, people have developed positive attitude to protect this world during this climate change condition, and they have learned a lot how to adjust and live in this climate. What the foodstuffs, they have changed the daily routine work, the way we have to take the foodstuffs, to grow gardens also. That seems to be very interesting point. Some have developed gardens, rooftop garden and kitchen garden and balcony garden. So like this, during this 6 months, they seems to be motivated. Even though they are at home, they have learned a lot to protect the climate change. I think they will follow that in their life.
1: Yes, ma'am, true. Pandemic has taught and made us explore our talents. In regards to worldwide, what impacts will global warming have in the future, ma'am?
0: The global warming impact on the globe seems to be very tough. The human have to face. So in the early days, environmental crises were there. Pollution, deforestation, desertification, ozone layer depletion, and global warming. Slowly, we have rectified to a certain percentage, developed the forest, and so many new steps have adopted, practiced. So many scientists have presented the papers, the result of this. But in near future, we have to face only three things. That is, we have water, energy, health, agriculture, and biodiversity. We have to concentrate on the human welfare, water conservation, then energy, alternate energy we have to practice, then health aspect to protect our body against the vectors and the forthcoming diseases, and agriculture practices, and especially on biodiversity. We have to follow all this and practice. And we have to find out new methodology, how to practice and how to implement that and focus on this area. So if you concentrate on these five areas, automatically you will be concentrating the next three, which seems to be the most important one. That is, if we have a triangle, the apex will be water. The base two corners will be food and biodiversity. So water, food, and biodiversity. Now, during this global warming period, for the future generation, we have to concentrate on water, food, and biodiversity.
1: Yes, ma'am. The triangle formula of water, biodiversity, and food sounds good. One curious question I have, ma'am. Will the action we take today be enough to forestall the direct impacts of climate change, or will it be too late, ma'am?
0: the action we take today is good enough, and in proper way, if it reaches the children, it will be more useful. Because out of my experience, in the early days, I was the resource person as well as the member in curricular framework, greening the curriculum, then biodiversity conservation. In my service of total 27 years, I have learned everyday teaching get vanished on the weekend. So continuous practice. Nowadays, people have experienced and noticed tsunami, flood, drought, earthquakes, and all the natural disasters. And now they have come to the global warming stage. So they will be more interested in learning this and practicing that also in their life. So we have to practice whether people, if 90% follows, okay. If 15% follows, okay. If 10% follows, okay. But we have to repeat every day. We have to announce and publish papers, sharing, conducting programs every day. Unless we practice and kindle their knowledge to protect themselves as well as the future generation, with good health, we have to be careful and take every day a new step, because environment is not one man's property. We have to take, we have to teach them, we have to catch them young, we have to share, especially to the women folk, the rural area, how to safeguard our life and how to lead our life in spite of the climate change, because we have to live with the climate change.
1: Yes, ma'am. Each species is a fundamental unit of environment. Thus, humans should definitely contribute their part in tackling the climate change and its impacts and in reducing the warming of Earth. One last question, ma'am. How can we encourage our civil society to get involved in the mitigation effects of climate change in a developing country like India, ma'am?
0: For the civil society, there must be a cluster of programs according to the place where they are living. We have to form cluster and give activities, and it must be supervised by the government officials. And second one, what are the things we are going to take part? It must be documented. So documentation leads to the success of every program. So civil society documentation must be supervised regularly by the government people, and it must be shared to the general public once in 6 months. If not so, periodical sharing between the clusters must be there. So the civil society has greater impact because they live very near to the nature. All the time, they can form small groups, peer group sharing, and all the civil society are practiced, whether they are top officials or the lower grade staff in their area, wherever they work. They must be allotted certain new concepts and new ideas must be given, proper guidance, inputs, sensitize them. Then plan some action programs, then give time for them to implement the programs and experiment that. Let them have their own evaluation, and re-evaluation has to be done by the government people. And at last, at the end of the academic year, let them have a comparative study. The best can be practiced throughout India. So if it is followed, each citizen's role in this country will be applauded globally.
1: That was a great idea, ma'am. We are reaching the end of the session. This was really a wonderful session with you, ma'am. Thanks for giving us a chance to have an interview session with you in spite of your busy schedule. Thank you, ma'am.
2: நம்ம ஆர்ஜே காவியாவோட இன்டர்வியூ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்ததுங்க. வாங்க அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. காலம் மாறி போச்சு. ஆமாங்க, பாட்டுல மட்டும் இல்ல, நிஜத்திலையும் காலங்கள் மாறிட்டுதான் இருக்கு. இந்த கால மாற்றத்தால போக்குவரத்துல ஏற்பட்ட மாற்றங்கள்ல நம்ம ஆர்ஜியோட சேர்ந்து கதைப்போமா?
3: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சத்யஸ்ரீ. இந்த உலகத்துல உள்ள எல்லாரும், அதாங்க நீங்க நான் நம்ம எல்லாரும் குற்றவாளிகள், ஆயுள் தண்டனை கைதிகள் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. ஒரு பொருளை திருடினவனை திருடன்னு சொல்லுவோம், ஒரு பொருளை மாத்தி வச்சவனை ஏமாத்துக்காரன்னு சொல்லுவோம். ஆனா அவன் மாத்தி வச்சதும் திருடினதும் அவனோட பொருள் தான். என்னங்க, ஒன்னு புரியலையா? தெளிவாவே சொல்றேன். ஒருத்தர் உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்காரு. அவருக்கு வீடு கொடுக்கும் போது புது வீடு மாதிரி பெயிண்ட் அடிச்சு எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகிற மாதிரி கொடுக்குறீங்க. கொஞ்ச நாள் பாக்குறீங்க, வாடகையே வரல. சரி போய் பார்த்துட்டு வர்றான்னு போனா அது உங்க வீடான்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் கண்டிப்பா வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவீங்க, நிச்சயமா வச்சுக்க மாட்டீங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க நம்ப இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் வாடகைக்கு தான் இருக்குங்கிறத மட்டும் மறந்துட்டோம்ல. ஆயுள் தண்டனை கைதிகள்னு சொன்னல? ஆமா. ஆனா ஆயுள் தண்டனைங்கிறது இங்க நமக்கு மட்டும் இல்ல, நம்ம வாரிசுகளுக்கும் சேர்த்துதான். அனுபவிக்க சொத்து சேர்த்து வச்ச நம்ம சுவாசிக்க காத்து சேர்த்து வைக்க மட்டும் மறந்துட்டோம்ல. நம்ம தப்பு இல்லைன்னு நினைச்சு பண்ண சின்ன சின்ன விஷயங்களோட விளைவு தான் ஸ்டேட் ஆஃப் குளோபல் ஏர் 2020 ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? ஏர் பொல்யூஷனால 1,67,00,000 மக்கள் கடந்த 2019 மட்டும் இறந்து போயிருக்காங்க. நம்ப முடியலல்ல, ஆனா அதான் உண்மை. இந்த ஏர் பொல்யூஷனை ஒரு மனுஷன் ரொம்ப நாள் சுவாசிக்கிறதுனால ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, லங் கேன்சரு, குரோனிக் லங் டிசீஸ்னு பேரு தெரியாத நோய் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, இந்த ஏர் பொல்யூஷனால பிறந்து 1 மாசத்துல இருக்க குழந்தைங்க மட்டும் 116,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாம் எதனால தெரியுமா? காத்துல அதிகமா இருக்க பர்டிகுலேட் மேட்டரால தான். பர்டிகுலேட் மேட்டர்னா காட்டுல இருக்க நுண் துகள்களை தான் சொல்றாங்க. அதாவது ஸ்மால் சாலிட் பார்ட்டிகல்ஸும் லிக்விட் ட்ராப்லெட்ஸும் ஒன்று சேர்ந்ததை தான் அப்படி சொல்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம சுவாசிக்கிறது நல்ல காத்தா இல்லையான்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு நல்ல காத்துங்கிறது அதோட பர்டிகுலேட் மேட்டர் அளவு 0-50 வரையும் இருக்கணும். ஆனால் நம்ம தலைநகர் டெல்லியில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 1,000 தாண்டி போகுதான். ஸ்மோக் பண்ணி இறந்து போனவங்களை விட ஏர் பொல்யூஷனால இறந்து போனவங்க தான் அதிகம். நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற தீ குச்சியிலேருந்து ஏசி, ஃப்ரிட்ஜுன்னு, பெட்ரோல், டீசல் வெஹிக்கிள்ஸ்னு எல்லாமே பொல்யூஷனை கிரியேட் பண்ணாலும் அதுலேருந்து 80% பொல்யூஷனை யார் தெரியுமா பண்ணுறா? நம்ம தினசரி யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் தான். ஆதி காலத்தில் மனுஷன் 4 காலால் நடக்க ஆரம்பித்தான். அப்புறம் கூன் போட்டு நடந்தான். அப்புறம் நிமிர்ந்து நடந்தான். அப்புறம் ஓட ஆரம்பித்தான். குதிரை மேலே சவாரி செஞ்சான். அப்புறம் மாட்டு வண்டி கண்டுபிடிச்சான். மாட்டு வண்டியிலேருந்து 40 வருஷம் கழிச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாட்டு வண்டினா என்னன்னே தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சிட்டோம். இனிமே பின்னாடி போக முடியாது, ஆனா கொஞ்சம் முன்னாடி போகலாம். நம்ம ஜென்ரேஷனை காப்பாத்துறதுக்காக அதுக்கான வழிதாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இதை பத்தி தொடர்ந்து பேச வராங்க நம்ம ஆர்ஜே மோனிகா.
4: ஹலோ, நான் உங்க ஆர்ஜே மோனிகா பேசுறேன். இப்போ நம்ம பேச போறது ஷட்டில் கார் பிரைவேட் லிமிடெட் இந்தியா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியோட மேனேஜர் மிஸ்டர் எஸ் வி பிரகாஷ். சோ வாங்க இப்ப நம்ம இன்டர்வியூக்குள்ள போலாம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எப்படி எல்லாம் கிளைமேட் சேஞ்சஸ் சரி செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
5: கடந்த சில வருஷமாவே வந்து நம்ம பெட்ரோல் டீசல் வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. க்ரூட் ஆயில் விலை கம்மியா இருந்தாலும் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம அதிகமாக தான் விலையை வச்சு வச்சுட்டு இருக்கு. அதுக்கான மாற்று வழின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் தான். எலக்ட்ரிக் கார்ஸால் வந்து பொல்யூஷன் அது மட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பெட்ரோல் டீசலுக்கு போடுற செலவை விட உங்களுக்கு 80% வந்து கம்மியாகும் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் என்விரான்மெண்ட்லேயே ஒரு சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா வந்து இப்போ பொல்யூஷனால தான் நிறைய மழை பெய்யுற இது அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருது. இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் நம்ம மாறிட்டோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் கூட தவிர்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சில அறிக்கைகள் சொல்லுது.
4: எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட கமர்ஷியல் அனாலிசிஸ் பத்தி உங்களோட வியூ என்ன சார்?
5: நிறைய விஷயம் இருக்குங்க. பேட்டரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேட்டரி தான். இதில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு ஒன்று நம்ம ஹெட்லைட் எரியறது, இண்டிகேட்டர் எரியறது, அதெல்லாம் பேட்டரியில் தான் எரியும். அது வந்து பெட்ரோலில் எரியாது. அப்போது நம்ம பெட்ரோல் வண்டிக்கு நம்ம பேட்டரி போடணும். ஸோ இது எலக்ட்ரிக் வண்டி போயிட்டிங்கன்னா ஒரே பேட்டரி தான், அது வண்டியும் ஓடிக்கும், லைட்டு இண்டிகேட்டர் அதுவும் எரிஞ்சிடும். ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பேட்டரி பெட்ரோல் வண்டி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி இருக்கும், இதுவும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்லி விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரியோட சேல்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் 40% நினைக்கிறேன், 40% தான். சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண பேட்டரி 40% அதிகமாயிருக்கு வண்டிக்காக, இந்த வண்டிக்காக. அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் சார்ஜ் ஆக வந்து 6 ஹவர்ஸ் to 8 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் இப்போது வர டெக்னாலஜியில் வந்து 50 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. அது வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஓடுற மாதிரி வந்து வந்திருக்கு. இப்போது வந்து திருப்பியும் ஜப்பானில் தான் நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு வண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. 25 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு வண்டி இப்போ தான் லான்ச் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம்
4: கவர்மெண்ட் இதில் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க சார், இதை பற்றி கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க சார், அவங்களுக்கு உண்மையிலே இதை பற்றிலே அக்கறை இருக்கா?
5: கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து இப்போ போன வருஷத்தோட இது எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் வந்து நம்ம தான் பொல்யூஷன் ஆன கண்ட்ரியில் இது top 30 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பொல்யூஷனை கம்மி பண்ணணும், குளோபல் வார்மிங்லாம் கம்மி பண்ணணுன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா சில வண்டி இதுக்கு வண்டியில் எலக்ட்ரிக் வண்டியில் 2 கேட்டகரி வந்து ஒன்று இருக்கும். பைக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் ஸ்பீடு, பிலோ ஸ்பீடு. பிலோ ஸ்பீடுனா 60 கிலோமீட்டர், அது அதிகபட்ச ஸ்பீடு 60 கிலோமீட்டர் தான். அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை, எந்த வயசாக இருந்தாலும் ஓட்டிக்கலாம், லைசன்ஸும் தேவையில்லை. அபோவ் ஸ்பீடு வந்து 70 to 120 அந்த ஸ்பீடு வரைக்கும் போய்க்கும். அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் லைசன்ஸ் வாங்கிக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி வண்டி, அதனால வந்து நிறைய சின்ன பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறவங்க வந்து இதை வாங்கி கொடுத்துக்கலாம், லைசன்ஸ் தேவையில்லன்றதுக்காக இப்படி போயிடுவாங்கன்றதுக்காக கவர்மெண்ட் இப்படி ஒரு ரூல் கொடுத்துருக்கு. அப்புறம் என்னென்னா இந்த பெட்ரோல் வண்டி டீசல் வண்டிலாம் 2030 ஸ்டாப், அதோட லைசன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. ஓடுற வண்டி ஓடட்டும், அதுக்கப்புறம் புதுசாக தயாரிக்க மாட்டாங்க. ஸோ அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி தான். எல்லாரும் வண்டி வாங்கணும்னா அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எலக்ட்ரிக் வண்டி தான் கன்ஃபார்மாக வாங்கிடுவாங்க. அப்புறம் பெட்ரோல் பங்க்கு, அந்த பங்க்கெலாம் அமைக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து இது தருது, லோன் தருது கவர்மெண்ட், வட்டி கம்மியாக லோன் தருது. ஸோ இதனால் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் 5-6 வருஷத்தில் வந்து ரோட்டில் எலக்ட்ரிக் வண்டியும் இப்போது ஈக்குவலாக வந்துடும், பெட்ரோல் வண்டிக்கு ஈக்குவலாக வந்து எலக்ட்ரிக் வண்டியும் அப்படி வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி தான் வந்துடும்ன்ட்டு தான் ஒரு கருத்து.
4: ஆனால் மக்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி முழு அவேர்னஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்?
5: க்ளீனாக சொல்லணும்னா வந்து இல்லைன்னு தான் சொல்வேன், உண்மையாக வந்து இல்லை. ஏன்னா வந்து இப்போ மக்கள் வந்து இந்த பெட்ரோல் வண்டியெல்லாம் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ராயல் என்ஃபீல்டு வேணும், RX 100 வேணும், TVS அப்பாச்சி வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்தந்த பிராண்டு இருக்குது, இந்தந்த மாடல் இருக்குது, இந்தந்த டெக்னாலஜி இருக்குது, இந்தந்த மாதிரி வண்டி வெரைட்டிஸ் இருக்குது, இது ஸ்போர்ட்ஸ் பைக், இது மைலேஜ் பைக் அப்படின்ட்டு ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியுது. எல்லாருக்கும் தெரியலனா அட்லீஸ்ட் கேட்டு வந்து சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்கள் யார்கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு தெரியும். அப்படின்றப்போ உங்களுக்கு வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நிறையா இருக்குது. பட் எலக்ட்ரிக் வண்டி பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ஒரே கம்பெனி தான் இருக்கா இல்லை நிறைய கம்பெனி இருக்கா? எங்ககிட்ட வாங்க வரவங்களே வந்து அப்படி கேட்குறாங்க, ஓ அந்த வண்டி இந்த வண்டி ஒன்றா, நாங்கள் ரோட்டில் பார்த்தோன்னா சொல்லாத சொன்னாங்க அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து பார்க்கும்போது இல்லை, அதுலேயே கம்பெனிஸ் நிறையா இருக்குது, மாடல்ஸ் நிறையா இருக்குது, உங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்த மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டி இல்லாமல் வரும், இதுலேயும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து பயப்படுறாங்க எல்லாரும், சார்ஜ் பண்ணால் 120 கிலோமீட்டர் தான் போகணும், இப்போ இல்லை எனக்கு திடீர்னு கொஞ்சம் வேலை வந்துருச்சு போகணுன்னா நான் என்ன பண்ணுவேன், சார்ஜ் இல்லாமல் பெட்ரோல் வண்டினா எங்கேயா போய் பெட்ரோல் போட்டு போயிடுவேன், என்கிட்ட இல்லைனா கூட ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி 100 ரூபா கடை பெட்ரோல் போட்டு போயிடலான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து எங்கே என்ன எங்கே போனாலும் நான் சார்ஜ் பண்ணுவேன், என் வீட்டுக்காக போய் கெஞ்சிட்டு இருக்கணும், டே டே டே கொஞ்சம் நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கெஞ்சிடணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணேன். எங்ககிட்டே வரும்போது வாங்க வரவங்களே கேட்பாங்க, இப்படி இல்லையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுதான் சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்ன மாதிரியே தான், நீங்கள் வந்து சும்மா இப்படி எடுத்துகிட்டு கடைக்கு போய் தான் போயிட்டு வருவேன், அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்போதைக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் இப்போதைக்கு எலக்ட்ரிக் வண்டி வாங்கிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு பைக் இருக்குது, நல்ல ஒரு பைக்

0: ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி பைக் இதெல்லாம் மைலேஜ் தராது பட் நல்லா இருக்கும் ஓட்ட. அந்த மாதிரி பைக் வச்சுக்க சும்மா லோக்கலில் ஓட்டிக்க ஒரு பைக் வாங்குவாங்க சில பேர், மைலேஜுக்கு ஒரு பைக்கு, நல்லா ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு பைக், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுக்காங்க. அந்த மாதிரி வாங்குறாங்க, ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு பைக் வாங்கிக்கோங்க, லோக்கலில் ஓட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி பைக்கு எலக்ட்ரிக் வண்டி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பணமும் மிச்சமாகவும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இதை பற்றி ஆடு போடுறதுலாம் இப்போ தான் வருது. இப்போ கூட எம்ஜி அப்படின்னு ஒரு கார் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக் கார்ஸ் மட்டுமே ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வச்சு இந்தியாவில் வந்து ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கார் கம்பெனியெல்லாம் இது மூவ் ஆகுது, பைக்கில் வந்து பெருசாக இல்லை. ஆனால் அது எம்ஜி அப்படின்ற கம்பெனி வந்து நிறைய பேருக்கு ஒரு அளவுக்கு தெரியுது, ஏன்னா அது ஆட் நிறையா போடுறான் டிவியில் போடுறதுனால தெரியுது. ஸோ பைக்குக்கும் இந்த மாதிரி நிறைய ஆட் கம்பெனிஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றது என் வேண்டுகோள்.
1: என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ்னால இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
0: மெயின்டெனன்ஸ்லாம் இதில் ரொம்ப கம்மிங்க. இப்போ நீங்கள் நான் பெட்ரோல் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெட்ரோல் டீசல்லாம் அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும், அது நம்ம வண்டியை பொறுத்த மாதிரி போடணும். அதில் வந்து எதாவது பிரச்சனை வரும், இப்போ கார்பரேட்டரில் லீக் ஆகும், பெட்ரோல் லீக் ஆகும், இந்த கார்னால் டீசல் லீக் ஆகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதுக்கெலாம் நீங்கள் மெக்கானிக்கிட்ட போகணும். அப்புறம் இந்த மாதிரி பெட்ரோல் வண்டியெலாம் வந்து 3000 கிலோமீட்டர் போனீங்கன்னா அது ஒரு சர்வீஸ் விடணும் அப்படின்னு மெக்கானிக் சொல்லுவார், ஏன்னா அது இன்ஜின் ஆயிலில் பிரச்சனை வரும் அப்படின்னு சி சைடு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எலக்ட்ரிக் காஸ்ட்ல இல்லை. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஒயர்ஸ், இது ஃபுல்லாக ஒயர்ஸால் ஒர்க் ஆகுறது. அதனால் வந்து நீங்கள் ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ், 1.5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் ஒயர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணால் போதும். மற்றபடி அந்த பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போடுறது, டீசல் போடுறது, லைனில் நிற்கிறது இந்த பிரச்சனைலாம் தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே சாக்கெட் இருக்கோம், நம்ம சார்ஜரை வீட்டிலேயே போட்டுக்கலாம், ஆஃபீஸில் ப்ளக் பாயிண்ட் இருக்கோம் அங்கேயே போட்டுக்கலாம், இல்லை நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் போகிற வழியில் இருக்கும் அவங்க வீட்டில் கூட ஒரு 10 நிமிஷம் போட்டு போயிடலாம். சார்ஜ் போடுறது வந்து ரொம்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வேணும், 1.5 மணி நேரம் போட்டால் கூட ஓரளவுக்கு ஏறிக்கும். அந்த நீங்கள் வாங்குற வண்டியை பொறுத்து.
1: இதனால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
0: இப்போது இந்தியாவிலே வந்து பெட்ரோல் கிடைக்கிது, ஓரளவுக்கு கிடைக்கிது. நம்ம வாங்குற யூஸ் பண்ணுற பெட்ரோலில் ஒரு 20% இந்தியாவில் கிடைக்கிது, 80% வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம். இப்போ நம்ம வாங்குறது பெட்ரோல் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பைக்கு காருக்கு போகிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்காக மாற்றிட்டோன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கிற பெட்ரோலே நமக்கு வந்து போதும். நம்ம வந்து வெளிநாட்டுக்கு கிட்ட கையேந்த வேணும், அவங்கக்கிட்ட கடங்காரனாக இருக்கணும், காசு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம எலக்ட்ரிக் காராக மாறிட்டோம்னா நம்ம கரண்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், பெட்ரோல் யூஸ் பண்ண போகிறதில்ல. கரண்ட்டு என்னென்னா நீங்கள் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அப்போது அது தயாரிக்க வந்து செலவாகாது. அது பார்த்தீங்கன்னா அவன் தான். பட் இப்போது கரண்ட்டுக்காகவே நிறைய வழி வந்துருச்சு, சோலார் பேனல்ஸ் வந்துருச்சு, அப்புறம் வாட்டர் வேவில் வந்து தண்ணி டேம்ல இருந்தெல்லாம் கரண்ட் எடுக்கிறாங்க. இப்போது புதுசாக வந்தது வந்து பவர் பிளான்ட். இந்த பவர் பிளான்ட்ல வந்து எடுத்துக்கலாம், அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பவர் பிளான்ட் லீக் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ வேணான்னா கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம தான் ராஜா, நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம், அவங்ககிட்டயும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கடங்காரனாகவும் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம இதுக்கு தான் வரணும். இது பெட்ரோல் டீசல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கம்மியாக இருந்தால மண்ணுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. அதுக்கப்புறம் இது வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போ இது வந்து எல்லாருமே என்னென்னா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாரும் சொல்றீங்க வந்து இது எப்படியும் நீங்க வண்டி வாங்க தான் போறீங்க, ஸோ எதுக்கு இப்போ டீசல் வண்டி வாங்கணும், இந்த பூமின்றது உங்க வீடு மாதிரி தான், இது நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். ஸோ நீங்களே வந்து யூஸ் பண்ணுங்க. நாங்கள் இதுக்கு ஒர்க்கர்ஸ் கூட நாங்க இந்த வண்டிக்கு நாங்கள் லோனே நாங்களே தரோம், ஏன்னா அவங்க வேற வண்டி யூஸ் பண்ண வேணாம், நம்ம வண்டி யூஸ் பண்ணா இது பொல்யூஷன் கம்மியாகும் அப்படின்றது எங்க கம்பெனில நாங்கள் லோன்லாம் தரோம். இதுமாதிரி நீங்களும் வாங்குங்க. நிறைய எங்கிட்ட வர கஸ்டமர்ஸே வந்து இந்த டெவலப் ஆகட்டும் அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இப்படி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் வாங்கினா தானே டெவலப் ஆகும், அப்படி அடுத்தவங்க வாங்கட்டும் அப்புறம் டெவலப் ஆனாலும் நீங்கள் வாங்கினேன்னா நீங்கள் வாங்குங்க, டெவலப் ஆகும், அப்புறம் அடுத்தவங்க வாங்குவாங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன்.
1: மிஸ்டர் பிரகாஷ் சொன்ன மாதிரி மாற்றம் நம்ம கிட்ட இருந்தே தொடங்குமே.
2: எல்லாரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் இயற்கைக்காக தன்னோட நேரத்தை ஒதுக்கின ஒன் ஆஃப் த என்விரான்மெண்டலிஸ்ட் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் அவரோட ஒப்பீனியன் இப்ப நம்ம கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணகுமார், ரிஷபம் ஃபவுண்டேஷன் நிறுவனர். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு நிச்சயமா தேவைப்படுது. இது மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வரும்போது, வண்டிகள் வரும்போது நம்ம அதுக்கு என்ன செய்யணுன்றதுன்னு ஃபர்ஸ்ட் திங் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதனால வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் பண்ணுற அளவுக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்கணும். அதனால நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் புதுசாக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் கொடுத்தாங்கன்னா இது மாதிரியான வெஹிக்கிள்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். மேஜர் பிளேயர்ஸ் ப்ரைசிங் பண்ண வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது. இந்த வெஹிக்கிள்ஸ் மூலிமா நம்மளுக்கு ஜீரோ எமிஷன்ஸ் வருதுன்ற ஒரு ரீசனால் நம்மளுக்கு பொல்யூஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெஹிக்கிள்ஸ் பொல்யூஷன் ஃப்ரீ வெஹிக்கிள்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து பழைய வெஹிக்கிள்ஸ்க்கான பாலிசிஸை வந்து அவங்க எப்போது 15 இயர்ஸ்ன்றத வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அந்த எஃப்சிஸில் ரெனியூவல் பண்ணாத அளவுக்கு அது ஸ்கிராபுக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டு பண்ணாத இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட ஒப்பீனியனை தந்ததுக்கு தேங்க்யூ சார். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன, மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கும், சார்ஜிங் மெத்தட்ஸ் என்ன, எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரை போகும், ஏன் பீப்புள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரிஃபர் பண்ணணும், ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் ஏன் 100% டேக்ஸ் இல்லைன்னு சொல்லணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்க பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ல வராரு மிஸ்டர் விஜய், சேல்ஸ் மேனேஜர் இன் பிக்காஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இப்போ அவரோட பதிவுகளை கேட்கலாம்.
4: வணக்கம், என் பேர் விஜய். எனக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ப்ரீவியஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் செக்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் இன் இவி செக்மெண்ட். என்னோட கெரியர் சேஞ்சே கூட பார்த்தீங்கன்னா இவி வில் பி அ ஃபியூச்சர், ஸோ ஐ சேஞ்ச் மை கெரியர் இன் டு லைக் எலக்ட்ரிக்கல் திங்ஸ். இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் வந்து பிகாஸ் ஆர்ஆர் குளோபல்ஸ் உடைய ப்ராடக்ட் இது. ஆக்சுவலாக ஆர்ஆர் குளோபல்ஸ் வாஸ் அரௌண்ட் 35 இயர்ஸ் இன் திஸ் மார்க்கெட் இன் எலக்ட்ரிக்கல். ஸோ தட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டிரைவ் நடந்துட்டு இருக்கிறதுனால லைக் இப்போ வந்து தே ஆர் இன் டு டூ வேரியன்ஸ் ஆஃப் நோ தேர் இன் டு டூ வேரியன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து A2 அண்ட் ஒன்று வந்து B8 மாடல். இந்த A2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, லைசன்ஸும் தேவையில்லை. இட்ஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 56,000 71,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 73,000 இருந்து உங்களுக்கு வந்து 94,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. இதில் ரெண்டு வகையான பேட்டரி வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, ஒன்று வந்து லெட் ஆசிட் பேட்டரி வருது. தோசா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேயே வந்து உங்களுக்கு பிளக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து லெட் ஆசிட் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே சார்ஜ் பண்ணணும், அதுதான் பெட்டராக இருக்கும். சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் அண்ட் அலோ டு சார்ஜ் இன் பார்க்கிங் அதெல்லாம். ஸோ அதனால் நம்ம வந்து லித்தியம் மைன் அவங்களுக்கு வந்து லைக் லித்தியம் மைன் நம்ம சூஸ் பண்ணோம்னா தே வில் கேரி டிட்டாச்சபிள் பேட்டரி, அது தே வில் கேரி த பேட்டரி அண்ட் அவங்க வீட்லேயே வச்சு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வேரியன்ஸு. அகெயின் இதில் வந்து நம்ம வந்து IP67 வந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க மோட்டர், அப்புறம் வந்து பேட்டரிஸ் எல்லாமே. ஈவன் ரைனி டேஸில் கூட நம்ம வந்து தாராளமாக நம்பி ஓட்டிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து பூனே தான், யூஆர் நாட் கெட்டிங் ஃப்ரம் சைனா. சைனாவில் நிறைய லோக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஸ்பேர்ஸ் வாங்கிட்டு லைக் தேர் அசம்பிளிங் ஹியர். இங்கே நம்ம வந்து அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து பியூராக வந்து மேக் இன் இண்டியா ப்ராசஸில் தான் வரும். இதோடைய ஃபியூச்சர் இதுதான் ஃபியூச்சரே வந்து ஃபுல்லாக இதுக்கப்புறம் தான். ஏன்னா லைக் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 85 ருபீஸ் வந்துருச்சு. இன் ஃபியூச்சரில் மைட் கோ 100 நோ கிலோவாட்டால் பெட்ரோல் ப்ரைஸ் வைப்பாங்க. இது நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 6 to 7 hours வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஆசிட் வந்து நீங்கள் 6 to 7 hours சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போடாலே உங்களுக்கு வந்து 2 units தான் எடுக்கும், 2 to 3 units தான் எடுக்கும், அதுக்கு மாதிரி எடுக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் பர்பஸ் வந்து 2 to 3 units தான் எடுக்குதுன்னா ஒரு யூனிட் வந்து 5 rupees சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வேறு வரைக்கும் 15 rupees உங்களுக்கு சார்ஜ். நீங்கள் வந்து இது கவர் வித் 78 kilometers ரேஞ்ச் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் இந்த பெட்ரோல் வெஹிக்கிளில் கம்பேர் பண்ண சொல்ல, நீங்கள் இந்த இ வெஹிக்கிள் எடுக்கிறதுனால வித்தின் 1 year நீங்கள் வந்து இ வெஹிக்கிளோட காஸ்ட்டு நீங்கள் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் பெட்ரோல் வெஹிக்கிளுடைய கம்பேர் பண்ண சொல்ல, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பெட்ரோல் காஸ்ட் எல்லாமே கம்பேர் பண்ண சொல்ல, நீங்கள் 1 year இ வெஹிக்கிளோட காஸ்ட் நீங்கள் வில் டேக் பேக். ஸோ இது ஒரு மேஜர் பெனிஃபிட். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போது உங்களுக்கு வந்து மெஜாரிட்டியாக வந்து ஒரு 10 vehicle ஓடுதுனா அதில் வந்து 1 vehicle தான் இப்போ இ வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருக்கு, மீது 9 vehicle பெட்ரோல். ஏன்னா லைக் பீப்புள் அவேர்னஸும் கூட வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கிறதுனால ஸ்லோலி இதாக சேஞ்ச் இன்னொரு அவேர்னஸ் கூட இன்னும் நல்லா கிரியேட் பண்ண கூட இட் வில் பி குட். ஆக்சுவலி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இந்த ரோட் டாக்ஸஸ் வந்து ஃபுல்லாகவே வேவ் ஆஃப் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவைகளுக்கு. ஸோ இயர்லி இட் வாஸ் லைக் 4% எடுத்துருக்கோம் அந்த எக்ஷோரூம்லேருந்து. இப்போது ஃபஸ்ட் அன்னைக்கு தான் வந்து ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க 100% வேவ் ஆன் ரோட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Why? Because like, இதை வந்து நம்ம வந்து இவைக்கல் செக்டரை வந்து பூம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, க்ரோ பண்ணுன்றதுக்காக லைக் தேர் வேவ் ஆஃப் ரோட் டேக்ஸ் எவ்வளோ. இப்போ பெட்ரோல் வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா 8% ஃப்ரம் த எக்ஷோரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஷோரூம்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரோட் டேக்ஸும் வாங்குறதே கிடையாது. ஸோ நார்மல் சார்ஜர் ஆஃப் ஆர்டிஓ சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அந்த ஸ்மார்ட் கார் சார்ஜஸ் அது மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் அது மட்டும்தான் இருக்குன்றது 1500 rupees வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான் ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு பார்த்தா. அகைன் எங்களுக்கு குட் இம்பாக்ட் டுவர்ட்ஸ் அ வெஹிக்கல் காஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 94,000 நான் ஒரு வெஹிக்கல் விற்கிறேன், அதை நீங்கள் வந்து ஆர்டிஓ எல்லாமே சேர்த்து தான். இதில் 4,000 உங்களுக்கு வந்து ஆர்டிஓ சார்ஜஸ், 4,000 போயிடுச்சுன்னா அகைன் 94,000 வெஹிக்கல் வந்து இவங்களுக்கு 90,000 உங்களுக்கு. ஸோ அகைன் இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட். இன்னும் கூட வந்து எல்லா பெட்ரோல் பங்க்ஸ்லையும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணால் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன எண்ணம்.
5: நினச்சி பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முகத்தில் யாரும் துணி கட்டிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இப்போ நம்ம சென்னையில ஆண்கள் கொள்ளைக்காரங்க மாதிரியும் பெண்கள் எல்லாரும் முகமூடி கொள்ளைக்காரங்க மாதிரியும் போறத நம்ம அதிகமாவே பார்க்க முடியுது. இப்படி மக்கள் ஏர் பொல்யூஷனை சகிச்சுட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம், ஆனா சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு அதை மாத்தி வச்சதும் நம்ம தானே. தண்ணிக்கு பதிலாக கெமிக்கல் தான் இருக்கு, மரத்துக்கு பதிலாக பில்டிங் தான் இருக்கு, ஆனா காத்துக்கு பதிலாக என்ன வைக்க போறோம்? மாற்றத்தை நோக்கி நகருவோம்.
6: இந்த கதைப்பூமா செக்மெண்ட்ல நம்ம ஆர்ஜே சத்யஸ்ரீ அண்ட் மோனிகா பேசினது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுல. ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை ப்ரமோட் பண்ணுற வகையில் நிறைய அறிவுரைகளும் நிறைய சலுகைகளும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்விரான்மெண்ட் பேஸ் பார்த்தாலும் சரி, ப்ரைஸ் பேஸில் பார்த்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பொல்யூஷன் ஃப்ரீ இந்தியா உருவாக்க இது ஒரு புதிய முயற்சின்னு கூட சொல்லலாம். அந்த முயற்சியை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றங்கள் இங்க தயாரா தாங்க இருக்கு, மாற்றத்துக்கு நம்ம தயாரா இருக்குமா? சிந்தித்து செயல்படுங்கள். இதுவரை நீங்கள் கேட்டது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. உங்களிடமிருந்து விடைபெறுவது செகண்ட் இயர் ஜேர்னலிசம் மாணவிகள் லாவண்யா, தேஜஸ்வி,
7: சத்யஸ்ரீ,
6: காவிய பிரியா.
7: சொல்லுடாமா, எப்ப ஸ்கூல்ல இருந்து வந்த?
8: நான் அப்பவே வந்துட்டேமா.
7: அப்படியாமா, ஸ்கூல்லாம் எப்படி இருக்கு?
8: ஜாலியா இருக்கு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களே.
7: சூப்பர் சூப்பர்மா.
8: அம்மா, எங்க மிஸ் டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சிட்டு வர சொன்னாங்கம்மா, அத பத்தி கொஞ்சம் சொல்றியா?
7: டிராபிக் சிக்னல்ஸா? அதுல 3 colors உண்டுமா, ரெட், எல்லோ அண்ட் கிரீன். ரெட் சிக்னல் போட்டா நம்ம ஸ்டாப் பண்ணணும், எல்லோ சிக்னல் போட்டா ரெடியா இருக்கணும், கிரீன் சிக்னல் போட்டாதான் நம்ம மூவ் ஆகணும். நம்ம இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்.
8: அப்படியாமா, சப்போஸ் நம்ம அத ஓபே பண்ணலனா என்ன ஆகும்?
7: அது ரொம்ப தப்புமா. நம்ம ஒருத்தர் அதை ஒபே பண்ணலனாலும் அது பெரிய ப்ராப்ளம் ஆகும்.
8: அப்படி என்னமா ப்ராப்ளம் ஆகும்?
7: ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம், ஆப்போசிட்ல வரவங்களுக்கு அடிபடலாம். சப்போஸ் நாய் பூனை மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் ரோட்ல இருந்தா பாவம், அதுக்கும் அடிபட சான்ஸ் இருக்குமா?
8: இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்க என்னமா பண்ணணும்?
7: அதுக்கு நம்ம டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணணும்.
8: அது என்ன ரூல்ஸ்?
7: கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுட்டு தான் 2-wheeler ஓட்டணும், ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே கூடாது, சிக்னலை கரெக்டா ஒபே பண்ணணும், ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், சும்மா ஓவர் ஸ்பீட்லலாம் போக கூடாதுமா, மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது டிரைவ் பண்ணும்போது. இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நிறைய ப்ராப்ளம்ஸை தவிர்க்கலாம்.
8: ஓ அப்படியாமா, சரி சரி, இனி நம்மளும் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்றேன்.
7: நில் கவனி செல், விதிகளை மதிப்போம், விபத்துகளை தவிர்ப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
9: ஹாய் எவ்ரிபடி, என் பேர் வைத்யா எம் சுந்தர். நான் ரேடியோ மிர்ச்சியில் ஒரு ஆர்ஜியா வேலை பார்க்குறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஆர் ரேடியோ.

0: upright. வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ கிருத்திகா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட வாலண்டியர்ஸ் அவுட்ரீச் ஆக்டிவிட்டிக்காக 100 வருஷத்துக்கும் மேற்பட்டு இயங்கிட்டு இருக்க சென்னை மாநகரின் பெருமை பெற்ற கன்னிமாரா நூலகத்தை 13/5/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விசிட் பண்ணிருந்தாங்க. வாங்க மக்களே, அவங்க போயிட்டு வந்த அனுபவங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க கன்னிமாரா லைப்ரரிக்கு போய் அங்க நிறைய மக்களை விசிட் பண்ணிருப்பீங்க, நிறைய கம்யூனிட்டி பைட்ஸ் வாங்கியிருந்தீங்க. அங்க நீங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ண முடியுமா?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்க போனது பாத்தீங்கன்னா வெயில் காலம். அந்த வெயில் காலத்துலேயும் அங்கே அவ்வளோ மரங்கள் இருந்ததால் வெயிலே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருந்தாங்க. லைப்ரரியில் எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி வெளியே லைப்ரரிக்கு வெளி வளாகங்கள்லேயும் மக்கள் இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப படிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்பொழுது நம்மளும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் பைட்ஸ் கேட்கும் போது கூட சீக்கிரம் முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு
0: ஆர்வமாக இருந்தாங்க
1: படிப்பு மேலே. ஆமாம்,
2: நாங்கள் வந்து பைட்ஸ்க்கு போகும்பொழுது நாங்கள் என்ன இன்டென்ஷனில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரிலாம் யார் போக போகிறாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் லைப்ரரிக்குள்ளேயே போல, என்ட்ரன்ஸ்லேயே அதை அவங்க உட்காந்து ஒரு க்ளீன் மைண்டடாக அவங்க வந்து படிச்சுட்டு இருந்ததை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு

0: பெரிய விஷயமா நாங்க அதை பார்த்தோம்.
1: அங்க படிச்சிருந்த அத்தனை ஆஸ்பிரன்ஸ், அத்தனை எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. நம்மள இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரான மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு வந்துச்சு.
2: ஸோ நீங்க கனிமாரா லைப்ரரியில எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
3: நிறைய விதமான லாங்குவேஜ் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஏன் மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி நிறைய யார் வேணாலும் வந்து படிக்கிற அளவுக்கு அங்கே அப்படி வந்து வச்சிருக்காங்க புக்ஸ் எல்லாமே. லைப்ரரி சொல்லும் போதே ஃபஸ்ட்டு எனக்கு புக்ஸ்லாம் படிக்க பிடிக்கும், பட் லைப்ரரிக்கு போய் தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. கன்னிமரா லைப்ரரி விசிட் பண்ண பிறகு தான் ஓகே நம்மளும் லைப்ரரிக்கு போய் படிக்கலாம், இவ்வளோ அழகாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடத்த விட்டுட்டோமே அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு அந்த லைப்ரரியை பார்க்கும் போது.
2: சொல்லுங்க ஸ்ரீநிதி.
4: ஆமாம், எல்லா விதமான புத்தகங்களும் அங்கே இருந்தது. நாங்கள் தேடுற புத்தகங்கள் கூட நாங்கள் எடுத்து படித்தோம். நான் இன்னைக்கு படித்தது வந்து நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் தான், நம்ம தமிழில் தான் இருந்தது.
2: ஓகே. பல ஆண்டுகளாக கன்னிமரா லைப்ரரி இயங்கிட்டு வருது, அதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருந்தது?
4: மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது, அதாவது சேரில் உட்காந்து படிக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. நான் கால் நீட்டிட்டு படிப்பேன், என் இஷ்டத்துக்கு படிப்பேன்,
2: ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு.
4: ஆமாம், அந்த தரம் ரொம்ப சுத்தமாக இருந்தது. நான் எப்போ போனாலுமே அங்கே கீழே தான் உட்காந்து படிப்பேன். ரொம்ப ஒரு நல்ல சுற்றுச்சூழல், அங்கே காத்தோட்டமும் நல்லாயிருக்கும், ஏசி இது மாதிரி நிறையா போட்டிருக்கேன்.
0: மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸும் அங்கே மெயினாக பார்த்துக்கிட்டாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது எத்தனை பேர் வந்தாலும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, டைமு, நம்மளோட சிக்னேச்சர், அண்ட் உள்ளே போயிட்டு வெளில வரதுக்கு அப்புறமும் கூட ஒரு சிக்னேச்சர் வாங்கி வச்சுருந்தாங்க, நம்மளோட பேக்ஸ், அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவங்க ரொம்பவே பார்த்துக்கிட்டாங்க.
3: மெயின்டெனன்ஸ் நம்ம சொல்லும் போது இந்த கிளீனு, இந்த இதை தாண்டி மக்கள் வந்து அந்த லைப்ரரி கொடுக்க வேண்டிய மரியாதை, அதாவது அமைதி. லைப்ரரிக்குள்ள போனாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், மெயின்டைன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைலன்ஸ் வந்து அவ்வளோ நான் பார்த்தேன் லைப்ரரிக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது அவங்க இவ்வளோ அழகா வந்து அவங்க மெருகூட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு.
2: சொல்லுங்க ஸ்ரீநிதி.
4: ஆஷிகா சொன்ன மாதிரி நாங்கள் எப்போ போனாலும் பேசிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது எங்களால் நிறுத்திக்கவே முடியாது. ஆனா அங்க ஒவ்வொருத்தரும் அமைதியா உட்காந்துருக்கிறது பார்க்கும் பொழுதே நம்ம பேசக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடு எங்களுக்கு வந்துச்சு.
2: சென்னை மக்களுக்கு கன்னிமரா லைப்ரரி எவ்வளவு உபயோகமா இருந்துட்டு வருது?
1: நிறைய பள்ளி கல்லூரிகள்ல படிக்கும் மாணவர் மாணவியர்களுக்கு இந்த ஒரு நூலகம்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க தேடுற புக்ஸ் எல்லாமே அங்க வந்து கிடைக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் காசு கொடுங்க புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை வாட்டி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, காமன் தானே. பட் ஒரு லைப்ரரின்னும் பொழுது நம்ம ஆசைப்பட்ட புத்தகங்களை வந்து இலவசமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க.
3: ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய மாநகரமான இந்த சென்னையில் இவ்வளோ பழமையான ஒரு நூலகம் இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படியே அந்த விஷயம் வந்து நம்ம இருக்கும் போதே எப்படி சொல்கிறது, அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்.
0: ஆஷிகா சொன்ன மாதிரி தான், அது ஒரு அமைதியான சூழல்ல நம்ம படிக்கிற ஒரு அனுபவங்கிறது அது ஒரு தனித்துவமானது தான். அது எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் பைட்ஸ் எடுக்க போயிருந்தாலும் நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைப்ரரிக்குள்ள போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்கள் போய் பார்த்தோம்.
2: ஸோ நீங்கள் வந்து கன்னிமாரா லைப்ரரிக்கு போன மெயின் டார்கெட்டே வந்து நிறைய கம்யூனிட்டி பைட்ஸை வாங்கணும் தான். நிறைய மக்களை பார்த்துருப்பீங்க, நிறைய கம்யூனிட்டி பைட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அவங்க மக்கள் எதை அதிகமாக பேச விரும்பினாங்க, எந்த மாதிரி மக்களை நீங்கள் சந்திச்சிங்க?
0: நான் சந்திச்ச மக்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அவர் பேர் வந்து பாலகிருஷ்ணன். அவர் வந்து ஒரு எழுத்தாளர். அவர் நான் இன்டர்வியூ பண்ண போகும்போது அவர் சொன்னது வந்து, நான் வந்து ஆறாவதுலேருந்தே நான் வந்து கதைகள், சிறுகதைகள்லேருந்து புத்தகத்துலேருந்து எல்லாமே படிப்பேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சுன்னு நான் கேட்கும்போது, நான் வந்து எங்கள் அம்மா படிப்பாங்க அதுலேருந்து எனக்கு வந்துச்சு இந்த கன்னிமரா லைப்ரரி வந்து, நான் முதல்ல வந்து சென்னைக்கு வந்து படித்த ஒரு லைப்ரரி அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ரொம்பவே ஷேர் பண்ணியிருந்தாரு.
3: ஸோ நிறைய பேரை பார்த்தோம். அவங்க எல்லாருமே வந்த ஒரு காரணமே அந்த படிக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம், எக்ஸாம்ஸ் அன்னைக்கு, அதுக்கு முத நாள் அன்னைக்கு படிப்போம், அதுக்கப்புறமேட்டு நம்ம அவ்வளோவா நம்மளே படிக்க மாட்டோம் அவ்வளோவா. ஆனால் அந்த லைப்ரரிக்குள்ளே போன ஒன்று தான், ஓ இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா, இவ்வளோ ஆர்வத்தோடு படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ ஃபோன் வச்சுருக்கோம், வச்ச உடனே ஒரு அஞ்சே நிமிஷம் தான், புக் எடுத்தோடனே ஃபோன் நம்மளுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா அங்க ஃபோனே கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லாத மாதிரி அவங்க படிக்கிறத பார்த்து நம்மளுக்குமே படிக்கிற அவ்வளவு ஆர்வமா இருக்கு.
2: சொல்லுங்க ஸ்ரீநிதி.
4: நாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட கேட்ட கேள்விகள்ல இது மாதிரி நேர புத்தகங்களை வச்சு படிக்கிறதுக்கும் ஆன்லைன்ல படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டு நிறையவே சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொன்றும் ஓஹோ அப்படின்னு ரொம்பவே மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது மிக இல்லை.
2: நீங்க கன்னிமாரா லைப்ரரிக்கு போனதே கம்யூனிட்டி பைட்ஸ் வாங்கினதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அங்க நீங்க வந்து மக்கள் நிறைய பேர் ஆத்தர்ஸ் பத்தியும் புக்ஸ் பத்தியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: ஸோ எங்ககிட்ட வந்து சொன்னது வெங்கட் சார்னு ஒருத்தர், அவர் வந்து சேரன் சார், டைரக்டர் சேரனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து 6வது படிக்கிறதுலேருந்தே புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இந்த டீ கடையிலலாம் இந்த பஜ்ஜி அதெல்லாம் விற்பாங்கள அந்த பேப்பர்லேயே அவர் வந்து அதில் தான் அவருக்கு ஆர்வம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட போகும்போது இப்போ கம்யூனிட்டி பைட்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம இந்த குட்டி குட்டியாக வாங்குவோம், அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு படிக்க அதாவது படிச்சுட்டு இருக்காங்க படித்தவங்க கிட்ட போய் வாங்க எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருங்க அப்படின்னு. பட் அவர் அப்படி கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் பேச பேச அவருக்கு வந்து அவருடைய ஆர்வம், அவர் வந்து அவ்வளோ சொல்கிறாரு நம்மளுக்கே வந்து இன்னும் சொல்லுங்க இன்னும் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த எழுத்தாளர் முதற்கொண்டு அவரோட அவ்வளோ தெளிவாக அவர் வந்து அவரோட மைண்டில் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து லவ்வோட அந்த புக் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பேசுறதுலே தெரியுது.
2: வெங்கட் சார் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் நம்ம கேட்கலாம் வாங்க.
5: வணக்கம், உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்கள் நேர்களுக்காக.
6: வணக்கம், என்னுடைய பேர் வந்து சீதாலட்சுமி, நான் புழலேருந்து வந்திருக்கேன். இங்கே சென்னையில் தான் இங்கே கனிமரா நூலகத்தை நாங்கள் படிக்க வந்திருக்கோம்.
5: நீங்கள் இந்த கனிமரா லைப்ரரிக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க, எந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கலாம் வந்துட்டுருக்கீங்க?
6: நான் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து எம்ஃபில் பண்ணேன். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதிலேருந்து இதுலேயும் இன்னும் மெம்பர்ஷிப்பாக தான் இருக்கேன். எனக்கு எப்பப்போ தேவையோ அப்போலாம் வருவேன். எதனா ரெஃபர் பண்ணணும், இல்லை ஆய்வு கட்டுரைகள் எழுதணும், இல்லை மேகசினுக்கு எதுனா எழுதணும் அப்படின்னு சொல்லுன்னா இங்கே வந்து நான் நூல் ரெஃபர் பண்ணுறதுக்கு வருவேன். எல்லா வகையான நூலும் இங்கே கிடைக்கணும். உங்களுக்கு என்ன தேவை அது எதை கிடைக்கிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு தேவைன்றது எல்லாமே கிடைக்கும். இங்கே இருக்கிறவங்களும் நமக்கு எதை கேட்குறமோ அழகாக கொடுத்து கொடுப்பாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் அவங்ககிட்ட கேட்டால் கூட இந்த நூல் எங்கே இருக்குப்பா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல போய் பாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. எல்லாருமே இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல சகோதர முறைப்படி நம்மக்கிட்ட பழகுவாங்க. எந்த நூல் கேட்டாலும் இது வரைக்கும் நான் எம்ஃபில் வந்து 2009 முடித்தேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். எப்போ என் புக்கு வேணுமோ நான் வந்து 4 அஞ்சு புக் அப்படி வந்து எடுத்துகிட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்துருந்தால் நிறைய புக்ஸ் இதில் படிச்சிருக்கேன்.
5: இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் சோஷியல் மீடியா அடிக்ஷனில் நிறைய புத்தகங்கள் படிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியே சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் புத்தகங்கள் ஏன் படிக்கணும், அதனால் என்ன பயன்?
6: இப்போ வந்து படைப்பாக்கன்றது தான் வந்து ஒரு அறிவுத்திறன்லேயே முதன்மையாக இருக்கிறது படைப்பாக்குன்னு சொல்கிறது தான். அந்த படைப்பாக்கம் தான் முதல்ல சொல்கிறாங்க. அந்த படைப்பாக்கம் வந்து சும்மா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஏதோ வீடியோ மாதிரி போடுறாங்க, அது வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போயிடுவாங்க, அந்த கொஞ்சம் நாளில் போயிடும். ஆனால் இந்த நம்ம படைக்கிற ஒரு படைப்பாளையாக இருக்கிற ஒரு மனுஷன் இறந்துடுவான், அவன் முடிஞ்சிடும், அழிஞ்சு போயிடுவான். ஆனால் மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு நூல், ஒரு படைப்பாக்கமாக இருக்கிற ஒரு நூல் வந்து அழிவே கிடையாது. இப்போ நான் ஒரு நூல் எழுதுனா அது என் குழந்தை மாதிரி, அதுக்கு அழிவே கிடையாது, அது என்னுடைய வாரிசாக இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை படைப்பாக்கமாக செய்யணும், வரணும், மாணவர்கள் எல்லாம் அதை செய்யணும் தான். அவங்கவுங்க துறையிலேருந்து செய்யலாம், யார் எந்த துறை வேணால் செய்யலாம். அதில் இருக்கிற நாலேஜு, அது எப்படிலாம் அந்த இப்போ இருக்கிற தொழில்நுட்ப முறையில் எப்படிலாம் கொண்டு வரலாம், அது மக்கள்கிட்ட இனிமையாக கொண்டு போகிறதுக்கு, ஆர்வமாக படிக்கிறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த எனக்கு தெரிஞ்சு படிக்கிறது எப்போ குறைஞ்சிது அப்படின்னா, இப்போ நம்ம டிவி பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ கொஞ்சம் குறைஞ்சிது, அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லு அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ரொம்பவும் குறைஞ்சிடுது. இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, செல்லுலேயே பார்த்துக்கிறேன் செல்லுலேயே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 100 எடுக்கிறான்னு வச்சுங்க, ஒரு கட்டுரைக்கு ஒரு 100 எடுத்தா செல்லில் எத்தனை 100 கொடுப்பான், ஒரு 3-4 தான் கொடுப்பான். அது ஆர்வமாக படிக்கக்கூடாது. இதே ஒரு மனிதன் வந்து உணர்வு பூர்வமாக எழுதின ஒரு கவிதையோ கட்டுரையோ ஒரு புத்தகமோ கதையோ எந்தவோ அந்த அதில் உள்ளார போனால் தான் அது புரியும். இப்போ நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து படத்தை பார்த்த பிறகு அடுத்தது என்ன வரும் என்ன வரும்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் அதையே அவங்க படிச்சிருந்தோம் அந்த வர்ணனைகள்லாம் போய் பாருங்களேன், உள்ளே நாம் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த படத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த நூலை தேடினாங்களே, பள்ளியில சரி கல்லூரியிலும் அதுக்கு அடுத்து என்ன கதை வரும் என்ன கதை வரும்னு அந்த புத்தகத்தை தேடினாங்க. அது மாதிரி இருக்கிறதுல எங்க போய் பார்க்க முடியும்? ஒரு படத்துல கூட கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, ஆனா அது மூளை நூலை பார்த்தாதான் அதுக்குள்ளார இருக்கிறதோ ஒரு ஆத்தர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத அதுக்குள்ளே போய் பார்க்க முடியும். அதனால நிறைய ஒரு கதை எடுத்தா நிறையவே நாம உருவாக்கலாம். அது மாணவர்கள் வந்து அதுக்குள்ளார போயிட்டாங்கன்னா அவங்களால விலக முடியாது, அதுக்குள்ள போறதுதான் பெரிய விஷயம் தெரியுங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ளார அவங்க போயிட்டாங்கன்னா அந்த தன்னை சுத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆராய பார்ப்பாங்க. அதுக்குள்ள போகாம பொழுதுபோக்காக இந்த சோசியல் மீடியா அது இது பார்த்து போகும்போது அவங்க நேரத்துல வீணாயிடுது. நம்முடைய நான் மாணவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நேரத்துல நம்ம படைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்துல நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும். ஒரே ஒரு கதையோ கட்டுரையோ கவிதையோ ஒரு பிரசுரம் ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயமா நினைக்க தோணும் தெரியுங்களா? அது பார்த்ததும் ஒரு குழந்தைய நம்ம தூக்கி கையில போறோம் அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் அதை உணர்ந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய கவிதையோ ஒரு நூலோ வரும்போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எதுக்குமே ஈடு இணையே கிடையாது. அது யாரும் குறை சொல்ல முடியாது, யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு செயல்னா எதனா ஒன்று சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறை மூலமாக நிறைய கருத்துக்களை சேகரிச்சுட்டு அதோட அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க பாருங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், நான் ஒரு கவிதை எழுதுறேன்னா நான் கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தர, உடுமலை, நாராயணகவி இவங்களுடைய இதெல்லாம் நான் படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எந்தெந்த நோக்கில் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணுவோம். அது ஒரு கதைக்கு இப்போ கண்ணதாசன்லாம் எப்படி கொடுத்துருக்காரு, அதோட ஆத்தமுள்ள இந்து மதத்தில் எல்லா இந்த டாப்பிக்லையும் கண்ணதாசன் கொடுத்துருப்பாரு. அது மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ஆத்தர் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு ஆத்தர் இருப்பாங்க, அவங்களுடைய நூல்களை எல்லாம் சேகரித்து அதுக்குள்ளே படித்து நாமும் அந்த மாடலில் ஒரு ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்து அரசியலை பற்றி சொல்லும், இது சண்டையை பற்றி சொல்லும், இது குடும்ப பாங்காக சொல்லும், இது காலேஜஸ் பற்றி சொல்லும் அப்படின்னு ஒரு இது இருக்கு பாருங்க. யாருக்கு எந்த துறையில் பிடிக்குமோ அந்த மாதிரி புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல டைம் இருக்கும். நீங்க வந்து ஒரு பிரம்மா தான், படைப்புல ஒரு பிரம்மா ஆகலாம் அப்படின்னு தான் மெயின் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னாதான். நீ பிரம்மாவா இருக்கணுமா சும்மாவா போகணுமா? ஸ்டூடெண்ட்ட ஒரே வார்த்தை, எல்லாருமே பிறப்பாங்க தான், எல்லா மனிதரும் பிறக்கிறாங்க வாழறாங்க இருக்கிறாங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு அடையாளம் என்ன? நம்ம தாத்தா இறந்துட்டாங்க, தாத்தான்னு சொல்லுவீங்க, அது கொஞ்ச நாள் போன நமக்கு அப்புறம் யாரும் தெரியாது. ஆனா நீங்க படைக்கப்பட்ட ஒரு நூல் வந்து நீங்க போயிட்டா கூட என்ன பண்ணும் சொல்லும், யார் இது யாரோடைய நூல் இவங்க நூல் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி எல்லாருமே பிரம்மாவும் ஆகினா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க அவங்க துறையில.
5: நீங்க பல ஆண்டுகளா புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, தீவிர வாசகரா இருந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க எங்க நேயர்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஆத்தர்ஸ், ஃபேவரட் புக்ஸ்னா நீங்க எதெல்லாம் சொல்வீங்க, யாரெல்லாம் சொல்வீங்க, அண்ட் ஏன் சொல்வீங்க?
6: மேடம் முதல்ல வந்து ஒரு புத்தகம் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்க சமூகத்துல இருக்கிறவங்களே நீங்க படிக்கலாம். ஒரு சின்ன நிகழ்ச்சி கரு எங்கே கிடைக்கும் தெரியுங்களா? நம்ம போயிட்டே இருக்கிறோம், ஒருத்தருடைய ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம், ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஒருத்தர் இருக்காரு ரோட்ல, அவரை பார்த்துட்டா ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்களேன். இப்போ நிறைய பேச்சு குறைஞ்சிடுது, எல்லாருமே செல்லுக்குள்ளார போகிறதால பேச்சு குறைஞ்சிடுது, பேசும்போது கருத்து பரிமாற்றம் குறைஞ்சிடுது. கருத்து பரிமாற்றம் கிடைக்கும்போது இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்தையும் பேசுவேன், அந்த இடத்துல நான் வந்து என் பேச்சை வந்து வீணாக்கலை, அந்த நேரத்தை வீணாக்கலை, அந்த பேச்சு மூலமாக நான் கதைக்கான கருவும் கவிதைக்கான கருவும் உருவாக்குறேன். இது முதல்ல நாம் செய்ய வேண்டிய முதல்ல ஒரு ஆத்தர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நாம தான் இப் ஒரு நான் ஒரு ஸ்டோரி எழுதுனேன், மகனுக்கான ஒரு ஸ்டோரி எழுதுனேன். அந்த ஸ்டோரிக்கு வந்து எங்கே வரும்னா பாரிஸ் கார்னரில் ஒருத்தர் ரெண்டு கால் இல்லாமல் அந்த கட்டையில் உட்காந்து தள்ளிட்டு போனார். ஆனால் அவர் பார்க்கும்போது ஒரு 10 ரூபா நான் போட்டேன் அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறமா அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு கொஞ்சம் தள்ளி ஓரணுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அதுதான் எனக்கு ஒரு கரு, அவருக்கு ஏன் அந்த கால் போச்சு அப்படின்ற ஒரு கரு. ஒரு டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கான என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கதுவாக வச்சு தான் ஒரு கதை எழுதினேன். அப்போ நம்ம சுற்றி தான் இருக்குது, ஒரு ரெண்டு பேர் கோபமாக பேசிக்கிறாங்க, அந்த கோபத்தில் எப்படின்னா நாம் கொண்டு வரலாம், கோபம்னு எங்கெல்லாம் வருது அப்படி ஒரு கரு, அப்புறம் பாசத்தை எங்கே கொடுக்கலாம் அதுக்கு ஒரு கரு. இதை வச்சு தான் நாம் வந்து அடுத்தது இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிறதுல தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஒரு கதவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நூல்கள்கிட்ட போகலாம். போகும்போது இப்போ வைரமுத்து நல்லா கொடுத்துருக்காரு, பா விஜய் இப்போ நல்லா இப்போ தாமரை, பா விஜய், கண்ணதாசன், எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கண்ணதாசனுடைய எல்லாமே படிச்சிருக்கிறேன். கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும், அவர் எழுதுனது எல்லாமே எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டினதை கூட அப்படின்னு நான் நினச்சிக்கலாம். அவருடைய பாடல்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டின மாதிரி இருக்கும். இவர் உடுமலை நாராயண கவி, பட்டுப்பட்ட கல்யாண சுந்தரம், அவருடைய இதெல்லாம் வந்து விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி இருக்குது, கொடுக்குற மாதிரியே இருக்கும். பழைய பழைய பாடல்கள்லாம் கேட்டு பாருங்களேன், இப்போ எல்லா பாடலுமே ரீமேக்ஸ்னு வருது, புதுசு எதுவும் இல்லை, பழசு தான் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மாதிரி அவங்க வந்து விவசாயத்தை பற்றி, நண்பர்கிட்ட எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், எப்படி குடும்பத்தை செய்யணும், எல்லாமே அவங்களோட இது இருக்கும். அதனால அது வாலி, அதுக்கப்புறம் வாலி வந்தார், வாலியுடைய இதுவும் நல்லா இருக்கும். அவருடைய இதெல்லாம் வந்து சொல்லும் போதே வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதிர்ப்பாக கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. இந்த ட்ரெண்டில் எப்படி பாட்டு எழுதணும் அது மாதிரி எழுதியிருக்காரு, பழைய பாட்டு எப்படி இருந்தோம் அது மாதிரி எழுதியிருக்காரு. அதனால நம்ம வந்து இப்போ எப்படி மாறணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். நான் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி எழுதணும், கவிதைகள் எழுதணும் அப்படின்னு கொண்டு வரணும். ஏன்னா மரபு கவிதைகள் ஒரு பக்கம் போனால் கூட புது கவிதையில் வந்து பாரதியார் கொடுத்துட்டு வந்த புது கவிதைகள் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகாக எழுத ஆரம்பித்தாங்க. அதில் எல்லாருக்கும் சீக்கிரமாக கருத்துக்கள் கொடுக்க முடிஞ்சுது, சினிமா பாடலை சீக்கிரமாக கொடுக்க முடிஞ்சுது. இப்போ நாம் பாட்டு எழுதிட்டு உடனே மெட்டு போடவும் முடியும், மெட்டு போட்டும் பாட்டு எழுத முடியும், அது கொஞ்சம் கொண்டு வர்றது. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ அந்த கானா பாட்டு பாடினாங்க இல்லையா, இவங்க ராஜலட்சுமி செந்தில் அவங்க நாட்டுப்புற பாடலாம் பண்ணாங்க. அந்த நாட்டுப்புற பாடல் வந்து அவங்களா தான் மெட்டு போட்டு அவங்களா தான் செஞ்சாங்க, அந்த அவங்க அருமையா இருந்தது பாருங்க. அது மாதிரி எந்த பாட்டையும் கொடுக்கலாம், எதையும் கொடுக்கலாம். நான் சயின்ஸ் தான் படிக்கிறேன், எனக்கு சயின்ஸ்ல இது பண்ணு, சயின்ஸ்ல இருக்கிற எல்லா மேட்டரையும் கொண்டு வா, கட்டுரையில கொண்டு வா, இல்ல கவிதையில கொண்டு வா, இல்ல பாட்டை கொண்டு வா, அப்படி கொண்டு வந்தா மக்கள்கிட்ட சீக்கிரம் புரிய சேரும், இது வந்தாலும் சேரும். அப்படிதான் அது மாதிரி பார்த்தா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு ஒருத்தர் ஆத்தர் பிடிக்கும். எனக்கு பிடிச்சது இந்த எங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, அதனால எனக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: அந்த உங்களோட ஃபேவரட் புத்தகங்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள், நீங்க கொண்டாடுற புத்தகங்கள்ல மக்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எதை சொல்லுவீங்க, எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க?
6: எதுவும் சொல்லணும் இல்லைங்க, நம்மளுடைய இரு கண்கள் போல ராமாயணம் மகாபாரதம், இது ரெண்டுமே நம்ம கண்ணு மாதிரி தான், நீங்க எதுவுமே எல்லாமே இருக்கும் அதுல. அதே போல உங்களுக்கு வழி காட்டுது ஒரு டார்ச் லைட், விளக்கு, திருக்குறள், அதுதான் உங்களுக்கு வழி பாதுகாக்கும். அதாவது அது வந்து நம்ம தாத்தா மாதிரினா, இது நம்ம கூட வர ஃப்ரெண்டு மாதிரி, இவரை கைப்பிடிச்சிங்கன்னா, திருக்குறளை கைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே பிடிச்சிட்டு போன மாதிரி தான். வழிகாட்டு எதுவுமே இல்லாதது எல்லாமே கிடையாது. அவர் கொடுக்குற ஒரே இது இருக்கிறது அறத்தின் மூலமாக இருக்கும். நீ பொருளை சேரு சந்தோஷமா இரு, இன்பத்தையும் கொடுத்துருக்காரு, பொருளையும் சேருன்னு கொடுத்துருக்காரு, அறத்து எல்லாமே அறத்தோட சேரு. அப்படி அற நிலையோட நம்ம எல்லாமே சம்பாரிச்சோம்னா இந்த சந்தோஷத்தையும் சரி சம்பாதிக்கிறதும் சரி நம்ம திருமண முறைப்படி எல்லாம் பண்ணிக்கிறது எல்லாமே அறநிலையோட பண்ணிக்கிட்டு வந்தா இந்த நம்ம பூமி இருக்கிற மக்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. இந்த சண்டை சச்சரிவு அடிச்சுக்கிறது இதெல்லாம் எதுவுமே வராது, அந்த அறநிலை அதில் வந்துருச்சுன்னா எதுவுமே கிடையாது.
5: நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம், அந்த புத்தகங்கள் பத்தி எங்க நேர்கள் கொஞ்சம் சொல்றீங்களா?
6: நான் குழந்தைங்களுக்கு தான் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால முதல்ல வந்து இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகிட்ட ஓடும் போது விளையாடும் போது ஒரு பாட்டு பாடுவாங்கள, அது போல என்னுடைய குழந்தைங்க கூட நான் ஓடி ஆடி நான் பாடினேன். என்னுடைய பாட்டை தான் அந்த மழலை புத்தகம்னு ஒன்று போட்டேன். ஆனால் அந்த மழலை பாடல்கள் வந்து என்னன்னா இப்போ எல்கேஜி யூகேஜி புத்தகமாக போயிருக்கு, ஒரு சில ஸ்கூலுக்கு போயிருக்கு, அதில் மழலை பாடல்கள் அது. அதுக்கப்புறம் நிறைய நமக்கு கதை மூலம் தான் சொல்லணும் இல்லையா, அந்த கதை சொன்னால் தான் பசங்களுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமாகணும். அதில் பாட்டி சொன்ன கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை, அதில் என்னென்ன கதைகள் எப்படிலாம் வரணுமோ அது ஈஸியாக இருக்கிற மாதிரி அதுங்களை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டுரைகள்லாம் எப்படி எழுதணும் அந்த ஒரு நூல் கொடுத்தேன். இந்த கட்டுரைகளை எப்படி எழுதணும், அதை எதெல்லாம் விடணும், எதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியை வந்து ஒரு 30 நாள் சின்னதாக கற்றுக்கலாம் தமிழ் மூலமாக, தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வராது இல்லைங்களா, அதனால ஹிந்தியை வந்து தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற ஒன்றை போட்டிருந்தேன். அது எங்கள் சிலப்பதிகாரம் கூட எல்லாம் பெருசாக தான் இருக்கும், அதுக்குள்ளே நூல் செயலுக்குள்ளே போய் படிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு சிலப்பதிகாரம் தேவை, அதனால் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அதனால சிறுவர்களுக்கான சிலப்பதிகாரம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு எளிமையாக தெரிகிற மாதிரி ஒரு சின்ன புக்கு தான் அது. அது மாதிரி சிலப்பதிகாரம் அவங்களுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வினாக்கள் வந்து பாருங்களேன், தேர்வுக்கான வினாக்கள் வருது இல்லை, இப்போ இலக்கணம் இலக்கிய வினாக்கள் வருது இல்லை, அதை கொஞ்சம் தொகுத்து அந்த தேர்வுக்கான முறைப்படி ஒரு நூல் போட்டிருந்தேன்.
5: ரொம்ப சிறப்பான படைப்புகளை படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்க வாசகர்களுக்கு இது பயனுள்ள படைப்புகளாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். எங்க மேலும் நிறைய எழுதுறதுக்கு எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிலையமா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இபுக்ஸ் படிக்கிறத விரும்புறாங்க, அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ ஆடியோ புக்ஸை கேட்கறதுக்கு விரும்புறாங்க. நூலகத்துக்கு வந்து ஒரு லைப்ரரிக்கு வந்து உட்காந்து படிக்கிற அந்த அனுபவம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
6: அதாவது எந்த சூழ்நிலை வீட்டில் இருந்தாலும் எங்கிட்ட வந்து எல்லா விதமான இ புக் நான் படிக்கிறது, நெட் இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நூலகத்தினுடைய சூழ்நிலை கிடைக்குமா? அந்த சூழ்நிலை கிடைக்காது. இங்கே நீங்கள் வந்து பாருங்கள், நான் இப்போ எல்லோரும் இங்கே படிக்கிறவங்க எல்லாம் நூலகத்தில் படிக்கிறவங்க எல்லாருமே 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்திருக்காங்க. அது ஏன் வரானோ இந்த சூழ்நிலை வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம், எதுக்காக நம்ம மன அளவில் உள்ளே போவோம், அதை படிக்க ஆரம்பிப்போம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மேல்கொண்டு என்ன

0: படிக்கலாம் படிக்கலாம் ஒருத்தருடைய கிடைக்கும், இங்கே நட்பு சில பேருடைய நட்பும் கிடைக்கும், எப்படிலாம் பண்ணலாம்னு ஏன்னா ஒருத்தருடைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் இருந்து வச்சு நீங்கள் மட்டும்தான் படிப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க இப்போ வீட்டில் அம்மாவோ அப்பாவோ யார், வீட்டில் அண்ணன் தங்கச்சி யார் இருந்தாலும் அவங்க இதை படிக்கலாம்னு சொல்லலாம், அடுத்து ஒரு சொல்லிட்டு அவங்க எட்ட போயிடுவாங்க. ஆனால் இங்கே நூலகத்தில் இருக்கவங்க எல்லாமே படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இங்கே எல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படி இல்லை இல்லை, வீட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் படிப்போம், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஐயோ ஏதோ ஒரு யாரோ கூப்பிட்டாங்கன்னு போவோம், அங்கே ஒரு டைம் போவோம். நீங்கள் எக்ஸாம் டைமாக இருந்தாலும் மற்ற நேரமாக நீங்கள் உட்காந்து படிக்க வந்தாலும் உங்கள் நேரத்தை முழுமையாக படிக்கிறதுக்கு யாருமே கொடுக்கவே முடியாது. என்னதான் இருந்தாலும் என்ன இதுவும் இருக்கு எனக்கு, நான் வீட்டில் ஏசி ரூமில் தான் உட்காந்துருக்கேன், நான் ஏன் உங்கள் லைப்ரரியில் உட்காந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ நாங்கள் நான் இப்போ நானே என்ன உதாரணமாக எடுத்துங்க, இப்போ என் வீட்டில் எல்லாமே இருக்குது, வைஃபை கனெக்ஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அங்கே உட்கார முடியல. ஏன்னா நம்ம உட்காந்து ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தன் கூப்பிடாங்க நம்ம நேரம் போயிடும், அதுக்காக வந்து எல்லா வேலையும் முடித்தாலும் 8 மணிக்கு ஓடி வந்துடுறோம். ஏன்னா இந்த சூழ்நிலை நம்ம வளர்க்கும், படிக்க வைக்க தோணும், உங்கள் டயர்டை கொடுக்காது, நீங்கள் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தால் கூட அடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த சூழ்நிலை. இதுதான் மெயினாக வந்து நம்ம ஒரு நூலகத்தை நோக்கி வர்றது காரணமாக தான் அந்த சூழ்நிலை. நீங்கள் காலை வச்சு பாருங்கள், அந்த வைப்ரேஷன் வேறு மாதிரியே இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவோம். என்ன தான் கொஞ்சம் எடுத்து படித்தாலும் முழுமையாக பண்ண முடியாது. இப்போ தேர்வு நேரத்தில் கொஞ்சம் படிச்சுட்டு இருப்போம், அப்பா அம்மா நமக்கு இது பண்ணுறதால செய்வாங்க, ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது அதை நம்மையே தூக்கி விட்டுரும், அதை நாமளாக கஷ்டப்பட்டு அங்கே ஏறணும். இங்கே நம்மளை படிங்க படிங்கன்ற மாதிரி நம்மளை உருவாக்கிடும், சூழ்நிலைகள் உருவாக்கிடும். அதனால் மாணவர் இல்லாமல் நூலகத்தை தேடி போகிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
1: அருமையாக சொன்னீங்க மேம். நீங்கள் எழுதின கவிதைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வரிகளை எங்கள் நேயர்களுக்காக படித்து காட்டுறீங்களா?
0: படித்து காட்டலாம். இப்போ வந்து எத்தனையோ கவிதைகள் எழுதியிருந்தா கூட எனக்கு இப்போ லேட்டஸ்ட் எழுதின பாரதியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எழுதினது, அது வந்து உலக சாதனை இதில் வந்திருக்கு அந்த புக்கில், நொந்தது சாகும். பாரதியாருடைய ஆத்திச்சூடியிலேருந்து எனக்கு 63வது தலைப்பு கொடுத்துருந்தாங்க, நொந்தது சாகும். அந்த தலைப்பு சொல்கிறேன். நொந்தது சாகும் என்றது வாழும், நொந்து வாழ்ந்தால் நோய்தான் மிஞ்சும், நோக்கம் கொண்டு தினமுயன்றால் ஆக்கமுடன் அகிலம் உன் அருகில் வரும். குறை கூறும் குணவான்கள் யாரையும் குன்றி மணி அளவு கூட எண்ணாதே, கோல மதியிலே குறிக்கோளை நீ ஏற்றினால் ஞாலம் போற்றும் நல்ல நாள் உன்னை நெருங்கும். இறந்த காலம் பற்றி கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் நித்தம் நம்பிக்கை வை. இறந்த காலம் பற்றி கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் நித்தம் நம்பிக்கை வை. காற்றுள்ள போதே தூற்றிக்குள் கவலை உன்னை நெருங்காது ஒத்துக்குள், காற்றுள்ள போதே தூற்றிக்குள் கவலை உன்னை நெருங்காது ஒத்துக்குள். எதிர்காலம் வரும் வெற்றி ஏற்றுக்குள், மனிதா பிறக்கும் போதே நீ வென்று விட்டாய், புவியால நீ பிறந்து விட்டாய். மனிதா பிறக்கும் போதே நீ வென்று விட்டாய், புவியால நீ பிறந்து விட்டாய். விழுந்தாலும் விருட்சமாகும் விதையாகும், விழுந்தாலும் விருட்சமாகும் விந்தையான விதையாகும், விழுதுகள் பல உன்னை சுற்றி உருவாகும்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நிஜமாவே வந்து இதை கேட்டுட்டு இருக்க எங்களோட நேயர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கவிதையை வந்து ரசிச்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். இது மாதிரி நீங்கள் நிறைய கவிதைகள் பிற்காலத்தில் எழுதணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, ரொம்ப நன்றி. இந்த கவிதை வரிகள் இப்போ நீங்கள் வாசிச்சு காமிச்சிங்க இல்லையா, இது எந்த சூழ்நிலையில் எழுதுனீங்கன்னு எங்கள் நேயர்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா?
0: அதாவது நம்ம கையில் எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அதை உருவாக்குறது தான் பயன்படுத்திக்கணும். அதே போல தான் வந்து இந்த ஆன்லைனில் வந்து நம்ம கிடைக்கிறது எல்லாமே நம்ம உருவாக்க பயன்படுத்திக்கணும், நம்ம அழிவுக்கு பயன்படுத்திக்க கூடாது. அது மாதிரி தான் பாரதியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கவிதையை அவங்களுக்கு போட்டி வச்சாங்க. அது 1 ஹவர் அந்த 11 மணிக்கு டைமுக்கு அந்த லிங்க்கு கொடுத்து அதுக்குள்ளார நீங்கள் கவிதை எழுதி தலைப்பு கொடுத்துறாங்க. அந்த டைம் தான் தலைப்பு, அந்த ஸ்பாட்டில் தலைப்பு கொடுத்து எழுதி டைப் பண்ணி உடனே அதுக்குள்ளே அனுப்பிடணும். அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே அனுப்பி அங்கே செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக கொடுத்தாங்க, அதில் அனுப்பினாங்க.
1: வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் புத்தகங்கள் படிக்கல அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை இவ்வளோ அழகாக செலவு பண்ணி இவ்வளோ புத்தகங்கள் படித்ததும் இல்லாமல் அதை நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதவும் செஞ்சுருக்கீங்க. அதே 24 மணி நேரம் தான் உங்களுக்கும் கிடச்சிருக்கு. நீங்கள் எப்படி அழகாக அதை ஷெடியூல் பண்ணி புக்குக்கும் படித்து எழுதவும் செய்கிறீங்க, எங்கள் நேருக்கு அந்த ஒரு சஜஷன்ஸ் மாதிரி கொடுங்களேன்.
0: ஆமாம், இப்போ வந்து நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், நான் இதை செய்யணும். இப்போ எல்லா பெண்களும் சரி ஆண்களும் சரி என்ன பண்ணுவோம், நான் இதை செய்யணும்னுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கடமைக்குள்ளார் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுடுவாங்க. நான் எனக்கு இதில் போயிட்டேன், நான் அந்த வேலை செஞ்சுட்ருக்கேன், எனக்கு போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம ஒரு நம்ம இதை முடிக்கல, நம்ம முடிக்க எவ்வளோதான் சம்பாதிச்சு வேலை செஞ்சாலும் நம்ம பிடிச்ச ஒரு தொழிலை செய்யலைன்னா அது நமக்கு முழுமையாகாது, நம்ம செய்யல அப்படின்னும். அப்படிதான் வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கவிதை கட்டுரை எழுதும்போது எழுத்துத்துறைக்கெல்லாம் போனால் அந்த அளவுக்கு வருமானம் வராது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க தான். ஆனால் அதுக்கு போகல அப்படின்னா என்னுடைய ஆர்வம் அது, ஆனால் அதுக்கு போகணும். அதுக்கு வந்து அப்போ நான் அதில் போயிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா வீட்டில் இருக்கணும்னு நம்ம பதில் சொல்ல முடியாது. அதுக்காக சைடில் வந்து நம்ம தொழில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம், ஆனால் நம்ம ஆர்வத்தை விடக்கூடாது இல்லை. உங்கள் ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுக்கு நாம் நேரத்தை வகுக்கணும். அப்போ இப்போ நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் குடும்பத்தை பார்க்குறேன், குழந்தைய பார்க்குறேன், ஹஸ்பண்ட் பார்க்குறேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆர்வம் எங்கே போகிறது? குழந்தையுடையத்துக்கு நம்ம அவனுக்கு பிடிச்சதை படிக்க வைக்கிறோம், இப்போ வீட்டுக்காரங்களும் பிடிச்சதை செய்கிறோம், வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செய்யும்போது உன்னுடைய இது என்ன இருக்குது? நம்ம ரோல் மாடல் நாம் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறதுக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா எனக்கு எந்த நேரம் கிடைக்குதோ. இப்போ என்னுடைய கணவர் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே வர டைம் இருக்குது பாருங்கள், நான் பார்ப்பேன் எந்த டைம் வரேன்னா ஒரு 11 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 மணிக்கு நம்ம தூங்கிட்டு எழுந்தால் நம்ம டயர்டாக இருக்கும், நீங்கள் தூங்காமல் இருந்தால் டயர்டு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், சீக்கிரம் குழந்தைங்களுக்கு தேவையானலாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். நீங்கள் என்னென்னா நான் வெளியில் வேலைக்கு போகிற மாதிரி தான் ஒரு குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருவேன். அந்த 12 மணி நேரம் அவங்க வர வரைக்கும் நான் என்ன எழுதணும்னு தோணுதோ, கவிதையோ கத்துரியோ என்ன எழுதணுமோ கிடக்குறேன் அந்த 2 மணி நேரம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்ட பிறகுன்னா ஒன்றும் தெரியாது. இது நடுவில் நீங்கள் தூங்கிட்டு போது எழுப்புனா நம்ம உடம்பு ஹெல்த்தும் போயிடும், நமக்கு நேரமும் இல்லாத மாதிரி ஆகிடும். அதே போல் தான் காலையில் சீக்கிரம் பணிக்கு கிளம்புறாரு அப்படின்னா அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைம் அது பண்ணிப்பேன். அது இப்போ நமக்கு நேரம் கிடைக்காது, கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பிறந்ததுக்கான இந்த செயலை என்ன எப்படி செய்ய முடியும்? ஓ, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் செஞ்சுட்டு வரும்போது அப்போ சந்தோஷப்படும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. சரி, ஆமாம், அவங்களோட ஆர்வம் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்ல கிடைக்கும்போது நான் அப்படி தான், எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் கேட்கும்போது ஐயோ நம்ம எழுதுகிறோம் படிக்கிறோம் கவிதையெல்லாம் எழுதுகிறோம் இதெல்லாம் நமக்கு எல்லோரும் என் தோழிங்களாம் சொல்லுவாங்க, ஏய் வரவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா சொல்ல முடியாதுன்னு போது, அப்போ வரும்போது முதல்ல என்ன என்கிட்ட இருக்க என்னென்ன எழுதி வச்ச ஆர்டிகள் எல்லாமே எல்லா பதிப்பகத்துக்கும் அனுப்பி விட்டுட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறமா வந்து நம்ம அனுப்புனதெல்லாம் ரிப்ளை கிடைக்கும்போது எங்கள் வீட்லேயே வந்து பண்ணேன் அப்படின்ட்டாங்க, செய்யினாங்க. அதுக்கப்புறம் நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் எம்ஃபில் பண்ணதே, நான் அதுக்கப்புறம் தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செய்யணும், நமக்கு தானாக வழி கொடுத்துருவாங்க. உங்கள் ஆர்வம் வந்து அவங்களே பரவாயில்ல இவ்வளோ அழகாக செய்கிறாங்க, என்னால் என் வீட்டு வேலைலாம் கிடலை, சமைக்கிற வேலை இருக்குது, குழந்தைய பார்க்குறேன், எல்லாமே அதையும் கிடலை. அப்போ நான் என் வேலையும் நான் பார்த்துக்கிறேன், சும்மா நம்ம வந்து நான் வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டேன் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு அவங்க கூட மூலமாக நம்ம நான் என்ன சொல்கிறது, நம்ம வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி அவங்களுக்கு இவங்களுக்குலாம் போட்டு குப்பையெல்லாம் தலைக்குள்ளே போட்டுக்கிட்டு நாமையே அதுக்குள்ளாரையே சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம போய் குப்பையாகிறத விட நீங்கள் அதெல்லாம் தூரம் தள்ளிட்டு உங்கள் ஆர்வத்தை கொடுங்க. நீங்கள் சொல்கிறது படைப்புக்குன்னா எந்த படைப்புனா இருக்கலாம், எனக்கு வந்து நல்லா டிராயிங் தெரியும் டிராயிங் பண்ணுங்கள், எனக்கு நல்லா தையல் போன தெரியும் பின்னல் பண்ண தெரியும் பின்னல் பண்ணுங்கள், இல்லை என்னென்ன என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதில் செய்யுங்க. அப்போ வந்து உங்களை அறியாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்க மன அழுத்தத்துக்காக மாட்டீங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், எப்பயுமே நமக்கு நாம. அப்போது நீங்கள் செய்யும்போது பாராட்டுறதும் இருக்கும், நல்லா நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து பாராட்டுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ என்னுடைய வீட்லேயும் பெரிய ஃபேமிலி தான். இப்போ நம்ம செய்கிறது பிறகு இப்போ என்னுடைய மாமனாரும் மாமியாரும் அவங்கள சரி சூப்பராக பண்ணுறம்மா அப்படின்வாங்க. அப்போ நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வச்சுட்டு நான் எழுத போய் உட்காரன்னு வச்சுக்கோங்க, சரி அவள் எழுத போயிட்டானு தானா, அது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற அவங்களே வந்து அந்த தாட்டில் வர ஆரம்பிச்சுடுவாங்க, சரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற செயலை வந்து நேரத்தை வகுத்து கரெக்டாக செய்ய வேண்டியது செஞ்சிங்கன்னா நமக்கு நேரம் இல்லை அப்படின்ற வாய்ப்பே கிடையாது. அந்த நேரத்தை நம்ம நாமளாக தான் பிரிச்சுக்கணும். நேரத்தை இப்போ நான் அட்டனை போடுங்க, நான் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு நான் வந்து என் வீட்டு வேலை செய்யணும், இத்தனை வேலை வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், இத்தனை வேலை நான் என் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த நேரத்தில் நான் படிக்கணும், இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் என் குழந்தைங்க கூட பேசணும், இந்த நேரத்தில் இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க கூட பேசணும், ஒரு அட்டனை நீங்கள் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆகிடுவீங்க, நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, உங்கள் வயசு என்றைக்கு இளமையாகவே இருக்கும். இல்லை நீங்கள் தேவையில்லாமல் சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன பாருங்கள் நொந்தது சாகணும், நொந்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன் அந்த கடைசியில் என்ன இருக்கும், இறப்பு தான். எல்லாருக்கும் இறப்பு இருந்தால் கூட நாம் எப்படி எந்த ஒரு இதோடு இருக்கணுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் படித்தவங்க ஒரு ஏதோ பிளான் பண்ணி நம்ம செய்யணுன்றது தான், எல்லோரும் படிக்கிறாங்க தான் நாமளும் போகிறோம் அப்படின்ற ஒரு இது இல்லை. ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் அப்படி மனசில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்து பாருங்கள், தானாக வந்து புது ரத்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும்.
1: ரொம்ப மகத்தான சிந்தனைகளை வந்து ரொம்ப எளிமையாக புரிய வச்சிங்க எங்கள் நேயர்களுக்கு, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட MOP சமுதாய வானொலி நிலையத்திற்கு நீங்கள் அருமையாக ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க, இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: மிக அருமையாக கேட்டீங்க, உங்கள் கேள்வி எல்லாமே நம்ம கூட ஒட்டி வந்த வினாக்கள் தான். அதுவும் மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா, மாணவர்கள் இல்லை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது தேவைதான். எந்த சூழ்நிலையை நம்ம எப்படி வகுத்துக்கணும்ன்றத நீங்க உங்க என்னகிட்ட கேட்டீங்க. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், நான் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு. இது அப்படி கிடையாது, எல்லாருக்குமே அது மாதிரிதான். நான் வந்து எனக்கு நேரம் இல்லைன்றது யாரும் ஒதுக்கக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்கள திட்டமிட்டு செயல்படலாம் அப்படின்றத என்னுடைய முறை மூலம் நான் சொன்னேன். ஆனா அதுக்காக வினாக்கள் நீங்க கேட்டீங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எப்படிலாம் இது பண்ணணும் வந்த வினாக்களே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இடிய மொத்த அனுபவத்தையும் இதுக்குள்ள கொட்டின மாதிரியே இருந்துச்சு. அதனால மாணவர்களுக்கு நான் கேட்டிருக்கேன், நீங்களே கிடைக்காத மானிட பிறவியை நம்ம வீணாக்க கூடாது. ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க, அழிவுக்கு என்றும் பயன்படுத்தாதீங்க. அது எந்த துறையா இருந்தாலும் நீங்க உங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.
2: வணக்கம் மேம், நான் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன். உங்க பேரு, நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க மேம்?
3: திவ்யா ஃப்ரம் கும்பகோணம்.
2: நீங்க ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா மேம்?
3: வந்துருச்சு.
2: ஸோ அதுக்கும் இந்த ஃபிசிக்கலாக நம்ம தொட்டு படிக்கிறோம்ல, அதுக்கும் அது இம்பாக்ட் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா?
3: கண்டிப்பாக இருக்குது. புக்கோட வாசனையே நல்லாயிருக்கும், அது பிடிக்கும், அதனால அது படிக்கிறதுக்கு பிடிக்கும்.
2: ஓகே மேம், அப்புறம் உங்களுக்கு ஜென்ரலாகவே என்ன புக் ரொம்ப பிடிக்கும்?
3: தமிழ் தான் பிடிக்கும்.
2: லைக் அதில் ஏதாவது ஒரு ஆர்த்தர் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால்?
3: ஆர்த்தர்னா இறையன்பு பிடிக்கும். இறையன்போட அந்த இறைய அவங்களோட புக்கை நிறையா படிச்சு.
2: ஓ ஓகே மேம், நீங்கள் இந்த லைப்ரரியில் மெம்பர்ஷிப் இருக்கீங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். வணக்கம், நான் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் பேர் என்னன்னா? என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்க?
4: என் பேர் ஜெரோம், மயிலாப்பூர்லேருந்து.
2: ஓகேண்ணா, இங்கே நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த லைப்ரரிக்கு வந்திருக்கீங்க? நீங்கள்
4: இந்த லைப்ரரிக்கு 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன்.
2: நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா?
4: குரூப் 1 டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஓகே, இந்த லைப்ரரியில் நீங்கள் எந்த மாதிரி புக்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க?
4: ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக, இப்போ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரிலேட்டடான புக்ஸ் எடுத்து பார்க்குறேன்.
2: ஓகே, நீங்கள் ஜென்ரலாக புக்ஸ் படிப்பீங்களா?
4: எஸ்.
2: ஓகே, இங்கே இந்த லைப்ரரியில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கா? இருக்குது. முடிஞ்சால் அது எப்படி இந்த மெம்பர்ஷிப் வாங்கணும்னு ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் சொல்ல முடியுமா?
4: ஐ திங்க் இப்போது கரண்ட்லி 350 நினைக்கிறேன். உங்களுடைய ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம். அது தவிர்த்து வேறு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஒரு மெம்பருக்கு 6 books வரைக்கும் எடுத்துக்கலாம்.
2: ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா.
4: தேங்க்யூ.
2: வணக்கம், நான் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் பேர், எங்கேருந்து வந்திருக்கீங்க?
5: என் பேர் பாலாஜி, நான் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன்.
2: ஓகே, நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமாக புக்ஸ் படிக்கிறீங்க?
5: நான் இங்கே ஒரு 3 to 4 months படிக்கிறேன்.
2: ஓகே, நீங்கள் இப்போ என்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க?
5: யூபிஎஸ்சி, டிஎன்பிசி அது போல் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்.
2: ஓகே, இந்த லைப்ரரியில் நீங்கள் எந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க?
5: அட்வான்ஸ் புக்கு இங்கே நிறைய இருக்குது, அப்புறம் என்சிஆர்டி புக்ஸு அஸ் வெல் அஸ் சமச்சீர் புக்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா ரிசோர்ஸுமே இங்கே இருக்குது.
2: நீங்கள் ஜென்ரலாகவே புக்ஸ் படிக்கிற பர்சனா?
5: ஜென்ரலாகவே இல்லை, இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டு வந்து அப்புறம் தான் ரொம்ப ஆழமாக படிக்க ஆரம்பிச்சேன்.
2: இப்போ இந்த லைப்ரரியில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கா?
5: மெம்பர்ஷிப் நான் எதுவும் போடலை.
2: தேங்க்யூ. வணக்கம் சார், நான் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன். உங்கள் நேம் அண்ட் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்?
6: பேர் ஜே ரகுராமன், தாம்பரம் சேலையூர்லேருந்து.
2: ஓகே சார். சார், நீங்கள் கனிமரா லைப்ரரிக்கு எவ்வளோ வருஷமாக விசிட் பண்ணுறீங்க சார்?
6: ஒரு 4-5 வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். எப்படியும் 3-4 இயர்ஸ்.
2: ஓ ஓகே சார். சார், இந்த பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் எப்படி வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க சார்?
6: நைட்டில் படிப்பேன் டைம் இருக்கும்போது.
2: ஓ ஓகே சார். சார், உங்களுக்கு என்ன புக் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆத்தர் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்?
6: சிட்னி ஷெல்டன் ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ ஓகே சார். அப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஆஃப் புக்ஸ் பிடிக்கும் ஆர் என்ன ஜான்ரா அது மாதிரி சொல்ல முடியுமா?
6: எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இங்கிலீஷ். ஜானர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது க்ரைம் ஸ்டோரி, அப்புறம் டு இம்ப்ரூவ் அவர் ஸ்கில் செட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. ப்ளஸ் கொஞ்சம் எதாவது வியர்ட் சப்ஜெக்ட் இருந்தால் நான் படிப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த மிலிட்ரி சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ ஓகே சார். சார் இந்த லைப்ரரியில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கா?
6: மெம்பர்ஷிப்லாம் கிடையாதுங்க, நான் போயிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு எதாவது பிடிச்சதுன்னா இது ஃப்ரெண்டு மூலமாக எடுத்துப்பேன், இல்லைனா வந்துடும். நான் மெம்பர்ஷிப்லாம் இல்லை எனக்கு.
2: ஓ ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம், நான் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் பேர் அண்ட் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்?
7: வணக்கங்க, என்னோடய பேர் எம் ரூபநாதன். நான் வந்து திரைப்படத்துறையில் இயக்குனராக முயற்சிட்டுருக்கிறேன். ஒரு படம் பண்ணி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கேன். லைப்ரரி படிக்கிறது வந்து எனக்கு சின்ன 15 வயசுலேருந்து பழக்கம். நான் இங்கே வந்து பல ஆண்டுகளாக வந்துட்டுருக்கிறேன். என்னோடய 15வது வயதுலேருந்து வந்துட்டுருக்கிறேன். வீட்டிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் நான் நடந்தே வருவேன் பெரம்பூர்லேருந்து. அப்படி ஒரு தாகம் புத்தகத்தின் மீது. அதுக்கு நமக்கான காரணம் வந்து நம்மோட சமூகத்தில் எழுதுகிற எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், நமக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கிறவங்க வாசிக்கிறவங்களோட அந்த பழக்கங்கள் காரணமாக தான் படிக்க நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு தேடல் வரும். அந்த தேடலும் நமக்கு சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி சாதிக்கிறது, எப்படி நம்ம வரலாற்றில் இடம் பிடிக்கிறது, நம்ம பிறக்கிறோம் இறந்துடுறோம், நம்ம யாருன்னு தெரியறதில்லை. இப்போ வரலாம் யாரோ தான் நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அப்பாவோ அம்மாவோ இல்லை ஏதோ ஒரு மத போதகரோ யாரோ ஒரு நபர் வச்சிடறாங்க. அப்படி நம்ம பேருக்கான அர்த்தம் நமக்கு என்னென்னு தெரியாமல் பலவாறு வாழ்ந்து செத்துடுறோம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லைப்ரரி தான் அன்றைக்கி இடமா இருந்தது. இன்றைக்கி நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் நம்ம கைபேசியின் வாயிலாகவோ கணிப்பொறியின் வாயிலாகவோ நம்ம தெரிஞ்சுக்க விரும்பினாலும் அதில் கொஞ்சம் இருக்குது, தவறாகவும் இருக்குது, சரியாகவும் இருக்குது. புத்தகங்களும் எழுதுகிற மனிதனை பொறுத்து தான், அவனோட சிந்தனையை பொறுத்து தான் அது சரியாகவும் இதுவாகவும் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஆய்வை எடுத்துக்கணும். அந்த ஆய்வின் சிந்தனை உங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா இந்த புத்தக கடல் வந்து உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கிளாஸ் டம்ளர் ஒரு கோப்பை தண்ணீர் போல் ஆகிடும், அவ்வளோதான். அந்த ஒரு கோப்பை தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த துறை சார்ந்த விஷயங்களும் மிக சுலபமாக தெரிஞ்சிடும். ஏன்னா நான் குழந்தை பருவத்திலேருந்து எந்த துறையையும், வரலாறு, தமிழ், இது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ப்ளஸ் டூவில் வந்து அட்வான்ஸ் தமிழ் எடுக்காத, இதுவும் எடுக்காத, எக்கனாமிக் எடுக்காத, சயின்ஸ் எடுக்காத, மேத்தமெட்டிக்ஸ் எடுக்காதன்னுவாங்க. ஆனால் அப்படிலாம் நமக்கு எந்த எண்ணமும் இருக்காமல் போயிடும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பாடத்தையும் புரியாத ஊரில் தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அதை கற்றுத்தரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கற்றுக்க முடியும். நேற்று கூட நான் ஒரு கதை முகநூல் வாயிலாக வாசித்தேன். அது ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரியர் வந்து போர்டில் வந்து எழுதி போட்டிருக்காரு. அப்போது ஒரு மாணவர் வந்து தூங்கிடுறாரு. அப்போது அவர் தூங்கிட்டு ஏதோ இவர் முயற்சி பார்க்கும்போது 2 கேள்விகள் மட்டுமே அதில் எழுதியிருக்கிறாரு. அந்த பேராசிரியர் போயிடுறாங்க. இவர் பார்க்குறாரு, பார்த்த உடனே அவருக்கு வந்து பாடத்தை கவனிக்காத விட்டுமே அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. என்னடா பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, மாணவர்கள்கிட்ட ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்களா இல்லையான்னு ஒரு தயக்கத்தோடுவோம் இதுவோடுவோம் அவர் கடந்து சிந்தனையோடு போகிறாரு. போயிட்டு அவர் வந்து இதுக்கு என்ன ஆன்சர்னு புத்தகங்கள் பலதெல்லாம் தேடுறாரு. தேடி அதுக்கான விடையை வந்து அந்த பதிலை வந்து அவர் ஒரு 2 கேள்வியில் 1 கேள்விக்கு கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு மறுநாள் வந்து அந்த பேராசிரியர் வரும்போது வகுப்புக்கு வராரு. எல்லாரும் பாடங்கள் பற்றி பேசுகிறாங்க. அந்த பாடங்கள் பற்றி பேசும்போது வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ சார், நேற்று நீங்கள் பாடம் எடுத்தீங்க, நான் தூங்கிட்டேன். அவர் உண்மையை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு சொல்லும்போது அப்போ அவர் கேட்குறாரு, என்ன கேள்வி நான் அப்படி கேட்டேன், என்ன சொல்லி கொடுத்தேன், இல்லையே இந்த 2 கேள்விக்கு நீங்கள் நடத்தியிருக்கீங்க, நான் தூங்கிட்டேன். இந்த 2 கேள்விக்கு எனக்கு வந்து 1க்கு பதில் கண்டுபிடிச்சிட்டேன், 1க்கு தெரியல அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த 2 கேள்விக்குமே உலகத்தில் இருக்கிற யாருக்கும் பதில் தெரியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது 2க்கும் தெரியாதா, நான் இவர் வந்து அதுக்கு முன்னாடி 1க்கு எழுதிட்டேன்றதை வாங்கி அவர் படித்து பார்த்துட்டு வியப்படைகிறார். இந்த 2 கேள்வியுமே யாருமே பதில் சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு பதிலை உலகமே தேடிட்டுருக்கு, நீ ஒன்றை கண்டுபிடிச்சிட்ட, நீ தான்ப்பா மேதை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த அறிஞர் பேரை சொன்னாங்க, எனக்கு சட்டு ஞாபகம் வரல. அவர் எவ்வளோ பெரிய மிகச்சிறிய சிந்தனையாளராகவும் அப்படி இருந்தார்னு. அதனால் இந்த மாதிரி தேடல்கள் துவங்குவதும் கண்டடைவதும் நம்ம புத்தகங்கள் வாயிலாக தான். இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் வந்து எல்லா துறை சார்ந்த நூல்களும் இங்கே படிப்பேன். படித்து அதில் நான் வந்து ஆய்வுக்கும் எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அதுக்கான விடையை நான் கண்டுபிடிச்சிட்டு பயணிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் நான் என்னோடய துறையை இது எடுக்க சினிமாவை தேர்ந்தெடுத்து திரைப்படத்துறையை நம்ம பயணிக்கும்போது கதை எழுதுவதற்காகவும் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் விதவிதமான ஜேனரில் நம்ம எழுதணும். கதை வகைகளை ஒரே மாதிரியான திரைப்படங்களை கொடுக்கக்கூடாது. சமூகத்துக்கு மாற்றாக என்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும், நம்ம என்ன தேடல் இருக்குது அப்படின்னு நான் தேடும்போது இயற்கை வந்து எனக்கு ஒரு தேடலை வந்து கொடுத்தது. நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடலோட இது வந்து போன கடந்த மாதம் வருடம் வந்து இறை

0: நம்பிக்கை எனக்கு கிடையாது. நான் 100% நாத்திக சிந்தனையாளன். என்னோட 8வது 9வது வயதிலேயே நான் கடவுள் மறுப்பை சுய விழிப்பில் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்போ பிரார்த்தனை பண்ணா, குழந்தைகள் வேண்டுதல் பண்ணா எல்லா கடவுளும் வருவானாங்க. நான் எல்லா கோவில்களுக்கும் போய் வேண்டினேன் அந்த வயதில், 3 மதங்கள் சார்ந்த கோவில்களில். ஆனால் எந்த கடவுளும் எனக்கு வரல. அன்னைக்கு இருந்த எனக்கான பிரச்சனைகள் இல்லை, மக்களுக்கான பிரச்சனைகளை நான் தேடி போனேன். அந்த பிரச்சனை மக்களும் அப்படியே துன்பத்தில் தான் இருக்காங்க, கடவுளும் வரவே இல்லை. அதனால நான் நாத்திகராக மாறிட்டேன். அந்த தேடலோடு நான் வந்து ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், பாடி ஆஃப் ஜர்னி, உடல்லேருந்து ஆவி பிரிஞ்சு வெளியே போவோம். அன்னைக்கு வந்த 80களில் திரைப்படங்களும் அதை ரொம்ப நிறையா சொல்லிச்சு. அப்போது அந்த கமலஹாசன் நிறைய படங்கள், பிரதாபோத்தன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படங்கள் உடல்லேருந்து ஆவி பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ நான் அது என்னன்னு தேடி அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் போது அதில் ஒரு 2 புத்தகம் கிடைச்சிது, நம்ப முடியாத அதிசய உண்மைகள், இன்னொன்று உடல்லேருந்து ஆவி பிரிஞ்சு போகிறத பற்றிய ஒரு புத்தகம். அது எடுத்து நான் சின்ன சின்னதாக பயிற்சி பண்ணும்போது, அதில் கொடுத்துருந்த ஒரு 3 பயிற்சியை நான் தொடர்ச்சியாக பண்ணும்போது எனக்கு ஒரு சக்தி நிலை மாற்றம் தெரிஞ்சுது. அப்படி அந்த சக்தி நிலை மாற்றம் அந்த 15-16 வயதோடு நான் கடந்துட்டேன். ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும், அப்பா கூட நலம் சரியில்லாதனால சகோதரிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருந்தது. அப்போ நான் அதுலேருந்து கடந்து வந்தேன். அப்படி நான் கடந்து வந்த பிறகு வந்து அந்த பயிற்சியை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு சில, அதாவது அந்த டைம் வந்து எனக்கு குண்டலினின்ற சக்தி வந்து எழுந்திருக்கு, அதுக்கு எனக்கு அந்த பேர் தெரியாது. அது நான் கடந்து வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு 17-18 வயசில் வந்து ஒரு சிக்கல் வருது. எது எதையோடு தொடர்பு கொண்டு ஒரு மன அழுத்தமாக அது மாறும்போது நான் திரும்பவும் நூலகத்துக்கு வந்து புத்தகங்களை தேடி எடுத்து வாசிக்கும் போது ஓஷோவோட புத்தகங்களை எடுக்கிறேன். எல்லா தியான புக்கும் தேடுறேன், அது எல்லாமே முட்டாள்தனமாக தேடுது. எனக்கு நம்மளை மூளை செலவை செய்கிறாங்கன்னு ஓஷோ புக்கை கூட நான் விசிறி அடிச்சிடறேன். என்னோட 15வது வயதுலேயே நான் விசிறி அடித்திருக்கேன் அவரோட புக்கை. மூளை செலவு செய்து இவர் அழைச்சிட்டு போகிறாரு போலீஸாக அப்படின்னு, ஏன்னா அவரை பற்றி சமூகத்தில் தப்பான கருத்துக்களே சொல்லப்பட்டிருந்தது. அதுவும் என்னோடய ஆழ் மனசில் இருந்ததுனால இது இப்படியா இருக்குமோ அப்படின்னு நான் விலகி அதிலிருந்து வந்த பிறகு மீண்டும் நான் வந்து தேடும்போது எந்த புத்தகத்திலையும் இல்லாத மாதிரி அவர் எழுதின ஓஷோ தியானங்கள்ன்றது 2 புத்தகங்கள், அதில் 100 தியான வகை இருந்தது. அதில் அவர் இறுதியாக அவர் சொல்லுவார், இதில் ஏதாவது ஒரு 2 தியானம் தான் செட் ஆகும், 200 பயிற்சி பண்ணாதீங்க, இந்த 200 படியுங்க, எது 2 பொருந்ததுன்னு பண்ணுங்க, பாரி பாருங்க, அதில் அந்த 2 மட்டும் எடுத்துங்கன்றாரு. அந்த முன்ன அந்த 2 வந்து அவர் சில இடத்துல அடிக்கோளிடுவார். ஒன்று நம்மை மூச்சை கவனிப்பது, இன்னொன்று எண்ணங்களை கவனிப்பது. நாம் மூச்சையும் எண்ணையும் தான் கவனிக்கிறது தான் எனக்கு பொருந்துச்சு. அதை நான் பயிற்சி பண்ணிகிட்டே வந்து அந்த மன அழுத்தத்திலேருந்து, மன சோர்வுல இருந்தோம், நான் வெளியே மனப்பதட்டத்திலேருந்து வெளியேறினேன். உண்மையாக சொன்னேன்னா அது மனப்பதட்டத்தோட உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஆக்சுவலாக அதுக்கு போனாக்கா நம்ம மனநோய் மருத்துவமனை தான் போய் ஒரு வைத்தியம் எடுக்கணும். ஆனால் இது நாம் உருவாக்கின சிக்கல் நம்மக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, இதை நம்ம எப்படி தீர்க்கணும்னு அதை அந்த பயிற்சியின் வாயிலாக வந்து அதை நான் வெளியேறி சரி பண்ணி மிக சாதாரணமாகவே அதை கடந்து வந்துட்டேன். வந்த பிறகு எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் பரம்பரையில் யாருக்குமே வீசிங்கன்ற ஒரு பிரச்சனை கிடையாது ஆசிரம். ஆனால் எனக்கு அப்போ இடையில் வந்து அப்படி ஒரு விஷயம் வருது. வரும்போது என்னடா இது அப்படின்னு, ஏன்னா நான் நூலகத்துக்கு நிறையா உதவி செய்வேன், போனேன்னா சும்மா இருக்க மாட்டேன், புக்கு அடி கொடுக்குறது, டஸ்ட்டை தொடச்சி கொடுக்குறது, இப்படி வந்து எனக்கு வந்து விஷயம். ஏன்னா எனக்கு அவங்க நிறைய நூல்களை கொடுப்பாங்க, எழுதாமலேயே கொடுப்பாங்க, புது புது புத்தகங்களை கொடுப்பாங்க. அப்படி அந்த நூலகங்களில், வட்டார கிளை நூலகங்களில் கிடைக்கும் போது நான் அவங்களுக்கு அந்த சேவையை பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் வந்துருக்குமோ அப்படின்லாம் சில நம்ம செய்கிற சில பழக்க வழக்கங்கள் வாயிலாகவும், உணவு மூலியமாக, சுற்றுச்சூழல் இங்கே சென்னையில் சரி கிடையாது இல்லை, அதனால் வந்து அந்த சுகாதாரற்ற காற்றுனால நமக்கு வந்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எடுத்த மருந்து, அவங்க வந்து டேப்லெட் எப்படி சொல்கிறது, மாத்திரைகள் வந்து கொட்டை கொட்டையாக டசன் டசனாக கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் நான் எடுக்க தயாராக இல்லை. கொஞ்ச நாள் எடுத்து பார்த்தேன், தூக்கம் வரும், வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது, பைக்கில் யாருக்குள்ளேயும் போக முடியாது, தூங்கிவிடும். அப்புறம் தான் ஹோமியோபதி கேள்விப்பட்டு நான் அதுக்கு ட்ராவல் பண்ணுறேன். அந்த ஒரு சூழலில் தான் வந்து எனக்கு வந்து ஈஷாவோட தியான வகுப்புக்கு நண்பர்கள் சொல்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் நாத்திகர்கள் தான், பெரியாரிஸ்ட்டு. நான் பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவரை பிடிக்கும். நான் சுய விழிப்பில் என்னோட இது வந்து நான் ஞான இது நாத்திகனாக இருந்தேன். அப்போது நான் அந்த வகுப்புக்கு போகிறேன். போகும்போது அங்கே வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க, 40-48 நாளில் வந்து சில சக்திகள் உணர்வீங்க உங்கள் கைகளில், கால்களில், உடலில் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு 18வது நாளே எனக்கு வந்து அந்த தொடர்பு சக்தி நிலை வந்தது. அது என்னன்னாக்கா, அங்கே சொல்லி கொடுக்காத எல்லா தியான முறைகளும் என் உடல் தானாகவே இயக்குச்சு. அந்த எல்லா தானாக இயக்கிற சந்தேகங்களும், அது இந்த 1 வருட காலமாக எனக்கு அந்த டவுட் வந்து சந்தேகங்கள் தீர்ந்தது. ஏன்னா அங்கே யாருமே சந்தேகத்தை சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டாங்க, பயிற்சி மட்டும் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. ஞானம் பெற்ற மனிதர்களுக்கும் இந்த பயிற்சி நிலையில் போனவங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு வந்து போன மகா சிவராத்திரிக்கு அவங்களோட சத்சங்கில் நான் கலந்துக்கிட்ட போது 12 மணிக்கு எனக்கு வந்து சத்சங் நடந்தது. ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி அங்கே நான் சத்சங் போயிருந்தபோது இதே மாதிரி பௌர்ணமி அமாவாசையப்போ எனக்கு அருள்நெறின்னு ஒன்று நடந்தது. இந்த அருள்நெறி என்பதும் சிவதாண்டவம் என்பதும் சித்தர்கள் பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் தெளிவாக வந்து காகபூஜண்டரோ திருமூலரோ மட்டும்தான் சில இடங்களில் அடிக்கோடுறாங்க. அதை எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக எளிமையாக சொன்னது ஆறாம் திருமுறையில் வள்ளலார் தான். அதனால் வள்ளலார் அவர்கள் சொன்னதை அவரோட ஆறாம் திருமறையை அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. இன்னும் நீங்கள் எளிமையாக தெரியணும்னா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் நிக்கின் போதம்ஸில் ஏதாச்சியாக போயிருக்கும்போது ஒரு புத்தகம் எடுத்தேன். அதில் தமன்னா செட்டியார் அப்படின்றவர் வந்து வள்ளலார் காலத்தில் இருந்தவர் ஒரு விளக்க உரை நூல் எழுதியிருக்காரு. இந்த சித்தர்கள் சொன்ன பயிற்சி முறை வாசி யோகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிரணாயாமத்தின் வழியாக வந்தாலும் சரி, அடயோகத்தின் வழியாக வந்தாலும் சரி, எந்த தியானம் பயிற்சிகளின் வாயிலாக வந்தாலும் இந்த கேசரி யோகம் இந்த சொன்ன அந்த யோக கலையில் தான் வாசி யோகத்தின் வழியாக தான் நீங்கள் தொடர்பு கொண்டு வர முடியும். அப்படி நீங்கள் அதன் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் யாருன்றதை உங்கள் உடல் வந்து உணர்த்தும். உங்களுக்குள்ள அருள்நெறியும் சிவன் தாண்டவமும் நடக்கும். அப்படி நடந்ததுக்கு அதுக்கு பொருள் என்னன்னு அதில் தான் நீங்கள் உணர முடியும். அந்த பொருள் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கிற ஏழு சக்கரமும் இயங்குவதும் அது என்னென்ன சக்தி நிலைகளை வெளிக்காட்டுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் மூன்றாவது கண் திறக்கும், துரியம் துரியாதீதம் கடந்து நம்ம உடல் ஒளி உடலாக ஞான தேகமாக மாறுறதுக்கான பயிற்சி முறையில் தொடர்ந்து பயணிக்கும். அப்படி இப்படி இருந்த எனக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா துறை சார்ந்த நூலும் படிக்க தெரியுது, எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியுது, எல்லாத்தையும் உணர முடியுதுன்னா புத்தகங்கள் தான் காரணம். புத்தகங்கள் மட்டும்தான் என்னை ரொம்ப தூரம் அழைச்சிட்டு வந்திருக்கு. எந்த மனிதனிடமும் நேராக போய் நம்ம எந்த அறிஞரிடமும் பல மணி நேரம் பேச முடியாது. அதற்கு நமக்கு இன்றைக்கி வந்து முகநூலோ வாட்ஸ்அப்போ உதவுனா கூட அவங்க நேரம் ஒதுக்குவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் வாயிலாக அவங்களோட நம்ம நேரடியாக உரையாட முடியும். அதுக்கு புத்தகங்கள் மிகச்சிறந்த ஞானம். அதனால் இந்த ஞானம் என்பது தர்க்கமாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் உயிர்த்தன்மையில் இந்த ஞானத்தை உணரணும்னா நீங்கள் இந்த சொல்கிற அந்த பயிற்சி முறைகள் இதெல்லாமே ஒன்றும் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனோம், சாதாரண இல்லற வாழ்க்கை வாழணும்னா இந்த நூலகங்கள் ஒரு மிகப்பெரிய கொடை. அந்த கொடையை வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், இந்த மாதிரி நூலகத்துக்கு செலவு பண்ணுற காசுகளும் அது இன்னும் நவீன வசதிப்படுத்தி வரவங்களுக்கு எல்லா அடிப்படையும் பண்ணி கொடுத்து புத்தகங்களை இன்னும் இந்த மாதம் இன்னைக்கு வர புத்தகங்களை ஒரு மாதத்தில் ரெண்டு நாளில் நூலகங்களுக்கு வர மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியே அது புத்தகமாக வரத்துக்கு தாமதமானாலும் உடனே வந்து ஒளி வடிவில் வரத்துக்காக பண்ணலாம், எழுத்துப்பூர்வமாக வரத்துக்காகவும் டிஜிட்டலைஸ்டாக வரத்துக்காக எண்ணியெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் அரசு உடனே பண்ணாக்கா ஏழை மாணவர்கள் வாங்க முடியாமையும் படிக்க மாணவர்கள் வந்து உடனே போய் தேடி போய் கடையில் பொருள் கிடைக்கல புத்தகம் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நேரடியாக வந்து இதை வாசிச்சிக்க முடியும். தங்களோட கைபேசிகள் மூலமா நூலகத்தில் இருக்கிற கணிப்பொறிகள் மூலமாக இதை செய்ய முடியும். அதனால் புத்தகங்கள் தான் இன்றைக்கி என்னை மனிதனாக வாழ வச்சுருக்கு. எனக்குள்ளே இருக்கிற ஒழுக்கம் சிந்தனை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் புத்தகங்களும் ஆசிரியர்களும் தான். சிறந்த ஆசிரியர்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல சிறந்த ஆசிரியர்கள் கல்லூரிகளில் கிடைக்கிறது இல்லை, அடிப்படை வந்து குழந்தைகளோட ஆரம்ப கல்வியில் இருந்து கிடைக்கணும். எனக்கு ஆரம்ப கல்வியில் ஒன்பதாவது வயதில் ஏழாவது வயதில் விதைத்த விதை தான் இன்றைக்கி வந்து அது வளர்ந்து ஆலமரமாக இருக்குது. இன்றைக்கு வந்து நான் வந்து புத்தரோட நிலையோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அடைய போகிறோம், மகாவீரர் போல் நம்ம போகிறோம், ஜீசஸ் போல் போகிறோம், விவேகானந்தர் போல் அந்த நிலையை அடைஞ்சு நம்ம வரப்போகிறோம், பரமம்சர் போல் மாறப்போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த புத்தகங்கள் தான் என்னோடய எல்லா சந்தேகங்களுக்கும் விடையை கொடுத்து கொண்டே இருக்குது. அதில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் என் உடல் என் உயிர்த்தன்மை விடையாக இருக்குது. நூலகங்கள் இல்லாத உலகு உலகே அல்ல. நாம் ஏன் பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு புத்தகங்கள் மிக முக்கியம். அதுபோல் வந்து புத்தகங்களை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நம்ம சென்னையில் வந்து புத்தக கண்காட்சி நடக்குது, நீங்கள் ஒவ்வொருவரும் வரணும். அங்கே வாசிப்பு அரங்கமும் பெரிதுபடுத்தலாம், புதிய புத்தகங்களுக்கு வாசிப்பு அரங்கம் வைக்கலாம். ஏன்னா சில கடைகளில் போய் நம்ம நிற்கும் போது அவங்க என்ன இங்கேயே புக்கை படிச்சிருவியான்றாங்க. அந்த மனிதனோட வறுமை பசி தாகம் அறிவு தேடல் எதுவுமே தெரியாமல் கடை வியாபாரத்தில் யாரோ ஒரு மனிதன் நிற்க வைக்கப்படும் போது அவன் வெறும் விற்பனை பிரதிநிதியாக மட்டுமே இருக்கிறான். புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்களை விற்பனை பிரதிநிதியாகவும் எழுத்தாளர்களே விற்பனை பிரதிநிதியாக இருந்தால் அங்கே வரும் வாடிக்கையாளர்களும் மாணவர்களுக்கும் அவர்கள் அறிவார்ந்த சிந்தனையை கொடுக்க முடியும். நாம் எழுதுகிற புத்தகங்கள் எல்லாரும் அவர்களின் வீடு போய் சேர்ந்து விடாது, வாசித்து விட மாட்டார்கள். எழுத்தாளர்கள் அங்கு இருந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி அதை செய்தால் பல மாணவர்களை கல்லூரிகளும் பள்ளிகளும் உருவாக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகள் உருவாக்கும், நூலகங்கள் உருவாக்கும். நூலகங்களில் முக்கியமான எழுத்தாளர்களுக்கு பணியமர்த்தினால் சிறப்பாக இருக்கும். வெறியும் பள்ளியும் கல்லூரியில் எடுத்த மார்க்கை வைத்து நூலகங்களில் பணியமர்த்துபவர்கள் வெறும் அதை வேலை வாய்ப்பாக மட்டுமே செய்வார்கள். எழுத்தாளர்கள் படைப்பாளிகளுக்கு உதவும் பொழுது அவர்களுக்கு ஒரு அரசு வேலையும் இருக்கும், அவர்கள் வறுமையில் கஷ்டப்படவும் அதிகம் இருக்காது. இன்னும் மேலும் பல நூல்களை அவர்கள் கொண்டு வருவதற்கு வழிவகை செய்யும். கல்வித்துறை, கலை பண்பாட்டுத்துறை, இந்த மாதிரி கலை சார்ந்த இசைக்கல்லூரிகள், ஓவியக் கல்லூரிகள், இப்படி இருக்கிற கலை பண்பாட்டுத் துறைகளை இங்கே மதிக்க மாட்டேன்றாங்க. இலக்கியத்தை படித்தா வேலை கிடைக்காது, டீச்சருக்கு படிக்கணும் இல்லைனா இல்லை அப்படின்னு தட்டி கழிக்கிற கல்விகளை எல்லாம் எவ்வளோ அறிவார்ந்த கல்வி என்பதை உணர்ந்து அந்த கல்வியை நூலகங்கள் வாயிலாகவும் இந்த கல்வியை புத்தகங்கள் வாயிலாகவும் அரசு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழக அரசுக்கு நன்றி. நூலகங்களை விரிவாக்கம் செய்யட்டும், எழுத்தாளர்களை பணியில் அமர்த்தட்டும், வாசகர் வட்டத்திற்கு தொடர்ந்து வரவர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கட்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த எம்ஓபி வானிலை வானொலி நிலையம் அவர்களுக்கும் நம் மிக்க நன்றி. நம்மை நேர்காணல் செய்த அந்த தோழர் அவர்களுக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ சார். வணக்கம் மேம், நான் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரும். ஸோ உங்களோட புக்ஸு படிக்கிற ஆர்வம் அந்த மாதிரி அதை பற்றி ஒரு சில குவெஸ்டின்ஸ் ஜென்ரலாக அப்படி கேட்குற மாதிரி ஒரு விஷயம். ஸோ சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன?
2: என் பேர் கீட்டா டி டிவானு. நான் இட்டி பாடத்யூமர் காலத்தை இட்டி படிக்க டெக்கன் இயர் படிக்க புக் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரி புக் தான் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
1: சொல்லுங்கள் சொல்லுங்கள், வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு? இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? அந்த இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஸோ மற்ற ஃபோன்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுல எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு?
2: ஃபோன் பார்த்தா கண்ணு கெட்டு போதும், பெயின் தான் சிக்கன் நெட்டாவோ ஃபோன் பார்த்துட்டேன்னா. ஸோ நம்ம தெரியா கான்டெக்ட் பண்ண முடியாது ஃபோன் பார்த்தா. புக் தான் கையை படித்து புக்கை திரும்பி பார்க்கவே வேற இது வேற ஃபீலிங். ஃபோன் பார்க்க வேற ஃபீலிங், புக் பார்த்த வேற ஃபீலிங். ஸோ புக் படிக்கணும் நிறைய பேர்.
1: நீங்க இவ்வளோ ஆர்வமாக எனக்கு நல்ல குவஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ.
3: வணக்கம் சார், நாங்கள் வந்து எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் வந்து சிவநந்தினி. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: என் பேர் வெங்கட். எனக்கு நேட்டிவ் வந்து சேலம். நான் இங்கே சினிமாவில் சேர்றதுக்காக வந்தேன். நான் இயக்குனர் சரண் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அசோசியேட் டைரக்டராக சேர்ந்து ஒரு படம் இயக்கி சென்னையில் சினிமா வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குமா.
3: ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? அந்த நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஜேர்னல்ஸ் படிப்பீங்க? ஏன்னா நிறைய இருக்குது, அதில் கதைகள் இருக்குது, போயம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரியான சார் விரும்புவீங்க?
4: எனக்கு வந்து 6வது படிக்கிறப்பிறந்தே கதை புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ வந்து அம்புலி மாமா, பாலமித்ரா, பூந்தளிர்னு சொல்லி சிறுவர் கதை, அதுக்கப்புறம் ராணி காமிக்ஸ், இதெல்லாம் வந்து அந்த மாயாவி கதைகள் இதெல்லாம் வரும். அப்படியே மெல்ல மெல்ல படிக்க ஆரம்பித்து 9th 10th போகிறப்ப ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, ஜெயகாந்தன், ஜெயமோகன், இப்படி ஒவ்வொரு இதாக படிக்க படிக்க ஆரம்பித்து இன்னமும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மொத மாதிரி படிக்க முடியறதில்லை, ஆனால் ஓரளவு புத்தகம்லாம் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹிஸ்ட்ரிகள் தான். மன்னர்களை பற்றி, நம்மளுடைய நாட்டை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
3: சூப்பர் சார். இப்போ வந்து உங்களுக்கு புத்தகம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிக்கிறேன்னு சொல்கிறீங்க, சடனாக ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கும், எதனால் சார் ஏற்பட்டிருக்கு?
4: அம்மாவுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது. சும்மா ஏதாவது வாங்கிட்டு வந்தாவே, ஒரு போண்டா வடை வாங்கிட்டு வந்தாவே, போண்டா வடை வாங்கிட்டு வந்தாவே அந்த இதை எடுத்துகிட்டு அம்மா படிப்பாங்க. அம்மா படிக்கிறத பார்த்து நானும் படிப்பேன். அப்புறம் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து செந்தில் வேலவன் ஒருத்தன், அவனுக்கு புத்தகம் படிக்கிற ஆர்வம் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்றப்ப நிறைய வாசிச்சு பகிர்ந்து

0: ரெண்டரை மணி நேரம் சினிமாவை என்னால் ஒரு 15 நாள் 30 நாளில் எழுதுற முடியும்னு வைங்களா. அந்த டேலண்ட் இருக்கிறதுனால புத்தக வாசிப்பு, அதாவது ஒரு படம் பார்க்கறத விட புத்தக வாசிப்பு நம்மளுடைய அறிவை பெரிய அளவில் விசாலப்படுத்தும். அதை படிக்கிறவங்களுக்கு அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும்னு வைங்களா.
1: கண்டிப்பா சார், இப்போ வந்து இருக்கிற டிஜிட்டல் காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப வளர்ந்துருச்சு சார். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கட்டும், ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா லைப்ரரிக்கு வந்து படிக்கிறது தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து ஃபோன்லேயே யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஒரு புத்தகம்ன்றது எத்தனை பேஜஸ் இருந்தாலும் அந்த புத்தகம் வந்து ஃபோன்லேயே வந்துடுது. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? ஒரு புத்தகத்தை கையில் வாங்கி படிக்கிறதுக்கும் ஃபோனில் டிஜிட்டலாக படிக்கிறதுக்கும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
0: புத்தகத்தை எடுத்து அந்த வாசத்தை அனுபவிக்கிறது டிஜிட்டலாக இருக்காது. நீங்கள் ஒரு நோட்டோ புத்தகமோ வாங்குறப்ப அதை பிரித்து இது பண்ணுறப்ப அதனுடைய ஸ்மெல்லை வந்து டிஜிட்டலில் அனுபவிக்க முடியாது. ஆனால் காலத்துடைய கட்டாயம் வந்து நம்ம எதையுமே எதிர்த்து செயல்பட முடியாது. புத்தகம் எங்களுடைய காலங்களில் நான் வந்து 5 பைசா கொடுத்து ஒரு புத்தகத்தை வாடகைக்கு வாங்கி படிப்பேன். அப்போ ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு வந்து 5 பைசா கொடுத்தா ஒரு ராஜேஷ்குமார் நாவலோ சுபா நாவலோ பட்டுக்கோய நாவலோ கொடுப்பார். அதை நான் 1 ஹவரில் படித்து முடிப்பேன். 60 எனக்கு வந்து ஒரு 60 பக்கம் இருக்குது அப்படின்னா 1 ஹவரில் அதை முடிச்சிடுவேன். பாக்கெட் நாவலெல்லாம் இப்போ சின்ன சின்னதாக இருக்கும், 100 பக்கம் 160 பக்கம் வரும். அந்த புத்தகத்தை எல்லாம் நான் எடுத்தேன் அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் படித்து முடிச்சிருவேன் வைங்களேன். இப்படி வந்து அந்த புத்தகத்துக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியணுன்ற கட்டாயம் இல்லை. ஏன்னாக்க இந்த ஜென்ரேஷன் வேறு, அவங்க என்னன்னா டிஜிட்டலாக படித்தா நல்லது, புத்தகமாக படித்தாலும் நல்லது. அவங்கள வீட்டுக்கே எல்லாம் வந்துடுது அப்படின்றப்ப அதை படித்து அவங்களுடைய அறிவை விசாலப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இதாக.
1: நீங்கள் படித்த புத்தகங்கள்லேயே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச புத்தகம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
0: ஆமாம், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறப்ப என்னை மாத்தின எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தா பாலகுமாரன், ஜெயகாந்தன், அப்புறம் இவர் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு, அதாவது அவங்க புத்தகம் படிக்கிறப்பயே நம்மளை கைப்பிடிச்சு அங்கே கூட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த வார்த்தைகளில் கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப மனசு டிஸ்டர்ப் பண்ணி என்னடா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல, ஒரு படம் இப்போ டைரக்டர்கிட்ட சரண் சார்கிட்ட வேலை பார்த்தோம், நம்ம தனியாக படம் பண்ண ட்ரை பண்ணுறோம், வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு டிஸ்டர்பன்ஸு, ஃபேமிலி பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறப்ப பாலகுமாரனுடைய எழுத்து என்னை மிகப்பெரிய தெளிவுக்கு கொண்டு போச்சுன்னு வைங்களேன். அதனால் எனக்கு வந்து எல்லா எழுத்தாளர்களையும் ஒவ்வொரு இது பிடிக்கும். ரொம்ப வாழ்க்கைக்கு, அதாவது சில பேர் எல்லாத்தையும் பார்த்து காலில் விழுவ மாட்டோம், நமக்கே தெரியும் இவங்க நம்ம மனசை வந்து இது பண்ணுவாங்க, நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்கட்டு. அப்படி இருக்கிறப்ப என்னுடைய படத்துக்கு காஸ்டியூம் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். கரெக்டாக சென்னை சில்க்ஸுக்கு பாலகுமாரன் அவங்களுடைய துணை மனைவியாரோடு வந்தார். எதுவுமே யோசிக்கல, டப்புன்னு காலில் விழுந்துட்டேன். ஏன்னாக்கா எனக்கு அவர் வந்து கடவுளை பார்த்த மாதிரியான ஒரு இது. அந்த மாதிரி எனக்கு எல்லாத்தையும் பிடிக்குமா, ரொம்ப நெருக்கம் பாலகுமாரன் இவர். அதே மாதிரி பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்காங்க, வளம்புரிஜான் பேச்சு, சுப வீரபாண்டியனும் சில கருத்துக்கள் எல்லாம் நல்லா பேசுவார். அப்புறம் தமிழறிவு மணியன் ஐயா அற்புதமான புத்தகம்லாம் கொடுத்துருக்காரு. இதை படிக்கிறப்ப நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கணும் வைங்களா.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார் நீங்கள் கொடுத்த. வணக்கம் மேம், நான் MOPCRS-லேருந்து வந்திருக்கேன். ஸோ உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியுமா?
2: நான் வந்து பாரதி ஆர்ட்ஸில் மாஸ்டர் செகண்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: ஓகே மேம், நீங்கள் வந்து இப்போ லைப்ரரியில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு புக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்குமா?
2: புக்ஸ் நிறைய படிக்க பிடிக்கும், அதுவும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான புக்ஸ் வந்து நிறைய படிக்க ஆர்வம் நிறைய இருக்குது.
1: நீங்கள் படித்த புத்தகங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னு இருக்கும் இல்லையா, அதுவும் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அந்த எழுதின ஆத்தர் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவர் சொல்ல வர விஷயங்கள், சொல்ல வர கருத்துக்கள் எல்லாமே புரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது மேம்?
2: எனக்கு பிடிச்ச 2 புத்தகம்னா ஆர்த்தர் ஜே தர்மராஜ் எழுதிய இந்திய வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகமும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் வரலாறு. இந்த 2 புக்குமே வந்து ஜே தர்மராஜ் எழுதின புக்கு தான், அது 2 பிடிக்கும். அதுக்கப்புறம் வெங்கடேசன் அப்படின்ற ஒரு ஆர்த்தர் எழுதிய இந்திய வரலாறு, அந்த புக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்கள் சொல்லும்போதே அது எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்கன்றத பற்றி தெரியுது மேம். ஸோ இப்போ வந்து இந்த கன்னிமாரா லைப்ரரியை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைப்ரரி வெளில வந்து நான் போனது கிடையாது. ஆனால் வந்து இந்த லைப்ரரி வந்தோடனே நிறைய ஒரு அனுபவம் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மியூசியம் இருக்குது, பண்டைய காலத்தில் வந்து இருந்த நாணயங்கள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நிறைய ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த அந்த மாதிரி

0: காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழங்கால பொருட்களை வந்து இங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும் போது வந்து ஒரு ஆர்வம் நிறைய ஆர்வம் இருக்குது, ஆச்சரியமும் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து பொருட்களை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜி அப்படின்ற விஷயம் ரொம்ப விரிந்த நிலையில் இருக்குது மேம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணி படிக்கிறது, இந்த இ புக்ஸு, இந்த மாதிரி வர பிராண்டட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இப்போ புக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டைய காலத்தில் எப்படி இருக்கும்னா லைப்ரரியில் வந்து படிக்கிறது, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து படிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே எல்லாத்தையும் படிக்கிறதுன்னு இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன மேம் கருத்து நினைக்கிறீங்க?
0: ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து லைப்ரரி வந்து வந்தாலும் ஒரு லைப்ரரியில் வந்து உட்காந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி இது எங்கேயுமே வசதி வந்து வராது. ஃபோனையே நம்ம பார்த்துட்டு படித்தா நம்மளுடைய கவனம் வந்து வேறு இடத்துக்கு போயிடும். நம்ம வந்து ஃபோனில் இந்த கொஞ்ச நேரம் ஒரு மினிமம் ஒரு 20 நிமிட்ஸ் மேலே நம்மளால் ஃபோனில் வந்து கண்டிப்பாக படிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வேறு இதுக்கு போகணும் அப்படி இப்படி தான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு புக்கை வந்து எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஆச்சு ஒரு 40 நிமிட்ஸ் ஆச்சு உங்களால் ஒரே இடத்துல வந்து அது புக்கை படிக்க படிக்க அந்த ஆர்வத்திலேயே நீங்கள் வந்து புக்கை வந்து அவ்வளோ நேரம் படிப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை நம்ம கையில் வச்சு படிக்கிறது தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்வேன்.
1: கண்டிப்பாக மேம். இப்போ வந்து கன்னிமரா லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக என்விரான்மெண்ட் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ இப்போ இங்கே உட்காந்து நீங்கள் லைப்ரரி உள்ளே படிக்கிறதுக்கும் வெளியில் படிக்கிறதுக்கும் என்ன மேம் வித்தியாசம்? ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்டில் சுற்றி படிக்கிறதுன்றது ஒரு தனி அனுபவம் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஷேர்
0: பண்ணுங்க? நான் வந்து மோஸ்ட்லி வந்து லைப்ரரிக்குள்ளே தான் படிப்பேன். ஏன்னா வெளில உட்காந்தா நம்மளால் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டோட படிக்க முடியாது. ஏன்னா வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா லைப்ரரிக்குள்ளே வந்து சத்தம்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. நம்மளால் வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கலாம், நமக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் லைப்ரரிக்குள்ளே உட்காந்து படிக்கிறது தான் பெஸ்ட். வெளில வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்.
1: ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நன்றி மேம். வணக்கம் மேம், நாங்கள் வந்து எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட், அப்புறம் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுக்குறீங்களா?
2: நான் வந்து பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ தமிழ் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து புக் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது கூட படிக்கும்போது ஒரு நண்பனாக பழகக்கூடிய ஒரு ரிலேஷன் எனக்கு கிடைக்குது புக் படிக்கும்போது. அதனால் நான் வந்து மனிதர்களோட புக்கு கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் நான் வந்து புக் படிக்க ஆரம்பித்தேன்.
1: என்ன மாதிரி உன்னை ஜேர்னல்ஸ்லாம் படிப்பீங்க மேம்? ஏன்னா நிறைய இருக்குது, கதைகள் இருக்குது, நார்மலாக போயம்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களோட ஃபேவரெட்னா என்ன மேம் சொல்லுவீங்க?
2: எனக்கு வந்து ரொம்ப அழகியல் சார்ந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் படிக்க மாட்டேன். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில புத்தகங்கள், சிறுகதைகள், கவிதைகள், நாவல்கள், இந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு சிறுகதை படிக்கும்போது அந்த சிறுகதை வந்து எப்படி இருக்குன்னா நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், அந்த மாதிரியான சிறுகதைகளை தேடி தேடி படிப்போம். ஒரு புரட்சிகரமாக இருக்கக்கூடிய சிறுகதைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்கள் வந்து என்ன மேம் படிச்சுட்டு இருக்கீங்க?
2: நான் இப்போ வந்து எம்ஏ தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ நெட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன்.
1: ஓகே, இந்த கன்னிமாரா லைப்ரரி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மேம் பிடிக்கும்? ஸோ இங்கே வந்து நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஆர்வம்லாம் ஏற்பட்டிருக்கு?
2: காலையில் ஏஞ்சோடனே ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ப்ரெஷரான இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரெஷரோடு ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு லைப்ரரிக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு அமைதியான ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த புத்தகங்களை எடுத்து கொஞ்சம் நேரம் அது கூட உரையாடிட்டுருக்க மாதிரியான ஒரு உணர்வுகள் எனக்குள்ளே இருக்கும்போது அது எனக்கு பிடிச்சிருக்கு. வெளியில் ஓடி ஓடி அந்த மாதிரி இருக்கிறத விட புத்தகங்களோடு இருக்கும்போது ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது புத்தகங்களை படிக்கும்போது. கன்னிமரா நூலகம் வந்து ரொம்பவே ஒரு அமைதியாக இருக்குது. உள்ள நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அமைதியாக உட்காந்து படிக்கலாம். அதே மாதிரி அப்படி உள்ளே உட்காரத்துக்கு பிடிக்கலாம், அப்படி வெளியே உட்காந்து படிச்சுக்கலாம்.
1: நீங்கள் படித்த புத்தகங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எது? அதில் ஆசிரியர்கள் சில பேருக்கு பிடிக்கும், அவங்க எழுதுகிற விதம் பிடிக்கும், அவங்க சொல்ல வர விஷயங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் படித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா என்ன மேம் சொல்லுவீங்க?
2: நான் படித்ததில் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நாவல் தான் நான் படிச்சிருக்கேன். அந்த நாவல் வந்து தோட்டியின் மகன், தகழி சிவசங்கரம் பிள்ளை அவர் எழுதின ஒரு தோட்டியின் மகன் ஒரு நாவல். அது வந்து மொழிபெயர்ப்பு, மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவல் படிச்சுட்டு ஒரு அடித்தட்டில் இருக்கிற மக்கள் ஒரு ஒரு ஒரு முன்னேற்றம் காணறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக ஒரு தகழி சிவசங்கரம் பிள்ளை அந்த அளவுக்கு விவரிச்சிருக்கார் அந்த புக்கில். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது மேடம், ஒரு அடித்தட்டுல இருந்து எப்படி மக்கள் வந்து முன்னேறி வர முடியுன்றதுக்காக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த புத்தகம். படிச்சு ரொம்ப எனக்கு வந்து உள்ளுணர்வு ரொம்ப ஏற்படுத்தினுச்சு அந்த புத்தகம்.
1: மேம், இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாருமே ஃபோனில் தான் ரொம்ப நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க. ஒரு புத்தகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு லைப்ரரியில் வந்து படிக்கிறது, ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து படிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்போது இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அது எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் வந்துடுது. ஸோ அதெல்லாம் தாண்டியுமே ஃபிசிக்கலாக ஒரு புத்தகத்தை தொட்டு படிக்கிறதுக்கும் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் உங்களோட வித்தியாசம் நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க அதை?
2: ஃபஸ்ட்டு வந்து புத்தகத்தில் படிக்கும்போது நம்ம அந்த எழுத்தாளருடைய மனநிலையை புரிஞ்சிக்க முடியும். அது ஃபோனில் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி கிடைக்கல. அதே மாதிரி ஃபோனில் படிக்கும்போது அது ஒரு உணர்வு ஏற்படுத்த மாட்டேங்குது. அதில் நிறைய விஷயங்களை பார்க்குறதுனால அது என்ன உணர்வு ஏற்படுத்துதுன்னு என்னால் சரியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனால் புத்தகத்தை படிக்கும்போது, ஒரு புத்தகம் எடுத்து படிக்கும்போது அதனுடைய சூழ்நிலை காலநிலை எல்லாத்தையும் விவரித்து ஒரு ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரும்போது அது வந்து ஒரு மிக அழகிய அனுபவமாக இருக்குது.
1: எஸ் மேம், எங்கள் மாதிரி பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் பிடிச்சதாகவும் இருந்தது. ஸோ நன்றி மேம். தேங்க்யூ.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
3: இதுவரைக்கும் மக்கள் சொன்ன புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பற்றி கேட்டோம். மீண்டும் MOP மாணவிகளோட கன்னிமாரா லைப்ரரி அனுபவத்தை பற்றி மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஒரு ஒரு மக்களுமே வந்து ஒரு அழகான கதைகளையும் ஒரு அழகான ஆத்தர்ஸ் பத்தியும் புக்ஸ் பத்தியும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து கன்னிமாராக்குள்ளே நிறைய பேர் படித்தாலும் வெளியில வந்து நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள் இருக்கும் போது ஏன் அந்த பர்டிகுலர் பிளேசஸ் சூஸ் பண்ணி படிக்கிறாங்கன்றத சொல்றீங்க?
0: நாங்கள் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்க மாதிரி சுற்றுச்சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே படிக்கிற மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி படிக்கிறாங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம ஃபோன் பார்க்கணும்னு தோணினாலோ என்ன தோணாலோ அவங்க படிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே படிக்கிறது, அமைதியான சுற்றுச்சூழல், இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக இருக்கு.
3: நீங்கள் சொல்லுங்கள் ஆஷிகா.
4: ஸ்ரீநிதி சொன்ன மாதிரியே நான் ஸ்டார்டிங்னது நம்ம ப்ளசன்டபிளான ஒரு இடம், அந்த இடத்துல நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும் அங்கே போனால் படிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி. நம்மளோட மெயின் டிஸ்ட்ராக்ஷன் வீட்டில் இருந்தால் யாராச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, ஃபோன் பார்க்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க அங்கே இல்லை, இல்லை படிக்கணும்னு கிடையாது. நம்ம இப்போ சும்மா போனால் கூட ஒரு நாள் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம், அதுக்கே ஓ நம்ம இந்த புக்ஸ்லாம் பார்க்கணும், இந்த புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே வந்துச்சு.
3: சொல்லுங்கள் தர்ஷினி.
5: நாங்கள் மார்னிங் வந்து எக்மோர் அந்த கன்னிமரா லைப்ரரிக்கு வரும்போது கூட நாங்கள் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு நாங்கள் நிறையா அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒன்ஸ் நாங்கள் வெளியில் அந்த ஆஸ்பிரன்ஸ்லாம் படிக்கிறத பார்த்துட்டு நாங்கள் அந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு சரி நம்ம லைப்ரரிக்குள்ளே போய் நம்ம நிறைய புக்ஸ் படிக்கலாம், என்னென்ன புக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஜான்ரில் வந்து புக்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு.
3: ஜான்னு சொன்னோடனே உங்ககிட்ட ஒன்று கேட்க ஆசையாக இருக்குது. பல மக்களுக்கு வந்து த்ரில்லர் பிடிக்கும், ஹாரர் பிடிக்கும், சஸ்பென்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஒரு ஜானரில் கதைகள் பிடிக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: எனக்கு வந்து ஊக்கம் தர கதைகள் அது மாதிரி இருக்க அந்த மோட்டிவேஷ்னல் புக்ஸ் அதெல்லாம் பிடிக்கும்.
1: எனக்கு வந்து காமெடி ட்ராமாஸ் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: எனக்கு வந்து இந்த த்ரில்லர், நீங்கள் சொன்ன மாதிரி த்ரில்லர், க்ரைமு, இந்த அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி கதையில உள்ள புக்ஸ், அதாவது கான்ட்ரவர்ஷியலான புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
3: சொல்லுங்க தர்ஷினி.
5: எனக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ரொம்பவே பிடிக்கும், ஸோ அது சம்மந்தப்பட்ட புக்ஸு. அப்புறம் மியூசிக்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ மியூசிக் சம்மந்தப்பட்ட புக்ஸும் நிறையா படிப்பேன், எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும்.
3: அதாவது இப்போ நிறைய இ புக்ஸ் அண்ட் ஆடியோ புக்ஸ்லாம் வந்துருச்சு, ஆனால் ஒரு ஆன்லைனில் புக் படிக்கிறதுக்கும் நேரில் ஒரு புக்கு புத்தகத்தை வந்து கையில் டச் பண்ணி அதை ஃபீல் பண்ணி படிக்கிறதுக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
5: இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த இ புக்ஸ் அதெல்லாம் படிக்கணும்னா நம்ம ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம படிக்கிறதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், என்னென்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க, அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம அதில் வந்து சரி என்ன அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது நமக்கு அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம், படிக்கணும் படிக்கணும்னு மைண்டில் இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து படிக்க மாட்டோம். இதுவே நம்ம ஒரு புக் யூஸ் பண்ணி படிக்கிறோம், ஃபிசிக்கல் புக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட என்ன சொல்றது, நமக்கு அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம நம்ம ஒரு மாதிரி ஓகே படிக்கணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டோட நம்ம படிப்போம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லாம எல்லாமே படிச்சதெல்லாம் கூட அந்த மைண்ட்ல அப்படியே பதிவு செய்யற அளவுக்கு நம்ம இருக்கும்.
1: நான் கேட்டதுலயே நிறைய பேர் வந்து சொன்ன பதில் வந்து என்னன்னா, இது என்னமா கேள்வி, இது புக்ஸ்னா வந்து லைப்ரரிக்கு நாங்க வந்து புக்ஸ் படிக்கிறதுன்றது புக்க தொட்டு பிசிக்கலா அதை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி
3: படிக்கிறோட
1: கண்டிப்பா அது வந்து இருக்கணுமா, அதுதான் அதனாலதான் லைப்ரரிக்கே நாங்க வரோம். என்னதான் போன் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனாலும் எங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்கணும்ன்றதுன்னா அது லைப்ரரி, நாங்க வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே அதை சொன்னாங்க. நான் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரு மென்ஷன் பண்ணல, எல்லா
4: வருதுன்னா மெசேஜை தாண்டி நம்மளுக்கு ஒரு கால் கூட வரலாம். ஆனா நம்ம புக் எதுக்கு எடுத்திருக்கோம், படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கோம். அப்படின்னா நம்ம படிச்சு முடிப்போம். ரெண்டாவது அந்த பேஜை வந்து நம்மளே லைக் நாளைக்கு இதை படிக்கணும் ஃபோல்ட் பண்ணி அப்படி வச்சு திரும்ப நம்ம படிக்கும் போது நம்மளோட அந்த கைவாக்குல வச்சு படிக்கிறதுக்கு அது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், அந்த ஃபீல் வந்து அவ்வளவு.
3: சொல்லுங்க ஸ்ரீநிதி.
5: இவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு கெட்டு போகும் எல்லாமே ஓகே. ஆனா எல்லாருக்குமே வந்து சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு பக்கத்தில் நூலகங்கள் இல்லாமல் இருக்கலாம், அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி சமயங்களில் இந்த ஆன்லைன் புக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல
3: ஒரு விஷயத்தில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்
5: நிச்சயமாக
3: பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது.
5: சரியாக சொன்னீங்க. ஆமாம்,
3: இது போல நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் சார், நாங்க MOP CRS-ல இருந்து வரோம். உங்களோட பேரு, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
6: என்னோட பேர் பிரசாந்த். நான் இங்க இருந்து எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, ஆனா இங்க வந்து படிக்கிறதுக்காண்டி இங்க வந்து படிக்க வந்திருக்கேன்.
3: நீங்க கன்னிமாரா லைப்ரரிக்கு வந்து எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது சார்?
6: நான் இது வரைக்கும் அண்ணா நூற்றாண்டுக்கு போயிருந்தேன், அங்கே ஏசி எனக்கு ஒத்துக்கொள்ள, அதனால இங்கே கன்னிமாரா வந்து படிக்க வந்திருக்கேன்.
3: இந்த பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் வந்து புக்ஸ் படிக்கணும்னு ஒரு டைம் ஒதுக்கிறது வந்து எப்படி சார், எப்படி ஒதுக்குறீங்க நீ டைமை?
6: நான் இப்போதைக்கு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம், TNPSC எக்ஸாமுக்கு, அதுக்காண்டி தான் படிக்க வந்திருக்கேன். மற்றபடி நான் ஃப்ரீயாக இருக்க நேரம் மார்னிங் டைம் இப்போ மாதம் ஒரு ட்ரிப் ஏதாவது ஒரு புக் இருந்தால் படிப்பேன்.
3: அவ்வளோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புத்தகங்கள் பரிந்துருக்கணும்னா என்ன மாதிரி புத்தகங்களை வந்து படிக்க சொல்லுவீங்க சார்?
6: உள்ளதுனா சில அவங்க மைண்டுக்கு ஏற்றாப்புல அவங்க படிப்பாங்க, நல்ல முக்கியமான புத்தகமும் இருக்கு. அதுபோல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட புக்கை தான் படிக்க முடியும், நம்ம கம்பல் பண்ணி படிக்க வைக்க முடியாது. எதாக இருந்தாலும் அவங்க மனநிலையை பொறுத்ததாக இருக்கு, ஒவ்வொரு மனநிலைக்கும் அவங்க மனநிலைக்கு ஏற்றாப்புல படிப்பாங்க.
3: நீங்க இந்த கன்னிமாரா லைப்ரரியோட மெம்பர்ஷிப்பா இருக்கீங்களா?
6: இல்லை இல்லை மேடம், இல்லை.
3: சரிங்க சார், இப்போ வந்து நமக்கு இ புக்ஸ்னே நிறைய ஃபோனில் வருது, ஆடியோ புக்ஸ்னு நிறைய வருது, அதுக்கும் நம்ம நேரில் வந்து ஒரு புக்கை கை தொட்டு படிக்கும்போது உள்ள இம்பாக்ட் இருக்கா, இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி ஃபீலிங் தான் கொடுக்குமா?
6: இல்லை அது எனக்கு ஏதாவது இல்லை, ஒவ்வொருத்தரோட மனநிலை தான் அதான் காரணம். இப்போ சிலவங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், இ புக்கை படிக்கிறதா நமக்கு வந்து புக்கை பார்த்து படிக்கிறது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்காது.
3: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வணக்கம் மேம், நாங்கள் MOP CRS-லேருந்து வரோம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
7: நான் என் நேம் வந்து நந்தினி, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டாக.
3: ஓகே, எவ்வளோ வருஷமாக நீங்கள் இங்கே வந்து புக்ஸ் படிச்சுட்ருக்கீங்க மேம்?
7: நாங்கள் இப்போ ஒரு 2 மந்த்ஸாக தான்,
3: 2 மந்த்ஸாக தான் வந்து படிச்சுக்கிட்ருக்கீங்களா? எதனால் உங்களுக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்தது இங்கே படிக்கணுன்ற?
7: வீட்டில் இருந்தால் மைண்ட் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது, எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்க மாட்டேது, இங்கே வந்து படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்றனால.
3: இந்த ஜென்ரேஷனில் வந்து யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புக்ஸ் வந்து படிக்கிறதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி அவங்கள இழுக்கணும்னா என்ன மாதிரி டிப்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க?
7: அடுத்த புக்ஸ் படிக்கிறனால நாலேஜ் கெயின் பண்ணலாம், நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது, பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பெனிஃபிட்னு பார்த்தா அதில் எதுவுமே இருக்க மாதிரி தெரியலையே. இது படிக்கிறனால கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து லைஃப்பில் முன்னேறதுக்கு நிறையா வழியாக இருக்கும்.
3: நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?
7: TNPSC
3: எக்ஸாமுக்காக. எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதுக்காக, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறீங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு?
7: நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் படிச்சுட்ருந்தேன். இப்போ தான் 2 மந்த்ஸ் பிரேக் எடுத்து படிக்கலான்ட்டு. அப்போ படிக்கும் போது வேலைக்கு போயிட்டு வந்து

0: படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவு படித்து வச்சுருக்கேன், அது ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லா கொடுக்கணும் அப்படின்றனால பிரேக் எடுத்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். கஷ்டமாக தான் இருக்கும்.
1: இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து இ புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. ஆனால் அதுக்கும் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு நோட் புக்கை வந்து தொட்டு படிக்கிறதுக்கும் உள்ள இம்பாக்ட் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா, இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி தான்?
0: கண்டிப்பாக நம்மளே நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது இன்னுமே நல்லா நமக்கு மறக்காமல் இருக்கும். நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது நம்ம எந்த அளவு அந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஐடியா வந்து இருக்கும், அது நல்லாவே இருக்கும். இன்னும் அங்கே இ புக்கில் படிக்கும் போது படிச்சுட்டு அப்படியே போயிடுற மாதிரி இருக்கும், நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது தான் வந்து எவ்வளோ படிச்சிருக்கோன்றது தெரியும்.
1: கன்னிமாரா லைப்ரரியிலேருந்து நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா, இல்லை நீங்களாகவே தனியாக புக்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க?
0: வேணும்னா அங்கே எடுத்து படிப்போம், நாங்களே ஸ்கூல் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறனால ஃபஸ்ட்டு அது முடிச்சுட்டு வேணும்னா அங்கேருந்து எடுத்து படிச்சோம்.
1: ஓகே மேம், நீங்கள் கன்னிமாரா லைப்ரரியோட மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்களா?
0: இல்லை.
1: ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் இன்டர்வியூ. தேங்க்யூ. வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். உங்களோட பேரும் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
2: ஸ்ரீனிவாசன், சன் டிவி புக் பண்ணியிருக்கேன். சன் டிவியில்.
1: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்து கன்னிமாரா லைப்ரரிக்கு வந்து எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க?
2: 30 இயர்ஸ்.
1: 30 இயர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, எதனால் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்?
2: இங்கே ஹையர் ஸ்டடிஸ் நல்லாயிருக்கும்.
1: இந்த காலத்தில் ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து லைப்ரரியில் வந்து புக்ஸ் படிக்கணுன்ற அவங்களை இழுக்கிறதுக்காக ஏதாச்சும் டிப்ஸ் சொல்ல முடியுமா?
2: டிப்ஸ்ன்னு இல்லைம்மா, பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. டு பி வெரி ஆனஸ்டாக, டெய்லி பேப்பர் படிக்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர், ஏதாவது ஒரு பேப்பர் படித்தால் தான் அவங்களோட நாலேஜ் வளரும். சோஷியல் மீடியா என்ன பார்க்க போகிறீங்க, ரெண்டு பாட்டு பார்ப்பீங்க, இல்லைன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. யூ ஹாவ் டு ரீட் புக்ஸ், பேப்பர் படிங்க. பேப்பர் படித்தா மைண்டில் ஏறும், வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும்.
1: இவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் வந்து புக்ஸ் படிக்கிறதுக்குன்னு தனியாக நேரத்தை நீங்கள் எப்படி ஒதுக்குறீங்க சார்?
2: அப்படிலாம் இல்லையே, என்ன நேரம் 24 மணி நேரம் இருக்குதுல்ல ஒரு நாளைக்கு. ஹார்ட்லி யூ கோயிங் டு சி, ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்கிற பொண்ணே 2 மணி நேரம் தான் படிப்பா. ஸ்போர்ட்ஸில் இருக்க ஒரு கேர்ள்ஸோ இல்லை ஒரு பாய்ஸோ தான் த ட்ரெயின் அப் ஃபார் 4 to 5 hours டெய்லி. அட்டென்ஷனாக இருப்பாள் கிளாஸில், அவ்வளோதான். டீச்சர் என்ன சொல்லிக்கிறோமோ அதை கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டாலே 2 hours தான் படிக்கணும், அவ்வளோதான்.
1: ஓகே சார், அப்புறம் வந்து இப்போது இ புக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்துருச்சு, ஆடியோ புக்ஸ்லாம் வந்துருச்சு, அதுக்கும் வந்து நம்ம பர்சனலாக ஒரு ஃபிசிக்கலாக புக்ஸை டச் பண்ணி படிக்கிறதுக்கும் நம்ம ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் உள்ள இம்பாக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்குமா?
2: சரி, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது கேட்டுகிட்டே இருப்பீங்க கேள்வி, என்ன கேட்பீங்க அப்பா கிட்ட, இது என்ன அது என்னப்பா அது என்னப்பா, அந்த குழந்தைக்கு இட் கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் யூ சம்திங். எப்போ நம்ம வந்து லெஸ் ஆகும், ஆஃப்டர் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்தவொடனே வி ஸ்டாப் ஆஸ்கிங் க்வெஸ்டின்ஸ். அதுதான் ஆ நார்மல் லெவல்ஸ்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், இன்க்ரீஸ் யுவர் வெக்காபுலரி. அது ஏன் நமக்கு அந்த இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகுது? சி, நான் ஒரு படிப்பை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிடுவேன். அதே ஏ மைனஸ் ஓ பி த ஹோல் கியூப் ஒரே ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டை கேட்குறேன், அவங்களால சொல்ல முடியல. ஏன் இப்போ நான் அமை கெட்டிங் டு யோர் பாயிண்ட், ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், அது ஏன் அந்த வயசில் நம்ம படித்த படிப்பு இன்ன வர ஞாபகம் இருக்குது 53 வயசில் அவுட்கம் படிக்கிறோம், பார்க்குறோம், படிக்கிறோம், நிற்கும். சரிங்களா, இ புக்ஸ் அந்த புக்ஸ்லாம் கிடையாது. யூ கெட் எவ்ரி திங், இங்கே கூகுள் அடித்தா எல்லாமே கிடச்சிரும், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? எதுக்கு படிக்கிறோன்னா அது மெமரிஸ் ஆகும் மேடம். இப்போ கார்ட்ஸ் ஆடுறவங்க சீட்டு கட்ட ஆடுவாங்க, சீட்டு கட்ட ஆடுவாங்க பார்த்துக்கிங்களா, கார்ட்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான், 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் கட்டுவான், கார்ட்ஸ் ஆடுவான். அப்படி கார்ட்ஸ் அப்படி தான் அப்படின்றதுக்குள்ள தொட்டாலே சொல்லிடுவான் என்ன கார்ட்ஸ் கையில் இருக்குதுன்ட்டு, ரம்மியை தூக்க மாட்டான் அப்படின்வாங்க, கை தான் இவ்வளோ தான் மெமரி ஆகிடும். ஆனால் தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்ஸ் தான் நிற்கும் கையில், என்ன நிற்கும் காட்ஸ் ஆடுறவங்களுக்கு, அது உங்களுக்கு தெரியாது, பழக்கம் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். காலில் தூங்கிட்டு அப்படி எழுந்த உடனே 13 கார்டும் அப்படியே நிற்கும். ஏன் நிற்குது?
1: அவங்க கையில் தொட்டு இது பண்ணுறது
2: விளையாடுறாங்க, தி பிளே. புரியுதுங்களா? ஏன் புக்ஸ் படிக்கணும்ட்டு?
1: நீங்கள் படித்த ஒரு புக்ஸ் ரொம்ப பிடிச்ச புக்கு மக்களுக்கு இது வந்து நான் கண்டிப்பாக படிக்கணும்னு பரிந்துரைப்பேன், இல்லை ஒரு ஆத்தர் பற்றி சொல்ல முடியுமா?
2: நான் நாவல்ஸ் படித்தது சிட்னி ஷெல்டன்னு நினைக்கிறேன், அவங்கள்ட்ட ரொம்ப படிச்சிருக்கேன். அதர் தன் தட் ஆஃப் த மேஜிக் ஆஃப் திங்கிங் பி, அதான் எனக்கு பிடிச்ச புக்.
1: நீங்கள் இந்த லைப்ரரியோட மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்களா, கன்னிமாரா லைப்ரரியோட? இல்லையா சார்? ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்காக. தேங்க்யூ. வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். உங்களோட பேர், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க.
3: என் பேர் ஜி விஸ்வநாதன்.
1: எங்கேருந்து வரீங்க?
3: நான் விழுப்புரத்துலேருந்து வரேன்.
1: சரி, படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, லைப்ரரிக்கு வந்து படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே எப்படி வந்தது?
3: இன்ட்ரெஸ்ட்னா ஒரு 3 மாதமா 3 மந்த் தான் வரேன். படிக்கணும், ஏதோ கவர்மெண்ட் சார் வந்துட்டு போகணுன்றதுக்காக வந்துடும்.
1: நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?
3: சிவில் சர்வீஸ் இல்லை, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணுமே.
1: எவ்வளவோ பிளேசஸ் இருக்கும் போது எதுக்கு இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க?
3: இந்த இடத்த சூஸ் பண்ணியா? இந்த இடம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இந்த கன்னிமரா லைப்ரரினாலுமே கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஏன்னா பெரிய பெரிய ஒப்பற்ற தலைவர்கள்லாம் வந்து இங்கே தான் படிச்சிருக்காங்க. எல்லாம் அவங்களோட அவங்க நிறையா தொட்டிருப்பாங்களே அந்த புத்தகம், அதோடய வைப்ரேஷன் ஏதோ ஒன்று இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கு இங்கே எல்லா, ஆமாம் நல்லா இருக்குது. எல்லா இடம் பாருங்கள், மற்ற இடத்துலலாம் ஃபுல்லாக அந்த இயற்கை தோட்டங்கள்லாம் அழிச்சிருக்காங்க, ஆனால் கன்னிமரா லைப்ரரி உள்ள மட்டும் மரங்கள் எல்லாம் அந்த காடுகள் செழிப்போடு அந்த இதோடு இருக்குது. சரியான ஒரு காற்று நல்லா கிடைக்கும், ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், அதனால் நல்லா மெமரிஸ் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது.
1: அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இ புக்ஸ்லாம் வந்துருச்சு, ஃபோன்லேயே வந்து நமக்கு இ புக்ஸ் வந்துருச்சு, அப்புறம் வந்து ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து இதுக்கும் நம்ம நார்மலாக ஒரு புக்ஸை கையில் தொட்டு படிக்கிறதுக்கும் உள்ள இருக்கா வித்தியாசம் இருக்கா, அதுக்கான இம்பேக்ட் ஏதாச்சும் இருக்கா?
3: கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா இருக்கிற என்ன நவீன கருவிகள் இருந்தாலும் சரி அது வந்து அது செட் ஆகாது, ஏன்னா இப்போ மொபைலே நம்ம பார்க்குற மாதிரி இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது, அதை குறிப்பிட்ட நேரம் பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அப்புறம் ஐ ஃபால்ட்டு கண்டிப்பாக ஏற்படும், நிறையா பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பாக உள்ளே இருக்கிற கதிர் செல்கள்லாம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும், குச்சி செல்கள்லாம் கத்துல கண்ணில் இருக்குது, சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதேமாதிரி போக போக கண்ணோட பார்வைகள் வந்து குறைபட ஆரம்பிச்சுருந்தேன். கண்டிப்பாக அதை விட வந்து புக்ஸு நல்ல ஒரு இதுதான். அதேமாரி மொபைல்ஸில் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது, ஏதோ ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த குறிப்பு கரெக்டாக ஒரு ரவுண்டப் போக மற்ற எதுவும் பண்ண முடியாது. ஆனால் புக்ஸில்னாக்கா எல்லாமே பண்ணலாம், திரும்ப திரும்ப நம்ம எப்போனாலும் எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு எலக்ட்ரிக்சிட்டி ஒரு லைன் எதுவுமே தேவையில்ல, ஆனால் இதுக்கு கண்டிப்பாக மொபைலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதில்ல, ஏன்னா சார்ஜர் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும், சார்ஜர் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்றபடி இந்த புக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே தேவையில்லை, எப்போ வேணாலும் படிக்கலாம், கரண்ட் இல்லைனாலும் படிக்கலாம், நீ கரண்ட்டு சுத்தமாக ஆஃப் பண்ணாலும் வெறும் விளக்கு வெளிச்சத்தை வச்சும் படிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும். புக்ஸு தான் இன்றைக்கி அந்தளவு ஒரு.
1: இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் தான் ஆர்வம் காட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து புக்ஸில் வந்து ஆர்வம் காட்டுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் கொடுப்பீங்களா?
3: புக்ஸில் வந்து ஆர்வம் காட்டுறதுக்கா? புக்ஸு கண்டிப்பாக வந்து புத்தர் இருக்காங்கள, புத்தர் வந்து எதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு சில அந்த கரெக்டாக என்ன சொல்கிறது மேன்மை அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அவர் மொத்தம் அதை தான் கரெக்டாக ஒரு இதுக்கு போயிட்டார்ல, துறவியாக இருந்து இது பண்ணி அவருக்கு ஞானம் பெற்ற காரணம், முக்கிய காரணம் என்னவோ, அவர் வந்து ஒரே மந்திரத்தை வந்து சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவரோட இதில் கரெக்டாக பதிஞ்சு போச்சு ஆழ்மனசில் பதிஞ்சு போச்சு, அதுக்கு பிரகாரம் தான் அவரோட ஒவ்வொரு செயலும் நடைபெற்றிருக்கும். அது மாதிரி நீங்கள் புத்தகம் வாசிக்கிறது வந்து தினந்தோறும் நீங்கள் கரெக்டாக ஒரு கண்டினியூட்டியாக எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உண்மையே சொல்கிறேன், உங்களோட ஃப்ரெண்டு உங்களை பற்றி ஏதோ தவறாக ஒரு எண்ணங்கள் ஏதோ ஒன்று பண்ணால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே ஒரு அறிவித்தல் கரெக்டாக தெரியும். ஒரு அறிவித்தல்னா கண்டிப்பாக நம்ம இது ரெகுலராக புக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல, நீங்கள் வேணால் புக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் வேணால் புக்கை தொடர்ச்சியாக கரெக்டாக படிக்கிற பழக்கம் வச்சுட்டே இருங்க, ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். படிச்சுட்டு படிக்கிற பழக்கம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் நீங்கள் உங்களுக்கு சுற்றி வேறு ஏதோ உங்கள் இந்த இடத்துல லைட்டாக ஏதோ பிரச்சனை ஆக போகுது, சண்டை நடக்க போகுது, இந்த இடத்துல ஏதோ ஒரு இது சிக்கல் இருக்குது, கரெக்டாக நீங்களே அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நகர்ந்துருவீங்க. முன்னுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறத முன்னாடியே நமக்கு கண்டிப்பாக தெரியும், அதுவும் ஒரு வகையான இது தான், தவம் தான் தவம். ஏன்னா மூளை வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் மற்ற விஷயத்தை எல்லாமே நம்மக்கிட்ட கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிடும், அது கரெக்டாக தெரியும்.
2: ஒத்தரோட இது மாதிரி தான் எதுவும்.
1: தேங்க்யூ ஸோ மச், உங்களோட டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார்.
4: வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். உங்களோட பேர் என்ன சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
5: என் பேர் ராஜ்குமார், டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு.
4: இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்தது?
5: எங்கள் ஊரில் நான் வில்லேஜ்லேருந்து இங்கே வந்து படிச்சுட்ருக்கேன். எங்கள் ஊரில் எனக்கு முன்னாடி நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க, அதை பற்றி எனக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஆல்ரெடி ப்ரைவேட் கம்பெனியில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து உட்காந்து படிச்சுட்ருக்கேன்.
4: அப்படிங்களா சார், நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்துலேயே கன்னிமரா லைப்ரரி இருக்கு இல்லையா, அப்போ அப்பப்போ போய் புத்தகம் படிக்கிறது உண்டா சார்?
5: கண்டிப்பாக கன்னிமரா லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்குது. உள்ளே இருக்கத்தோட உள்ளே இருக்க புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க புத்தகம் மட்டும் தான் எடுத்து படிக்க முடியும். ஆனால் வெளியே எங்களுடைய ஓன் புக்ஸை வச்சு வெளியே படிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது.
4: நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு லைப்ரரியிலேருந்து புக்ஸை ரெஃபர் பண்ணுறது உண்டா சார், இல்லை நீங்களே வாங்கி படிக்கிறீங்களா எப்படி?
5: நாங்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு எங்ககிட்ட இல்லாத புக்கை எடுத்து லைப்ரரியில் இருக்குது. எங்ககிட்ட இருக்க புக்கு நாங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துவோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இல்லாத புக்கை வந்து பண்ணால் மேக்ஸ் ஆப்டிடியூட் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு வந்து பண்ணாக்கா லைப்ரரியில் புக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது.
4: நேரத்தை எப்படி ஒதுக்குறீங்க சார், டிஎன்பிஎஸ்சியும் படிக்கிறீங்க லைப்ரரிலையும் போய் படிக்கிறீங்க, அது எப்படி சார் இருக்குது உங்களுக்கு?
5: காலையில் வந்தவுடனே இங்கே என்வால்மெண்ட்டு நல்லாயிருக்கும், வெளியே உட்காந்துருவோங்க, நல்லா ஒரு படிக்கிறதுக்கு அட்மாஸ்பியர் சூழ்நிலை இருக்கும். மதிய நேரத்தில் லைட்டாக தூக்கம் வரக்குள்ள உள்ளே போயிட்டு உட்காந்து மேக்ஸ் போட்டு பார்க்கறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. உள்ளே இருக்க நேரத்தில் வந்து நம்ம நம்மளுடைய வாய் திறந்து படிக்க முடியாது, அது மாதிரி நேரத்தில் வந்து வெளியே உட்காந்து நாங்கள் படிப்போங்க.
4: ஓகே சார், இப்போ இருக்க டிஜிட்டல் உலகத்தில் எல்லாருமே வந்து ஃபோன்லேயே வந்து பல பேர் வந்து அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சார், அவங்களுக்கு நீங்கள் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்?
5: நம்ம இந்த ஃபோனில் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண் புற்றுநோய்க்கெல்லாம் வருது, நான் படிச்சிருக்கிறதுல கேள்விப்பட்டிருக்கேன், நாள்தோறும் நியூஸ் பேப்பர் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு புத்தகத்தை வந்து படிக்கக்குள்ளே வந்து பண்ணாக்கா சிறு தீப்பெட்டியிலிருந்து நம்ம ஒரு தீக்குச்சியை பற்றி பெரிய வெளிச்சம் வருதுல்ல, அது மாதிரி வந்து நம்ம புத்தகத்தை படிச்சிங்கன்னா அது மாதிரி தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தீப்பெட்டியாக அடங்கி உள்ளே இருக்காமல் தீ வெளிச்சமாக நம்ம வெளி உலகத்தை பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன்.
4: நீங்கள் எங்களுக்காவது ஒரு எங்களுக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை பரிந்துரைப்பீங்க அப்படின்னா அது என்ன புத்தகம் சார், எதனால்?
5: நான் உங்களுக்கு புத்தகத்தை படிக்க பரிந்துரைத்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு 15 மேற்கணக்கு நூல்களை வந்து நாங்கள் படிக்க சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு, இலக்கியம் போன்ற அனைத்து தகவலுமே, வீரம், அன்பு, ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், ஒரு பெண் மகள் எப்படி இருக்கணும், ஒரு போர் வீரன் எப்படி இருக்கணும் அப்படின்ற தகவலை வந்து பண்ண தெல்ல தெளிவாக 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது. ஒரு மாந்தன் தமிழ்நாட்டில் பிறந்தவனோ ஒரு உலகத்தில் எந்த இடத்துல பிறந்த ஒரு மாந்தன் எப்படி இருக்கணும் அப்படின்றது திருக்குறள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. நீ நாள்தோறும் 15 கீழ்கணக்கு மேல்கணக்கு ஒன்று படிக்க முடியலனக்கிறோம், திருக்குறள் மட்டும் படித்தாவே நீங்கள் வந்து தன்னை தானே திருத்திக்கலாம், சுய ஒழுக்கமாக இருந்துக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
4: ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் சொன்ன பல விஷயங்கள்.
5: மிக்க நன்றி மேடம்.
4: வணக்கம், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம், உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
6: நான் வந்து கவிஷ்ராஜ், கிளாஸ் 12th படிக்கிறேன், சிபிஎஸ்சி ஸ்கூல் விவேகந்தா பெரம்பூர் வந்து வரேன். தினமும் வந்துக்கிட்டு இருக்கேன், ஜெய் வந்து கோச்சிங்காக லைப்ரரி புக்ஸ் எடுத்து படிக்கிறேன்.
4: இங்கே படிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா
6: வீட்டில் வந்து படிக்கிற சூழ்நிலையில் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கலாம்.
4: புரியுதுண்ணா. நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறது உண்டானா லைப்ரரியில் போயிட்டு ஃப்ரீ டைமில்
6: இருக்கு படிப்பேன்.
4: உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, எதனால்?
6: சயின்ஸு கெமிஸ்ட்ரிலாம் பிடிக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து அந்த நிறைய கெமிக்கல்ஸ் வச்சு பண்ணுறது நிறைய விஷயம் பண்ணலாம், அதனால் அது பிடிக்கும்.
4: இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, இது மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு?
6: கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அடுத்த லெவல் போகணுன்றதுக்காக பண்ணுறோம்.
4: இப்போது பல பேர் வந்து டிஜிட்டலாக படிக்கிறாங்க இல்லையா, அந்த டிஜிட்டலாக படிக்கிறதுக்கும் இது மாதிரி நேரில் புத்தகங்கள் வச்சு படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதில் ஏதாவது இம்பேக்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாண்ணா?
6: இருக்குது. நம்ம புக்கில் சிங்கிள் லைன் விடாமல் படித்தோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது டிஜிட்டல்னால் வந்து நார்மலாக அவங்க சொல்லித்தரது இன்ட்ராக்ஷன் எதுவும் இருக்காது, புக்கு படித்தோன்னா ஃபுல்லாக டீப்பாக தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே. டீப்பாக படித்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக புரியும்.
4: அதுவே டிஜிட்டலாகவும் அவைலபிளாக இருக்குது இல்லைனா, அதுவே வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் கருதுறீங்க?
6: இன்ட்ராக்ஷன் இருக்காது அவ்வளோதான், மற்றபடி ரெண்டுமே சேம் தான்.
4: ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு.
6: தேங்க்யூ.
4: வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம், உங்கள் பேர் என்ன சார், உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
7: என்னோடய பேர் வெங்கலம், நான் வந்து இங்கே தான் யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிஎஸ்சிஆர் எக்ஸாமுக்கு மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு.
4: நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறது உண்டா சார்?
7: வந்து புக்ஸ் வந்து நானாக ஓனாக லைப்ரரியிலேருந்து எடுக்கிறது கிடையாது, ஓனாக கொண்டு வந்து தான் படிப்பேன் இங்கே வந்து.
4: ஓ, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் அப்படின்னா என்ன சார்?
7: அது வந்து நான் சிஎஸ்ஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த எக்ஸாம் ரிலேட்டடுக்குள்ள புக்ஸ் தான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
4: இப்போது எக்ஸாமுக்கு படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சார், பல பேர் ஆன்லைனில் எடுத்து படிக்கிறாங்க மெட்டீரியல், சில பேர் நேரில் கையில் வச்சு படிக்கிறாங்க சார். என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன இம்பேக்ட் சார்?
7: அதாவது வந்து நம்ம வந்து நேரடியாக வச்சு படிக்கும்போது வந்து கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இது வந்து நெட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா வந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிற அந்த ஒரு மைண்ட் வராது. இதே இது புக்ஸ் வச்சு படிக்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் படிக்கிற அந்த மைண்ட் வரும். மொபைல் பார்க்கும்போது வந்து டைவெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும்.
4: எதனால் உங்களுக்கு இதை படிக்கணும்னு ஆர்வம் வந்தது சார்?
7: எக்ஸாமும் ஃப்ரெண்ட்ஸுலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லையா, அதனால தான்.
4: உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.
7: தேங்க்யூ.
4: வணக்கம், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்களை பற்றி சொல்ல முடியுமா சார்?
8: என் பேர் தெய்வராஜ், எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். இங்கே சென்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். அடிஷ்னலாக எஸ்ஐக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அதனால் இப்போ வந்து ஸோ அதனால் கன்னிமர நூலகத்துக்கு வந்து படிக்கலான்ட்டு வந்திருக்கேன்.
4: ஓகே சார், இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க சார்?
8: இப்போ 10th பாலிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து 10th பாலிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
4: ஓகே சார், அப்போ நூலகம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே போய் படிக்கிறது உண்டா சார் புத்தகங்களை?
8: ஆ, நூலகம் காமன் புக்ஸ் படிக்கிறது உண்டு, பட் ஆனால் ஸ்கூல் புக்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, அங்கே படிக்கிறதுக்கு அலௌடு இல்லை அப்படிங்கிறனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கிறவங்க வந்து வெளியில் தான் மரத்துனாலையோ மற்ற இடத்துல உட்காந்து படிக்கிறாங்க. மற்றபடி மற்ற புக்ஸ் அடிஷ்னலாக படிக்கிறவங்க வந்து அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் அடிஷ்னல் நோட்ஸ் தேவைப்படுறவங்க வந்து உள்ளே போய் படிச்சுக்கலாம், அதுக்கு அலௌடு உண்டு, நோ ப்ராப்ளம்.
4: காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பல பேர் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க சார், எதனால் இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க சார்?
8: எதனால் இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்குது, நல்ல நிழலாக இருக்குது. நம்ம படிக்கிற நம்ம தனியாக நம்ம மற்றவங்க படிக்கிறத பார்த்து நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் ஆக இங்கே வராங்க, நூல லைப்ரரிக்கு வராங்க.
4: நீங்கள் புத்தகம் படிக்கிறது உண்டுன்னு சொன்னீங்க இல்லையா சார், உங்களுக்கு பிடிச்ச புத்தகம்னா என்ன, எதனால் சார்?
8: பிடிச்ச புத்தகம் வந்து ஸ்டோரிஸ் பிடிக்கும், கவிதைகள் பாரதிதாசன் பாரதியார் கவிதைகள் பிடிக்கும். ஸோ எனக்கு புக் கவிதை புக்னால் ரொம்ப பிடிக்கும்.
4: அதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றின மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
8: சரியாக நேம் தெரில, ஒரு கவிதை இருந்துச்சு, அது வந்து ஒரு லவ் ஃபெயிலிருந்து கொஞ்சம் பேக்கப் எடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
4: ரொம்ப நன்றி சார். இப்போது உலகமே ரொம்ப டிஜிட்டலாக மாறிடுச்சு சார், ஆன்லைனில் படிக்கிற புத்தகத்துக்கும் நேரில் கையில் வச்சு படிக்கிற புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க சார், அதனால ஏதாவது இம்பேக்ட் இருக்கா?
8: ஆன்லைனில் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நேரடியாக பிரிண்டட் புக்ஸ் மாதிரி எந்த புக்ஸும் வராது. இ புக்ஸு ஆன்லைனில் மொபைல் பார்த்தோ அல்லது லேப்டாப் பிசி யூஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது வந்து ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, கண் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயிரந்தான் இருந்தாலும் டெக்ஸ்ட் புக் மாதிரி வராது.
4: ரொம்ப நன்றி சார், நிறையா பயனுள்ள தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.
8: ம், தேங்க்யூ மேம்.
4: வணக்கம், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
9: என் பேர் சுரேந்தர், நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
4: கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது?
9: கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னா ஸ்கூல் டீச்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், கொஞ்சம் மரியாதையாக இருக்கும், லைஃப்பை நல்லா லீட் பண்ணலாம் அப்படின்னு. தென் காலேஜ் படிக்கும்போது சரி இந்த சொசைட்டியில் எதனா ஒரு மாற்றம் நம்மளாலேயும் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது ரெண்டுத்துனாலையும் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்தேன்.
4: ஓ, கேட்கும் போதே நல்லா இருக்குன்னா. இப்போது நீங்கள் வந்து எதனால் வந்து இதை படிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க, எத்தனை மாதங்களாக படிச்சிட்ருக்கீங்கண்ணா?
9: மெயினாக ஒரு ரெஸ்பெக்ட்டு, தென் வந்து சொசைட்டியில் நம்மளால் முடிஞ்ச மாற்றம், இது ரெண்டு தான். இந்த காரணம் தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. இது ஒரு 2 இயர்ஸாக படிச்சிட்ருக்கேன்.
4: 2 இயர்ஸாக படிக்கிறீங்க. இப்போது கன்னிமரா லைப்ரரி பக்கத்துலேயே இருக்குது, ஃப்ரீ டைமில் புக்ஸ் எடுத்து படிக்கிறது உண்டானா?
9: ஆ, இப்போ இந்த கண்டென்ட் எல்லாமே முதல்ல நாங்கள் லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறோம்.
4: ஸோ ஆன்லைனில் படிக்கிற டிஜிட்டல் புக்ஸ்க்கும் நேரில் இது மாதிரி வச்சு படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
9: மெயினாக ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று ஹெல்த்து சம்மந்தப்பட்டது. பொதுவாக தெரியும் நம்ம வந்து ஆன்லைனில் படிக்கும்போது கண் ப்ராப்ளம் ஆகும், மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை கையில் வச்சு படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆன்லைனில் படிக்கும்போது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி.
4: நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா.
9: தேங்க்யூ.
4: வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
10: என் பேர் விஜயகுமார். தமிழ்நாடு போலீஸில் வந்து ஒரு 6 வருஷமாக பணியாற்றிட்டுருக்கேன். இப்போ கன்னிமரம் லைப்ரரியில் படிச்சிட்ருக்கேன், எஸ்ஐ கன்னி படிச்சிட்ருக்கேன்.
4: நீங்கள் படிக்கும் போது இப்போ பல பேர் வந்து டிஜிட்டலாக படிக்கிறாங்க சார், ஆன்லைனில் படிக்கிறாங்க. இப்போது ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் நேரில் புத்தகத்தை வச்சு படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
10: ஆன்லைனில் படிக்கிறதுங்க மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான், சம்டைம் போர் அடிக்கும். இங்கே அப்படி இல்லை, இங்கே படிக்கிறவங்க பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் என்கரேஜ் ஆகும், சம்டைம் மோட்டிவேஷன் ஆகும். அதனால் நம்ம நேரில் வந்து படிக்கிறது நல்லதாக இருக்கும்.
4: அதுதான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ பல பேர் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க சார், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம், எதனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க சார்?
10: வீட்டில் படிக்கிறோம் ஒரு அப்படிங்கும்போது நமக்கு வந்து சம்டைம் கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கொஞ்சம் தூங்கிக்கலாமோ, கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துக்கலாமோ அப்படின்னு அந்த ஃபீல் வரும், தூங்கிடவும் செய்வோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த இது வராது. நம்ம ஒரு பொதுவான இடத்துல இருக்கும்போது நம்ம 4 பேர் கவனிப்பாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் டீசெண்டாக உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தூக்கம் வராது. பட்டு இன்னும் நிறைய டைம் படிக்கலாம், அப்புறம் நிறைய பேரோடைய அறிமுகம் கிடைக்கும். நான் வீட்டிலலாம் நான் மட்டும்தான் இருப்பேன், இங்கே வந்து எனக்கு மேலே படிக்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு ஈக்குவலாக படிக்கிறப்பான் அவங்கள பட்டு சந்திக்கும் போது அப்போ அவங்ககிட்ட இருந்து நாலேஜ் கிடைக்கும். பட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட ஆகலாம், பட் அதையும் தாண்டி நம்ம கூட அவங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும்.
4: புரியுது சார். இப்போ நீங்கள் இங்கே இருக்கும்பொழுது கன்னிமரால் ஜென்ரலான புத்தகங்கள் எடுத்து படிக்கிறது உண்டா சார்?
10: மேபி ஜிகே படிக்கிறது உண்டு, ஆனால் இப்போதைக்கு நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம அந்த உள்ளே போகிறதில்ல. ஆனால் இங்கேருந்து கொண்டு போய் மெட்டீரியல்லாம் கொண்டு போய் படிக்க தான் செய்கிறோம்.
4: புரியுது சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.
10: தேங்க்யூ மேடம்.
4: வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்களை பற்றி சொல்ல முடியுமா மேம்?
11: வணக்கம், என் பேர் சபரிகுமாரி. ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஐ எம் டூயிங் டியூட்டர், மேக்ஸ் டியூட்டர் எடுக்கிறேன் வீட்டிலேருந்து. ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் ரிசார்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் ரெண்டு மூணு பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஐம் ஆண்டர்ப்ரனர்.
4: ஓகே மேம், இப்போ நீங்கள் மேக்ஸும் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கீங்க, எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணுறீங்க ரெண்டுத்தையும்?
11: கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ப்ரீ பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மளோட நேரத்தை வந்து எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த டைம் நமக்கு கிடைக்கும்.
4: புரியுது மேம். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க மேம்?
11: இப்போ நான் வந்து 2 பசங்களுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறதுனால கொஞ்சம் சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டுருக்கேன். என்ன எடுக்கலாம், இப்போ 1 மந்த் பிரேக் விட்டுருக்கேன். ஸோ ஜூன் மந்த்லேருந்து திருப்பி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பசங்களுக்கு என்ன எடுக்கலாம், பழைய குவஷன் பேப்பர்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், புதுசாக அவுட் ஆஃப் பாக்ஸ் என்ன சொல்லிக் கொடுக்கலாம், அக்கார்டிங் புக்ஸை தாண்டி என்ன பசங்களுக்கு புதுசாக டீச் பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட்ஸ் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன்.
4: புரியுது மேம். இப்போ கன்னிமாரா லைப்ரரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கு மேம். உங்களுக்கு எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் புக்ஸ் படிக்கிறது உண்டா மேம்?
11: உண்டு, புக்ஸ் படிக்கிறது உண்டு.
4: அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்னா என்ன மேம்?
11: உமன் எம்பவர்மெண்ட் பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், போல்டாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவாக எதையும் எடுத்துக்கணும், எந்த என் வாழ்க்கையில் எந்த வருஷம் இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அகாடமிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல்ஸாக எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் பாசிட்டிவாக எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி உமன்ஸ் எம்பவர்மெண்ட் யார் எழுதியிருந்தாலும் அந்த மாதிரி புக்ஸ் எனக்கு பிடிக்கும். கதை புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரேர், டைம் பாஸ் படிக்கிறது, நாவல்ஸ் படிக்கிறது நான் ரொம்ப ரேர். இந்த மாதிரி புக்ஸ் விரும்பி படிப்பேன்.
4: புரியுது மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டல் ஆகிடுச்சு உலகமே, எல்லோரும் இ புக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க மேம். இ புக்ஸ்க்கும் நார்மலாக இது மாதிரி படிக்கிற புக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? அதில் ஏதாவது இம்பேக்ட் இருக்கா?
11: புக்ஸ் படிக்கும்போது என்னென்னா நம்ம அது புக்ஸ்க்குள்ளே மூழ்கிடுவோம், அந்த புக்குக்குன்னு ஒரு வாசனை இருக்குது, அந்த புக்கு வந்து நம்மகிட்ட பேசும். இ புக் வந்து நம்மகிட்ட பேசாது, இட்ஸ் அ கேட்ஜெட். எப்படி நம்ம ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, லேப்டாப் யூஸ் பண்ணுறோமோ, இட்ஸ் லைக் எ கேட்ஜெட் ஒன்லி. என்னை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய உறவு மாதிரி. நான் எங்கனாலும் நான் தூக்கிட்டு போகலாம், எங்கனாலும் படிக்கலாம், என் பெட்டில் வச்சு நான் படிக்கலாம், எப்படினாலும் படிக்கலாம், எனக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் அதில் கிடையாது. நான் கேட்ஜெட் யூஸ் பண்ணால் எனக்கு கண்ணு ரொம்ப போகும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடுத்துகிட்டு போகும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் புக்ஸ் அப்படி கிடையாது, புக்ஸை யாரும் திருட்டு போக மாட்டாங்க, அது வந்து என்னுடைய சொத்து மாதிரி, அதை யாரும் என்கிட்ட படிக்க முடியாது, அந்த நாலேஜும் என்கிட்ட யாரும் படிக்க முடியாது. அதனால் எனக்கு கம்பேர்ட் டு இ புக்கை விட இந்த புக்கு வந்து ரொம்ப பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். டச் அண்ட் ஃபீல்னு சொல்கிறோம்ல, அந்த டச் அண்ட் ஃபீல் எனக்கு அதில் கிடைக்கும்.
4: நன்றி மேம், பல விஷயங்கள் நாங்கள் உங்கள் மூலமாக கற்றுக்கிட்டோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம்.
11: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
4: வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். உங்கள் பேர் என்ன மேம், எங்கேருந்து வரீங்க?
12: என் பேர் சுமங்கலி. நான் என்னோட ஊர் வந்து அரியலூர். நான் இங்கே சைதாப்பேட்டில் தங்கியிருக்கேன். ஸோ இங்கே படிக்க வந்திருக்கேன்.
4: என்ன படிச்சுட்டு இருக்கீங்க மேம்?
12: நான் டிஎன்பிசி குரூப் 4 படிச்சுட்டு இருக்கேன்.
4: இது படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
12: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதுக்காக நானும் படித்தா வேலைக்கு போகலாம்ல, வேலைக்கு போனால் நான் என்னுடைய தேவைகளை, சுய தேவைகளை நானே நிறைவேற்றிக்கலாம்ல. ஸோ மக்களுக்கும் இதன் மூலம் என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக நானும் படிக்க வந்திருக்கேன்.
4: புரியுது மேம். நீங்கள் ஒர்க் லைஃப், ஃபேமிலி லைஃப் இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க மேம்?
12: இல்லை நான் பேச்சுலர், ஸோ எனக்கு படிக்கிறது மட்டும் தான் தெரியும். நான் பேச்சுலர்.
4: ஓ புரியுது மேம். இப்போ கன்னிமாரா லைப்ரரி பக்கத்தில் இருக்கு இல்லையா மேம், ஃப்ரீ டைமில் புக்ஸ் படிக்கிறது உண்டா மேம்?
12: ஆ ஃப்ரீ டைமில் புக்ஸ் படி, ஏதாவது ஒரு ஆத்தர் எனக்கு பிடிச்சது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வந்து ஒரு புக் எடுத்து படிப்போம்.
4: இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ஏதாவது புக்கு அங்கேருந்து எடுத்து படிக்கிறது உண்டா மேம்?
12: இல்லை என்னோடய ஓன் புக்கு நான் எடுத்துகிட்டு வருவேன், ஸோ அதை தான் படிக்கிறதா டைம் அந்த டைம் இல்லை, அதோட என்னோட ஓன் புக்கு தான் படிக்கிறேன், அங்கேருந்து நான் புக் எடுக்க மாட்டேன்.
4: நீங்கள் புத்தகம் படிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மேம், உங்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா அது என்னது மேம், ஏன்?
12: அது ஸ்கூல் புக்கு மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா ஸ்கூல் புக்கு படித்தா மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், அது வேலைக்கு போக முடியும், ப்ளஸ் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த புக்கை வந்து நான் காலேஜ் நாவல் ஏதாவது ஒன்று படிக்கணும்னா நான் காலேஜ் டைமில் தான் படிச்சிருக்கேன், அது இப்போ படிக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. ஸோ அடுத்தது குரூப் ஒன் எக்ஸாமும் இருக்காங்க, நான் ஸ்கூல் புக் மட்டும்தான் எப்பயுமே எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்கூல் புக்கு வந்து திருக்குறள் புறநானூறுலாம் இருக்கு இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அது மட்டும் தான் படிப்போம்.
4: ரொம்ப நன்றி மேம் உங்கள் நேரத்துக்கு.
12: தேங்க்யூ.
4: வணக்கம், நாங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம், உங்களை பற்றி சொல்ல முடியுமா?
13: என் பேர் ஸ்ரீநிதி, நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து பிஏ காலேஜ் முடிச்சிருக்கேன் மங்கையகரசி.
4: சரிக்கா, என்ன படிச்சுட்ருக்கீங்க?
13: சயின்ஸ்.
4: என்ன காரணமாக படிச்சுட்ருக்கீங்கக்கா?
13: எஸ்ஏ. எஸ்ஏக்கா.
4: ஓ, இங்கே பக்கத்துலேயே கன்னிமாரா நூலகம் இருக்குது இல்லையா?
13: ஆமாம்.
4: நீங்கள் அங்கே புத்தகங்கள் படிக்கிறது உண்டா?
13: இல்லை.
4: ஓ, இப்போ வந்து நீங்கள் படிக்கிறதே பல பேர் ஆன்லைனில் படிச்சுட்ருக்காங்க இல்லையா, ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் நேரில் புத்தகங்கள் கையில் வச்சு படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா?
13: ஆன்லைனில் படித்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அடிக்கடி ஃபோன் தூக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஜூம் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். புக்குனா நம்ம ஆன்லைன் பண்ணி முக்கியமான நோட்ஸ் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம், புக்கில் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிளியராகவும் புரியும், தெளிவாக தெரியும்.
4: உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிக்கா.
13: ஆ, தேங்க்யூ.
4: வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
14: என் பேர் வந்து அபிநயா, நானும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்.
4: ஓ, எதனால் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஆர்வம் வந்தது?
14: எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதனால் அவர் மூலமாக மோட்டிவேட் ஆகி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்.
4: ஓ, இப்போது ஆன்லைனில் நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே மெட்டீரியல் வச்சு படிக்கிறாங்க, நேரில் நீங்கள் படிக்கிறீங்க புத்தகங்கள் வச்சு, என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா?
14: நம்ம ஃபோனில் படிக்கிறது மூலமாக ரொம்ப நேரம் அதில் படிக்க முடியாது உட்காந்து, இப்போ கையில் மெட்டீரியலாக புக் இருக்குன்னா அதில் ரொம்ப நேரம் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட படிக்க தோணும், ஆனால் ஃபோன்லனா கொஞ்சம் நேரத்துலேயே டயர்டாயிடும், அதனால் ஃபோனை விட கையில் இருக்கிறது பெட்டராக இருக்கும்.
4: இப்போ எக்ஸாம்க்காக இது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்னிமாரா பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அப்பப்போ புத்தகங்கள் படிக்கிறது உண்டா?
14: அப்பப்போ இங்கே வந்து படிக்க மாட்டேன், வீட்டில் இருந்து படிப்பேன், ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கன்னிமாரா வந்து தூரம்.
4: அப்புறம் இந்த இடத்த வந்து படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன?
14: மற்ற லைப்ரரிஸை விட இதை கொஞ்சம் கிட்ட இருக்கனால.
4: உங்களுக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எதனால்?
14: இறை அன்பு சாரோட புக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் தானால்.
4: அவர் எழுதினதுலேயே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்ச ஏதாவது புத்தகங்கள் உண்டா?
14: இருக்கு.
4: அது வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு அது மாதிரி வல்லமை கொண்ட புத்தகங்கள்
14: இருக்கு. படிப்பது சுகமே என்ற ஒரு புக்கு, அது டீச்சர்ஸ்லாம் படித்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
4: ஸோ நிறையா பயனுள்ள தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிக்கா.
14: தேங்க்யூ மேம்.
15: இது போல நம்ம தொடர்ந்து கேட்கலாம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, இப்ப அடுத்ததா கன்னிமாரா நூலகத்தோட தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
16: இந்தியாவின் பழமையான நூலகங்கள்ல ஒன்றுதான் இந்த கன்னிமாரா பொது நூலகம். இது சென்னையில எழும்பூர்ல அமைக்கப்பட்டுள்ளது. 1890 டிசம்பர் 5 தேதி தான் இந்த நூலகம் திறக்கப்பட்டது. ஆனா 1896 தான் மக்களோட உபயோகத்திற்கு வந்தது. இந்த நூலகம் அப்போது ஆளுநரா இருந்த லார்ட் கன்னிமாரா அவரோட பெயர்ல தான் இந்த நூலகம் பெயரிடப்பட்டது. இது இந்திய அரசின் தலைமை நகல நூலகங்களில் நேச்சுரல் டெபாசிட்ரி லைப்ரரியில ஒன்றாகும். அப்படின்னா இந்தியாவில வெளியாகிற ஒவ்வொரு புக்கோட காப்பியும் இந்த நூலகத்துல கண்டிப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மீனாட்சி சுந்தரம், கே ராச கோபாலன், வே தில்லை நாயகம், ஜெயகாந்தன், அ மு சுந்தரராசன், இது போன்ற பல சிறப்பான ஆசிரியர்களோட புக்ஸும் அங்க நிறையவே இருக்கு. தமிழ், ஆங்கிலம் மற்றும் பல உலக மொழிகளோட புக்ஸும் அங்க நிறையவே இருக்கு.
15: இது போல நம்ம தொடர்ந்து கேட்கலாம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. அதே மாதிரி நீங்க புக்ஸ் பத்தி இவ்வளோ சொல்லும் போது இப்பவே கன்னிமாரா லைப்ரரிக்கு போய் எனக்கு ஒரு புக்ஸ் எடுத்து படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் வருது. ஆனா கன்னிமாரா லைப்ரரியில எப்படி மெம்பர் ஆகணும்ன்றது வந்து
1: பெரும்பாலும் மக்களுக்கு வந்து இன்னும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம்.
17: இப்போ கன்னிமரா லைப்ரரியில ஒரு மெம்பர் ஆகுறதுன்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு கன்னிமரா லைப்ரரி போய் ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஒன்று வாங்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியை ஒன்று சப்மிட் பண்ணிவிடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கெசட் ஆஃபீஸில் போய் அந்த ஃபார்ம்லேருந்து நீங்கள் சிக்னேச்சர் வாங்கிடுங்க. அப்புறம் அந்த ஃபார்மையும் சப்மிட் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப் ஃபீயாக நீங்கள் 350 ருபீஸ் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும்.
1: இப்போ இந்த மெம்பர்ஷிப் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிறது ஒன்றா இல்லை வருஷம் வருஷம் ரெனவல் பண்ணுற மாதிரி இருக்குமா?
17: இந்த மெம்பர்ஷிப்ன்றது லைஃப் டைம் ஆக்சஸ் தான். பட் நீங்கள் எவ்ரி இயர் வந்து நீங்கள் 50 ருபீஸ் கொடுத்து நீங்கள் அந்த உங்கள் மெம்பர்ஷிப்பை வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும்.
1: இப்போ மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருக்கவங்க எவ்வளோ புக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், அதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு அவங்க அதை வச்சுக்கலாம்?
17: ஒரு மெம்பர் வந்து 6 புக்ஸ் வரைக்குமே பாரோ பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு ஒரு புக்குக்கான டெட்லைன் வந்து 14 டேஸ். இப்போ நீங்க வந்து 14 டேஸ்க்கு மேல அந்த புக் எனக்கு வேணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க போன் மூலமா வந்து நீங்க ரினியூ பண்ணிக்கலாம். அண்ட் அது 3 டைம்ஸ் வரைக்குமே நீங்க பண்ணலாம். ஸோ அது வந்து 54 டேஸ் கிட்ட வரும். 54 டேஸ்க்கு மேல அந்த புக் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கான ஃபைன்ன்றது வந்து உங்களுக்கு விதிக்கும்.
1: நான் கூட ப்ரொசீஜர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினச்சேன், ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜராக தான் இருக்குது. இப்போவே உடனே போய் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிடுவேன் நான்
17: கண்டிப்பாக.
1: நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப கேட்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய அனுபவங்களை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய புத்தகங்களை பற்றி பேசியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் கன்னிமாரா லைப்ரரிக்கு போயிட்டு வந்து உங்களை பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்கோம்ல, அதாவது இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இதை மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்கோம்ல, அதை பற்றி சொல்லுங்களேன்.
18: எனக்கு கிடைச்ச பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து புக்ஸ் படிப்பேன். ஒரு 12th standard வரைக்குமே எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஈடுபாடுலாம் வச்சு நான் படிக்க மாட்டேன். ஒரு ஃப்ரீ டைம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேஜ் அவ்வளோதான், அதுதான் லிமிட். ஸோ அது மட்டும்ப்பா படிச்சுட்டு விட்டுருவேன். பட் இந்த லைப்ரரிக்கு போனதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், காலேஜ் டேஸில் படிக்கிறதே விட்டுட்டேன். பட் இப்போ லைப்ரரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஹா நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, எப்படியாவது படிப்போன்னு சொல்லி இன்னையிலேருந்து நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.
19: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில்னாலே நான் வெளியே வரமாட்டேன், நான் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருவேன், என்னால் முடியல அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அன்றைக்கி வந்து நாங்கள் லஞ்சு வந்து நடந்து போய் அந்த காற்றோட்டமாக நடந்து போய் எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது, வெயிலே உள்ள காற்று வருது மரத்தினால தான் நம்ம ஒரு மரம் நடணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு இது வந்தது. மரத்துக்கிழ உட்காந்தா நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம், அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது எனக்கு.
20: என்னோட பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சுத்தமாக இருக்கிற இடமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாள் ஃபுல்லாக விட்டால் கூட அங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ லைப்ரரி அப்படி தான் இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு ஒரு மித் மாதிரி லைப்ரரியில் இப்படி சைலண்டாக இருக்கலாம், ஆனால் நம்ம அன்னைக்கு அதை நம்ம உணர்ந்த பிறகு அது மேலே இருக்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகவே வந்துச்சு. ஓகே நம்ம வந்து லைப்ரரிக்கு இத்தனைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்க போனதே கிடையாது, இந்த MOPCRS மூலியமாக தான் போயிருக்கு. அப்போ அதில் போகும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, ஓகே நம்ம இதுக்கப்புறம் இனிமேல் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அந்த லைப்ரரி இம்பாக்ட் வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய லைப்ரரி வந்து பார்க்கணும்.
1: கண்டிப்பாக சொல்லுங்கள் தர்ஷினி.
17: நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா சரி ஓகே நம்ம லைப்ரரிக்குள்ளே போய் சும்மா என்னென்ன ஜான்ரா புக்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்குதுன்னு சும்மா பார்த்துட்டு வரலாம் தான் நான் போனேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லைப்ரரி செக்ஷன் இருக்குது, நாங்கள் போனேன். போய் அங்கே ஒரு ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு புக் இருந்தது, நானே அதை எடுத்து மெய் மறந்து 1.5 மணி நேரம் நான் படித்தேன். நிறைய இன்ஃபர்மேஷனும் நான் கெயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திருப்பி எனக்கு வரணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக வருவேன்.
1: எல்லாருமே ஒரு அனுபவத்தை வந்து கெயின் பண்ணிவிட்டு ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
19: கிருத்திகா நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களை கேள்விகள் கேட்டீங்க இல்லையா, இப்போ வந்து நாங்களாக மக்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் சொல்லலாம்
1: கண்டிப்பாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
19: அதாவது பார்த்தீங்கன்னா நான் புத்தகங்கள்லாம் அவ்வளோவா படிக்கவே மாட்டேன், நான் இந்த கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் இப்போ நான் சமீபமாக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே இருக்கவங்கள பார்க்கும்பொழுது உண்மையாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. அது மூலியமாக நான் 2-3 புத்தகம் எடுத்து படித்தேன். அதில் ஷிவ் கேரா எழுதின அந்த யூ கேன் வின், அதுக்கப்புறம் இக்கிகை, இது மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கும்பொழுது நான் எவ்வளோ சோம்பேறியாக இருக்கேன், நான் எதுவுமே சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி அதில் வந்து ஒரு 20 விஷயம் சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் தூங்கலன்னா இப்படி இப்படி ஆகிடும். அதை நம்ம உன்னிப்பாக படிக்கும் போது அது நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக போகுது. ஏன்னா நம்ம கண்ணு அதை பார்க்குது, அப்படியே மனசு உள்வாங்குது. நான் உண்மையாக சொல்கிறேன், அதில் இருக்க 10 விஷயத்தில் நான் ஒரு 2 விஷயமாவது இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க, இந்த இதை பார்க்குறவங்க இருந்தாலும் வந்து ஒரு சிலர் என்ன மாதிரி ஆரம்பிக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு படிக்கவே பிடிக்காது, நான் ஒரு ஒன்று ரெண்டு புத்தகங்கள் படித்து அது அப்படியே நான் அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு, இப்போ நான் ஒன்றா எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பிக்கிறதுல தான் இருக்குது. விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு, ஒரு நூலகம் வந்து திறக்கப்படுது இல்லையா, அப்பவே வந்து 100 சிறைச்சாலைகள் வந்து மூடப்படுதான். ஸோ அதுவே நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னால் அது மிகையே இல்லை.
0: கிருத்திகா, நீங்க சொன்னதுபடி புத்தகங்கள் பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அதை நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. வெறும் புத்தகங்கள் வாசிப்பது மூலம் அறிவை வளர்த்து கொள்ளலாம், அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில மேம்படுத்தலாம், மேலும் புதிய சிந்தனைகளை கூட வளர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எப்பொழுதுமே நம்புறேன். அதை நான் மக்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
20: நானும் வந்து மக்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு பேனா, ஒரு புத்தகம் உலகத்தையே மாற்றும் அப்படின்னு வந்து மலாலா யூசுப் சாயிப் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அவங்க ரெண்டு பேர் சொல்லும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு புத்தகத்தால இந்த உலகத்தை மாத்தக்கூடிய சக்தியே அந்த புத்தகத்துக்கு கண்டிப்பா இருக்கு.
21: நானும் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நம்ம தனிமையில இருக்கும் போதோ நம்ம கூட யாரும் இல்லாத போது கூட ஒரு புத்தகம் நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பரா இருப்பாங்க. அது படிச்சாலே போதும், நமக்கு டைம் போறது கூட தெரியாதா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம மூழ்கியே இருப்போம். ரொம்ப ஒரு கனெக்ட், ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட்ன்றது இருக்கும்.
1: என்ன மக்களே, இதுவரைக்கும் நம்ம எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக கன்னிமாரா பொது நூலகத்துக்கு போயிட்டு வந்த அனுபவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்னென்ன புத்தகங்களை வந்து படிச்சாங்கன்றத வரைக்கும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமா கேட்டுட்டு இருக்க நிறைய பேருக்கு உடனே கன்னிமாரா லைப்ரரிய போய் விசிட் பண்ணணும், நானும் புக்ஸ் படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்திருக்கோம்னு நான் நம்புறேன். இது போன்ற ஒரு பயனுள்ள ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கலந்துரையாடலுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ கிருத்திகா, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.

0: சாப்பிட்றேன்.
1: ஹே கிரண், எப்படி இருக்கடா?
2: நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க?
1: நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை இப்பதான் பார்க்க முடியுது. எல்லா அசைன்மெண்ட்ஸும் கரெக்டா எழுதுனியா?
2: அதுல டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்துட்டேன்டா.
1: என்ன இப்படி சொல்ற? ஒழுங்கா ரிசர்ச் பண்ணி எழுதுனியா இல்லையா?
2: அதெல்லாம் யாரு பண்ணுவா? என்னமோ ஒன்னு கடமைக்குன்னு எழுதிட்டு வந்துட்டேன்.
3: After 2 days.
1: ஹலோ, சொல்லு கிரண், என்ன கால்லாம் பண்ணிருக்க?
2: அது வந்து
1: ஏ என்னாச்சு கிரண், சொல்லுடா.
2: ஸ்பீடா அவசர அவசரமா எழுதுனல, அதான் மேம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அகைன் எழுதுன்னு சொல்றாங்கடா.
1: நான் எத்தனை டைம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நிதானமா ரிசர்ச் பண்ணி எழுது, எது செஞ்சாலும் கரெக்டா பண்ணுன்னு. இப்ப பாரு, உனக்கு தான் கஷ்டம்.
2: ஆமா ஆமா, இப்ப புரியுது. இனி எது செஞ்சாலும் நிதானமா யோசிச்சு பண்ணணும்னு.
1: மக்களே, எந்த ஒரு காரியம் செய்தாலும் நிதானத்தோட செஞ்சு பழகுங்க. இததான் சொல்றாங்க, பதறாத காரியம் சிதறாதுன்னு. அக்கறையுடன் வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமூக

0: ஹாய், ஐ ஆம் விஜய் சந்தர், வாலு படத்துடைய டைரக்டர் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி வைஷ்ணவ் கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். பி கான்ஃபிடென்ட் அண்டு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நம்மளை நம்பி நம்ம இருக்கணும். தயங்குறவங்க கை தட்டுவாங்க, துணிஞ்சவங்க கை தட்டுவாங்க.
1: பீச்சு கூட்டு வந்து இப்ப இந்த பீச்சு காத்து சூப்பரா இருக்குமா?

0: சரி பாப்பா, இனிமேல் அடிக்கடி கூட்டிட்டு வரேன், சரியா? ஜாலியா இருக்கா?
1: ஆமாமா, ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: சரி வா, நம்ம போய் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம். அக்கா, அந்த பிஸ்கட் பாக்கெட் ரெண்டு கொடுங்களேன்.
1: இதோ தரமா, 30 ரூபாய் கொடு.
0: இந்தாங்கக்கா, வாங்கிக்கோங்க. இந்தா பாப்பா, சாப்பிடு.
2: ஐ பிஸ்கட்.
0: ரம்யா, பிஸ்கட் சாப்பிட்டு குப்பைய எங்க போட்ட?
2: அம்மா, அப்படியே கீழே போட்டு வந்துட்டேம்மா.
0: என்ன பாப்பா, உனக்கு பீச் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அப்ப நீ சாப்பிட்டு குப்பையெல்லாம் அப்படியே மண்ணில் போடலாமா? தப்பு தானே?
2: அம்மா, நான் ஒருத்தி குப்பை போடுறதுனால என்ன ஆக போகுது?
0: அப்படிலாம் சொல்லாத பாப்பா. நீ போடுற குப்பையெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா அந்த கடல்ல போய் சேர்ந்துடும். அந்த குப்பையெல்லாம் கடல் வாழ் உயிரினங்கள் சாப்பிட்டு டைஜஷன் ஆகாம இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கடலுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. இனிமேல் நீ தான் உன்னோட குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டுட்டு வரணும். சரியா சொல்லும்?
2: அம்மா, குப்பை போடுறதுனால கடல் உயிரினங்களுக்கு ஆபத்து வருமாமா? இனி நானும் குப்பை போட மாட்டேன். மத்தவங்க யாராச்சும் குப்பை போட்டாலும் நான் அவங்க கிட்ட போய் சொல்றேம்மா.
0: என்ன மக்களே, நீங்களும் பீச்சுக்கு போங்க, நல்லா காத்து வாங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனா அந்த குப்பைய மட்டும் குப்பை தொட்டில போய் போட்டுருங்க. நீரின்றே அமையாது உலகு, அந்த நீர் வளத்தை காப்பாற்ற பழகு. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும், என் குடும்பம், என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ். தேங்க்யூ.

0: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜி காவ்யா பேசுகிறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம இன்னைக்கு சிட்டுக்குருவி அப்படிங்கிற பறவைய பத்தி தான் இன்னைக்கு முழுசா பேச போறோம். நான் ஏன் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் படித்தேன். அதில் சிட்டுக்குருவி வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டுக்குருவி திரும்பி நம்ம கூட கீச் கீச் கீச்சின்னு நம்ம கூட கத்திக்கிட்டே இருக்கிற அளவுக்கு ஒரு வழியும் சொன்னாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதை வந்து நம்ம சிட்டுக்குருவி வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அது ரொம்ப குறைவா இருக்கு. இப்பெல்லாம் முதல்லலாம் நம்ம ஊர்ல சிட்டுக்குருவி எங்க பார்த்தாலுமே நம்ம வந்து கண்ணில் தெரியும், தென்படும். இப்பெல்லாம் வந்து இன்னைக்காவது ஒரு நாள் குருவியை பார்த்தாலே பெரிய விஷயங்கிற அளவுக்கு இருக்கு. அதனாலதான் இது என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எடுக்க போற முயற்சினால இது வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நான் இந்த சிட்டுக்குருவி அப்படிங்கறத பத்தி நம்ம ஊர் மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹாய், உங்க நேம் அண்ட் நீங்க என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க? ஐ அம் கிறிஸ். நான் வெட்டியா தான் இருக்கேன்.
1: நைஸ். ஓகே, நான் உங்ககிட்ட சில क्वेश्चन கேக்குறேன். ஒண்ணுல ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான், குருவி பத்தி தான்.
2: ஓகே, கேளுங்க.
1: குருவி வந்து நம்ம ஊர்ல டிக்ளைன் ஆயிட்டே வருது அப்படின்றது தான் பரபரப்பான நியூஸ். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே அது டிக்ளைன் ஆயிட் வந்துட்டிருக்கா?
2: கண்டிப்பா. இப்போ வந்து வேடந்தாங்கல் அங்கலா வந்து அவ்வளோவா வந்து கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து இதுவாகுது, டிக்ளைன் ஆகுது.
1: ஓகே, ஆக்சுவலி இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வேடந்தாங்கல் அவங்கெல்லாம் கவனிக்கிறது இல்லைன்றல, நம்ம இப்போ புதுசாக வந்துட்டு இல்லையா டெக்னாலஜி அப்படின்னும் போது, அதாவது இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்தா வந்து நம்ம குருவியை அழிக்குது அப்படிங்கிறது என்னோட கெஸ். நிஜமாவே அந்த டெக்னாலஜி தான் வந்து குருவியை அழிச்சிட்டு இருக்கா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா குருவி அழிஞ்சிட்டு வர்றதுக்கு?
2: டெக்னாலஜியை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ அதனால கூட இருக்கலாம்.
1: இந்த குருவி வளர்றதுக்கு, அதோட பாப்புலேஷன் வளர்றதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா?
2: எஸ், டெய்லி காலையில மாடியில சாப்பாடு வைப்பேன்.
1: ஓகே, நீங்க சமைக்கிற சாப்பாடு குருவி தான் சாப்பிடணும்லாம் இல்ல?
2: இல்ல, யாராலும் சாப்பிட முடியாது. ஸோ சாப்பாடு வைப்பேன் கண்டிப்பா.
1: குருவிக்கு சாப்பாடு வைக்கீங்க? நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு குருவி பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்கிறத பத்தி சொன்னதுக்கு நன்றி. ஹாய், உங்க நேம் அண்ட் நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: Hi, my name is Shiva. I'm doing my MCOM at Guru Nanak.
1: Nice, nice, nice. நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் குருவி அப்படிங்கிற அந்த பறவை பத்தி. நீங்க பதில் சொல்ல ரெடியா?
3: Yes, go on.
1: குருவி அப்படிங்கிற பறவை சொன்னோடனே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது?
3: எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல.
1: குருவி அப்படிங்கிற பறவை வந்து டிக்ளைன் ஆயிட்டே வருது அப்படிங்கறத இப்ப பரபரப்பான நியூஸ்.
3: Yes, because of the wireless communication and the radiation, so the sparrows are getting.
1: ஓகே, நைஸ். கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இல்லாம நம்மளால வாழ்ந்துட முடியுமா?
3: ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் பீ பாசிபிள். சோ வி நீட் எ வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்.
1: குட். சோ இப்போ இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனால தான் குருவி சாகுது அப்படின்னும் போது, நம்ம குருவி மேல கேர் இல்ல, நமக்கு இப்போ ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த அவங்கள பத்தி ரொம்ப கேர் எடுத்துப்போம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்ப நம்ம அதெல்லாம் பண்ணாம இருப்போம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க நடந்துப்போம் இல்லையா? அப்போ வந்து ஸ்பாரோஸ், அது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: எஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஒரு பறவை. அது வந்து நீங்க லைக் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணணும் இல்ல?
3: ஆமாங்க. ஸோ இப்போ நான் சொல்றேன்னா, லைக் வீட்டில் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி சரி, அதுக்கு கூடு கட்டி விட்டீங்கன்னா அது வந்து ஸ்டே பண்ணிட்டு, ஸோ த்ரூ தட் இட் கேன் டெவலப் இட்.
1: ஓகே, ஸோ அதோட பாப்புலேஷனை அது டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. நைஸ், நைஸ், குட். தேங்க்யூ ஃபார் யோர் இன்டர்வியூ. ஹாய், உங்கள் நேம் அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: என் பேர் ஜனனி. நான் வந்து ஸ்டூடெண்ட், ஐ எம் ஸ்டடிங் மீடியா MOP வைஷ்ணவ் காலேஜில்.
1: நைஸ். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் குருவி பற்றி.
4: ஓகே.
1: ஸோ நீங்கள் ஸ்பாரோ அப்படின்னு உடனே சொன்னோடனே என்ன ஞாபகம் வருது?
4: ஸ்பாரோஸ்னா ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா அவங்க நம்மள மாதிரி அவங்களுக்கு டென்ஷன் எதுவும் கிடையாது. தே ஜஸ்ட் ஃப்ரீ அபவுட், ரொம்ப ஃப்ரீயா, யூனோ தே ஃப்ளை. ஸோ ஹாப்பினஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது.
1: நைஸ். ஸோ இந்த ஸ்பாரோ டிக்ளைன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பரபரப்பான நியூஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதனால இப்படி நடக்குது?
4: ஐ திங்க் ஹேபிட்டட் சேஞ்ச்னால. ஏன்னா நாம வந்து நேச்சர் வந்து, அதாவது அதுவும் முக்கியமாக சிட்டி லைஃப்பில் வந்து மரத்தை வந்து நிறையா அழிச்சிட்டே வரோம். அண்ட் கான்க்ரீட் பில்டிங்ஸ் தான் நம்ம ஊரில் நிறையா இருக்குது. ஸோ ஸ்பேரோஸ்க்கு வந்து தே கே நாட் கோ எனிவேர். ஸோ ஆப்வியஸ்லி தேல் ஹவ் டு, அவங்களோட ஹேபிட்டட் டிக்ளைன் ஆகிட்டே வருது. அதனால அவங்களோட அந்த இதுவும் நம்பரும் இட்ஸ் டிக்ளைனிங்.
1: ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி வளர்றதுனால தான் வந்து ஸ்பாரோஸ் நிறைய டிக்ளைன் ஆகுது, முன்ன விட ஜாஸ்தியாகவே டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து?
4: ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி, எனக்கு அப்படி நான் கேள்விப்பட்டதில்லை. மேபி வயர்லெஸ்னா மேபி அந்த ரேடியேஷனால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். மேபி அந்த டெலிஃபோன் டவர்ஸ்லேருந்து வர ரேடியேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால, சின்ஸ் ஸ்பாரோஸ் ஆர் வெரி டெண்டர் கிரீச்சர்ஸ், மேபி அதனால அவங்களால அந்த ரேடியேஷன் தாங்க முடியாம மேபி இறந்து போறோம்.
1: ஓகே. இந்த ஸ்பாரோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, பறவை, அந்த பறவை ரொம்ப பிடிக்கும். அது அதோட பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிட்டே வருதுன்னு ஒன்னே நமக்கு அந்த பாப்புலேஷனை பத்தி கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது. அதுக்காக நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கீங்களா இது வரைக்கும்?
4: நான் மேக்சிமம் என்னோட மொட்டை மாடியில ஒரு பாட்டில் தண்ணி வைப்பேன். எல்லாம் நிறைய ஃபேஸ்புக்லலாம் பார்த்துருக்கோம், இதில் தண்ணி வைங்க குடிக்கட்டும் அப்படின்ட்டு. அண்ட் ஒன் மோர் முக்கியமான திங் ஐ டூ இஸ், நான் வந்து சப்போஸ் சூயிங் கம்மோ எதாவது சாப்பிட்டா அதை நான் அப்படியே கீழே போட மாட்டேன். ஏன்னா அது வந்து ஸ்பாரோஸ்க்கு தெரியாது, அது அது வந்து ஃபுட்டுன்னு நினச்சிட்டு அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அண்ட் அது வந்து தொண்டையில் போய் ஒட்டிக்கிட்டா இட் வில் பிரெத்லெஸ்னஸ் உண்டாகி அது செத்து போயிடும். நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த பபிள் கம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அது இப்படியே கீழே போட்டோம்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் பேர்ட்ஸ் ஜென்ரலாகவே, பேர்ட்ஸ்க்கு, அதுவும் ஸ்பாரோஸ்னா சின்ஸ் தேர் வெரி டெண்டர், அவங்களுக்கு அது இன்னுமே அது ஒரு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நான் அது ரெண்டும் நான்
1: எடுத்து. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
1: ஹாய், உங்கள் நேம் அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
5: ஹாய், என் பேர் கோட்டீஸ்வரி, நான் படிச்சுட்ருக்கேன்.
1: நைஸ். நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும், குருவிங்கிற அந்த ஸ்பீஷிஸ் பற்றி கேட்கலாமா?
5: ஆ, கண்டிப்பாக.
1: ஓகே. குருவி அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
5: அது சின்னதாக இருக்கும்.
1: நைஸ்.
5: காலையிலலாம் கேட்கலாம், காலையில் எழுந்துக்கும் போதே சவுண்டில் அது கத்துற சவுண்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
1: ஓகே. ஸோ இந்த குருவி அதாவது டிக்ளைன் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது தான் இப்போ பரபரப்பான நியூஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
5: ஆமாம், இப்போ பார்க்கவே முடியுது இல்லை அதெல்லாம்.
1: ஓகே. ஸோ இந்த குருவி எதனால் டிக்ளைன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா?
5: இல்லை, எனக்கு தெரியல.
1: ஓகே. ஏன்னா இப்போ நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன், இந்த ரேடியேஷன் அதெல்லாம் வந்து தான் குருவியை வந்து டிக்ளைன் பண்ணிகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து குருவியால் தாங்க முடியல, அதனால தான் டிக்ளைன் ஆகுதுங்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து?
5: ஆமாம், இந்த மொபைல் ஃபோன் சிக்னலால் தான் வந்து அது எக்ஸ்டெண்ட் இதுவாகுதுன்னு சொல்கிறாங்க மோஸ்ட்டாக. எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன் நான்.
1: ஓகே. ஸோ இப்போ இந்த குருவி அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பறவை இல்லையா?
5: ஆமாம், எல்லாருக்கும் தான் பிடிச்சிருக்கோம் அது.
1: கரெக்ட். ஸோ அப்போ அந்த குருவிக்கு நம்ம கேர் எடுத்து அதோட பாப்புலேஷன் நம்ம ஜாஸ்தி ஆக்குறதுல நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க?
5: அதெல்லாம் எதுவும் பண்ணதில்லை. அது அது ஒரு இது அவ்வளோதான், அதுக்குன்னு கேர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு யாரும் கேர் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணணும், அந்த ஸ்பீஷியை இது பண்ணணும்னு ட்ரை பண்ண தான் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை.
1: நைஸ். ஓகே. ஹாய், உங்கள் நேம் அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
6: என் பேர் ப்ரீதா, நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்.
1: நைஸ். நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி, அதுவும் குருவிங்கிற அந்த ஸ்பீஷிஸ் பற்றி உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், கேட்கலாமா?
6: ம்.
1: ஓகே. குருவி அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன
6: ஞாபகம் வருது? குருவி வந்து ஒரு பேர்ட், எல்லா பேர்ட் மாதிரியும் அதுவும் ஒரு பேர்ட். பட் வந்து நான் அது சின்ன சின்ன வயசில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போது ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்ததே இல்லை. நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது நான் பார்த்துருக்கேன்.
1: ஓகே. ஸோ அப்போ அது வந்து இப்போ காணவே முடியலை அப்படிங்கிறீங்க. கரெக்ட். இப்போ குருவி வந்து அது டிக்ளைன் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பரபரப்பான நியூஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டிக்ளைன் ஆகிட்டு இருக்குங்கிறது உண்மைங்கிறீங்க நீங்கள், கரெக்டுங்களா?
6: ம், கரெக்ட்.
1: ஓகே. ஸோ இந்த குருவி டிக்ளைன் ஆகுது எதனால் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
6: எதனாலன்னு மேபி அதோட பாப்புலேஷன், அதோட ப்ரீடிங் கம்மியாக ஆகிறதுனாலயா என்னன்னு.
1: ஹாய், உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
7: நான் இங்கே கோமதி, வைஷ்ணவி காலேஜில் சூப்பர்ஸ்டாக இருக்கேன்.
1: ஆ, நைஸ். அதாவது நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன், குருவி அப்படிங்கிற பறவையை பற்றி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? ஆ, சரி. இப்போ அந்த குருவி அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
7: குருவி பார்க்க அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நான் பார்க்க நல்லாயிருக்கும்.
1: ஓகே. அது பார்க்க அழகாக இருக்கும், அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச பறவைன்னு சொல்கிறீங்க. அந்த பறவை வந்து இப்போது அதாவது நம்ம ஊரில் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப பரபரப்பான செய்தி. இது அதாவது அந்த குருவி ஏன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
7: அதுக்கு உணவு இல்லைனாலும் குறையும், இல்லை தண்ணி சாப்பிட்றதுனால கூட குறையும். அப்புறம் வந்து சில நோய்கள்லாம் இப்போ வருது இல்லை, அதனால கூட அந்த நோய் வந்து அதை தாக்கி கூட கம்மியாயிடும்.
1: நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொபைல் வந்து இப்போ யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்காக அங்க அலையெல்லாம் வருது இல்ல, அந்த அலைனாலதான் வந்து லைக் அந்த குருவிலாம் வந்து
7: ஷாக்கு வருதுனால
1: அப்படி
7: அப்படி கூட இருக்கும். அடிக்க அங்கங்க கரண்ட் போயிருக்கோது, கனெக்ஷன்லாம் இப்போ ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சுல, லைனுங்கெல்லாம் அதெல்லாம் நெட்ஒர்க் எல்லாம் அதிகமா இருக்கு.
4: அதாவது
1: நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். குருவி அப்படிங்கிற பறவை பத்தி தான், நீங்க பதில் சொல்றீங்களா?
4: சரிடா.
1: குருவி அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
4: குருவின்னு சொன்னோன்னே மைனா ஞாபகம் வருது. மைனா
1: எல்லாமே அது ஒரே பறவை.
4: அப்புறம் வந்து கிளியெல்லாம் ஒரு குருவினா அதுவும் தானே சேர்ந்தது.
1: ஆக்சுவலி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, குருவி வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்ம கண்ணில் காணவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி இது உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
4: இருக்கலாம்டா அந்த மாதிரி, ஏன்னா இப்போ வந்து அதோட இனமே இப்போ இது இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, குருவியை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி
1: அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஆனால் இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: இந்த மாதிரி இது தான் சொல்யூஷன் தான் சரியில்லை, அதோட வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு
1: அது மட்டும் இல்லாம இந்த குருவி வந்து எப்படி சொல்றது, இந்த செல்போன் நெட்ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, இதனாலலாம் நிறைய குறையுதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
4: இருக்கும்டா கண்டிப்பா, ஏன்னா அதோட இது தானே
1: அலை, அந்த
4: அலையினால அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: நீங்க குருவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
4: பிடிக்கும்டா.
1: பிடிக்கும். அப்போ அந்த குருவி வந்து அதோட பாப்புலேஷன், அதாவது அதோட இனத்தை வந்து வளர்த்துக்கிறதுக்கு அது நீங்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா?
4: இல்லடா
1: இன்னும் இல்லை. சரி, நீங்க
0: நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.